0: ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வெள்ளிக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு, நேரடி ஒலிபரப்பு. இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான இன்றைய நாள் 10 ஏழாம் மாதம் 10 ஆடி மாதம் 10 ஜூலை மாதம் 2026 ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து நேரம் காலை 7:27 அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென எந்தெந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியம் செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வழியே இணைந்து வானொலி கூடாக சங்கமம் .com சங்கமம் டபுள் கோஸ்பல் ரேடியோ கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கத்திரை கரத்தில் இந்த புதிய நாளையும் உபயோகிப்போம். வாரத்தின் இறுதி நாளில் வந்திருக்கிறோம். கத்திர தாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், இதோ ஆசாரியனாகிய அமரியா கத்தருக்கடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜா கடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராயிருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கத்தர் துணை என்றான். ஆமேன். 2 Chronicles 19:11 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. எங்களுக்கு கத்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய உத்தியோகஸ்தராக இருக்கிறார். நாங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துவோம். உத்தமனுக்கு கத்தர் துணையாயிருக்கிறார். ஆமேன். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தருடைய கரத்திலே அந்த வார்த்தைகளை ஒப்புவிப்போம், பெற்றுக்கொள்வோம். ஆமேன். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கத்தர் துணை. ஆமேன். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாபுத்தத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கான அதிகாரங்கள், 1 Samuel 23, Isaiah 66 பழைய ஏற்பாட்டிலிருந்து, புதிய ஏற்பாட்டிலிருந்து Matthew 11 இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பியிருக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. நாளைய நாளுக்கான அதிகாரங்களையும் பதிவு செய்திருக்கிறோம், அனுப்பி தருகிறோம். நீங்களும் கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். இப்பொழுது நாங்கள் காலை நேர அபிஷேக ஆராதனையுடன் இந்த ஊழியர் பஸ் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டு கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். அதிகாலையிலே சௌரி டொலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவருக்கும் அதிகாலை வணக்கங்களை கூறுவோம். மாலை வழியில் எங்களுடன் சௌரி சாந்தி அவர்கள் நோர்வேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்று கூட நாங்கள் இந்த வேளையிலும் ஆராதனை கூடாக வழிநடத்த, அபிஷேக ஆராதனை கூடாக வழிநடத்த இந்த ஊழியர் பாசன் நகோமி லோகன் அவரிடம் ஒப்படைப்போம். பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவார். கத்திரிய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவரை தொகுத்து வழங்குவார். பிரைஸ்லோடமா
1: வழி நடத்துங்க.

கூடுவோம், களி கூறுவோம், மகள் கொண்டாடுவோம், மகள் கொண்டாடுவோம். இந்நாளிலே கர்த்தர் படைத்தார், களி கூறுவோம், மகள் கொண்டாடுவோம். இந்நாளிதே கர்த்தர் படைத்தார். This is the day, this is the day that the Lord has made, that the Lord has made. We will rejoice and be glad in it, and be glad in it. This is the day that the Lord has made, we will rejoice and be glad in it. This is the day that the Lord has made. Hallelujah. ஆண்டவராகிய தேவனே, எல்லா நாளும் கர்த்தருடைய நாடப்பா ராஜா. ஆண்டவராகிய தேவனே அப்பா, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறது ஐயா. நீர் மோசையோடு இருந்தது போல் எங்களோடும் கூட இருக்கிறீர். நீர் எங்களை விட்டு விலகிறதும் இல்லை, எங்களை கைவிடுகிறதும் இல்லையப்பா ராஜா. தகப்பனே ஆண்டவராகிய தேவனே, மக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே அப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ஐயா. ஹாலேலூயா. மகிமையும் மக்கன்றோம், மாட்சிமையும் மக்கன்றோம், தூதியும் கனமும் சோத்திரமும் தூயவரும் மக்கன்றோம். எல்லா தூதியும் கனமும் சோத்திரமும்

விலையேறப்பெற்ற உன் ரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேறப்பெற்ற உன் ரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேறப்பெற்ற உன் ரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே மகிமையுமக்கன்றோம். வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே. அன்பால் பிளத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே, அன்பால் பிளத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. நம்மை அன்பால் பிளத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. ஆராதனை ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே மகிமையுமக்கன்றோம். எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே மகிமையுமக்கன்றோம். உங்கள் செயல்கள் மிகவும் பெரிய அதிசயம் அன்றோ, உம் தூய வழிகள் மேன்மையான

ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. என் தகப்பனே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆறு இக்கட்டுகளுக்கு விளக்கினவரே, ஏழாவதிலும் பொல்லாப்பு தொடராதுன்னு சொன்னவரே உமக்கு சோத்திரம். தகப்பனே எங்களை வாலாக்காமல் தலையாக்குறவரே, கீழாக்காமல் மேலாக்குறவரே சோத்திரம். ஹாலே லூயா ராஜா. நெருக்கத்திலே நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிட்டோம், நிறங்களை விசாரத்தில வைத்தே சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் அப்பா. சோத்திர பலியிடுகிறவர் தேவன மாயமப்படுத்துகிறான் அப்பா ராஜா. என் தகப்பனாகி ஆண்டவரே, நாங்கள் நம்பி இருக்கிற துருகமே, எங்களுக்கு ஆண்டவரே தேவனே பிரதான ஆசாரியரே, உமக்கே சோத்திரம் ஐயா ராஜா. ஹாலே லூயா ஆண்டவரே, உமக்கு சோத்திரம் ஐயா. நம்முடைய நம்பிக்கையார் கேடுவதில் உறுதியாயிருக்க கடவும், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. ஹாலே லூயா. என் அப்பாவே துதிக்கிறோம், அப்பாவாய் வந்தவரே துதிக்கிறோம். ஆண்டவரே உடைய பார்வையில் இருக்கிற குற்றங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் மன்னியும் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஊர பக்கரது வர வர பக்கரது வர வர பக்கரு வந்தாப்பினே எந்த

பாமி சூத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. உலக மாமிசம் பிசாசு கடியல் அடிமதியாகவே பாவினான் திருப்பேன்.

உண்மை போல் யாரும் எந்த சுனாதா இந்த பார்த்தலத்தில் உண்மை போல் யாரும்

ஆள் நிரப்பும் முருகு முருகும் உடையும் வனையும் உமக்கே உகந்த

இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை இன்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும் முறுக்கும் முறுக்கும் உடையும் வனையும் உமக்கே உகந்த துய சரீரமாய் ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும் வெற்றி வாழ்க்கையுள்ள

உம்மை போல் யாருண்டு, வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்துடு கத்தானே காத்திடும். வீட்டிலும் வெளியிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்துடில் கர்த்தா நீர் காத்திடும்.

ஆண்டவரே, அப்பா இந்த பாடின பாடலின் படி ஆண்டவரே, தேவனே ஆண்டவரே, வீட்டிலும் வெளியிலும் ஆண்டவரே, செல்லும் இடம் அங்கும் ஆண்டவரே, சோதனை வந்துடில் தேவாங்களை காத்திடும் ஆண்டவரே, அப்பா பிதாவே, தினந்தோறும் வேதத்தை வாசிக்க ஆண்டவரே, எப்பொழுதுமே எங்களை உணர்த்தும், எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே, அப்பா பிதாவே, முக்கு சூத்திரம், நீர்தான் எங்கள் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவனையா ராஜா, ஹாலேலூயா, ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா, ஹாலேலூயா, அப்பா துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா.

ഓഹ് ഹാലേലൂയ ഹാലേലൂയ. ഒരു ഊഴിയക്காரருடைய സാക്ഷി, ഒരു ഊഴിയക்காரர் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு முன்பாக ஆண்டவருடைய வழி நடத்துவதற்காக உபவாசித்துக் கொண்டிருந்தாராம். 7 நாள் உபவாசித்துக் கொண்டே இருந்தாராம். ஒரு பதிலை காணவில்லையாம் சொல்லி ஹாலேலூய. அதுக்கு பிற்பாடு இன்னும் கொஞ்ச நாள் உபவாசிப்போம்னு சொல்லி உபவாசிக்க தொடங்கி இருக்கிறார். அப்பொழுது அவருடைய மூத்த ஊழியக்காரர் வரை கூப்பிட்டு, என்ன இப்படி உடம்பு மெலிந்து கொண்டு போகுது, என்ன என்ன பிரச்சனை எடுக்கிற உடலில் இவர் சொன்னாராம், ஆண்டவருடைய வழி நடத்துதலுக்காக நான் உபவாசித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லி. அப்பொழுது அவர் சொன்னாராம், ஹாலேலூயா, கிரியைகளினால அல்ல தேவனுடைய கிருபையினால்தான் நம்முடைய காரியங்கள் எல்லாம் தேவன் செய்கிறாருன்னு சொல்லி. ஹாலேலூயா. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் அநேக அநேக காரியங்களை குறித்து மார்த்தாளை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம், கவலைப்படுகிறோம். ஹாலேலூயா. மற்றவர்களும் எங்களுக்கு உதவி செய்யவில்லை. நான் ஆரம்ப காலங்களில் எல்லாம் இப்படி ஊழியக்காரன் சொல்லுவேன், அவர்கள் எழும்புகிறார்கள் இல்லையே, அவர்கள் ஊழியத்தை செய்கிறார்கள் இல்லையே, அவர்கள் ஆத்தும ஆதாயம் செய்கிறார்கள் இல்லையே என்று சொல்லி நான் புலம்புவது உண்டு. ஹாலேலூயா. அப்பொழுது ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அது அவர்கள் அவர்களுக்கு அழைப்பு இல்லையம்மா, அதுக்கு என்ன பண்றேன்னு கேட்பார். அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் அநேக அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம் மார்த்தாளை போல. ஆனால் மரியாளு தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹாலேலூயா. ஆனபடி நாள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய கிருபியை, ஹாலேலூயா, காலதோறும் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலதோறும் புதியவைகளாயிருக்கிறது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலபெய்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு மாறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுரூர கர்த்தர் சொல்லுகிறார். ஹாலேலூயா. அதே போல அந்த மரியாளை போல எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஹாலேலூயா கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து கொள்வோம். அவருடைய கிருபைக்கு காத்திருப்பது நல்லது. ஹாலேலூயா. இவர் இந்த பூமிக்கு வருகின்றவர்களிலே கிருபையும் சத்தியம் உள்ளவராய் வந்தார். ஹாலேலூயா. அவர் அசட்ட பண்ணப்பட்டவரும் மனசரால் புறக்கணிக்கப்பட்டவரும் பாடு அனுபவித்தவரும் துக்கம் நிறைந்தவருமாயிருந்தார். அவரை நாங்கள் எண்ணாமல் போனோம். ஹாலேலூயா. அவர் அசட்ட பண்ணப்பட்டிருந்தார், நாங்கள் தேவனால் அவர் பாதிக்கப்பட்டு சிரமப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி எண்ணினோம். எங்களுடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், எங்கள் துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார். நமக்கு நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின மேல வந்தது. ஹாலேலூயா. போன வாரத்திலே எங்களுடைய திருச்சபையிலே கொமீனியன்ஸ்

எனக்கு முதல் நாளும் வேலை இருந்தது. ஆனால் அப்படியே அடுத்த நாள் காலையிலே எனக்கு கொஞ்சம் களைப்பா இருந்தது. ஆனாலும் அந்த கொமீனியனுக்கு நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற வேலையில, ஆண்டவரே டயர்டா இருக்கு ஆண்டவரே என்று சொல்லி அவரோட பேசிக்கொண்டிருக்கிற வழியிலே ஆண்டவர் சொன்னார், இந்த கொமீனியனை அதை நாங்கள் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு கொஞ்ச நேரம் தான் எடுக்கிறது. அந்த ரத்தத்தை தானே நாங்கள் அதை அதற்கு அந்த கொமீனியன் அந்த கொமீனியன் திராட்சை ரசத்தை நாங்கள் இரத்தமாக பாவிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் உனக்காக எத்தனையோ மணித்தியாலங்க, கிட்டத்தட்ட 6 மணித்தியாலம்னு சொல்கிறார்கள். அத்தனை மணித்தியாலம் பாருங்கள், அத்தனை மணித்தியாலங்களும் ஹல்லேலூயா. சிலுவையிலே அவருடைய அவருடைய பாடுகளை நினைத்து பாருங்கள். ஹல்லேலூயா. அந்த பாடுகள் மத்தியிலே அவர் எங்களுக்காக இரத்த ஊற்றாக அவர் தொங்கினார். ஹல்லேலூயா. கால்களிலே காயம், கைகளிலே காயம், தலையிலே காயம். ஹல்லேலூயா. முதுகு உழுத நிலம் போல், அதுவும் பாருங்கள் சிலுவையிலே அந்த சரீரத்தை வைத்து அவர்கள் அடித்தார்கள். ஹல்லேலூயா. அவருடைய முள்ளந்தாண்டு முழுவதன் ரத்தம். ஹல்லேலூயா. அதெல்லாம் நமக்காக, அவர் சிந்திய ரத்தத்துக்காக தான் வெளிப்படுத்தி சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்ருவை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு துணையாயிருக்கிறார், நமக்கு உதவியாயிருக்கிறார். அந்த ஆண்டவரையே நாங்கள் பற்றி கொள்வோம். ஆண்டவர் ஒருபோது நம்மை விட்டு விலகுறவரும் அல்ல, நம்மை கைவிடுகிறவரும் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம். நானும் பற்றி விண்டு மாட ஏன்

0: ஹாலேலூயா தகப்பனே, அப்பாமே துதிக்கிறோம் ஐயா, அப்பாமே சோத்தரிக்கிறோம் ஐயா. நீர் நல்லவர், சர்வ வல்லமுள்ள தேவனப்பா ராஜா, இரக்கங்களின் தேவன் ஐயா ராஜா. தகப்பனேமே சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. இந்த நாளிலும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கத்தாவே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவராகிய தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளே நீங்க விடுதலையாக்குற கத்திரப்பா ராஜா. மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையுடைய அந்நிய புத்திரர் கைகளுக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் விடுவித்து காத்து கொள்ளும்படி செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவராகிய தேவனே, பிள்ளைகள் கர்த்தரால் கிடைத்த சுதந்திரம் ஆண்டவரே, கற்பத்தின் தனி அவரால் கிடைத்த பலன் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, வால வயதில் உள்ள பிள்ளைகள் ஆண்டவரே, பராக்கிரமன் கையில் இருக்கிற அம்புகள் ஆண்டவரே, அப்பா பிதாவே சோத்தரிக்கிறோமே, துதிக்கிறோம் ஐயா ராஜா. திருச்சபைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. திருச்சபைகளை ஆண்டவரே வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருக்கமாக்குற தேவன் ஐயா ராஜா, தடைகளை நீக்கி போடுகிற தேவன் ஐயா, சத்துடைய வல்லமகளை முறியடிக்கிற தேவன் ஐயா ராஜா. ஆண்டவரே அற்புதமான ஆண்டவரப்பா ராஜா, ஹாலேலூயா. அப்பா இந்த நாளிலும் நாங்கள் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், உமை சோத்தரிக்கிறோம் ஐயா. நீரே எங்களை அடைக்கலம், எங்கள் ஆண்டவரே அன்பு, ஆண்டவரே தேவரே நீரே எங்களுடைய பாதம், ஆண்டவரே நீரே எங்களுக்கு ஆண்டவரே எல்லாம் அப்பா ராஜா. தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இலங்கை தேசத்தை பொறுப்படும் ஐயா ஆண்டவரே, இலங்கை தேசத்திலே நடக்கிற அந்தகாரத்தின் வல்லமகளை இயேசு நாமத்தை கட்டிந்து கட்டுகிறோம் ஐயா. தேசத்திலே அமைதி நிலவனமா செபிக்கிறோம். ஒவ்வொரு அரசியல்வாதிகளையும் உம்முடைய ரத்தத்தில தோய்த்து ஆண்டவரே தேவனே, அப்பா தகப்பனே வைக்கிறோம் ராஜா. தகப்பனே ஆண்டவரே எமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஒவ்வொரு ஆண்டவரே அரசியல்வாதிகளையும் பொறுப்படும் ஐயா, டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் ஐயா, போலீஸ்காரர்கள் ஐயா, இராணுவங்கள் ஆண்டவரே, புத்தபிக்குகள், பாராளுமன்றத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரத்தை ஆண்டவரே இலங்கை தேசத்துல வைக்கும்படி செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே தேவனே, உம்முடைய கரமங்களோடு கூட இருப்பதாக. பொருளாதார காரியங்களிலே ஆண்டவரே அப்பா சிக்கல் படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம் ஐயா ஆண்டவரே. அன்றைக்கு எலியா மூலம் அற்புதம் செய்த அதே ஆண்டவர், எலிசா மூலம் அற்புதம் செய்த அதே ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அற்புதங்களை செய்கிறீர். இந்த நாளிலே விடுதலை தருகிறீர், வழிகளை உண்டு பண்ணுகிறீர், பாதைகளை உண்டு பண்ணுகிறீர், சரியான ஆலோசகர்களை கொடுக்கிறீர். தகப்பனே உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் அப்பா, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் சாட்சிகளோடு, பாடல்களோடு, துதிகளோடு, ஜபங்களோடு வழி நடத்தினீர்கள் கத்திரதாமே. உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக ஞாயிற்றுக்கிழமை அபிஷேக ஆராதனை வேளையிலே தேவசையோடு திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே உங்களையும் ஒப்புவிக்கிறோம். கத்தரலாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. குடும்ப காரியங்கள், பிசினஸ் காரியங்கள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சத்திய அபிஷேக ஆராதனையிலே தேவசையோடு சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஆமேன்,
0: ஆமென், bless you, bless you everybody.
1: ஆமென், ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்து கர்த்தருடைய ஊழியங்களை செய்தார்கள். தெய்வங்களோடு, துதிகளோடு, பாடல்களோடு வழிநடத்திய அவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் நாங்கள் ஜெப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம்.
2: Recording stopped.
1: வழி நடத்துவாராக.
2: Recording in progress.
1: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இன்று 10ஆம் தேதி 7ஆம் மாதம், 10ஆம் தேதி ஆடி மாதம், 10ஆம் தேதி ஜூலை மாதம், 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி. இதுவரை நேரம் அபிஷேக ஆராதனையோடு தேவ ஊழியர் சத்திய திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நகோமி லோகன் வழி நடத்தினார்கள். நாங்கள் இந்த வேளையில் ஜெப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். அதற்கு முன்னதாக இன்றைய நாளுக்கான வசனம் 2 நாளாகமும் 19:11 பி பகுதிக்கு பார்ப்போம். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆமேன். கர்த்தர் எங்களுக்கு எல்லோருக்கும் துணையாக இருக்கிறார். அந்த வகையிலே கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு சங்கீதம் 23, பழைய ஏற்பாடுனும் புதிய ஏற்பாடுனும் மத்தேயு 11வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து அனுப்பியிருக்கிறோம். நாளைய நாளுக்கான அதிகாரங்களையும் பதிவு செய்து அனுப்பியிருக்கிறோம். பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்காக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள், இவற்றை கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். அத்தோடு வாக்கு தத்தம், ஜீவம் அண்ணா, தேவனுடன் ஒரு நிமிடம், நற்சிந்தனை, இவற்றையும் கூட நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள், அவர்களும் ஆசீர்வாதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு செய்தி மாற்றம் அறிவித்தல் குறித்து கொள்ளுங்கள். பலர் இந்த கால வேளையில் இணைவதில்லை, அதனாலே நீங்கள் ஒரு சிலர் மாலை வேளையில் இணைகிறீர்கள். உங்களுக்கு பரவாயில்லை, நான் இரவு 12 மணிக்கு வேலை முடித்து வந்து காலையிலே கிட்டத்தட்ட 6 மணிக்கு எழும்பி இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். பலர் இணைவதில்லை, அதனாலே நேர மாற்றத்தை அறிவிப்போம். இனிமேல் சகோதரி பாஸ்டர் நகோமி லோகனுடைய அபிஷேக ஆராதனை இந்த நேரத்திலே தொடரும், அதாவது 8 மணிக்கு எங்கடி நேரம் தொடரும். அந்த வகையிலே கத்தர்தாமை வழி நடத்துவாராக. ஏனென்றால் பலர் இணைவதில்லை, அது மட்டுமில்லாமல் 9 மணிக்கு முடித்து விடுகிறோம். அங்காலே எனக்கு 1 மணிக்கால நான் எக்ஸ்ட்ராவாக வைத்திருந்தேன் இந்த ஜெப வேலைக்காக. அதையும் பலர் இணைவதில்லை என்றால் சமர் என்றபடியால் அவர்கள் பாக்குக்கு போவார்கள், ஓக்குக்கு போவார்கள், பிரயாணத்துக்கு போவார்கள், குடும்பத்தாரோடு டிராவல் செய்வார்கள். அப்படியான காரியங்கள், ஒவ்வொரு ஊழியங்கள், அவற்றை நாங்கள் மனதிற்கொண்டு 8 மணிக்கு ஆரம்பிப்போம். 8 மணிக்கு ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் வழி நடத்துவார். அதனைத் தொடர்ந்து 8:30 மணிக்கு நாங்கள் எங்களுடைய ஜெப வேலையை கடந்து செல்வோம். இந்த வேளையிலும் அதிகால வேளையிலே சௌரி டோய் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவருக்கு தான் அந்த நேர மாற்றம் எஃபெக்ட் பண்ணும். அடுத்த வாரத்திலிருந்து அவரும் வக்கேஷன் எடுக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் ரிட்டையர் பண்ணுறதாக கூறினார். அதனால் அவருக்கும் அது அனுகூலமாக இருக்கும். கத்திருக்கு அதே வேளையில் பாஸ்டர் அன்றென்ற ஆசனை கூட அனுகூலமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். கத்திரதாமை வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அதிகால வேளையில் இணைந்திருக்க சௌரி டோலி அவர்களை வரவேற்றுக் கொண்டு, காலை வேளையில் இணைந்திருக்க பாஸ்டர் அன்றென்ற ஆசனை அவர்களை வரவேற்றுக் கொண்டு, சௌதரி ஜெனட் அவர்கள் யேமன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார், அவர்களை வரவேற்றுக் கொண்டு அமைதியான ஜெபங்கள் கூட கடந்து செல்வோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இந்த வேளையிலிருந்து ஊழியரை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் பிடிப்போம்.
0: நாளே
1: சௌரி ரொமானா அவர்கள் தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அவருக்காக ஜெபித்துக் கொண்டு மீதியான ஊழியர்கள் கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. உங்களிடமும் படிக்கிறோம். வழி நடத்துங்களா. காட் பிளஸ். ஆமேன்.
0: சங்கமமானால் இனியங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கமமானொழியை நடத்தி கொண்டிருக்கிற லேஸ்டியண்ணா குடும்பத்தையும் அவர் சொந்ததையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நாங்கள் வாலிப யுவதிகளுக்காக ஜெபிக்கிற நாளாக இருக்கிறது. நாங்கள் இன்றைய நாளில் தீத்து என்ற அந்த வாலிபன் எவ்வளவு எப்படியாய் அந்த சபையை நடத்த ஒரு அனுகூலமான துணையாய் இருந்தான் என்று சொல்லி நாங்க பார்த்து விட்டு ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் அப்போஸ்தல பவுல் கிரேத்தா தீவில் உள்ள இளம் சபைகளை ஒழுங்குபடுத்தவும் தகுதியான தலைவர்களை நியமிக்கவும் அங்கு பொய் போதங்களை எதிர்க்கவும் தேவ பக்தி உள்ள வாழ்க்கை வாழவும் அங்கு தீத்துவுக்கு எழுதுகிறதை நாங்க காண்கிறது. பாருங்கள், சபை முதலாவது அதிகாரத்திலே எழுதுகிறார், சபை மூப்பர்களை நியமிப்பதற்கான ஒழுங்குமுறைகளை அவர்களின் தகுதியை பற்றி அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை நாங்க வேதத்திலே காணக்கூடியதா இருக்கிறது. 2வது பொய் போதகங்களை குறித்து எழுதுகிறார், மக்களின் தவறான போதனைகள் அதை எதிர்க்கவும் விசுவாசிகள் ஆரோக்கியமான போதனை செய்யும்படி அங்கு அறிவுறுத்துகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, விசுவாசிகள் எப்படி வைராக்கியமாய் நற்கிரியைகள் செய்ய வேண்டும், தேவ கிருபை காணக்கூடியதாய் இருக்கிறது. ஏனென்றால் பாருங்கள், தேவ பிள்ளைகள் தேவ பக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நடைமுறை ஆலோசனையாய் அங்கு பவுல் அவர்களுக்கு
3: பவுல் அவர்கள் தீத்துவுக்கு எழுதுறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறோம். ஆகவே தீத்து ஒரு வாலிப மகனா இருந்து அநேக காரியங்களை செய்தது போல இந்திய வாலிப யுவதிகள் எல்லாரும் அங்கு சேர்ந்து வாலிபர்கள் எழுந்து சபையை கட்டக்கூடிய ஒரு கிருபையை, இரக்கத்தை, விசுவாசத்தை, அன்பை ஆண்டவர் தான் ஊற்ற வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இயேசு நாமத்தை பயன்படுத்துகிறோம், கட்டளை கொடுக்கிறோம். ஆனால் அந்த இயேசு நாமம் மட்டும் போதாது, அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற அந்த அதிகாரமும் எங்களுக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் சில இடத்திலே அப்போ சில 19வது அதிகாரத்திலே அங்கு பிசாசு என்ன சொல்லுகிறது என்றால், எங்களுக்கு பவுலையும் தெரியும், எங்களுக்கு எல்லாரையும் தெரியும் என்று சொல்லி அங்கு பீறி அந்த சத்துருவின் திட்டம் அங்கு அதிலே அங்கு இருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அதே மாதிரி நாங்களும் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு தேவன் அங்கு அதிகாரமும் அங்கு அரிசுத்தாவியின் வல்லமையும் அவர்களுக்குள்ளே முதலாவது வர வேண்டும். அதுக்காக நாங்கள் ஜெபிப்போம். நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். பாஸ்கர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்த வாலிப பிள்ளைகள் நடத்தக்கூடிய நல்ல ஆவிக்குரிய மூப்பர்கள், மேய்ப்பர்கள் கிடைக்க வேணும் என்று சொல்லி, ஏனென்றால் இந்த வாலிப பிள்ளைகள் இந்த நாட்டிலே வந்திருக்கிறார்கள், நாங்கள் ஸ்ரீலங்காவிலே இருந்து வந்தவர்கள். இந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிற காரியங்கள் இந்த தேவ பிள்ளைகளை நடத்தக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை அங்கு பரிசுத்த ஆவியானவர் இருந்தாதான் அந்த இடத்திலே அந்த பிள்ளைகளை நடத்தி செல்லலாம். ஆகவே அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே இந்த மூப்பர்கள் இந்த வாலிப பிள்ளைகளை நடத்தக்கூடிய ஒரு நல்ல ஞானம், தெளிந்த புத்தி, அறிவு வெளிப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், உம்மை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்கிறோம். இயேசு நாமம் உயரவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். ஆவியானவரே, இந்த வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகள் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து இயேசு சொன்னபடி சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை பிள்ளைகளுக்கும் நீர் அதிகாரம் கொடுத்திருக்கிறீர். உம்முடைய வசனத்தின் ஊடாக மரணத்தையும் மரணத்தின் அதிகாரியான சாத்தானையும் மரணத்தினால வெற்றி சிறந்து சகல அதிகாரங்களையும் வாலிப பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, உம்மை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கு நீர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். அந்த அதிகாரத்தோடு வாலிப பிள்ளைகள் போய் ஊழியம் செய்யும் பொழுது அந்த அதிகாரம் பொல்லாங்கானை ஜெயிக்கிற அதிகாரமாக இருக்கிறது. அவர்களிடத்தில் இருக்கிற அபிஷேகம் சாதாரண மற்ற ஊழியக்காரர்களை விட அதிகமான அபிஷேகத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையோடும் ஆவியோடும் பரிசுத்தத்தோடும் தொழுது கொள்ளுகிற வாலிபர்கள், அவர்கள் வல்லமை நிறைந்தவர்களாக இந்த உலகத்தை கலக்கிறவர்களாக எப்படி சவுல் பவுல், தாவீது, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகு, ஜோசப் இப்படியாக ஒவ்வொரு வாலிபர்களும் எழுந்து பிரகாசித்தது போல ஒவ்வொரு வாலிபனும் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொண்டு வார்த்தையின்படி வாழும் பொழுது அவனை தேவன் பயன்படுத்தி இந்த தேசங்களில உயர்த்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆண்டவரே, அந்த வாலிபர்களை நடத்துகிற அந்த மூப்பர்கள், ஊழியக்காரர்கள் இன்னும் அதிகமான அபிஷேகத்தோடு உம்முடைய வசனத்தோடு அந்த வாலிபர்களுக்கு ஏற்ற வண்ணை கோட்டாக ஆண்டவரே அந்த வாலிபர்களோடு இணைந்து செயற்படக்கூடிய அந்த ஒருமனப்பட்டு அவர்களோடு அந்த ஊழியத்தை செய்ய நீர் அப்படியான ஊழியர்களை, எல்டர்ஸை, ஊழியக்காரர்களை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவியானவரே, அந்த வாலிபன் தன்னுடைய வார்த்தையினால தன்னுடைய வாலிப பருவத்தை காத்து கொள்ள வேண்டும் என்பதை, அவனுக்கு ஏற்ற ஒவ்வொரு வழிகளை நீர் திறக்கிற தேவனாக இருக்கிறீர். அவனுடைய வாழ்வில ஒவ்வொரு தேவைகளையும், ஒவ்வொரு காரியங்களையும், திருமண காரியங்கள், ஒவ்வொரு ஊழிய காரியங்கள், ஒவ்வொரு காரியங்களிலேயும் ஞானத்தை கொடுத்து, புத்தியை கொடுத்து, அறிவை கொடுத்து ஒவ்வொரு வாலிபனையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு வெளிநாடுகளில் இப்படியான ஊழியர்கள் பலவிதமான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். அவர்களுக்கு நேர போதாமையின் காரணமாக அதிக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் இவர்களுக்கு அந்த எப்படி அந்த வாலிபர்களோடு இணைந்து செயற்பட வேண்டும் என்ற ஞானத்தை ஒவ்வொரு மூப்பர்களுக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் கொடுத்து அவர்களை ஊழியம் செய்ய அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரியில மற்றும் பலவிதமான ரெண்டு ரெண்டு பேராக அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக போய் அந்த ஊழியங்களை செய்ய உண்மை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக, சத்ருவை வெல்லுகிற பொல்லாங்கான வெல்லுகிற அதிகாரத்தை கொடுத்த தேவனே, தொடர்ந்து உம்முடைய வழியில உம்முடைய சித்தத்தில் ஒவ்வொரு வாலிபர்களும் இந்த எழுப்புதல் தேவனுடைய எழுப்புதலில் ஐந்து கண்டங்களிலேயும் செயற்படும்படியாக அந்த நோக்கத்தோடு அவர்கள் பிரயாணம் பண்ண கிருபை செய்வீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு அந்த பாடல் பாடுகிற அதிகாரத்தை கொடுப்பீராக. பரலோகத்தில் இருந்து இந்த ஞானத்தை கொடுத்து ஒரு எப்படி ஒரு உலக மக்கள் அந்த திசைக்கூடாக அவர்கள் தங்களுடைய பாவத்தை செயல்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த கிறிஸ்தவ வாலிபர்கள் ஒவ்வொருவரும் உம்மை துதிக்க ஆராதிக்கிற தன்மையை கொடுத்து அந்த துதி ஆராதனையின் மூலமாக அபிஷேகம் இறங்கி ஒவ்வொரு தேசங்களிலேயும் ஒரு எழுப்புதலை காண உதவி செய்வீராக. ஒரு ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்சன் சங்கம் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிறா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஊடத்து கூடாக வாலிபர்கள் செய்கிற ஊழியங்களை அதிகரித்து இந்த ஊழியங்களுக்கு கூடாக ஒவ்வொரு வாலிபர்களும் எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்வீராக. உம்முடைய சித்தத்தின் படி உம்முடைய அழைப்பின் படி அவர்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்துவீராக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஜெனட் சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய கணவனுக்காக, மகனுக்காக, மகளுக்காக, இந்த மகள் ஒவ்வொருவரும் அந்த ரெண்டு மாணவர்களை நீர் எடுத்து இந்த ஊழியத்தில பயன்படுத்தி ஞானம், புத்தி, அறிவு, அந்த ப்ரொஃபெட்டிக் அனாயிண்டிங்களை கொடுத்து நீர் எழும்பி பிரகாசிக்கம் செய்வீராக. இந்த இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபனுக்கும், ஆண்டவரே அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களை நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. வேலையோ அதிகம், அறுவடையோ அதிகம், வேலையாட்களோ குறைவு, வாலிபர்களை பயன்படுத்தி இந்த தேசங்களை அசைப்பீராக. துதி, கன, மகிமை ஒன்றான மெய்த்தேவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.
5: நாங்கள் ஜபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் உங்கள் சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளோடும் கூட இருந்து கர்த்தர் தாமே அவர்களை எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன்,
4: ஆமேன். God bless you sister, God bless you everybody.
5: ஆமேன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு எங்கள் வாலிய பிள்ளைகள் மத்தியிலே வீண் பேச்சுக்கள், ஏமாற்றுதல், இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து விடுதலை அடையவும் அவர்களுக்கு அதுக்குரிய நல் அறிவுரைகள் சொல்லக்கூடிய ஜனங்கள் எழும்பவும் ஒரு தாயாய் தகப்பனாய் நின்று அவர்களுக்கு அந்த நல்ல ஆலோசனையை கொடுக்கவும் கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
6: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா எங்களுக்கு மறுநாளை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க போறவங்க கிருபையில காணி நன்றி செலுத்துறேன். பிகாஸ் ஹி லிவ்ஸ் வி கேன் ஃபேஸ் ஃபார் அனதர் டே. நீங்க ஜீவிக்கிறபடியா நாங்க மறுநாளை சந்திக்க கூடிய தந்த அந்த மகா பிரிதான அன்புக்கும் கிருபையலுக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த காலை நேரம் வாலிபர்களுக்கான ஜபிக்க தந்த கிருபையலுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. யாவரும் ஆண்டவர் இந்த வாலிபர்கள் அப்பா உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜபிக்கிற அவர்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வாக்கு தத்தம் செய்தவரே, வாக்கு மாறாதவரே, இன்றும் அவர்களை நீங்க வழிநடத்த வல்லவராய் இருக்கிறீங்க அப்பா. எங்களுக்காண்டு ஜீவனை கொடுத்தவரே, எங்களோடு எழுந்தவரே அப்பா, எங்களுக்குள்ள பேசுற தேவன் அவங்க கூட பேச வல்லவராய் இருக்கிறீங்க அப்பா. அப்பா அவங்கள கண்களை திறவுங்க, செவிகளை திறவுங்க அப்பா. மந்திரமா இருக்கிற எல்லா விதமான ஆவியலும் அவர்களை விட்டுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களை அவர்களுக்கு அப்பா ஒரு பெரிதான அற்புதங்களையும் உங்களோட வல்லமையையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தபடியாக ஜபிக்கிறார் அப்பா. நீங்க அவங்களுக்கு பயத்தின் ஆவியை கூடாமல் தெளிந்த புத்தியை கொடுத்து அப்பா தெளிந்த உள்ள ஒரு மூப்பர்களை அனுப்பி அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி கொடுப்பதற்கு அப்பா அவர்களுக்கு ஒரு பெரிதான அன்பை ஊற்றி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். உங்களோட நாம மீதான நாமம் என்று கூறத்தக்கதாக ஆண்டவரே பிசாசின் சோதனையில் இருந்த ஆண்டவரே விலகி காப்பதற்கு ஒரு சரியான ஆலோசனை உள்ள கர்த்தரே உங்களுடைய ஆலோசனையை அனுப்பி பெரிதான ஒரு மூப்பர்களை அவர்களுக்கு அனுப்பி அவர்களை அப்பா வழி நடத்தும்படியாக ஜோபிக்கிறேன் அப்பா. அப்பா வாலிபர்கள் அப்பா உங்களுடைய வாலிபர் நாக்கல்ல உங்களை நினைவு கூறும்படியாக சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அதன்படி அப்பா இந்த வாலிபர்கள் உங்களே நினைந்து உங்களுக்கு சிந்தித்து உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அவருக்குள்ள ஆண்டவரே உங்களோட தாகம் உள்ளவன் தண்ணீரை கொடுக்கிற தகப்பனே, தாகம் உள்ளவனுக்கு தண்ணீரை கொடுக்கிறவனே அப்பா, வறண்ட நிழலில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்ன தகப்பனே, இவர்களுக்குள்ள நீங்க இப்பொழுது அந்த அந்த அந்த ஊற்று தண்ணீரை அவர்களை ஊற்றி அபிஷேகத்தை பண்ண வல்லவர் உள்ள தகப்பனே, இப்பொழுது உங்கள் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து அவர்களை விடுதலையாக்க வல்லவர் உள்ள தகப்பனே, உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், உங்களோட சித்தத்தின் படி நடத்துங்க ஐயா. அப்பா மனுஷரால முடியாத காரியங்கள் உங்களால முடியும். புள்ள இடங்களை மேய்க்கிறவரே, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துறவரே, ஆத்மாவே தினம் தேற்றுறவரே, இந்த ஆத்மாக்களும் வழி தப்பி போகாத வண்ணமாக தேற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களால மட்டும்தான் இதை செய்ய முடியும். அவங்களுக்கு ஏற்ற ஆலோசனையில் ஆலோசனை கற்றுக் கொடுக்கும்படியாக ஜபிக்கிற ஆண்டவரே அப்பா, சரியான ஆக்கள் அவங்களுக்கு போயிட்டு உங்களோட ஆலோசனையை சிந்திப்பதற்கு உங்களை பற்றி நினைப்பதற்கும் உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கும் இந்த வாலிபர்களுக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜபிக்கிறார். அவர்கள் உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜபிக்கிறார். உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று அவர்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த அப்பா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான சோதனையிலையும் இருந்து அப்பா தற்கொலையிலிருந்து எல்லா விதமான பாவத்தில இருந்து விட்டுதலையாக்கி அவர்களை அப்பா உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இரத்தமே ஜெயம், இரத்தமே ஜெயம் அப்பா. உங்க இரத்தத்தின் மூலமாக நாங்கள் மீட்கப்பட்டோம் அப்பா. அதே போல அவர்களையும் மீட்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே அவர்களை உயர்த்துவதற்கு சரியான ஆட்களை அவங்களுக்கு அனுப்பி உங்களோட ஆலோசனைகளை சொல்லிக் கொடுப்பதற்கு சரியான மூப்பர்களை சரியான பேரர் பெற்றோர்களை அனுப்பி அப்பா அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த கால நேரம் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா காலை நேரங்கள் அப்பா ஒரு டைம் இல்லாத வேண்டுமாக்க ஒரு டைம் பார்க்க அமைக்கி அப்பா 2 மணி 3 மணிக்கு தூங்கி அப்புறம் எழும்பி அப்பா நடத்துற இந்த ஊழியத்தை நீங்க அவங்களுக்கு பொறுப்பாக கொடுத்த இந்த ஊழியத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். சங்கமம் வானொலி ஊழியத்தின் மூலமாக நாங்களும் வந்து உங்களை ஆவியோடு உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு தெரிந்து கொண்ட ஊழியர்களுக்காண்டி ஜபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இந்த கால நேரம் வந்திருக்க ஒவ்வொருதரையும் உங்களோட கரத்துல கொடுக்குற அவங்களோட தேவலையும் சந்தித்து ஆண்டவரே அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். முதலாவது ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடும் பொழுது சகலதம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கூறியபடி யாவரையும் எங்களை சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறிய தாழ்த்தி ஜெபிக்கிறேன் இயேசுவி நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசு, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
3: பெரியவங்களை கேட்டதவனுக்கு சூத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். கத்தர் உங்களோடு கூட இருந்து சகலதிலும் வழி நடத்துவாராக. ஆமேன்,
6: ஆமேன், ஆமேன். God bless you sister.
3: ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்,
7: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
3: எல்லாம் வாலிப பிள்ளைகள் வாழ வேண்டிய விதத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும்படியும் விசுவாசத்துக்கு விசுவாசிகளாய் அவர்கள் வாழ்ந்து அங்கு நில நிக்க கூடிய ஒரு பிள்ளைகளாய் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கூடிய ஒரு நற்குணசாலிகளாய் இந்த பிள்ளைகள் நிக்க கத்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும்.
7: ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா, கிருபையும் இரக்கமும் அப்படியே நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்றவரே. இந்த நாளிலே கூட கர்த்தரப்பா நாங்கள் ஒரு மனதோடு கூடி அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க நீ தந்த சிலாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த எல்லா சுகபெல்ல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி அப்பா. அப்பா நீர் வரும் வரை நீர் கொடுத்ததான இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாங்கள் கரை திரையற்றதா இப்போ பாதுகாத்து கொள்ள ஆவியானவர் சாமியே எங்களுக்கு துணை புரியும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த வேலையில கூட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறப்பா. வாலிபர்களின் வாழ்வுகளை எல்லாம் அப்பா நீர் தாமே ஆசிர்வதித்து அவர்களை உயர்த்தும்படியா உமது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நல்ல வாலிபர்கள் ஆண்டவரே அநேகமா அதிகமாக தங்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வேலையிலே ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற காரியத்துக்காக ஆண்டவர் சாமியை நீர் மனம் இறங்கி ஒவ்வொரு வாலிப ஆண் மகனையும் ஆண் பெண் மகளையும் தெய்வம் நீங்க ஆசீர்வதித்து அவர்கள் உமக்கென்றி எழும்பி பிரகாசிக்க உமது வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அந்த வாலிபர்கள் மேலேயும் வாலிப ஆண் பெண்கள் மேல கர்த்தர் நீர் பரிசுத்த ஆவியை நீர் ஊற்றி அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அவர்களை நீர் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அவர்களுடைய கர்த்தாவே அவர்கள் வாழ வேண்டிய விதம் தேவன் நீர் அவர்களை வேதத்தின்படி அவர்களுக்கு நீர் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். கற்றுத்தரும்படியாய் ஒப்பு கொடுக்கிறப்பா. விசுவாசத்திலே அவர்கள் வளர்ந்து வாழ ஆண்டவர் தாமே உதவி செய்யுங்க. வேதத்தை வாசிக்க தியானிக்க வேதத்தின் ரகசியங்களை எல்லாம் காண அவர்களுக்கு கர்த்தர் நீர் சிறு வயதிலிருந்தே அப்பா அந்த இளம் பிராயத்திலிருந்து அவர்கள் உமக்கா எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். மற்றபடியாய் கூட ஆண்டவரே உமக்கு என்று எழும்பி ஊழியர் செய்ய அவர்களுக்கு கர்த்தாவே நீர் உதவி செய்வீராக. அபிஷேகிங்கப்பா. சுவிசேஷ ஊழியத்தை அவர்கள் எல்லா இடத்திலையும் அறிவிக்கும்படியான ஒரு நல்ல ஆண்டவரே அபிஷேகம் அவர்கள் மேல நீர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல நற்குணத்தினாலே ஆண்டவரே அவர்களும் கர்த்தாவே அவர்கள் உமக்கென்று கடைசி நாட்களிலே உமக்காயப்பா சேனைகளாய் எழும்ப கர்த்தர் தாமே நீர் கிருபை செய்யுங்க ராஜா. உமக்கு சோத்திரம். அப்படியே கூட வாலிபன் எதனால் தன்னை சுத்திகரித்து கொள்வான் உம்முடைய வேத வசனத்தின்படி அல்லவா என்ற வார்த்தையின்படி அவர்கள் கர்த்தாவே உமக்கு சோத்திரம். அவர்கள் வாழ்ந்திருக்க கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்கப்பா. வாலிபன் நாட்களிலே சிருஷ்டிகரை நினைன்ற வார்த்தையின்படி அவர்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை நினைத்து உமது வசனங்களுக்கு ஆண்டவரே செவி சாய்த்து அதன்படி நடந்து கர்த்தர் அவர்களுக்கு எல்லாவற்றையும் போதித்து வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதித்து எல்லா வாலிப ஆண் பெண்களையும் ஆண்டவரே அப்பா அவர்கள் உமக்காய் எழும்பி பிரகாசிக்க சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவரே உமக்கு பிரியமானதை அவர்கள் செய்ய கர்த்தர் தாமே உதவி செய்யுங்க. நல்ல விசுவாசத்தோடு அவர்கள் வாழ ஆண்டவர் கிருபை செய்து வழி நடத்துறதுக்காக அன்பு நன்றி செலுத்துகிறப்பா. அப்படியே நீர் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்தப்பா இந்த ஊழியத்தை சங்கமம் ஊடகத்தை ஒரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே இந்த நடத்துகிறதான தேவதாஸ் ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் மருமக்கள் யாவரையும் ஆசிர்வதிங்க. இணைகிற தானே இணைந்து பணிபுரிகிறதான எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பம் மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவனையும் மகனையும் மகளையும் தேவரின் நீர் அளவில்லாமல் ஆசிர்வதிங்க. ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைக்காக ஸ்தோத்திரம். இனி ஜெபிக்க வருகிறதான எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவராகிய தேவன் நீர் தாமே ஆசிர்வதித்து வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமென். ஆமென்.
3: ஜெபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் வீட்டில இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். நான் ஜெபத்திலே வழி நடத்துவேன். வந்தால் கொடுப்போம் அல்லது முடிப்போம். ஹலிலூயா வியானவரே உங்களை ஸ்தோத்திருக்கிறோம். இந்த நாளுக்காய் இந்த வாலிப ஜோதிகளுக்காய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே எங்கள் தமிழினத்துக்காய் தமிழினம் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே நினைவு கூர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே உம்முடைய ஆவியும் உம்முடைய அதிகாரமும் ஆண்டவரே கடந்து வரட்டும் ஐயா. இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவரே வாலிபர்களை நீர் எழுப்புவேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வாலிபர்களுக்குள்ளே அவருடைய இருதயங்களுக்குள்ளே அவருடைய சிந்தைகளுக்குள்ளே அப்பா இயேசு நாமமும் ரத்தமும் ஆண்டவரே சத்தியமும் சிறை பிடிக்கிறோம் ஐயா. அவர்கள் தப்பி போக முட்டையாதபடி உம்முடைய ஊழியங்களை செய்யக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் ஆண்டவரே செல்வங்களாய் நீர் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே உம்மை அறிகிற அறிவு அவர்களுக்குள்ளே அந்த நீத்திய ஜீவனாய் ஊற்றெடுக்க வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தகப்பனே நீர் இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மனுஷன் முகத்தை பார்ப்பான், நீர் உள்ளாந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் ஆண்டவரே ஐயா. எங்கள் இலங்கை தேசத்துக்காய், இலங்கை தேசத்தில் இருக்கிற வாலிப ஜுவதிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்கெங்க எல்லாம் இந்த வாலிப ஜுவதிகள் இருக்கிறார்களோ அவர்கள் வீடுகள் குடும்பங்கள் சந்ததிகளை நீர் சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. யார் யார் எல்லாம் இந்த நாட்கள்ல நீர் ரட்சிக்க சித்தமாய் இருக்கிறீரோ அவர்களை எல்லாம் நீர் ஆசீர் மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் வருவான் எழுதி இருக்கிறபடி வாலிப ஜுவதிகள் கத்தாவை வேலைக்கு போகிற வாலிப ஜுவதிகள் ஆண்டவரே கத்தாவே உண்மை உள்ளதாய் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை ஆண்டவரே அவர்கள் பெற இருக்கிற தடைகள் உலகம் ஆண்டவரே அதன் நீச்சைகள் எல்லாம் வெளியேறும்படிக்கு நாங்கள் கடலோடுகிறோம் தகப்பனே. நீர் இறங்கும் ஐயா, உம்முடைய இரக்கமும் தயவும் மனதுருக்கமும் அன்பும் கடந்து வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவோம், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வன்தான் தானே ஆண்டவரே. அப்பா உம்முடைய வசனத்தை இந்த பிள்ளைகள் காத்து கொள்ளக்கூடிய நல்ல கிருபைய கத்தாவே வரத்திலிருந்து யோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொட்டுக்கிறோம் ஐயா. எங்கெங்கே வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்களை நீர் சந்தியும், எங்கள் இனத்தின் வாலிப பிள்ளைகளை சந்தியும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அந்த ஆண்டவரே. சங்கம வானொலியிலே ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நினைத்தள்ளும் ஆண்டவரே, அவர்களுடைய திருமண காரியங்களை நினைத்தள்ளும் ஐயா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு எங்கள் வாலிப பிள்ளைகள் ஞானத்தை முன்னேறி மருளும் ஆவியும், ஆலோசனையும் வெள்ளனையும் மருளும் ஆவியும், அறிவும் கத்தருக்கு பயப்படுற பயத்தை மருளும் ஆவியும் ஆகிய கத்துடைய ஆவியானவர் இந்த பிள்ளைகளை முழுமையாய் நிரப்பி தன்னுடைய ஊழியத்தை தன்னுடைய சித்தத்தை இந்த பிள்ளைகளை கொண்டு செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
8: தேவனே, இந்த வேண்டுகோளை என்னுடைய பாதத்தில் வைக்கிறேன்ப்பா. வாலிப பிள்ளைகள் மீது என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்களித்தன் தேவனப்பா. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்களித்தன் தேவனே. எங்களுடைய பலத்தினாலும் அல்லப்பா, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் தேவனே உம்முடைய ஆவியினாலே ஆகும் அப்பா. தேவனே, இந்த வாலிப பிள்ளைகளை பொறுப்படுங்களப்பா. தேசமெங்கும் உள்ள வாலிப பிள்ளைகளை பொறுப்படுங்களப்பா பிதாவே. என் தேவனே, திருடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவியல் தேவனே இவளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இந்த தேவனே கிருபசெய்யும், உலக காரியங்கள் மாம்சம் பிசாசின் கிரிகள் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. ஆவியானவரே, உம்முடைய சிந்தையினாலே இவளை நிரப்புங்க, உம்முடைய வார்த்தையினாலே இந்த பிள்ளைகளை நிரப்புங்க அப்பா பிதா. தேவனே, இந்த வாலிப பிள்ளைகளுக்கு உம்முடைய சத்திய வார்த்தை தேவனே அறிவிக்க கிருப செய்யுங்கப்பா. சத்தியம் ஒன்றே இவளை விடுதலை செய்யும் அப்பா. தேவனே கிருப செய்யுங்களப்பா. உம்முடைய வார்த்தை வறுமையாக திரும்பாதே ராஜா. தேவனே, இந்த வாலிப பிள்ளைகளை மூட்டு ரட்சியுங்களப்பா பிதாபி. தேவனே, வான மண்டலங்கள்ல இருந்து கிரிய சேர பொல்லாத ஆவியலப்பா, இந்த பிள்ளைகளுக்கு எதிராக கிரிய சேர ஆவியல், தற்கொலையின் ஆவியல், சோர்வின் ஆவியல், பலவீனத்தின் ஆவியல், பயத்தின் ஆவியல் எல்லாம் இவளை விட்டு வெளியேறுவதாக. தேவனே, விடுதலை செய்யுங்கள் ஆவியானவரே இந்த பிள்ளைகளை அப்பா பிதாபி. இந்த கல்லான இருதயத்தை எடுத்து இவளுக்கு சதையான இருதயத்தை கொடுங்கப்பா. ஒரு புதிய ஆவிய கொடுங்கப்பா இந்த பிள்ளைகளுக்கு அப்பா பிதாவி. ஓ நன்றி, சத்திய வார்த்தை தேசம் எங்கும் அறிவிக்கப்பட, வாலிப பிள்ளைகளுக்கு எங்கும் அறிவிக்கப்பட கிருப செய். குடும்பங்கள் தேவனே உம்முடைய வார்த்தையிலேயே கட்டுப்பட, வாலிப பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையிலேயே கட்டுப்பட தேவனே கிருப செய்யுங்கப்பா. ஓ நன்றி அப்பா. என்னுடைய ஜனங்கள் வேத அறிவில்லாமல் சங்காரமாறல் சொன்னீங்கள் ஐயா இயேசு ராஜா. இந்த வாலிப பிள்ளைகளை சங்காரமாக நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எல்லா அடிமத்தின் ஆவிகள், போதை வசுகள் ஆவியல் தேவனை, விபச்சார வேசத்தின் ஆவியல் தேவனை இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தேவனே, இச்சைகளின் ஆவியல் தேவனே, கண்களின் இச்சை மாம்ச இச்சைகள் எல்லாம் அவளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தேவனே கிருப செய்யுங்கப்பா பிதாபே. தேவனே கிருப செய்யுங்களப்பா என் தேவனே. ஓ வஞ்சிக்கிற ஆவிகளப்பா பிதாபே, இந்த டெலிபோன் மூலமாய் தேவனே இந்த பிள்ளைகளை வஞ்சிக்கிற ஆவிகள் எல்லாம் தேவனை இவளை விட்டு வெளியேறுவதாக. தெளிந்த புத்திய குடங்கள் ஆவியானவரே, உணர்வுள்ள ஆவிய குடங்க இந்த பிள்ளைகளுக்கு, ஞானத்தின் ஆவிய குடங்களப்பா பிதாவே, ஆலோசனை கத்தாவே, ஆலோசனையின் ஆவியினாலே இவளை நிரப்புங்கப்பா பிதாவே. ஆலோசனை இல்லாமல் தேவனே சனங்கள் தேவனே ஓ வீடாகி போராட்டி சொல்லி இருக்கிறீங்களப்பா அவருடைய வார்த்தையிலே. ஓ நன்றி ராஜாவே. என் தேவனே, அழிந்து போற இந்த பிள்ளைகளை மீட்டு வச்சுங்களப்பா பிதாவே. ஓ சீர்கட்டு போற பிள்ளைகளை தேவனே இந்த பிள்ளைகளை மீட்டு வச்சுங்கள் ஐயா இயேசு ராஜா. ஓ நன்றி என் தேவனே சோஸ்திரம் அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா, நன்றி என் தேவனே சோஸ்திரம் ஐயா. எல்லா தற்கொலையின் ஆவியல் தேவனே பிதாவே, ஓ தேவனே கொலைவரையின் ஆவியல், பொய்யின் ஆவியல், வஞ்சிக்கிற ஆவியல் தேவனே, பிரிவினையின் ஆவியல், தந்திரத்தின் ஆவியல் எல்லாம் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஓ தேவனே கிருப செய்யுங்கப்பா, கிருப செய்யுங்க ஆவியானவரே. ஊற்றுமையா உம்முடைய ஆவியை இந்த வாலிப பிள்ளைகள் மீதப்பா, தேசமங்கும் உள்ள வாலிப பிள்ளைகள் மீது ஆவியை ஊற்றுங்கப்பா. தேவனே மூதாதையர் செய்து வந்த பாப சாப அக்கிரமங்களை மன்னியுங்க இயேசுவே, ரத்த பழிகளை மன்னியுங்கப்பா பிதாவே. சகலத்தையும் புதிதாய் மாற்றுங்கப்பா. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் சொன்ன தேவனே, இந்த வாலிப பிள்ளைய வாழ்க்கையிலே சகலத்தையும் புதிதாய் மாற்றுங்கப்பா இயேசு ராஜாவே. தேவனே விசுவாசமாய் தேவனே இந்த ரட்சிப்பு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே, அவர்கள் வழிதப்பி போகாதபடி அப்பா, பின்வாங்கி போகாதபடி தேவனே. நீங்க சொன்னீங்களப்பா கிறிஸ்துவுக்கள் அநேக உபாத்தியார் உங்களை கொண்டு, ஆனா தகப்பன்மாரோ சிலர் என்று சொன்னீங்களே தேவனே பிதாவே, வார்த்தை மூலமா தேவனே பிள்ளைகளை தேவனே தகப்பன்மார் போல தேவனே இந்த பிள்ளைகளை வழி நடத்த தேவனே இந்த ஊழியக்காரர்களை பொறுப்படும் அப்பா பிதாவே. அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை போதிக்கிற வார்த்தை தேவனையா, அறிவை உணர்த்துகிற வார்த்தை தேவனே, பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற வார்த்தைகளை தேவனே இந்த பிள்ளைகளுக்கு போதிக்க தேவனே கிருப செய்யுங்கப்பா. உம்முடைய வார்த்தை வறுமையாக திரும்பாதே ராஜாவே, ஒவ்வொரு சபைகளையும் பொறுப்படும் அப்பா, அங்குள்ள ஒரு வாலிப பிள்ளைகளை பொறுப்படும் அப்பா, அந்த பிள்ளையோட எதிர்காலங்களை பொறுப்படும் ஐயா இயேசு ராஜா. இந்த பிள்ளைகளுக்கு தேவனை ஏற்ற துணையை கொடுங்கள் அப்பா பிதாவே, தேவனே கிருப செய்யுங்களப்பா, தேவனே இந்த பிள்ளைகளை மீட்டு ரட்சியுங்களப்பா, பிரகாசம் உள்ள மன கண்களை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்களப்பா, உம்முடைய ஞானத்தின் ஆவியினால் இந்த பிள்ளைகள் நிரப்புங்கப்பா, விவேகத்தின் ஆவியினால் நிரப்பும் நிரப்புங்கப்பா இந்த பிள்ளைகளை, இந்த தேவனே கிருப செய்யுங்க, கிருப செய்யுங்கப்பா, நன்றி ராஜாவே, நன்றி. அப்படியாக தேவனே இந்த பிள்ளைகளை நீங்கள் மீட்டு ரட்சிக்க போவதற்காய் நன்றி அப்பா, ஜபத்தை கேட்கிற தேவனே கிருப செய்யுங்களப்பா. விசுவாசமாய் சபைகளை பொறுப்படும் ஐயா, ஊழியக்கார விசுவாசிகளை பொறுப்படும், அங்குள்ள குடும்பங்கள் அங்குள்ள வாலிப பிள்ளைகளை பொறுப்படுங்கள் அப்பா, அங்கு ஒருவனத்தின் ஆவியக்கொடும் ஐயா, ஐக்கியத்தின் ஆவியக்கொடும், அன்பின் ஆவியக்கொடும் அப்பா பிதா, எல்லா பிரிவினையின் ஆவியல் வஞ்சிக்கிற ஆவியல் தேவனே சபைகளை விட்டு வெளியேறுவதாக தேவனே கிருப செய்யுங்க அப்பா, ஆவியானவரே கிருப செய்யுங்க, மீட்டுக் கொள்ளுங்க அப்பா இந்த பிள்ளைகளை, ரட்சித்துக் கொள்ளுங்க தேவனே. சங்கம ஊழியத்திலே இணைந்திருக்கிற குடும்பங்களில் உள்ள வாலிப பிள்ளைகளை பொறுப்படும் அப்பா பிதாவே, இந்த பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடும், சுகத்தை கொடும், விடுதலையை கொடும், ஆறுதலை கொடும் அப்பா, உம்முடைய வார்த்தையினாலே இந்த பிள்ளைகளை நிரப்புங்கப்பா இயேசு ராஜாவே, கிறிஸ்துவின் நிருபங்களா இந்த பிள்ளைகளை மாற்றுங்க, இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை கொடுங்கள் ஐயா இயேசு ராஜாவே தேவனே. ஓ வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி அப்பா, பிசாவுடைய தந்திரங்கள் கண்ணியல்லே வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி, மாம்ச இச்சைகள் கிரிகளிலே வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி தேவனே இந்த குடும்பங்களை முற்று பிள்ளைகளை முற்று வச்சுங்கப்பா. ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சுவஸ்திரம் ஐயா. கட்ட தேவனே குடும்பத்தை கட்டாவிட்டால் கட்டுடைய முயற்சி இல்லாம வீடுன்னு சொன்னீங்கப்பா பிதாவே, இந்த குடும்பங்கள்ல உள்ள வாலிப பிள்ளைகளை உம்முடைய வார்த்தையிலேயே கட்டுங்க. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே, ஓ நன்றி என் தேவனே கிருப செய்யுங்கப்பா பிதாவே, இந்த பிள்ளைகளை மீட்டு ரட்சியுங்கப்பா. அதே நன்றி ராஜாவே, தேவனே இந்த வேண்டுகோளை அப்பா உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன்ப்பா. அற்புதங்களை கால செய்யும் ஐயா, ஒரு குடும்பங்களிலேயும் விசுவாசமாய் வாலிபப்புடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, மீட்டு ரட்சியுங்க தேவனே. கல்வாரி அன்பினாலே அவளை நிரப்புங்கப்பா பிதாவே, உம்முடைய ஞானம் அறிவு தெளிந்த புத்தியினால் இந்த பிள்ளை நிரப்புங்கப்பா பிதாவே, நன்றி. இவருடைய பலவீனத்திலே பலம் கொடுங்கள் ஐயா இயேசு ராஜாவே, இந்த வாலிப பிள்ளைகள் யார் யார் நோய் வியாதியோடு இருக்கிறதோ உம்முடைய வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்கள் இயேசு ராஜாவே. கட்டுகள் அறுக்கப்படுவதாக, நுகத்தடிகள் எல்லாம் முறிக்கப்படுவதாக பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தால் தேவனே இவளை மீட்டு ரட்சியுங்கப்பா, விடுதலை செய்யுங்க ஆவியானவரே. நன்றி நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்படியாக தேவனே இந்த ஜபங்களை கேட்டு நீங்கள் பால் கொடுப்பதற்காக நன்றி அப்பா, நன்றி என் தேவனே சோசம் அப்பா. தேவனே சங்கம ஊழியத்தை ஆசீர்வதியுங்கப்பா, லெஸ்லி பிரதரை ஆசீர்வதியுங்க, செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் பொறுமையாக திரும்பாதப்பா தேவனே, இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் பதில் கொடுப்பதற்காக நன்றி அப்பா, இந்த ஊழியத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி அப்பா பிதாவே, பெரிய காரியங்களை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா பிதாவே. உன்னுடைய வார்த்தையை தேவனே தண்ணீர் மேல் போடு, அநேக நாளுக்கு பின்பு தேவனே அதன் பலனை காண்பான் சொன்ன தேவனே. அப்படியாக தேவனே பெரிய காரியங்கள் இந்த ஊழியத்தின் மூலமாய் நீங்கள் செய்ய போவதற்காக நன்றி அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, சந்ததியை ஆசீர்வதிங்க, சந்தானத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஜெனசிஸ் புறப்படுங்க, பிள்ளைகளை புறப்படும் தேவனே, அந்த பிள்ளையோட எதிர்காலம் ஏற்ற துணையை கொடுத்து அவருடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிங்கப்பா. வேலையிடங்களை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. பிதாவே, சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுங்கப்பா. அதே போல் தேவனே, இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா நமது கரத்தில் ஒப்படைக்கிறேன். யார் யார் வேதனையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, நோய் வியாதியோடு இருக்கிறாளோ தேவனே, பிதாவே, தேவனே உடைய வார்த்தை அனுப்பி அவளை சுகப்படுத்துங்க. அவளை ஆசீர்வதிங்கப்பா பிதாவே, சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுங்கப்பா. கையிட்டு சேர வேலைகளை ஆசீர்வதிங்கப்பா பிதாவே. உடைய பாதம் படமெல்லாம் உங்களை கொடுத்தேன் சொன்ன தேவனே, அப்படியாக உடைய நாமம் மையப்பட தேவனே பெரிய காரியங்களை செய்யுங்களப்பா பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே.
3: ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லோர்ட் ஐரீன். பிரைஸ் லோர்ட் ஐரீன், மைக் எடுத்து விடுங்க.
9: பிரைஸ் லோர்ட் ஐரீன்,
1: எடுத்து விடுங்கம்மா, மைக் ஆஃபில் இருக்கு. ஐரீன், நாங்க பேசுறது கேக்குதா? ப்ரைஸ் தி லார்ட், அவ போயிட்டா?
9: நீங்கள் இந்திய நாட்கள்ல இந்த பெற்றாருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற பிரச்சனைகள், இந்த மரண கட்டுக்கள், மனத்தாக்கல்கள், இப்படி பாதிய பிள்ளைகள் அங்கு பாதி வயதிலே அவர்கள் தங்களுடைய தங்களை தாங்களே கெடுத்து கொள்ளுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலிருந்து ஒரு மாற்றங்கள் மாறுதல் வரக்கூடியதா? கர்த்தருடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளணும், ரட்சிப்பு சூழ்ந்து கொள்ளணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
10: நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த நேரத்துக்காய் நன்றி ராஜாவே. அப்பா அந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பெற்றோர் பிள்ளைகளை தேவன் நீங்க ஏற்படுத்தினவர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில இருக்கிற கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மன முறிவுகளை எல்லாம் எடுத்து போடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உங்களிடத்துல நல்ல சமாதானத்தை தேவன் நீங்க ஏற்படுத்தி கொடுக்கும்படி அச்சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளை குறித்து கர்த்தாவே, அப்பா பெற்றோர்கள் விடுகிற கண்ணீர் கவலை துக்கங்கள் கர்த்தாவே, மன உளைச்சல்கள் பாரங்கள் கர்த்தாவே, எத்தனையோ காரியங்கள் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா யாரிடம் பேசினாலும் பிள்ளைகளை குறித்ததான கவலையோடு இருக்கிறாங்க தகப்பனே. அப்படியான பெற்றோர்களை எல்லாம் தேவன் நீங்க ஆற்றி தேற்றும்படி அச்சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பெற்றோருக்கும் வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு நல்ல வேத வார்த்தைகளை போதித்து கர்த்தாவே, உம்முடைய வழிவிட உம்முடைய வார்த்தையின்படி அந்த பிள்ளைகளை வளர்க்கத்தக்கதாய் கர்த்தாவே. அப்பா அவர்களுக்கும் வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் நீங்க கொடுக்கும்படி அச்சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒரு வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பெற்றோர் கீழ்படி உள்ள பிள்ளைகளா இருக்க தேவன் கிருபை பாராட்டும்படி அச்சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே கர்த்தாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா அந்த உலக காரியங்களுக்குள்ளாக சென்று கர்த்தாவே அநேக காரியங்களை கேட்டு பார்த்து கர்த்தாவே அப்பா அந்த கீழ்ப்படிதல் இல்லாதபடிக்கு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இப்படியான ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படி அச்சுபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுக்குங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பெற்றோர் கீழ்படிந்த ஆசிரியர்கள் கீழ்படிந்த கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் வளரத்தக்கதாய் தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி அப்பாத எந்த கீழ்படியும் இல்லாதபடிக்கு கர்த்தாவே அப்பா அவர்கள் நினைத்த மாதிரி நடந்து கொண்டு போகிறாங்க தகப்பனே. அப்படி இல்லாதபடிக்கு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பா உடைய வார்த்தையை கொண்டு அவர்களை சுத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி இந்த பிள்ளைகள் வளர தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இப்படியான காரியங்கள்னாலே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே கர்த்தாவே அநேக பிரச்சனைகள் ஆண்டவரே. அப்பா குடும்பத்திலே சமாதான குலைச்சல் ஏற்படுகிறது கர்த்தாவே. அப்பா குடும்பங்களிலே சமாதான குலைச்சலை ஏற்படுத்துகிற எல்லா அந்தார கிரியையிலையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தாவே பெற்றோரையும் பிள்ளைகளையும் இந்த சிற்றையின் மறைவில வைத்து தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஆவியானவர் நீங்க வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வீடுகளிலே கர்த்தாவே அப்பா குடும்ப ஜெபங்கள் கர்த்தாவே அப்பா நடக்க தேவன் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே அநேக வீடுகளிலே குடும்ப ஜெபங்கள் இல்லை ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பமாய் சேவிக்கத்தக்கதாய் தேவன் அந்த குடும்பங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்தரும்படியா ஜெபிக்கிறேன். அதுக்குரிய வழி வாசல்கள் எல்லாம் திறந்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒருவர் இருந்தா ஒருவர் இல்லை ஆண்டவரே. இப்படியான நேரங்களிலே அந்த ஜெபங்கள் தள்ளி போய் கொண்டிருக்கிறது கர்த்தாவே. இப்படியான காரியங்கள் இல்லாத படிக்க கர்த்தாவே அப்பா ஒற்றுமையாய் சமாதானமாய் மெனோக்கி பார்க்க குடும்பமாய் பார்க்க கர்த்தாவே தேவன் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தாவே. பெற்றோரும் பிள்ளைகளும் கர்த்தாவே ஒற்றுமை சமாதானத்தோடு மெனோக்கி பார்க்க தேவன் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. பிள்ளைகள் இடத்திலே பெற்றோர்கள் இடத்திலே இருக்கிற எல்லா கோபத்தின் ஆவியையும் தேவன் நீங்க எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவங்களுக்கு நல்ல பொறுமையை கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி அப்பா நல்ல தயவை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உடைய கருவை ஒவ்வொரு குடும்பங்களோடும் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி தகப்பனே. அப்பா ராஜா கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமி குடும்பங்களிலே இருக்கிற தேவைகள் அனைத்தையும் தேவன் நிறைவாய் சந்தித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் மதித்திரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க பொறுப்படுங்க வழிநடத்துங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. எங்களுடைய சங்கமம் வானிலை கூட மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இணைப்பினோடாக கர்த்தாவே அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்யுங்க. இதுல பணி செய்கிறதான ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாகி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அவங்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் பேர குழந்தைகள் மருமக்கள் கர்த்தாவே அந்த இணைப்புக்கு தேவையான எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவாக சந்தித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அவர்களுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி தடைகளை எடுத்து போட்டு ஊழியத்தை நேர்த்தியாய் செய்ய தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த ஜெப இணைப்பை கூட நமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிற அநேக பிள்ளைகள் வந்து கர்த்தாவே தேசத்துக்காக குடும்பங்களுக்காக ஜெபிக்க கர்த்தாவே இந்த இடத்திலே கூடி வர தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இதுவரை ஜெபித்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். எனக்கு இந்த நேரத்தை கொடுத்தபடியா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் புகழும் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்
11: ஆமென். அமேனங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
12: ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். அப்படியே உங்களோட கூட இருப்பார்.
11: ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே இந்த ஜெபிக்க தந்த கிருபைக்காக தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தி நீரப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் அவருடைய தேவைகள் வாஞ்சிகளுக்காய் நீர் இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வர முடியாமல் வியாதிப்பட்டு வெளியிலே போய் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்தந்த இடத்திலே ஆசீர்வதித்து பிள்ளைகளை நடத்தி செல்லும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சங்கம வானொலிக்காய் லேசிய நாம மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே நீ கொடுத்த தரிசனத்தை ஆண்டவரே வாழ்க்கை பெருக வைக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சகலதே உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகனமாகவே உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென்.
1: சனி ஞாயிறு அபிஷேக ஆராதனையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவ சமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன். ஆமேன். நாங்கள் இதுவரை நேரம் ஆமேன் இதுவரை நேரம் நாங்கள் விசேடமாக வாலிபர்களுக்காக ஜபங்களுக்கூடாக வழி நடத்தினார்கள். இன்றைய நாளிலே கத்தர் தாமே ஒருவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன்.
2: Recording stopped.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டுக்கு பாட்டு, சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி. நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 9056077058 3 அல்லது

0: கணித ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பர்களே, நேற்றைய தினத்தின் இரவிலே பல பிரச்சனைகளோடு நீங்கள் படுக்கைக்கு சென்றிருக்கலாம். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எனக்கு வந்துவிடுமோ என்ற பயத்தோடு வானொலி பெட்டி முன் இருக்கிறீர்கள் அல்லவா? இயேசு கூறுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று. அன்பர்களே, நீங்கள் ஏன் பிரச்சனைகளை சுமந்து கொண்டு இருக்க வேண்டும்? ஆண்டவர் பாதத்தில் அப்படியே பார சுமையை தூக்கி வைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் இந்த நாளை ஆரம்பியுங்கள். இன்றைய செய்தி மூலம் தேவன் உங்களோடு நிச்சயம் பேசுவார்.
1: கிறிஸ்துக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, உங்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று முதல் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின இரண்டாவது நிருபத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதற்கு முன் முகவுரையாக சில காரியங்களை நாம் இன்று கற்றுக்கொள்வோம். இரண்டு பேதுரு முதலாம் அதிகாரம் முதல் வசனத்தின்படி அப்போஸ்தலனாகிய சீமோன் பேதுரு தான் இந்த நிருபத்தின் ஆக்கியோன். ஆனாலும் புதிய ஏற்பாட்டிலே வேறு எந்த புத்தகத்தின் ஆக்கியோனை குறித்த தர்க்கத்தையும் விட இந்த புத்தகத்திற்கான ஆக்கியோன் பேதுரு என்பதை குறித்த தர்க்கம் அதிகம். பல ஆண்டுகளுக்கு முன்னதாக டாக்டர் மோர்ஹெட் என்பவர் புதிய ஏற்பாட்டிலே பேதுரு எழுதின இரண்டாவது நிருபமே குறைவான சரித்திர ஆதாரத்துடன் நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். இப்படிப்பட்ட தர்க்கம் காரணமாக அநேக வேத சாஸ்திர வல்லுநர்கள் இந்த புத்தகத்தை கற்றுக்கொள்ள முக்கியத்துவம் கொடுத்து இது பேதுரு எழுதின நிருபம்தான் என்பதை இறுதியாக நிரூபித்திருக்கிறார்கள். பொதுவாக நமது வேத ஆராய்ச்சியிலே புத்தகத்தின் முகவுரை அதன் ஆக்கியோனை குறித்தே இருக்கும் இல்லையா? மற்ற கருத்து வேறுபாடு உள்ள பகுதிகளை குறித்து நாம் அதிகமாக சிந்திக்கிறதில்லை. இரண்டு பேதுருவும் வேத புத்தகத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, வெளிப்பிரகாரமாகவும் புத்தகத்தின் உள்ளிருந்தும் இது பேதுரு எழுதினதுதான் என்று அநேக சான்றுகள் கூறுகிறது. இருந்தாலும் இதை பேதுருதான் எழுதினார் என்பதை குறித்து இருக்கும் தர்க்கங்களை குறித்து ஓரளவு நாம் அறிந்து கொள்வது நல்லதுதான். பேதுரு எழுதின இந்த இரண்டாவது நிருபமானது வேத புத்தகத்தின் ஒரு பகுதியாக திருச்சபை ஏற்றுக்கொள்வதற்கு அதிக காலமானது. கிறிஸ்துவுக்கு பின் 372 ஆண்டிலே லவோதிக்காவிலே கூடிய திருச்சபை தலைவர்களின் கூட்டமானது இந்த புத்தகத்தை வேதத்தின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொண்டது. அது மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்கு பின் 397 ஆண்டிலே கார்த்தேஜ் என்ற இடத்திலே கூடிய திருச்சபை தலைவர்களின் கூட்டமும் இதை ஏற்றுக்கொண்டது. வல்கேட் மொழிபெயர்ப்பிலே ஜெரோம் என்ற பேராயர் இதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் சீரிய மொழிபெயர்ப்பிலே இது இடம்பெறவில்லை. இந்த சீரிய மொழிபெயர்ப்பிலே ஏற்றுக்கொள்ள முடியாத அநேக காரியங்கள் இருக்கின்றன. எனவே அது முக்கியமான மொழிபெயர்ப்பாக கருதப்படவில்லை. ஆரம்ப கால திருச்சபை தகப்பன்மாரிலே யூசிபியஸ் என்பவரும் ஒருவர். இவரும் தர்க்கத்திற்குரிய புஸ்தகங்களிலே ஒன்றாக இரண்டு பேதுருவை கருதினார். ஆனால் ஆர்ஜியன் இதை ஏற்றுக்கொண்டார். அலெக்சாந்திரியா தேசத்தைச் சேர்ந்த கிளமண்ட் என்பவர் இதை ஏற்றுக்கொண்டார். அது மட்டுமல்ல, இதற்கு ஒரு விளக்க உரையையும் அவர் எழுதினார். அப்போகலிப்ஸ் ஆஃப் பீட்டர் என்ற புத்தகத்திலும் இரண்டு பேதுரு நிருபத்திலிருந்து வார்த்தைகள் வாக்கியங்கள் காணப்படுகிறது. இருந்தாலும் அந்த புத்தகம் வேத புத்தகத்தின் ஒரு பகுதியாக கருதப்படவில்லை. யூதா நிருபத்தை நாம் வாசித்து பார்த்தாலும் அதை எழுதியவரும் இரண்டு பேதுரு புத்தகத்தை நன்கு அறிந்தவர் என்பது தெரிகிறது. ஆதி திருச்சபிலே எழுத்து பணி செய்த அரிஸ்டைடஸ், இரத்த சாட்சியான ஜஸ்டின், ஐரேனியஸ், இக்னேசியஸ், ரோமாபுரியைச் சேர்ந்த கிளமந்து இவர்களும் இரண்டு பேதுரு நிருபத்திலிருந்து வாக்கியங்களை எடுத்து தங்கள் எழுத்துக்களிலே சேர்த்திருக்கிறார்கள். மார்ட்டின் லூத்தரும் இது உண்மையாகவே பேதுரு எழுதின நிருபம்தான் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கால்வின் என்பவர் இதை குறித்து சந்தேகப்பட்டார். ஆனாலும் இதை ஒதுக்கி தள்ளவில்லை. எரஸ்மஸ் இதை நிராகரித்திருக்கிறார், இதை புறக்கணித்திருக்கிறார். எனவே நான் கூறிய இவ்வளவு காரியங்களை குறித்து கேட்கும்பொழுது இந்த புத்தகத்தின் சரித்திர பின்னணியத்தை ஓரளவு நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த நிருபமானது புறக்கணிக்கப்பட்டதற்காக சிலர் கூறும் காரணத்தையும் நாம் குறைவாக எடை போட முடியாது. இந்த நிருபத்திற்குள்ளே பார்க்கும்பொழுது பேதுரு எழுதியதற்கான அநேக சான்றுகள் இருக்கிறது. குறிப்பாக இரண்டு பேதுரு முதலாம் அதிகாரம் 13-14 வசனங்களை பாருங்கள். மேலும் முதலாம் அதிகாரம் 16-18 வசனங்களை மட்டுமல்ல, மூன்றாவது அதிகாரம் முதலாம் வசனத்தையும் பாருங்கள். இந்த வசனங்கள் யாவுமே சீமோன் பேதுரு தான் இதை எழுதினார் என்பதை நிரூபிக்கிறது. பேதுரு எழுதின முதலாவது நிருபத்திற்கு சில காலத்திற்கு பின்னர் கிறிஸ்துவுக்கு பின் 66 ஆண்டிலே இரண்டு பேதுரு நிருபம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இரண்டு பேதர் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல அவருடைய இரத்த சாட்சி மரணத்திற்கு சற்று முன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்நேரத்திலே இரண்டு பேதர் முதலாம் அதிகாரம் 13-14 வசனங்களை நாம் வாசித்து பார்க்க வேண்டும். கவனியுங்கள், வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். 2 தீமோத்தேயு எப்படி அப்போஸ்தலனாய பவுலின் இறுதி பாடலாக இருந்ததோ அதே போல 2 பேதுரு அப்போஸ்தலனாய பேதுருவின் இறுதி பாடலாக இருக்கிறது. இந்த 2 புத்தகங்களுக்கும் இடையிலே அநேக ஒற்றுமைகள் காணப்படுகிறது. 2 புத்தகங்களுமே திருச்சபை போய்கொண்டிருக்கிற பாதையிலே விசுவாச துரோகத்தின் காலத்தை குறித்து எச்சரிக்கிறதா இருக்கிறது. இறுதியாக அப்படிப்பட்ட நாட்களிலேதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதனின் உள்ளங்களை அளவான மேகம் போன்று தெரிந்த அந்த காரியங்கள் இப்பொழுது வானத்தையே மூடி மறைக்கும் அளவிற்கு பெரிய புயலை போல இருக்கிறது. வேத போதகர்கள் மத்தியிலே எழும்பக்கூடிய வேத புரட்டுகளை குறித்து பேதுரு எச்சரித்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் சபை மக்களிடையே எழும்பக்கூடிய வேத புரட்டுகளை குறித்து எச்சரித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலும் பேதுருவும் தங்கள் மரணத்தை குறித்து மகிழ்ச்சியுடனே எடுத்துச் சொல்கிறார்கள். இந்த இடத்திலே நாம் 2 பேதுரு 3:13-14 வசனங்களை மீண்டுமாக எண்ணி பார்க்க வேண்டும். 2 தீமோத்தேயு 4:6-8 வசனங்களையும் கவனித்து பாருங்கள். வாசிக்கிறேன். ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். இங்கே அப்போஸ்தலனாய பவுல் தான் தேகத்தை விட்டு கடந்து போகும் காலம் வந்துவிட்டது என்று சொல்கிறார். ஓட்டத்தை முடித்தேன். இதுவரை வாழ்க்கையின் ஓட்டப்பாதையிலே இருந்ததாகவும் இப்பொழுது அதை விட்டு கடந்து அவர் செல்லப் போவதாகவும் சொல்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன் என்கிறார். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார். இதைப்போல பேதுரு அப்போஸ்தலனும் தனது மரணத்தை குறித்து வெற்றி களிப்போடு பேசுகிறார். எனவே 2 அப்போஸ்தலர்களுமே திருச்சபையை வேத வசனத்தின் நங்கூரத்திலே இணைத்திருந்தார்கள். வரப்போகும் விசுவாச துரோக காலத்திற்கு, வேத புரட்டின் காலங்களுக்கு வேத வசனமே எதிர்த்து போராட வேண்டியது என்று அவர்கள் கூறினார்கள். எனவேதான் பிசாசானவன் 2 பேதுருவின் நிருபத்தையே எதிர்த்து போராடியிருக்கிறான். ஏனென்றால் பிசாசையும் அக்னி அஸ்திரங்களையும் தடுத்து நிறுத்தும் ஒரு கேடயமாக இந்த 2 பேதுருவின் புஸ்தகம் இருக்கிறது. 2 பேதுருவின் புஸ்தகத்திற்கும் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதிய 2 தீமோத்தேயு நிருபத்திற்கும் இருக்கும் ஒற்றுமையானது பேதுரு அப்போஸ்தலன் எழுதிய 1 நிருபத்திற்கும் 2 நிருபத்திற்கும் இடையே உள்ள கூர்மையான வேறுபாடுகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. பேதுரு எழுதின 1வது நிருபத்தின் கருத்திற்கும் 2வது நிருபத்தின் கருத்திற்கும் வேறுபாடுகள் இருக்கிறது. இது எப்படி இருக்கிறது என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய கடிதத்திற்கும் அவர் தீமோத்தேயுக்கு எழுதிய கடிதத்திற்கும் உள்ள வேறுபாடு போல இருக்கிறது. 2 பேர்களும் கற்றுக் கொடுக்கும் காரியம் என்ன? வேத புரட்டு வருகிறது, அது புயல் போர் வருகிறது. அதை சந்திக்க இவ்வாறு நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஒரே ஒரு வழி அறிவின் வழி மூலமாகவே என்று பேதுரு சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை கொண்டு மட்டுமல்ல, கிறிஸ்துவை நாம் சரியானபடி அறிந்திருப்பதனாலேயே. அவரை அறிவதே நித்திய ஜீவன் என்று இயேசு கூறியிருக்கிறார். யோவான் 17:3 பாருங்கள். உண்டான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆம், நாம் அவரை குறித்து மட்டுமல்ல அவரையே அறிய வேண்டும். அதுதான் நித்திய ஜீவன். சில ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க ஐக்கிய நாட்டைச் சேர்ந்த போதகர் ஒருவர் ஐரோப்பிய நாடு ஒன்றிலே ஒரு சபையை ஸ்தாபிக்க முயன்றார். எப்படி என்றால், தேவன் என்ற வார்த்தையே கிறிஸ்து என்ற வார்த்தையே பயன்படுத்தாமல் அதை செய்ய முயற்சித்தார். மனிதன் செய்யக்கூடிய வேடிக்கையான காரியங்களிலே இதுவே மிகவும் வேடிக்கையான காரியமாகும். ஒரு ஸ்தாபனத்தை அவர் ஆரம்பிக்க விரும்பினால் அவர் அவ்வாறு அதை தொடங்கலாம். ஆனால் கிறிஸ்து இல்லாமல் எந்த கிறிஸ்தவத்தையும் அவர் துவங்க முடியாது. இது எப்படி என்றால், கோதுமையே பயன்படுத்தாமல் கோதுமை அல்வா செய்ய முடியும் என்று சொல்வது போல இருக்கிறது இல்லையா? அல்லது எந்த எரிபொருளும் இல்லாமல் நான் காரை ஓட்டுவேன் என்று கூறுவது போல் இருக்கிறது. நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அவரை குறித்து அறியும் அறிவு அல்ல, அவரையே அறிந்து கொள்வது. இது இரண்டிற்கும் பெரிய வேறுபாடு உண்டு பிரியமானவர்களே. கவனியுங்கள், விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போவது இந்த நிருபத்தின் முக்கியமான அம்சமாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, அதை எதிர்த்து போராடுவதற்கு தேவையான அறிவை குறித்தும் இந்த புத்தகம் சொல்லுகிறது. இந்த அறிவானது எங்கே இருக்கிறது? அது எப்படி நமக்கு கிடைக்கும்? பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிற வழி அது வேத புத்தகத்தின் மூலமே கிடைக்கும் என்று சொல்கிறார். பாருங்கள், 2 பேதுரு 1:19 வாசிக்கிறேன். 2 பேதுரு 1:19, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மறுபிறப்பை விட மேலானது. அதில் வளர்ச்சி காணப்பட வேண்டும், அதிலே முதிர்ச்சி இருக்க வேண்டும். இந்த நிருபத்திலே மிக முக்கியமான வசனம் அதன் இறுதி வசனமாகும். கவனியுங்கள், வாசிக்கிறேன். 2 பேதுரு 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். தேவனுடைய வார்த்தையை கேட்கும் நூற்றுக்கணக்கான மக்கள் கர்த்தருக்குள்ளே மனம் திரும்பியதை குறித்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆனால் உண்மையாகவே இந்த வானொலி நிகழ்ச்சியின் நோக்கமானது தங்கள் விசுவாசத்திலே புதிய விசுவாசிகள் வளர வேண்டும் என்பதற்காகவே கொடுக்கப்படுகிறது. புதிதாக மக்களை ரட்சிப்பிற்கு நேராக வழிநடத்தும் பணியை விட விசுவாசிகளுக்கு வேத வசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலை கொடுக்கும் பணியைத்தான் இது செய்து வருகிறது. எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, வேத வசனங்களை குறித்து சரியான அறிவில்லாமல் விசுவாசத்தை விட்டு அநேகர் வழிவிலகி போகும் காலத்திலே நீங்கள் உறுதியாக நிற்க முடியாது. இதுதான் அப்போஸ்தலனாகிய பேதுருவின் 2 பேதுரு நிருபத்தின் கருத்தாகும். அப்போஸ்தலனாகிய பேதுரு 2 நிருபங்களிலேயும் சில குறிப்பிட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகளிலே ஒன்றுதான் அருமையான என்ற வார்த்தை. இது 2 பேதுரு 1:2 2 முறை வருகிறது. கரடு முரடான சிறந்த பெரிய மீனவனான பேதுரு அருமையான காரியத்தை குறித்து பேசுகிறார். அருமையான என்ற வார்த்தையானது பெண்கள் அதிகமாக பயன்படுத்தும் ஒரு வார்த்தை என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, விசுவாசம் என்னும் வார்த்தையும் இந்த நிறுவத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பேதுரு எழுதின 1வது நிறுவத்திலேயும் 2 இடங்களிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 2வது நிறுவத்திலே மிக முக்கியமான வார்த்தையாக சொல்லப்படுவது அறிவு என்பதாகும். இந்த வார்த்தை பல்வேறு விதங்களிலே 16 முறை வருகிறது. சீமோன் பேதுரு என்ன சொல்கிறார்? நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன் என்று சொல்கிறார். உண்மையான நாஸ்டிசிசம் என்னும் விசுவாச கொள்கையும் இதுவே. இந்த கொள்கையின்படி அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஆனால் வேறு யாருக்கும் இல்லாத ஓர் அறிவு இருப்பதாகவும், அந்த உள்ளான அறிவை பெற்றுக்கொள்ள குறிப்பிட்ட சடங்காச்சாரத்தையே, ரகசிய வார்த்தையையே, ரகசிய வழியையே பின்பற்ற வேண்டும் என்று கூறுகிறார். ஆனால் பேதுரு சொல்கிறார், உண்மையான அறிவு கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் அறிவு என்று சொல்கிறார். சரி, 2 பேதுரு நிருபத்தை நாம் எந்தெந்த தலைப்புகளின் கீழே எவ்வாறு பிரிக்கலாம் என்று சற்றே கவனிப்போம். குறிப்பு 7, பேனா பென்சில் வைத்திருக்கிறவர்கள் குறித்துக் கொள்ளுங்கள். 1:1-14 வரை இயேசு கிறிஸ்துவை குறித்தும் பிதாவாகிய தேவனை குறித்தும் முழுமையாக அறிந்து கொள்ளும் அறிவே கிறிஸ்தவ வாழ்க்கையின் குணநலன்களை கட்டி எழுப்பும் அஸ்திபாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது பகுதியாக 2 பேதுரு 1:15-21 நாம் பார்க்கலாம். இந்த வசனங்களின்படி இருளான காலங்களிலே கீழ்ப்படிவதற்காக வெளிச்சத்தை வேத வசனம் கொடுக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வதாக கள்ள போதகர்கள் மூலமாய் எவ்வாறு விசுவாசத்திலிருந்து வழிவிலகி போகும் காரியங்கள் வருகிறது என்பதை 2வது அதிகாரத்திலே குறிப்பிடுகிறார். எனவே இப்படிப்பட்ட கள்ள போதகர்களை குறித்தும் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்தும் திருச்சபையானது கவனமாய் இருக்க வேண்டும் என்று அந்த பகுதி எச்சரிக்கிறது. நான்காவது பகுதியாக 2 பேதுரு 3:1-4 நாம் சொல்லலாம். இதிலே இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை குறித்து எப்படிப்பட்ட எண்ணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 5வது பகுதியாக 2 பேதுரு 3:5-13 வரை உள்ள பகுதியிலே இந்த உலகத்திற்கு தேவன் வைத்திருக்கும் திட்டம் என்ன என்பதை குறித்து வெளிப்படுத்துகிறார். குறிப்பாக 3வது அதிகாரம் 5-6 கடந்த கால உலகத்தை குறித்தும், 7-12 இப்பொழுது நாம் வாழும் இந்த கால உலகத்தை குறித்தும், 3வது அதிகாரம் 13 எதிர்காலத்தின் உலகத்தை குறித்தும் குறிப்பிடுகிறார். 6வது பகுதியாக 2 பேதுரு 3:14-18 நாம் பிரிக்கலாம். இதிலே விசுவாசிகளுக்கான சில ஆலோசனைகளை பேதுரு எழுதியிருக்கிறார். தேவனுடைய திட்டத்தை குறித்த அறிவானது தேவனையும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவையும் குறித்த அறிவிலே வளர்வதற்கு உதவி செய்கிறதாயிருக்கிறது என்று சொல்கிறார். சரி, இதுவரை 2 பேதுரு நிருபத்தின் முகவுரையாக சில காரியங்களை சிந்தித்தோம். இப்பொழுது நாம் 2 பேதுரு 3:1 சிந்திக்கப் போகிறோம். ஏற்கனவே நாம் பார்த்தது போல பேதுரு எழுதின 2வது நிருபமானது சிலுவையிலே அவர் மரிக்கும் முன்னதாக செய்த இறுதி வேலையாயிருக்கிறது. வரப்போகிற காலத்திலே விசுவாச வாழ்க்கையை விட்டு பின்வாங்கி போகும் சூழ்நிலையை குறித்து புயல் போல வர இருக்கும் கள்ள போதனைகளுக்கு எதிராக வேதவசனமே காத்துக்கொள்ளக்கூடும் என்று கூறுகிறார். கிறிஸ்தவ குணநலனை கட்டுவதற்கான அஸ்திபாரம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ளும் அறிவே என்று 14வது வசனத்திலே அவர் எழுதியிருக்கிறார். இப்பொழுது 2 பேதுரு 3:1 பாருங்கள், வாசிக்கிறேன். நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. அருமையான இந்த வார்த்தைகளை நாம் வாசித்த உடனேயே இது பேதுருவின் வார்த்தைகள் என்று புரிந்து கொள்கிறோம். தன்னுடைய முதல் நிருபத்திலே இந்த வார்த்தையை அவர் பல முறை பயன்படுத்தியிருக்கிறார். வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களிலெல்லாம் இந்த வார்த்தையை இந்த அர்த்தத்திலே பயன்படுத்தியிருப்பவர் இவர் ஒருவர் தான். இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நபருடைய கையெழுத்தை நாம் புரிந்து கொள்வது போல இருக்கிறது. அருமையான இந்த வார்த்தையை பார்த்தவுடனேயே சீமோன் பேதுருவின் கையெழுத்தை இந்த நிருபத்திலே நாம் வாசிப்பது போல இருக்கிறது இல்லையா? அப்போஸ்தலனாய பேதுரு தன்னுடைய முதல் கடிதத்திலே தன்னுடைய பெயரை எழுதும்பொழுது பேதுரு என்று மட்டும் குறிப்பிடுகிறார். இங்கே 2வது நிருபத்திலே சீமோன் பேதுரு என்று சொல்கிறார். அவர் பிறந்தபொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் சீமோன் என்பது. பாறை என்னும் அர்த்தமுள்ள பேதுரு என்னும் மறுபெயர் இயேசு கிறிஸ்துவினாலே கொடுக்கப்பட்டது. இந்த நிருபத்தை எழுதும்பொழுது 2 பெயர்களையுமே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சீமோன் ஒரு பலவீனமான மனிதன், பேதுரு ஒரு வலிமையான மனிதன். பலவீனமாயிருந்த மனிதன் இப்பொழுது உறுதியான பாறை போல இருக்கிறார். இப்பொழுது கிறிஸ்துவுக்காக சிலுவையிலே அறையப்படப் போகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு. ஊழியக்காரன் என்ற வார்த்தைக்கு சரியான பொருள் அடிமை அல்லது கொத்தடிமை என்று சொல்லலாம். திருச்சபையிலே உயர்வான ஒரு பொறுப்பை அவர் எடுத்துக் கொள்ளவில்லை, தன்னை ஒரு ஊழியக்காரன் என்றே சொல்கிறார். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலன் என்று சொல்லும்பொழுது தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த அதிகாரத்தை குறித்து அவர் சொல்கிறார். நான் மட்டுமே அப்போஸ்தலன் என்று கூறவில்லை, அப்போஸ்தலர்களில் ஒருவராக தன்னை இணைத்துக் கொள்கிறார். யாருக்காக? நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்கிறார். விசுவாசம் என்று சொல்லும்பொழுது இப்பொழுது நற்செய்தி என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த பூரண கருத்தை அவர் குறிப்பிடுகிறார். அவர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்த விசுவாசத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், அதை கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். கால்வின் என்பவருடைய கருத்துப்படி நீங்கள் முன்கூட்டியே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, விசுவாசிப்பதற்கு தேவனே விசுவாசத்தை தருவார், அப்பொழுதுதான் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும் என்று கூறுவார்கள். இதிலே ஒரு பகுதியை சரி என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, இந்த அநேகர் கிறிஸ்துவண்டை வராமல் இருப்பதற்கு காரணத்தையும் வேதவசனத்திலே நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 3:15-16 பாருங்கள், வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 3:15-16 மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான ஐயா, அம்மா, அருமையான சகோதரியே, இப்பொழுது நீங்கள் ஒரு விசுவாசியாய் இல்லாமல் இருப்பீர்கள் என்றால் ஏதோ மனதிலே ஒரு காரியம் தடுக்கிறது என்று சொல்லாதீர்கள். நீங்கள் விசுவாசத்திற்குள்ளே கடந்து வராததன் காரணம் பாவமான ஏதோ ஒரு காரியம் உங்களை பற்றி பிடித்திருக்கிறது. ஒரு இருதயம் கர்த்தரிடத்திலே மனம் திரும்பும் பொழுது அவரே அந்த இருதயத்தை மூடியிருக்கிற அந்த முக்காட்டை எடுத்து போடுவார். நீங்கள் ஆயத்தமாகும் அந்த நேரத்திலே அவர் ஆயத்தமானவராகவே இருக்கிறார். அவர் உங்களை ரட்சிப்பார். யாரும் அழிந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. யோவான் 3:16 நாம் பார்க்கிறது என்ன? விசுவாசிக்கிறவன் எவனோ என்று பார்க்கிறோம். ஆம், அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் எவருக்கும் ரட்சிப்பு உண்டு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களை பார்த்தும் அவர் கேட்கும் ஒரே ஒரு காரியம் விசுவாசியுங்கள் என்பதுதான். அவரண்டை நீங்கள் வரும் முன்னதாக உங்களை நீங்களே சுத்தம் செய்து கொண்டு வர வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. உண்மையாகவே அவரண்டை வருவீர்கள் என்றால் அவரே உங்களை சுத்தம் செய்வார். 3 நாம் பார்க்கிறது போல அருமையான விசுவாசத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அது எப்படி? நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் அப்படி பெற்றிருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். நாம் அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அந்த நீதியானது நம்முடைய கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அவர் நமது பாவங்களை எடுத்து போட்டார் என்பது மட்டுமல்ல, அவருக்கே சொந்தமான நீதியையும் நம்முடைய கணக்கிலே சேர்த்திருக்கிறார். குற்றவாளிகளைப் போல நாம் மன்னிக்கப்பட்டு கட்டு அவிழ்த்து விடப்பட்டவர்கள் அல்ல. தேவனுக்கு முன்பாக நிற்கும் தகுதியை கிறிஸ்துவிலே பெற்றவர்களாயிருக்கிறோம். தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே இந்த ரட்சிப்பின் நிச்சயம் உண்டா? விசுவாசத்திற்குள்ளே நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்களா? நல்லவர்கள் ஆன பின்னே நீங்கள் கடவுளிடம் வரலாம் என்பது அல்ல, நீங்கள் இருக்கும் நிலையிலே அவர் உங்களை மன்னிப்பார், உங்களை சுத்தம் பண்ணுவார் என்ற நம்பிக்கையோடு இன்றே கடந்து வாருங்கள். நம்பிக்கையை அவர் மேலே வையுங்கள். அவரே உங்களை சுத்தம் செய்வார், பாவத்திலிருந்து விடுதலை தருவார், பாவ மன்னிப்பு தருவார், மெய்யான சமாதானத்தையும் நித்திய வாழ்க்கையும் தருவார். நீங்களும் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள அவரண்டை வரமாட்டீர்களா?

0: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது
1: முகத்தை ஆண்டவரே நீங்க போட்டு இந்த சங்கம மொழிகளே நடத்ததற்காக கொடுத்தவர்
2: நன்றி சார். நீங்கப்பா பாவங்களும் அக்கிரமங்களும் ஞாங்களும் தேசத்தை விட்டு நீங்க நீங்க பிரசுத்தமான ஒரு தேசமாக மாறி வேணும். தேசம் உங்களுடைய சுவாமி அஷ்டம் உங்களுடைய ஆதியில ஆண்டவர் மிஷனரிகளால் ஊழிய காரணம் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் ஆண்டவரே இன்றைய நிலையில் ஆண்டவரே இருக்கிற ஆராதனைகள் அறிஞர்வு இருக்கிற உண்டு சுவாமி. தேசத்தை விட்டு நீங்கும்படியாக வேண்டிக் கொள்வது சுவாமி. நீங்கும்படியான எல்லா மக்களும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களோ இந்த தேசம் மாற வேணும் சுவாமி, மாற வேணும் சுவாமி, மாற வேணும் சுவாமி. ஆகும் அப்பா ஆகுவதெல்லாம் உங்களால் தான். தேசத்துக்காக வேண்டிக் கொள் கனடா தேசத்துக்காக எல்லா மக்களும் ஒரே மக்கள் ஆசீர்வாதமான தேசத்தில் வாழ வேண்டும் என்று பிக்கிறோம். தேசத்தின் தலைவர்கள் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் நடத்துங்க சுவாமி. தேவ பயமர்களை சூழ்ந்திருக்கட்டும், தேவ நீதிகளை சூழ்ந்திருக்கட்டும், இவருடைய கரங்களில் ஆண்டவர் வேதம் இருக்கட்டும் சுவாமி. வேதத்திலேயே ஆண்டவரே சொன்ன தேசத்தை கட்டுகிற வார்த்தைகளின்படி அவர்கள் தேசத்தை கட்டுறவர்களாய் மாறட்டும். இவர்களுக்காக நிகழ்ந்தவங்க நிகழ்ந்தவா பணி எங்களுடைய தேசத்துக்காக நிகழ் எங்களுடைய தேசம் எங்களுடைய தேசம் ஆண்டவரே எங்களுடைய தேசம் நாங்கள் பிறந்திருந்த தேசம் எங்களை மூதாதீர வாழ்த்த தேசம் ஆண்டவரே இன்னும் இன்னும் ஆண்டவரே அப்பா தேசம் ஆண்டவரை சீர்கட்டு அணிந்து போய்விடாதே விக்கிரங்களாக நிறைந்து ஆண்டவரே தேசம் ஆண்டவரே சபிக்கப்பட்டு போய்விடாதபடி இந்த விக்கிரங்கள் எல்லாம் நீங்கி எங்களை மூதாதையர் வழியில் வந்த சாபங்கள் எல்லாம் நீங்கி தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேணும் சுவாமி. அதுதான் அப்பா ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதத்தின் கரம் ஆண்டவரே எங்களை நாங்க தேசத்தின் சப்பட அனுமதிக்கிறோம் சுவாமி. மன்னிங்க சுவாமி, மன்னிங்க மன்னிங்க இருக்கங்களும் கிருபைகளும் நீங்க தான் சுவாமி. தேசத்துக்காக வேண்டி சொல்லுவோம். ஜனாதிபதிக்காக அவரோடு இறந்து ஆண்டவர் ஆலய சில ஊர்களுக்காக வேண்டி கொள்ளுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா மக்களும் ஒரு மக்களாய் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடாக மாறக்கப்படியாக ஆண்டவர் தேசங்கள் எல்லாவற்றுக்கும் வேண்டிக் கொள்ளுறோம். இரண்டு தேசங்கள் அநேக ஆண்டவர் இரண்டு தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண வேணும், வெளிச்சத்தை காண வேணும், வெளிச்சத்தை காண வேணும் ஆண்டவரே சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவர். காலத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீத்தியாச்சிர தேவன் நீங்க நீதியில் தவறாதவன் நீதியின்படி ஆண்டவர் எல்லாவற்றையும் அனுப்பி கொண்டு வாரீங்க சுவாமி. அதற்குரிய காலங்களையும் வச்சிருக்கிறீங்க சுவாமி. வார்த்தை இவன் உள்ள வார்த்தையப்பா மாறுவதில்லையப்பா எல்லாவற்றையும் அதின் காலத்தில் செய்து முடிக்கிறது. இரண்ட தேசங்கள் எல்லாம் பெருகிய வெளிச்சத்தை காண்கிற நாட்கள் வரும் ஆண்டவர் சோழருடைய முழங்காலும் யாருக்கு செய்கிற காலங்கள் வருகிறபடி நான் நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி. பாஷவே தேசத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம், நேசிக்கிறோம் அப்பா சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். இஸ்ரவே தேசம் ஆண்டவரை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் ஆண்டவரே இன்று வரை தகப்பனே இந்த வாக்குத்தத்தம் வரண்டு கொண்டு இருக்கிறா சூத்திரம் மாறுவதில்லை ஆண்டவர்.

நடத்தி ஆசீர்வதிப்பாராக.

நடத்துவாராக. ஆமே, நாங்கள் இந்த வேளையிலும் வயது ஆராய்ச்சி கூட கடந்து தந்து அதனைத் தொடர்ந்து ஊழியர் பாஸ்டர் லூயிஸ் கரன் அவர்கள்

வேத ஆராய்ச்சி நேயர்களுக்கு எங்கள் காலை வந்தனங்கள். அன்பர்களே, இப்புதிய நாளிலே தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவின் பாதத்தில் சில நிமிடங்கள் தரித்திருப்போமா? உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள், தேவன் உங்களை தாங்குவார்.

கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இன்று 1 பேதுரு 4 அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை சிந்திக்க போகிறோம். இந்த பகுதியிலே பேதுரு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். அதாவது, நம்முடைய வாழ்வு மிகவும் எளிதானதாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நமக்கு சொந்தமானது என்று ஏற்றுக்கொள்ளும் ஆபத்தான மனநிலைமைக்குள்ளே வந்துவிடுகிறோம் என்று கூறுகிறார். நாம் நம்முடைய வாழ்வை எவ்வாறு மதிப்பிட வேண்டுமோ, பரிசாக கருத வேண்டுமோ, அவ்வாறு கருதுகிறவர்களாய் காணப்படுவோம். தேவனுடைய பிள்ளைகளான நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு மதிப்பு கொடுக்கிறோம்? தேவன் தம்முடைய பிள்ளைகளை உபத்திரவத்திற்கு ஒப்புக் கொடுக்க காரணம் உண்டு. அவர்களை பாவத்திலிருந்து விலக்கி காக்கவும் அவர்கள் வாழ்விற்கு சரியான மதிப்பை கொடுக்கவுமே உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். சிலர் இவ்வாறு சொல்ல நீங்கள் கேட்டிருக்கலாம், தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய வழியை, திருப்பத்தை கண்டுகொள்வதற்காக அவர்கள் அதை இதை செய்கிறதாக கூற கேட்டிருக்கலாம். அருமையானவர்களே, உபத்திரவமே உங்கள் வாழ்க்கையிலே புதிய திருப்பு முறைகளை கொடுக்கும். தாவீது இதை கண்டுகொண்டார். சங்கீதம் 66:10 இதை குறித்து சொல்கிறார், தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். ஆம், தேவன் நம்மை அவரிடத்திலே இழுத்துக் கொள்வதற்காகவும் நமக்கு வாழ்க்கையிலே புதிய திசையை கொடுப்பதற்காகவும் வாழ்வை சரியாக நடத்தவும் நம்மை சோதனையிலே வைக்கிறார். அதன் வழியாக நம்மை உருவாக்குகிறார். இதுவே உபத்திரவத்தின் நோக்கமாகும். வாசிக்கிறேன் 1 பேதுரு 4:1. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். நாம் இந்த வசனத்தை கவனமாக கவனிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இதை கற்றுக்கொள்ள உதவி செய்வாராக. நாம் இந்த வசனத்தை புரிந்து கொள்வது ஆவிக்குறி வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமானது. இப்படி இருக்க என்று சொல்லப்படுகிற வார்த்தை 1 பேதுரு 3:18 நம்மை இணைக்கிறது என்று விசுவாசிக்கலாம். ஏனென்றால் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இந்த இரண்டு வசனங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்கின்றவை. கிறிஸ்து மாம்சத்திலே வேதனை சகித்தார் என்றும் அவர் மாம்சத்திலே மரணத்தை சந்தித்தார் என்றும் இந்த வசனம் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு கடவுள் இறந்த போது என்ற தலைப்பிலே ஒரு ஆங்கில நூல் வெளியிடப்பட்டது. இது புகழ் பெற்றது. ஆனால் ஒன்றை நாம் அறிய வேண்டும், கடவுள் ஒருபொழுதும் மரிப்பதில்லை, தேவன் ஒருபொழுதும் மரிப்பதில்லை. அவர் இன்றும் மரித்துவிட்ட தேவன் இல்லை. அவர் நோயாளியாக காணப்படவில்லை. கிறிஸ்து தம்முடைய மாம்ச சரீரத்திலே மரித்தார். இந்த சரீரத்தை அவர் பெத்லேயமிலே பெற்றுக் கொண்டார். எபிரேய ஆக்கியம் கூறுவது போல அவர் நம்மை போல எல்லா விதங்களிலும் சோதிக்கப்பட்டார். பாடுபடுவது என்றால் என்ன என்று அவருக்கு தெரியும். இரத்தம் சிந்துவது என்றால் என்ன என்றும், கண்ணீர் வடிப்பது, இருதயம் நொறுங்குண்டு போவது என்றால் என்ன என்றும் அவருக்கு தெரியும். அவர் முற்றிலும் ஒரு பூரணமான மனிதனாக காணப்பட்டார். அவர் அந்த மனித சரீரத்திலே மரணத்தை சந்தித்தார். இயேசு கிறிஸ்து சிலுவிலே மரித்ததின் மூலம் மனிதனுடைய பாவத்தோடு தனக்கு இருந்த உறவை முடிவிற்கு கொண்டு வந்துவிட்டார். அவர் பாவத்தின் தண்டனையை தன்னுடைய சொந்த சரீரத்திலே சுமந்தார். நாம் இதை குறித்து 1 பேதுரு 2:24 இவ்வாறு வாசிக்கிறோம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். கிறிஸ்து தம்முடைய சரீரத்திலே தம்முடைய உடலிலே மனிதனுடைய பாவத்திற்கான கிரயத்தை கொடுத்து தீர்த்தார் என்று பேதுரு 3 இடங்களிலே இந்த நிருபத்திலே சொல்கிறார். எனவே கிறிஸ்து பாவத்திலே மரிக்கவில்லை, அல்லது அவர் பாவத்தின் கீழ் மரிக்கவில்லை, ஆனால் அவர் பாவத்திற்காக மரித்தார். ஆம் பிரியமானவர்களே, அவர் என்னுடைய உங்களுடைய இடத்தை எடுத்துக்கொண்டார். நம்முடைய பாவத்திற்குரிய தண்டனையை அவர் ஏற்று அதற்குரிய கிரயத்தை செலுத்தினார். இந்த இடத்திற்கு பிறகு இயேசு பாவத்திற்காக மரிக்க இன்னும் ஒரு முறை திரும்ப வரப்போவதில்லை. அவருக்கு பாவத்தோடு உள்ள உறவு இனி ஒருபொழுதும் இருக்கப் போவதில்லை. ஏனென்றால் அவர் மரணத்தை நின்று உயிரோடு எழும்பிவிட்டார். அவர் மகிமையின் சரீரத்திலே அவ்வாறு வெளியே வந்தார். 1 பேதுரு 3:18 அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அதாவது ஆவியானவரால் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று சொல்வது பொருத்தமாயிருக்கும். அவர் இப்பொழுதும் மகிமையின் சரீரத்திலே உயிரோடு இருக்கிறார். அந்த சரீரத்திலே பரலோகத்திலே முற்றிலுமாக தேவனுடைய பணியிலே அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டுள்ளார். அவர் தேவனாக இருக்கிறார். தேவனோடு நெருக்கமுடையவராகவும் எல்லா சிருஷ்டிகளோடும் தொடர்புடையவராகவும் இருக்கிறார். கிறிஸ்து
இப்பொழுது இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். பேதுரு சொல்கிறார், நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் என்று 4:1 பார்க்கிறோம். இங்கே அப்படிப்பட்ட சிந்தை என்று சொல்லப்படுவது ஒரே சிந்தையை குறிக்கிறது. இந்த சிந்தனையானது ஒரு தீர்மானத்திற்கு நேராக நடத்துகிறதாயும் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலும் இந்த ஒரு காரியத்தை பிலிப்பியர் 2:5 சொல்வதை பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுதே. அடுத்ததாக கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் 2 பார்ப்பீர்கள் என்றால், மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களை விட்டோய்ந்திருப்பான் என்று சொல்லப்படுவதை பார்க்கலாம். விட்டோய்ந்திருப்பான் என்பதற்கு ஆங்கில மொழிபெயர்ப்பிலே பாவம் செய்வதை நிறுத்தி விடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூல வார்த்தையை கொண்டு பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு சரியான அர்த்தம் கிடைக்கிறது. டாக்டர் ஜோசப் என்பவர் தமது புத்தகத்திலே சொல்லும் பொழுது, மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றவனாக இருப்பான் என்று சொல்கிறார். சரி, பேதுரு இந்த வசனத்திலே கூற விரும்புகிற காரியம் என்ன? முதலாவதாக, தேவன் உபத்திரவத்தை பயன்படுத்தி நம்மை பாவத்தில் நின்று விலக்கி காத்துக் கொள்ளுவார். இந்த ஒரு அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே பெற்றிருப்போம் என்று நம்புகிறேன். உபத்திரவம் நம்மை பாவத்தில் நின்று விலக்கும். ஆனால் இங்கு பேதுரு அதனை காட்டிலும் அதிகமான ஒரு காரியத்தை சொல்கிறார். நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகி இருப்போம் என்று பேதுரு சொல்கிறார். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை, பக்தி உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு தேவையான காரியத்தை தேவன் ஏற்படுத்தியுள்ளார். டாக்டர் தாமஸ் என்ற தேவ மனிதர் சொல்லும் பொழுது, பேதுரு இந்த ஒரு வசனத்திலே ரோமர் 6 பவுல் கூறின காரியங்களை ரத்தின சுருக்கமாக தந்துள்ளார் என்று கூறுகிறார். ரோமர் 6, நீங்களும் நானும் கிறிஸ்தவ பக்தியுள்ள வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவன் ஏற்படுத்தியுள்ள காரியங்களை, வாய்ப்பு வசதிகளை பற்றி சொல்லுகிறது. நாம் தேவனுடைய வார்த்தையாலே மறுபடியும் பிறந்துள்ளோம் என்று பேதுரு தெளிவுபட கூறியுள்ளார். தேவனுடைய ஆவியானவர் தேவ வார்த்தையை பயன்படுத்தித்தான் தேவ புத்திரர்களை உருவாக்குகிறார். அந்த தேவனுடைய புத்திரர் புதிய சுவாபமுடையவர்களாக இருப்பார்கள். இந்த புதிய சுவாபம் பாவத்திலே வாழுகிறதாக இருக்காது. நாம் இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், லூக்கா 15:11-32 உள்ள பகுதியிலே இளைய குமாரன் நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும். அந்த இளைய குமாரன் பன்றிகள் வாழும் கூட்டத்திற்கு செல்கிறான். ஆனால் அவன் பன்றி அல்ல. அவன் அந்த

0: இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவரிடத்தில் கேட்டு மிகுந்த ஜபத்தோடு இந்த வார்த்தையை நான் உங்களிடத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இந்த செய்தியை நீங்க கேட்பதற்கு முன்பாகவே உங்கள் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புத்தகம் 7 அதிகாரம் நம் எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான அடிக்கடி வாசிக்கிற வசனம், 29 வசனம்.
1: இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார்.
0: ஆமென். இந்த ஏப்ரல் மாதத்திலும் இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திற்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தரின் இருதயத்தில் வைத்த உங்களுக்கு சொல்லும்படி உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இதுதான். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டுக்கு வரணும், அதான் ரொம்ப முக்கியம். நமக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டுக்கு போகணும். சிலர் பார்த்தீங்கன்னா வெளியே பார்க்கறதுக்கு ஆசீர்வாதத்தில் இருப்பார்கள், ஆசீர்வாதமா இருப்பது போல தெரியும், ஆனா அந்த ஆசீர்வாதத்தை அவங்க வீட்டில பார்க்கறதுக்கு இல்லை. அவங்க பேச்சுக்கும் நடத்தைக்கும் உடுத்துகிற உடைக்கும் அவங்க வீட்டுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதங்கள் நேரம் அவங்களுடைய வீடு வரைக்கும் போய் சேரும். இன்னைக்கு வீட்டுக்குள்ளதான் தேவனுடைய ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம், அதுதான் இன்னைக்கு முக்கியம். சபைக்கு போறோம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருப்போம், இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வரோம், 2 மணி நேரம் இருப்போம், அலுவலகத்துக்கு போவோம், கடைக்கு போவோம், வியாபாரத்துக்கு போவோம், எல்லாம் போவோம், எல்லாம் சந்தோஷமா பேசி வியாபாரம் பண்ணுவோம், சம்பாதிப்போம், பணம் கையில் இருக்கும், நம்ம இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா எங்க போனாலும் கடைசியா மாலையில நம்ம வீட்டுக்கு திரும்பணும். அப்ப வீட்டுக்கு போனா வீட்டில ஒரு தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த வீட்டில இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு சொன்னார், சீஷர்களுக்கு சொன்னார், ஒரு வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா முதலாவது அந்த வீட்டை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் சொல்ற, அதனாலதான் ஒரு வீட்டுக்கு நம்ம புதுசா ஒரு அந்த வீட்டில போய் குடி புகும்போது ஊழியர்களை கூப்பிட்டு இந்த வீட்டை கொஞ்சம் பிளஸ் பண்ணுங்க, வீட்டை ஆசீர்வதிங்க, பிரதிஷ்டை பண்றோம், வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஏன் வந்து அப்படி ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுன்னு சொல்றோம் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு வீட்டுக்குள்ள வந்து நின்று அந்த வீட்டை ஆசீர்வதிச்சாங்கன்னா அந்த சொல்லுகிற ஆசீர்வாதம் அந்த வீட்டில தங்கும். ஆனா ஆண்டவரா இயேசு சீஷர்களுக்கு போகும்போது சீஷர்கள் சொல்றாரு, நீங்க ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த வீட்டை நீங்க என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். சொல்லிட்டு அதோட விடல, அந்த வீடு நீங்க சொல்லுகிற ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா இருந்தா. அதை யாராவது சொல்றாங்களா, இப்ப என்னதான் கூப்பிடுறீங்க, உங்க வீட்டுக்கு நான் வரேன், கொஞ்சம் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க பிரதர், நான் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்றேன். சரி, நீ பாத்திரமா இருந்தாதான் நான் சொல்ற ஆசீர்வாதம் அப்படின்னா என்னை வீட்டுல சேர்ப்பீங்களா? அதுக்குதானே உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா பைபிள் படி நீங்க பார்த்தா பைபிள் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வீட்டுக்கு போனா நீ அந்த வீட்டை நீங்க என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். அதோடு கூட அவர் என்ன சொல்றாரு, அந்த வீடு, அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு பைபிளை திருப்புங்க, 10:12 வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது வாழ்த்துங்கள், அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவுது, அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கே திரும்ப கடவுது. இதுதான் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. ஒரு வீட்டுக்குள் போனால் அந்த வீட்டை வாழ்த்துங்கள் என்று சொன்ன ஆண்டவர் கூடவே சொல்றாரு, நீங்க சொல்ற வாழ்த்துதலுக்கு அந்த வீடு பாத்திரமா உகந்ததா ஏற்றதா இருந்தா நீ சொல்ற ஆசீர்வாதம் அந்த வீட்டுல தங்குமா? அந்த வீடு அதுக்கு பாத்திரமா இல்லைன்னா நீங்க சொல்ற ஆசீர்வாதம் திரும்ப உங்ககிட்டே வந்துருமா? இதுதான் சத்தியம். ஆமென் சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. உங்க வீடு வாடகை வீடோ சொந்த வீடோ பிளாட்ஸோ அல்லது தனி வீடோ ஓடு வீடோ குடிசை வீடோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனா உங்க வீட்டை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். உங்க வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறாருமா? ஆசீர்வதிக்கனா அந்த ஆசீர்வாதம் உங்க வீட்டுல தங்கணும். அதான் முக்கியம். அந்த வீட்டுல அந்த ஆசீர்வாதம் தங்கணும். அப்ப இதை குறித்து தான் ஆண்டவர் ரெண்டு நாளா அதிகமா பாரப்படுத்தினார். அதற்காக உங்களுக்காக ஜெபிக்க வைத்தார். அந்த ஜெபம் பண்ணும் போது எதை எதை உங்களுக்கு சொல்லணும்னு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரோ அந்த வார்த்தையோடு உங்கள் மத்தியில நான் தேவ கிருபை நான் நிக்கிறேன். இன்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்படுறதா எங்களுக்கு சந்தோஷம். நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதுதான் தேவ சித்தம். நிமிர்ந்து உட்கார்ந்து சொல்லுங்க, நான். இங்க கை வச்சு சொல்லுங்க, நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். நான் மட்டுமல்ல, என் வீடும் ஆசீர்வதிக்கப்படுவது தேவ சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார், இந்தாங்க இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வழியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புறேன். ஆமே, ஹல்லேலூயா. அதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அந்த வழியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த வழியா நடந்து போய் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை காணக்கூடிய மிக முக்கியமான இடம் நம்முடைய வீடுதான். ரொம்ப முக்கியம், வீடுதான். இப்ப வந்திருக்கீங்க உதாரணமா, உள்ளத்துக்கு ஆறுதலா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, வெளியே பயங்கர வெயில் அடிக்குது, இங்க கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கா இல்லையா, எல்லாமே நல்லா தான் இருக்கு. எவ்வளவு நேரம் எல்லாம் மிஞ்சி போனா 1 மணியோ 1.5 மணியோ அதுக்கு மேல போய் தான் ஆகணும். என்ன சொல்றீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போறேன்னா பரவாயில்ல, இருந்துட்டு போங்க, அப்புறம் யாரா கேட்பாங்க இங்க போலியான்னு. அதனால போய் கடைசி எங்க போனோம், அங்கதான் போனோம், போனோம். அப்ப பாத்தீங்கன்னா அங்க இருந்தா நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, பாட்டு நல்லா இருக்கு, பிரசங்கம் நல்லா இருக்கு, ஜபம் நல்லா இருக்கு, அப்புறம் அந்த சாப்பாடும் கொஞ்சம் நல்லா இருக்கு, அந்த நேரத்துக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா வீட்டுக்கு தான் போனோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்ற போதே தெரியுது வீட்டுல என்ன இல்ல, வீட்டுல அவங்களுக்கு ஏற்றபடி இல்ல. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் தங்க போகிறது. உங்க வீட்டுக்கு வரப்போகுதுன்னு சொல்ல மாட்டேன், உங்க வீட்டுல தங்க போறது, தங்க போகிறது. ஒரு வீட்டுக்கு இப்போ உங்க ஒரு வீட்டுக்கு நீங்க போறீங்க, வீட்டுக்கு போறீங்க, அவங்க வந்து எத்தனை நாள் தங்க போற கேட்பாங்களா, கேட்பாங்களா? அல்லது நம்ம தான் சொல்லுவோமா, அத போன உடனே எத்தனை நாள் தங்க போறேன்னு கேட்டா அந்த வீட்டுல தங்க முடியுமா? ஆனா அதை மறைமுகமா கேட்பாங்க. வேற ஏதாவது வந்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, வந்து போகிற ஆட்களுக்கு விசிட்டர்ஸ் பேர், சும்மா பார்வையாளர்கள். ஆனா அந்த வீட்டிலேயே தங்கி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வீட்டினுடைய பிரச்சனை போராட்டம் தெரியும். ரெண்டாவது வீட்டில் இப்ப நான் உங்க வீட்டுக்கே வரேன், கிச்சன்ல உட்கார வைப்பீங்க, சும்மா முன்னால உட்கார வைப்பீங்க, அழகா பர்னிச்சர்லாம் போட்டு வைப்பீங்க, டிவி எல்லாம் போட்டு காட்டுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, அங்கே காஃபி கொடுத்து அனுப்பிடுவீங்க. அதான் வந்து பார்வையாளர்களா வந்து பார்த்துட்டு போற இடம். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போனாதானே தெரியும், புரியுதா உங்களுக்கு? சில வீட்டுக்கு போனா டக்குன்னு அவங்க வந்து கதவை திறக்க மாட்டாங்க. சில வீட்டுல சில வீட்டை காலி முடிக்கும், அவங்க யாரு, இதோ வந்துட்டேன், 1 நிமிஷம் வரேன், என்ன பண்ணுவா நினைக்கிறீங்க நீங்க? வந்துட்டாங்களே, அப்பதான் அவங்களுக்கு அந்த செருப்பு மூலையில் கிடக்கு தெரியும், அந்த குடிச்ச காஃபி டம்ளர் அப்படியே அந்த சேர்ல இருக்கிறது தெரியும், அப்பதான் அவங்க கண்ணுக்கு தெரியும். புரியுதா அவனுக்கு? அந்த டவல் அந்த மூலையில போட்டிருக்கு, அப்பதான் அவனுக்கு தெரியும் அதெல்லாம் கிளீன், இதை வந்துட்டேன், இதை வந்துட்டேன், அதை வந்துட்டேன், இதை வந்துட்டேன். அப்புறம் சரி ஓரளவுக்கு அதை செட்டப் பண்ணி அப்புறம் கதை திறப்பாங்க சிலர். அப்ப யாராவது வந்தாதான் அவங்களுக்கு அந்த வீடு அப்படி இருக்குன்னு அவங்க கண்ணுக்கு தெரியுது. மத்த நேரம் அதுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கனால அவங்களுக்கு அது விசேஷமா தெரியல. கர்த்தருடைய பிள்ளைகளே, வந்து போகிற ஆளுக்கே இந்த மாதிரி பிரச்சனைனா தங்கணுமே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டுல தங்கணுமே, கர்த்தர் உங்க வீட்டுல தங்கணுமே. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய வெளிப்பாடுகளோடு உங்களோட நான் பேசுறேன். உங்க வீட்டை கர்த்தர் இந்த மாதம் ஆசீர்வதிக்க விரும்புற. ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னா அவர் வந்து அறகுறையால ஆசீர்வதிக்க மாட்டாரு, புரியுதா உங்களுக்கு? அவர் எப்போதுமே நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தான் தருவார். நிரம்பி எல்லா விதத்திலும் பாருங்க, ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமா தான் இருக்கும். பணத்துல மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, ஒரு உச்சக்கட்ட ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஆமென். அப்ப வேகமாய் இந்த ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சுதந்திரிப்பதற்கான ஒரு நல்ல வழியை, ஒரு ஆலோசனையை உங்களோடு கூட பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். யாத்திராகமத்தின் புத்தகத்தை திருப்புங்க, 12 அதிகாரம், யாத்திராகமம் 12:12-13 வசனங்களை சகோதரன் மைக்கில வாசிப்பாங்க.
1: அந்த ராத்திரியிலே
0: நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய்
1: எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேரா இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர் நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும் அந்த ரத்தத்தை நான் கண்டு
0: உங்களை கடந்து போவேன்.
1: நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும்.
0: கையை வைத்து சொல்லுங்க ஆமென். நல்ல புரிந்து கொள்ளுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் படிச்சிருக்கீங்களோ படிப்பில்லையோ, ஏழையோ பணக்காரரோ, அல்லது சமீப காலமாக ஆண்டவராகி இயேசுவை அறிந்திருக்கிறீங்களோ, அல்லது நீண்ட காலமாக இருக்கிறீங்களோ, அதை பற்றியெல்லாம் ஆண்டவர் கேட்க போவது இல்லை. ஆண்டவர் உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய இருதயத்தின் விருப்பம் என்ன பிரதர்? ஆண்டவர் என்ன உணர்த்துகிறார், எங்களை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை உங்கள் வீட்டுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இப்ப வீட்டுல அப்படின்னு நான் சொல்லும் போது நீங்க ஒன்னு புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன், உங்கள் நிமித்தம் உங்கள் வீட்டாரை ஆசீர்வதிப்பார். அந்த வீடுனா வீட்டுல இருக்கிற ஃபேனையும் டியூப் லைட்டையும் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்ல நினைச்சுக்காதீங்க நீங்க, புரியுதா? கர்த்தருடைய வீட்டாரை ஆசீர்வதிப்பார், அதுதான் முக்கியம். நீங்க சொல்றீங்க, நான் மட்டும்தான் பிரதர் கூட்டத்துக்கு வருவேன், நான் மாத்திரம் தான் சர்ச்சுக்கு போவேன், எங்க கணவர் வரவே மாட்டாரு, எங்க பிள்ளைகளும் வரமாட்டாங்க, இன்னைக்கு கூட இழுத்துட்டு தான் வந்திருக்கிறேன், கஷ்டப்பட்டு தான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்லாம் சிலர் சொல்றாங்க. ஆனால் அவங்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டாதான் வீட்டுல சந்தோஷமா இருக்கும், உண்மைதான். ஆனா இன்றைக்கு நீங்க என்ன தெரியுமா விசுவாசிக்கணும்? கர்த்தரா இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய விசுவாசத்தின்படி நான் விசுவாசிச்சா என்னுடைய வீட்டாரையும் கர்த்த ஆசீர்வதிப்பா. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துல நம்ம சகோதரன் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எகிப்து தேசத்துல பலவிதமான வாதைகளை இஸ்ரவேல் ஜனங்களின் நிமித்தம் அந்த எகிப்தியரை கர்த்தர் வாதித்தார். அப்படிப்பட்ட வாதையில ஒன்று வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலைக்கால்களிலே பூசுங்கள். யார் யார் வீட்டுல இந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ, தெளிக்கப்பட்டிருக்கிறதோ, நடு இரவில சங்கார தூதன் வரும்போது அந்த எந்தெந்த வாசலில் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அதை பார்த்துட்டு அவன் கடந்து போய்விடுவான். எந்த வாசலில் நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்படாமல் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து வாதை அந்த வீட்டுக்கு வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை உங்கள் நிலைக்கால்களிலே பூசுங்கள். இது பழைய ஏற்பாட்டு காலத்திலே

0: நாமே சங்கம வானொலியின் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி. இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி தொண்டோ நேரப்படி 6:45 மணிக்கு ஆரம்பமாகும். இன்றைய நாளே நாங்கள் நிகழ்ச்சிகளுக்கு அரசு செல்வோம். ஆரம்ப ஜெபம் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, அதனை தொடர்ந்து ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா ஸ்காபரோ டாரியோ, துதி ஆராதனை வேத பாடம் சிஸ்டர் கிரேஸ், கவிதை சிஸ்டர் மீர கர்மலிங்கம், ஊழியர்கள ஜெபம் சிஸ்டர் டாலி, கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைக்காக சிஸ்டர் ரஜினி, அதை தொடர்ந்து என்று முதலாவது செய்தி ஆங்கிலத்திலே சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, பெற்றுமணிக்கு சிஸ்டர் அருந்ததி, பெற்று முப்பதிலிருந்து 9:30 வரை பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி அவர்கள் வேத பாடம் நடத்துகிறார். பருமையான வேத பாடம் தாய் செய்து கேட்டு கேளுங்கள். 9:00 பாஸ்டர் அஞ்சன். இந்த நாளே நிகழ்ச்சிகள் நடத்த வருகிறார் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, அவர்கள் ஒப்புக் கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி,
1: பிரைஸ் தி லார்ட். பிரதர் மகேந்திரன், காட் பிளஸ் யூ. Amen, amen. Welcome all of you that have joined Nitya Velicham at this time, deriving from Toronto, Canada. And as I am also posting today in English alongside with Brother Mahendran from Victoria, British Columbia, and myself from Vancouver, British Columbia. And, of course, Brother Leslie from the head office in Toronto, Canada, working with all the background that is going on with the recordings and the production. So we thank the Lord for all those that have joined us with Nitya Velicham. So you will be blessed for those that have come to join us this very evening with Nitya Velicham. But the Lord has assigned for many of the handmaidens and the pastors and the Bible studies and the poems that people have prepared to come and share with you all. And may the Lord bless them as you have been blessed, but how the Lord has prepared this for the ministry to come into your lives. So as we come in, let me begin with prayer, with a wonderful blessing that the Lord is bestowing upon your lives. So Lord, we thank you, Lord, at this time, Father, for many that have come, Lord, from 210 nations into Nitya Velicham at this time, Lord. Father, we thank you for your wonderful blessings in which you have, Lord Jesus, assigned your people, Lord, even as they have gathered, even as they have joined, Lord, many things that you have, Lord Jesus, in store for them to be blessed, Lord, before the end of this evening, Lord, even as, Lord Jesus, you are preparing their hearts, Lord, even as they are open, Lord Jesus, to the will of the Holy Spirit to take place in their lives, Lord, as you're touching them and setting them free, Lord, even before the end of this very segment, Lord, oh God, with the word that you are preparing, Lord Jesus, and the Bible studies that is going to come forth, and even through the worship time, Lord, that the handmaidens of the Lord, Lord Jesus, even as Sister Karuna, Sister Grace, and also Sister Dolly and myself, Lord, into it, and the very poem that you have prepared also, Lord Jesus, from Sister Mary Thangalingam, Lord, who is going to come and share it also, Father. So we thank you, Lord, for every one of them that are going to come, and also the words of wisdom that are going to be shared, Lord, as they come in, Lord, and bring forth the word, Lord, for the second segment, Lord, even as I share the first word, Lord. So we thank you for being with me as well, Father, by the very way, Lord, that you have instilled upon my heart to share about the very Holy Spirit that you have given, Lord, without which we cannot, Lord Jesus, pursue your kingdom, do your ministry, whatever that you have bestowed upon this side of the world for us to carry on is only through the power and the embodiment and the empowerment of the power of the Holy Spirit upon our lives and upon the church and upon your people. So we thank you for that, Lord, and we thank you, Lord, for the second message that is going to come from Sister Arundhati, and following that, Lord, the 1 hour Bible study that is going to come from Brother Simon Stanley, Lord, all the way from India. And the last of all, Lord, we have the message from also Pastor Anton Rasanayam, all the way from Scarborough, Ontario as well. We thank you, Lord, for every one of them that are coming and joining, Lord, every one of them that have prepared their hearts, Lord, to come and minister to you. Be with them, lead them and guide them, Lord, and fill them with the power of your Holy Spirit, even as they come, Lord, and share, Lord Jesus, what you have bestowed upon, and fill them, Lord, with the anointing power of the Holy Spirit as they share it with the people. And we thank you, Lord, for the many many blessings, Lord, even as the people that have joined at this time, Lord. Not only, Lord, that they would be hearers, but doers of the word, Lord. Oh, Father, give them a heart, Lord, to be receptive, Lord, and to bring forth much fruit in their lives, Lord, to bring much growth in their lives, Lord, as you are, Lord, wooing by the power of your Holy Spirit upon towards you, Lord Jesus. And now I pray, Lord, for the many needs that they are representing, Father. May it be, Lord, emotionally, physically, mentally, however they might be, Lord, you are able to, Lord Jesus, completely take care of that. You are the one, Lord, who said, come unto me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. And they will enter into that place of the quietness, and in confidence will thy strength be. You have said that also, Lord, even as your word has bring forth, Lord, and be still and know that I am God. You have said, Lord Jesus, also in Psalm 46 verse 10, Lord, all these promises are yea and amen in Christ Jesus. And I thank you for that blessing that you have been blessing them, Lord, and opening their hearts of understanding and their Lord Jesus eyes of understanding also, Lord, to receive what you have, Lord, for the rest of the segment, Lord, and the rest of the blessing that comes through Nithya Velicham, I pray in Jesus' name. Amen and amen. At this time, I would like to go into the segment or the Nithya Velicham's program, and we have first of all Sister Karuna waiting to come and minister to us with a beautiful song and also pray before that. So we will invite Sister Karuna. We naangal ippozhudhu alaikka pogrom avar vandu jabithu oru paadalai paaduvar. Sister Karuna vandu ungala aashirvaadathai paattan jabithu paattu moolamaga neengal aashirvaadathai kondu vaarungal. God bless you.
2: God bless you too, sister.
1: Amen.
2: Amen. Hallelujah. Stotram Parishuddha Pidave. Uyaravum Unnathamana Singhasanathile Veettirukkira Thagappane. உமக்கு நன்றி அப்பாவா. எங்களை தாழ்த்தி உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உயரமான ஸ்தலங்களில் எங்களை நடக்க பண்ணுகிறவர் நீர்க்கத்தாவே. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசித்து இதுவரை பாவம் மன்னிப்பை கொடுத்து நீர் இந்த உலகத்தில் வாழ கிருபை பாராட்டியதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகத்திலே உங்களுக்கு பத்திரம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள். நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்ற வாக்கு தத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு வருகிற எல்லா பத்திரங்கள் பொறுமையாயிருக்க உம்முடைய வசனங்கள் எங்களை காத்துக் கொள்ளுகிறது ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாருக்கும் உத்தரவு சொல்லும்படியாய் உம்முடைய வசனம் அப்பொழுதும் எங்களுக்கு கிருபை பொருந்தினதாய் இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை இணைத்து வரும் இந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்ற அந்த வாக்கு தத்தத்துக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா காலங்களின் நேரங்களிலும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழி நடத்த வேண்டுமாக நாங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் பொறுப்பிடுங்க. இந்த உலகத்திலே கத்தாவே மந்த மாயைகளுக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்து ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய் செய்யப்படுகிற இந்த ஊழியத்திலே கத்தருடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, விதைக்கிற விதைகள் ஒன்று ஒவ்வொன்றும் கத்தாவே ஆத்துமா ஆதாயத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. எல்லாரையும் ரசிக்கட்டும், உங்களுடைய வார்த்தை விடுதலையாக்கட்டும், தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அவருடைய மனைவி நீட்டா பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர்களையும் அவருடைய ஊழியத்தையும் குடும்ப காரியங்களையும் நடத்துகிறவர் நீர்க்கத்தாவே ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வழி நடத்தும்படியாக கொடுக்கிறோம். தேவைகளை சந்திக்கும்படியாக இப்ப கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் கத்தாவே சாரி ரஞ்சினி அலங்கார மணிக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை எடுத்து நடத்தும்படியாய் பலனை கொடுக்கிறவர் நீர் தொடர்ந்து நடத்துங்க. ஆசீர்வதிந்தது போல மகேந்திரனங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உடைய ஊழியத்தை செய்யும்படியாய் சுகம் ஆரோக்கியம் பலனை கொடுத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் பொறுப்பிடுங்க, எல்லாரோடும் கூட இருங்க அப்பா. எல்லா காலங்களிலும் நேரங்களும் உம்முடைய உற்ற துணை ஒவ்வொருவருக்கும் தேவையாண்டவரே. அப்பா, வழி நடத்துங்க. இன்னும் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உங்களுடைய கிருபை எப்போதும் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. வார்த்தைகளை கொடுக்கும் போது அநேக ஆத்மாக்கள் தங்களை ஆராய்ந்து பார்த்து விடுதலை ஆகும்படியாய் வசனங்கள் பேசட்டும் ஆண்டவரே. அப்பா, அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். பாலிய பிள்ளைகளை விசேஷமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். தங்களுக்கு பெற்றாருக்கு கீழ்படுகிற பிள்ளைகளாக உம்முடைய ஊழியத்துக்கு ஒத்திணைந்து கத்தாவை எல்லா காரியங்களிலும் பங்கெடுக்கும்படியாய் கத்திறந்த இதயங்களே பேசுங்க ஆண்டவரே. இந்த உலக காரியங்கள் எல்லாம் மாயை என்பதை அந்த பிள்ளைகள் அறியும்படியாய் தெளிந்த புத்தியை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். விசுவாச மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பின்மாட்டத்தில் இருக்கிறவர்கள் மீண்டும் வந்து ஆராதிக்க கிருபை பாராட்டுங்க. அந்தவரை அப்பா தங்களுடைய கடின இருதயத்தை விட்டு கேட்டாவே நீங்களே தேவன் என்று அமர்ந்திருந்து அறியும்படியாய் எல்லாரையும் குட்டி சேர்க்க வேண்டுமாக நாங்கள் பாதத்திலே கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்களை உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் அனுப்புகிறோம், தூபம் போல அனுப்புகிறோம். ஆண்டவரே அப்பா, நெருந்த நாளிலே நீர் முறியாதவர். ஆண்டவரே, மங்கிய திரியை நீர் அணியாதவர். எல்லாரையும் நேசிக்கிறவர். எல்லாரையும் மண்டை இழுத்து கொள்ளும்படியாய் வாஞ்சியாய் வாசலிலே காத்து நிற்கிற தகப்பன் நீர். ஆண்டவரே, எல்லாருமே காணும்படியாய்

தேசத்திலே உம்முடைய ஒளி வந்தது கர்த்தாவே. அந்த ஜனங்களை விடுதலை ஆக்கும்படியாய் நீர் குழந்தையாய் பிறந்து அப்பா கண்மை கர்த்தாவே அவர்களுக்கு வெளிப்படுத்தி காணாதவர்களாய் இருக்கிற அவர்கள் காணும்படியாய் அவருடைய கண்களிலே தெளிந்த புத்தியிலே கர்த்தாவே நீர் ஒளியை ஏற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த கடைசி நாட்களிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் எங்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய வருகை சீக்கிரம் சுவாமி, அந்த வருகையிலே கைவிடப்படாதபடி ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேசத்தை இஷ்ட வேலை காக்கும்படியாய் உம்முடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ரட்சிப்பை காணட்டும் அந்த ஜனங்கள். அது போல சுற்றி இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தாவே விடுதலையாக பண்ண வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் உம்முடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தனை கட்டளையிடுங்க ஆண்டவரே. தொடர்ந்து அவர்கள் உண்மை காணும்படியாய் ஊழியங்களை பெருகப்படுங்க. ஒவ்வொரு இடத்திலும் ஊழியக்காரரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேஞ்சலிசம் செய்கிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய கிருபை எப்போதும் அவளோடு கூட இருக்க வேண்டுமா ஒப்பொழுது செபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கொடுக்கிறோம். இன்னும் கர்த்தாவே எல்லா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த தேசத்திலே காலநிலைகள் எல்லாவற்றையும் நீர் சீராக கர்த்தாவே இந்த இடத்திலே கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அதிக வெப்பநிலையினாலே பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தாவே பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா நீர் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாயிருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உண்மை நம்பியே இந்த உலகம் இந்த உலகத்தில் உண்மை நம்புகிற ஜனங்கள் அநேகம் ஆண்டவரை. மக்கள் மறைவாக ஒன்றும் இல்லை கர்த்தாவே. உம்முடைய பாதத்தில் இந்த உலகத்தை நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இலங்கை தேசத்தை ஆசீர்வதிங்க. அந்த தேசத்திலே நடக்கிற எல்லா பொல்லாத காரியங்கள் இருந்தும் அந்த ஜனங்களை விடுதலையாக்கி ரட்சிப்பை காண கிருபை பாராட்டுங்க. ஊழியங்களை பெருக பண்ணுங்க. எனங்க தாவே தகுப்பனே சிறையில் இருக்கிறவர்கள் உண்மை காணட்டும். அந்த சிறை கதவுகளுக்குள்ளாக உம்முடைய சத்தியம் போகட்டும் ஆண்டவரே. அது போல வைத்திய சாலையில் இருக்கிறவர்கள் உம்முடைய வார்த்தையினாலே குணமாக்கப்படட்டும் ரட்சிப்பை காணட்டும் ஆண்டவரே. அது போல போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி தகப்பனே அந்த பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைகள் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா அவர்கள் எல்லாருக்கும் தெளிந்த புத்தியை நீங்கள் கொடுக்கும் போதே இந்த காரியங்களில் அவர்கள் விலகி செல்லும்படியான புத்தி அவர்கள் உண்டாகும் சுவாமி. மனம் இறங்கி அந்த ஜனங்களை அந்த பிள்ளைகளை குழந்தைகளை வாலிபர்களை வயோதிபர்களை பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாரையும் பொறுப்படுங்க. எல்லாரையும் வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய பாதத்திலே வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.

0: Praise the Lord, sister. And beautiful song. நல்லா பாடியிருந்தீர்கள். பழைய பாட்டா இருந்தாலும் நல்ல வார்த்தைகள், பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தீர்கள். நன்றாக ஜபித்தீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உங்களுடைய அழைப்புதலையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இனிமையான குரலின் அவருக்காக உபயோகிக்கிறதுக்காக கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை மென்மேலுமாக உங்களை ஆசீர்வாதித்து உங்களை இன்னமும் கூட அந்த தாழ்ந்துகளை தந்து அவருடைய ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு வருவார். நாங்களும் உங்களை நித்திய வெளிச்சம் சார்பாகவும் வார்த்தையின் வெளிச்சம் மற்றும்படி காலையிலிருந்து தொடங்கி இருக்கிறோம் எல்லா மாதிரி மினிஸ்ட்ரியின் மத்தியில் வந்து நிற்கிற எல்லாருக்கான சார்பிலும் இருந்து நாங்கள் உங்களை அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். God bless you.
1: Thank you. God bless you too, sister.
0: ஆமென், ஆமென். அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன் அவர்களை அறுக்க போகிறோம். அவர் வந்து அவருடைய கத்தர் கொடுத்த தாளந்துகள் மூலமாக

0: செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த காலநிலையை சகோதரி கருணா ஜபிச்சது போல ஆண்டவரே, கொடூரமான சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் ஏழைகளுக்கு பெலனும் ஒடுக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இந்த தேவன் கூடார மறையில வைத்து ஒவ்வொருதரையும் பாதுகாத்து நித்திய நித்தியமாய் உமக்குள்ளாக ஆண்டவரே வாழுகிற வாழ்வு கூடார மறைவு கண்மலை வெடிப்புக்குள்ளாக ஒவ்வொருதரையும் நீ பாதுகாத்து வழி நடத்தி இந்த காலநிலை ஒவ்வொருக்கும் ஆண்டவரே தாக்காதபடி என்னடா நீ சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி என் ஜனங்கள் சமாதான தாவரங்கள் நிலையான வாசஸ்தலங்கள் அமைதியாய் தங்கும் இடங்களில குடியிருப்பார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சத்தியம். அப்படியாக ஒவ்வொருவரும் சமாதான தாவரம் நிலையான வாசஸ்தலம் அமைதியாய் தங்கும் இடங்களில தான் குடியிருப்பார்கள். அப்படியாக நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
1: மகிமை மாட்சிமை நிறைந்தவரே.

0: நன்றி ஆண்டவர், உண்மையை துதித்து உண்மை போற்றி உண்மை புகழ்ந்து உண்மை உயர்த்த ஆண்டவர் உண்மை கனப்படுத்த இந்த இடத்தில் தந்த நேரத்துக்காக நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினால துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் துதிக்கிறேன் தீரனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன். இந்த வேளையிலும் நாங்கள் வந்து நான் வந்து ஒரு வசனத்துக்கூடாக இதை என்னோட ஆண்டவருக்குள்ளாக நான் இதை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்கிறேன். மேலும் காணப்படுகிறைகள் 2 கொரிந்தியர் 4:17-18 மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இந்த வசனத்துக்கூடாக நாங்கள் இந்த நாட்கள்ல கண்களால காணுறது ஏனென்றா நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தரிசித்த முன்கூட்டியே எல்லாம் தெரியுது, சுற்றாடல்கள் என்ன இருக்குது, காலநிலைகள்ல இருந்து எல்லாமே எங்களுக்கு மாறாயிருக்கு. இருந்தாலும் தேவன் எங்களுக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிற நல்ல நல்ல பங்கு தேவன் சொல்லி இருக்கிற எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண முடிவர்களாயும் சகலவித நற்கிரியர்களும் பெருவர்களாயும் இருக்கும்படி சகலவித கிருபைகளையும் பெரு. அப்ப அவருடைய கிருபை எப்பொழுதும் எங்களை அந்த கிருபையினால எல்லாவற்றையும் சுதந்திரிக்கக்கூடியதாக இந்த பூமியில வச்சிருக்கிறது. ஏனென்றால் அது எங்களுக்கு கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, இருதயத்துல தோன்றினதும் இல்லை. அவைகள் எல்லாம் எங்களுக்குள்ள ஆவியில நிறைந்திருக்கிறபடினால அதை எப்படி சுதந்திரிக்க வேணும்டா இந்த உபத்திரவம்னு சொல்லி நாங்கள் இந்த முன்னுக்கு தெரிகிறத மாத்திரமில்ல, அவர் எங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறவர் சிலுவையில உள்ள பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து அவர் உதவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிரமப்பட்டவர் என்று எண்ணப்பட்டு துப்பப்பட்டு அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு இந்த எல்லாவற்றிலும் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்து நாங்கள் தரித்திரதா இருக்க கூடாது என்று அவர் தன்னைத்தான் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலா இந்த பூமிக்கு ஆண்டவராகிய இயேசு வந்து அவர் வந்து எந்த இல்லையும் வந்து நாங்கள் கஷ்டப்படக்கூடாது என்று ஐஸ்வர்ய சம்பன்னராயிருந்து தன்னைத்தான் வெறுமையாக்கி வந்து எங்களுக்கு தந்த இந்த ஐஸ்வர்ய வாழ்வு எங்களுக்கு தந்த நித்திய ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அதே போல எல்லா கவலைகள் துன்பங்களுக்காகவும் அவர் எல்லாவற்றிலும் நிந்திக்கப்பட்டு கவலைப்பட்டு எல்லாவற்றிலும் அந்த தேவன் பாடுபட்டது நிமித்தம் இந்த நாட்கள்ல நாங்கள் எதை நோக்கி இருக்குமா பண்ண பவுல் நம்மை காட்டிலும் அதிகமான பிரச்சனைகள் இருந்த போதிலும் தன்னுடைய சோதனைகளை லேசான உபத்திரம் என்று குறிப்பிடுகிறார். ஒரு வசனத்துல 2 கொரிந்தியர் 11 அவர் சொல்றார் என்றா 3 முறைகளும் இல்லாத்தினால் அடிக்கப்பட்டார் இந்த தண்டனைக்குரிய நபர். அவரை வந்து அவரை ஒரு இடத்துல நிக்க விடாமல் அவரை தூக்கி திசை திருப்பி எல்லா பாகத்திலும் கொண்டு போனார். மிலாத்தினால் அடிக்கப்பட்ட எண்ண முடியாத அளவிற்கு வாரினால் அடிக்கப்பட்டதாகவும் கூறுகிறார். அவர் சிறையில் அடைக்கப்பட்டு எல்லாவற்றிலுமே எழுதப்பட்ட வேதாமத்திலும் நாங்கள் பார்க்கிறோம் அதிகமாக துன்புறுத்தப்பட்டார். அப்ப நாங்கள் அந்த எங்கு சென்றாலும் அவரை போல நாங்கள் பாருங்க சிறைச்சாலைக்குள்ள வந்து மகிழ்ந்து பாடினார். என்ன சிறைச்சாலையில இப்படி கையில கைய ரெண்டு பக்கம் தொழு மரத்துல கட்டி அப்படியான சூழ்நிலையில கூடி மகிழ்ந்து பாடினாரா. அப்ப அதே மாதிரி அந்த அந்த என்னண்ட அப்படியான அவர்கிட்ட இருதயம் அப்படி வந்ததுன்னு சொன்னா இருதயத்துல அந்த தேவனுடைய மகிழ்ச்சி அவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் வச்சிருக்கிற நாங்கள் இதைத்தான் அனுபவிப்போம் என்ற அந்த எண்ணம். ஏனண்டா நாங்கள் பாக்குறத மாத்திரம் இல்ல, நாங்கள் கண்ணால சூழ்நிலைகளை பார்க்காமல் எங்களுக்காக உள்ளுக்குள்ள வச்சிருக்கிற இதை நிறைவாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாங்கள் உள்ள பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் தேவன் எங்களை மேன்மையாக வச்சிருக்கிறாண்டு அவர் எங்களுக்கு ஒப்பான ஒருவரும் இல்லைன்னு சொல்லப்படுகிறது. அப்படியான அந்த சுதந்திரத்தை நாங்கள் இந்த பூமியில அனுபவிக்கிறதுக்கு இந்த எல்லா லேசான உபத்திரம் இந்த நாட்கள்ல உள்ள உபத்திரங்களை நாங்கள் மறந்து முன்னானவைகளை மறந்து எப்பவும் வந்து நாங்கள் பின்னானவைகளை மறந்து அந்த இலக்கை நோக்கி எங்களுக்கு எந்த நோக்கத்துக்காக ஆண்டவர் எங்களை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி அந்த நோக்கத்தை நேர் நோக்கி மேல் நோக்கி நாங்கள் போகும்படியாக இந்த நாட்களில் இந்த வசனத்துக்குள்ளாக ஆண்டவர் என்னோடு இதைத்தான் பேசினார். உபத்திரவங்கள் லேசான உபத்திரம் அது இந்த நாட்கள்ல மாறக்கூடியதாக வந்துவிட்டது. ஏனென்றால் ஒவ்வொரு தினம் அந்த தேவ வசனங்கள்ல வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எங்களுக்குள்ள நிறையப்பட்டிருக்கிறபடினால அந்த டிவைன் எல்லாவற்றிலும் உள்ளுக்குள்ள எங்களுக்குள்ள நிறைவிருக்கிறபடியா எப்பொழுதும் அதை சுதந்திரிக்க முடியத்தக்கதாக சமாதானத்தை சந்தோஷத்தை நிறைவே என்ன நெருக்கம் சில நேரம் இருதயம் வந்து ஒரு என்னென்று அப்படி அப்படியான ஒரு நெருக்கம் மாறியும் வார சூழ்நிலைகள் எத்தனையோ வந்திருக்கு. அப்படியாக இருக்கிற நேரத்துல கூட அவரை துதிச்சு அவரை பாடி அவர் செய்த நன்மைகளை நன்றி செலுத்தி பெற்றுக்கொள்ளும் போது அது இதயத்தில் ஒரு ஆறுதல். அவர் பவுலும் சீலாம் வந்து அந்த சிறைச்சாலையில எப்படி பாடிக்கொண்டிருக்கிறாரோ இருந்தார்களோ அதே மாதிரி நாங்களும் அதே செய்யக்குள்ள அந்த வெயில கண்ட பனி போல அந்த துன்பங்கள் மறைஞ்சு போறதை காணலாம். அதை நாங்கள அனுபவபூர்வமா அதை நாங்கள் உட்படுத்தி பார்க்கக்குள்ள வந்து ஏனென்றா நாங்கள் ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, கவலைப்படுகிறனால ஒரு முளத்தை கூட்டவும் இல்லாது குறைக்கவும் இல்லை. அப்ப என்ன செய்யணும்னா நாங்க தேவன் சொன்னது எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்தி பாடி துதிச்சு அவரை நாங்கள் நோக்கி பார்க்கும் போதும் எங்களை அவருடைய முகமங்கள் மீது பிரகாசம் அடைந்து அவர் முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் ஜனம் வெக்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்ன இந்த வார்த்தையின்படி தேவன் வச்ச இந்த வார்த்தையின்படி நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். கேட்டதுக்காக நன்றி செலுத்துறேன். எல்லாம் மகிமையும் கனமும் அவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன். நன்றாக ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொண்டீர்கள். பெரிய ஒரு ஆசீர்வாதம் கொடுத்ததை கொண்டு வந்தீர்கள். ஏனென்றால் அந்த வார்த்தையிலே நிறைய விஷயங்கள் உண்டு. அந்த வார்த்தையின் மூலமா தான் நாங்கள் ரிஃபைனஸ் ஃபயர் என்று சொல்லியிருக்கு. தங்கம் என்ன மாதிரி உருக்கப்பட்டு அதிலிருந்து அந்த தங்கத்தினால அந்த வெளியில வருகிற நேரம் என்ன மாதிரி பிரகாசித்து இன்னும் முதல் இருந்ததிலும் பார்க்க இன்னும் பிரகாசத்துடன் வெளியில வாரது போலவே நாங்களும் அந்த தங்கத்தை உருக்குறது போலவே நாங்களும் இந்த உபத்திரங்களின் மூலம் சென்ற நேரம் அந்த பாட்டு கூட இருக்கு. இந்த உபத்திரம் சீக்கிரம் நீங்கி விடும். ஆனால் அந்த உபத்திரத்தால நாங்கள் போற நேரம் கத்திரங்களுக்கு அதை தியானித்து வைத்து அந்த தயாரித்து வைத்திருக்கிறபடியால் நாங்கள் அதை சமாதானத்துடையும் அவருடைய அன்புடனையும் நாங்கள் அதை வெற்றியுடன் செல்லும் பொழுது அது அதன் ஆழவார ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம். அதை நாங்கள் கண்கால பார்க்க முடியாத அளவுக்கு அவர் எங்களுக்கு தயாரித்து வைத்திருக்கிறார். அதைத்தான் எங்களுக்கு நன்றாக பகிர்ந்து கொண்டீர்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ சிஸ்டர் கிரேஸ். அத்துடன் நன்றாக
0: சில நேரத்தில் நெருக்கங்கள் வந்து அந்த அந்த அதன் ஊடாகவும் நான் போயிருக்கிறேன். அப்படியான நேரத்துல ஒண்ணுமே செய்யல, ஒரு வழி கூடி தெரியாம இருக்கும் என்ன அடுத்த என்ன அடுத்த இது என்ன செய்ய. ஆனா அந்த நேரத்திலையும் வந்து இந்த பாட்டு துதிச்சு நன்றி செலுத்தும் போது எப்படி அது மறைஞ்சது என்ன என்னத்துக்காக கவலைப்பட்டேன் ரெண்டு கூடி தெரியாத மாதிரி ஆண்டவர் ஆவியானவர் அப்படி வழி நடத்தி கொண்டு போனபடியே அந்த அனுபவத்தை தான் நான் இதுல பகிர்ந்து
1: கொண்டேன். அது இன்னொரு முறை என்னென்றால் அந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படியான அந்த வழியில போனவர்களை இன்னும் கூட அந்த வார்த்தையின் மூலமாக அவர் உபயோகிக்கிறார். அது உங்களுக்கு அந்த டெஸ்டிமனியாகவும் வந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்கள் மூலமாக அதை நீங்க போன வழியையே அதை கொண்டு வந்து காட்டுறபடி அது இன்னும் கூட பிரயோகிக்கப்படுகிறது என்றபடியா. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. கர்த்தருடைய வார்த்தைக்கும் உங்களை நீங்கள் வந்து பகிர்ந்து கொண்ட விதத்துக்கும் கர்த்தருக்கே எல்லா மகிமை கனமும் உண்டாவதாக. காட் பிளஸ் யூ சிஸ்டர் கிரேஸ்.
0: தேங்க்யூ டாலி. தேங்க்யூ
1: சிஸ்டர் ரஞ்சினி. தேங்க்யூ. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் மேரி தங்கலிங்கத்தை அழைக்க போகிறோம். அவருக்கும் கடவுள் ஒரு கர்த்தர் நன்றாக ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் இப்பொழுதும் ஒரு நல்ல கவிதையை ஏற்றி கொண்டு வந்து எங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறார். அவரை நாங்கள் இப்பொழுது அரவழைப்போம். ஐ வுட் லைக் டு இன்வைட் சிஸ்டர் மேரி தங்கலிங்கம் ஹூ ஹஸ் பீன் கிவன் எ கிஃப்ட் ஆஃப் ரைட்டிங் போயட்ரி அண்ட் பியூட்டிஃபுல் போம்ஸ் இன் த தமிழ் லாங்குவேஜ். ஐ வுட் லைக் டு இன்வைட் ஹர் திஸ் டைம் டு கம் அண்ட் ஷேர் வாட் தி லார்ட் ஹஸ் கிவன் டு ஹர் திஸ் டைம் டு ஷேர் வித் அஸ். சிஸ்டர் மேரி தங்கலிங்கம் பாருங்கள், கத்தர் கொடுத்த வார்த்தையை வந்தங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.
2: நன்றி சிஸ்டர். நன்றி சிஸ்டர் அஞ்சினிக்கும் சிஸ்டர் கிரேஸுக்கும் நன்றி. நீங்க ரெண்டு பேரும் தேவன வார்த்தையை பற்றி கலைச்சு கொண்டீங்க, நான் அதில் சொக்கி போயிட்டேன். உங்கள் ரெண்டு பேருக்கும் நன்றி. இது எனக்கு நல்ல பிளஸ்ஸிங்கா இருந்தது, பிரயோசனமா இருந்தது. இனி நான் இந்த கவிதைக்கு
1: வரேன்.
2: தேவ நாமம் ஒன்றுக்கே எல்லா துதிகன மகிமையை செலுத்துகிறேன் தட்டாவே. இந்த நேரத்தில் உமை சங்கமும் வானொலியின் அலை வரிசையில் ஒன்று கூட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரே என்னை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு என்னை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே தருகிறேன். இதில் இணைந்துள்ள ஸ்தாபகரையும் ஒவ்வொரு ஊழியர்களையும் ஒவ்வொரு தொழில்நுட்ப இயந்திர சாதனங்களையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சூரிய ஒளியில் சொல்லெடுத்து அன்னை தமிழில் வரி தொடுத்து அசைந்தாடும் தென்றல் காற்றை அழகாக அள்ளி அமைத்து சங்கமம் வானொலி அலை வரிசையிலே சூட்டுகிறேன் பாமாலை ஒன்று. இதோ விடிவான பனி வெள்ளி தோட்ட அழகு அந்தரத்தில் புள்ளினங்கள் அதிகாலையில் ஆலோலம் பாடுகையில் என் ஜெபமும் தூபம் போல் உம்மை நோக்கி உயரட்டும். அதிகாலையிலே அதிகாலையிலே அவரை தேடுபவர்கள் கண்டடைவார்கள். எனவேதான் அதிகால ஜெபம் என்ற தலைப்பில் கவி தொடுக்கிறேன் என் அன்பு உறவுகளுக்காய். இது வானுக்கும் பூமிக்கும் வைர நெசவல்லவா நம் அதிகாலை ஜெபங்கள். அனுதினமும் அதிகாலையில் நம்மை ஆராய்ந்து பார்த்து தூய்மைப்படுத்தி தூயரின் சுபடுகளை பின்தொடர்வோமாக. அதிகாலை ஜெபம் எத்தகைய உலர்ந்த வாழ்விலும் தேவனின் கிருபை புதியதொரு தொடக்கத்தை வழங்கும். ஆவியானவர் புதிய உயர் நிலையை தருவார். சூரியனையும் சந்திரனையும் நிக்க வைத்த யோசுவாவின் ஜெபம் விண் கற்களும் வீழ்ந்து விண் கோள்களும் நிலைத்த போது விண்ணவருக்கான ஜனங்கள் வெற்றியை குவித்தனர். நாமும் அதிகாலை ஜெபத்தில் மண்டியிட்டால் நம்மாலும் தகர்க்க கூடாத எரிக்கோ கோட்டைகள் இல்லை. நாமும் அதிகாலை ஜெபத்தில் மண்டியிட்டால் நம்மாலும் தகர்க்க கூடாத எரிக்கோ கோட்டைகள் இல்லை. அதிகாலையில் விழித்துக் கொள்வேன் என்பதை விட அதிகாலையை விழிக்கச் செய்வோம் ஜெபத்தில் என்றும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிறவன் மிக எளிதில் தேவனை கண்டடைகிறான். நாம் விழித்திருக்க கட்டளையிட்டவர் நம்மோடு என்றும் உடனிருக்க ஆயத்தம் உள்ளவரின் சொந்தங்களே. தாவீதின் விண்ணப்ப வரிகள் தேர்ந்த சிற்பி செதுக்கிய உயர்ந்த சிற்பம் போன்றவை. கண்மணியை போல் என்னை காத்தருளும் விண்ணப்ப கலையில் கைதேர்ந்த தாவீது. இது பரலோகத்துக்கு அனுப்பிய ஒரு விண்ணப்பம் எனலாம். இத்தகைய ஒரு பலத்த பாதுகாப்பை தேவனிடம் விண்ணப்பம் பண்ணினார் தாவீது. நாம் தேவனின் பார்வையில் கண்மணிகளாக இருப்பது எவ்வளவு மேன்மையான அனுபவம் என் சொந்தங்களே. ஜெபத்தால் அதிகால ஜெபத்தால் நமக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்களை அற்ப தூளாக்க ஆற்றல் உள்ள தேவன் நம்மோடு இருப்பது பெரிய காரியம் அல்லவா நமக்கு. அதிகால ஜெபத்தின் ஏகாந்தத்தின் இனிமையிலே பாசைகள் தீர்ந்த பயணத்தில் இந்த பண்ணிசை துணை பெற அழைக்கிறேன் ஐயா. விடியலை எழச் செய்யும் விரல்கள் தேவ மனிதர்களுக்கு உண்டு. விடியலை எழச் செய்யும் விரல்கள் தேவ மனிதர்களுக்கு உண்டு. அதிகாலை ஜெபத்தில் என் அழுகையின் அர்த்தம் புரிந்த அகராதி புத்திரமே என் அப்பா, உன் பாதங்களை கண்ணீரால் கழுவுகிறேன் என் ஐயா. நாம் முட்டி போட்டு இதயங்களை அவருக்கு நேராக திருப்பி ஜெபிக்கும் போது உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என உன்னதர் பதில் தருவார் என் அன்பு உறவுகளே. தேவனின் படைக்கு எண்ணிக்கை தேவையில்லை, ஜெப வீரர் தேவை.
3: வெளிச்சத்தையும் காண்போமா?

0: ஒன்று சாமுவேல் 20 அதிகாரம். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலிருந்து ஓடிப்போய் யோனத்தான் முன்பாக வந்து, உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன, என் அக்கிரமம் என்ன, நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன என்றான். அதற்கு அவன், அப்படி ஒரு காலம் வராது, நீ சாவதில்லை, இதோ எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறதில்லை, இந்த காரியத்தை என் தகப்பன் எனக்கு மறைப்பானேன், அப்படி இருக்க மாட்டாது என்றான். அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார், ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாகாதபடிக்கு அவன் இதை அறிய போகாது என்பார். மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, உமது மன விருப்பம் இன்னது என்று சொல்லும், அதின்படி உமக்கு செய்வேன் என்றான். தாவீது யோனத்தானை நோக்கி, இதோ நாளைக்கு அமாவாசி, நான் ராஜாவோடே பந்தி இருந்து சாப்பிட வேண்டியதாய் இருக்கும், ஆனாலும் நான் 3ஆம் நாள் சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒளித்திருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடும். உம்முடைய தகப்பன் என்னை குறித்து விசாரித்தால், தன் ஊராகிய பெத்லகேமிலே தன் குடும்பத்தார் யாவரும் வருஷத்துக்கு 1 தரம் பலியிட வருகிறபடியால் தாவீது அவ்விடத்திற்கு போக என்னிடத்தில் வருந்தி கேட்டான் என்று நீ சொல்லும். அதற்கு அவர், நல்லது என்றால் உம்முடைய அடியானுக்கு சமாதானம் இருக்கும், அவருக்கு எரிச்சல் உண்டானால் அவராலே பொல்லாப்பு தீர்மானப்பட்டிருக்கிறது என்று அறிந்து கொள்வீர், ஆகையால் உம்முடைய அடியானுக்கு தயை செய்ய வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக உம்முடைய அடியானோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீரே, என்னில் ஒரு அக்கிரமம் இருந்ததேயானால் நீரே என்னை கொண்டு போடும், நீர் என்னை உம்முடைய தகப்பினிடத்திற்கு கொண்டு போக வேண்டியது என்ன என்றான். அப்பொழுது யோனத்தான், அப்படி உமக்கு வராதிருப்பதாக, உமக்கு பொல்லாப்பு செய்ய என் தகப்பனாலே தீர்மானித்திருக்கிறது என்று நான் நிச்சயமாய் அறிந்தேனானால் நான் அதை உமக்கு அறிவிக்காதிருப்பேனோ என்றான். தாவீது யோனத்தானை நோக்கி, உம்முடைய தகப்பன் கடினமான உத்தரம் சொன்னால் அதை யார் எனக்கு அறிவிப்பார் என்றான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, ஊருக்கு வெளியே போவோம், வாரும் என்றான். இருவரும் வெளியே புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது யோனத்தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை முன்னிட்டு தாவீதை நோக்கி, நான் நாளையாவது மறுநாளிலாவது என் தகப்பனுடைய மனதை அறிந்து கொண்டு அவர் தாவீதின் மேல் தயவாயிருக்கிறார் என்று கண்டும் அதை அப்போது உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு உமக்கு சொல்லி அனுப்பாதிருந்தால் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் யோனத்தானுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர், ஆனாலும் உமக்கு தீங்கு செய்ய என் தகப்பனுக்கு பிரியமாயிருந்தால் அதை உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தி நீ சமாதானத்தோட போகும்படிக்கு உம்மை அனுப்பி விடுவேன். கர்த்தர் என் தகப்பனோடு இருந்தது போல் உம்மோடும் இருப்பாராக, மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு தயை செய்ய வேண்டியதும் அல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேர் அறுக்கும் போதும் நீர் எந்தைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான். இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். பின்பு யோனத்தான் தாவீதை பார்த்து, நாளைக்கு அமாவாசி, நீர் உட்கார வேண்டிய இடம் காலியாயிருப்பதினால் உம்மை குறித்து விசாரிக்கப்படும், காரியம் நடந்தபோது 3ஆம் நாளிலே நீர் ஒளித்திருக்கும் இடத்திற்கு தீவிரித்து வந்து ஏசேல் என்னும் கல்லண்டையில் உட்கார்ந்திரும், அப்பொழுது நான் குறிப்பு வைத்து எய்கிறது போல அதற்கு பக்கமாக 3 அம்புகளை எய்து நீ போய் அந்த அம்புகளை தேடி வா என்று ஒரு பிள்ளையாண்டானை அனுப்புவேன், இதோ அம்புகள் உனக்கு இப்புறத்திலே கிடக்கிறது, அவைகளை எடுத்துக்கொண்டு வா என்று பிள்ளையாண்டான் இடத்தில் நான் சொன்னால் நீர் வாரும், அப்பொழுது ஒன்றுமில்லை, உமக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ அம்புகள் உனக்கு அப்புறத்திலே கிடக்கிறது என்று நான் அந்த பிள்ளையாண்டான் இடத்தில் சொன்னால் நீர் போய்விடும். அப்பொழுது கர்த்தர் உம்மை போக சொல்லுகிறார் என்று அறியும். நீரும் நானும் பேசிக்கொண்ட காரியத்திற்கு இதோ கர்த்தர் எனக்கும் உமக்கும் எந்தைக்கும் நடு நிற்கும் சாட்சி என்றான். அப்படியே தாவீது வெளியிலே ஒளித்துக் கொண்டிருந்தான். அமாவாசி ஆன போது ராஜா போஜனம் பண்ண உட்கார்ந்தான். ராஜா சுவரண்டையில் இருக்கிற தன் இடத்தில் எப்போதும் போல் உட்கார்ந்த போது யோனத்தான் எழுந்திருந்தான். அப்னேரோ சவுலுடைய பக்கத்தில் உட்கார்ந்தான். தாவீது இருக்கும் இடம் காலியாய் இருந்தது. ஆனாலும் அவன் தீட்டாய் இருக்கிறானாக்கும், அவன் தீட்டுப்பட்டுத்தான் இருக்க வேண்டும் என்று அன்றைய தினம் சவுல் ஒன்றும் சொல்லவில்லை. அமாவாசிக்கு மறுநாளிலும் தாவீது இருக்கும் இடம் காலியாய் இருந்தது. அப்பொழுது சவுல், ஈசாயின் மகன் நேற்றும் இன்றும் போஜனத்துக்கு வராதே போனது என்ன என்று தன் குமாரனாகிய யோனத்தானை கேட்டான். யோனத்தான் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, பெத்லகேம் மட்டும் போக, தாவீது என்னிடத்தில் வருந்தி கேட்டு அங்கே நான் போக வேண்டும். எங்கள் குடும்பத்தார் ஊரிலே பலியிடப் போகிறார்கள். என் தமையன் என்னை வரும்படி கட்டளையிட்டார். உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததானால் நான் என் சகோதரரை பார்க்கிறதுக்கு போக எனக்கு உத்தரவு கொடும் என்றான். இதனாலே தான் அவன் ராஜாவின் பந்திக்கு வரவில்லை என்றான். அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடுள்ளவளின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்துக்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறிவேனோ? ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீயானாலும் உன் ராஜ்யபாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதியுத்தரமாக, அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும்? அவன் என்ன செய்தான் என்றான். அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். ஆகையால் தாவீதை கொண்டு போட தன் தகப்பன் தீர்மானித்திருக்கிறான் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டு கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் அமாவாசையின் மறுநாளாகி அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருந்தான். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாய் இருந்தது. மறுநாள் காலமே யோனத்தான் தாவீதுக்கு குறித்த நேரத்திலே ஒரு சிறு பிள்ளையாண்டானை கூட்டிக் கொண்டு வெளியே புறப்பட்டு போய் பிள்ளையாண்டானை நோக்கி, நீ ஓடி நான் எய்கிற அம்புகளை தேடி எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லி, அந்த பிள்ளையாண்டான் ஓடும்போது அவனுக்கு அப்பாலே போகும்படி ஒரு அம்பை எய்தான். யோனத்தான் எய்த அம்பிருக்கும் இடம் மட்டும் பிள்ளையாண்டான் போனபோது, அம்பு உனக்கு இன்னும் அப்பால் இருக்கிறது அல்லவா என்று யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். நீ தரித்து நிற்காமல் தீவிரித்து பொட்டன போ என்றும் யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். அப்படியே யோனத்தானின் பிள்ளையாண்டான் அம்புகளை பொறுக்கி தன் எஜமான் இடத்தில் கொண்டு வந்தான். அந்த காரியம் யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் தெரிந்திருந்ததே அல்லாமல் அந்த பிள்ளையாண்டானுக்கு ஒன்றும் தெரியாதிருந்தது. அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுதங்களை பிள்ளையாண்டான் இடத்தில் கொடுத்து, இவைகளை பட்டணத்திற்கு கொண்டு போ என்றான். பிள்ளையாண்டான் போன பின்பு தாவீது தென்புறமான இடத்திலிருந்து எழுந்து வந்து தரையிலே முகங்குப்புற விழுந்து மூன்று விசை வணங்கினான். அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீ சமாதானத்தோடு போம், கர்த்தர் எந்தைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடு நிற்கும் சாட்சி என்று சொல்லி, கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டுக் கொண்டதை நினைத்து கொள்ளும் என்றான். பின்பு அவன் எழுந்து புறப்பட்டு போனான். யோனத்தானோ
1: ஏசாயா 64 அதிகாரம். ஆ, உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். நாங்கள் எதிர்பார்க்கிறாத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் இறங்கினீர். உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர். இன்னமும் தப்பி இருக்கிறோம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்துக் கொண்டு போகிறது. உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றிக் கொள்ளும்படிக்கு விழித்துக் கொள்ளுகிறவனும் இல்லை. தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் எங்களை கரைய பண்ணுகிறீர். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. கர்த்தாவே, அதிகமாய் கடும் கோபம் கொள்ளாமலும் என்றைக்கும் அக்கிரமத்தை நினைத்துக் கொள்ளாமலும் இருப்பீராக. இதோ பாரும், நாங்கள் அனைவரும் உம்முடைய ஜனங்களே. உமது பரிசுத்த பட்டணங்கள் வனாந்திரமாயின, சீயோன் வனாந்திரமாயிற்று, எருசலேம் பாழாய் கிடக்கிறது. எங்கள் பிதாக்கள் உமை துதித்த பரிசுத்தமும் மகிமையுமான எங்களுடைய ஆலயம் அக்கினிக்கு இரையாகி இன்பமான எங்களுடைய ஸ்தானங்கள் எல்லாம் பாழாயின. கர்த்தாவே, இவைகள் இப்படி இருந்தும் அடக்கிக் கொண்டிருப்பீரோ? மௌனமாயிருந்த
0: மத்தேயு 9 அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரில் சிலர் இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் சொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். பின்பு அவர் வீட்டில் போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, வலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேகந்தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோட இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோட இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், தீரலும் அதிகமாகும். புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்துப்போம், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்றார். அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். இயேசு எழுந்து தம்முடைய சீஷரோடும் கூட அவன் பின்னே போனார். அப்பொழுது 12 பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து பாறை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த சிறு பெண் மறிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். இந்த சங்கதி அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் இரண்டு குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவர் மரியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவர்களோ புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். பரிசேயரோ, இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது, அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலை ஆட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலை ஆட்களை
2: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்குள் இருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 49 அதிகாரம் 16 வசனம். என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் நீண்ட நாள் போராட்டங்களுக்கு விடுதலையும் சமாதானத்தையும் தருகின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேக இன்றைக்கு பல சூழ்நிலைகளின் நிமித்தமாய் போராடி கொண்டும் அதிலிருந்து விடுதலையாக வேண்டியும் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள். எப்படியும் நம்மை கர்த்தர் விடுவிப்பார் என்கிற நம்பிக்கையோடு உங்களின் நம்பிக்கையை இன்றைக்கு கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகின்றார். உங்களின் பிரச்சனைகள் சூழ்நிலைகள் யாவும் உங்களை அசைக்குமே தவிர தோற்கடிக்காது. அசைவை கண்டு பயப்படாமல், தாவீதை போல நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று சொல்லுவீர்களானால் உங்களின் சூழ்நிலைகள் உங்களை அசைக்கவோ தோற்கடிக்கவோ செய்யாதபடி கர்த்தர் காப்பார். காரணம், முதிர்ந்த நம்பிக்கை என்பது கடலை நோக்கி செல்லும் ஓர் ஆழமான நதியாகவும் தடுத்து நிறுத்த முடியாத ஆற்றல் நிறைந்த ஒரு நதியை போலவும் உள்ளதால் அது நிச்சயமாகவே கடலில் சேரும். அதை காற்றாலும் அலைகளாலும் தடுத்து நிறுத்த முடியாதது போலவே உங்களின் விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்குமானால் இன்றைக்கு உங்களை நெருக்குகின்ற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் நிச்சயமாக வெற்றி உண்டு, சுகம் உண்டு, சமாதானம் உண்டு. வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் ஏசாயாவின் புஸ்தகம் 43 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கையில், அங்கே, நான் உங்களுக்காக அரண்களை எல்லாம் இடிந்து விழ பண்ணுவேன் என்று உள்ளதின்படி இன்றைக்கு எவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களுக்கு தடையாக அரண்களாய் தடுப்புகளாய் காணப்படுகிறதோ அவற்றை உடைத்து போடுகின்றார். அவைகள் ஒன்றுமில்லாது போகும்படி இடிந்து விழ பண்ணுகின்றார். மேலும் கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கின்ற ஆசீர்வாத வழிகளில் பிரவேசிக்கும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக ஏசாயாவின் புஸ்தகம் 43 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கையில், அங்கே, ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் எழுந்திராதபடி விழப்பண்ணி ஒரு திரி அணைகிறது போல அணைத்து போடுகிறேன் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களின் சூழ்நிலைகள் கூட இப்படிப்பட்ட சத்துருவின் கிரியைகளினால் ரதங்களை போலவும் குதிரைகளைப் போலவும் இராணுவத்தை போலவும் எழும்பி ஆரவரித்து கொண்டும் அதிக பயத்தையும் நடுக்கத்தையும் கொடுத்து கொண்டும் இருக்குமானால் இன்றைக்கு அவைகளின் ஆரவார அக்னிகள் அணைக்கப்படுகின்றது. சீறி பாய்ந்து வருகின்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், ஒன்று போக மற்றொன்று என்று உள்ளவைகளை கர்த்தர் இன்றைக்கு ஒரு திரி அணைகிறது போல அணைத்து போடுகின்றார். சமாதானத்தை தருகின்றார், பயத்தை நீக்குகின்றார். அடுத்ததாக ஏசாயாவின் புத்தகம் 43 அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கையில், என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்றுள்ளதை வாசிக்கின்றோம். என கருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் வறட்சிகளும் தாகங்களும் தவிப்புகளும் காணப்படுகிறதோ ஆங்காங்கே இன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வாதமான ஆறுகளை புறப்பட பண்ணுகின்றார். கர்த்தரிடத்திலிருந்து வருகின்ற ஜீவ தண்ணீரை குடிக்கிறவன் என்றென்றைக்கும் தாகம் அடைவதில்லை. மேலும் அவரிடத்திலிருந்து புறப்படுகின்ற ஜீவ தண்ணீராகிய ஆறு, அது பாய்கிற இடமெல்லாம் ஆரோக்கியம், சமாதானம், சுகம், மகிழ்ச்சியை தருகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அவர் தம் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறபடியினால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை என்பதை விசுவாசியுங்கள். அற்புதங்களை காண்பீர்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாரா?
3: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். 2 கொரிந்தியர் 1:4. பிரியமானவர்களே, இயேசு உலகில் மனிதனாக பிறந்து சகல விதமான உபத்திரவங்களையும் அனுபவித்து சிலுவையில் எங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்தவர். அவர் பரிசுத்தர் என்பது பலவீனங்களில் எமக்காக பரதவிக்கிறவராக அல்ல, எம்மை பலப்படுத்தும் பிரதான ஆசாரியராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட தேவன் எமது ஆறுதலின் தேவனாய் இருப்பது எவ்வளவு பெரிய ஆறுதல்! அது மட்டுமல்ல, தேவன் அருளும் ஆறுதலானது நாம் மட்டும் ஆறுதல் அடைவதற்கு, உபத்திரவப்படுகிற மற்றவர்களையும் ஆறுதல் படுத்தக்கூடியதான ஆறுதலாகும். அப்போஸ்தலனான பவுல் சொல்கிறார், நாங்கள் எங்கள் மீது நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மீது நம்பிக்கை வைத்தோம். எங்களுக்கு மரணமே நேரிடப் போகிறது என்று நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தின் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். நீங்கள் எங்களோட பாடுபடுகிறது போல ஆறுதலிலும் பங்கு கொள்வீர்கள் என்றும் கூறுகின்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று நாம் பாடுகளை கண்டு பயப்படுகிறோம். எப்போதும் சுகமான வாழ்க்கையை விரும்புகிறோம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சமத்தை வாழ்க்கை அல்ல, அது உபத்திரவங்களின் ஊடாக வெற்றியை அடையும் வாழ்க்கை. இந்நாட்களில் இன்னும் அதிகமாக எம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம், கிறிஸ்துவுக்குள் பலப்படுவோம். ஏனெனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் இந்நாட்களில் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு வரும் ஆறுதலும் பெருகுகிறது. ஆகையால் நாம் ஆறுதலின் தேவனை பற்றி கொள்வோம். உபத்திரவம் வரும், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எங்களுக்கு தினசரி வருகின்ற எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்க தேவையான பலனை தேவன் தரும்படியாக தேவனிடத்திலே ஜெபிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
4: இன்றைய வேத வார்த்தை, இன்றைய நாளிலும் 7 ஜூலை மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை இந்த அதிகாலையிலே ஆண்டவருடைய வேத வார்த்தைக்குள்ளே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:18 வசனத்தை இந்த நாட்களை வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களிலே ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்துவத்தை தருகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்திலே பிறந்திருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களே ஒவ்வொரு மனுஷரும் நாட்களே அவருடைய வாழ்க்கையிலே கூட ஒவ்வொரு காரியத்திலேயும் ஒவ்வொரு முடிவு உண்டு என்பதை குறித்து தான் இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை குறித்து சாலமோன் ஞானி இப்படியாக இந்த நாட்களை எழுதி வைத்திருக்கிறார். எப்படி என்றால், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்றைக்கு நாங்கள் நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு சிலர் ரதங்களையும் சொத்துக்களையும் பணங்களையும் இந்த நாட்களே பாருங்கள், விக்கிரகங்களையும் இந்த நாட்களை நம்பி இந்த நாட்களை காரியங்களை செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இன்னொரு கூட்டத்தார், ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள், கத்தரிடத்திலே இந்த நாட்களை இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டு வருகிறார். சங்கீதம் 121 எடுத்து பாருங்கள். இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரிடத்திலே இருந்து எனக்கு ஒத்தாசை வரும், என் கால்களை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார் என்று சொல்லி அந்த சங்கீதத்திலே அந்த வார்த்தைகள் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முடிவு உண்டு என்பதைத்தான் நாங்கள் இந்த நாட்களை அறிந்திருக்க வேண்டும். ஆனால் குறிப்பாக அந்த முடிவில் எப்படியாக இருக்க வேண்டுமா இருந்தால், நம்முடைய நம்பிக்கை எப்படியாக இந்த நாட்களே நாங்கள் வைத்திருக்கிறோம், யார் மேலே வைத்திருக்கிறோம், எப்படியாக செயல்படுகிறோம் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். அதை குறித்தான் அவர் இந்த மிகுதி பகுதியில் எழுதுகிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு மனுஷனுடைய நம்பிக்கையும் கர்த்தர் இந்த நாட்களே வீண் போகாதபடி இந்த நாட்களே காக்கிறார். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, வேதத்திலே பழைய ஏற்பாட்டில் எடுத்து பாருங்கள், யோசேப்பு என்ற ஒரு வாலிபன் இருந்தான். அந்த வாலிபனுக்கு தேவன் கொடுத்த ஒரு தரிசனம், அந்த தரிசனத்திலே இந்த நாட்களே நம்பிக்கையை இழந்து போகாதபடி அந்த தரிசனம் நிறைவேறும்படியாக பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியிலும் இந்த நாட்களே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த யோசேப்பு ஒரு நாள் அவனுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி அவருடைய தலை அந்த இடத்துல உயர்த்தப்படுகிறதை பார்க்கிறோம். எகிப்து தேசத்திலே, அதாவது ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியிலே பாருங்கள், ஆண்டவரை இந்த நாட்களே அங்கே அவர்கள் அறிந்து கொள்ளாதபடி இருக்கிற அந்த கண்கள் மூடப்பட்ட அந்த ஜனங்கள் மத்தியிலே அங்கே அவனுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி தேவன் அந்த வாலிபனை கொண்டு வந்து அந்த நாட்களிலே ராஜாவனுடைய சபையிலே இந்த நாட்களிலே வைத்து அவனுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி அவனை உயர்த்தி இந்த நாட்களிலே மகிழ்விக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதே விதமாக கர்த்தரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே, என்னதான் சூழ்நிலைகளாக இருந்தாலும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், என்னதான் காரியங்கள் இந்த நாட்களில் இருந்தாலும், யுத்தங்களுடைய செய்திகள் கேள்விப்பட்டாலும், உங்களை குறித்து நீங்கள் யார் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள், என்ன காரியத்துக்காக இந்த நாட்களை நீங்கள் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை குறித்து கர்த்தர் தெளிவாக இந்த நாட்களை அறிந்திருக்கிறார். சாதாரணமாக உலகத்திலே வாழுகிற மனுஷர்களுக்கு தேவன் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்த இந்த நாட்களே அவர்களை இந்த நாட்களே நடத்துவாரா இருந்தால், அவரை நம்பி அவரை நேசித்து அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்குரிய நம்பிக்கை ஒருபோதும் இந்த நாட்களிலே வீணாகாது என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே நீங்கள் கர்த்தர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை விட்டு விடாதீர்கள். வருகிற நெருக்கங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் மத்தியிலும் நீங்கள் அவரை மறுபடியும் அவருடைய கரத்தை பிடித்து இந்த நாட்களை நடவுங்கள். இந்த நாட்களிலே அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள். அவருடைய அபிஷேகத்தை இந்த நாட்களில் அனுதினமும் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் இந்த நாட்களை உங்களை காத்து நடத்துவார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே நம்பிக்கை பெருகும்படியாக செபிக்கிறேன். கர்த்தருடைய கரம்தானே குடிந்து நடத்தும்படியாக என் மீட்பரும் என் இரட்சகரும் என் ஆண்டவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாக்குவதாக. நம்பிக்கையிலே சோர்ந்து போகாதீர்கள். நாட்களிலே நம்பிக்கை உறுதியாக நாட்களை பற்றி கர்த்தரையே பற்றி பிடித்துக் கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
5: Recording stopped.

ஆமீன். இன்று 7ஆம் தேதி 7ஆம் மாதம் 7ஆம் தேதி ஆடி மாதம் 7ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:30 அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்தி வரவேற்கிறோம். வேளையில் நாங்கள் அபிஷேக ஆராதனை கூடாக ஊழியர் ஹோமி லோகன் அவர்கள் வழி நடத்துவார்கள். ஆயத்தமாகவும் கத்தடி கரத்தில் ஒப்புவிப்போம். இன்றைய நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். இன்றைய நாளுக்கான வசனம் சங்கீதம் 121:7. கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். சங்கீதம் 121:7. கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் ஆத்மாவை காப்பார். ஆமேன். கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே ஆத்மாவை காக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். நன்றி செலுத்துவோம். இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான வசன அதிகாரங்கள் வாசிக்க வேண்டிய அதிகாரங்கள் 365 பரிசுத்த வேதாபுத்தத்தில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 1 சாமுவேல் 19, ஏசாயா 63 பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்து மற்றையும் 8வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கத்திருந்த வார்த்தைகள் கூடாக ஒருவருடன் பேசுவாராக, வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர்

ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வமே, இந்த நாளில் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறது, உங்களுக்கு அற்புதங்களை காண செய்கிறது அப்பா ராஜா. தகப்பனே, உங்களுடைய கிருபையுள்ள கரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிறது தேவனப்பா, உங்களை வழி நடத்துகிறது தேவனப்பா ராஜா. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால், ஆமேன். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படும். ஹலேலூயா. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்திருக்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹலேலூயா. அநேக நேரங்களிலே நான் கூட இந்த பிசாசுகள் அல்லது சத்ருனுடைய காரியங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்ததுக்கு பிற்பாடு சத்ருவானவன் இருக்கிறான் என்பதை அறிந்தாலும் கூட அதை பற்றி நம்முடைய நாங்கள் கடந்து வந்த வாழ்க்கையிலே அது ஒரு பெரிய மூட நம்பிக்கைன்னு சொல்லித்தான் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான், பிசாசானவன். அல்லேலூயா. அவன் கொல்லவும் அழிக்கவும் வகதிடுகிறான். கண்ணுக்கு தெரியாத ஆவி மண்டலங்களில் உள்ள அந்த சத்ருனுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான பிரச்சனைகள் ஊடாக நம்ம எதிர்த்து நிற்கிறது. மனிதர்கள் மூலமாக, துரத்தனங்கள் அதிகாரங்கள் மூலமாக, நாம் பேசுகின்ற வார்த்தைகள் மூலமாக எத்தனையோ விதமான காரியங்களை சத்ருவானவன் தன்னுடைய அம்புகளை இது கொண்டிருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஹலிலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த நாட்கள் பாருங்கள், வேத தியானம், வேத பாடல்கள், வேத வார்த்தைகள் அதிகமாக மலிந்திருக்கின்ற காலங்கள். ஆனால் அதே நேரத்தில் சத்துருடைய போராட்டங்களும் எத்தனையோ விதமான வடிவத்திலே அவன் செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனபடினால் இங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்திருக்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு. தந்திரம், ஒரு தந்திரத்தை மட்டும் சொல்லவில்லை, தந்திரங்கள். ஹலேலூயா. பவுலப்போசனும் சொல்லுகிறான் எப்படி என்றால், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஹலேலூயா. எத்தனையோ விதமான தந்திரங்கள் மூலம் உங்களை சோர்வடைய பண்ணுவான். வியாதிகள் மூலம், நிந்தனைகள், அவமானங்கள், பயங்கள், சந்தேகங்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது என்ன? கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அதாவது தேவனுடைய வார்த்தையினால். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, மரணம் நேரிடுகிறபடி இருந்தாலும் கூட அதை தப்பும்படிக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயம் கொண்டார்கள். அடுத்தது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில், ஹலிலூயா, ஏனெனில் என்கிற ஒரு வார்த்தை, அதாவது தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஏனெனில். ஹலிலூயா. அங்கே ஒரு காரியம் இருக்கிறது, அதை அங்கே தெளிவாக்கும்படி, உறுதியாக்கும்படி அந்த ஏனெனில் என்கிற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. ஹலிலூயா. அந்த ஏனெனில் என்ற வார்த்தைக்கு பிற்பாடு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப என்ன ஏனெனில் மாம்சம் ஒன்று சொல்லிட்டு, நான் நம்முடைய மாம்சம், மாம்சத்தின் கிரியைகளை குறித்து சொல்லப்படுகிறது. ஹலிலூயா. எரிச்சல்கள், புறாண்மைகள், கோபங்கள், பிடிவாதங்கள், எல்லா வாதங்களும் இப்படி அந்த மாம்சத்தின் கிரியைகளை எத்தனையோ சொல்லிக் கொண்டு போகலாம். அதை நாங்கள் திரும்ப இருக்கா, மாம்சத்தின் கிரியைகளை கலாத்தியர் 5 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன, அவை அவனை விபச்சாரம், பேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம். அப்போ பாருங்கள், எங்களிடத்தில் விபச்சாரம் இல்லை, வேசித்தனம் இல்லை, அசுத்தம் இல்லை, காமவிகாரம் இல்லை, விக்கிரக ஆராதனையும் இல்லை, பில்லி சூனியம் இல்லை. அடுத்தது பகைகள். ஹலிலூயா. மற்றவர்கள் சொல்லுகின்ற காரியங்கள் மூலம் நம்முடைய இருதயத்தில பகைகள் உண்டாகிறது. விரோதங்கள், விரோதங்கள் என்றால் எதிரான காரியங்கள், வைராக்கியங்கள், அந்த பிடிவாதங்கள், அது மட்டுமில்ல கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள். ஹலிலூயா. செப்பரேட் பண்ணி பாக்குறது. இவைகள் மார்க்கபேதங்கள். ஹலிலூயா. அடுத்தது பொறாமைகள், கொலைகள்,
வெறிகள் கொலைகள் சொல்லுகின்ற

நாங்கள் மனுஷர்களை கொல்லாவிட்டாலும் கூட அங்கே ஒரு ஒருவனை நாங்கள் ஒரு சகோதரனை மூடன சொல்லிவிட்டால் கூட நாங்கள் அந்த கொலைக்கு பாத்திரவான்களா மாறி போகிறோம். வெறிகள் வெறிகள் சொல்லுகின்ற வேளையிலே குடித்து வெறுப்பது வேறு. அதே நேரத்திலே பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே அந்த போத மருந்துகள் அல்லாவிட்டால் நமக்கு விருப்பமான காரியங்களில் அதிகமாக ஈடுபடுகின்ற காரியங்கள் அது கூட ஒரு வெறிதான். அடுத்தது களியாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அன்படி நாள் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை திரும்ப நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே, ஏனெனில் மாம்சத்தோடும் துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் ஹலேலூயா. அப்போ மாம்சத்தை நாங்கள் பார்த்தோம், அடுத்த இரத்தத்தோடும் அல்ல, இரத்தத்தோடும் என்றா சொந்த உறவுகள் சகோதரங்கள் ஹலேலூயா அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லலாம். அது மட்டுமல்ல எங்களுடைய சுய காரியங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள். அடுத்தது துரத்தனங்கள், நமக்கு எதிராக இருக்கின்ற அதிகாரங்கள் துரத்தனங்கள் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் ஹலேலூயா, அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹலேலூயா. ஆனபடினால் பூமியிலே நாங்கள் எதை கட்டுகிறோமோ அது பரலோகத்திலே கட்டப்படும், பூமியிலே நாங்கள் எதை கட்டவிழ்கிறோமோ பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும். ஆனபடினால் ஜெபத்துக்கு முன்பாக காலை எழுந்த உடனே நாங்கள் என்ன செய்யணும், நமக்கு விரோதமாக போராடுகின்ற இந்த போராட்டங்கள் துரத்தனங்கள் அதிகாரங்கள் மாம்சங்கள் இரத்தங்கள் இவற்றை எல்லாவற்றையும் நாங்கள் கட்டி ஜெபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஹலேலூயா. ஆனபடினால் இந்த துதிப்பதற்கு முன்பாக இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற பொல்லாத ஆவிகள் ஆண்டவர் ஆகிய தேவனே அப்பா வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவிகள் ஆண்டவரே துரத்தனங்கள் அதிகாரங்கள் மாம்சங்கள் இரத்தங்களை இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கோ எங்கள் பிள்ளைகளுக்கோ எங்கள் திருச்சபைகளுக்கோ எங்களுடைய உறவுகளுக்கோ ஆண்டவரே எங்களுடைய ஊழியங்களுக்கோ விரோதமாக செயல்படுகின்ற பொல்லாத ஆவிகளின் சீனைகளை இயேசு என்கிற அதிகாரமுள்ள நாமத்தினால் வானத்திலும் பூமியிலும் ஒரே ஒரு அதிகாரமுள்ள இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் கட்டிந்து கட்டுகிறோம். இயேசுவின் ஒத்தாசி எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரை கட்டவிழ்கிறோம். எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் எங்கள் ஊழியங்களிலே இயேசுவின் ஒத்தாசை இயேசுவின் ஒத்தாசை இயேசுவின் வழி நடத்தல் இயேசுவின் ஆலோசனைகள் இயேசுவினுடைய அன்பு இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் குடும்பங்களிலே எங்கள் பிள்ளைகளிலே எங்கள் ஊழியங்களிலே நாங்கள் கட்டவிழ்கிறோம். ஹலேலூயா. தொடர்ந்தும் வழிநடத்தும் ஆசீர்வதியே இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். அந்தகார வல்லமைகளை துவப்பெலத்தால் முறியடிப்பேன், அந்தகார வல்லமைகளை துவப்பெலத்தால் முறியடிப்பேன், இயேசுவின் ரத்தம் எந்தன் பாதுகாப்பு பயமில்லை வெற்றி எனக்கே என்றும் பயமில்லை வெற்றி எனக்கே இயேசுவின்

தேவனோ தேவனுடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் கத்ரா இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாலே யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஹல்லேலூயா. என்ன சொல்லப்படுகிறது? நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை. ஹல்லேலூயா. அதாவது பாருங்கள், இதுல பரீட்சைன்னு சொல்லப்படுகிறது. நம்முடைய ஊர்ல சொல்லுவார்கள், நம்முடைய வயது போன தாய் தகப்பன்மார் சொல்லினதை நான் கேட்டிருக்கிறேன். அது அவர்களுக்கு பரீட்சைன்னு சொல்லுவார்கள். பரீட்சைன்னு சொல்லிச்சுன்னா அது அவர்களுடைய அனுபவம். ஹல்லேலூயா. அதாவது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பல விதமான சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை, ஒருவழி எக்ஸாம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட இது ஒரு அனுபவத்தின் ஊடாக ஏற்கனவே இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கூடாக நீங்கள் கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் அந்த கடந்து சென்ற அந்த பிரச்சனையில் எப்படி ஆண்டவர் அந்த பிரச்சனையை முறியடித்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அந்த அனுபவம் என்ன செய்யும்? உங்களை பொறுமை கூடாக நடத்தி செல்லும். ஏனென்றால் அன்றைக்கு தேவன் அப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து என்ன விடுவித்தார், இன்றைக்கும் இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கவர் போதுமானவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த சத்துவத்திலே நாங்கள் என்ன சொல்லப்படுகிறது, நாங்கள் பிளப்பட வேண்டும் சிறுவீரன் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய போராட்டங்கள் நமக்கு உண்டு. அவருடைய சத்துவத்திலும் அவருடைய பலத்திலும் நாங்கள் என்ன செய்யணும், பிளப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆனபடினா என்ன சத்துவம், என்ன பெலம் அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. அவர் எப்பொழுதுமே நல்லவர். தேவன் ஒரு நாள் அங்கே வேதம் இதே அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது என்னென்றால், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவன், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவார். எது உத்தமம்? அவர் மேல் நம்பிக்கையா இருப்பது, விசுவாசிப்பது உத்தமம். காலேபும் யோசுவாவும் அவரை விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் காலேப்பு குறித்து ஆண்டவராகிய தேவனே சொல்லுகிற அவனுடைய உத்தமத்தை. ஹல்லேலூயா. ஆனால் அவனை நான் என்ன செய்வேன், அங்கே வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானானுக்குள் கொண்டு செல்லுவேன்னு சொல்லுகிற. ஹல்லேலூயா. அவன் வேறு ஆவி உள்ளவனாயிருந்தான், உத்தமமாயிருந்தாரும். ஹல்லேலூயா. உத்தமம் என்பது தேவனுடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிப்பது. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், அங்கே சோதிக்கப்படுகிறவனும் தான் சோதிக்கப்படுகிறேன் என்று, தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஹல்லேலூயா. அதாவது தீமோத்தேயு எழுதுகின்ற வேளையில அந்த கிழவிகள் பேச்சுன்னு சொல்லப்படுது. அதாவது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில அவர்கள் எல்லாம் ஜனங்களாயிருக்கலாம், ஆனால் அந்த கிழவிகள் பேச்சு என்ன, ஆண்டவர் சோதிக்கிறார், ஆண்டவருக்கு கண் இல்லையோ, ஆண்டவருக்கு காது இல்லையோ, ஆண்டவருக்கு மூக்கு இல்லையோ, இப்படி சொல்லுவாரு. அதுதான் அந்த கிழவிகள் பேச்சு. ஹல்லேலூயா. ஆனபடினா சோதிக்கப்படுகிறவனும் தேவன் தான் சோதிக்கிறார் சொல்லாதிருப்பானாக. ஒரு நாளும் சொல்லக்கூடாது, தேவன் தான் என்னை சோதிக்கிறான்னு சொல்லக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் முதலாவது பார்த்தோம் என்ன, அங்கே அந்தகார வல்லவர்களோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. துரத்தனங்கள் அதிகாரங்களோடு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. அதுதான் நம்மை என்ன செய்யறது, சோதனைகளை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கிறவன். அதாவது விசுவாசத்திலே உத்தமமாய் நிற்க வேண்டும், விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க வேண்டும். சொல்லுவார்கள் குரங்க குறித்து, குரங்கு கடித்ததெல்லாம் கரும்பு, பிடித்ததெல்லாம் இரும்பு என்று சொல்லுவார்கள். எதை பிடித்தாலும் அது இரும்பு போல பிடித்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார், கர்த்தர் ஒரு நாளும் என் பிள்ளைகளை தவிக்க விட மாட்டார், ஒரு நாளும் தேவன் இந்த ஊழியத்திலே ஹல்லேலூயா பிரச்சனைகளை வேற விட மாட்டார். ஹல்லேலூயா. அந்த ஊழியங்களை தடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. அதை அசைக்க முடியாத ஒரு விசுவாசம், கர்த்தர் பேரில் வைக்கின்ற விசுவாசம், அதை நாங்கள் வெளிப்படுத்துகின்ற காரியம். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு, அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அங்கே பூர்ண கிருபை உண்டானது. ஹல்லேலூயா. கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். யோவ் சொல்லுகிறான், ஹல்லேலூயா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்,
ஆனபடினால் யோகினுடைய முன்னிலைமையை விட தேவன் என்ன செய்தார்? பின்னிலைமையை ஆசீர்வதித்து கொடுத்தார். ஒருவேளை நீங்கள் சோதனை கூடாக கடந்து சென்று கொண்டிருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய ஜீவகிரீடம் வேதமாதா சொல்லுகிறது. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவகிரீடத்தை பெறுவான். ஜீவகிரீடத்தை நாங்கள் பெறுகிறோம். ஹாலேலூயா, நாங்கள் கர்த்தரிடத்தில் உத்தமராய் இருக்கிறோம். ஹாலேலூயா, அவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹாலேலூயா, அந்தகார லோகாதிபதிகளை இயேசுவின் நாமத்தினால், வான மண்டலங்களுக்கு அந்தகார லோகாதிபதிகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கட்டுகிறோம். எங்களுக்கோ, எங்கள் பிள்ளைகளுக்கோ, எங்கள் சபைகளுக்கோ, பொருளாதார காரியங்களுக்கோ விரோதமாக செயல்படுகிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கட்டுகிறோம். ஹாலேலூயா. ஆனால் பாருங்கள், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குமாறா இருந்தது. மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவுது. ஹாலேலூயா. அரக்கிணறு தாண்டின நிலைமை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஹாலேலூயா, முற்றிலுமாய் தாண்ட வேண்டும். நாங்கள் தண்ணீரை கடக்கும் பொழுதும், ஆறுகளை கடக்கும் பொழுதும், அக்கினி ஜுவாலை கடக்கும் பொழுதும் தேவனங்களோடு கூட இருக்கிற தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. ஹாலேலூயா, தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். சொல்லுங்கள், தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். என்னுடைய மகனுக்கு பேர் இம்மானுவேல். ஹாலேலூயா, நாங்கள் மேனி என்று கூப்பிட்டாலும் கூட அவரை இம்மானுவேல் என்ற பெயர். தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். அடிக்கடி எத்தனையோ விதமான காரியங்களுக்குள்ள கடந்து சென்றாலும் கூட நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். தேவன் தான் அந்த பேரை தந்த. தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். ஹாலேலூயா, அக்கினியில் நடக்கும் பொழுது தேவரீர். ஹாலேலூயா, தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 23 சொல்லப்படுகிற தேவரீர் எங்களோடு இருக்கிறீர். ஹாலேலூயா, மது கோலும் மது தடியும் எங்களை தேற்றுகிறது. ஹாலேலூயா, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவரிடத்தில் பெற்றிருக்கிற நம்பிக்கை வீண் போகாதன்னு சொல்லி வேதம் சொல்லுவார். ஹாலேலூயா. அடுத்தது பாருங்கள், ஒருவன் ஞானத்தில் குறவுள்ளவனானால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரை கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஹாலேலூயா, ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவராம். ஹாலேலூயா, சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஹாலேலூயா, அங்கே ஆகாரத்தை கூட வேதம் சொல்லுகிறது, எங்கள் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஹாலேலூயா, விதைக்கிறவனுக்கு விதியை, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை அளிக்கிறவர். விதியை அழித்து அதை பெருக பண்ணுகிறது அவர். ஹாலேலூயா, பிள்ளைகள் மேல் விதைக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய சமாதானம் பெரியதா இருக்கிறது அப்பா ஆண்டவரே. நிதி நிலைமை பொருளாதாரத்தில் எங்கள் களஞ்சி, எங்கள் பேங்க் அக்கவுண்டுகள் ஆண்டவரே இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் நிரம்பி இருக்கிறது. ஹாலேலூயா, கடன்கள், நிலுவைகள், மோர்டேஜ் கடன்கள் இயேசுவின் நாமத்தினால் சமுத்திரத்துல தள்ளப்படுகிறது அப்பா. நாங்கள் கடன் வாங்காதிருக்கிறோம். அநேக ஜாதியில கடன் கொடுக்கிறவர்களா இருக்கிறோம். நாங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறோம். அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் எங்களை ஆசீர்வதிக்கிற உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார். எங்கள் குடும்பங்கள், எங்கள் திருச்சபை குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஹாலேலூயா. ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கிருக்க கடவன், சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு உப்பாயிருக்கிறார். ஹாலேலூயா. ஜெபித்து விட்டு அதுக்கு பிற்பாடு சந்தேகப்படுகிறது, சந்தேகப்படுகிற வார்த்தைகளை சொல்லுவது, இது நடக்குமோ நடக்குமோ, ஹாலேலூயா என்று சொல்லி நினைப்பது, சிந்திப்பது, பேசுவது. ஹாலேலூயா, அதை குறித்து தான் இங்க சொல்லப்படுகிறது. அவன் எவ்வளவு வாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன், சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடனில் அன்னைக்கு ஒப்பா இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். ஹாலேலு, எந்த ஒரு இதிலும் வந்து நிலை இல்லை, பொருளாதாரத்துல நிலை இல்லை, ஸ்டேபிள் இல்லை. ஹாலேலூயா, பிள்ளைகளுடைய காரியங்களில நிலை இல்லை. ஹாலேலு, ஊழியத்தில நிலை இல்லை, எந்த ஒரு காரியத்திலும். ஹாலேலு, ஒரு நிலை இல்லாத ஒரு வாழ்க்கை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹாலேலூயா, கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர், ஆண்டவர் நல்லவர். ஹாலேலூயா, ஆண்டவரே மக்கு சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமைய ராஜா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. யோபு செய்த அதே அற்புதம் எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்கிறார். ஹாலேலூயா. ஆபிரகாமுக்கு செய்த அற்புதம், ஹாலேலூயா, தன்னுடைய மகனை
ஒரே ஒரு மகனை ஹலேலூயா பலிபிடத்தில் அங்கேயே கொல்லுவதற்கு கொண்டு போனாலும் கூட ஹலேலூயா தேவனுடைய கரம் அவனை தடுத்தது. ஹலேலூயா, அது மட்டுமல்ல, ஈசாக்கு விதை விதைத்தான், அவனை 100 மடங்கு தேவன் ஆசீர்வைத்தார். எல்லாவற்றிலும் தேவன், எல்லாவற்றிலும் ஆண்டவர், எல்லாவற்றிலும் தேவன். ஹலேலூயா. தேவனே ஆண்டவராகிய தேவனை யாக்கோபுமை கேட்டான், நீர் என்னை ஆசீர்வைத்தால் ஒழிய நான் உண்மை விட போவதில்லை என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஹலேலூயா அவனை 2 பரிவார கூட்டங்களாக மாற்றின தேவன். அதே தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறார், எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமுக்கு சொன்னார், வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலை போல உன் சந்ததி பெருகுமென்று சொன்னார். ஹலேலூயா, அண்டவரின் விசுவாச சந்ததிகள் இயேசுவின் நாமத்தினால் பெருகுவார்களாக ராஜா. எங்களுக்கோ, எங்கள் ஊழியங்களுக்கோ, எங்கள் திருச்சபைகளுக்கோ, எங்கள் பிள்ளைகளுக்கோ, பொருளாதார காரியங்களுக்கோ, சர்வ பிரச்சனைகளுக்கோ அண்டவரை விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகிறது. ஹலேலூயா. அண்டவரே, அன்றைக்கு செய்த அற்புதங்கள், செங்கடலை பிரித்தீரப்பா அண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலை பிரித்தீர், யோர்தானை பிரித்தீர், எரிகோ கோட்டையை தகர்த்தீர், அதே வல்லமை, அதே அற்புதம் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதப்பா. அண்டவரே, தேவனை அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஹலேலூயா ஜீவ கிரீடத்தை பெறுவான் சொல்லப்படுகிறது. தேவரீர் அவர்களுக்கு சொன்ன அதே அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்கிறது அப்பா. நீங்க அப்பா ராஜா. ஹலேலூயா. தகப்பனே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் எந்த துணையா

0: இந்த பாடலை பாடின ஊழியக்காரர்களுக்காக ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, ஊழியக்காரர் ஜோன் ஜெபராஜுக்காக அவரோடு கூட சேர்ந்து பாடினவர்களுக்காக ஆண்டவரே, தேவனே, அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே தேவனே இருக்கின்ற புயல்கள் ஆண்டு நாமத்தில் அடங்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அந்த ஊழியக்காரர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, எடுத்து நிறுத்துவீராக. ஆண்டவரே, நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்ற வார்த்தை பிரகாரம் எழுந்திருக்க பிலம் கொடும். உம்முடைய ராஜ்யத்தை கட்ட உதவி செய்யும். அவர்கள் வெட்கம் அனுபவித்த எல்லா இடங்களிலும் அவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் அமையும். இயேசுவின் நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். காலை வேளையிலும் இணைந்து அருமையான பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தி இருக்கிறீர்கள். கர்த்தர்தாமே உங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே உங்களை குடும்பத்தாரையும் ஒப்புக்கிறோம். சபை காரியங்கள், மிஷன் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. நாளை காலை வேளையிலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு திரும்பமாக சந்திப்போம். ஆமேன். காட் பிளஸ் யூ.
0: ஆமேன். பிளஸ் யூ, பிளஸ் யூ. ஆமேன்.
1: அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள்
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்
1: சத்திய திருச்சபையின் ஊழியங்களுக்கூடாக கடந்து சென்றோம். நாங்கள் இந்த வேளையிலும்
2: Recording in progress.
1: ஜெபவழி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக ஜெபிப்பதற்காக ஆயத்தமாகிறோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்று 7ஆம் தேதி, 7ஆம் மாதம், 7ஆம் தேதி ஆடி மாதம், 7ஆம் தேதி ஜூலை மாதம், 2026 அன்று செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனே இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். பிதா குமாரன் பிரசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கதடி கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த நாளையும் ஒப்புவிப்போம். நாளுக்கான வசனம், கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். சங்கீதம் 121:7 கூறப்படுகிற அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக் கொள்ளுவோம். கத்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் என் ஆத்மாவை காப்பார். கூறிக்கொள்ளுவோமா? கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். உடைய நாளுக்காக பரிசுத்த வேதாக புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கதாக அதிகாரங்கள், 1 சாமுவேல் 19, ஏசாயா 63, பழைய ஏற்பாளிருந்தும் புதிய ஏற்பாளிருந்தும் மத்திய 8வது அதிகாரம், இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பியிருக்கிறோம். நாளைய நாளுக்கான வேத வாசிப்பையும் உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். 1 சாமுவேல் 20, ஏசாயா 64, மத்தையும் 9, இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். மத்தோடு ஜீவமன்னா, வாக்கு தத்தம், நற்சிந்தனை, ஜீவ வார்த்தை, இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். கத்தர்தாமே வழி நடத்துவாராக. கத்தடைய கரத்திலே உங்களை திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். கத்தர்தாமே அந்த ஜெப வேலையும் ஆசீர்வதிப்பாராக. அந்த ஜெபங்களை கேட்டார். அந்த ஜெபங்கள் எங்களுடைய ஆத்மாவிலிருந்து புறப்பட முன்னதாக அவர் அறிந்திருக்கிறார். எங்கள் வாயிலிருந்து புறப்பட முன்னதாக அறிந்திருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் இந்த வேளையிலும் தொகுத்து வழங்குற சகோதரி ஜானட் மாலை வேளையிலே ஜெபம் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அதிகாலை வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அன்றன் ராசனாயம் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சாந்தி சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சௌரி சுசிலியாமா லண்டன் யூகேலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெபம் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறாங்க. உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு மீதியாக இணைய போகிற ஒவ்வொருவரையும் கத்தர்தாமே வழி நடத்துவாராக. இந்த சமர் காலங்களிலே பலர் வேலை காரியங்கள், பிரியான காரியங்கள், குடும்ப காரியங்கள் அத்தோடு சுயினமாகவும் பலர் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த வேலை பலர் இணையவில்லை. மீதியான

0: கல்யாணத்தை வழி நடத்துவார். சொல்லோடமா
1: குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சங்கமா இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியமும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. என்னாலே நாங்கள் பவுலினுடைய நற்செய்தி பயணத்திலே அங்கு சவால்கள் நிறைந்த இடங்கள் அவருக்கு உண்டு. அங்கு தெசலோனிக்கேயா, பெரேயா, அத்தேனியா ஊழியங்களிலே அவர் மிகவும் சவால் நிறைந்த ஊழியமாய் அவர் செய்து முடித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தெசலோனிக்கேயா ஊழியத்திலே அங்கு மக்கேனியாவிலே முக்கிய துறைமுக பட்டணம் தான் இந்த தெசலோனிக்கேயா. அங்கே பவுலும் சீலாவும் யூதர்களுடைய ஜெப ஆலயங்களிலே ஓய்வு நாட்கள்லே அங்கு பிரசங்கித்தார்கள். அந்த இயேசு கிறிஸ்து மேசியா என்பதை அங்கு நிரூபித்து காட்டினார்கள், நிரூபித்து பிரசங்கித்தார் பவுல் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதன் விளைவாக அநேகர் விசுவாசத்திலே விசுவாசிகளானார்கள். சில யூதர்கள் பொறாமை கொண்டு கலகத்தை உண்டு பண்ணினார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் விசுவாசிகள் பவுலையும் சீலாவையும் ரகசியமாக பெரேயாவுக்கு அனுப்பினார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த இடத்தில் அவர்கள் நிக்க முடியாத, இருக்க முடியாத, ஒரு ஊழியத்தை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இங்கே அங்கு பெரேயா ஊழியத்துக்கு அவர்கள் போகிறார்கள். இது இந்த தெசலோனிக்கேயாவை விட இந்த பெரேயா மக்கள் மிகவும் பெருந்தன்மையா உள்ளவர்களா இருந்தார்கள். பவுல் கூறிய அந்த நற்செய்தி உண்மையானதா என்று சொல்லி எல்லாம் தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் விசுவாசிகளானார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த பவுலை எதிர்த்த யூதர்கள் அதற்கு பிறகு அங்கும் வந்து கூட்டங்களை கூட்டி கலகம் செய்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் பவுல் மட்டும் அந்த இடத்திலே நிக்க முடியாதபடி அங்கு பவுல் அத்தீன பட்டணத்துக்கு தனியாய் அங்கு அனுப்பி விடுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், இந்த சீலாவும் தீமேத்தியும் அந்த இடத்திலே அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். ஆனா பவுலை அத்தேன பட்டணத்துக்கு அனுப்பி விடுறதை நாங்க காண. அத்தேன பட்டணத்திலே ஒரு காரியம் இருக்கு, அந்த மார்க்ஸ் மேடை என்று சொல்லப்படுகிற அந்த மேடை. எந்த காரியத்தை கதைக்க வேண்டுமென்றால் அந்த மார்க்ஸ் மேடையை அண்டிக் கொள்ள வேண்டும் யாராயிருந்தாலும். ஆகவே அந்த அத்தேன கிரேக்க தத்துவ கலாச்சார மையமாய் அந்த இடங்கள், அந்த நகரம் விக்கிரகங்களினால் நிறைந்ததை பவுல் கண்டு மனம் மெருந்தினார். அங்குள்ள மேடைகளில் அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதப்பட்ட பலிபீடத்தை அங்கு இருக்கிறதை அவர் கண்டு அதை மனஸ்தாபடுத்து, ஆனாலும் அந்த இடத்திலே அவர் பிரசங்கிக்கிறார். அங்குள்ள தத்துவ ஞானிகளோடு அவர் விவாதிக்கிறார். உயிர்த்தெழுதலை பற்றி பேசின போது சிலர் ஏளனம் செய்தார்கள், நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். வெளியாய் அவருடைய ஊழியத்தை நாங்கள் பார்க்கும் போது இந்த மூன்று இடத்திலே அவர் செய்த காரியங்கள் அங்கு மிக மிக அங்கு சவால் நிறைந்ததா இருக்கிறது. ஒரு இடத்திலே நின்று ஊழியம் செய்ய முடியாதபடி அந்த இடத்திலே இருந்து இன்னொரு இடத்துக்கு, இன்னொரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்துக்கு அங்கு கடந்து செல்கிறதை காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், அத்தேன பட்டணம் கிரேக்கியர் கூடுதலா இருக்கிற கிரேக்கியர் பட்டணம். அங்கே இன்றைக்கும் இந்த கிரேக்கியர்களுக்கு பெருமைகள் உண்டு. எங்களை போல புராண கதைகள் அவர்களுக்குள்ளே அநேகம் உண்டு. அவைகளை தான் அந்த மக்கள் நம்பி இருக்கிறார்களே தவிர இந்த இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கும் அங்கே பிரச்சனைகள் இருக்கிறதை எங்களோடு சபைகள்ல இருக்கிற பிள்ளைகள் சொல்லும் போதுதான் எங்களுக்கு நாங்க விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்கு. அவன் பாசையிலதான் வேதாகமம் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கிறபடியால் அவர்கள் விவரங்கள் அதிகமா சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆகவே இந்த அத்தேனை பட்டணம் இன்றைக்கும் அதே நிலைமையிலே இருக்கிறது. ஆனாலும் அங்கு ஊழியம் செய்தவர்கள் இங்கே வருவார்கள் போவார்கள். அப்படியாய் அங்கே இருக்கிற அந்த கடின இருதயம் பெருமை பிடித்த மக்கள் இப்படி என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். அப்படி அந்த கடினமான இடம்தான் அந்த இடம். அந்த கடினமான இடத்திலே எங்களுடைய பவுல் அவர்கள் அப்போ சில பவுல் அவர்கள் ஊழியம் செய்தார்ண்டா அது பெது விதம் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஆகவே நாங்க ஜபத்துக்காக கடந்து செல்வோம். ஊழிய பாதைகள் மிகவும் கடினம், மிகவும் சவால் நிறைந்ததா இருக்கும் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஆகவே நாங்கள் தேவனை நோக்கி பார்ப்போம். அந்த ஊழிய பாதைகள் எல்லாம் எங்களுக்கு சமாதானமாக்கி கர்த்தர் எங்களுக்கு தருவாராக. நாங்க பாச அவர்களை வரவேற்று கொண்டு இந்த பெரியா மக்கள் அங்கு தங்களுடைய ஊழிய பாதையிலே பவுல் பிரசங்கித்ததை அந்த வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அங்கு தினந்தினம் ஆராய்ந்து பார்த்து விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். இன்றைக்கு இருக்கிற எங்கள் திருச்சபை மக்கள் இதைகளை எல்லாம் இந்த வேதத்தை இன்னும் அதிகமாய் ஆராய்ந்து பார்த்து அவர்கள் அதிலே நிலை கொள்ள கர்த்தர் தாமே உதவி செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்று செய்ய முடியாதாகவே பரிசுத்த ஆவியானவர் தான் அன்றைக்கு லிதியாளுடைய இருதயத்தையும் அவளுடைய காதையும் திறந்தவர். அந்த திறந்து அவளுக்கு சத்தியம் போக பண்ணினவரே என்றால் அவள் ஒரு பணக்காரி ஒரு ஐஸ்வர்ய வாட்டியா இருந்தாலும் ஆனா கர்த்தர் இருந்தா தான் அவைகளுக்குள்ளே அந்த சத்தியம் கடக்கும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே இந்திய திருச்சபையிலே பெரிய சபையார் அந்த மனோ வாஞ்சியாய் வசனத்தை கேட்டு அங்கு மனம் திரும்பினது போல இந்த நாட்களிலும் மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்தும்.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். ஜபத்தை கேட்கிறவரே எல்லாரும் உம்முடத்துல வருவார்களாக. உம்முடைய வார்த்தைகளை பவுலை போல நாங்கள் இந்த காலங்களில பிரசங்கிக்க ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் திருச்சபைகளுக்கும் ஞானத்தை கொடுப்பீராக. உம்முடைய வார்த்தைகள் வாடியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதப்படியோ அப்படியே உம்முடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வசனமும் இந்த திருச்சபை மக்களுக்கு, திருச்சபையில இருக்கிற மக்களுக்கு மற்றும் பெரிய பட்டணத்திலே போல ஒவ்வொரு

வார்த்தையை அறிந்து நற்குணசாலிகளாக அந்த மக்கள் மாறினது போல இந்த காலத்தில நாங்கள் செய்கிற ஊழியங்களில ஒவ்வொரு ஊழிய திருச்சபைகளும் செய்கிற ஊழியங்களில உம்முடைய கரம் கூட இருக்கும்படியாக, உம்முடைய வார்த்தைகள் கூட இருக்கும்படியாக, இந்த வார்த்தைகள் வெறுமையாக திரும்பாதபடிக்கு நீர் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் கூட இருந்து ஒரு ஒவ்வொரு திருச்சபைகளும் அந்தந்த பட்டணங்களில் செய்கிற ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறேன். கலகம் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது பல மக்கள் ரட்சிக்கப்பட கிருபை செய்வீராக. பவுல் செய்தது போல ஒரு இடத்துல பிரச்சனைகள் வரும் பொழுது மற்றவர்கள் அந்த இட பிரச்சனையானவ ஊழியக்காரர்கள் மற்ற பட்டணத்துக்கு போய் ஊழியம் செய்து இன்றைக்கு ஒவ்வொரு தேசங்களிலேயும் ஒரு எழுப்புதலை காண, மதங்கள் ஒரு வழி அல்ல, இயேசுதான் ஒரே வழி என்பதை ஐந்து கண்ட மக்களும் இந்த கடைசி காலத்தில் அறிந்து இயேசு நன்மையான ஈவுகளையும் பரிபூரணமான வரங்களையும் தருகிற தேவன். அவர்தான் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த உலகத்தில கொடுக்கப்படவில்லை என்பதை இன்றைக்கு மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், சாபத்தில வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி உம்மிடத்துல வந்து அந்த ஒவ்வொரு தேசங்களும் குணசாலிகளாக, நல்ல காரியங்களை செய்கிற மக்களாக, சமாதானம் இயேசு தருகிறது சமாதானமான ஊழிய பாதையை ஒவ்வொரு ஊழியக்காரருக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தீமைகள் வரும் பொழுது அந்த தீமைகளை நன்மைகளாக மாற்றி பல பட்டணங்களுக்கு கடந்து செல்ல நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் உண்மையோடும் ஆவியோடும் பவுல் ஊழியம் செய்தது போல, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தது போல மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்பதை இந்த கடைசி காலத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள, இந்த சுவிசேஷ பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட ஆண்டவரே ராஜா

கொள்ள நீர் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு திருப்பி சபைகளும் மாதிரியாக இயேசுவை மாதிரியாக கொண்டு நடக்க ஆண்டவரே, இயேசு சொன்னது போல என்னை விசுவாசிக்கிறவர் என்னை போன்ற காரியங்களை செய்வார், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வார் என்று சொன்னீரே. அன்றைக்கு பவுல் பிரசங்கித்த பொழுது உலகத்தை கலக்குகிறவர்கள் இந்த தேசத்திலேயும் வந்து விட்டார்கள் என்பது போல ஒவ்வொரு திருச்சபைகளிலும் அந்தந்த இடங்களில் உலகத்தை கலக்கிறவர்களாக உண்மையோடும் ஆவியோடும் அவனுடைய வார்த்தையை மக்கள் கேட்க பிரசங்கிக்கிறவர்களாக கிருப செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் இடைப்படும் ஊழியக்காரர்களை வேலையாட்களோ குறைவு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். புதிய ஊழியக்காரர்களை எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் இந்த ஊழியத்தை கடைசி கால ஓட்டத்தை ஓடி முடி

ரேடியோ தியவழிஞ்சன் சங்கம் ரேடியோ ஊடாக கேட்கிற ஒவ்வொரு மனிதர்களும் ரட்சிக்கப்பட மதம் ஒரு வழி அல்ல. இன்னைக்கு பின்பு மறுவாழ்வு இருக்கிறது. இயேசுவோடு வாழுகிற வாழ்வு, நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு, ஆயிரம் வருடம் வாழுகிற இந்த உலகத்திலே ஆயிரம் வருடம் வாழுகிற வாழ்வு, இந்த வாழ்வுகளை விசேடமாக தமிழ் மக்கள் இழந்து போகாதபடி ஒவ்வொரு தமிழ் மக்களும் இயேசுவை ரட்சகராக கொண்டு ஒரு

0: வேறு வேறு வழிகள் தவறான பாதைகளுக்கு நரகத்துக்கு எழுத்து செல்கிறது என்பதை மக்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள கிருபை செய்வீராக. என் சிஸ்டருக்காக ஜபிக்கிறேன், கணவருக்காக ஜபிக்கிறேன், மகனுக்காக மகளுக்காக, அவர்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்த இந்த ரேடியோவுக்குடாக கேட்கிற மக்கள் ஒவ்வொருவரும் ஒளியக்காரர்கள் ஒவ்வொருவரும் தற்குடசாலிகளாக மாற்ற எங்களுடைய இதயங்களை உங்களுடைய ஆவியை நீரப்படி வாழ்ந்து காட்டினோ அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு உம்முடைய உம்முடைய ஒத்தாசையோடு நாங்கள் இந்த ஊழியத்தை ஓடி முடிக்க ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வீராக. இந்த காலத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளை பலப்படுத்தும், திடப்படுத்தும், சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தி நிலைநிறுத்துவீராக. துதி கன மகிமை உண்டான மித்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒன்றுக்கு கவலைப்படாமல் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் தோதிரத்தோடு கூடிய ஜபத்தோடு ஏறெடுக்கிறோம். ஜபம் கேளும் பதில் தாரும் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: அமேன் அமேன். அங்க ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஷா கத்தர் உங்களோடும் உங்கள் ஊழிய பாதையிலே கத்தர் வெளிச்சத்தையும் வல்லமையையும் தந்து நடத்துவாராக.
0: அமேன்.
1: நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர்,

0: நாங்கள் சாந்தி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சாந்தி
1: சிஸ்டர்
0: நீங்கள் இலங்கை தேசத்திலே இந்திய நாட்களிலே பரவி கொண்டிருக்கிற அந்த டெங்கு காய்ச்சலுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த இடத்திலே அந்த நிலைமை மாற்றப்பட அந்த மக்கள் மனம் திரும்ப தேவனுடைய கோபம் அங்கு இறங்கி விடாதபடி கர்த்தர் காத்து கொள்ள வேண்டும். அந்த கிருமிகள் எல்லாம் அகற்றப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அதன் தன்னுழம்புகளின் ஆதிக்கங்கள் அதிகாரங்கள் எல்லாம் அகற்றப்பட வேணும் என்று சொல்லி நீங்க உங்கள் இலங்கை தேசத்துக்காக அங்க டெங்கு காய்ச்சல்னா பாதிக்கப்படுகிற பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
1: அப்பா சுவாமி ஆண்டவரே கர்த்தாவே உண்மை இந்த நேரத்துல எங்களுக்கு இந்த நேரங்களை தந்ததுக்கும் ஆண்டவரே அப்பா துதி எடுத்ததுக்கும் ஆண்டவரே அப்பா ஜெபிக்கவும் இந்த நேரங்களை தந்தமிக்காக உமக்கு நன்றி சொல்லுறோம் ஐயா. உமை போற்றுகிறோம் ராஜா தி ராஜா, உண்மை வணங்குகிறோம் ராஜா அப்பா தாகப்பனை உண்மை துதிக்கிறோம் ராஜா, உமக்கு ஆராதனை செய்கிறோம் ராஜா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் வேளையிலே ஐயா. கோடான கோடான நன்றி சொல்லிக்கொண்டு ஆண்டவரே இந்த ஜெபத்தை ஆண்டவரே உங்களோட பாதத்துல வைக்கிறோம் தகப்பனை. ஏறெடுத்து ஆண்டவரே ராஜா சுவாமி எங்களுக்கு உடனுக்குடன் பதில் தாரவராய் இருக்கிறீர் என்றே நீங்க பதில் தந்ததுக்காக நன்றி சொல்லிக்கொண்டு ராஜா அப்பா இந்த ஜெபத்தை ஆண்டவரே கத்தாவே இந்த இலங்கை பிள்ளைகள் ஆண்டவரே இந்த இலங்கையில் பரவி இருக்கிற டொங்கு காய்ச்சல ஆண்டவரே கத்தாவே அப்பா நீர் பார்த்து அந்த நோயை நீரே அகற்றி விடுகிறதுக்காக ஆண்டவரே அந்த நோயை கடல்ல தூக்கி போடுகிறதுக்காக அந்த தொட்டாதபடி மற்றவர்களுக்கு தொட்டாதபடி ஆண்டவரே எப்படி இருந்து வந்ததோ அந்த இடத்துல இருந்து ஆண்டவரே நீர் அகற்றி விடுகிறவரா இருக்கிறீரப்பா அப்பா. அப்பா உமக்கு நன்றி சொல்லுறேன் அப்பா. அப்பா நீர் அந்த நோயை தூக்கி எறிகிறவரா இருக்கிறீர் ராஜா அப்பா. அப்பா தகப்படி உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா அப்பா. எங்களை நோக்கி பாக்குறதுக்காக அந்த இலங்கை ஜனங்கள் பிள்ளைகள் குழந்தைகள் ஆண்டவரே தகப்ப வயது போனவர்கள் அப்பா கஷ்டப்படுகிறத பாக்குறீங்க. அங்கு வசதி இல்லாம இருக்கிறத நீங்க பாக்குறீங்கப்பா. எந்த விதமான வசதியும் இல்லாமல் அந்த நோயில இருந்து தப்பிக்க வைக்கிறவரா இருக்கிறீரப்பா. உண்மை தவிர எங்களுக்கு யாரும் இல்லை அந்த இடத்துல ஆண்டவரே. அந்த இலங்கை தேசத்துல இருக்கிற சிறு பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் ஆண்டவர் வாலிப பிள்ளைகள் தாய்மார்கள் ஆண்டவரே அவர்கள் இருந்து இந்த தொற்று நோய் வராதபடி ஆண்டவரே அந்த பிள்ளைகளை தொட்டு தொட்டி பாதுகாக்கிறதுக்காக சோத்திரம் பாப்பா. சுற்றி வளையம் போடுறதுக்காக சோத்திரம் அப்பா. அப்பா அந்த தொற்று நோயில இருந்து நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ராஜாதி ராஜா அப்பா தகப்பனே. அந்த பிள்ளைகளுக்கு எந்த தொற்றும் வராதபடி ஆண்டவரே வளையல் வேண்ட காசு இல்லாம இருக்கிறவர்களுக்கு நீர் வளைய வாங்கி கொடுக்கறதுக்காக நன்றி ராஜா. பாதுகாப்பு மருந்துகள் ஆண்டவரே மருந்துகள் ஆண்டவரே அந்த இடத்துல ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. உலகம் முழுவதும் அவங்களுக்கு உதவி செய்ய ஆட்களை அனுப்புற நன்றி ராஜா நன்றி ராஜா அப்பா. அந்த நோய் இனிமேல் அந்த இடத்துல வராது தாப்பன்னு இயேசுவின் நாமத்துல கட்டளை இடுகிறதுக்காக நன்றி ராஜா அப்பா. நீங்க அந்த நோய்க்கு கட்டளை வராதபடி கட்டளை இடுகிறதுக்காக நன்றி ராஜா. அப்புறமே அகற்றி விடுகிறவராக இருக்கிறீரப்பா அப்பா. அப்பா தகப்பனே அப்பா அப்பா அப்பா அப்பாப்பா உமக்கு நன்றி ராஜா அப்பா. அப்பா அப்பா அப்பா அப்பா உமக்கு நன்றி ராஜா அப்பா. அப்பா உமக்கு நன்றி ராஜா நன்றி நன்றி நன்றி நன்றி. எத்தனையோ நோய்களை நீர் ஆண்டவரே புனியாளிகளை நோய்களை நீர் ஆண்டவரே பாதுகாத்தவராக இருக்கிற அந்த நோயில இருந்து விடுவித்தவராக இருக்கிற உங்களோட வஸ்திரத்தை தொட்ட உடனே அப்பா அந்த நோய் நீங்கிச்சு சொல்லி ஆண்டவரே கத்தாவே அப்பா உமக்கு நன்றி சொல்லுறேன் ஆண்டவரே கத்தா. நீர் அந்த இடத்துல பாதுகாக்கிறதுக்காக சோதரம் உம்மை நோக்கி கூப்பிடுறோம் ராஜா அப்பா. எந்த நோயும் பாதையும் அந்த தேசத்துக்கு வராதபடி அப்பா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னது போல வாதை அந்த தேசத்துக்கு அணுகாது ஆண்டவரே. எந்த தீமையும் அங்கு வராது ராஜா. உம்ம ரத்தத்தை தெளிக்கிறோம் ராஜா. உம்ம ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. எந்த தீங்கும் அங்க வராது ராஜா. எந்த நோயும் தீண்டாது என்று சொன்னவரே அப்பா. அப்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த நோயும் தீண்டாதபடி பாதுகாக்கிறவரே உமக்கு சோத்திரம் அப்பா. அப்பா உம்ம நம்பி வந்துக்கிறோம் அப்பா. அப்பா நீர் கைவிடாத தேவனப்பா. இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறவரா இருக்கிறீரப்பா. உம்மிடத்துல வைக்கிற ஜெபங்கள் ஆண்டவரே வீணாக உம்மிடத்திலிருந்து திரும்பி வராதென்று சொல்லி எங்களுக்கு வாக்கு தந்தவரா இருக்கிறீரப்பா. அப்பா நாங்க அந்த வாக்கு தத்துவத்தை நம்புகிறோம் ஆண்டவரே அப்பா. விசுவாசிக்கிறோம் ராஜா உம்முடைய ஜெபம் அப்பா. உம்ம ஆண்டவரே நாங்க விசுவாசிக்கிறோம் ராஜா. விசுவாசிக்கும் கட்டுகளை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்மிட்ட இருந்து உதவி கிடைக்கிறதாய் நாங்க பாக்குறோம் ராஜா. அப்பா நாங்க உமை முழுவதுமாய் ஆண்டவரே விசுவாசிக்கிறோம் ராஜா, உமை இறுக்கி பிடித்து கொண்டோம் ராஜா. அந்த நோயில இருந்து அந்த ஜனங்களை அன்றே விடுதலை செய்யுங்க ராஜா. அந்த நோயில இருந்து இன்றே ஜனங்களை நீங்க விடுதலை செய்யறதுக்காக சோத்திரம் சொல்றோம் ஆண்டவரே. அப்பா இன்றே நீங்க விடுதலை செய்யுங்க ஐயா. அப்பா உமை கெஞ்சி கேட்கிறோம், இறங்குங்கப்பா இறங்குங்க. அந்த தேசங்களுக்காக இறங்குறவரே சுவாமி, சுவாமி நீங்க இறங்குங்க ராஜா. அது ராஜா அப்பா அப்பா கோடான கோடி நன்றி சொல்லுறோம் ஐயா, கோடான கோடி சோத்திரம் ஐயா. அந்த நோயில இருந்து ஜனங்களை ஆண்டவரே நீர் விடுதலை செய்யறதுக்காக நன்றி சொல்லுறோம் அப்பா. இன்றே அந்த நோய்களை திருத்தி விடுகிறவராய் இருக்கிறீரப்பா. அந்த ஜனங்களை பாதுகாப்புகளையும் ஆண்டவரே தேவையான வசதிகளை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக நன்றி ராஜா. அப்பா தகப்பனை மறந்து வகையிலும் வேலை வகையிலும் அப்பா ஒவ்வொன்னு சுத்தமாய் இருக்க ஆண்டவரை கட்டுக் கொடுக்கிற ஜீவ ஆவியானவரே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் சுத்தமாயிருக்கிறதுக்காக ஆண்டவரே அந்த இடங்களை சுத்தப்படுத்தி ஆண்டவர் தாங்கள் இருக்கிற இடத்தை சுத்தம் சுத்தம் செய்து வச்சு கொண்டு இருக்கிறதுக்காக அந்த ஞானத்தை கொடுக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. நன்றி சொல்றேன் முழு தேசமும் ஆண்டவரே, இலங்கை தேசம் முழுவதும் ஆண்டவரே, முழுவதும் அப்பா உங்களோட ரத்தத்தால பரிசுத்தப்படுத்துறதுக்காக ஆண்டவரே, அந்த நோயிலிருந்து விடுதலை செய்யறதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. விடுதலை செய்யுங்க ராஜா, விடுதலை செய்யுங்க ராஜா. அப்பா நீர் எங்களோட இருக்கிறவரா இருக்கிற உங்களோட பாதம் நாங்க சரணடைந்தோம் ஐயா. நாங்க உங்க அடிமை ராஜா, உம்முடைய பாதம் சரணடைந்தோம் ராஜா. நாங்க உங்க அடிமையா ராஜா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்களும் வருத்தங்களும் நோய்களும் வந்தாலும் ஆண்டவரே அகன்று போக மாட்டோம் ஆண்டவரே. உங்க விட்டு நாங்க அகன்று போக மாட்டோம் ராஜா. நீர் எங்களோட கூட இருக்கிற தெய்வம் அப்பா. இந்த சோதனையை சைக்கிற தேசத்துக்கு பலத்தை கொடுக்கிறவரா இருக்கிறீரப்பா. இந்த வியாதியிலிருந்து விடுதலையாக அந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே நீ பெரிய பலமா இருந்து பாதுகாக்கிறதுக்காக நன்றி சொல்லுறோம் அப்பா. நன்றி சொல்றோம் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல தண்ணி நல்ல சாப்பாடு ஆண்டவரே, நல்ல மருந்து ஆண்டவரே கொடுக்கிற அந்த கொடுக்க வைக்கிறதுக்காக சோத்தரிக்கிறோம் ராஜா. எல்லா நாடும் அந்த நாடுகளுக்கு உதவி செய்ய ஆண்டவர், இலங்கை தேசத்துக்கு உதவி செய்ய வைக்கிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி நீர் நல்லவரா இருக்கிறதுக்காக நன்றி. நீர் சர்வ வல்லவராய் இருக்கிறீரப்பா. அப்ப சகலதையும் அறிந்திருக்கிறவராய் இருக்கிற தேவர் அப்பா, இதை அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் என்ற மாதிரி ஆண்டவரே. ஆனாலும் அதுல இருந்து நீர் விடுதலை செய்யறவராய் இருக்கிற ஜனங்கள் யாரும் இறந்து போகாதபடி அப்பா அந்த குடும்பங்களுக்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே உங்களை கையில வைக்கிறோம் ராஜா. அப்பா இலங்கை தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் வாலிப பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் அந்த நோயில அவதிப்பட்ட பிள்ளைகளையும் அந்த ஆஸ்பத்திரி அவ்வளத்தையும் ஆண்டவரே அப்பா இன்றே நீங்க சுத்தம் செய்யறதுக்காக அதுல அப்பா இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரை நோயாளிகள் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குறதுக்காக சோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் பார்த்தாலே நாங்க சுகமாயிருவோம் ஆண்டவரே அப்பா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே அப்பா, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே நாங்க சுகமாயிருவோம் ஆண்டவரே. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க ராஜா, நாங்க சுகமாய் வெளனாயிருவோம் ஆண்டவரே அப்பா. எங்களை கண்கொண்டு பாருங்க ஐயா, ஏறெடுத்து பாருங்க எங்களை ராஜா. நீங்க ஏறெடுத்து பாக்குறதுக்காக நன்றி ராஜா, நன்றி அப்பா. இந்த சபந்த சங்கம வானொலியில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு அம்மாவையும் அப்பாவுக்களையும் ஆண்டவர் சகோதரிகளையும் நான் உங்க பாதத்துல வைக்கிறோம் அப்பா. அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறீரப்பா. அவர்களை அப்பா நீங்க பாதுகா நோய்வடிகள் இருந்து நீங்க பாதுகாக்கிறவரா இருக்கிறீங்க. அவர்களுடைய பிள்ளைகள் ஜெனசிஸ்டருடைய பிள்ளைகள் அவ எங்களுக்கு இந்த வானொலியில எங்களுக்கு தருகிற ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே நீங்க பாதுகாக்கிறதுக்கு அவோட துணை நின்று ஆண்டவரே இன்னுமா இன்னுமா அவ சுக பலத்தோடு எங்களுக்கு இந்த ஜெபத்தை தாரத்துக்காக நன்றி சொல்லுறோம். அவ பாதுகாத்து கொள்ளுங்க, அவங்க குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, அவங்களோட பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா, அவங்களோட பேர பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த ஐயாவை ஆண்டவரே ஐயா அண்டனையாவை உங்களோட கரத்துல வைக்கிறோம் அப்பா. சுக பலத்தோடு எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா ஒவ்வொருவரையும் லெசி ஒவ்வொருத்தரையும் நான் உங்க கரத்துல தாரமப்பா. அப்பா இந்த சங்கமத்துல என்று வராதவர்களை உங்களோட கரத்துல தாரமப்பா. வினோவை தாரமாப்பா, அவன் மகன் கல்யாணத்தை உங்களோட பாதத்துல தாரம் ஆண்டவரே. நீரே சாட்சியாயிருந்து அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கும்படியாக ஆண்டவரே. எப்போதும் அந்த குடும்பம் நல்ல சந்தோஷமா சமாதானமா உங்களுக்குள்ள கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி சொல்லுறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் நாங்க தந்திருக்கிறோம் ராஜா. அப்பா பாதுகாத்து வழி நடத்துங்க அப்பா, இந்த ஜெபத்தை எங்களுக்கு வழி நடத்துறதுக்கு ஆவியானவரே நீங்க இருக்கிறதுக்காக நன்றி ராஜா, நன்றி. ஏசப்பா நாமத்துல ஜெபம் கேட்டு நிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.
0: ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமென்,
1: ஆமென்,
0: ஆமென், ஆமென். தோலி சிஸ்டர், பிரைஸ் லார்ட். தோலி சிஸ்டர், தோலி சிஸ்டர் மேக் ஆஃபில இருக்குது. நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர். நீங்கள் காரியங்களின் படி விவாதங்களை ஏற்படுத்துற மக்களுக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். ஊழிய பாதையிலே ஊழியர்களுக்குள்ளே இருக்கிற அந்த விவாதங்கள், உதருக்கு உதர் விவாதங்கள், இந்த விவாதங்களை விட்டு விட்டு இது கடைசி நாட்கள், இந்த நாட்கள்லே நாங்கள் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அவைகளே செய்ய வேண்டும் என்ற ஒரு முக்கிய நோக்கமாய் கொண்டு அவர்கள் இருதயங்கள் சிந்தைகள் தேவனால் ஆளப்பட்டு அப்படியாய் செயல்பட இந்த நாட்கள்லே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே
2: தேவனாகி கர்த்தர் இமட்டமாய் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் நீ வழிநடத்துகிற தயவுக்கு மக்கு கோடான கோடி ஸ்தோத்திரப்பா. அப்பா அந்த சங்கம ஊடகத்தோடு கூட இணைந்து ஆண்டவரே பல பல அரப்பு மக்களுக்காகவும் பல தேச மக்களுக்காகவும் ஆண்டவரே எங்களுடைய சொந்த தேசங்களுக்காகவும் ஜெபிக்கும்படியாய் உலகத்தினுடைய ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரே அப்பா போராட்டங்கள் ஆண்டவரே நிந்தைகள் அவமானங்கள் போர்கள் சண்டைகள் இப்பொழுது இப்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு நாட்டுக்காகவும் ஜெபிக்க எங்களை நீர் ஏற்படுத்தி இந்த சங்கமம் ஊடகத்தின் மூலமாய் வழிநடத்துகிற தயவுக்கு மக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா இந்த வேளையில் ஆண்டவரே நாங்கள் ஒரு குடும்பமாய் ஆண்டவரை இணைந்து ஒரே உண்டிய தகப்பனுடைய பிழையாய் சேர்ந்து ஆண்டவரே உமை நோக்கி பார்க்கிறோம். கர்த்த தந்த ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஆண்டவர் ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் அவர்கள் இழந்து போகாதபடிக்கு கர்த்த தந்திருக்கிற பணியை ஆண்டவரே திறம்பட ஆண்டவரை செய்யத்தக்கதான ஞானத்தை தந்து என் தேவனாகி கர்த்தர் நீர் வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். கர்த்தர் அவர்களோடு கொண்டிருந்து நீர் ஆண்டவரை நடக்கிற நடப்பீட்டு ஆண்டவரை வருகிறதான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே அவர்கள் உண்மையோடு ஆண்டவரே நேர்மையோடு கொடுக்கத்தாவே பயத்தோடு பக்தியோடு செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். யாரோடு கூட தேவன் இருக்கிறாரோ யாரை அழைத்தாரோ அவர்களை ஆண்டவர் தேவன் உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அந்த பிள்ளைகள் எல்லாம் உத்தமத்தோடு உண்மையோடு தேவனுக்கு ஊழிய செய்யும்படியான ஆண்டவரே தேவனுக்கு தரக்கூடியதான கனத்துக்காக தந்து ஆண்டவரே வழி நடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்பதை அறிந்து அந்த பிள்ளைகள் எல்லாம் நேசிக்கிறார் என்பதை அறிந்து அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற

ஆமை நானும் ஆண்டவரே ஒவ்வொரு ஒவ்வொரு ஊழியம் ஆண்டவரே மிகவும் திறம்பட அந்த இடத்துல செய்கிறபடியால் அவர்கள் மேல் ஆண்டவரே இவர்களுக்கு ஒரு ஆண்டவரே ஒரு கசப்பான எண்ணங்கள் வருவது உண்டு. சிலர் ஆண்டவரே தவறான ஆண்டவரே போதனைகளை ஆளும் மக்களை ஆண்டவரே திசை திருப்புகிற ஊழியக்காரர்கள் மேல் ஆண்டவரே இப்படியான ஒரு கோபம் வருவது அது நியாயமாக இருக்கலாம். ஆண்டவரே என் தேவனாகி கர்த்த எப்படி இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர்கள் ஆண்டவரே நீர் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை பராமரித்து வழி நடத்தி அவர்களை திடப்படுத்தி தினமும் வழி நடத்துகிற தேவனாகி கர்த்தர் நீர் அப்பா அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா நே ஆண்டவரே உக்கு பயந்த நடுங்குகிற ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் தாமே உம்முடைய வார்த்தைகளுடைய வல்லமைகள் ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலும் கிரியை செய்யத்தக்கதான ஊழியத்தை இவர்கள் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் தந்திருக்கிற வார்த்தை என்பது அது வெறுமையான வார்த்தை அல்ல என்பதை இந்த உலகத்தை அறிந்து கொள்ளும்படியான ஒரு ஞானத்தை இந்த பிள்ளைகளுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் தந்திருக்கிற வசனங்கள் எல்லாம் ஆண்டவரே அது ஜீவனோடு இருக்கிறபடி அது மறித்தாலும் பலரை உயிர்ப்பிக்கிற ஒரு வசனமா இருக்கிறபடியால் கர்த்தர் தாமே இந்த ஊழியக்காரன் மத்தியில் இருக்கிறதான கலைகள் எல்லாம் எடுத்து கொடுங்கப்பா. இவர்கள் ஒற்றுமையோடு கூட ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சபிக்கிறோம். இப்படியாய் ஆண்டவரே அநேக ஊழியங்கள் நாட்களிலே ஆண்டவரே அது பின்னோக்கி சென்றுட்டு கொண்டிருக்கிறபடியா உமக்கு தருகிறதான அந்த ஸ்தானத்தை ஆண்டவரே உமக்கு தருகிறதான இடத்தை அவர்கள் தராததின் நிமித்தமாக அநேக ஊழியங்கள் பின்மாறி சென்று கொண்டிருக்கிறது. அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே என்னை அழைத்த தேவனுக்கு நான் உண்மையாகவும் உத்தமமாகவும் நான் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லத்தக்கதாக இவர்கள் ஆண்டவரே வாழ்க்கையிலே இவர்கள் நினைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாய் பவுலை அழைத்த தேவன் அவர் சொல்லுகிற வார்த்தையின் முடியாத நல்ல போராட்டத்தை போராடினேன் என் ஓட்டத்தை நான் முடித்தேன் என்று சொன்ன அந்த தைரியமான ஒரு வார்த்தையை இந்த ஊழியக்காரர்கள் சொல்ல அவர்களை தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு இருக்கிறதான எல்லா விதமான ஆண்டவரே அந்த ஆண்டவரே ஒரு வேற்றுமையான இருதயத்தை எடுத்து போட்டு அந்த இடத்துல தேவன் தந்திருக்கிறதான அன்பான இருதயத்தை தந்து அனைவரையும் நேசிக்கிற ஒரு குணத்தை தந்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் இப்படியாக ஒவ்வொரு ஊழியத்திலும் ஆண்டவரே இவர்கள் ஒற்றுமையாயிருந்து ஊழியம் செய்வார்கள். ஆனால் ஆண்டவரே இந்த உலகம் கொள்ளாதையா இந்த உலகம் கொள்ளாதையா கிறிஸ்தவர்கள் எங்குமே ஆண்டவரே நிறைந்திருக்கிற ஒரு கூட்டமா இருக்கும் அப்பா. அவர்களுக்கு எதுக்கு நிற்க இந்த உலகத்திலே சாணி இல்லாமல் போயிடும். ஆனால் ஆண்டவரே இந்த ஊழியக்காரர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறதான இப்படியான ஒரு சூழ்நிலை இந்த ஊழியங்கள் எல்லாம் வளரக்கூடாத வெடிக்கும் புறஜாதிகள் சில இடத்திலே கேலி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இவர்கள் தள்ளுகிறார்கள். அப்படியாய் அந்த சூழ்நிலை எல்லாம் மாறட்ட ஆண்டவரே அடுத்தவர்கள் பார்த்து இவர்களை பரியாசம் பண்ணக்கூடாதபடி ஆண்டவரே இவர்கள் ஊழியத்தை செய்யவும் கனமான ஊழியத்தை செய்யவும் திறமையான ஊழியத்தை செய்யவும் தேவன் தந்திருக்கிற அந்த ஊழியத்தை அவர்கள் விரிவாக்கவும் கர்த்தர் தாமே அவர்களை வழிநடத்தும்படி ஆயிச்சு நிற்கிறோம். அப்படியா ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ஒத்துமையோடு உடைய ஊழியத்தை செய்து நீர் ஆண்டவரே அவர்களை அழைத்தவர் என்பதை அறிந்து ஆண்டவரே இவர்கள் ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். தனக்கும் தன் குடும்பத்திற்கும் மாற்றம் இந்த ஊழியத்தை ஆண்டவரே செய்யாதபடிக்கு உலகத்திலே நமக்காக சிலுவையிலே தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை ஆண்டவரே அப்பா நமக்காக தந்த நம்முடைய பாவங்களுக்காக தந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அவர்கள் ஆண்டவரே அநேக ஜனங்களிலே ஆண்டவரே அநேக இடங்களிலே அதை சொல்லத்தக்கதான ஞானத்தை தந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாக என் தேவனாக கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை ஆண்டவரே செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரே பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவரை செய்யத்தக்கதாக ஆண்டவரை வழி நடத்தும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லியிருக்கிறீர்கள் கர்த்தாவே. அந்த ஞானத்தை இவர்கள் பெற்றுக்கொண்டு அதன்படியாய் ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிருக்கிறோம்.

0: கர்த்தர் அப்படியே நீ செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே செபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, கர்த்தர் அவருக்கு துணையாயிருங்க, அதே அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. காத்திருந்து ஆண்டவரை செபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நீ தேவன் ஆண்டவரே நீங்க துணையாயிருங்கப்பா. எல்லோரையும் நேசிக்கிற தேவன் எல்லோரு கூட இருங்க, இவர் தேவைகளை சந்திங்க, இவர் செய்யிட்டு செய்யற வேலை எல்லாம் ஆசீர்வதி வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியா இந்த வேளையில் கொடுக்க தாவே அப்பா இந்த அருமையான ஜப ஊழியத்தை தந்து ஆண்டவரே நடத்துகிறதான சங்கம் ஊடகத்தை நடத்துகிறதான லெஸ்லி சகோதரரையும் ஆண்டவரே அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இவர்கள் வாழ்கிறதான இடத்திலே இவர்களை ஆண்டவர் உயர்த்தி வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அருமையான ஜப வேளையை ஆண்டவரே தொகுத்து வழிகிறதான ஜானட் மகளையும் அவருடைய கணவனையும் மகளையும் மகனையும் என் தேவனாக கர்த்த நீங்க அபரீதமாய் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே என் தென் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம். நீங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேனங்கள். ஜபங்களை கேட்டதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தராமே உங்களோடு கூட இருந்து கையின் பிரயாசங்கள் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு அன்றைக்கு பவுலிடத்திலே அங்கு யூதர்கள் பொறாமை கொண்டு கலகம் பண்ணினது போல இன்றைய நாட்களிலும் அப்படியாய் பொறாமை கொண்டு கலகம் பண்ற அந்த மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்களுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் இறங்கி அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் மாறுதல் வரக்கூடியதாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தணும்.
2: ஹல்லேலூயா. ஸ்தோத்ர அப்பா, ஸ்தோத்ர ராஜா. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டுமாய் பாதுகாத்த எபினேசரே இனிமாய் பாதுகாத்து எங்களை வழி நடத்தும்படியாய் தாழ்மையோடு முத கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்டதான இந்த ஜெப குறிப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாட்களிலே ஆண்டவரே அப்பா, யூதர்கள் எப்படி பொறாமை கொண்டு பவுலையும் அவர்கள் அப்போஸ்தலர்களையும் அவர்களை பொறாமைனாலே அவர்களை பொறாமை கொண்டு அவர்களை கலங்க வைத்ததற்காக அதே போல இல்லாதபடிக்கு எந்த கலகமும் இனி எந்த ஊழியர்கள் மத்தியில் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அவர்கள் நேசித்த ஆண்டவரே அவர்கள் அறிய தேவனை அறிகின்ற அறிவிலே வழி நடத்த உதவி செய்யுங்கப்பா. அவர்கள் மத்தியிலே ஒரு மாற்றங்கள் காணப்படட்டும், மாறுதல் உண்டாயிருக்கும்படியா ஜெபிக்கிறோப்பா. நீர் அழைத்தவர், உண்மை உள்ளவரா இருக்கிறீர். அதனாலே இந்த ஊழியர்கள் மத்தியிலே எந்த போராமையும் இல்லாத படிக்க ஆண்டவரே, இந்த யூதர்களை போல இல்லாத படிக்கப்பா. எல்லா ஊழியக்காரர்களையும் எல்லாரும் நேசித்து அவர்களிடம் அன்பு கூர்ந்து வழி நடத்த கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அமே சுராஜா, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் பொழுது தேவரே நீர் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற யாவரும் அவர்களோடு வருவார்கள் என்று சொல்லி இருக்கிற காரியத்தை வார்த்தையின்படி கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அந்த போராமையின் எண்ணங்கள் அப்பா, கலகத்தின் எண்ணங்கள் எல்லாம் கொண்டு வருகிற சைத்தான்கள் ஆண்டவரே அப்பா, தெய்வ ஊழியர்கள் மத்தியிலே இருக்காதபடிக்கு ஆண்டவராகிய தேவன் நீர் அவர் உமது அன்பு அப்பா, உமது சமாதானம், என்னுடைய சமாதானம் உங்களுடனே இருக்கும், விட்டு போகிறேன் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி தேவன் தாமே நீர் உமது சமாதானத்தினாலே இந்த மக்கள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு ஊழிய செய்யற மக்கள் ஆண்டவரே அப்பா, உமை விசுவாசிக்கிற மக்கள் யாவரையுமாய் தேவன் தாமே நீர் வழிநடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. வேண்டாத தீய எண்ணங்களினாலே அப்பா, இறுதி கொண்டிருக்கிறதான பொறாமையின் எண்ணங்களினாலே அவர்கள் மற்றவர்கள் செய்கிற அந்த கலகங்கள் இவைகள் எல்லாம் விலக்கி போட்டு தெய்வ ஆவியானவர் தாமே ஒரு பெரிய சமாதான சந்தோஷம் ஐக்கியத்தை நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த மக்கள் மத்தியிலே அப்பா பெரிய காரியங்களை தேவரீர் நீ செய்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர். உமாலே எல்லாமே கூடும் என்ற வார்த்தையின்படி தேவன் தாமே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதினதின் காலத்திலே செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறீர். நீர் இந்த வேலையிலப்பா மக்கள் மத்தியில இருக்கிறதான எல்லா போராமைகளின் ஆவிகள் விலகி போகட்டும். கலகத்தின் ஆவிகள் எல்லாம் விலகி போகட்டும் அப்பா. கலகத்தின் ஆவி உள்ளவர்கள் செய்வினை செய்கிற ஆவிக்கு சமம் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே அவர்கள் கலகங்கள் செய்யாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே இவர்கள் எல்லோர் மத்தியிலே ஒரு நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து மக்கள் எல்லோரும் சமாதானத்தோடு வாழ்ந்து நல்ல மாறுதலை கண்டு அப்பா உமது அன்பை ஒருவருக்கு ஒருத்தர் செலுத்தி வாழ கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்க. அப்படியாக தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே இதனை நடத்துகிறதான தெய்வதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பேரப் பிள்ளைகளையும் குடும்பத்தார் யாவரையும் சொந்த பந்தங்களை ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். இணைந்து பணிபுரிகிற எல்லா தெய்வ ஊழியர்களையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. அதே போல இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் தேவரையும் நீர் ஆசீர்வதிங்க. ஜபித்த யாவருக்கும் நன்றி. இனி ஜபிக்க வருகிறதான ஒவ்வொருத்தரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. எல்லா துதி கன மகிமை ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையிற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்தாவே ஆமீன்.
1: கேட்டதவனுக்கு சோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் பேர பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
2: ஆமீன் ஆமீன். உங்கள் அனைவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பார.
1: ஆமீன். நாங்கள்
3: நீங்கள்
1: ஈழனம் செய்யப்படுகிற ஊழியக்காரருக்காக நீங்க ஜபத்திலே வழி நடத்து.
3: ஆமே. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. என்ன தடைகள் வந்தாலும் ஆண்டவரே நீர் உயிருள்ள தகப்பன் அப்பா. இப்பொழுதும் எங்களுக்குள்ள ஜீவிக்கிற தகப்பன் உலகத்தில் உள்ளவர்களும் பக்கம் எங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர் நல்லவர் போதுமானவர் அப்பா. நன்றி இயேசுவே. நன்றி நன்றி அப்பா. நேற்று மன்று மாறாதவரே இந்த ஊழியக்காரர் மத்தியில் ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற மக்கள் மத்தியில் ஆண்டவரே ஒரு பெரிதான அற்புதத்தை செய்து உங்களுடைய சித்தத்தின் பின் நடப்பதற்கு ஆண்டவரே யாவரையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நேற்று மின்று மாறா எலும்புகளுக்குள்ள உயிர் கொடுத்த தகப்பனே அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே இவங்களுக்குள்ள ஒரு ஒரு உற்சாகமானாவியை கொடுத்து ஓ தினமும் காலை நேரம் உங்கள் முகத்தை பார்ப்பதற்கு ஆண்டவரே செய்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துற அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரரையும் உங்களுக்கு ஏற்றவர்களாக மாற்றுங்க. ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே நாங்க பரிசுத்தமாக இருப்பதுதான் உங்களோட சுத்தமா இருக்கிறபடியினால் ஆண்டவரே எங்களை பரிசுத்தத்துக்குள்ள அழைத்து செல்லும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் நல்லவர் அப்பா. அப்பா நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க. காலை நேரம் இந்த ரெண்டு நாளும் என் மியூட்டுக்கு தடை வந்து கொண்டே இருக்குது. ஆனாலும் இயேசுவின் நாமத்தின் மூலம் யாவற்றையும் அத்தட்டுகிறேன்ப்பா. அப்பா நீங்க கைவிடா தகப்பனே கைவிடா நாதனே மக்கு நன்றி நன்றி. கரம் பிடித்து வழி நடத்துற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் வரப்போற ஊழியக்கார தேவலை சந்தித்து ஆண்டவர் பிரதர் லெஸ்லி அவங்க நடத்துற இந்த ஊழியங்களை ஆண்டவரை யாவற்றையும் ஆண்டவர் அவங்களுக்கு பெலனையும் தைரியத்தையும் கொடுத்து ஒவ்வொரு நிமிடம் ஒரு புதிதான அபிஷேக தைலத்தினால ஊற்றி அவர்களை உரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவனும் என்று கூறி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. ஆமே. நன்றி நன்றி. ஆமே. God bless you.
1: தேவங்களை கேட்டதவனுக்கு சோத்திரன். நன்றி டாலி சிஸ்டர். ஒடுக்கத்தின் மத்தியிலும் வந்து ஜெபித்த உங்களை கத்த நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமே
3: ஆமே. நன்றி நன்றி. கத்தர் விட மாட்டார்.
1: நன்றி.
3: God bless you.
1: நன்றி. நீங்க எங்கள் இலங்கை தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் இலங்கை தேசத்திலே தேவனுடைய ரட்சிப்பு பெரிதாய் விளங்க அந்த மக்கள் மனம் திரும்ப நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆண்டவரே தேவரீர். தலைமுறை தலைமுறையாக உங்களுக்கு கிடைக்கலமா இருக்கிறார். அப்பா தகப்பனே, இலக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி. அன்பான தகப்பனே, இலங்கை தேசம் உம்மது தேசம் அப்பா. அப்பா தகப்பனே, நீர் படைத்த தேசம் அப்பா. அன்பான தகப்பனே, இன்றைக்கு நல்ல ஒரு செய்தியை அப்பா நாங்கள் காண்போம் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு நாளும் அப்பா இருக்கிறார்களே அப்பா தகப்பனே, அவர்கள் மேலும் ஒரு கரங்கள் இருப்பதா அப்பா தகப்பனே. இந்த மறியல் கோட்டைக்குள்ளே அப்பா 100 பேருக்கு மேலே சுட்டு சாக்கொண்டிருந்தார்கள் தகப்பனே. 200 பேருக்கு மேல அப்பா காயப்பட்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது என்று எனக்கு நல்லாக தெரியவில்லை. அதிலே அப்பா போட்டு காட்டும் போது அந்த தாய் தகப்பன் குளர்ற குளறிய பார்க்க முடியவில்லை. இசப்பா நீரேனப்பா இப்படியான கொடூரங்களை நாங்கள் காண வைக்கிறீர் தகப்பன். ஆவியானவரே, இந்த கொடுமைகளிலிருந்து மக்கள் ஆறுதல் அடைய தேர்தலும் தகப்பன். இப்ப இந்த அப்பா மறியலால் வருவார்கள் என்று யோசித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கும் வேளையிலே இப்படியான கொலைகள் அப்பா. அப்பா தகப்பனே, 100 பேர் அநியாயமா இறந்து போனார்களே அப்பா. அப்பா 200 பேருக்கும் மேற்பட்டோர் காயப்பட்டிருக்கிறார்களே தகப்பனே. ஆவியானவரே, இந்த கொடுமைகளிலிருந்து பாதுகாரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா, அந்த அரசாங்கத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்கள் தலையிலே போடுகிறார்கள் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த அரசாங்கத்தை ஆசீர்வதியும் தகப்பனே, பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அன்பான தகப்பனே, ராஜாக்கள் மந்திரிமார்களை உம்மதகரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. இந்த நாட்டை ஆசீர்வதியும் அப்பா. இலங்கை தேசத்திலே இவ்வளவு கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது தகப்பனே. நீ காண்கிற தெய்வமாயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா கூவி அழைக்கிறோம் அவர்கள் மேல் இருக்கும் பெய்யும் தகப்பனே. ஆவியானவரே, உமது கரங்களை நீட்டும் தகப்பனே. அப்பா அந்த தகப்பன் தாய்க்கு ஒரு ஆறுதலை கொடுங்க தகப்பனே. அப்பா அந்த காயப்பட்டவர்கள் அப்பாவுக்கு கூடிய சீக்கிரம் சுகமடைய வேணும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த காயப்பட்டவர்கள் மேலும் ஒரு கரம் இருப்பதாக. ஆவியானவரே, உமது கரம் அவர்களோடு இருப்பதாக. அப்பா தகப்பனே, என்ன பிரச்சனை என்று தெரியவில்லையே தகப்பனே. அப்பா சுட்டு போட்டார்கள் தகப்பனே. அப்பா பிதாவே, வாகனங்கள் ஓடும் போதும் இறக்கிறார்கள் தகப்பனே. இப்படியான கொடூரங்களில் நடந்து கொண்டிருக்கிறதே தகப்பனே. ஆவியானவரே, உமது கரங்கள் அவரோடு இருப்பதாக. பரிசுத்தாவி அவர்கள் மேலே அனுப்பும் தகப்பனே. உமது ரத்தங்களை அவர்கள் மேல் தெளியும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அந்த தாய்மார்களுக்கு நீ ஒரு ஆறுதலை கொடும் தகப்பனே. அப்பா இலங்கை தேசத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. இலங்கை தேசத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த மக்களை நீர் பாதுகாக்கிற தெய்வம் அப்பா. அப்பா பிதாவே, உமது கரங்களில் அவர்களுக்கு உமது கரங்களிலே ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, நாங்கள் கேட்கிற வரங்கள் எல்லாம் உமக்கு நல்ல ஒரு ஆதரவாயிருக்க செய்தும் தகப்பனே. நாங்கள் கண்ணீரோடு கேட்கிறோம் தகப்பனே. அன்பான தகப்பனே, அவர்களை ஆசீர்வதியும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, என்ன நடந்தது என்று தெரியவில்லையே அப்பா. என்ன கொடுமையில் நடக்கின்றது தகப்பனே. பதைக்க துடிக்க சாகிறார்களே தகப்பனே. அன்பான தகப்பனே, அப்பா தகப்பனே, இலங்கை தேசத்தை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு கூடான கூடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, வினோத் சிஸ்டரை ஆசீர்வதியும் அவன் குடும்பத்தை அப்பா. அவன் மகளின் கல்யாண நாட்களை நீரே பாதுகாத்து வழி நடத்தும் தகப்பனே. அவோடு கூட இருந்து நீ வழி நடத்துறதுக்காக உமக்கு கூடான கூடி நன்றி அப்பா. அப்பா அவங்கி தவிக்கும் வேளையிலும் நீர் கூட இருந்து அவவோடு பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு கூடான கூடி நன்றி அப்பா. அவக்கு எந்த ஒரு தீங்குகளோ எந்த ஒரு குறகுற்றமும் இல்லாம அப்பா நீர் வழி நடத்துற வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அவியானவரே, அவளோடு கூட இருந்து அவளோடு கூட இருந்து அவளை வழி நடத்துறதுக்கா அப்பா. அவையும் மகளையும் மது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அன்பான தகப்பனே, கனாஸ் லேசிய குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா அந்த சிங்கம்ம வானொலி எங்களுக்கு தந்ததுக்காக அவருக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, அவருக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவரை பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, கனாசீக்கர் குடும்பத்தை ஆசீர்வதியும் அப்பா தகப்பனே. அவர் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களின் தேழ்வுகளை சந்திக்கும் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன வேணுமோ அவரை பெற்றுக் கொடுக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா உங்களை எண்பது கரங்களில் வைக்கும் இயேசுக்கு சுண்ணாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.
1: ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம் நன்றியம்மா. கத்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு இதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்.
4: ஆமேன்.
1: ஆமேன். ஆமேன். இன்னும் யாரும் இல்லாததுனால் நான் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். மூன்று ஜப விண்ணப்பம் இதிலே வந்திருக்கிறது. லெனின் என்ற ஒரு சகோதரனுக்காக ஜபிக்கும்படி, செபிலோன் என்ற பிள்ளைக்காக ஜெபிக்கும்படி, வளர்மதிக்காக ஜெபிக்கும்படி மூன்று விண்ணப்பத்தை நாங்கள் இங்கே வந்திருக்குது எனக்கு. அதனால அந்த குடும்பத்துக்காக நாங்கள் பாஸ்டர் அவர்கள் நீக்குறீர்கள். நீங்கள் பாஸ்டர் இந்த மூன்று குடும்பத்தையும் கத்த பொறுப்பேற்று அவர்களை ரட்சித்து அவர்களை நடத்தும்படி கத்ததாமே பொறுப்பேற்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
5: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் ஒருவரே குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். அவையானவரே இந்த மூன்று குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, உம்முடைய கரங்களில் இருந்து அவர்களை குடும்பங்களை வழிநடத்தும்படியாக, என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ, அவையானவரே இந்த நேரத்துல நீர் அவர்களோடு பேசும்படியாக, அவர்களுடைய குறைவுகளை நீர் நிறைவாக்கும்படியாக, பரலோகத்தில இருந்து நீர் ஒத்தாசை அனுப்பி தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர். அனைவரே ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கூடையிலும் நீர்தான் ஒன்றான மெய்த்தவன் என்று அவர்கள் அறிந்து கொண்டு இரட்சகராக இயேசுவை இறுக்கமாக பற்றி கொண்டு இயேசு நடந்த வழியில தவறுகளை, ஏதாவது தவறுகள் செய்திருந்தால், குற்றங்கள் செய்திருந்தால், இந்த நேரத்தில் அவர்களை மன்னித்து அவர்களை மீண்டும் எழுந்து நடக்க கிருபை செய்வீராக. துதிகன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகி உமக்கே செலுத்தி ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன்.
1: நன்றி பாஸ்டர். கத்தர் உங்களோடு கூட இருந்து இந்த குடும்பங்களுக்காக ஜெபித்தீர்கள். கத்ததாமே அந்த குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன கஷ்டமோ, என்னென்ன துன்பமோ, என்னென்ன வியாதியில இருக்கிறார்களோ நமக்கு தெரியாது. கத்தர் ஒருவர் அவர்களுக்கு ஏற்ற காரியத்தை ஏற்ற நேரத்திலே செய்து முடிப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியே செய்வார். ஆகவே நான் ஜெபத்தோடு கூட எல்லாவற்றையும் நான் முடித்துக் கொள்ளுகிறேன். கத்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. இன்னுமாய் புரோக்ராம்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். எங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமம் ஆண்டவரே எப்பொழுதும் உயர்ந்திருக்க செய்வீராக கர்த்தாவே. ஆண்டவரே இந்த மூன்று குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். லெலினுக்காய் ஜெபிக்கிறோம், செபலோனுக்காய் ஜெபிக்கிறோம், வளர்மதிக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இவர்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே என்னென்ன காரியமோ எங்களுக்கு தெரியலே ஆண்டவரே, உம்முடைய காரியமாய் நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சுகபல ஆரோக்கியத்தோடு வாழ வைப்பீராக. ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வார்த்தையிலே வாழ்விருக்குது என்பதை இவர்கள் கண்டுகொள்ள, அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள கர்த்தாவே அவர்களுக்கு மனோவாஞ்சிய கடலடிவீராக கர்த்தாவே. உம்முடைய கடத்திலே ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே தனித்திருந்து ஆண்டவரே விடாய்த்தவர்களாய் இருக்கிறவர்களுக்கு, ஆறுதல் இன்றி இருக்கிறவர்களுக்கு அப்பா நீங்க நல்ல ஆறுதலை கொடுத்து நல்ல மனுஷர்களை அவர்கள் மத்தியிலே அனுப்பி அவர்களை குணமாக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். நீ காயம் கட்டுற தேவன் காண்டவரே கத்தாவே. அவர்கள் கட்டுக்களை அவுக்கிற தேவன், முகங்களை நெகுக்கிற தேவன், சகல முகத்தடிகளை உடைக்க வல்லவரே ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளும் கத்தாவே எத்தனை பேர் வேதனையிலே, கவலையிலே, கண்ணீரிலே, கஷ்டத்திலே, துன்பத்திலே, தனிமையிலே இருந்து வாடிக்கொண்டு இருக்கிறார்களே கத்தாவே, அவர்களுக்கு ஒரு நல்ல காரியங்களை நீர் செய்வீராக, நன்மையான காரியங்களை நீர் செய்வீராக. எல்லாவற்றையும் அறிந்தவரப்பா, உம்முடைய கரத்திலே தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் எங்கள் ஜெபங்களை நடத்தி தந்தீரப்பா. இந்த மூன்று பேருக்காக நாங்கள் ஜெபிக்க தந்தீராண்டவரே, அந்த குடும்பம் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபித்தோம் ஆண்டவரே. அப்பா நீங்க பொறுப்பேற்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தகப்பனே நீங்க வழி நடத்தும்படி சங்கம் வானொலிக்காய், லேசிய நாம மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்தரித்து துதித்து கொடுத்த தரிசனத்தை ஆண்டவரே அப்பா வல்கி பெருக பண்ண கத்தாவே, உம்மால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதியும் கத்தாவே. என் தகப்பனே வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளை வேர்வேறா குடும்பம் குடும்பமா, சந்ததி சந்ததியா சந்தித்து ஆசீர்வதியும் கர்த்தாவே, ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவன், மூன்றாம் நாலாம் தலைமுறையை விசாரிக்கிற தேவன், நீரங்களை விசாரிக்கிறவரானபடியால் எங்கள் கவலைகளை எல்லாம் உம்மண்டையில வைத்து விடுகிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வராமல் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய இடங்களிலே அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கலாசீலனுக்கு இருக்கிற வியாதிகள் குணப்படுவதாக கத்தாவே. ஆண்டவரே இன்னுமாய் தகப்பனே, வினோவுக்கு இருக்கிற காரியங்கள் வேலைகள் கத்தாவே ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஞானமாய் அறிவாய் புத்தியாய் செய்யக்கூடிய ஒரு கிருபையும் ஆண்டவரே, மனுஷ உதவிகளையும் கத்தாவே, பணத்தை தேவைகளையும் தேவனே பிள்ளைக்கு சந்தித்து கத்தாவே, இந்த திருமண காரியத்திலே உம்முடைய கரம் கூட இருந்து அப்பா திருமணத்தை செய்து கொடுக்க போறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தத்தோடு மகத்துவத்தோடு அந்த வாழ்க்கையில இணைகிற இந்த இரண்டு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, அவர்களை நீங்க பொறுப்பேற்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இனிமாய் கத்தாவே ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நீர் நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலதே உம்முடைய கரத்திலேயே ஒப்பு கொடுக்கிறோம். இனி வருகிற புரோக்ராம் ஒவ்வொன்றும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஏமிய நாங்கள் கனனால் காணவில்லை கத்தாவே, ஏமிய வந்து ஜெபிக்க கூடியதாய் கத்தாவே, பிள்ளைக்கு நல்ல மனநிலைமைய கடலிடும். என்னென்ன வியாதியோ வேதனையோ கவலையோ கண்ணீரோ கத்தாவே நீங்க அறிவிங்க கத்தாவே. அதை எல்லாம் சாதகமாக்கி ஆண்டவரே சூழ்நிலைகளை சீராக்கி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா ஆண்டவரே. நீர் வழி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.

0: நம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர்தாமே எங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. தொகுத்து வழங்கிய சௌரி கேரட் அவர்களையும் அதே வேளையிலே அதிகால வேளையிலே காலை வேளையிலே மாலை வேளையிலே இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே நாளை நாளில் இதே வேளையிலே சந்திப்போம். வழியிலே ஜபங்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்தில் எங்கள் எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நாளை காலை வேளையிலே இன்னும் ஒரு நேரடி ஒலிபரப்பிலே இணைந்து ஜபிக்க கத்தர் உதவி செய்வாராக. கத்தர் தாமே எல்லாவற்றையும் இணைய போகிற ஒருவரையும் அனுகூலமாக வழி நடத்தி ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.
1: Recording stopped.
0: நாங்கள் இந்த வேளையிலும் ஆராய்ச்சி கூட கடந்து செல்வோம்.

வேத ஆராய்ச்சி நேயர்களாகிய உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று 1 பேதுரு 4:5-12 வரை சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு முன் பாடலை கேட்போமா?

கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே ஒன்று பேதுருவை நாம் கற்று வருகிறோம். இன்று ஒன்று பேதுரு 4:5 முதல் சிந்திக்க போகிறோம். வாசிக்கிறேன். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கொப்பு வைப்பார்கள். முழு உலகமும் உயிரோடு இருக்கிறவர்களும் மரித்தவர்களும் ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்துவால் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்று பேதுரு சொல்கிறார். அவர் விசுவாசிகளையுமா நியாயம் தீர்ப்பார்? ஆம், அவர்களையும் நியாயம் தீர்ப்பார். ஆனால் அவர்கள் பெற்ற ரட்சிப்பிற்காக அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டார். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக ஆனவுடனேயே இது உறுதி செய்யப்பட்டு விட்டது. ஆனால் விசுவாசிகளாய் இருந்து பாவம் செய்தவர்களை தேவன் நியாயம் தீர்ப்பார். ஏனென்றால் தேவன் உலகத்தை பாவத்திற்காகவே நியாயம் தீர்க்க போகிறார். அதே போல தேவன் தம்முடைய பிள்ளைகளை உலகத்தில் வைத்தே நியாயம் தீர்க்கிறார். அவர் தம்முடைய பிள்ளைகளை சிக்ஷிக்கிறார். அவிசுவாசிகள் எச்சரிக்கையாக இருப்பதற்கு இதை செய்கிறார். மேலும் தான் ஒரு நாளிலே நியாய தீர்ப்பிற்காக வருவதாக தேவன் எச்சரிக்கை செய்கிறார். நீங்கள் நியாய தீர்ப்பிற்கு தப்பிக்கொள்ள உங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர்களா? சற்றே சிந்தித்து பாருங்கள். 1 பேதுரு 4:6 பாருங்கள். இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கணைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இதற்காக என்று சொல்லப்படுகிற வார்த்தை முந்தின வசனத்தில் உள்ள நியாய தீர்ப்பை குறிக்கிறது. வரப்போகும் நியாய தீர்ப்புக்காகவே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. எல்லா மனிதர்களுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர்கள் அந்த சுவிசேஷத்தை கேட்க செவி சாய்க்கவில்லை என்றால், அல்லது சுவிசேஷத்திற்கு சரியான பதிலை அவர்கள் கொடுக்கவில்லை என்றால், அவர்கள் ஏற்கனவே அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடக்கிறார்கள் என்று தேவன் தெளிவுபட கூறியிருக்கிறார். அவர்களும் மாம்சத்தில் உள்ள மனிதர்களைப் போல நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்றும் சொல்கிறார். அதே வேளையிலே அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் அவர்கள் ஆவியிலே தேவ சித்தப்படி வாழ முடியும். யோவான் 5:24 இயேசு என்ன சொல்கிறார்? என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கணை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவன் மரித்த நிலையிலே வாழ்கிறான். இதே காரியத்தை சற்று விளக்கமாக லாசருவின் மரணத்தின் பொழுது இயேசு சொல்கிறதை யோவான் 11:25-26 பார்க்கிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். யோவான் 11:25-26, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் எந்தெந்தைக்கும் மரியாமலும் இருப்பான் என்கிறார். வேறு விதமாக சொல்ல வேண்டுமென்றால், நீங்களும் நானும் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது இதை குறித்து தான் சொல்லுகிறார். எபேசியர் 2:1 பாருங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆம், நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்தவர்களாய் இருந்தோம். பவுல் தொடர்ந்து 2:3 என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம் என்று சொல்கிறார். அப்போஸ்தலனாய பேதுருவும் இந்த 4:6 சொல்லுகிறதும் இதே காரியம்தான். சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அவ்வாறு சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது இரண்டு விதமான காரியங்கள் நடைபெறுகின்றன. சிலர் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அவ்வாறு அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் தேவனுக்காக வாழ்வார்கள், நித்தியத்திலும் பங்கு கொள்வார்கள். சிலர் சுவிசேஷத்தை புறக்கணிப்பார்கள். இது இரண்டாவது வகை. யார் யாரெல்லாம் சுவிசேஷத்தை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் பாவத்திலே மரித்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நித்தியமாக தேவனுக்கு மரித்தவர்களாக இருப்பார்கள். அதாவது அவர்களுக்கும் தேவனுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. உங்களுக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்கிறதா, உறவு இருக்கிறதா? சற்றே எண்ணி பாருங்கள். 1 பேதுரு 4:7 பாருங்கள். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். இங்கே
எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு சென்ற தினத்திலிருந்து இது உண்மையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகை சீக்கிரத்திலே நிகழக்கூடியது என்று பவுல் சொல்லுகிறதை நாம் தீத்து 2:13 பார்க்கிறோம். அந்த வசனத்தை கவனியுங்கள். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது என்று சொல்கிறார். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று என்று பேதுரு சொல்கிறார். தேவன் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும் பொழுது இந்த உலகத்தை ஸ்தம்பிக்க செய்ய போகிறார். தேவன் தம்முடையவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்வார். இதற்கு தேவன் விசுவாசிகளின் வாழ்க்கையிலே அநேக காரியங்களை அவர் சரி செய்ய வேண்டியதாயிருக்கிறது. தேவன் இவர்களை எடுத்துக்கொண்ட பின்பு அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நியாயாசனத்தின் முன்பு போவார்கள். அவர்கள் ரட்சிப்பு நிமித்தம் அங்கே செல்லாமல் பரிசு நிமித்தம் பெறப்போகிற பலனை நிமித்தம் செல்வார்கள். அவர்கள் தேவனுக்காக உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கையை நிமித்தமாக நியாயாசனத்தின் முன் செல்வார்கள். நாம் நியாயாசனத்தின் முன் வருவோம் என்ற ஒரு காரணத்திற்காகவும் நாம் தேவனுக்காக வாழ வேண்டும். ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் என்று பேதுரு சொல்கிறார். நீங்கள் புத்திசாலியான தேவனுடைய பிள்ளைகளாய் இருங்கள் என்று அவர் சொல்கிறார். ஒரு புத்திசாலியான விசுவாசியானவன் வேதத்தை மிகவும் நன்கு அறிந்த ஒருவனாயிருப்பான். பொதுவாக நாம் வேதத்தை வாசிக்க வாசிக்க நாம் எவ்வளவு தூரம் வேத வசனத்தை குறித்த அறிவற்றவர்களாய் இருக்கிறோம் என்ற உணர்வு தான் ஏற்படுகிறது, இல்லையா? அருமையானவர்களே, புத்திசாலியான விசுவாசி தெளிந்த புத்தி உள்ளவன். தேவனுடைய வார்த்தை குறித்து எவ்வளவுக்கு அதிகமாக அறிய முடியுமோ அவ்வளவுக்கு அதிகமாக அறிந்து வைத்திருக்கிறான். இந்த பொல்லாத உலகத்திலே நாம் புத்திசாலிகளாக இருக்க வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து மத்தேயு 10:16 கூறுகின்ற வார்த்தைகளை சற்றே கவனியுங்கள். சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள் என்று சொல்கிறார். ஆம் அருமையானவர்களே, நீங்கள் இந்த சர்ப்பங்களைப் போல ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு உங்களுக்கு இல்லை என்றால் மற்றொரு சர்ப்பம் உங்களை கடித்துவிடும். எனவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எப்படி? ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். அதாவது ஜபத்திலே ஒரு எதிர்பார்ப்பு வேண்டும். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நமது ஜபத்திலே காணப்பட வேண்டும். நாம் இவ்வாறு எதிர்பார்ப்போடு இல்லாததால், அவரை நோக்கி பார்க்காமல் இருக்கின்றதால் தான் நம்முடைய ஜப கூடுகை உயிரற்றதாய் இருக்கிறது. அவர் ஜீவன் உள்ள கிறிஸ்து. நாம் அவரோடு பேச வேண்டும். ஏனென்றால் நாம் பின்னொரு நாளிலே அவரோடு கூட பேச போகிறோம். நியாய தீர்ப்பின் நாளிலே அவர் நம்மோடு பேச போகிறார். நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்போடு ஜபத்திலே கிறிஸ்துவோடு பேசுகிறீர்கள்? சற்றே எண்ணி பாருங்கள். நமது ஜப வேளைகள் அர்த்தமற்றதா இருக்கிறதா? அல்லது ஆண்டவரிடத்திலே எதிர்பார்த்து, அவருடைய வருகையை எதிர்பார்த்து, அவர் கொடுக்க போகிற பதிலை எதிர்பார்த்து ஜாக்கிரதையோடு ஜபிக்கிறோமா? சற்றே எண்ணி பார்ப்போம். 1 பேதுரு 4:8 எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு விசுவாசிகளான நமக்குள் இருக்க வேண்டிய உறவை குறித்து பேசுகிறார். நீதிமொழிகள் 10:12 இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். சபைக்குள்ளே இருக்கின்ற பகை விரோதங்களை உண்டாக்கும். அது பல பிரிவுகளை, சிறு சிறு குழுக்களை ஒரே சபைக்குள்ளே உண்டாக்கும், இல்லையா? இந்த குழுக்களிடையே போட்டிகள், பொறாமைகள் அவைதான் காணப்படும். ஆனால் அன்போ சகல பாவங்களையும் மூடும் என்று வாசிக்கிறோம். ஒருவர் செய்கிற செய்கை அல்லது அவருடைய தோற்றம் மற்றவர்களுக்கு பிடிப்பதில்லை. ஒரு சபை ஊழியரின் தலைமுடி அலங்காரம் சிலருக்கு பிடிப்பதில்லை. அவருடைய பேச்சு, அவருடைய சத்தம் சிலருக்கு பிடிக்கிறதில்லை. இப்படி பல சின்ன சின்ன பிரச்சனைகள். ஒரு சபை போதகரின் சிகை அலங்காரம் ஒரு சபையின் பாடகர் குழுவிற்கு பிடிக்கவில்லையாம். அவர் தலையை சீவும் போது சிறிது முடி நெற்றியின் மீது வந்து விழுந்து கொண்டிருக்குமாம். அது அந்த சபையின் பாடகர் குழுவிற்கு பிடிக்கவில்லை. ஆகவே அவர் இனி அவ்வாறு தலையை சீவி கொண்டு வந்தால் நாங்கள் சபையை விட்டே வெளியேறி விடுவோம் என்று பாடகர் குழுவினர் அறிக்கை விட்டார்களாம். ஆகவே போதகர் அடிக்கடியாக சலூனுக்கு சென்று நெற்றியிலே விழும் முடிகளை வெட்ட வேண்டியதாகிவிட்டது. இது கதையல்ல, நடந்த சம்பவம். பார்த்தீர்களா? அன்பு அவர்களுக்குள் இல்லாததால்
இந்த சிறிய பிரச்சனை எல்லாம் பெரிதாகிவிட்டது. அவர்கள் இருதயத்திலே அன்பு இருந்தால் இது ஒரு பிரச்சனையாக அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை, இல்லையா? உங்களுடைய அன்பு சகல பாவத்தையும் மூடுகிறதா என்பதை எண்ணி பாருங்கள். 1 பேதுரு 4:9 முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். இங்கே உபசரிப்பை குறித்து பேதுரு சொல்கிறார். தமிழ் மக்கள் பொதுவாகவே உபசரிப்பிலே பெயர் பெற்றவர்களாயிருக்கிறார்கள். இந்த காரியம் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே சிறப்பாய் காணப்பட வேண்டிய ஒரு காரியமாயிருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு காரியம். நாம் மற்றவர்களை, குறிப்பாக சக விசுவாசிகளை, ஊழியர்களை அவ்வாறு உபசரிக்க வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 12:13 கூறியிருக்கிறதையும் இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டும். வாசிக்கிறேன், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். ஆம் அருமையானவர்களே, நாம் மற்றவர்களை உபசரிப்பதிலே கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். இதுவும் ஆவிக்குரிய காரியம்தான். இதை நாம் உலக பிரகாரமானது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நாம் அந்நியரை உபசரிப்பதின் மூலம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம். நாம் கொடுப்பதின் மூலமே அன்பை வெளிப்படுத்த முடியும். நாம் அன்பு கூறாமல் கொடுக்கலாம், ஆனால் கொடுக்காமல் அன்பு கூற முடியாது என்று பொதுவாக சொல்லப்படுவது போல மற்றவர்களை உபசரித்து அன்பை வெளிப்படுத்த வேண்டும். இதை நாம் முறுமுறுப்பில்லாமல் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்றால் உபசரிப்பின் ஆசீர்வாதத்தை தடை செய்யக்கூடியதே இந்த முறுமுறுப்பு தான். ஆகவே முறுமுறுப்பு இல்லாத ஒரு உபசரிப்பை இன்றிலிருந்து சக விசுவாசிகளுக்கு, ஊழியர்களுக்கு, ஏன் அந்நியர்களுக்கும் வழங்க நாம் ஒரு தீர்மானம் பண்ணுவோமா? 1 பேதுரு 4:10 பார்ப்போம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். வரம் என்பது குறிப்பிட்ட ஆவிக்குரிய வரத்தை குறிக்கிறது. அநேக ஆவிக்குரிய வரங்கள் உண்டு. 1 கொரிந்தியர் 12:12 பவுல் இதை குறித்து விளக்கமாக சொல்லியிருக்கிறார். ஒரே சரீரமும் அதிலே அங்கே அநேக உறுப்புகளும் இருக்கிறது என்றும், அதே போல சபை என்பது ஒரு சரீரமாகவும் அதிலே அநேக உறுப்பினர்கள் இருக்கிறதாகவும் வரங்கள் இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். உங்களை பற்றியோ நீங்கள் என்ன வரம் உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்றோ எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வரம் நிச்சயமாகவே இருக்கும். ஒரு வரமும் ஒரு தாழ்ந்தும் இல்லாத தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே இல்லை என்று சொல்லலாம். அதை நீங்கள் தேவனுடைய நாம மகிமைக்கென்று ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி அடைய உதவுவதற்கு பயன்படுத்த வேண்டும். சரி, வசனம் 11 என்ன சொல்கிறது? ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியத்தின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஒருவன் தேவனுடைய வார்த்தையை பேசாவிட்டால் அவன் பிரசங்க மேடையிலே ஏற வேண்டிய அவசியமில்லை. அவனுக்கு அங்கே இடமே இல்லை. நாம் தேவனுடைய வசனத்தை உண்மையாகவே உபதேசிக்காமல் வேத உபதேசம் செய்கிறோம் என்று கூற வேண்டிய அவசியமில்லை. ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தரலும் பலத்தின்படி செய்ய கடவன். வேறு விதமாக கூறுவோம் என்றால் ஒவ்வொருவரும் வேதத்தை ஒவ்வொரு முறையிலே பிரசங்கிப்பார்கள். முறை வேறாயிருந்தாலும் சத்தியம் ஒன்றுதான். ஆனால் நீங்கள் எனக்கு இந்த மனிதர் பிரசங்கத்தையே பிடிக்காது, அவர் எல்லாம் பிரசங்கமா செய்கிறார், எனக்கு அது பிடிக்கவில்லை என்று சொல்வது சரியில்லை. ஏனென்றால் உங்களுக்கு பிடித்தமானவருடைய பிரசங்கம் வேறு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அவர்களுக்கு உங்களுக்கு பிடித்தமில்லாதவருடைய பிரசங்கம் பிடிக்கலாம். ஆகவே நாம் தேவன் தந்தருளும் பலத்தின்படி எதையும் செய்ய கடவோம். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியாக செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது நாம் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதன் மூலம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அந்த அளவிற்கு நாம் பிரசங்கிக்க வேண்டும் என்று பேதுரு சொல்கிறார். இதனைத் தொடர்ந்து பேதுரு ஒரு வித்தியாசமான உபதேசத்தை குறித்து சொல்ல இருக்கிறார். பேதுரு சிதறப்பட்ட யூதர்களுக்கு இந்த நிருபத்தை எழுதி கொண்டிருக்கிறார். அவர்கள் அப்பொழுது நீரோ மன்னனால் உண்டான உபத்திரவமாகிய புயலின் கீழாக சென்று கொண்டிருந்தார்கள். நீரோ கிறிஸ்தவ விசுவாசிகளை துன்புறுத்துவதை ரோமாபுரியில் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டிருந்தான்.
அது இப்பொழுது அந்த ரோம சாம்ராஜ்யம் முழுமைக்கும் பரவ ஆரம்பித்தது. அவர்கள் அந்த உபத்திரவத்திற்குள்ளாக கடந்து செல்லும் நிலை ஏற்படும் என்று பேதுரு தம்முடைய யூத விசுவாசிகளுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். அநேகர் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். ஒருவேளை நீங்களும் நானும் இரத்த சாட்சிகளாக மரிக்காமல் இருக்கலாம். ஆனால் அருமையான சகோதரனே, சகோதரியே, நமக்கும் இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு. அதன் வழியாகவே நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே செல்ல முடியும். 1 பேதுரு 4:12 வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். அன்பான சகோதரனே, சகோதரியே, உபத்திரவம் நம்மேல் குறுக்கிடும் பொழுது அதை நாம் புதுமை என்று நினைக்கிறோம் இல்லையா? நம்மை போன்ற பாடுகளை வேறு எவருமே இந்த உலகத்திலே படவில்லை என்றுதான் சிந்திக்கிறோம். நமக்கு மாத்திரமே இப்படிப்பட்ட உபத்திரவம் இந்த உலகத்திலே வந்திருக்கிறது என்றும் எண்ணுகிறோம். நாம் ஊழியத்தை நிமித்தம் சில குடும்பங்களை சந்திக்கும் பொழுது இவ்வாறுதான் சொல்கிறார்கள், ஐயா எங்களுக்கு ஏன் ஐயா இந்த வேதனை, எங்களைப் போல உபத்திரவப்படுகிறவர்கள் இந்த உலகத்திலே வேறு யாருமே இருக்க மாட்டார்கள், அநியாயம் செய்கிறவர்கள் எல்லாம் நன்றாகத்தானே இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். ஆம் அருமையானவர்களே, நீங்களும் கூட அநேக வேளைகளிலே இவ்வாறே சிந்தித்திருக்கலாம், அல்லது உங்கள் உதடுகளை திறந்து இவ்வாறு கூறியிருக்கலாம், என்னுடைய உபத்திரவம் வித்தியாசமானது, என்னுடைய பாடுகள் புதுமையானது என்று கூறியிருக்கிறீர்களா? இதற்கு முன்பு வேறு யாரும் இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து செல்லவே இல்லை என்று உங்களுக்கு தோன்றலாம். நீங்கள் எந்த உபத்திரவத்தின் எந்த பாடுகளின் வழியாக போய்கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அது புதுமையானது அல்ல என்று என்னால் உறுதிபட சொல்ல முடியும். நீங்கள் போய்கொண்டிருக்கும் இந்த பாதையின் வழியாக மற்றவர்களும் போயிருக்கிறார்கள். வேறு எவரும் பாடுபட்டதற்கு மேலாக நீங்கள் பாடுபடவில்லை. தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலை அப்போஸ்தலனாக தெரிந்தெடுத்த பொழுது இவ்வாறுதான் கூறினார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9:16 அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் இவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். ஆம், பவுல் உபத்திரவத்தின் கடைசி எல்கைக்கே சென்று விட்டார். நீங்கள் அந்த ஒரு எல்கைக்கு செல்லவில்லை. உங்களுடைய பாடுகளை புதுமையானதாக கருதுகிறீர்கள். ஆம், நாம் அநேக வேளைகளிலே இப்படிப்பட்ட தவறான கண்ணோட்டம் உள்ளவர்களாய் ஆகிவிடுகிறோம். ஒரு தேவ ஊழியரை பார்த்து மருத்துவர் மருத்துவ ஆய்விற்கு பின்பு உங்களுக்கு புற்றுநோய் இருக்கிறது என்று சொன்னார். அதை அவரால் நம்ப முடியவில்லை. புற்றுநோய் என்பது வேறு யாருக்காவது வரக்கூடியதாகும் என்று அவர் நினைத்தார். அவருக்கே அது வந்ததை அவரால் நம்ப முடியவில்லை. அது அவருக்கு புதுமையாக தோன்றியது என்று எழுதுகிறார். இந்த வசனத்திலே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து என்று சொல்லியிருக்கிறார். சோதிக்கும்படி என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சோதித்துக் கொண்டிருக்கிற என்று மொழிபெயர்க்கப்பட்டால் அதுதான் சரியான அர்த்தமுடையதாயிருக்கும். இதை ஏதோ புதுமை என்று திகையாமல் என்று தொடர்ந்து சொல்கிறார். பேதுரு குறிப்பிட்டு எழுதுகின்ற இந்த விசுவாசிகள் ஏற்கனவே பாடுகளினாலே சோதிக்கப்பட்டிருந்தார்கள். பாடு உபத்திரவமானது திடீரென்று ஏற்படுகின்ற புதுமையான அனுபவம் அல்ல. இது சாதாரணமான கிறிஸ்தவ அனுபவமே. பேதுரு சொல்கிறார், நீங்கள் இந்த அனுபவத்தை வித்தியாசமானதாக புதுமையானதாக கருத வேண்டாம். ஏனென்றால் இது விசுவாசிகளின் சாதாரண அனுபவங்களில் ஒன்றுதான் என்று சொல்கிறார். இங்கே பற்றி எரிகிற அக்னி என்றும் குறிப்பிடப்படுவது உலையில் வைத்து உருக்குவதை சொல்லுகிறது. தாவீது இதை குறித்து கூறுகிறதை சங்கீதத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவன் தன்னை சோதிப்பது வெள்ளியை உலையிலே வைத்து உருக்கி சுத்திகரிப்பதை போன்று இருக்கிறது என்று சொல்கிறார். நாம் இந்த ஒரு கருத்தை வேதம் முழுவதிலேயும் பார்க்க முடியும். மேலும் பேதுரு இந்த ஒரு கருத்தை அடிக்கடி சொல்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். பேதுரு தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த பாடுகளை பட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் சிலுவையிலே இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டிய நிலைமையிலே இருந்தார். பொன்னை கவனித்து பாருங்கள். அது சுரங்கத்தில் நின்று இருளிலிருந்து ஈரமான இடத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படுகிறது. பின்னர் உலையிலே இடப்பட்டு பொன் மணிகள் வெளியே வருகின்றன. பின்னர் அது நசுக்கப்பட்டு மண்ணோடு மண்ணாக இருக்கும் அளவிற்கு தாழ்த்தப்படுகிறது. அப்பொழுது அதற்காக இறக்கப்படுவார் யாரும் இல்லை, நம்புவதற்கு யாரும் இல்லை. உருக்கப்பட்ட பொன்னானது அடிக்கப்படுகிறது. இது ஒரு சிறந்த பொருளாக உருவாகும் என்ற நம்பிக்கை அதை பார்க்கிற எவருக்கும் உண்டாகப் போவதில்லை. இந்த பற்றி எரிகிற அக்னிக்குள்ளாக இந்த பொன்
என்ன தவறு செய்தது? சுத்தி எரிக்கப்பட்ட பொன்னானது உருளையின் வழியாக முத்தரிக்கும் இடத்திற்கு செல்கிறது. அங்கே சுதந்திரத்திற்கு அடையாளமாக முத்திரை வைக்கப்படுகிறது. அதிலே எந்த குறைவும் இன்றி வெளியே அழகான உருவத்தை பதித்துக் கொண்டு தங்க நாணயமாக வெளிவருகிறது. கவனித்தீர்களா? உலையிலே வைத்து சுத்திகரிக்கப்பட்ட பின்னர்தான் அது அவ்வளவு பயனுள்ளதாய் மாறுகிறது. அதற்கு முன்பு தங்கமானது பல சோதனைகளை கடந்து வருகிறது. அருமையானவர்களே, நீங்களும் இந்த நாட்களிலே பாடுகளின் வழியாக, வேதனைகள் வழியாக, துன்பங்கள் வழியாக, துயரங்கள் வழியாக வந்து கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். உங்கள் விசுவாசமானது சோதிக்கப்படும். பின்னர் அதில் உள்ள அசடுகள் நீங்கும். உங்கள் அவிசுவாசங்கள் எடுக்கப்படும். உங்கள் வாழ்க்கையிலே உள்ள பாவங்கள், குறைகள், குற்றங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு நீங்கள் சுத்தமானவர்களாக. கர்த்தருக்காக பரிசுத்தமானவர்களாக வழி நடத்தப்படுகிறீர்கள். தேவன் நம்முடைய உபத்திரவத்திலே ஒரு நோக்கமுடையவராயிருக்கிறார். தேவன் காரணமில்லாமல் நம்மை சோதனைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறதில்லை. அதிலே ஒரு மேலான நோக்கம் உண்டு. அந்த நம்பிக்கை எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எப்படிப்பட்ட பாடுகளின் வழியாக வந்து கொண்டிருந்தார்?

0: இது சங்கமம் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிறோம், ஒருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த 7ஆம் தேதி ஆடி மாதம் 7ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடன் சௌரன் பாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேயிலிருந்து பாடல்களோடு ஜபங்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் சௌரன் பாலன் சிவா அவரோடும் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார்.
1: வழி
0: நடத்துங்க ஐயா.
1: நன்றி பிரதர். கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசுராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு அப்படி எமது அன்பான சகோதரர் சங்கமம் மாநிலத்தில் நடத்துகின்ற அன்பான சகோதரர் குடும்பத்தையும் இவர்களோடு ஊழியம் செய்கின்ற அன்பான சகோதரர் குடும்பங்கள் சகோதரர் குடும்பங்கள் மற்றும் உடலா ரீதியில் சங்கமம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து உறவுகள் எல்லோருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகள்

அனைத்து உறவுகளையும் பயிர் பேராக பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காகவும் கோடான கோடி கோடி நன்றி தகப்பனே. சோத்திரன் ராஜா மற்றும் தகப்பனே, அநேக ஆண்டுகளாக ஐயா திருமணத்தில் இணைந்து குழந்தை செல்லம் இல்லாமல் அனுதினமும் கண்ணீரோடு வேதனைகளோடு அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரனுடைய கற்பத்தின் கனிகளை எசப்பா நீங்கள் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிக்கிறேன் தகப்பனே. தகப்பனே தொடுங்க ராஜா, ஒரு தொட்டு அப்பா குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க. இந்த அவமானங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ராஜா, நீக்கி போடுங்க ராஜா. குடும்பத்தை விருத்தி பண்ணுங்க, விருத்தி பண்ணுங்க. அதுக்காக சொல்லத்தான் ராஜா. சோத்திரன் இயேசுவின் நாமத்தில் இதாவே ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். பலியும் சத்தியமும் ஜீவனும் நானே, பலியும் சத்தியமும் ஜீவனும்.

சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஷ்டவேலே பயப்ப

ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்தும் போவதில்லை. ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்தும் போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஷ்டவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஷ்டவேலே

சத்தியமும் ஜீவனும் நானே. இஷ்டவேலே பயப்பட

சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஷ்டவேலே

0: Amen, brother.
1: Amen, amen. ஆமீன் ஆமீன். அருமையான பாடல் ஊடாக வழிநடத்தி ஆசீர்வதித்து உங்களை எங்கள்

0: ஆமென்.
1: அதேபோல் பிரதர் உங்களை உங்களுக்கு உடைய எல்லா குடும்பங்களும் மற்ற எல்லா உறவுகளுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் கிடைக்கும் நாமத்தில் எடுத்துக்கொண்டு God bless you all brother.
0: ஆமீன் ஆமீன். அருமையான இதுவரை நேரம் எங்களுடன் சௌரன் சிபா அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து பாடல்களுக்கூடாக ஜபங்களுக்கூடாக வழிநடத்தினார். கத்திரதாமே அவருடன்

0: தேவராக உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். God bless you. Amen.
1: Amen, amen, amen, amen. எல்லாம் கூட கிருபை ஐயா, கூட பலனங்களை தாங்குறபடி நாள் கிருபை ஐயா, கிருபை கிருபை காலதோறும் கூட கிருபை எங்களுக்கு புதிதா இருக்கிறபடி நாள் நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்ல நன்றி சொல்ல இம்மட்டுமாய் காத்து இம்மட்டுமாய் வழி நடத்தின மட்டுமாய் உதவி செய்த விநேசரே நன்றி சொல்லும் நன்றி சொல்லுகிறோம். போதுமானவர் போதுமானவருக்கு அதிகமானவையாயிருக்கிறீங்க சுவாமி. உங்களுக்கு இரவை சொல்ல முடியாத ஆண்டவரே, உங்களுடைய இரக்கங்கள் முடியாத ஆண்டவரே, சொல்லி முடியாத இரக்கங்கள் ஆண்டவரே. கிருபையாப்பா கிருபையாப்பா கிருபையாப்பா, எங்களுக்கு கிருபைதான் வேணும் அப்பா. தகுதி ஏற்ற மக்களுக்கு ஆண்டவரே உங்களுக்கு கிருபைதான் அப்பா வேணும், எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை கிருபையினால் எங்களை சூழ்ந்து ஆண்டவரே இருக்கிறீங்க சுவாமி. நன்றி சொல்கிறோம் அவியானவரே. இந்த வேளையிலும் தகப்பனே எங்களை ஜெபங்களூடாக நடத்துறவன் நீங்க ஆண்டவரே. இருக்க வேண்டிய காரியங்களை ஒவ்வொன்றையும் நடத்துறவன் நீங்க சுவாமி. எங்கட சுயம் வேணாம் ஆண்டவரே, எங்கட மாமிசம் வேணாம் சுவாமி. உங்கட சித்தமே நிறைவேறுவதா, உங்கள சித்தமே வழி நடத்துவதாக அப்பா நன்றி. எங்களை இப்ப கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்தி எங்களை தரை மட்டும் தாழ்த்தி உங்க பாதபடியில் வந்திருக்கிறோம் சுவாமி, வந்திருக்கிறோம் சுவாமி. எவங்களை கேட்கிறவரே, மன்னிக்கிறவரே, ஆசீர்வதிக்கிறவரே நன்றி சொல்லுறோம். நன்றி நன்றி. உங்களோட அன்பு அளவு கடந்த அன்பு அன்புக்கா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆனா கூடாதோழி சேரக்கூடாதோழி அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க சிகுகாரத்தை எங்களுக்கு தந்தவரே நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்ல அப்பா பிதாவே என்று இந்த காலவேல் கூப்பிடுகிறோம் சுவாமி, கூப்பிடுகிறோம் சுவாமி. உங்களோட சமூகத்திலிருந்து கூப்பிடுகிறோம் சுவாமி. கிருபை அப்பா கிருபை அப்பா கிருபை அப்பா நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே ஆயிரம் கோடி நாவுகள் போதாதப்பா போதாதப்பா போதாதப்பா, கூட நன்மைகளை சொல்ல முடிய போதாதப்பா. கிருபை அப்பா கிருபை கிருபை கிருபை நாட்கள் உள்ள சூழ்நிலைகளுக்காக உங்களுக்கு ஜெபிக்க வந்திருக்கிறோம். கடைசி நாட்களில் ஆண்டவரே கொடிய காலங்கள் வரும் என்று சொன்ன தெய்வமே, இந்த கொடிய காலங்களில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக உங்களுக்கு மன்னிப்புகளும் இரக்கங்களும் கிருபைகளும் உண்டென்று உங்களுக்கு வந்திருக்கிறோம் சுவாமி. வேண்டிக் கொள்ளுகிறோம் வேண்டி இந்த காலங்களில் இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவரே நீங்க காண்கிறீங்க ஆண்கிறீங்க. மனந்திரும்பட்டும் சுவாமி, மனந்திரும்பட்டும் சுவாமி. அக்கிரமமான காரியங்கள், பாவமான காரியங்கள், கொடுமையான காரியங்கள் ஆண்டவரே, அநியாயங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய், நீதிக்கு பயப்படுவர்களாய், உண்மைக்கு பயப்படுகிறவர்களாய் தகப்பனே இந்த காலங்களில் இருக்கிற எல்லா கொடுமைகளையும் ஆண்டவரே ஜனங்கள் நீங்கி மன சமாதானம் சந்தோஷம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்று ஜெயிக்கிறோம் சுவாமி. தகப்பனே பயங்கரமான காரியங்களை எல்லாம் ஆண்டவரை நீக்கி போட்டு ஆண்டவரே சமாதானமும் சந்தோஷமும் ஆண்டவரே இந்த ஜனங்கள் மத்தியில் வரும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் வேண்டிக் கொள்ளுகிறோம் வேண்டிக் கொள்ளுகிறோம். கிருபைதானப்பா கிருபைதானப்பா, பூமி கடையாந்திரம் எல்லாம் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக இருக்கிற சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஒருவர் தான் கெட்டு போவது உங்களை சுத்தமல்லாதவரே, அப்படியான சேவன் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதே உங்களை சுத்தமாயிருக்கிற சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அப்பா கிருபை கிருபை, தகுதியற்றவங்களுக்கு கிருபை, இந்த மக்களுக்கு கிருபை அப்பா. இந்த கிருபையின் காலத்தில் இந்த அனுக்கிற காலத்தில் ஆண்டவரே ஜனங்கள் தங்களை தாழ்த்தி மனம் திரும்பட்டது சுவாமி. வந்திருந்து நன்மையான காரியங்களை காணட்டும் செய்யட்டும் ஆண்டவரே. வேண்டிக் கொள்ளும் யுத்தத்தின ஆலை ஆண்டவரே, எத்தனையோ ஜனங்கள்ல பட்டு கண்ணீரோடு அழுகிற மக்கள் உண்டு சுவாமி. இவர்களுடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படவன், சாபங்கள் எல்லாம் நீக்கப்படவன் ஆண்டவரே. எங்களுடைய முகத்தை தேடி சுகமத்தை இவர்கள் பெற வேணும் சுவாமி. கத்தாவே, எங்களுடைய இருதயங்களில் எல்லாம் நீங்க நிரப்பும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இந்த மக்களுக்கு வேண்டியான ஆறுதலும் தயவும் நீங்க தான் பாகங்கள் இந்த பகுதியில் இருந்தாலும் தகப்பனே. இவர்களை ஆற்றி தேற்றி ஆண்டவரே, இவர்களை காரியங்களும் வந்து மன்னித்து சுகமத்தை ஆண்டவரே கற்றுவிடும்படியாய் வண்டிக் கொள்வோம் சுவாமி. நாட்களில் ஆண்டவரே, சத்தியம் ஆண்டவரே, இவளை எங்களை நிரப்பட்டு சுவாமி, இறப்பட்டு கீழ்படுகிறவளாய் அதன்படி நடக்கிறவளாய் தகப்பனே, தங்களை ஒப்பு கொடுத்து சமாதானத்தை சந்தோஷத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வண்டிக் கொள்வோம், இவர்களுக்காக வண்டிக் கொள்வோம், இவர்களுக்காக வண்டி வியாதி அப்பா வியாதி கொடுமை ஆண்டவரே, வியாதி வெள்ளப்படுகிறையானங்கள் ஆண்டவரே, குக்குரல் ஆண்டவரே, கண்ணீர் ஆண்டவரே, வியாதியின் கொடுமையினால் ஆண்டவரை தவிக்கிற மக்கள் பெருகிக்கொண்டே போறாள் சுவாமி. பாவமும் சாவங்களும் இவர்களை விட்டு நீங்க ஆண்டவர் இவர்கள் சுகம் பெற்று ஆசீர்வாதம் பெற்று தகப்பனே பால்வடைய வேண்டும் என்று உங்களுக்கு ஜபிக்கிறோம் சுவாமி. இவருடைய வாழ்க்கையில நீங்க தான் சுகம் அளிக்கிற கர்த்தர், நீங்க தான் பரிகாரி, நீங்க தான் தேவன் என்று சொல்லி ஆண்டவரே இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில மன்மாதிரியாக உங்களை வைத்து தங்களுடைய வாழ்க்கை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறவளாய் மாறி சுகத்தை பெற வேண்டும் என்று ஜீவிக்கிறோம் சுவாமி. அவளுக்கு தேசிங்கப்பா தேசங்குளத்தில் வந்த ஆண்டவரே வியாதியத்தை தானும் பெருமையாய் போனது அப்படியான தேவன் சுவாமி. ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குற தேவன் சுவாமி. தகப்பனே அப்படியான காலம் இந்த காலத்தில் உண்டு சுவாமி. உங்களிடமாய் ஆண்டவரை நோக்கி வருகிற ஒருவர் தானும் ஆண்டவரே கத்தாவே சுகம் பெறாமல் போனதில்லை ஆண்டவர். அப்படியான தேவன் சுவாமி, உங்கள் சுகத்தை கொடுத்திருக்கிறீங்க சுவாமி, சுகத்தை பெற்றிருக்கிறார் சுவாமி. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுவோம். வியாதிகள் எல்லாம் நீங்கி போட்டு நாங்கள் சுகமும் சந்தோஷமும் சமாதானமாய் ஆட வேண்டும் என்று விற்கிறோம் சுவாமி. தேவைகளோடு சந்திக்கிற வியாதியஸ்தர்களுக்கு உதவிகளை அனுப்பி கொடுங்க சுவாமி. உதவியாற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் தாங்குகிற மக்களை அனுப்பி கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக வண்டிக் கொள்ளுறோம். முதியோர்களப்பா வியாதி படுக்கையில் ஆண்டவரே கைவிடப்பட்டவர்களாய் அநாதைகளாய் ஆண்டவரே இருக்கிற முதியோர்கள் உண்டு சுவாமி. தகப்பனே வைத்தியசாலைகள் நிரம்பி வழிகிற முதியோர்கள் உண்டு சுவாமி. என் தகப்பனே பரிகாரியை கத்தர் ஆறுதல் படுத்துற நீங்க, யார் கைவிட்டாலும் கைவிடாத கத்தர் நீங்க என்று சொன்னி ஆண்டவரே. அவர்களை காத்து கொண்டு வாரீங்க சுவாமி. அதுக்கான செய்கிற நன்மைகள் ஆண்டவரே சொல்லி முடியாத ஈவுகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவர். தகப்பனே இவர்களுக்கு அந்த ஈவுகளையும் நன்மைகளை நீங்க கொடுக்கிறபடினால் நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்வோம். வியாதிகளை நோக்கி பார்க்கிறபடினா நன்றி சொல்லுவோம். ஆதரவை நீங்க செய்திருக்கிறபடினா நன்றி சொல்லுவோம். அப்பாங்களை நன்றி சொல்லத்தான் முடியும் ஆண்டவரே. தகப்பனே இறங்குற தேவன் நீங்க, உதவி செய்கிற தேவன் நீங்க அப்பா, நீங்க அப்பா. உங்களால் ஆகாதது ஒன்றுமில்லை சுவாமி. அப்படியான தேவன் ஆண்டவரே, அப்படியான தேவன், இரக்கத்தின் தேவன், கருணையின் தேவன் ஆண்டவரே, தயவன் தேவன் அப்பா. உங்களை போல ஒரு தேவன் இல்லையப்பா. அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவர்களுடைய ஆத்மா ஆண்டவரே மரண தருவாய் இருப்பார்களான தங்களுடைய ஆத்மாவை ஆண்டவரே அவர்கள் உங்களமா ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உங்களோட ராஜ்யத்தை சேர்த்து கொள்ளப்படட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தாங்குங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் கிருபையப்பா. அப்பா தேசங்களை ஆண்டு கொண்டிருக்க தலைவர்களுக்காக வேண்டிக்கும் நீதியும் உண்மையும் ஆண்டவரே இவர்கள் ஆளுகள் இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும் சுவாமி. தேசங்களில் உள்ள மக்கள் எத்தனையோ மக்கள் நீதிகள் புரட்டப்பட்ட அநீதியான அக்கிரமத்தினாலும் தவித்து கண்ணீரோடு அலைகிற மக்கள் அப்பா தகப்பனே, நீதி செய்கிற தலைவர்கள் தேசத்தை ஆளுகளாய் மாறட்டும் ஆண்டவர். நீதியும் நியாயம் அந்த மக்களுக்கு கிடைக்கிற தலைவர்களாக வழி நடத்துங்க சுவாமி. தேவ பயமுகர்களுடைய இருதயத்தை நிரப்பட்டு நீதி நிரப்பட்டும் இவருடைய கரங்கள் வேதம் இருக்கட்டு சுவாமி ஆண்டவர். அப்படியாக ஆளுகிறவனாய் இவர்களை நடத்துங்க சுவாமி. தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், அதிகாரத்தில் இருக்க ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்வோம். தகப்பனே நீதி நியாயம் அதிகாரத்தில் இருக்கிறது சுவாமி. அழுகை எல்லா அதிகாரம் எல்லாம் நீங்க நன்மை கேதுவாக வைத்தது சுவாமி. எல்லாம் நன்மையாகவே ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் தகப்பனே. தேசங்களில் நிற்கிறான வீரர்களுக்காக எந்தெந்த யுத்தகலத்தில் நிற்கிறார்களோ சுவாமி தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இவருடைய ஆத்மா அவங்களுடைய கரங்களில் இருக்கிற சுவாமி நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுடைய குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வோம் ஆண்டவரே. தேவனே இவருடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் நாட்களில் ஆண்டவரே பாதுகாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் தேவனே அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் நீங்க நீதியாக விளங்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம். ரட்சிக்கப்படட்டும் சுவாமி, வார்த்தைகளுக்கு செய் கொடுக்கிற மக்களாய் வாழட்டும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தாப்பனே, வேண்டிக் கொள்ளுறேன் தாப்பனே. ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. இந்த நாட்களில் நிற்கிற ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. கடைசி நாட்களில் நிற்கிற ஊழியர்களும் கூட ஊழியத்தை ஆண்டவரே தியாகத்தோடும் உண்மையோடும் செய்கிறவர்களாய் எங்கெங்கெல்லாம் நிலையில நிற்கிறார்களோ ஆண்டவரே ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கொடுத்து ஜனங்களாய் ஏற்றப்படுத்துகிறவளாய் இந்த கடைசி நாட்கள் இந்த கிருபையின் காலத்தில் காலத்தில் ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துறவர்களாய் இவர்கள் ஒவ்வொருவரும் எங்கெல்லாம் நிற்கிறார்கள் உரியம் செய்யத்தக்கதான வாஞ்சியையும் பலத்தையும் கற்றடைங்க சுவாமி. வேண்டிய சுகத்தை கொடுங்க சுவாமி, சமாதானத்தை கொடுங்க சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டி ஊழியத்தை விட்டு விழுந்து போன ஊழியர்களாண்டவரே தகப்பனே பெருகி கொண்டிருக்கிறார் சுவாமி. சாத்தானுக்கு சரி கொடுத்து பிரியான உபதேசங்களை சரி கொடுத்து தங்களுடைய சுய காரியங்களுக்காக ஊழியங்களை விட்டு ஆண்டவரே விழுந்து போய் ஆண்டவரே எங்கெல்லாம் நிற்கிறார்கள் சுவாமி சந்திங்க சுவாமி. இவருடைய இருதயங்களில் ஆண்டவரே உங்களுடைய அன்பு ஊற்றப்படட்டும் சுவாமி. உங்களுடைய மகத்துவமான ஊழியம் ஆண்டவரே இவருடைய இருதயங்களை ஊற்றப்படட்டும் சுவாமி. இவர்களும் பெற்றும் சுவாமி இன்னமாய் சத்துருவானவன் ஆண்டவரே தூஷிக்காதபடி ஆண்டவரே இவர்களுடைய நாமத்தை உயர்த்துகிறவளாய் பானந்திரும் பட்டும் ஆண்டவரை ஊழியத்தை செய்யட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். மன்னிப்புள்ள இரகங்களும் உண்டு சுவாமிகளை பாதபடியில் வந்து கத்தாவே இவர்கள் மன்னிக்கப்பட்டு ஆண்டவரே இவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்று இவர்கள் பிள்ளைய குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. நன்றி நன்றி சொல்லு தகப்பனே. ஆண்டவரே இந்த நாட்கள் எனக்கு இருக்கிற சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆண்டவரே சபைகள் எல்லாம் பரிசுத்தப்படட்டும் சுவாமி, பரிசுத்தப்படட்டும் சுவாமி. எங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய வார்த்தை ஒன்றே ஆண்டவரே சபைகளில் சொல்லப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே தங்களுடைய இஷ்டத்தின்படி ஆண்டவரே தங்களுடைய வழிகளின்படி ஆண்டவரே சபையை ஆண்டவரே நடத்தாதபடி ஆண்டவரை போதவர் மாடுகளும் ஊழியக்காரர்களும் ஆண்டவரே தேவ வசனத்தை கவனமாக ஆண்டவரே பயபக்தியோடு உண்மையோடு ஆண்டவரே ஜனங்களுக்கு சபைகளுக்கு கொடுக்கிறவளாய் மாறட்டும். பரிசுத்தப்படுத்தட்டும் சபைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே. மனவாட்சி சபைகளாக ஆண்டவரே எங்களுடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படும் சபைகளாக ஒவ்வொரு சபைகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சபைகளில் இருக்கிற குழப்பங்கள் ஆண்டவரே பிரிவினைகள் ஆண்டவரே பாவங்கள் வசதிகள் எல்லாம் சபையை விட்டு நீங்கி ஆண்டவரே மக்கள் எல்லாம் குடும்பம் குடும்பமாய் ஆண்டவரே ஆவியோடும் மேயோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களை ஆதரிக்கிறவர்களாய் ஆண்டவரே வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் தங்களுடைய வாழ்க்கையை சாட்சியுள்ள வாழ்க்கையாக மாற்றுகிறவர்களாய் ஒருவரே நடத்தும் ஒவ்வொரு சபைகளும் ஆண்டவரே நீங்க கொடுத்த விலை அதிகம் ஆண்டவரே நீங்க எவ்வளவோ கிரியம் கொடுத்திருக்கிறீங்க சுவாமி சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் எங்கெல்லாம் இருக்கிறதோ உங்களுடைய சபைகள் தகப்பனே இந்த நாட்களில் நாளைக்கு நாள் பரிசுத்தப்பட உலகத்தோடு ஓடாதபடி ஆண்டவர் ஐயா உங்களுடைய சமூகத்துல உங்களுடைய வழிகளில் ஆண்டவர் ஓடத்தக்க வேலத்தை ஆண்டவர் சபைக்கு கொடுங்கப்போ சத்ருவானவன் எங்கொள்ளாதபடி ஆண்டவர் ஆண்டவரே சபை காக்கப்பட வேண்டும் என்று வைக்கிறோம் சபைகளுக்காக வேண்டி போதர்மாருக்காக வேண்டிக் கொள்ளும் ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் வெலப்படுத்துங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா வார்த்தைகளை கொடுங்கப்பா பந்தய காக்கிற நிலமேப்பர்களாக நடத்துங்கப்பா அவர்களுக்காக வேண்டி இவருடைய குடும்பங்கள் இந்த நாட்களில் மற்றவர்களுக்கு ஆண்ட முன்மாதிரியாக சாட்சி உள்ளவர்களா ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் அப்பா அந்த நாட்களில் நடத்துங்கப்பா நடத்துங்கப்பா குடும்பங்களை எல்லாம் நடத்துங்கப்பா இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் பனி நன்றி ஆண்டவர் தேசங்கள் எல்லாம் வறட்சி ஆண்டவரே வேலை இல்லையப்பா ஜனங்களுடைய கூக்குரல் ஆண்டவர் போராட்டம் ஆண்டவர் பற்றாக்குறை ஆண்டவர் இதுக்கெல்லாம் காரணமாயிருக்கிற பாவங்கள் சாபங்கள் எல்லாம் ஆண்டவரே ஜனங்களை விட்டு நீங்கி தேசம் வாழ்வடைய வேண்டும் என்று வைக்கிறோம் ஆண்டவரே இவர்கள் உங்களை நோக்கி கூப்பிடட்டும் உங்களை நோக்கி கூக்குரல் இடட்டும் தங்களுடைய மாமிசத்தின்படி அல்ல ஆண்டவரே தகப்பனே வறட்சி நீங்கிற கத்தை நீங்க ஆண்டவரே செழிப்பை தருகிற கத்தை நீங்க என்று சொல்லி ஆண்டவரே தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு தங்களுடைய முகத்தை உங்களிடமாய் திருப்பி ஆண்டவரே தேசத்துக்காக ஆண்டவரை வேண்டுகிற மக்களாய் தங்களுடைய வாழ்வுக்காக வேண்டுகிற மக்களாய் ஆண்டவரே ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இருக்கிற ஒரு நேர உணவு இல்லாமல் ஆண்டவரே பசியும் கொடுமையாண்டும் ஆண்டவரே இருக்கிற மக்களுடைய சுவாகங்கள் முறிக்கப்படட்டும் பாவங்கள் முறிக்கப்படட்டும் ஆண்டவரே இவர்களுடைய பசியை போக்கத்தக்க ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க சுவாமி அப்பா ஜீவனுள்ளோர் எல்லோருக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன் அப்படியான தேவன் சுவாமி பசினால ஜனங்களை வருந்த விடாத தேவன் வனாந்தரத்துல கூட வந்தவரே ஆண்டவரே உங்களிடமாயிருந்த மக்களை ஆண்டவரை போஷித்து அனுப்பின தேவன் இவர்களும் ஆண்டவரே உங்களிடமாய் வந்து நீங்க போஷிக்கிற தேவனாய் அவர்களுக்கு ஆறுதல் செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளும் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆண்டவரே ஒவ்வொருவரும் சொல்வார்களாக ஒவ்வொருவரும் சொல்வார்களாக கிருபைதான் அப்பா கிருபைதான் அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகப்பனே சகப்பனே இந்த நாட்களில் ஆண்டவரே ஐயா ராஜ்யத்தின் சுவிசேஷம் சால யாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை எங்களுடைய ஆண்டவரே ஒருவர் தான் உங்களோட வருகையிலே கட்டு போய்விடாதபடி ஆண்டவரே அடிக்கத்தக்கதாய் அவ்வளவாய் நீங்க அன்புள்ளதவனாயிருக்கிறீங்க சுவாமி அவ்வளவு அன்புள்ளதவனாயிருக்கிறோம் அன்பு காலகல உயரம் இல்லை சுவாமி நாங்கள் மாத்திரம் ஆண்டவர் ஜனங்களும் மாத்திரம் ஆண்டவர் தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும் இவர்களுக்கு வேண்டிய மன்னிப்பு இறக்கங்களில் நீங்க தான் சுவாமி மன்னிக்கிறதில் நீங்கள் தலை சிறந்ததேவன் சுவாமி தயவில தயவு பெறுத்தவர் நீங்க சுவாமி தகப்பனே நீங்க சுவாமி ஆண்டவரே இந்த நாட்களில் உங்களை சுவிசேஷம் ஆரம்பிக்கப்படுகிறபடி நான் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆனால் அதற்குரிய காலத்தை நீங்க தந்திருக்கிறீங்க டெக்னாலஜி வளர்ந்து ஆண்டவர் இவ்வளவு வேகமாய் ஆண்டவர் எங்களை வார்த்தைகள் சொல்ல முடியும் அவ்வளவான காலத்தை நீங்க தந்திருக்கிறீங்க எல்லாங்களாதானாலும் மனிதனால் ஒன்றும் இல்லை இப்ப நீங்க கொடுத்த அறிவு ஆண்டவர் ஆண்டவரே, நீங்க கொடுத்த அறிவு அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஐயா. இவர்கள் ஆண்டவரே பெரிய ஊழியம் வந்து ஆண்டவரே மீடியாக்கள் உண்டு, டெலிவிஷன் உண்டு, இன்னும் எத்தனையோ விதமான ஊழியங்கள் நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டி கொள்ளுறோம். தங்களுக்கென்றெல்லாம் உங்களுக்காக, உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக, உங்களுடைய மாமத்தின் மகிமைக்காக செயல்படத்தக்கல ஒவ்வொரு ஊழியங்களையும் சீர்களாய் நடத்துங்க. இவர்களுடைய தேவைகள் எல்லாம் நீங்க பார்த்துக் கொள்வீங்க சுவாமி. குடும்பங்களை எல்லாம் நடத்துவீங்க சுவாமி. ஒவ்வொரு வார்த்தைகள் வசனங்கள் ஒவ்வொன்றும் பிரயாசப்படுகிற காரியங்கள் ஆண்டவரே விநாயகர் தாய் போகாதபடி தகப்பன ஒவ்வொரு எல்லாம் தொட்டு குணமாக்கும்படி மனம் திரும்புக செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தகப்பனே வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளும் இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களை ஊழியத்துக்கு இன்னும் ஆண்டவரே ஜனங்கள் தேவை சுவாமி. உட வார்த்தையை சொல்லுகிற மக்கள் வேணும் சுவாமி. தகப்பனே இந்த நாட்கள் மக்கள் ஆண்டவரே எந்த இடத்திலும் தகப்ப வேலைகளோ பலசாலைகளிலோ காண்கிற மக்களுக்கோ உங்களுடைய அன்பை செயல் சொல்லக்கூடிய ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை காட்டளிடுங்க சுவாமி. பயத்தை எடுத்து போடுங்க சுவாமி. எப்பொழுதும் உங்களோட நாமத்தை ஆண்டவை வெத்துறவுளாய் உங்களோட நாமத்தை சொல்லுறவுளாய் இவர்கள் வழி நடத்துங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். எல்லாம் தேவையான இடங்களுக்கு போகக்கூடிய மிஷனரிகள் ஊழியர்கள் தேவை சுவாமி, தேவை. உலக வேகமாய் ஆண்டவரை வார்த்தை சொல்லப்படுகிற இடங்களுக்கு தேவையோ சுவாமி இந்த நாட்களில் வேணும் சுவாமி. உங்களோட வருகையோ மிக சமீபம் ஆண்டவரை. காலங்களும் சூழ்நிலைகளும் ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லிக்கொண்டே இருக்கிற சுவாமி ஆண்டவரே நீங்க தான பாதவி செய்யவன். இந்த இடங்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய ஊழியர்களை எழுப்பி கொடுங்க. இந்த இடங்களில் நிற்கிற ஊழியர்கள் மிஷனர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். கண்ணீரோடு நிற்கிறார் சுவாமி, அடிக்கப்படுகிறார் சுவாமி, வியாதியோடு இருக்கிறார் சுவாமி. தாங்குங்க, ஆறுதல் படுத்துங்க, ஆறுதல் படுத்துங்க. கஷ்டமான பிரதேசங்களான தேவைகளோடு நிற்கிறார் சுவாமி. தேவைகளை சந்திக்கிற மக்களை எழுப்பி கொடுங்க. உதாரத்தம் உள்ள மக்களை எழுப்பி ஆண்டவரே இந்த நாட்களில் ஒன்றும் பூமிக்குரியது ஒன்றும் உதவாது சுவாமி. அப்படியான உணர்வை ஆண்டவரை ஜனங்களுக்கு கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை காட்டுகிறவர்களாய் மாறச்ச சுவாமி. தேவையோடு நிற்கிற ஊழியர்களுக்கு ஆண்டவரே இவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தினால் உதவி செய்து அந்த ஊழியங்கள் வளரும்படி செய்யுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டி அந்த இடத்து மக்களும் ஆண்டவரே அப்பனே ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆசீர்வதிக்கப்படுவேன் சுவாமி. ஒவ்வொரு இரண்ட சேசங்களும் ஆண்டவரே இவர்களிலிருந்து வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி, வெளிச்சத்தை காண வேணும். அதனுடைய காலங்கள் எங்களுடைய ஆதீனத்தில் உண்டு சுவாமி, ஆதீனத்தில் உண்டு சுவாமி. நீதியின் தேவன், நியாயத்தின் தேவன் சுவாமி. நீதியின்படி ஆண்டு அதின் காலத்தில் ஆண்டவரே ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செய்ய வருகிற தேவன் சுவாமி. அப்பா நீங்க மாறுவது இல்லையப்பா, நீங்க மாறாதவர் அப்பா. அன்றும் ஒன்றும் இருக்கிறவராய் இருக்கிற தேவன் சுவாமி. சகபனே இரண்ட சேஷங்கள் இருக்க மக்களுக்காக வேண்டிக்கொள்ளும், இரண்ட சேஷத்தில் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக்கொள்ளும், இரண்ட சேஷங்கள் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக்கொள்ளும். ஜனங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் வெளிச்சம் உண்டாவதா, வெளிச்சம் உண்டாவது. நீங்க தானப்பா அந்த வெளிச்சம், உங்களோட வசனம் தானப்பா வெளிச்சம். சகப்பனே உதவி செய்யப்பா, உதவி செய்யப்பா. இந்த நாட்கள் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக்கொள்ளும். காலத்து நிக்கிற மக்கள் அப்பா அன்பில்லையப்பா, அன்பில்லையப்பா. குடும்பங்கள் எல்லாம் பிரிந்து பெற்றோர்கள் எல்லாம் அங்கும் இங்குமாய் கண்ணீரோடு தெரிகிற அன்பற்ற காலத்தில் இருக்கிறார்கள் சுவாமி, இருக்கிறார்கள் சுவாமி. பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இருக்கிறார்கள் சுவாமி. தகப்பனே ஒரு விஷயம், ஒரு விஷயம் கூட அன்பினால் நிரப்புங்கப்பா, உங்களோட அன்பினால் நிரப்பும். கூட அன்புதான் அப்பா இவர்களை சரிப்படுத்த முடியும். ஆண்டவரே சகலத்தையும் தாங்க செய்ய முடியும். நிரப்புங்கப்பா, ஒரு விஷயம் கூட அறிவிக்கும் அன்பா, அன்பினாவிய ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. சுத்தாவியானவரு பின்னாரியாதவர்கள் மேலும் கூட அன்பினாவிய ஊற்றுங்கப்பா. அன்பு வரட்டும் சுவாமி, அன்பு ஒருவரை ஒருவர் நேசிக்கிற அன்பு வரட்டும் சுவாமி. இவர்களுக்காக வந்து ஹாலிய பிள்ளைகளுக்காக வேண்டி கொள்வோம் சுவாமி. அப்பா ஹாலிய பிள்ளைகளை நாட்களில் ஆண்டவர் அப்பா அவர்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் நியாயங்கள் சுத்தங்கள் எல்லாம் ஆண்டவர் பெருகிக்கொண்டே போகிறோம் சுவாமி. சத்துருவானவன் கையில் விழுந்து ஆண்டவர் இந்த வாலிய பிள்ளைகளை நான் நின்று கொண்டு போறாங்க சுவாமி. மீட்டுக்கொள்ளுங்கப்பா, பேட்டுக்கொள்ளுங்கப்பா, பிள்ளாராகும் ஆண்டவரே. இதோட பெற்றோர்களுக்காக வேண்டி கொள்ளணும், இந்த பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுற பெற்றோர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க சுவாம். அவருடைய கண்ணீர் பிள்ளைகளுக்காக கண்ணீர்களை நோக்கி பார்க்கட்டு சுவாம். தகப்பனி இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். கிருவை செய்யுங்க, கிருவை கடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளணும், தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளும். தேசமங்குடி தேசம் பாவங்கள் சாதங்கள் எல்லாம் ரத்தத்தினால் கழுவப்படுது. ஒரு விசை கழுவுங்கப்பா, ஒரு விசை கழுவுங்கப்பா. எல்லா சிசுகளையும் மன்னித்து, எல்லா பாவங்களையும் மன்னித்து, எல்லா மறுதல்களையும் மன்னித்து, ஒரு விசை என் தகப்பனே உங்கள் இறக்கத்தின் கண்கள் அப்பா அவங்களுக்கு இருவைங்க அந்த தேசத்துக்கு இறக்கம் செய்யும்படியாகி வண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் தேசத்தின் தலைவர்களையும் நடத்துங்க சுவாம். தேசத்தில் இருக்கிற எங்களுடைய உறவுகளையும் நடத்துங்க சுவாம். எங்கெல்லாம் எங்களுடைய உறவுகள் இருக்கிறார்களோ எல்லா மக்களும் ரட்சிக்கப்படட்டும், மணந்திரும்பட்டும் சுவாமி. கடவுளுக்காக வேண்டிக்கொள். ஆண்டவரே இலங்கை தேசத்துக்காக வேண்டிக்கொள்ளும், இலங்கை தேசத்துக்காக வேண்டிக்கொள்ளும், இலங்கை தேசத்துக்காக வேண்டிக்கொள்ளும். தகப்பனே, தகப்பனை தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேணும் சுவாம். ஆசீர்வதிக்கு இன்னும் இன்னும் ஆண்டவரே தேசம் ஆண்டவரே கெட்டு போய் கூடாதபடி தகப்பனே, ஜனங்கள் மனந்திரும்பி மனந்திரும்பி தங்களுடைய வழிகளை எல்லாம் விட்டு விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் நீங்கி பாவங்கள் அசுத்தங்கள் அநீதிகள் எல்லாம் தேசத்தை விட்டு ஜனங்கள் ஆண்டவரை விடுதலை பெற வேண்டும் என்று விக்கிறோம். அப்பா இறக்கம் செய்யுங்கப்பா, தயவு செய்யுங்கப்பா, தேசத்துக்கு நன்மையை தாங்கப்பா. ஜனாதிபதியும் அவரோடு இருக்கிற மந்திரிமார்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சேர்வதிங்க இரண்ட தேசமாகிய ஆண்டவரே, இந்திய தேசம் இந்திய தேசம் இந்திய தேசம் குருட்டாட்டம் நீங்கட்டும் ஆண்டவரே, குருட்டாட்டம் நீங்கட்டும் ஆண்டவரே. இருள் நாதிக்கமெல்லாம் நீங்கி மனந்திரும்ப கோடி மக்கள் இருக்கிறார்கள் சுவாமி. கோடி மக்களுடைய கண்களும் திறக்கப்படட்டும் சுவாமி. இந்திய தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளும், எப்படியாக ஒரு தேசங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தின் நன்மைக்காக சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளும், சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. சமாதானத்தை கட்டளையிடுங்க சுவாமி, ஆசீர்வதிங்க சுவாமி. நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். எப்படியாக ஆண்டவரே ஒரு ஜனங்களை எங்கள் சமூகத்தில் வைக்கிறோம் சுவாமி. உங்களுடைய சமூகத்தில் தான் தகப்பனே வைக்கிறோம் சுவாமி. தகப்பனே ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. கிருபையின் கண்கள் ஆண்டவரே நோக்கி பார்க்குவதா, நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவர். அன்னை போலம் இறக்கங்களும் தாய்வர் உங்களுக்கு சுவாமி. இவர்களுக்காக வந்து தங்கமன் ரேடியோக்காக வேண்டிக்கோ, நடத்துற பிள்ளைகளுக்காக வேண்டிக்கோ, நடந்திருக்க ஊழியர்களுக்காக வேண்டிக்கோ. தேவைகள் எதுவும் நடத்த வேண்டிய வழிகளும் பரிசுத்தாவியான விலையும் என்னென்று நடத்தி அப்பா இன்னமாய் ஆண்டவரே அவருடைய காரியங்கள் ஒன்றையும் ஐயா நீங்க வெளிப்படுத்தி சுவாமி ஐயா அவங்கள சித்தத்தின்படி நடத்த உதவி செய்யுங்க சுவாமி. அவருடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எங்கிருந்தாலும் தகப்பனே எங்களுடைய பாதுகாப்பின் கரம் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கரம் அவர்களை மூடுவதாகும். எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வண்டிக் கொள்ளும், என் பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வண்டிக் கொள்ளும். ஏமாட்டு மாயபத்தை கேட்டு அப்பா அவங்கள சமாதானத்தினால் எங்களை நிரப்பி இம்மாட்டு மாய வழி நடத்துறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் நீங்க தானா, எல்லா கணமும் நீங்க தானா, எல்லா புகழும் நீங்க தான்ப்பா. அப்பா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், சொல்லிக்கிறோம் ஐயா, சொல்லிக்கிறோம். அப்பா பிதாவே எல்லா ஜனங்களையும் ஆண்டவரையும் கூட சமூகத்தில்தான் கொண்டு வந்திருக்கிறோம் சுவாமி. கேட்கிறவரே நன்றி சொல்லுகிறோம், ஆசீர்வதிக்கிறவரே நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே எல்லா கணமும் துதியும் மகிம் தான் உங்களுக்கு தான், ஏசு கிறிஸ்து நாமத்தில் வந்திக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமீன். நன்றி அம்மா. இன்னொரு நேரடி ஒளிபரப்பை ஜெப வேளையிலே நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்துக்குரு. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சந்தை சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாரான்னு வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா, காட் பிளஸ் யூ.
1: ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களையும் வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக. ஆமென். ஆமென். ஆமென்.
0: ஆமென். ஆமென். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒளிபரப்பு. இணைந்திருக்கிறோம் ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற தலைப்பின் கீழே தேவ செய்தி எடுத்து வருகிறார் சகோதரி சசிகலா ருபேகா அவர்கள். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்
2: கொள்வோம்.
0: ஆமேன். ஆமேன்.
3: குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்று இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று செவ்வாய்க்கிழமை ஜூலை மாதம் 7ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, தேவன் உங்கள் சேவையை மதிக்கிறார். ஆரம்ப வசனமாக கொலோசெயர் 3:23 பார்ப்போம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுக்காக செய்யும் ஒவ்வொரு காரியமும் அவருக்கு மிகவும் முக்கியமானது. சபையில் உதவுவது, ஜெபிப்பது, பாடுவது, காணிக்கை கொடுப்பது அல்லது மற்றவர்களிடம் அன்பாக நடப்பது எதுவாக இருந்தாலும் தேவன் அதை எல்லாம் பார்க்கிறார். அதனால் அவர் மகிழ்ச்சி அடைகிறார். வேதாகமம் 1 கொரிந்தியர் 3:9 சொல்கிறது, நாங்கள் தேவனுடைய உடன் வேலைக்காரர்கள் என்று. அதாவது நீங்கள் தேவனோடு சேர்ந்து வேலை செய்கிறீர்கள். சில நேரங்களில் நீங்கள் செய்வது மிகவும் சிறிய காரியம் என்று நினைக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் அது மிகவும் மதிப்பு மிக்கது. உங்கள் வார்த்தைகள், செயல்கள் மற்றும் நீங்கள் எடுக்கும் நல்ல முடிவுகள் மூலம் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த முடியும். அதனால் தான் தேவன் மகிழ்ச்சியுடனும் சிறப்புடனும் நல்ல இருதயத்துடனும் அவருக்கு சேவை செய்யும்படி விரும்புகிறார். தேவன் உங்கள் வாழ்க்கைக்காக அழகான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின் ஒரு பகுதி தான் அவருக்கு சேவை செய்வது. எனவே சந்தோஷத்துடனும் விருப்பமுள்ள இருதயத்துடனும் உங்கள் சிறந்ததை செய்யுங்கள். உங்கள் சேவை தேவனுக்கு மிகவும் அருமையானது. அவர் உங்களில் மகிழ்ச்சி அடைகிறார். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பான கர்த்தாவே, உமக்கு சேவை செய்யும் வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி. என்னிடம் ஒப்படைக்கப்படும் ஒவ்வொரு பொறுப்பையும் நான் உண்மையுடன் செய்கிறேன். என் சேவை உமக்கு ஸ்தோத்திரத்தையும் மகிமையையும் கொண்டு வருகிறது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. உங்கள் வசனத்தின் மூலம் இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவருடன் கூட பேசியதற்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கும்

பரிபூரண சித்தப்படி ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்காக இருக்க அவர்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நீங்க சொல்லியிருக்கிறீங்க ராஜா, உங்க கிருபை போதும் என்று அந்த கிருபையால் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் முடிசூட்டுங்க. இன்றைய நாளுக்குரிய கிருபையால் தாங்குங்க.

0: ஆர்ப்பாட்டம் தேவையில்லை, அர்ப்பணிப்பு தேவை. தேவனின் படைக்கு எண்ணிக்கை தேவையில்லை, ஜெப வீரர் தேவை. ஆர்ப்பாட்டம் தேவையில்லை, அர்ப்பணிப்பு தேவை. அதிகாலை அர்ப்பணிப்பு, இது ஆலையிலே கிடைத்த அழகு முட்டல்லவா நமக்கு. கண்ணீரால் என் ஜெபத்துக்கு கதை சொல்கிறேன். தூரலும் இல்லை, மலையும் இல்லை, நான் மட்டும் நனைகிறேன் உம் தொடுகையில். தூரலும் இல்லை, மலையும் இல்லை, நான் மட்டும் நனைகிறேன் உம் தொடுகையில். வலிய கரமொன்று என் கண்ணீரை துடைக்கிறதே, என் ஆனந்தமே என் இன்பமே நன்றியப்பா. கோபம் மோகம் காமம் பாவம் சாபம், இவையெல்லாம் அதிகாலை ஜெபத்தீயின் சுருக்கம். நாம் வார்த்தையினும் ஆயுதத்தை கையில் எடுப்போம். வானங்கள் வசப்படும் நம் கைகளுக்குள், எல்லா திசைகளும் நமக்குள் அடங்கும். நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தரின் குரலை கேட்கும் காதுகள் பாக்கியம் உள்ளவைகள். அதிகாலை ஜெபத்தில் நாமும் கேட்கலாம் அவர் குரலை. அப்போது உள்ளத்தில் ஆனந்தம் உள்ளுக்குள் உரடுக்கும். வசந்தம் வீசி வரும், வானம் வசமாகும் எம்மிடம். அதிகாலையில் ஆவியானவரின் மேன் தொடுதலை உணர முடியும். அப்போது தெய்வீக சமாதானத்தால் ஆட்கொள்ளப்படுகிறோம். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும். இதயம் வலிக்கும் நோவுகளை கொண்ட இடவுகளால் நமது தோள்களும் தளர்ந்து கால்களும் தள்ளாடி மூச்சு திணறும் அவல நிலை கூட தோன்றலாம். ஆனாலும் விடியல் ஒன்று காத்திருக்கிறதே. பாடுகள் நிறைந்த இரவுகள் மாறி பாட்டுக்கள் நிறைந்த பகல்கள் வரும் என் அன்பு உறவுகளே. ஜெபத்தின் மூலம், அதிகாலை ஜெபத்தின் மூலம் கனியுண்ண வந்த பறவைகள் நாங்கள். ஆவியின் கனியுண்ண வந்த பறவைகள் நாங்கள். வெறும் மரம் கொத்தி பறவையாய் வாழலாமா என் சொந்தங்களே? நம்மை நேர்படுத்த உதவும் அற்புத மார்க்கம், என் மனம் இங்கே சொட்டு சொட்டாய் வழியிடுங்கே அதிகாலை ஜெபத்தில். என் மனம் இங்கே சொட்டு சொட்டாய் வழியிடுங்கே அதிகாலை ஜெபத்தில். அழுகை நிருகள் அப்போது இடம் தெரியாமல் மறைந்துவிடும். நமக்காக ஜாவையும் செய்து முடிக்க போற தேவனை நம்பி விடியலுக்கு உயிர் கொடுப்போம். திசைகள் எங்கும் சுசேஷ ஒளி பரவட்டும். என் நண்பரே, இருட்டோடு போராடி அதிகாலையே நான் எழுந்து உம் முகம் தேடுகையில், மலச்சோலையில் வீசும் சுகந்தம் உம்மி சொக்கி போகுமையா. என் அப்பனே, இருட்டோடு போராடி அதிகாலை நான் எழுந்து உம்முகம் தேடுகையில், மலச்சோலையில் வீசும் சுகந்தம் உம்முன் சொக்கி போகுமையா. நாம் ஜெபத்தில் கேட்பதை மட்டுமல்ல, கேட்காததையும் பெற்றுக் கொள்ள முடியும் அவர் சித்தத்தில். என் கண்களில் நீர் மல்கிய போது என் கண்ணீரை துடைக்கும் என் தகுப்பனே, எப்படி கைமாறு செய்வேன் அப்பனே. மலரோடு உரசும் காற்றாய் அதிகாலை ஜெபத்தில், என் மனதோடு மனசாரவும் கிருபை வேண்டுமையா எனக்கு. மலரோடு உரசும் காற்றாய் அதிகாலை ஜெபத்தில், என் மனதோடு மனதாரவும் கிருபை வேண்டுமையா எனக்கு. பெண் பனி கொட்டு மிரவின் நடு நிசையிலே என் கால்கள் மண்டி போட, மன்னவா நான் மனதார ஜெபிக்கையிலே, அழாதே என் அரவணைக்கும் என் அப்பனே, அகிலத்தை ஆள்பவனே, நன்றியப்பா என் சொந்தமே. அழாதே என் அரவணைக்கும் அப்பனே, அகிலத்தை ஆள்பவனே, நன்றியப்பா என் சொந்தமே. காற்றின் பேர் செய்யும் மலை பாடும் பாடலும், கோடி கீர்த்தனமும் கவிகோர்த்த வார்த்தைகளும் அதிகாலை ஜெபம் போல் இன்பம் தருமோ. எனக்குள்ளேயும் ஒரு பிடிவாதம், நான் விட்டு கொடுப்பதாயில்லை உம் வார்த்தையின் மீது கொண்ட நம்பிக்கையை. அடையில் தான் தேன் இருக்கும், ஆலையில் தான் முத்திருக்கும், அதிகாலையில் தான் ஆண்டவாகும் தரிசனம் இருக்கும், அதிகாலையில் தான் ஆண்டவாகும் தரிசனம் இருக்கும். கர்த்தாவே உமக்காகவே காத்திருக்கிறேன் தரிசனம் வேண்டி, ஒவ்வொரு நிமிடமும் உம் அன்பு என் மேல் சொட்ட சொட்ட உமக்காகவே அதிகாலை விழித்திருக்கிறேன் என் விண்ணவரே. ஒவ்வொரு நிமிடமும் உம் அன்பு என் மேல் சொட்ட சொட்ட உமக்காகவே அதிகாலமே விழித்திருக்கிறேன் என் விண்ணவரே. எளிமையில் வாழ்ந்திடும் அதிகால ஜெபத்தின் வலிமையும் ஓரழகு, உம் அன்பை மொழிந்திடும் மொழியழகே தனி அழகு தானே ஐயா. உம் அன்பை மொழிந்திடும் மொழியழகே தனி அழகு தானே ஐயா. அதிகாலை இதுவென விடிவள்ளி சொன்ன பின்பும் இனியும் தூக்கம் வேண்டுமா என் உறவுகளே? அதிகாலை இதுவென விடிவள்ளி சொன்ன பின்பும் இனியும் தூக்கம் வேண்டுமா என் உறவுகளே? என் அப்பனே ஜப சிந்தையுடன் மலரெடுத்து செந்தமிழில் கவிப்படித்து உந்தனுக்கு சூட்டிவிட்டேன் ஐயா. ஜப சிந்தையுடன் மலரெடுத்து செந்தமிழில் கவிப்படித்து உந்தனுக்கு சூட்டிவிட்டேன் ஐயா என கூறி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இயேசுவினிய நாமத்தில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி மேரி தங்கலிங்கம். நன்றி அப்பா, நன்றிகள், நன்றிகள் அனைவருக்கும்.
1: ஆமேன், ஆமேன். நன்றாக ஒரு இந்த மாதிரி காலை எழும்பி நாங்கள் ஜபிக்கும் ஜபத்தின் ஆளவார நன்மைகளை பற்றி நன்றாக ஒரு கவிதையை ஏற்றி வந்து பகிர்ந்து கொண்டீர்கள் சிஸ்டர் மேரி தங்கலிங்கம். கர்த்தர் உங்களையும் அந்த உங்களுக்கு கொடுத்த வரத்தின் மூலமாக இன்னும் நிறைய தாளந்துகளையும் இயற்றுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து இன்னும் கொண்டு வந்து உங்களை உபயோகிப்பாராக. நித்திய வெளிச்சத்துல மட்டுமில்ல எல்லா இடத்துலயும்.
2: நன்றி சிஸ்டர் ரஞ்சினி, நன்றி உங்களுக்கு, நன்றி.
1: தேங்க்யூ, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ சிஸ்டர் மேரி தங்கலிங்கம். ஆமென், ஆமென். அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் டாலி அவர்களை அழைக்க போகிறோம். அவர் வந்து உயிரலுக்காக ஜபிப்பார். ஐ வுட் லைக் டு இன்வைட் சிஸ்டர் டாலி அட் திஸ் மோமெண்ட் டு பி ஏபிள் டு கம் அண்ட் ப்ரே ஃபார் த வொர்க்கர்ஸ். சிஸ்டர் டாலி வாருங்கள், வந்து ஜபியுங்க, பாட்டையும் பாடுங்க. டைம் இன்றைக்கு டைம் கொஞ்சம் குறைந்து இருக்கிறபடியால் நீங்கள் ஜபித்து விட்டு போகலாம். நானும் அது முதலாவது வார்த்தையும் கொண்டு வருவதும் வேண்டுமென்று அத்துடன் நான் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்காக ஜெபிக்க வேணும் என்றபடியால் நீங்கள் ஜெபித்து விட்டு நான் அதை தொடர்ந்து நானும் ஜெபிக்கிறேன். சிஸ்டர் டாலி, சிஸ்டர் டாலி,
3: யா பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். I unmuted it and again it's got thank you Lord Jesus. நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா உங்களோட துதிகளின் மூலமாக எங்களுக்கு பதில் கொடுத்து எங்களுக்கு ஆண்டவரே அந்த நித்திய ஜீவிய ஜீவன் எங்களுக்கு கொடுத்து வழி நடத்துகிற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். அப்பா வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் புதிதாக வரப்போ வந்திருக்கிறவர்களும் வரப்போறவர்களுக்கும் ஆண்டவரே உங்களோட வல்லமையும் கிருபையும் உங்களோட சத்தியத்தையும் வெளிப்படுத்தி அதிகமாக உங்களோட உன்னதத்தின் அருளை எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா நேற்றும் இன்று மாறாதவரே இன்றும் ஆண்டவரே கர்த்தரே என் பலனும் என் கீதமும் அவர் எனக்கு இரட்சகருமா இருக்கிறபடியா நன்றி செலுத்துற அப்பா. ஒவ்வொருவருக்கும் உங்களோட அநாத அன்ப அநாத அன்பை கொடுத்து ஆண்டவரே உங்களோட அபிஷேகத்தை கொடுத்து அழைத்து வந்த ஊழியக்காரர்களை இப்பொழுது நித்திய வெளிச்சத்தில் ஆண்டவரே வெளிச்சமாக ஒளியாக எங்களுக்குள்ள வந்து கிரிகை செய்யற கிருபைகளுக்கு அவனி நன்றி செலுத்துறேன். அப்பா உங்களோட கிருபை, உங்களோட கிருபை எப்பொழுது நல்லது துதிக்கும் பொழுது அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபையின் மூலமாக ஆண்டவரே நீங்க அழைத்து வந்த ஊழியக்காரர்களுக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா நீங்க ஆதி மந்தமும் அல்பாவும் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிற கர்த்தரே இப்பொழுதும் எங்களுக்கு ஆதி மந்து அந்தமா இருந்து ஒவ்வொருத்தர ஊழியக்காரங்கள தேவைகளை சந்தித்து அவர்களை உங்களுக்கு உகந்த வாசனையாக அவர்களை நீங்க அழைத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அப்ப அப்பா நீங்க நன்றியுள்ள தகப்பனே, இப்பொழுது மாண்டவரே புதிதான காரியங்களை ஒவ்வொரு உள்ளங்களில் மாண்டவரே பெரிதான அற்புதமான காரியங்கள் செய்த ஆண்டவரே, நாங்க அறிந்தும் அறியாததும் இருக்க அப்பா மறைவில் இருக்க இரகசியங்களை அப்பா வெளிப்படுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமப்படுவனும். புதிதான காரியங்களை நீங்க நடத்தி வர்ற கிருபைகளுக்கான நன்றி. காலை தொடக்க இப்பொழுது வரையும் நடத்துகிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் ஆண்டவரே நான் நன்றி செலுத்துறேன். உங்களுக்கென்று வேறு புரிந்த வாழ்க்கை வாழ்வதற்கு உலகத்தை வெறுத்து உங்கள் சிலுவையை முன் எடுத்து சென்று உங்களை மட்டுமே மகிமப்படுத்துவதற்கு யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க அப்பா. உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று கூறி உங்களோட பரிமள தைலத்தை ஒவ்வொரு உள்ளங்களையும் புதிதாக கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஒரு வசனம் வந்து இதை பாடுற கத்திரருக்கு இன்றைய காலம் வர புதிதான அபிஷேகத்தின் மூலமாக கத்திரங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது கத்திரங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அதுக்காணி நன்றி செலுத்துறேன். ஒவ்வொருதையும் இரத்த கோட்டத்துல மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தையே மட்டுமே உயர்த்துவதற்கு நித்திய வெளிச்சத்துல ஒவ்வொருதரையும் பிரதர் லெஸ்ட்ரி சிஸ்டர் ரீட்டா அழைத்து வந்து இந்த பெரிதான வானொலி ஊடாக இந்த கூலியம் செய்வதற்கு கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இன்னும் அவங்க இரத்த கோட்டைகளை மறுத்து வைங்க. மகேந்திரன் ஐயாவை மாண்டவரே அவங்க கூடி நடத்துற இந்த ஊழியம் பெரிதானது. உங்களோட பார்வைக்கு இது பெரிதில்லை ஆண்டவரே. உமால முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. இப்பொழுது எங்கள் மத்தியில் அபிஷேகத்தை உபவாச அபிஷேகம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற அந்த ஊழியங்கள் அப்பா அற்புதமாகவும் அதிசயமாகவும் அப்பா நீங்க ஆசீர்வதித்து வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி இப்பொழுதும் எங்கள் மத்தியில் இருந்து எங்களை ஆசீர்வதி கொண்டிருக்கிற கிருபைக்கு நன்றி செலுத்தி யாரையும் உங்களோட கரத்துல ஒப்ப கொடுக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. புதிய ஒரு பந்தி மட்டும் பாடுற கத்தர் இதை இவ்வளவு அழகா எங்கள் யாவரையும் அவருடைய இரத்தத்தினால கழுவினார். அந்த அந்த இரத்தத்துல ஒவ்வொரு வல்லமை உள்ளது என்று மட்டுமே அதை சொல்லிட்டு நம்பிக்கிறேன். ஆமென். அப்பா புதிய வாழ்க்கையை கொடுத்த தகப்பனே மக்கு நன்றி. புதிய வாழ்வில ஆண்டுவிலே நீங்க உங்களுடைய ஞானத்தையும் அன்பையும் தேவ பயத்தையும் கொடுத்து இந்த பாடலை புதிதாக இன்றும் இந்த நேரத்திலும் புதிதாக ஒவ்வொரு உள்ளங்களையும் நீங்க புதிதாக்கி அழைத்து வந்த கிருவையும் கொடுத்து புதிதான காரியங்களை தெரியப்படுத்துகிற கிருவைகளுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட சித்தம் மட்டுமே நடைபெற வேண்டும் என்று கூறி சிறிய ஒரு பாடல் பாடுறேன். ஆமே.

தீனேனோ த்ரே பெரும் காற்றும் நீ ரே பெருமாளை போ.

பரலோக பிதாவே, உங்களுக்கு கொடுத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர் சிந்திய ரத்தத்தினாலே எங்களை கொடுத்த ரட்சிப்புக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர் மூலமாய் கொடுத்த அன்புக்காய், பாதுகாப்புக்காய், ரட்சிப்புக்காய், விடுதலைக்காய், ஆண்டவரே சுகபெல ஒவ்வொன்றுக்காய் நாங்கள் துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, இதயத்தை ஒருமுகப்படுத்துங்க அப்பா. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. இன்னையும் ஆண்டவரே சிலுவைக்கு பின்பாக மறைத்து என்னுடைய வார்த்தைகள் ஆண்டவரே எல்லாமும் சித்தப்படி உம்முடைய திட்டப்படியும் பேசத்தக்கதாக ஆண்டவரே என் வாயிலே வார்த்தைகளை வைப்பீராக. சிலுவைக்கு பின்னாக மறைத்து நீரே உயர்ந்திரும் ஆண்டவரே, நீரே பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே நாங்கள் அதிகமாக பார்க்கும் போது நான் எங்களுடைய ஜெப குழுவுக்கு அதிகமாக வந்த செய்திகள் என்னென்றால், அநேகர் புதுவிதமான வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலர் மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்கு போயும் அவர்களுக்கு சுகம் இல்லாததுனாலே படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு மிகவும் அதிகமாக பிளீடிங் செல்கிறது. இவ்விதமாய் அநேக செய்திகள் எங்களுக்கு ஜெபிக்கும்படியாக வந்ததுண்டு. இதை பார்க்கும் போது உண்மையாகவே ஆண்டவரிடம் மன்றாடி ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருப்பதை நான் பார்த்தேன். ஆகவே கர்த்தருடைய பாதத்திலே இதை நான் ஒப்புவித்து ஜெபித்தேன். ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுவிதமான வியாதிகள், சில வியாதிகளுக்கு மருத்துவரனே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறதே, ஆனால் பரம வைத்தியராகிய நீர் எல்லாவற்றையும் அறிந்தவர் அல்லவோ? ஆகவே நீர் இவர்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அனுதினமும் அவர்களுக்காக மன்றாடி ஜெபிப்பது வழக்கம். இந்த வேளையிலே கர்த்தர் அந்த நாட்களிலே என்னை இந்த வார்த்தைக்கூடாக தேற்றி பலப்படுத்தினார். மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள். இந்த நீதியின் சூரியனை பற்றித்தான் நாங்கள் பார்க்க போவோம். இவர் யார்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற புதிதாக கேட்கிற அன்பு உள்ளங்களே, இந்த நீதியின் சூரியன் யார்? இவருக்கு நாங்கள் இறைவனுக்கு பயந்து நடக்கிறவர்களா இருக்கும் பொழுது இந்த நீதியின் சூரியன் நம்மேல் உதிப்பார். அவருடைய சட்டையின் கீழே நமக்கு ஆரோக்கியம் இருக்குமா? ஆகவேதான் இந்த நீதியின் சூரியன் யார் என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் நம் எல்லோருக்கும் தெரிந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பிறந்த போது இருளில் இருக்கிற ஜனங்கள் என்னவாம் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, யோவானிலே 1:9 இவ்விதமாய் கூறுகிறது, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று கூறுகிறார். இந்த ஒளியை நாம் கேட்கிறவளாக மட்டுமல்ல, இந்த ஒளியை நாம் அனுபவிக்க வேண்டும், அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அவருடைய நாமத்தின் மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுதுதான் அவருடைய புத்திரராக மாற முடியும். அவருடைய வார்த்தை கூறுகிறது யோவானிலே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அன்பானவர்களே, இந்த நீதியின் சூரியனை நாம் அறிவது மட்டுமல்ல, நாம் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நீதியின் சூரியனாயிருக்கிற இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். எப்படி நாம் பூமியில் காண்கின்ற சூரியனை நாங்கள் பார்க்கிறோம், அது ஒவ்வொரு நாளும் உதிக்கும் போது இருள் தானாக அகன்று போகிறது. இரவை பார்க்கிறோம், இரவிலே எல்லோரும் தூக்கத்துக்கு சென்று விடுவோம், பட்சிகள் கூட உறங்கிவிடும், மிருகங்கள் கூட படுத்துவிடும். அந்த வேளையிலே இந்த சூரியன் காலையில் அதிகாலையில் உதிக்கிற வேளையிலே என்னவாம் அந்த இருள் தானாக அகன்று போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போலத்தான் அவர் இயேசு கிறிஸ்துவாகிய நீதியின் சூரியனை ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் கடன் என்கிற இருள், பொருளாதார பிரச்சனை என்கிற இருள், பயம் என்கிற இருள்,
வியாதி என்கிற இருள், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற சூழ்நிலை என்கிற இருள், இன்னும் குழப்பங்கள் பிரிவினைகள் என்ற இருள் எல்லாம் தானாகவே விலகி போகும். எப்படி என்றால், உலகம் சூரியனை வெளிச்சத்தை பெற்று இந்த உயிரினங்கள் என்னவாம் காலையிலே புத்துணர்ச்சியை பெற்று பட்சிகளின் சப்தம், கடமைக்கு செல்பவர்களின் சப்தம், வாகனங்களின் சத்தம் எல்லாம் கேட்கிற வேளையிலே எப்படி ஒரு உலகம் விழித்தெழும்பி ஒரு உயிரோட்டம் உள்ளதாக காணப்படுகிறதோ, அப்படித்தான் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவருடைய வாழ்க்கையிலே பிரவேசிக்கும் போது, அவரை விசுவாசித்து ஏற்றுக் கொள்ளும் பொழுது அன்பானவர்களே, அவருடைய வாழ்வு ஒரு புத்துணர்ச்சியை பெறும், ஒரு உயிர் பெறும், அதாவது லைஃப் உண்டாகும். அவர் நாங்கள் பார்க்கிறோம், அவருடைய வார்த்தை என்னவா ஜீவனை நாங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அவருடைய வார்த்தை சொல்றது ஆவியும் ஜீவன், அதை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய புத்திரராய் மாறுவது மட்டுமல்ல, விடுதலையையும் வெளிச்சத்தையும் அந்த சந்தோஷத்தையும் அந்த ஆர்வத்தையும் அந்த மகிழ்ச்சியையும் நாங்கள் அனுபவிக்க முடியும். இயேசு வருத்தங்கள் வேதனைகள் அனுபவிக்கும் மக்களை பார்த்து அந்த இயேசுவாகிய நீதியின் சூரியன் என்ன கூறுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். இப்படி கூறிய ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இந்த உங்களுடைய வருத்தம் பாரமா, வியாதியா, வேதனையா, கவலையா, துன்பமா, தனிமையா, மரணமா, எதுவானாலும் அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு ஆறுதல் உண்டு. இன்றைக்கு உலகம் ஆறுதல் இல்லாமல் தவிக்கிறதை பார்க்கிறோம். எங்கும் போர் சத்தங்கள் கேட்கிறது, எங்கும் வியாதியின் சத்தங்கள் கேட்கிறது, எங்கும் பஞ்சத்தின் சத்தங்கள், எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள் நிறைந்த இந்த கொடுமையான இந்த உலகம், பொல்லாங்கலுக்குள் கிடக்கிற இந்த உலகத்திலே இருந்து நாம் தப்பி சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்றால் ஆண்டவர் கூறுகிறார், அவருடைய ஒரே பேரான யோவான் 3:16 அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகம் என்று சொல்லும் போது உங்களில் எண்ணில் அன்பு கூர்ந்தார். அவரை விசுவாசிக்கிற உங்களுக்கு என்னவா நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த உலகத்தோடு முடிந்து விடுவதில்லை இந்த உறவு. இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்கள் மரணத்தின் பின், இந்த உலக வாழ்க்கையின் பின்பு நாங்கள் அவரோடு கூட நித்திய நித்தியமாய் வாழும்படியாக அவர் எங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறார். ஆகவே அவரை விசுவாசிக்கிற நாம் கெட்டு போவதில்லை, நம்முடைய ஆவி ஆத்மா கெட்டு போவதில்லை, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று பார்க்கிறோம். நாம் தேவனுடைய ஒழுங்கின்படி இந்த காண்கிற இந்த சூரியன் எப்படி ஒவ்வொரு நாளும் ஓய்வில்லாமல் உதித்து ஒளியை கெடுக்கிறதோ, அவ்விதமாகவே தான் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள

சோதனைகளை வெற்றி பெற வேண்டுமே ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவின் ஒளி கொடுக்கிற நீதியின் சூரியனை விசுவாசிக்கும் போது நாமும் இயேசு கிறிஸ்துவின் ஒளியை பெற்று பிரகாசிப்போம். நீதிமொழிகள் 4:18 விதமாய் கூறுகிறது, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நீங்கள் இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் போது அவருடைய ஒளி என்று நாங்கள் பார்க்கும் போது அவருடைய கிருபையை குறிக்கிறது. அது அவருடைய கிருபையை பெற்று நாங்கள் நீதிமான்களாக மாறும் போது அதிகம் அதிகமாக உங்களுடைய பாதைகள், உங்களுடைய வழிகள், உங்களுடைய கிரியைகள் பிரகாசிக்கும். உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் மறைந்து அவருடைய ஒளிக்கு முன்பாகவே எதுவும் நீக்க முடியாது. இருள் எப்படி சூரியன் சாதாரண நம்ம கண்களால் பார்க்கிற இந்த சூரியன் மூலமாக இருள் எவ்விதமாய் தானாய் அகன்று போகிறதே, அவ்விதமாக நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வரும் பொழுது அவருடைய கிரியையினாலே நாங்கள் நிறையும் பொழுது எங்களுடைய கிரியைகள் எல்லாம் எப்படி இருக்கிறதா, நடுப்பகல் வரைக்கும் பாதைகள், உங்கள் வழிகள், கிரியைகள் எல்லாம் பிரகாசிக்கப்படும். அது மட்டுமல்ல, நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலே வரும் பொழுது ஏசாயா 60:19 கூறியபடி, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். அன்புள்ளவர்களே, எவ்வளவு பாக்கியம் பாருங்கள், எங்களுக்கு நீ இந்த சூரியன் வெளிச்சம் இல்ல, பகலுடைய அந்த வெளிச்சம் இல்ல, சந்திரன் இரவில வெளிச்சம் இல்லவா, எங்களுக்கு யாராம் வெளிச்சம், கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். அவருடைய தேவன் நமக்கு மகிமையுமாயிருப்பார். என்ன சலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்று பாருங்கள். ஆபகூக்கிலே அங்கே ஆபகூக்கிலே அவர் கூறுகிறார், 3:4, அவருடைய பிரகாசம் சூரியன் போல் இருந்தது, அவருடைய கரத்தில் இருந்து கிரணங்கள் வீசின, அவருடைய பராக்கிரமம் அங்கே மறைந்திருந்தது, அவருடைய கையிலே பராக்கிரமம் மறைந்திருந்தது. இஸ்ரவேலரை வழி நடத்தும் போது அவருடைய சரித்திரத்தை நாங்கள் பார்க்கும் போது அவருடைய ஓங்கும் புயமும் பலத்த கரமும் தான் அவ்விதமான காரியங்களை செய்தது என்று பார்க்கலாம். 10 வாதைகள், அந்த 10 வாதைகளும் இஸ்ரவேலரை தாக்காதபடி எதிரிகளை மடங்கடித்தது. எதிரிகள் வெட்டுண்டும் விழுந்தார்கள், எதிரிகள் அங்கே சிவந்த சமுத்திரத்திலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். பாருங்கள், அவர்களுக்கு எதிராய் வந்தவர்கள் மறைந்து போனார்கள். அவருடைய ஓங்கும் புயமும் பலத்த கரமும் பாருங்கள், அவருடைய மகிமையான கிரியைகளை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், 2வதாக, அதன் செட்டைகளின் மறைவிலே என்ன இருக்குமா, ஆரோக்கியம் இருக்கு. யாத்ராவும் 19:4 நாங்கள் பார்க்கிறோம், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டீர்களே என்றார். அந்த எகிப்திலே பாவத்தின் அடிமைத்தனத்திலே அவர்கள் விக்கிரக வணக்கங்களிலே ஈடுபட்டிருந்த பொழுது, அவர்கள் மற்ற எதிரிகளால் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த போது அங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் கழுகுகளைப் போல செட்டைகளின் மேல் உங்களை சுமந்து நான் என்னண்டையிலே சேர்த்து கொண்டேன். இவ்வளவு பெரியான ரட்சிப்பு பாருங்கள். அவர்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு அங்கே தேவன் பதில் கொடுக்கிறார். என்னவா, மோசையை அனுப்பி அந்த அடிமைத்தனத்திலிருந்து 10 வாதைகளினாலே அங்கே அவர் மேற்கொண்டு அந்த பிசாசின் பிடியில், சத்துருவின் பிடியில், பாவத்தின் பிடியில், விக்கிரக ஆராதனையின் பிடியில் இருந்து அவர்களை விடுதலை செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதான் அவர் சொல்லுகிறார், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகளுடைய செட்டையின் மேல் சுமந்து வந்ததை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டீர்களே என்றார். அது மட்டுமல்ல, நாங்கள் உபாமம் 32:11 பார்க்கும் போது அவருடைய செட்டை என்னவாம், கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல அவர் நம்மை சுமந்து வருகிற தகப்பனாக இருக்கிறார். பாருங்க, சுமந்து கொண்டது போல அவர் சுமக்கிறார். எவ்வளவு பெரிதான அற்புதம் பாருங்கள். கழுகு என்ன செய்யுமா, கூட்டை கட்டி அங்கே குஞ்சுகளை வச்சிருக்கும் போது உணவு கொடுக்கும், அது வளர்ந்து வரும்போது அவைகளை பறக்க பழக்கும்படியாக அது என்ன செய்யுமா, அது அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து மேலே கொண்டு சென்று பின்

0: மேடைகளின் மேல் அது சுமந்து கொண்டு போவதை பார்க்கிறோமா? அவங்கள் பறக்கிற வேளையிலே பறக்க பழகும் போது அது மறுபடியும் போய் தன் சட்டைகளிலே சேர்த்து சுமந்து கொண்டு போய் இவ்விதமாய் அவைகளை பழக்க பழக்குமாம். இப்படித்தான் ஆண்டவரும் நம்மை தம்முடைய காரியங்களை வளரும்படியாக ஒரு தகப்பனை போல அவர் நம்மை சுமந்து வருகிறதை நாங்கள் காண முடியும். அன்பானவர்களே, ரூத்துடைய சரித்திரத்தை நாங்கள் பார்ப்போமானால் 2:12 சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி அங்கே போவாஸ் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். விவிதமாய்த்தான் தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நாம் அறிவதினால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதினால், நீதியின் சூரியனுடைய சட்டைகளின் கீழ் நாம் வரும்போது அவர் எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அவர் நமக்கு நிறைவான பலனை அதன் மூலமாக கிடைக்கும்படி செய்வார். இன்றைக்கு நாங்கள் எவ்வளவு காரியங்கள் செய்கிறோம், மற்றவர்கள் நன்றியற்று போனார்கள், எனக்கு பலன் அதனால் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுகிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்று ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே அவர் தேவனின் நாமத்தை அறிந்து அந்த ரூத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனை அறிந்து அவள் வந்தபடியினால் அந்த யூத குலத்திலே இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியான ஒரு பாக்கியத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் அவர் பெற்றுக் கொள்கிறார். அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம், சங்கீதத்திலே தாவீது ராஜா அவர் ஒவ்வொரு முறையும் வெற்றியை காண்பதற்கு ஒரு ரகசியம் இருந்தது. அவர் தான் தேவனை பார்த்து ஜபிக்கிறார், ஒடுக்குற துன்மார்க்கனுக்கும் என்னை சூழ்ந்து கொண்டுகிற பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய சட்டையின் நிழலிலே என்னை காப்பாற்று பாதுகாப்பு உண்டு என்று சொல்லி சொல்லுகிறார். என்னை காப்பாற்று பாதுகாத்தருளும் என்று ஜபிக்கிறார். பாருங்க, அவர் சொல்லுகிறார், நீர் எனக்கு துணையா இருந்ததினால் மது சட்டையின் நிழலிலே கடி கூறுகிறேன். அவருடைய வெற்றியையும் அவர் ஆண்டவர் கொடுத்த வெற்றியாக நினைத்து அங்கே களி கூறுகிறதை பார்க்கிறோம். எவ்விதமாய் அவர் தேவனுக்கு பக்தி வைராக்கியமாய் அவருடைய நீதியின் சூரியனாகிய அவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு அவர் பயந்து நடந்தாரோ, அப்பொழுது எல்லா பிரச்சனைகளையும் எல்லா தீமையா எதிர்த்து வந்த எதிராளி ராஜாக்களிடத்தில் இருந்து பகஞ்சரிடத்தில் இருந்து அவரை பாதுகாத்தார். அவர் சொல்லுகிறார், எனக்கு இறங்கும் தேவனே, உமது சட்டையின் நிழலிலே வந்து அடைவேன். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது சட்டையின் நிழலிலே வந்தடைவார்களாக வந்தடைகிறார்கள் என்று சொல்லி அங்கே எழுதுகிறார். பாருங்கள், தேவனுடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அவருடைய சட்டை எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறது. இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாமல் வியாதியின் என்ற கொடுமையினாலே நீங்கள் வருந்துகிறீர்களா? அவருடைய சட்டையின் நிழலிலே வாருங்கள். இங்கே அவர் சொல்லுகிறார், உமது கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது சட்டையின் மறைவிலே வந்தடைவேன் என்று அங்கே அவர் சொல்லுகிறார். 91 சங்கீதத்திலே நாங்கள் வாசித்தோமானால் அவர் சொல்லுகிறார், அவர் சட்டையின் நிழலிலே அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், நீ அடைக்கலம் புகுவாய். அன்பானவர்களே, இன்றைக்கு நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் பயந்து நடக்கும் பொழுது அவர் என்ன கூறுகிறார் தெரியுமா? அவருடைய சட்டையின் நிழலிலே வந்த நமக்கு அவர் அடைக்கலம் தர விரும்புகிறார், அவர் ஆதரவாயிருக்க விரும்புகிறார். ஒரு தாயை போல் தேற்றுகிற தேவன் தகப்பனை போல் சுமக்கிறார். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதி என் சூரியன் உதிக்கும், அதன் சட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் என்கிறார். உங்கள் சட்டையின் கீழ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமானவருடைய மறைவுக்குள் நீங்கள் வந்திருப்பீர்களானால், அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையிலே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் அவருடைய சட்டையின் ஆரோக்கியம் இருக்கும் என்பது மிகவும் நிச்சயம். அன்பானவர்களே, இந்த வேளையிலே நாங்கள் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுப்போம். கேட்ட வார்த்தை வீணாய் போகாதபடி அது நல்ல நிலத்திலே விழுந்து பயன் கொடுக்கிற விதை கொடுக்கிற பலன் கொடுக்கிற கனிகளாக பலன் கொடுக்கிற மரங்களாக விருட்சங்களாக அது ஆரோக்கியமாக வளரத்தக்கதாக இந்த நாட்களிலே கேட்ட வார்த்தையை கர்த்தருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து அவருடைய சட்டையின் நிழலிலே உங்களை மூடி பாதுகாப்பாராக. அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கட்டும். அவருடைய சட்டையின் கீழே உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கட்டும் என்று கூறி நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கண்களை மூடி ஜபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளையில ஆண்டவரே உம்முடைய கரத்துல கேட்ட வார்த்தைக்காய் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நாமத்துக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக உண்டு அறியாமல் இருந்தால் நீதியின் சூரியனாகி உம்மை பற்றி அறிந்தோம். ஆண்டவரே சூரியன் உதிக்கும் பொழுது எவ்விதமாய் இந்த உலகத்திலே இருள் மறைந்து போகிறதோ அவனமாய் நீதியின் சூரியனாகிய நீர் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்துக்களும் வந்து ஆளுகை செய்யும்படி ஆண்டவரே எங்களை ஒப்புவிக்கிறோம் அப்பா. எங்களை சுற்றி இருக்கிற இருள், எங்கள் குடும்பத்தின் இருள், ஆண்டவரே வியாதி என்ற இருள், பயம் என்ற இருள் நீங்கி போவதாக. எதிர்காலத்தை குறித்து எங்கள் பிள்ளைகளை குறித்திருக்கிற பயங்கள், அவருடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், வியாதிகள், வேதனை, போராட்டங்கள் எல்லா இருளும் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும் என்று கட்டளையிடுகிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சட்டையின் கீழ் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகமும் ஆரோக்கியமும் எப்பொழுதும் தங்கும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, கீழ்ப்படுகிறவர்களாகவும் கை கொள்ளுகிறவர்களாகவும் மாற்றுங்க. அப்பொழுது நாங்கள் பாக்கியவான்களாய் இருப்போம் சுவாமி. உடைய கரத்துல முற்றுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். விசேஷமாய் ஆண்டவரே இந்த ஊழியத்தை, நித்திய வார்த்தையின் வெளிச்சத்தை ஆண்டவரே ஊழியமாய் செய்கிற ஒவ்வொருவரையும், சங்கமம் ஊழியர் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சுகமும் ஆரோக்கியம் இருப்பதாக. சட்டை நிழலிலே வந்திருக்கிற அவர்களை தீக்க ஆயுசோடு ஆண்டவரை பாதுகாத்து அவர்களுக்கு சுகமும் பலனும் எப்பொழுதும் இருக்கும்படியா உம்முடைய நாமத்திலே ஜபிக்கிறேன் அப்பா. நீ தாழ்த்தி உடைய சமூகத்திலே தந்து இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்தி வல்லமையுடைய உயிர்த்தெழுந்த எங்களுக்காய் மீண்டும் பெறப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபித்து ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நன்றி சிஸ்டர் அருந்ததி, அருமையான ஒரு வார்த்தையை வேதாகம தொகுத்து மிக அழகாக எடுத்து வைத்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதம் இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைது செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.
0: Amen. God bless you. Thank you, brother. Thank you. God bless you.
1: இதுவரை நேரம் செய்து கொடுத்தார் சிஸ்டர் அருந்ததி காப்ரோ ஒன்டாரியோ. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் அழைக்க போறோம். தயவு செய்து பேரை பேப்பரில் அடுத்துக் கொள்ளுங்கள். செய்தி பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி அழைக்க போறோம். தயவு செய்து ஒவ்வொருவரும் ஒரு நோட்புக்கை எடுங்கள், பேர் எடுங்கள், குறிச்சு கொள்ளுங்கள். வேத பாடம் நடந்து ஒரு மணித்தியாலம் நடக்க போது வேத பாடம், இந்த வேத வாரத்துல ஒவ்வொருமே குறிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்க வழங்கப்படுத்தலாம். தயவு செய்து அப்படி செய்ய. நாங்கள் இப்போது பாஸ்டர் சாமி இன்றைய நாளிலே கடந்த காலத்துல உங்களுடைய செய்தியை அநேகர் கேட்டிருக்கிறார்கள், குறிப்படுத்துகிறார்கள். இன்றைக்கும் அநேகருக்கு அதாவது 97 ரேடியோ தொடர்படுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
2: ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சங்கமம் வானொலி பணிபுரிகிற ஒவ்வொருவருக்கும், சங்கமம் வானொலி மூலமாய் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய அளவற்ற கிருபையினால் உங்கள் மத்தியிலே வேத பாடம் எடுப்பதற்கு கர்த்தர் தந்த இந்த வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கடைசி காலமாய் இருக்கிறபடியினால், கடைசி காலம் என்று சொல்லுவதை விட கடைசி காலத்தினுடைய அந்த மணி துளிகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால், எப்படி ஆகிலும் ஒரு கூட்டத்தை தேவனுக்கென்று ஆயத்தப்படுத்திட, தகுதிப்படுத்திட இந்த வேத பாடம் பிரயோஜனமாயிருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலே உயர்த்தப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற புத்தகம் இருக்கிறது. இந்த புத்தகமானது அநேக இரகசியங்களை வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை வெளிப்படுத்துகிறவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்றைய கவனியுங்கள், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை வெளிப்படுத்துகிறவர், அதாவது இரகசியங்களை, மறைபொருள்களை, தேவனுடைய இருதயத்தின் இயக்கத்தை வெளிப்படுத்துகிறவர் இயேசு கிறிஸ்து யோவான் மூலமாய். யாரை பற்றி வெளிப்படுத்துகிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்துகிறார். உங்களுக்கு அது விளங்கணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார் யோவான் மூலமாய். இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்தி காட்டுகிறது தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். அதனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கேட்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கை கொள்ளுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இந்த பல விசேஷங்களை உள்ளடக்கின புத்தகம்தான் வெளிப்படுத்தின விசேஷம். கடந்த வாரத்தில் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்திலிருந்து யோவான் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்களை நாம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 2 அதிகாரத்திலும் 3 அதிகாரத்திலும் ஆண்டவர் யோவானுடைய வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் இருந்த 7 சபைகள், அந்த 7 சபைகளை குறித்தும் 2 அதிகாரத்திலும் கர்த்தர் தெளிவாக அநேக வார்த்தைகள், அநேக காரியங்களை ஆண்டவர் பேசியிருக்கிறார். அதிலே இன்றைய காலகட்டத்தில், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில், பெர்கமு என்கிற ஒரு சபையை குறித்து நாம் தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 புத்தகங்களில் 7 சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது எபேசு சபையை குறித்து ஆண்டவர் சில காரியங்களை பேசுகிறார். அடுத்தது சிமிர்னா சபையை குறித்து பேசுகிறார். 3வது பெர்கமு சபையை குறித்து பேசுகிறார். 4வது சர்தை சபையை குறித்து பேசுகிறார். 5வது தியத்திரா சபையை குறித்து பேசுகிறார். 6வது பிலதெல்பியா சபையை குறித்து பேசுகிறார். 7வது லவோதிக்கேயா சபையை குறித்து பேசுகிறார். இது இன்றைய கால துருக்கி பட்டணத்தில் இந்த 7 சபைகளும் இருந்ததற்கான அடையாளங்கள் இன்றும் இருக்கிறது துருக்கி தேசத்தில். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரதர் மகேந்திரன் அவர்களோடு நான் பேசிக்கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், நான் நேரடியாக நான் துருக்கி போய் அந்த 7 சபைகள் இருக்கக்கூடிய இடங்களை நான் பார்த்து வந்தேன் என்று என்னிடத்தில் சொன்னார். நான் நேரில் பார்த்ததில்லை, ஆனால் அவர் பார்த்திருக்கிறார். இந்த வேத பாடம் அவருக்கு மிகவும் பிரயோஜனமாயிருந்தது, எனக்கும் மிகவும் பிரயோஜனமாயிருந்தபடியினாலே எப்படியாயினும் இதை அநேகருக்கு கடத்த வேண்டும், அநேகருக்கு இது பிரயோஜனமாயிருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்து இந்த நாளிலே இந்த வேத பாடத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க நான் கடமைப்பட்டவனாயிருக்கிறேன். நான் கொஞ்சம் வேகமாக போகாமல் சரியாக நிதானமாக விளங்கிக் கொள்ளும் வண்ணமாக உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலே மகிமைப்படுவதாக. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு முக்கியமான ஒரு ஒரு கீவேர்டு இருக்கிறது, கருப்பொருள் வார்த்தை என்று சொல்லுவார்கள் அல்லவா, அந்த மாதிரி வார்த்தை 1:19 அங்கே மிக தெளிவாக ஆண்டவர் யோவானுக்கு சொல்லுகிறார். இந்த புத்தகத்தினுடைய வெளிப்படுத்தின விசேஷம் 3 பகுதிகளை உள்ளடக்கினது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நீ கண்டவைகள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது இருக்கிறவைகள், 3வது இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகள். இவ்வளவுதான் இந்த 3 பகுதி தலைப்புகளின் அடிப்படையிலே இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஒழுங்குபடுத்தப்பட்டு நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், நீ கண்டவைகள் என்று சொல்லுவது 1வது அதிகாரத்தில் மாத்திரம் இருக்கிறது. கண்டவைகள், இப்படி தரிசனத்துல என்ன நீ பார்க்கிறாயோ, யோவானே உனக்கு கொடுக்கப்படுகிற வெளிப்படுத்தல்கள், உனக்கு காண்பிக்கக்கூடிய தரிசனம், இந்த தரிசனத்துல என்னென்ன காரியங்கள் நீ கவனிக்கிறாயோ, என்னென்ன காரியங்கள் உனக்கு வெளிப்படுத்தப்பட்டு காட்டி கொண்டு இருக்கிறதோ, இப்ப லிட்டர்ல நீ பார்க்கிற காரியத்தை உடனடியாக நீ அதை எழுது. அந்த விஷன் என்ன நான் உனக்கு சொல்லுகிறேனோ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்துகிறார், தம்மை வெளிப்படுத்தும் பொழுது அவர் அதை என்ன பண்ணுகிறார், எழுதுகிறார். அதுதான் கண்டவைகள். அதனாலதான் சொல்லுகிறார் 11வது வசனத்திலே, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புத்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சருதை, பிலதெல்பியா, லவோதேக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்போ என்ன அவர் பார்க்கிறாரோ, என்ன காண்கிறாரோ, அந்த காண்கிற காரியத்தை அவர் எழுதுகிறார். 2வது பாருங்க, இருக்கிறவைகள் என்று சொல்லப்படுவது தான் அந்த 7 சபைகள். இந்த 7 சபைகளில் என்ன இருக்கிறதோ அந்த சபையினுடைய காலகட்டங்கள், அந்த சபையினுடைய தீர்க்க தரிசன பார்வை, அந்த சபை சார்ந்திருக்கிற, அந்த சபை வந்து எதை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த இயற்கையாய் சார்ந்திருக்கிற அந்த நிலை, அவருடைய வாழ்வாதாரத்தை ஒத்துருக்கிற காரியம், அவருடைய ஆவிக்குரிய நிலை, இவைகளை எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதையெல்லாம் என்ன பண்ணுகிறார்னா, இருக்கிறவைகள், அந்த கால யோவான் வாழ்ந்த காலத்தில் இருக்கிறவைகளை கர்த்தர் என்ன செய்கிறார், யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். 3வது இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது என்று சொல்லுவதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இவைகளுக்கு பின்பு என்று சொல்லப்படும் பொழுதுதான் நீங்கள் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை கவனித்து பார்த்தால் இவைகளுக்கு பின்பு என்று ஒரு வசனம் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இவைகளுக்கு பின்பு என்று 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்ப்போம். இவைகளுக்கு பின்பு என்று நாம் சொல்லுவோமானால், சபையின் காலம் உலகத்தில் முடிவடைகிற காலத்துக்கு பின்பு நடக்கிற காரியங்கள். இந்த உலகத்திலே இப்ப நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது திருச்சபையின் காலம், நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது பரிசுத்த ஆவியானவரின் காலம், நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது சபையின் காலம், கடைசி காலம், பரிசுத்த ஆவியானவரின் காலம், சரிங்களா, கிருபையின் காலம். ஏன் கிருபையின் காலம் என்று சொன்னால், இந்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் எங்க ஆரம்பித்து எங்க முடிவதென்று என்னைக்கும் யாரால் கணிக்க முடியல. அவர் கிருபையாய் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், எல்லாரும் தேவனிடத்தில் வர வேண்டும் என்று விரும்பி அவர் காத்து கொண்டிருக்கிற ஒரு கிருபையின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், திருச்சபையின் காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இந்த திருச்சபையை யாருடைய கட்டுப்பாட்டுக்குள், இந்த உலகம் முழுவதும் இருக்கிற அந்த திருச்சபைகள் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்றால், பரிசுத்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள் ஒட்டு மொத்த திருச்சபையும் இருக்கு இருக்கிறபடியினால் இந்த சபைகள் எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளும்படி, தம்மோடு சேர்த்து கொள்ளும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற ஒரு வருகை, அதுக்கு ராப்சர் என்று சொல்லுகிறார்கள், ரகசிய வருகை என்று சொல்வார்கள். சபையை தம்மோடு சேர்த்து கொள்ளும்படி, அந்த சபையை சேர்த்து கொண்ட காலத்துக்கு பிற்பாடு நடப்பதுதான் நான்காம் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் முடிய நடக்கிற காரியங்கள். ஆகவே நாம் வேதத்தை நம்ம தியானிக்கும் பொழுது இந்த கண்ணோட்டத்தை வைத்து நாம் படிப்போமானால் நமக்கு எளிதாக இந்த காரியங்களை விளங்கிக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. பொதுவாக வெளிப்படுத்துகிற விசேஷத்தை நீங்கள் அநேகர்கள், அநேக தேவதாசர்கள், அநேக பரிசுத்தவான்கள் இந்த புத்தகத்தை விளக்கி அநேக விளக்க உரைகளை எழுதியிருக்கிறாங்க, அநேக காரியங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவரவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிற அவருடைய கர்த்தருக்கு தந்திருக்கிற அந்த ஞானத்தின் அடிப்படையிலே, அனுபவங்களின் அடிப்படையிலே, ஆண்டவரோடு கூட சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையின் அடிப்படையில் வைத்து அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார்கள். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வித்தியாசமான முறையில் வெளிப்படுத்துகிறார். அதனால் இன்றைக்கு நம்முடைய இந்த பாடம், இந்த ஏன் நான் இந்த முன்னுரையாக நான் இன்ட்ரோடக்ஷனாக சொல்கிறேன் என்றால், நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தை இந்த புத்தகத்தை எப்படி பார்க்கிறது என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொண்டால் மாத்திரமே இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. ஒவ்வொரு சபையை குறித்தும் அவர் சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், இந்த ஏழு சபைகளை குறித்து பேசப்படும் பொழுது அங்கே ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஏழு விதமாய் அறிமுகப்படுத்துகிறார். நன்றாக கவனிங்க, ஏழு விதமாய் தம்மை சபைகளுக்கு அறிமுகப்படுத்துகிறார். எபேசு சபைக்கு ஒரு முறை ஒரு விதமாய் என்ன செய்கிறார், ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். சிமிர்னா சபைக்கு சொல்லும் பொழுது முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தோரிலிருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது ஒரு அறிமுகம், அவரை குறித்து அந்த சபைக்கு ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறார். இந்த பெர்கமு சபைக்கு தன்னை அறிமுகப்படுத்தப்படும் பொழுது என்ன சொல்லி வருகிறார் என்றால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. பாருங்க, அறிமுகம் இந்த ஏழு சபைகளுக்கும் ஏழு விதமாக ஆண்டவர் தம்மை அறிமுகப்படுத்துகிறார். அப்போ தம்மை அறிமு இந்த பெர்கமு சபைக்கு அதை அறிமுகப்படுத்தும் பொழுது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் நான் யார் என்று கேட்டால், நான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவராக இந்த பெர்கமு சபைக்கு நான் வந்து நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல, ஒருவேளை கடந்த வாரத்தில் கவனிக்காதவர்கள், அது விளங்கிக் கொள்ள முடியாதவர்களாக இருந்தால் இந்த நாளில் அதை கேட்டுக்கொள்ளுங்கள். பெர்கமு என்றால் என்ன அர்த்தம் என்றால், கலப்பு திருமணம், உலகத்தோடு ஒத்து வாழுகிற, இசைந்து போகிற ஒரு ஒரு சபை. ஒரு சபை பெர்கமு என்றால் ஒத்து போவது, கலந்து போவது, இசைந்து போவது, திருமணம், கலப்பு திருமணம் என்று சொல்லுவார்கள். அப்படியான இந்த பெர்கமு என்பது இப்படி அந்த தலைப்புல தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதனாலதான் நான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தோட இந்த சபையின் காலத்துல நான் வர்றேன். ஏன் என்று கேட்டால், இந்த சபை நன்றாக வளர்ந்த வந்த சபை, நன்றாக உருவாக்கப்பட்ட சபை, நல்ல விசுவாசத்தில் இருக்கிற சபை என்று ஆண்டவர் இந்த சபையை புகழுகிறார். முதலாவது தன்னை அறிமுகப்படுத்துகிறார் முதல். இரண்டாவது, இந்த ஏழு சபைகளையும் ஆண்டவர் புகழுகிறார். ஒவ்வொரு சபையையும் ஒவ்வொரு விதமாக புகழுகிறார். புகழ்ச்சி, அந்த புகழ்ச்சி எப்படி இருக்கும்னா, வசனம் சொல்லுகிறது 13 வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 2:13 சொல்லுகிறார், சாத்தானுடைய சிங்காசனம், சாத்தானுடைய சிங்காசனத்தில் குடியிருந்தாலும் நீ உண்மையுள்ள சபையாய் நீ இருக்கிறாய். எப்படி சொல்லுகிறார், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததை நான் அறிந்திருக்கிறேன் என்று இந்த சபையை புகழுகிறார். இந்த சபை சாதாரணமான சபை இல்லைங்க. அதாவது சத்துருவினுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் ஒரு சபை மலர்ந்து நிற்கிறது. நன்றாக கவனிங்க, ஒரு சபை மலர்ந்து நிற்கிறது. இங்க அந்திப்பா என்கிற ஒரு நபர் இருக்கிறார். அந்த அந்திப்பாய் என்பவர் ஒரு தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டின ஒரு நபர். இந்த பெர்கமு சபையானது உலகத்தோடு ஒத்து போக தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது உலகத்தினுடைய காரியங்களுக்கு அந்த பெர்கமுனுடைய காலத்துல வாழ்ந்த அந்த அரசனுடைய அந்த சட்ட திட்டங்களுக்கு ஒத்து போய் அந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் சபைக்குள்ள வரும் பொழுது அதை மிகவும் பயங்கரமாய் எதிர்த்தவர் யாருன்னு அந்த அந்திப்பா. அப்பொழுது அவரை என்ன பண்ணுகிறார்கள், கொலை செய்கிறார்கள். ரத்த சாட்சியாய் அங்க மறிக்கிறார். அப்படி ரத்த சாட்சியாய் மறிக்கப்படும் சபையே கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி நின்னது. அப்படி வைராக்கியம் பாராட்டி நின்ன சபை, ஆண்டவரை மறுதலியாமல் நின்ன சபையை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அந்த சபையை புகழுகிறார். நல்ல கவனிங்க, இது சபையை புகழுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நாம் ஆண்டவருக்கு செய்த நற்கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு செய்த நற்கிரியைகள், ஆண்டவருக்கு பாராட்டுகிற வைராக்கியங்கள், ஆண்டவருக்காக நாம் நம்ம கொடுக்கிற விலைக்கிரயங்கள், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அது எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். இதை ஏழு சபைகளுக்கு மாத்திரமல்ல, ஆவியான சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வசனம் சொல்லுகிறது 17 வசனத்திலே. அதனாலே கர்த்தர் இந்த வார்த்தையை, இந்த பெர்கமு சபையின் சம்பவங்களை உங்களுக்கும் எனக்கும் ஏன் காட்டி கொடுக்கிறார் என்றால், நீங்களும் நானும் ஒரு சாத்தானுடைய சிங்காசனம் குடியிருக்கிற இடத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பெருகமுவின் காலம் என்பது கடினமான ஒரு காலம், கடினமான காலம். சாத்தான் மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல தேவ சபையை அரிக்கிற, தேவ சபையை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிற ஒரு தந்திரமான காரியத்தை செய்த ஒரு காலம் அது. நன்றி கவனிக்கணும், காலம் அது. இந்த சிமிர்னா சபை இருக்கு, பெர்கமுக்கு முன்னாடி இந்த சிமிர்னா சபை உபத்திரவத்துல எழும்பின சபை. அதனால அந்த சபையை குறிச்சு ஆண்டவர் குறை சொல்லியிருக்க மாட்டாரு. உபத்திரவம் பாடுகளை ரத்த சாட்சிகளின் மூலமாய் ஊடாக வளர்ந்த சபை, தியாகமாய் தன் ஜீவனை கொடுத்த ஒரு சபை. அந்த சரித்திரத்தை எல்லாம் படித்தோம் என்றால் நமக்கு தூக்கம் வராது. அந்த உபத்திரவத்தின் குகையில இந்த சபை மிளிர்ந்த ஒரு சபை தான் சிமிர்னா. அந்த காலம் முடிந்து அந்த உபத்திரவ காலம் பிசாசு பார்க்கிறான், எவ்வளவு நொறுக்கினாலும் இவர்கள் பெருகுகிறார்கள், எவ்வளவு அழித்தாலும் இவர்கள் பெருகுகிறார்கள், அழிக்க முடியவில்லை என்று பிசாசானவன் என்ன செய்கிறான் என்றால், இந்த சபையை இனி இந்த உபத்திரவத்துக்குள் நிற்காதபடி இந்த சபையை தந்தரமாய் தேவனிடத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவன் உலகத்தை சபைக்குள் கொண்டு வந்து தேவனை என்ன செய்கிறான், சபையிலிருந்து வெளியே பிரிப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு காலகட்டம் இருந்தபடியினாலே இன்றைக்கும் இந்த பெருகமுனுடைய காலத்தினுடைய சம்பவங்கள் உலகம் முழுவதும் எல்லா சபைகளுக்குள்ளும் அது பெருகி இருக்கிறதை கர்த்தர் உணர்த்தி உங்களையும் என்னையும் கொஞ்சம் விழித்துக் கொள்ளுங்கள் என்பதை ஞாபகப்படுத்தும்படியாக இந்த பெருகமு சபையின் சம்பவங்களை நமக்கு காட்டி கொடுக்கிறார். நன்றாக கவனியுங்கள், நன்றாக கவனியுங்கள். அந்த சபையை புகழுகிறார். உங்களுடைய ஆண்டவருக்காக நீங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஆண்டவருக்காக எவ்வளவு காரியங்கள் செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் எங்கு குடியிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையின் மத்தியில் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிறீர்கள் என்பதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனால தைரியமா ஊழியம் பண்ணுங்க, தைரியமா கர்த்தருக்காக நில்லுங்க, தைரியமா ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க, சுவிசேஷத்தை அறிவியுங்க. பாடுகளா, நிந்தைகளா, அவமானங்களா, நெருக்கங்களா, கண்ணீரா, ஆண்டவர் சமூகத்துல அறிக்கையிட்டு தேவ சமூகத்துல, ஆண்டவரே ஆதி சபைகள் கடந்து வந்த பாதையின் வழியாக என்னையும் நீர் கொண்டு போவீரனா, நான் சந்தோஷமாய் அந்த பாதையில் பயணிக்கிறேன் என்று அறிக்கை செய்யுங்கள். உங்கள் முன்னேற்றத்தின் பாதையை கர்த்தர் திறக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். மூன்றாவது, இந்த சபையை குறித்து கர்த்தர் சொல்லப்படும் பொழுது இந்த சபை செய்கிற தவறு நிந்தனை, இந்த சபையினுடைய நிந்தனையை என்ன செய்கிறார் என்றால் அங்க ஆண்டவர் காட்டி கொடுக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சபையினுடைய நிந்தனையை கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால் 14 வசனத்தை சொல்கிறார், ஆகிலும் நீ நல்ல உன்னுடைய விசுவாசத்தை நான் பார்க்கிறேன், உன்னுடைய வைராக்கியத்தை பார்க்கிறேன், ஆனால் உங்கள்ட சில குறைகள் இருக்குதுங்கிறார். குறைகள், நான் ஒரு முக்கியமான காரியத்தை உங்க மத்தியில வைக்க விரும்புகிறேன். உன்னிடத்தில் சில குறைகள் இருக்கிறது. நிக்கோலாய், அதாவது என்ன சொல்ற, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்தரன் முன்பாக போடும்படி பாலாக்கி என்பவனுக்கு போதனை செய்த பீலையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. நன்றாக கவனிங்க, இந்த பீலையாமினுடைய போதகம் என்பது நமக்கு பழைய ஏற்பாட்டில் இருக்கு, பழைய ஏற்பாட்டில் இருக்கு. இப்ப இந்த புதிய ஏற்பாட்டின் இந்த பெர்கமுனுடைய காலத்துல பீலையாமுடைய உபதேசம் ஆளுகை செய்கிறது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பீலையாமுனுடைய உபதேசம் இன்றைக்கும் உலகம் முழுவதும் பல சபைகளை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறபடியினாலதான் இந்த சபையின் காலத்தில் நடந்தவைகளை, இந்த சபையின் காலத்தில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் இன்றைக்கும் நமக்கு அப்படியே தீர்க்க தரிசனமாய் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஆதங்கத்தோடு கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஆதங்கத்தை தான் இந்த சங்கமம் மூலமா, வானொலி மூலமாக யாமையும் உங்களோடு கூட இந்த காரியங்களை கர்த்தர் பேசிக் கொண்டு வருகிறார். என்ன சொல்ல வருகிறார், சில குறை இருக்கு. என்ன குறை இருக்கு? அநேக காரியங்கள், வேசித்தனம், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதும், விக்கிரக வழிபாடுகளோடு கூட இசைந்து போவதும், இது சபைக்குள் விருக்கக்கூடாத தேவ அருவறுப்பான காரியத்தை சபை செய்ய ஆரம்பிக்கிறது. சபைக்குள் அருவறுப்புகள் நுழைகிறது. இன்னைக்கு எத்தனை சபைகளின் அருவறுப்புகளை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அருவறுப்புகளை ஆண்டவர் வெறுக்கிறார். இந்த சபைக்குள் அந்த அருவறுப்பு இருந்தது. அதனால என்ன பண்றாருன்னா, இந்த சபையினுடைய குறைகளை, அதனுடைய நிந்தனைய வெளிப்படுத்தி காட்டுகிறார். நான்காவது, இந்த சபைக்கு ஆண்டவர் எச்சரிப்பை கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பு கொடுக்கிறார்? 16 வசனத்துல சொல்றாரு, மனம் திரும்பு. நல்லா பாருங்க, மனம் திரும்பு, அல்லது என் வாயின் பட்டயத்தால் என்ன பண்ணுவேன், யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்பு என்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். மனம் திரும்பு என்கிற வார்த்தை முதலாவதாக புதிய ஏற்பாட்டிலே கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு மேலாக வார்த்தை வசனமே இல்லாமல் ஒரு இருண்ட காலமாய் காணப்பட்ட ஒரு காலம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பான அந்த மல்கியா புஸ்தகத்துக்கும் மத்தேய புஸ்தகத்துக்கும் இருக்கிற அந்த இடைப்பட்ட கால அளவு என்பது 400 ஆண்டு கால அளவுகள் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆமே, அதுல நிறைய சரித்திர சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அந்த நாட்களில் பிரத்யட்சமாய் கர்த்தருடைய வார்த்தை இல்லை. பிரத்யட்சமாய் வார்த்தை இல்லாதபடியினால் ஜனங்கள் தங்கள் மனம் போன போக்கிலே, தங்களுக்கு இஷ்டமான காரியத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு வசனம், ஒரு வார்த்தை 400 வருடங்கள் கழித்து இறங்கி வருகிறது, மனம் திரும்புங்கள். கவனிங்க, யோவான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்தும்படி வருகிறான். அவனும் எதை குறித்து பிரசங்கம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கழியோடுங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கழியோடுங்கள். அப்ப இந்த மனம் திரும்புதல் என்பது இந்த உலகத்துக்கு வந்த, இந்த புதிய பாட்டு காலத்துக்கு வந்த முதல் வார்த்தை, பரலோகத்திலிருந்து வந்த முதல் வார்த்தை. நன்றாக கவனிக்கணும், அந்த வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தொடர்கிறது, இன்றைக்கும் தொடர்கிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற காணொளி மூலமாய், வார்த்தையின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் சொல்கிற, மனம் திரும்புங்கள். தவறு தொடர்ந்து தவறு செய்கிறீர்களா, மனம் திரும்புங்கள். தொடர்ந்து பாவம் செய்கிறீர்களா, மனம் திரும்புங்கள். தொடர்ந்து தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறீர்களா, மனம் திரும்புங்கள். தவறான பாவத்தின் அடிமைத்தனத்தில் சிக்கி கொண்டிருக்கிறீர்களா, ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள். இது தேவ ஜனத்துக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அழைப்பு, ஒரு கால் என்று நான் சொல்லுவேன், ஒரு எச்சரிக்கை. ஆண்டவர் இந்த சபைக்கு எச்சரிக்கை வான் பண்றார், தயவு செய்து மனம் திரும்பியிரு. உலகம் முழுவதும் எங்கு பார்க்கிற இடங்கள்லாம் அழிவுகளை நாம் பார்க்கிறோம். பல தேசத்துல அழிவு, இந்தியாவிலும் பல வட மாநிலங்களிலும் பலத்த அழிவு நடந்து கொண்டிருக்கிறது. பல தேசங்கள் நம் கண் முன்னால் அழிந்து கொண்டிருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதை பார்த்தும் நாம், எனக்கு இதுவரைக்கும் வரல, என் ஏரியாவுக்கு என் வீட்டு பக்கத்துல இதுவரைக்கும் அழிவு வரல, அதனால நான் இருக்கலாம், ஜாலியா இருந்துக்கலாம், என்னை ஒன்றும் பாதிக்காதுன்னு நினைக்காதீங்க. எந்த நிமிடத்திலும் அழிவு வரலாம், எந்த நிமிடத்திலும் பாதிப்புகள் வரலாம், எந்த நிமிடத்திலும் பேரழிவுகள் வரலாம். இயற்கையின் மூலமாய் வருகிற ஒரு மிக பேரிடர், மிக பெரிய பெரிய பேரழிவு. ஆமென். தேசம் எங்கும் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த சத்தம் உங்களை தொடட்டும், இந்த சத்தம் உங்களை சந்திக்கட்டும். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். ஏனென்றால் இது கொடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால மனம் திரும்புங்கள். உபதேச கோளாறுகள் அதிகமாக இருக்கிறது, தவறான உபதேசங்கள் வந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நிக்கோலாய் மதஸ்தரினுடைய உபதேசம் வந்திருக்கிறது. இந்த பெர்கமோனுடைய காலத்தில், காலகட்டத்தில் தான் கத்தோலிக்க மதத்தினுடைய, கத்தோலிக்க சபையினுடைய சரித்திரம் ஆரம்பமாகிற காலம்தான் இந்த பெர்கமோ சபையின் காலம், பெர்கமோ சபையின் காலம். அதனால அந்த கத்தோலிக்கம் என்பது உருவான ஒரு காலம். அந்த அந்த அந்த அந்த எப்படி இது உருவானது? கடந்த வாரத்தில் நான் பேசி இருக்கிறேன், அதனுடைய வீடியோ இருக்கிறது. அந்த லிங்கை பிரதர் அனுப்புவார்கள், நீங்க அது கேட்டு பாருங்கள், கவனித்து பாருங்கள், அது உங்களுக்கு விளங்கும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லுகிறார், எச்சரிக்கை கொடுக்கிறார். இந்த எச்சரிக்கையை மாத்திரம் கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். என்ன ஒண்ணு சொல்லுகிறார்? ஜெயம் கொள்ள வேண்டும், வெற்றி பெற வேண்டும். ஜெயம் கொள்ள வேண்டும். என்ன ஜெயம் கொள்ள வேண்டும்? வசனம் சொல்லுகிறது 17, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த 7 சபைகளும் சொல்லுவார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்கிற இந்த வார்த்தை இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். அப்போ நாம் வாழுகிற இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும், பிசாசை ஜெயிக்க வேண்டும், மாமிசத்தை, இந்த நாம் வாழ்கிற நம்முடைய மாம்ச சரீரத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். உலகம், மாமிசம், பிசாசு, இந்த மூன்றையும் ஜெயிக்க வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் எடுத்து ஜெயித்து வா. உனக்கு இருக்கிற சவால்களை நீ ஜெயித்து வா. ஒவ்வொரு தேசத்திலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை முறையிலும் பலவிதமான போராட்டங்கள் உங்களுக்கு உண்டு, ஆவிக்குரிய தாக்குதல்கள் உண்டு. சோ இந்த ஆவிக்குரிய தாக்குதல்களை ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். ஜெயம் கொள்ளுங்கள். எப்படி ஜெயம் கொள்ளுவது? நாம் அதை படிக்கலாம். அந்த ஜெயம் கொள்ள கர்த்தர் நமக்கு ஒரு பலன் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் துணையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப ஜெயம் கொண்டு வந்தால் நான் உனக்கு ஒரு 2 விதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன் என்று இந்த சபைக்கு கர்த்தர் சொல்றார். ஜெயம் கொள்ளுங்கள். அப்போ என்ன சொல்றாரு? மறைவான மன்னாவை நான் உனக்கு கொடுப்பேன். மறைவான மன்னா. இரண்டாவது சொல்லப்படுகிறது, வெள்ளை குறிக்கள் அறியக்கூடாததான ஒரு புதிய நாமம், யாருக்கும் தெரியாத ஒரு புதிய நாமத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று இந்த சபைக்கு கர்த்தர் சொன்ன அந்த 2 விதமான மேலான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில். அதை குறிச்சுதான் கொஞ்சம் படிக்க போறோம். நான் இதுவரை நான் உங்களுக்கு சொன்னதெல்லாமே ஒரு அறிமுகம், ஒரு இன்ட்ரோடக்ஷன், இந்த புத்தகத்தினுடைய ஒரு அறிமுகம். இந்த புத்தகத்தினுடைய பெர்கமோ சபையினுடைய சத்தியம் என்னவென்றால், ஆரோக்கியமாய் உபதேசம் பண்ணு, ஆரோக்கியமாய் உபதேசம் பண்ணு. ஒரு ஆரோக்கியமாய் உபதேசம் பண்ண வேண்டும். அதுதான் இன்னைக்கு நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கிறோம். ஆரோக்கியமான உபதேசம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, ஜெயம் கொள்ளுங்கள், உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், ஜெயித்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஜெயம் எடுத்து பெற்றுக் கொள்ளுங்கள், அதற்காக நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துங்கள், அதற்காக உங்களை தகுதிப்படுத்துங்கள், கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக, கர்த்தர் நல்லவர். அந்த அதனால இன்றைக்கும் அந்த 17 வசனத்தை மையப்படுத்தின ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்க நான் பிரயாசப்படுகிறேன். இந்த வார்த்தையை நாம் கொஞ்சம் கவனிக்க கத்திருக்கிறது வருவாராக. கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொல்லி இருந்தாலும் அதை திரும்பவும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி, கொஞ்சம் அதில் விட்ட காரியங்களை தொடர்ச்சியாக பேசி ஒரு அதை அதனுடைய முழுமைக்குள் நான் கொண்டு வர நான் விரும்புகிறேன். எவ்வளவு நேர்த்தியாக பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு கற்றுக் கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பக்குவப்படுத்துவாராக. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நன்றாக நாம் கவனிக்கலாம், இந்த 17 வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். இந்த மறைவான மன்னா என்றால் என்ன என்பதை குறித்தும் கடந்த வாரத்தில் நம்ம படிச்சிட்டோம். இரண்டாவது ஆண்டவர் சொன்னார், என்ன சொல்றாருன்னா, வெண்மையான குறிக்கல்லை நான் கொடுப்பேன். வெண்மையான குறிக்கோள், பெர்கமு என்றால் வெண்மை என்று அர்த்தம். பெர்கமு என்றால் வெண்மை. அந்த பெர்கமு அந்த பட்டணத்துக்குள் போனாலே அங்க வெண்மை என்கிற அந்த வார்த்தைக்கு தகுந்த பிரகாரமே அந்த பட்டணம் வடிவமைக்கப்பட்டிருக்கும். உயர்ந்த கட்டடங்களாயிருக்கலாம், வானளாவிய கோபுரங்களாயிருக்கலாம். இப்ப தற்காலத்தில் பார்த்தால் அங்க ஒரு மசூதி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், சபையும் கொஞ்சம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அங்கே போய் பார்த்தால் வெண்மையான காரியங்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். அங்கே வெண்மையான காரியம்தான் அங்கு உயர்ந்த இடத்தை பிடித்திருக்கும். விலை உயர்ந்த வெண்மைக்குரிய காரியங்கள் அதிகமாய் இந்த பெர்கமுல பார்க்கலாம். அதனால பெர்கமு என்றால் வெண்மை என்று பொருள்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. இந்த பட்டணமானது, இந்த பெர்கமு பட்டணம், அந்த பட்டணத்தினுடைய கலாச்சாரம், அந்த பெர்கமு பட்டணத்தில் வாழ்ந்த ஜனங்களுடைய வாழ்க்கை முறை, இவைகளை வைத்தே கர்த்தர் இவர்களுக்கு ஆசீர்வாதத்தை காட்டி கொடுக்கிறார். நன்றாக கவனிக்கணும், ஒவ்வொரு சபைக்கும் அதான் காட்டி கொடுக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல பெர்கமு சபையின் காலத்தில் இருந்தவைகள் இன்றைக்கு அதிகமாக தேவ ஜனத்தை பிடித்திருக்கிறது, பற்றி பிடித்திருக்கிறது என்பதை மையப்படுத்தி தான் இந்த வார்த்தையை நான் உங்கள் மத்தியில கொண்டு வருகிறேன். கர்த்தர் அதை நமக்கு ஞானமாய் நடத்தி தர கர்த்தர் நமக்கு கிருபை தருவாரா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. இந்த பெர்கமு சபையை குறித்து பார்க்கப்படும் பொழுது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக நன்றாக கவனிங்க, வெண்மை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அப்ப அந்த வெண்மை என்கிற காரியமானது பிரதானமானது, பிரதானமான வெண்மை. அந்த பட்டணம் முழுவதும் வெண்மையான காரியங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். அங்கே அந்த வெண்மை கல் என்பது, வெள்ளை கல் என்பது ஒரு விலை உயர்ந்த கல்லுக்கு ஒப்பா, எப்படி இன்றைக்கு தங்கம் நமக்கு எவ்வளவு விலை உயர்ந்ததா இருக்கிறதோ அதுபோல அங்கு இருக்கிற அந்த வெண்மை கல் என்பது அந்த காலகட்டத்தில், யோவான் வாழ்ந்த காலகட்டத்திலே அந்த வெண்மையான கல் என்பது மிகவும் பிரபலமாகவும் ஒரு உயர்ந்த ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாகவும் அங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதாரங்களோடு கூட ஒத்து போயிருந்த ஒரு வெண்மை கல் என்பது அவரோட வாழ்க்கை முறையோடு கூட ஒத்து போயிருந்த ஒரு காரியம் வெண்மை கல். அவர்கள் அந்த வெண்மை கல் என்பது அவருடைய வாழ்க்கையோடு கூட இணைந்து பின்னி பிணைந்ததாய் இருந்தது. எந்த காரியத்தை செய்தாலும் அவர்களுடைய உலக வாழ்க்கையாய் இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கலாம், எந்த வாழ்க்கையாய் இருந்தாலும் அந்த வெண்மையான கல்லை மையப்படுத்தியே அவரோட வாழ்க்கை முறைகள் எல்லாம் அங்கு இருந்தது. இந்த வெண்மையான கல்லை குறித்து 8 விதமான காரியங்கள் அன்றைய காலகட்டத்தில் அவருடைய பழக்க வழக்கத்தில் இருந்தது. 8 காரியங்கள் இருந்தது. கடந்த வாரத்திலே ஒரு 6 காரியங்களை வேக வேகமாய் அதை நாம் பார்த்தோம் என்று நான் நினைக்கிறேன். அதை திரும்பவும் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏன் இந்த வெள்ளை கல்லிலே ஒரு புதிய நாமத்தை எழுதி நான் கையில் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த பூமியில் கிடைக்கிற விலை உயர்ந்த கற்களை இன்றைக்கும் பெர்கமுவில் போனால் நீங்கள் பார்க்கலாம். அதை பார்த்தாலே பிரம்மாண்டமாய் இருக்கும். அவர்கள் எந்த அளவுக்கு தங்களை அந்த இடத்தை அந்த விலை உயர்ந்ததாய் காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு விலை உயர்ந்ததாக அந்த வெண்மையான கற்களை வைத்து அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள், அலங்காரப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வெண்மைதான் அவங்களுடைய அலங்காரமாக இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியில எவையெல்லாம் உனக்கு அலங்காரமாய் தோன்றுகிறதோ, இந்த பூமியிலே எதெல்லாம் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறதாய் தோன்றுகிறதோ, அதை சுற்றி என்னோட வாழ்க்கை அமைந்திருக்கிறது. ஆனால் நான் பரலோகத்திலிருந்து ஒரு வெண்மையான கல்லை நான் உனக்கு கொடுக்கிறேன், அந்த கல்லில் நான் ஒரு பெயரை எழுதி கொடுக்கிறேன், ஒருவனும் அறிந்திராத, வேறு ஒருவனும் அறியக்கூடாத ஒரு புதிய நாமத்தை அதில் எழுதி நான் உன் கையில் கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப நமக்கு இது விளங்கல, எதுக்கு இந்த கல்லுல கொண்டு இந்த காலத்துல போய் கல்லுல பேர் எழுதி கொடுக்கிறாங்கிறாரே, என்ன செய்வது, அதை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்ய போறேன், எனக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கலாம். ஒருவேளை அது பெருகமூக்கு சம்பந்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கும் அதற்கும் என்ன தொடர்பு, இந்த பெருகமூக்கும் எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லையே என்று நீங்கள் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறபடியினாலே இந்த பெருகமூவுல ஆண்டவர் சொன்ன காரியம் சத்தியம். அதே நேரத்தில் இன்றைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அது மிகப்பெரிய ஆழமான சத்தியத்தை உள்ளடக்கி வெளிப்படுத்துகிற காரியமாக இருக்கிறபடியினாலே நான் தைரியமாக இந்த வார்த்தையை உங்கள் மத்தியில் வைக்க நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். கவனிக்கலாம், அந்த எட்டு விதமான காரியத்தை, நான் ஆறு காரியத்தை நான் வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். அதே நேரத்தில் அதனுடைய ரெண்டு காரியத்தை பார்க்க போறோம் எட்டுல. ஒன்று, ஆண்டவர் ஏன் இந்த வெள்ளைக்கல்லை அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக கொடுக்க வேண்டும். ஒண்ணு, அப்போ அந்த வெள்ளைக்கல்லினுடைய வழக்கங்களை நம்ம படிக்க போறோம். ஏன் அந்த வெள்ளைக்கல் அவங்களுடைய வழக்கத்தில் இருந்தது, பெர்கமுவின் காலத்தில் அந்த வழக்கத்தில் ஏன் இருந்தது, அது எந்த முறையில் இருந்ததை என்று நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, இரண்டாவது அதனுடைய ஆவிக்குரிய விளக்கத்தையும் பார்க்க போறோம். ரெண்டையும் நம்ம பார்க்கணும். எப்பொழுதுமே அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அது போல நன்மையும் அதனுடைய தீமையும். இரண்டாவது அதனுடைய உலகத்தினுடைய ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நாம் என்ன பண்ணணும், நம்ம பார்க்கணும். அதுக்குதான் இந்த வேத பாடம், அதுதான் வேத பாடம். எப்படி நமக்கு இது கற்றுக் கொடுக்கிறது, உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் என்ன, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் என்ன. இதை நாம் கணிக்க தவறுகிறதுனால்தான் அநேக நன்மைகளை நாம் இழந்து விட்டோம். ஆனால் இன்றைக்கு நாம் இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண போறோம், பேலன்ஸ் பண்ணி தியானிக்க போறோம். அப்பதான் நமக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய மேன்மையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பது புரியும். அப்ப அவங்களோட நம்பிக்கையை என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தின் மேல நம்பிக்கை வச்சு வாழாத, இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் மேல் நம்பிக்கை வைத்து வாழாத, பரலோக தேவனை நம்பி நீ வாழ வேண்டும் என்பதுதான் தேவன் நமக்கு காட்டி கொடுக்கிற சத்தியம். ஓகேங்களா, இப்ப நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கும், வெளிநாடுகள்ல நமக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கும், அந்த வேலையை நம்பி எல்லாத்தையும் நம்ம செய்வோம். குடும்பங்களை பார்ப்பது, பராமரிப்பது, நம்முடைய தேசங்கள் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்வது, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கட்டமைப்பது, எல்லாத்தையும் நம்ம செய்யறோம், எல்லாத்தையும் செய்யறோம். ஆனால் ஆனால் ஆனால் அதனுடைய ஆவிக்குரிய காரியம் என்ன, எதற்காக கர்த்தரனை கொண்டு போனார், ஆண்டவர் ஒரு சித்தத்தோடு என்னை அழைத்து கொண்டு போயிருப்பார், தேசங்களுக்கு கொண்டு போயிருப்பார், அந்த சித்தத்தை அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேனா, இல்லை இன்னமும் நான் என்னுடைய மாம்ச காரிய உலக காரியத்திற்காகவே எனக்கு கொடுத்த ஆயுச நாட்களையும் எனக்கு கொடுத்த பலத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிற பணத்தையும் நான் அப்படி செலவு பண்ணி கொண்டிருக்கிறேனா என்கிறதை பேலன்ஸ் பண்ண, ஆவிக்குரிய ரீதியாகவும் மாம்ச ரீதியாகவும் உங்களை வைத்திருக்கிற அந்த பொசிஷன்ல எப்படி இருக்கிறீங்கிறதை நிலைப்படுத்தி காட்டுவதுதான் இந்த வேத பாடம். நன்றி, கவனிக்கணும். அதனாலதான் கொஞ்சம் நான் விளக்கமாக இதை கொஞ்சம் ஆணித்தரமாக நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் நம்முடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது பார்க்கப்படும் பொழுது இந்த எட்டு அர்த்தத்தில் முதல் அவங்கள் வாழ்க்கையோடு இணைந்திருந்த முதல் காரியம் என்னவென்றால், இந்த வெள்ளைக்கல் என்ன, எதற்கு அடையாளமாக அன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையில் முக்கியமாக இருந்தது என்று கேட்டால், அன்றைய நாட்களில் அந்த பெர்கமு பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய விக்கிரக கோவில்கள் அங்கு அதிகமாக இருந்தது. விக்கிரக கோவில்கள் அங்கே பலவித வியாதியுடையவர்கள் சுகத்திற்கு வேண்டி பெருகம்புக்கு வருவார்கள். நன்றாக கவனிங்க, சுகம் கிடைக்க வேண்டும் என்று பெருகம்பு பட்டணத்துக்கு வருவார். அங்க பெருகம்புக்கு வரும்பொழுது அங்க விசேஷம் என்னவென்று கேட்டால், அங்க ட்ரீட்மெண்ட் என்னன்னா, வலு சர்ப்பத்தின் மூலம் தான் அங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. வலு சர்ப்பம், அந்த வலு சர்ப்பம் தான் மலு சர்ப்பத்தின் மூலம்தான் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை. அப்ப அந்த மலு சர்ப்பம் வந்து எங்களை விடுதலையாக்குகிறது. இந்த மலு சர்ப்பம் தான் எங்களுக்கு எங்களை வந்து பூரணமாய் சுகப்படுத்துகிறது என்பதை அவர்களுடைய பாரம்பரிய நம்பிக்கை. மலு சர்ப்பத்தின் ஆவி, மலு சர்ப்பத்தின் வல்லமைகளை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பட்டணம் பெர்கமு. அவர்கள் அதை நம்பினார்கள். அதனாலதான் பாருங்க, மருத்துவ உலகை இன்னைக்கு ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பது மலு சர்ப்பம். அதனாலதான் கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், அந்த வலு சர்ப்பத்தினுடைய இந்த டாக்டர் மெடிக்கல் WHO சொல்றாங்கல்ல, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க பாருங்க, WHO என்று நீங்கள் கூகுள்ல போய் தேடி பார்த்தால் அங்கே போடப்பட்டிருக்கும் பாருங்க, ஒரு லோகோ போடப்பட்டிருக்கும். அந்த லோகோவில் பாருங்க, இரண்டு வலு சர்ப்பத்தை நீங்கள் பார்க்கலாம். வலு சர்ப்பம் சுத்தி கொண்டு இருக்கிறதை பார்க்கலாம். இரண்டு ஒரு ராடு இருக்கிறது போல இருக்கும், அதுல ரெண்டு வலு சர்ப்பம் சுத்தி தன்னுடைய வாய் எப்படி வைத்துக் கொண்டிருக்கிறது போல இருக்கும். அந்த லோகோவை நீங்கள் பாருங்கள். யார் எடுத்தாலும் போய் கேட்டு பாருங்கள், அதன் அர்த்தத்தை போய் கேட்டு பாருங்கள், தெரியாது பாங்க. ஆனால் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கத்த சொல்கிறார், மருத்துவ உலகை அன்றைய காலகட்டத்தில் இருந்து இது எங்க உருவாச்சுன்னா பெருகமூல உருவாச்சு, பெருகமூல. அப்ப அவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, வலு சர்ப்பம் தான், வலு சர்ப்பம் தான் விடுதலை கொடுக்கக்கூடியது. அப்போ வெளி தேசங்களில் இருந்து பல இடங்களில் இருந்து வியாதியுள்ளவர்கள் வரும் பொழுது அந்த வியாதி சுகமடைந்தது என்று நம்புகிறார்கள் பாருங்க. அப்படி அவர்கள் நம்பும் பொழுது அவர்களுக்கு விலை உயர்ந்த ஒரு வெள்ளைக்கல்லை கொடுத்து, அந்த வெள்ளைக்கல்லில் அவர்களுடைய யாருக்கு சுகமடைந்ததோ அவர்களுடைய பெயரை எழுதி அவர்கள் கையில் கொடுப்பார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த கல்லை அவன் பெற்றுக் கொண்டால் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், நோயில் இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற ஒரு கல்லை அவன் பெற்றுக்கொண்டு வருவான். ஓகேங்களா? அப்ப அவனுடைய பாரம்பரிய மத நம்பிக்கையாக இருந்த அந்த நம்பிக்கையை அந்த பெர்கமு பட்டணத்தில் இருக்கிறவர்கள் நம்பினார்கள். அப்பொழுது அங்கு ஏராளமான பேர் அங்க போக ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த வலு சர்ப்பத்துடைய வல்லமை தீவிரமாய் அங்கு இருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் எதற்கு உனக்கு இந்த வெள்ளை கல்லிலே புதிய நாமத்தை எடுத்து உன் கையில ஏன் கொடுக்கிறேன்னா, வலு சர்ப்பம் தான் தன்னை விடுதலையாக்கினது என்று நினைத்து கொண்டிருக்கிற பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெர்கமு சபையே, நான் உனக்கு ஒரு வெள்ளைக்கல்லை கொடுக்கிறேன், நான் தான் உன்னை விடுதலையாக்கி இருக்கிறேன். இந்த உலகத்தினுடைய மெய்யான விடுதலை என்னால் தான் கொடுக்க முடியும். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்கிற அந்த சத்தியத்தை உடையவரை நான் இருக்கிறபடியினாலே மறித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் என்ன சொல்லுகிறார்னா, ஆவிக்குரிய விளக்கம் என்ன? அந்த வெள்ளை கல்லினுடைய உலக வழக்கம், அவர்கள் வலு சர்ப்பத்திலிருந்து விடுதலை ஆவது உலக வழக்கம், மாம்ச காரியம். ஆவிக்குரிய விளக்கத்தை சொல்லுகிறார், நான் உங்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறேன், உங்களை அக்கிரமத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறேன், நான் உங்களை உலகத்தினுடைய அசுத்தத்திலிருந்து விடுதலையாக்கியிருக்கேன். சங்கீதக்காரன் சொல்றவர், உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுக்கிற கர்த்தாவே சொல்றவர், உளையான சேற்றில கிடந்தேன், பாவ சேற்றில கிடந்தேன், பல விதமான வியாதியில் நான் இருந்தேன், அந்த வியாதியிலிருந்து கர்த்தரனை முழுமையாய் என்னை விடுதலையாக்கி என்னை கொண்டு வந்திருக்கிறார், ஒரு ஜீவனோடு வைத்திருக்கிறார். அதற்கு அடையாளமாக நான் உனக்கு ஒரு கல்லை கொடுக்கிறேன், ஒரு புதிய நாமத்தை எழுதி கொடுக்கிறேன். இந்த பெர்கமுனுடைய ஆளுகையில் இருக்க கூடிய அந்த சட்டங்கள் ஆளுகைகள் கொடுக்கிற வெள்ளை கல்லை விட பரலோகத்தில் இருந்து கொடுக்கிற வெள்ளைக்கல் விலையேற பெற்றது என்பதை காட்டி கொடுப்பதற்குத்தான் இந்த வெள்ளைக்கல் என்பதை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் பெர்கமுக்கு. இது முதல் காரியம். அப்படி நின்ற முதல் கல் விடுதலையின் கல். இந்த வெண்மை கல் வந்து விடுதலையின் கல்லாக அவர்கள் பார்த்தார்கள். அது உனக்கு நிரந்தரமான விடுதலையின் கல் அல்ல, அது அந்த அரசாங்கத்தால் பெர்கமு பட்டணத்தானால் கொடுக்கப்படுகிறதே ஒழிய நான் உனக்கு கொடுக்கிறேன், ஜெயித்து வா. இந்த விக்கிரக வல்லமைக்கும் வலு சர்ப்பத்தின் வல்லமைகளுக்கும் இடங்கூடாமல் நானே உன் பரியாரியாக கர்த்தர் என்று நம்பி என்னிடத்தில் வா, ஜெயித்து வா, இந்த வல்லமைகளுக்கெல்லாம் விலகி நீ வா, நான் உனக்கு விசேஷமான கல்லை கொடுக்கிறேன் என்று அந்த கல் கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, இந்த கல் எதற்கு அவர்கள் அடையாளமாய் கொடுக்கப்பட்டது என்று கேட்டால், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த இரண்டாவது கல் எதற்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்றால், ரேஷன். நான் ஏற்கனவே சொன்னேன், நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ரேஷன். இந்த இந்த அதாவது இது வந்து அவர்களுக்கு ஆதாரம் கொடுப்பதற்காக, அவர்களுக்கு ஏழை ஜனங்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஜனங்கள், ஏழை ஜனங்கள் போஷிக்கப்படுவதற்கு ஆதாரத்திற்கு அந்த பெர்கமு பட்டணத்தார் ஒரு வெள்ளை கல்லை பெயர் எழுதி கொடுத்தால், அந்த கல்லை கொண்டு போய் அவர்கள் கொடுப்பார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த ரேஷன் கிடைக்கும், பொருட்கள் கிடைக்கும். வறுமையில ஆகாரத்துக்காக போராடி கொண்டிருக்கிற அந்த ஜனத்திற்கு என்ன கிடைக்கும் என்றால், அந்த ஆகாரம் அவர்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் நாமத்துக்கு மேண்டாவதாக அந்த ஆகாரத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்கு அந்த ஒரு கல் கொடுக்கப்பட்டது. அப்ப ஆண்டவர் இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், இந்த உலகத்தில் இருக்கிற கல் வந்து உனக்கு ஒரு ஆகாரத்தை கொடுக்குது, ஏழை ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கறதுக்கு உன் அரசாங்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் எழுதி கொடுக்கிற அந்த கல் உனக்கு நிரந்தரமான ஒரு போஜனத்தை கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானே ஜீவனுள் ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றார்னா, நான் உனக்கு விசேஷமான கல்லை கொடுக்கிறேன், அந்த கல்லில் இந்த தண்ணீரை குடிக்கிறவன் ஒரு நாளும் தாகமடையான் என்று சொல்லப்படுகிறோம். நான் உனக்கு ஒரு கல்லை கொடுக்கிறேன், அது உன்னை போஷிக்கும் ஒரு கல்லாக, ஒரு போஷிக்கும் கல்லாக நான் அந்த கல்லை கொடுக்கிறேன் என்று. அந்த கல்லை, விலை உயர்ந்த கல்லை, இந்த உலகம் கொடுக்கிற அந்த பெர்கமோட கொடுக்கிற கல்லுக்கு இணையாக ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார், நானே உன்னை போஷிக்கிறவர். அந்த கல் உன்னை போஷிக்காது, நான் உன்னை போஷிக்கிறேன். வேகமாய் நான் சொல்ல விரும்புகிறேன், மூன்றாவது காரியம்

கண்டிலே அந்த பெயர் எழுதி கொடுக்கப்பட்டால் இந்த குற்றத்திலிருந்து நான் விடுதலை ஆகியிருக்கிறேன் என்பதற்கு அவன் பேசவே வேண்டாம், இந்த கல்லை காட்டினால் போது நான் விடுதலை ஆகிவிட்டேன். அப்ப அவர் என்ன நினைச்சாருன்னா, எனக்கு ஒரு பிரச்சனை நான் மாட்டிட்டேன்னா எனக்கு ஒரு வெள்ளை கண்ணு கிடைச்சதுன்னா போதும், நான் விடுதலை ஆயிருவேன் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, இந்த வெள்ளைக்கல் உன்னை இந்த குற்ற வழக்குகளிலிருந்து உன்னை விடுதலையாக்கும், ஆனா நான் கொடுக்கிற இந்த வெள்ளைக்கல்லோ உன்னை பரலோகத்துக்கு குற்றவாளியாய் வரவிடாமல் உன்னை பரிசுத்தவா வர வைப்பதற்கு இந்த கல்லை நான் உனக்கு கொடுக்கிறேன். இந்த கல் உனக்கு எதுக்கு? உன்னை பரிசு, உன்னை விடுதலையாக்குகிற கல். நானும் நானே உன்னை விடுதலையாக்குகிறேன், நான் உன்னை விடுதலையாக்குகிறேன். யாத்திராகமம் 31 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். குற்றவாளினா குற்றவாளிதான், குற்றவாளியை நான் குற்றமற்றவனாக விடமாட்டேன். இந்த உலகத்தில் இருக்கிற சட்டத்தின் மூலமாக, சட்டத்தில் இருக்கிற ஓட்டையின் மூலமாக குற்றவாளிகள் நிரபராதிகளாக வெளியே வந்து விடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பார்வையில் குற்றவாளி என்றால் குற்றவாளிதான், தப்பிக்கவே முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு எதுக்கு கர்த்தர் சொல்லுகிறார்னா, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் குற்றம் செய்து நான் அதில் மறைந்து விட்டேன், நான் அதில் காப்பாற்றி விட்டேன், யாருக்கும் தெரியாது என்று நினைக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்பி வா, ஜெயித்து வா, நான் உனக்கு கல்லை கொடுக்கிறேன். அந்த கல் உனக்கு எதற்கு அடையாளம் என்றால், நீ குற்றவாளி அல்ல, நீ பாவத்தில் இருந்து, உலகத்தினுடைய தண்டனையில் இருந்து, நியாய தீர்ப்புகளில் இருந்து விடுதலையாக்கப்பட்டதுக்கு அடையாளமாய் நான் உனக்கு பெர்கமுவே, உனக்கு நான் ஒரு கல்லை கொடுக்கிறேன் என்று அந்த வெண்மை கல்லை கர்த்தர் அடையாளப்படுத்துகிறார். அடுத்ததாக அந்த வெள்ளைக்கல் எதற்கு அடையாளம் என்ன, ரெண்டையும் சேர்த்து சேர்த்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். உலக காரியத்து, அந்த உலக பயன்பாட்டில் இருக்கிற காரியத்தையும் அதற்கு ஆவிக்குரிய விளக்கத்தையும் நான் இணைத்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். அடுத்த காரியம் பார்க்கப்படும் பொழுது, விளையாட்டில் வெற்றி பெறுகிறவர்களுக்கு அங்கே அவர்களுக்கு ஒரு கல் கொடுக்கப்படும். விளையாட்டில் வெற்றி பெற்றவர்களுக்கு விலை உயர்ந்த அந்த வெண்மைக்குரிய கல் கொடுக்கப்படும். அது அவர்களுக்கு பெருமை. நம்ம இப்படி வீட்டில் ஒரு சாம்பியன் சொன்னோம்னா, ஒரு மெடல் வாங்கி வைக்கிறோம் பாருங்க, ஒரு ஷீல்டு வாங்கி வீட்டில் வச்சிருப்போம் பாருங்க, ஒரு ஷோகேஸ்ல வச்சிருப்போம், பார்த்துருக்கீங்களா? அந்த ஷோகேஸ் நம்ம வச்சிருப்போம், அந்த நம்முடைய வெற்றி பெற்று நம்ம பரிசு வாங்கியிருப்போம், அதெல்லாமே வச்சிருப்போம். அதே போல அவர்களுக்கு இந்த விளையாட்டுல ஜெயிச்சானது வெண்மை நிற கல்லில் பெயர் எழுதி கொடுக்கப்பட்டிருக்குமானால் அதன் அவர்கள் தங்களுடைய வீட்டுல உயர்ந்த இடத்துல வச்சிருப்பாங்க, உயர்ந்த இடத்துல வச்சிருப்பாங்க. அந்த விளையாட்டு போட்டிகளில் ஜெயிக்கிறவர்களுக்கு அங்க கொடுக்கப்படும். நீதான் வெற்றியாளன், நீதான் சாம்பியன் சொல்லி கொடுக்கப்படும். இவர் தான் இந்த ஓட்ட பந்தயத்தில் முதல் பரிசு பெற்றார் என்று கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெயித்து வா, ஆவிக்குரிய ஓட்டத்தில் நீ வெற்றி பெற்று வா, நீ உன்னை நான் வெற்றியாளனாய் நான் பார்க்கிறேன். நீ தோற்கிறவனாய் இருக்கக்கூடாது, நீ ஜெயிக்கிறவனாய் இருக்கணுங்கிறாரு. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயித்து வா, எனக்கு என்ன கிடைக்கும் ஜெயிச்சா கேக்குறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு புதிய நாமத்தை, ஒருவரும் அறிந்திராத புதிய நாமத்தை, ஒரு வெண்மை கல்லை நான் உனக்கு கொடுத்து வாழ்க்கையினுடைய என்பதை நம்ம படிக்க போகிறோம். அடுத்ததாக பார்க்கப்படும் பொழுது வேலை தேடி செல்லுகிறவர்களுக்கு இந்த கல் கொடுக்கப்படும். வேலை தேடி செல்லுகிறவர்களுக்கு அவங்க அப்பாயின்மெண்ட் ஆகிற ஒரு கம்பெனியில் சேருகிற வேலைக்கு செல்கிறார்கள் என்றால் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கப்படுது அல்லவா? அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு பதிலாக அவர்களுக்கு ஒரு வெண்மை நிற கல்லிலே பெயர் எழுதி கொடுக்கப்படும். நீ இந்த வேலைக்கு தகுதியான உன்னது கம்பெனியினுடைய சேர்த்துக் கொண்டேன் என்பதற்கு
இருக்கிறவங்க, பெர்கமூல் இருக்கிறவங்க எல்லாம் எப்படியாவது எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், அரசாங்க வேலை கிடைக்கணும், அரசாங்க வேலையில எனக்கு அந்த கல் கிடைச்சதுன்னா நான் கவர்மெண்ட் ஜாப், நான் கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறவங்களுக்கு அடையாளம் என்னன்னா அந்த கல். ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த அரசாங்கம் கொடுக்கிற கல்லுக்காக நீ போராடிட்டு நிக்காத, போராடி நிக்காத, நீ ஏற்கனவே என்னுடைய ராஜ்யத்துல நீ உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்க, ஒரு ஊழியனாக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு சுவிசேஷகனாக, ஒரு போதகனாக நான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன், தேவ பிள்ளையாக நான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன்.
கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பமா நான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த கல்லுல வச்ச நீ பரலோகம் போக முடியாது, ஆனால் நான் கொடுக்கிற கல் உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுக்குது. என்ன அப்பாயின்மெண்ட்?

தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு அப்பாயின்மெண்ட், தேவனுக்கு பயந்த குடும்பம் என்கிற ஒரு அப்பாயின்மெண்ட், தேவனுடைய ஊழியன் என்கிற ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு அடையாளமாக அந்த கல்லை ஆண்டவர் என்ன பண்ற, ரிலேட்டடா காட்டி கொடுக்கிறாரு. உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கிற அந்த கல்லை நம்பி ஓடாத. அந்த கல்லுக்கு பதிலாக என் சமூகத்துக்கு வா, நான் உனக்கு விலையேறப்பட்ட பரலோகத்துல உனக்கு பெயர் எழுதி வச்சிருக்கிறேன். மனிதன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விட உன்னதர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்காக விரைந்தோடி வர வேண்டும் என்பதுதான் தேவ திட்டமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஐந்து விதமான கல்லினுடைய காரியங்களை பார்த்தோம். ஆறாவதுடைய கல்லின் காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்குமே உண்டாவதாக ஆறாவது காரியம் என்னவென்று கேட்டால் அங்கே அந்த பட்டணத்தை பார்க்க வருகிறவர்கள், என்ட்ரி உள்ள வருகிற பட்டணத்துக்குள்ளே வர வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு வெண்மையான கல் கொடுக்கப்படும். ஒரு விலையேறப்பட்ட கல்லிலே பெயர் எழுதி கொடுப்பார்கள். அதுதான் ஒரு ஒரு தேசத்துக்கு போக வேண்டும் பாஸ்போர்ட் வேணும், விசா வேண்டும் அல்லவா, அந்த விசாவுக்கு அடையாளமா பாஸ்போர்ட்டுக்கு அடையாளமா அங்கே ஒரு கல் கொடுக்கப்படும். அந்த கல் இருந்தால் அந்த தேசத்தை சுற்றி வரலாம், தேசத்துக்கு போகலாம். அதனால அங்க அந்த பட்டணத்துக்கு என்ன அந்த கல் நமக்கு வேணும், ஒரு பாஸ்போர்ட் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த பாஸ்போர்ட்டுக்காக அலைவார்கள், போராடுவார்கள். அது வந்து அப்படியானால் அந்த பாஸ்போர்ட்டுக்காக அலையிற அந்த கல்லினுடைய மேன்மையை ஆண்டவர் எதற்கு ஒப்படையா சொல்லுகிறாருன்னா, நான் உனக்கு ஒரு பாஸ்போர்ட் கொடுக்குறேன், நான் உனக்கு ஒரு ஆவிக்குரிய விசா வச்சிருக்கிறேன். அந்த விசா எதுக்கு தெரியுமா, பரலோகத்துக்குள்ள வருவதற்கு. பரலோகத்துக்குள்ள வர்றதுக்கு நான் உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறேன், வெண்மை நிறைந்த கல். நான் கொடுக்கிற அந்த கல்லை ஜெயித்து வா. மறைவான மன்னாவை கொடுத்து இந்த வெண்மையான கல்லை நான் உனக்கு கொடுக்கிறேன். அந்த காலகட்டத்தில், பெர்கமோன் காலகட்டத்தில், அது அவர்களுடைய வாழ்க்கையோடு ஒட்டி இருந்த அனுபவத்தை ஆவிக்குரிய அனுபவமாய் காட்டி கொடுக்கிறார். ஆவிக்குரிய அனுபவமாய் எங்க போனாலும் உனக்கு அது என்ட்ரி வேணுமா? பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஒரு என்ட்ரி இருக்கு, மறந்துடாத. பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஒரு என்ட்ரி இருக்கு. அந்த என்ட்ரியில நீ ஜெயிக்கணும். ஜெயிச்சவனுக்கு தான் உள்ள வர முடியும், சாதித்தவனுக்கு தான் உள்ள வர முடியும். உலகத்துல தேசத்துக்குள்ள போகணும்னா படிப்பு இருந்தா போயிடலாம், சில சொந்தக்காரங்க இருந்தா உள்ள தேசத்துக்குள்ள போயிடலாம். ஆனா பரலோகத்துக்குள்ள போகணும்னா அவர் கொடுக்கிற அந்த கல் இருந்தால் மாத்திரம் தான் உள்ள போக முடியுங்கிறதுக்கு அடையாளமாக இந்த சத்தியத்தை எழுதி கத்த கொடுத்திருக்கிறார். ஏழாவது காரியத்தை சொல்ல விரும்புறேன். ஏழாவது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மிக முக்கியமான காரியம். ஏழாவது காரியம், திருமணம் நடக்கும். திருமணத்துக்கு முன்னால திருமண நிச்சயதார்த்தம் நடக்கும், என்கேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு அடையாளமா நம்முடைய தமிழ் மரபு படி பல இடங்கள்ல மோதிரம் மாற்றுவாங்க. பல பேர் வேதாகமத்தை மாற்றிக்கொள்வாங்க. சில பேர் வாட்ச் மாத்துவாங்க. அந்த என்கேஜ்மெண்ட்ல அடையாளமாக கணவன் மனைவியா இணைக்கப்படுவதற்கு அடையாளமாக வாட்ச், இரண்டு ஆண்கள் கட்டுகிற வாட்ச், பெண் அதை ஜோடியா வாங்கிட்டு வந்து அதை ஜபம் பண்ணி அந்த வாட்ச ரெண்டு பேர் கட்டிக்குவாங்க. கட்டப்படும் பொழுது

0: ஜீவ வார்த்தை ஆதியாகமத்தின் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:15. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்காய் எவைகளையெல்லாம் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து சொன்னாரோ அவைகளை இன்றைக்கு நிறைவேற்றி உங்களை ஆசிர்வதிக்கின்றார். இன்றைய நாளிலும் உங்களின் வாழ்க்கையில் உங்களுக்காய் அநேகர் உங்களின் நம்பிக்கைக்கு உரியவர்கள், உடன் பிறந்தவர்கள், பிரியமானவர்கள், தாய் தகப்பன் கூட பல வாக்குறுதிகளை கொடுத்திருப்பார்கள். ஆனால் அவைகளை சிலர் செய்வதற்கு காலதாமதமாகி இருக்கலாம், சிலர் மறந்து போயிருப்பர், வேறு சிலரோ செய்ய முடியவில்லை என்று வாக்குறுதிக்கு மன்னிப்பும் கேட்டிருப்பர். அவற்றை நம்பின காரியங்களில் தோல்வியும் விரக்தியும் பொருள் நஷ்டமும் மனதளவில் துன்பங்களும் கண்ணீரும் கசப்பான அனுபவங்களில் விடாய்த்து போய் காணப்படுவீர்களானால் உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று. ஆகவே கைவிடாத கர்த்தர் இன்றைக்கு சொன்னதை நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தாம் சொன்னதை எப்படி நிறைவேற்றினார், அற்புதம் செய்தார், ஆசீர்வதித்தார் என்பதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக பார்க்கலாம், சதிகளை முறியடிக்கின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 நாம் வாசிக்கையில் அங்கே யோசேப்பிற்கு அவன் சகோதரர்களால் நேர்ந்த சதிகளை குறித்து பார்ப்போமானால், யோசேப்பின் சொப்பனத்தின் அர்த்தத்தினால் பொறாமை கொண்டவர்கள் அவனை கொல்ல நினைத்து நிர்வாணியாய் குழியிலே தள்ளி 20 வெள்ளி காசுக்கு அடிமையாக விற்று போட்டதை பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் போத்திபாரின் மனைவியின் சதிகளாலும் சிறைப்பட்டான். கர்த்தரோ யோசேப்பினுடைய சொப்பனத்தின் மூலம் தான் சொன்னதை நிறைவேற்றுவதற்காக எல்லா சதிகளிலும் தப்பிக்கும்படி செய்து ஜீவனோடு பிழைக்க செய்தார் என்று வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக வேளைகளில் சத்துருவானவன் உங்களின் ஆசிர்வாதங்களை நன்மைகளை கெடுக்கும் பொருட்டு பல வழிகளில் பொறாமை கொண்டு மனிதர்கள் மூலமாகவோ அல்லது தன்னுடைய தந்திரங்களினாலோ பல சதிகளை உங்களுக்கு எதிராய் செயல்படுத்தி வியாதி, வறுமை, பற்றாக்குறை, சமாதான குறைவு போன்றவைகள் படுகுழியிலே தள்ள நினைத்தும் சிலர் அதன் வழியாய் கடந்து போய் கொண்டிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் அவைகளை விலக்கி போடுகிறார். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்து பெயரை பெருமைப்படுத்தி சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம், சவால்களை சாதனையாக்குகின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 யோசேப்பின் சகோதரர்கள் கூறும் பொழுது, யோசேப்பை கொன்று படுகுழியிலே போட்டு துஷ்ட மிருகம் பட்சித்தது என்று சொல்லுவோம், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்று சவால் விட்டவைகளை கர்த்தர் எகிப்திலே யோசேப்பின் வாழ்க்கையில் சாதனையாய் மாற்றினார். உங்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளின் மத்தியில் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கையில் உலகம் உங்களுக்கு எதிராயும் ஏளனமாயும் சவால்களான வார்த்தைகளோடும் உங்களை எதிர்த்து கொண்டு பேசியிருக்கலாம். அதனால் சோர்ந்து போய் விசுவாசத்தை இழந்து பயத்தோடும் துக்கத்தோடும் சமாதானத்தை இழந்து போயும் காணப்படுவீர்களானால் சவால்களாக இருப்பவைகளை இன்றைக்கு சாதனையாக மாற்றுகின்றார். முடியாது என்று இருந்தவைகளை முடிய பண்ணி நிறைவேற்றி ஆசிர்வதிக்கின்றார். மூன்றாவதாக பார்க்கலாம், சிறை இருப்புகளை சிறப்பிக்கின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 யோசேப்பு தான் செய்யாத குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டான், நிர்வாணியாய் தள்ளப்பட்டான், பாவத்திற்கு விலகி ஓடுகையில் சிறைப்படுத்தப்பட்டான். இப்படியாய் பல சிறை இருப்புகளை சந்தித்தான். ஆனாலும் கர்த்தரிடத்தில் உறுதியாய் உண்மையாய் எல்லாவற்றிலும் தன்னை காத்து கொண்டமையினால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். காரிய சித்தியை வாய்க்க பண்ணி தயவை கொடுத்து சிறை இருப்புகளை மாற்றி அதிபதியாய் உயர்த்தினார் என்று வாசித்தருகின்றோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் பல சதிகளையும் சவால்களையும் சிறையிருப்புகளையும் சந்தித்து வருகிறோமே என்றும் என்றைக்கு விடுவிக்கப்படுவோம் என்று பல கேள்விகளோடு இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் தாம் சொன்னதை உங்களுக்காய் நிறைவேற்றுகின்றார். நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளினால் கைவிடப்பட்டு விட்டோமே என்று நினைத்து கொண்டு இருக்கிறவர்களே, கர்த்தர் தாம் சொன்னதை செய்யும் அளவும் புயலை போன்ற எந்த சூழ்நிலைகள் ஆனாலும் உங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் உங்களுக்காய் யுத்தம் செய்து வழக்காடி பரிந்து பேசி தாம் வாக்கு பண்ணின ஆசீர்வாதங்களை உங்களுக்காய் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். வார்த்தை விசுவாசிங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
1: கிறிஸ்துக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா: என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கின்றீர். சங்கீதம் 142:3. பிரியமானவர்களே, இந்நாட்களில் பலவிதமான பாடுகளினூடாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். சஞ்சலமும் நெருக்கமும் உங்களை சூழ்ந்திருக்கலாம். என்னை புரிந்து கொள்வார் யாருமில்லை, நான் தனிமையில் விடப்பட்டுள்ளேன், என் பாரங்களை தாங்குகிறவர் யார், என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை, நான் மிகவும் தாழ்த்தப்பட்டுள்ளேன் என்று போராடி கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் சரீரம் பலவீனம் அடைந்த வேளைகளில் உங்கள் ஆவி உற்சாகமாய் இருந்திருக்கலாம். இப்போது உங்கள் ஆவியே உங்களுக்குள் தேங்குவதனால் சோர்ந்து போயிருக்கின்றீர்களா? உங்களை போலவே பலவிதமான பாடுகளின் ஊடாக கடந்து சென்ற தாவீது இப்படி பாடுகின்றார்: என் ஆவி எனக்குள் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கின்றீர். தேவ பிள்ளைகளே, சில வேளைகளில் எங்கள் வழிகள் அனைத்தும் சிக்கலாக மாறிவிடும் போது நாம் போகும் பாதைகள் சரியானதா என்ற கேள்வி எங்களை பெரிதும் குழப்பத்திற்கு உள்ளாக்கி விடலாம். என்னுடைய தேவன் எம்மோடு இல்லையா என்ற சந்தேகமும் கூட உண்டாகலாம். அருகில் தேவன் இருப்பதை நம்ப முடியாத இக்கட்டான வேளைகளில் கூட அவர் எமக்கு மிகவும் அருகில் இருந்து எம்மை முற்றிலும் அறிந்தவராய் நடத்துகின்றார். அவரை பற்றிய எமது நிச்சயமும் தைரியமுமாக இருக்க வேண்டும். ஏனெனில் அவருடைய மாறாத வாக்குத்தத்தம் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் பாதையை அறிந்திருக்கின்றார். ஆகையால் கலங்காதிருங்கள். உங்கள் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை உங்களுக்கு தருவார். நீங்கள் போகும் பாதையை அவர் அறிவார். சஞ்சலங்களும் நெருக்கங்களும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் வேளைகளில் கர்த்தர் உங்கள் அருகிலேயே இருக்கின்றார் என்பதை கண்டு கொள்ளுங்கள். அவரை துதித்து தரிசிக்க விசுவாசத்தோடு உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். உங்கள் இருதயம் துதியினால் நிரம்பட்டும். உங்கள் ஆவி உங்களுக்குள் தியங்கும் போதெல்லாம் நீங்கள் போகும் பாதையை அறிய முடியாமல் தியக்கும் போதெல்லாம் அவர் உங்கள் விசுவாச கண்களுக்கு முன்பாக வழியை தெளிவாக காண்பிப்பார். அவரே உங்களுக்கு வழிகாட்டியும் வழிகாட்டுகிறவருமாயும் இருக்கின்றார். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகளை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.

0: ஆமீன். இந்த 8ஆம் தேதி 7ஆம் மாதம் 8ஆம் தேதி ஆடி மாதம் 8ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 புதன்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:31 அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவன் இந்தந்த நாளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்து வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கத்திரதாமே இந்த நாளையும் ஆசீர்வதித்து தருவாராக. கத்திரைய கரத்திலே புதிய நாளையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் மீதியான காரியங்களை கூட கடந்து செல்வோம். இன்றைய நாளுக்கான வசனம், வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டி மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். ஆமேன். ஆமேன். அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம், பெற்றுக்கொள்வோம். ஏசாயா 62:5 அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். ஆமேன். ஆமேன். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 சாமுவேல் 20, ஏசாயா 64, பழைய ஏற்பாடுலிருந்தும் புதிய ஏற்பாடுலிருந்தும் மற்றும் 9வது அதிகாரம் அதிகாரங்களை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். அத்தோடு ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, தேவனிடம் ஒரு மனிதன், தேவனிடம் ஒரு நிமிடம் மற்றும் வாக்கு தத்துவம் வெற்றி நாங்களும் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்திரதாமே அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக, அதே வேளையிலே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனை கூடாக ஊழியர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். டொரண்டோ கனடாவிலிருந்து சத்தியவேத திருச்சபையின் சார்பாக இந்த வேளையிலும் அவரையும் வரவேற்றுக் கொண்டு, அதே வேளையில் எங்களுடன் அதிகால வேளையில் இணைந்திருக்கிற சகோதரி டோலி, மாலை வேளையில் இணைந்திருக்கிற சாந்தி நோர்வே தேசத்திலிருந்தும், மாலை வேளையில் எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரி ஐரீன் அவர்கள் இரவு வேளையிலே கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து மாலை வேளையிலும் இணைந்திருக்கிறார்கள். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு என்று இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் நகோமி லோகனிடம் ஒப்படைப்போம். அவர்கள் காலை நேரத்திலே கத்தருடைய அபிஷேக ஆராதனை வழி நடத்துவார். துதிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, தேவ வார்த்தைகளுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக வழி நடத்துவார். அவரிடம் ஒப்படைப்போம். அவரை காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைசலோட்டம்மா.
1: துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ஐயாப்பனே, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகார தன்மை எங்களை தந்தவரே, நீர்தான் எங்களுக்கு அப்பா தகப்பனே, அப்பா அப்பா என்று வாயார கூப்பிடுகிறோம் ஐயா, அப்பா என்று கூப்பிடுகிறோம் ஐயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் விட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன்னு சொன்னவரே, எங்கள் இருதயம் எங்கள் சிந்தனை எல்லாம் உண்மை நோக்கி கூப்பிடுகிறது அப்பா, அப்பா அப்பா அப்பா அப்பா என்று கூப்பிடுகிறோம் ஐயா. ராஜா, தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் எங்களை மறவாத தெய்வமே, உண்மை அல்லாமல் வேறொரு வழியும் இல்லையப்பா ராஜா. தகப்பனே ஐயா, நீர் எங்கள் அடைக்கலம், எங்கள் கூட்ட, நாங்கள் நம்பி இருக்கிறவர், நீர் எங்கள் தேவன் என்று சொல்லுகிறோம் ஐயா. நீர் எங்களை வீடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்க்கும் தப்பு வைக்கிறவர் ஆண்டவரே. முக்கு சூத்திரம் சமயத்தில் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனப்பா, என் அப்பாவே, என் ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஐயா உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, காலை தோறும் உள்ள இரக்கங்கள் புதியதாயிருக்கிறபடினால் புதிய இரக்கத்திலே எங்களை வழிநடத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே, உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன். ஆமேன். ஆமேன். அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமலி நம்பாலிருப்பீனோ. இந்த பாடல் எல்லோருக்கும் தெரிந்த பாடல் தான். ஊழியக்கார பத்மநாபா அவர்கள் அந்த காலத்திலே எழுதி படித்த பாடல். ஹலேலூயா. அப்படின்னா எல்லோருக்கும் இது தெரிந்த பாடல். காலை வேளையிலே நான் எழும்புகின்ற வேளையிலே அநேகமான நேரங்களில் இந்த பாடல்கள் சத்தம் என்னுடைய ஆவியிலே வெளிப்படும். ஆவியானவர் உங்கள் ஆவியிலே ஒரு பாடலை கொண்டு வருவாரா இருந்தால், ஒரு வார்த்தையை கொடுப்பாராக இருந்தால், அதை நீங்கள் திரும்ப தியானம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால், அதற்குள்ளேதான் உங்களுடைய ஆறுதலும் உங்களுடைய வெளிச்சமும் இருக்கிறது. ஹலேலூயா.

இருள் உன்னை சூழாதே, சிவ ஒளி உன்னை வழி நடத்தும். மேகாவலி ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, சத்ருவானவனே சந்தோஷப்படாதே, நாங்கள் இருளில் இருந்தால் தேவனங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய ரட்சிப்பை நான் காண்பேன் சொல்லி. அல்லேலூயா. இந்த வேளையிலே கூட அந்த பாடலை பாடி நாங்கள் துதிக்க போறோம். இருள் உன்னை சூழாதே, தேவ ஒளி உன்னை வழி நடத்து, அழிகின்றதை நீ இழந்து விட்டாய், அழியாததொன்றை நீ அடைந்து விட்டாய், தேவ சமூகம் முன்னால் நீ வருவாயே, தேவ சமூகம்

அன்பான இயேசு என்னை தொட்டாரே நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. அல்லேலூயா, என்னுடைய வழிகளில் எல்லாம் அல்லேலூயா தேவனங்களை விடுதலை ஆக்கியிருப்பார். அவருடைய வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள். அல்லேலூயா, எங்கள் கால்களை அவர் தள்ளாட விட மாட்டார். காக்கின்ற தேவனங்களை ஆண்டவரே எங்களை விட்டு உறங்க மாட்டார். அல்லேலூயா, ஆண்டவர் ஆகிய தேவனே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. இந்த தேவனே எங்களுடைய நினைவுகள், எங்கள் சிந்தனைகள், எங்கள் வாயின் வார்த்தைகள் அப்பா உண்மை நோக்கி கொண்டிருக்கிறத நீர் காண்கின்ற தேவன் அப்பா. ஆகாருக்கு ஆண்டவரே தண்ணீர் ஊற்றை காண்பித்த அதே ஆண்டவர் நெருக்கத்திலே நமக்கு உதவி செய்கிற தெய்வம் ஐயா ராஜா. ஹாலேலூயா, ஆண்டவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், இல்ல அன்பு கூறுகிறோம், உங்களுடைய அன்பை உமக்கு வெளிப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே மேல் ஆண்டவரே நாங்கள் வைத்திருக்கிற அன்புக்காக ஆண்டவரே அப்பா தேவனே நீரங்கள் மேல் வைத்திருக்கிற தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. எங்கள் ஆவியானவரே இயேசு என்கிற நாமத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தின ஆவியானவரே உம்மில நாங்கள் அன்பு கூறுகிறோம் அப்பா ராஜா. ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டப்பா. ஏருள் உன்னை சூழாதே, தேவ ஒளி உன்னை வழி நடத்து. இருள் உன்னை சூழாதே, தேவ ஒளி நம்மை வழி நடத்து. அழிகின்றதை நீ இழந்து விட்டாய், அழியாததொன்றை நீ அடைந்து விட்டாய். தேவ சமூகம் முன்னால் நீ வருவாயே, தேவ சமூகம் முன்னால் நீ வருவாயே. என்னே சரென்றும் என்னோடிருப்பார், என்னே சரென்றும் என்னோடிருப்பார், என்னே சரென்றும் என்னோடு இருப்பார், என்னே சரென்றும் என்னோடிருப்பார். நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. ஹாலேலூயா, ஆண்டவரே நாங்கள் தண்ணீர்களை கடக்கும் பொழுது ஆண்டவரே தேவன் எங்களை தப்புவிக்கிற தேவனப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே அலைகளையும் திரைகளையும் தாண்ட பண்ணுகிற தேவனப்பா ராஜா. ஆண்டவரே தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், நிறங்களை செழிப்புள்ள இடத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறீர் ஐயா. எத்தனையோ இடர்கள் ஆண்டவரே, எத்தனையோ முக்கள் ஆண்டவரே, எத்தனையோ கல்லுகள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த போதெல்லாம் ஆண்டவரே தேவனே தேவரே ரொம்ப நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொரு வேளையிலும் எங்களை தப்புவித்திரப்பா, தப்புவித்திரப்பா. ஆண்டவர் ஆகிய தேவனே உமக்கு சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா. கடனே வாங்காயே, கடனே கொடுத்துடுவாய். ஆண்டவரே நீங்க தானே சொல்லி இருக்கிறீங்களா ஐயா ராஜா. உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவர் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே வாருங்கள், என்னோடு வழக்காட வாருங்கள் சொன்னீர் ஐயா ராஜா. உம்முடைய வார்த்தைகள் வெறுமனை திரும்புவதில்லை என்று சொன்னீர் ஐயா. அது செய்ய வேண்டிய காரியத்தை செய்துவிட்டு திரும்பும் சொன்னீங்களையா. காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் சொன்னீங்களா ஐயா ராஜா. என் ஆண்டவரே அப்பா நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய் என்று சொன்னீங்களே ஐயா ராஜா. உன் களஞ்சியங்கள் பூர்ணமா நிரம்பும் என்று சொன்னீங்களையா. ஆண்டவரே நாங்கள் கைட்டு செய்யும் வேலைகளிலும் ஆண்டவரே தேவனே தகப்பனே அப்பா நாங்கள் பெற்ற பிள்ளைகளிலும் ஆண்டவரே உடைய கரம் இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும் என்று சொன்னீங்களே ஐயா ராஜா. ஆண்டவரே கைட்டு செய்யும் வேலையிலும் ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜாங்கள் கற்பத்தின் கனியிலும் ஆசீர்வாதங்களை கட்டளிடுவேன் என்று நீங்க தானே சொன்னீங்கள ஐயா ராஜா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. நெருக்கத்திலே உங்களை நாங்க நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா. நிறங்களை விசாலத்திலே வைக்கிற தேவனையா ஆண்டவரே, எங்கள் நினைவும் சிந்தனையும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறதப்பா. அந்நிய தேவர்களை நோக்கி நாங்கள் கையெடுத்திருந்தோம், ஆனால் ஆண்டவரே எங்கள் இருதயத்தை நீர் அறிய மாட்டீரோ தகப்பனே. எங்கள் இருதயத்திலே இருப்பது நீங்க ஒருவர் தானப்பா ராஜா. எஸ்அப்பா சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். அநேகருடைய சூத்திரங்களை நான் கிருப பெருகுமர் சொல்லி இருக்கிறீங்கள ஐயா. நாங்கள் சூத்தரிக்கிறோம் ஐயா. சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். ஆண்டவரே ஒவ்வொரு பகுதிகளையும் இருந்து கூப்பிடு. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேசத்தை நீர் ஆக்கிரமியும் அப்பா, பிள்ளைகளை ஆக்கிரமியும். எங்கள் தமிழ் ஜனங்கள் ஆண்டவரே எந்தெந்த தேசங்களில் இருந்தாலும் தகப்பனே, அந்தந்த தேசங்களிலே இருக்கிற எங்கள் உடன்பிரபா தமிழர்களை ஆண்டவரே நினைத்தருளும். ஆண்டவரே பாலிவ பிள்ளைகளை நினைத்தருளும், குழந்தைகளை நினைத்தருளும் ஐயா ராஜா. ஆண்டவரே ஒருவன் சொந்த வீட்டையும் ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா ஆண்டவரே சொந்த ஜனங்களையும் ஆண்டவரே விசாரியாமல் விட்டால் அவன் ஆண்டவரே அவிசுவாசியிலும் கெட்டவனும் சொல்லப்படுகிறது ராஜா.
எங்கள் சொந்த ஜனங்கள் ஆண்டவர், எந்த தேசங்களில் இருந்து இவர்கள் கூப்பிடுகிறார்களோ அந்த தேசங்கள் இருக்கிறவங்க தமிழ் ஜனங்களை ரட்சியும் ஐயா, விடுதலை பண்ணும் ஆண்டவரே. அப்பா இந்த உலகம் மண்ணுக்காகவும் ஆண்டவர் எதற்காகவும் ஓடிக்கொண்டிருக்கிறதப்பா, நாங்கள் ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி எங்கள் ஜனங்களுக்காக உம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம் ஐயா. விக்கிற ஆராதனை என்கின்ற ஆண்டவரே மதில்கள் உடையட்டும் ஆண்டவரே. அப்பா தேவனே பெருமைகள் ஆண்டவரே, தேவனே தகப்பனே ஆண்டவரே, தேவனே எத்தனையோ காரியங்கள் நம்முடைய தமிழ் ஜனங்களிடம் இருக்கிறது ஐயா. அவை எல்லாவற்றையும் சத்ருவானவன் கொண்டு வருகிறானப்பா. அந்த சத்ருவை இயேசுவின் நாமத்தை கடிந்து கட்டுகிறோம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயம் கொள்ளுவீர்கள் சொல்லி இருக்கிறீங்களப்பா ராஜா, சொல்லி இருக்கிறீங்கள ஐயா, சொல்லி இருக்கிற வார்த்ததானங்களுடைய பதிலப்பா ராஜா. என் தகப்பனே முக்கு சூத்திரம், என் ஆண்டவரே முக்கு சூத்திரம், என் அற்புதமே முக்கு சூத்திரம், ஆலோசனை கத்தரே முக்கு சோத்திரம் ஐயா. ஆறு இக்கட்டுகளுக்கு விளக்குகிறவரே, ஏழாவதிலும் பொல்லாப்பு தொடராதன்னு சொன்னவரே முக்கு சோத்திரம், விடுதலை தருகிறவரே முக்கு சோத்திரம், விண்ணப்பங்களை கேட்கிறவரே சோத்திரம், மகாதேவனே சோத்திரம், மரித்தேன் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் சொன்னவரே முக்கு சோத்திரம். ஹாலே லூயா ஆண்டவரே, என்னை விசுவாசிக்கிறவர் மரித்தாலும் பிழைப்பான்னு சொல்லி இருக்கிறீங்கள ஐயா. ஆண்டவரே கடந்த உள்ளங்களிலே பிள்ளைகள் காரியங்களிலே உணர்வுகளிலே சிந்தனைகளிலே ஆண்டவரே வேதனைகளிலே மறுத்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களை நீங்க உயிர்ப்பிக்கிற தேவனையா ராஜா. ஆண்டவரே ஜோபு சொன்னானையா, ஹல்லேலூயா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல அவருடைய சூழ்நிலை மாற்றப்பட்டதப்பா. தகப்பனே உமக்கு சோத்திரம், தகப்பனே உமக்கு சோத்திரம். ஜோபுடைய பின்னிலை முன்னிலைமையை விட பின்னிலைமையை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பணுகிறேன் ஆண்டவரே. எங்கள் கிராமங்கள்ல ஆயிரம் ஆயிரமான ஆடுகள் ஆண்டவரே பெருகுமென்று சொல்லி இருக்கிறீங்கள ஐயா. எங்கள் சபைகளிலே ஆடுகள் பெருக்கம் அடைவதாக, வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல ஆண்டவரே எங்கள் ஊழியங்களிலே பெருக்கங்களை நாங்கள் காணும்படி செவிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில பெருக்கங்களை காணும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. அன்னால் கேட்டதையா ஒன்று ஆண்டவரே, நீர் மூன்று நாலுமாய் ரெண்டு மூன்றுமாய் கொடுத்தீரே ஐயா ராஜா. என் தகப்பனே உமக்கு சோத்திரம், இடத்தை கேட்கிறோம் ஐயா, பெற்றுக் கொள்ளுகிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு சோத்திரம், சத்ருவானவனே சந்தோஷப்படாதே, நாங்கள் விழுந்தாலும் எழுந்திருப்போம், நாங்கள் இருளில் இருந்தால் தேவனங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், எங்கள் பிள்ளைகளை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், எங்கள் சபைகளை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், எங்கள் தமிழ் ஜனங்களை விடுவிப்பார். ஹாலே லூயா, அவருடைய ரட்சிப்பை நாங்கள் காண்கிறோம். ஹாலே லூயா ஆண்டவரே உமக்கு சோத்திரம், காண்கின்ற தேவனப்பா, காண்கின்ற தேவனப்பா ராஜா. ஹாலே லூயா, கடனே வாங்காயே கடனே கொடுத்துடுவாய், உண்ணாமல் நான் உன்னை போசித்திடுவேன், உறங்காமல் நான் உன்னை காத்திடுவேன். ஜீவாபம் நானே, ஜீவாபம் நானே, என் வள்ளல் என்றும் என்னோடிருப்பார், என் வள்ளல் என்றும் என்னோடிருப்பார், நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோம். அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. ஹல்லேலூயா ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை ஆம் யானவரை எழுதி கொடுத்திருக்கிறபடியால் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. அப்படியே நீர் செய்வீர், உம்முடைய வார்த்தைகள் தீவிரமாய் செல்கிறதப்பா ராஜா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் மலைகளையும் பேர்க்கும் ஆண்டவரே. அப்பா மலையை பார்த்து இயேசுவின் நாமத்தினால் சமுத்திரத்துல தள்ளுண்டு போகும் சொன்ன அப்படி ஆகும் சொன்னீர் ஐயா ராஜா. கடன்கள் பில்லுகள் மோட்கேஜ்கள் இயேசுவின் நாமத்தினால் சமுத்திரத்துல தள்ளப்படுகிறது. பிள்ளைகளுக்குரிய தடைகள், திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தினால் சமுத்திரத்துல தள்ளப்படுகிறதப்பா ராஜா. ஆண்டவரே அத்திமரத்தை சபித்தது போல ஆண்டவரே சத்ருவானவன் கொண்டு வருகிற பகைகள், விரோதங்கள், கோபங்கள், ஆத்திரங்கள், எரிச்சல்களை இயேசுவின் நாமத்தின சபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம், ஒவ்வொருவரையும் மன்னிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீ நின்று ஜெபம் பண்ணும் பொழுது ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் சொன்ன தேவனே. ஹல்லேலூயா, எங்களுக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் எங்கள் பட்சத்தில் வருகிறார்கள் ஐயா. எப்பொழுதும் மன்னிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாருமாண்டவரே, உம்முடைய சுபாவத்தை எங்களுக்கு தாருமையா, சிநேகிதனே என்று கூப்பிட்டு அன்பு ஊர்ந்தாதே அன்பு எங்களுக்கு தாருமாண்டவரே. என் ஆவியானவரே உமக்கு சோத்திரம், என் ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. கடலும் கலங்கி தெளிந்திடலாம், மனக்கவலையும் ஒரு நாள் கலைந்திடலாம். அந்த ஒரு நாள் இன்றைக்குத்தானப்பா ராஜா.
உங்கள் கரங்களை பிடித்து ஆண்டவரே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே கலங்காதே, நான் தேவன் என்று நீ சொல்லுகிற தேவனப்பா ராஜா. தேவனே சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்த தாட்சியா இருக்கும், கர்த்தர் நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஹாலேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பெலன் அடைந்து செட்டுகளை அடித்து எழும்புவார்கள், அவர் ஓடினாலும் இடப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்பா ராஜா, என் தகப்பனே, என் ஆண்டவரே, என் பிதாவே, என் தேவனே, எங்களுக்கு அன்புக்குரியவரே, நாங்கள் நம்பி இருக்கிறவரே, கூப்பிடுகின்றவர்களிலே குரல் கொடுக்கிறவரே, அன்புள்ள தெய்வமே, நாங்கள் ஆராதிக்கிறோம், ஐயா ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா என்று ஆராதிக்கிறோம். எரேமியாவில சொல்லப்படுகிறது ஐயா ராஜா, தேவனே அப்பா, உன் பிள்ளைகளுக்காக உன் கரத்தை எடுந்து, ஹாலேலூயா, ஆண்டவரே எங்கள் குடும்பங்களுக்காக கரத்தை எடுக்கிறோம், எங்கள் பிள்ளைகளுக்காக கரத்தை எடுக்கிறோம், எங்கள் சபைகளுக்காக கரத்தை எடுக்கிறோம் ஐயா, எங்களுக்கு அன்புக்குரியவர்களுக்காக கரத்தை எடுக்கிறோம், எங்கள் தேசங்களுக்காக கரத்தை எடுக்கிறோம் ஐயா. என் தகப்பினே முக்கு சூத்திரம், என் ஆண்டவரே முக்கு சூத்திரம், எங்கள் விடுதலையே முக்கு சூத்திரம், எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறவரே முக்கு சூத்திரம் ஐயா, நாங்கள் விரும்புகிறது உம்மாலே வரும் என்று சொன்னவரே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா, எங்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தினவரே முக்கு சூத்திரம் ஐயா, ஹாலேலூயாவே, நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை இன்றைக்கு காண செய்கிற தேவனையா, அதிசயமானவரப்பா, அற்புதமானவரப்பா. கானாவு கல்யாணத்திலே ஐயா வெறும் ஆண்டவரே டாடியில தண்ணீரை நிரப்பி ஆண்டவரே அதை திராட்சரசமாக மாற்றி கொடுக்கிறது, மாற்றி கொடுத்தவரப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே எங்கள் களஞ்சியங்களை நிரப்பமான் முடியும் ஐயா, ஆண்டவரே எங்கள் சபைகளை கட்டவுமான் முடியும் ஆண்டவரே. அப்பா உண்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஜனங்கள் நடுவிலே துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, மே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, ஹாலேலூயா. கடலும் கலங்கி தெளிந்திடலாம், மனக்கவலையும் ஓர் நாள் கலைந்திடலாம், உன் பேல மீனத்தில் என் பேலன் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் அல்லோ, நான் உன்னை அழைக்கும் இயேசுவல்லோ, நான் உன்னை அழைக்கும் இயேசுவல்லோ, உயிரோடு இருக்கும் என் இயேசுவை நான், உயிரோடு இருக்கும் என் இயேசுவை நான், உயிரோடு இருக்கும் என் இயேசுவை நான் நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. ஹாலேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தைகள் அன்புக்குரியவர்களே. ஹாலேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறார், எங்கள் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், அப்போஸ்தலர்கள் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை ஆண்டவரே தேவனே அவரை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள், அவர்கள் மேல் பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. அப்போஸ்தலர்கள் தேவனை பார்த்தார்கள், இயேசுவை பார்த்தார்கள், இயேசுவோடு நடந்தார்கள், இயேசுக்கு இயேசு செய்த அற்புதங்களை கண்டார்கள், உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு கூட அவருடைய தரிசனத்தை பார்த்தார்கள். ஹாலேலூயா. ஆனபடினால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை அவர்கள் பார்த்ததை, கேட்டதை, உணர்ந்ததை வைத்து ஹாலேலூயா இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஹாலேலூயா. ஆனால் நாங்கள் காணாது நம்புகிறோம். ஹாலேலூயா. ஆண்டவர் அங்கே தோமாவுக்கு சொன்னார், ஹாலேலூயா, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று. ஹாலேலூயா. காணாமல் நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபியாயிரும், எங்கள் மேல் கிருபியாயிரும் ஐயா, நிறையங்களை விடுவிக்கிறவர், எங்கள் தலையர்களை உயர்த்துகிறவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, விசுவாசிக்கிறோம் ஐயா ராஜா. அப்பா நீங்க தான் ஆண்டவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே முக்க சோத்திரம் ஐயா, நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உடைய ஆண்டவரே நாமத்தினாலே நாங்கள் கையெடுக்கிறோம் ராஜா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹாலேலூயா. ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே வந்து நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கையெடுக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. எதிரி ஒரு வழியா வந்தவன் ஏழு வழியா ஓடி போவான்னு சொல்லி இருக்கிறீங்கள் ஐயா. ஆண்டவரே கைது செய்யும் வேலைகளிலே ஆசீர்வாதங்களை கட்டளவேன்னு சொல்லி இருக்கிறீங்கள் ஐயா. உங்களுக்கு புரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வைக்காதே போமன்னு சொல்லிடுங்கள் ஐயா ராஜா. ஹாலேலூயா. உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை வெளிப்படப்படுகிற கர்த்தர் நானே என்று சொல்லி இருக்கிறீங்கள் ஐயா. ஆண்டவரே தேவனே ஆவியானவரே அசவாடுவீராக ராஜா.
அலேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. இந்த காலை வேளை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. நாள் முழுவதும் உடைய தியானங்கள் வாழ்க்கையில் இருக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இயேசுவின் மார்பில் சாய்ந்திருப்பதே இன்பமின் வாழ்வினிலே. இனி என் கண்ணீர் களிப்பாய் மாறும் இயேசுவின் மார்பினிலே. இனி என் கண்ணீர் களிப்பாய் மாறும் இயேசுவின் மார்பினிலே. இயேசுவின் மார்பில் சாய்ந்திருப்பதே இன்பமின் வாழ்வினிலே. அப்பா உமக்கு சூத்திரம். ஆண்டவரே, மரியாதை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ள உதவி செய்யும் ஐயா. அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க கிருபதாரும் என் அப்பாவே, என் தகப்பனே, அப்பா என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுயர தன்மையை தந்தவரே, அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு எல்லாம் தகப்பனாயிருக்கிறவரே, என் ஆண்டவரே, விதவைகளும் என்னை நம்புவார்களாக சொன்னவரே ராஜா, திக்கற்ற பிள்ளைகள் என்னிடத்தில் இறக்கப்படுகிறார்கள் சொன்னீரையா ராஜா. ஆண்டவரே, மெத்துதிக்கிறோம், மெத்துதிக்கிறோம், மெத்துதிக்கிறோம், மெத்துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மெய் சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா. நோய் நொடிகள் அணுகும் போது நேசரின் வைத்தியரின் பேர். நோய் நொடிகள் அணுகும் போது நேசரின் வைத்தியரின் பேர். ஆபத்தில் உன்னோடி இருப்பேன் என்ற ஆத்ம நேசரவர். ஆபத்தில் உன்னோடி இருப்பேன் என்ற ஆத்ம நேசரவர், ஆத்ம நேசரவர். இயேசுவின் மார்பில் சாய்ந்திருப்பதே இன்பமின் வாழ்வினிலே. இயேசுவின் மார்பில் சாய்ந்திருப்பதே இன்பமின் வாழ்வினிலே. பாரம் என்னை அழுத்தும் போது பரனின் தன் தஞ்சமே. பாரம் என்னை அழுத்தும் போது பரனின் தன் தஞ்சமே.

0: மார்பில் சாய்ந்திருப்பதே இன்பமின் வாழ்வினே. உலகின் வாழ்வு வெறுமை என்று எண்ணினான் மாயையிலே, உள்ளத்தில் என்ப நித்திய வாழ்வு எங்கே செய்தாரே, எங்கே செய்தாரே. இயேசுவின் மார்பில் சாய்ந்திருப்பதே இன்பமின் வாழ்வினே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை சுற்ற சூழ இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ரட்சிக்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தேவனே, இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, எங்களுக்கு அந்த ஞானத்தை தாரும் தகப்பனே. ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவானம் சொல்லி இருக்கிறீங்களே ராஜா. ஆண்டவரே, அந்த ஞானத்தை எங்களுக்கு அருளும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரத்திலேயா அந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும் ஐயா. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, தேவனே, அப்பா மோசையோடு இருந்தது போல் உங்களோடு கூட இருப்பேன் சொன்னவரே ராஜா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் சொன்னவரே. ஊழலானவைகளே ஆண்டவரே, தேவனே, நேரான பாதையினை வழி நடத்துங்க தெய்வம் நீங்க தான் அப்பா ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய தேவைகள், எங்களுடைய அன்பு எல்லாவற்றையும் உங்களுக்கு நாங்க சொல்லிவிட்டோம் தகப்பனே. எங்களை ஆண்டவரே, உமக்கு சோத்திரம், நன்றி நன்றி நன்றி ஐயா. உங்களுடைய கரத்தில் எங்களை சாத்தி ஒப்பு தருகிறோம் இயேசு கிறிஸ்துவின் இயத்தெழுந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: இன்னும் ஒரு நாளை, புதிய நாளை தந்து ஆசீர்வாதமாக வழி நடத்திய கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கர்த்தருடைய இந்த துதிகளை, ஜபங்களை, பாடல்களை, வார்த்தைகளை ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை, உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவித்துக் கொண்டு மிஷன் காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், சேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நிறைவேற்றி தருவாராக. கர்த்தருடைய கரத்திலே இந்த புதிய நாளையும் ஒப்புவிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்திரதாமே வழி நடத்துவாராக.
0: ஆமேன்.
1: அருமையான இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சத்திய திருச்சி பகிர்ந்து பாஸ்டர் ஹோமி லோகன் அவர்கள் இணைந்து அருமையான பாடலுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக வழி நடத்தினார். கத்திரதாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்திரி கிணத்திலே ஒப்புவிப்போம். கத்திரதாமே அந்த வார்த்தைகளை
2: கேட்டு
1: வந்தார் அந்த விசுவாசத்தோடு. கத்தரண்டை ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன்.
2: Recording in progress.
1: ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே இந்த வேளையிலும் ஜபங்களுக்கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிகளுக்காக, அதே வேளையில் இஸ்ரவேல் தேசத்துக்காக விசேடமாக ஜபிக்க இணைந்திருக்கிறோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஒரு ஜப குறிப்பை இருக்கிறது. ஒரு 42 வயது சகோதரி ஒருவர் இங்கு கனடாவில் தான் இருக்கிறார், டொரண்டோவிலே. அவர் டாக்டராக இருக்கிறார். 42 வயது டாக்டராக இருந்தவர் திடீரென அவருக்கு ஸ்ட்ரோக் வந்து பேரலைஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். அவர்களுக்காக வாரத்தோடு எல்லோரும் ஜபியுங்கள். 42 வயது, அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்னு சுவாசிக்கிறோம். டாக்டர், ஆனால் அவருக்கு திடீரென ஸ்ட்ரோக் வந்து விட்டது, பேரலைஸ் ஆகிவிட்டார். ஆமேன். ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார்கள், அவருக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். கிதடி கரத்திலேயே போய்ப்போம். கத்திரதாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டி மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். ஆமேன். ஏசாய 62:5 கூறப்பட்ட அந்த வசனம் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எங்கள் தேவன் எங்கள் மேல் மகிழ்ச்சியாய் இருக்கிறாராம். ஆமேன், ஆமேன். அவர் தந்த ஆத்மாவை அவர் பத்திரமாக பாதுகாக்கிறவர். ஆமேன். எல்லா இடர்களுக்கூடாக, அக்கிரமங்களுக்கூடாக, அக்கிரம சிந்தைகளுக்கூடாக கடந்து செல்ல முடியாமல் காக்கிறவர். ஆமேன். அவர் எங்கள் மேல் மகிழ்ச்சியாய் இருக்க நாங்கள் அவருக்கு உதவி செய்வோம். கத்தடி கரத்திலே ஒப்புவிப்போம். இன்றைய நாளுக்காக 365 நாளில் பரிசுத்த பிதாவுடைய வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள் 1 சாமுவேல் 20, இசாயா 64, வழியேற்பாடுந்தும் புதிய ஏற்பாடுந்து மத்தேயு 9வது அதிகாரம். இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ ஊடாக இணைந்து ஜெபிக்க போகிற கேட்கின்ற ஒவ்வொருவரையும் கத்தர்தாமே ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நேரம் இப்பொழுதும் காலை 8 மணி என்று 8ஆம் தேதி 7ஆம் மாதம், 8ஆம் தேதி ஆடி மாதம், 8ஆம் தேதி ஜூலை மாதம், 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதல்ல வரவேற்போம். சௌரி டோலி அல்பர்டா கனடாவிலிருந்தும் அதிகாலை வேளையிலே காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அன்றன் தாசன் ஹேம் அவர்கள், டொரண்டோ கனடாவிலிருந்தும் மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி மினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கிறவங்களில் ஒரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் ஜெபங்களை வழி நடத்த ஆயத்தமாய் வந்திருக்கிற சௌரி ஜானத் அவர்கள் ஜெபம் தேசத்திலிருந்தும் மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். இந்த ஜெபத்தை மறந்து விடாதீர்கள். 42 வயது டாக்டர், அவர் திடீரென ஸ்ட்ரோக் வந்து பரலைஸ் ஆகிவிட்டார். இந்த மூளையில் இருக்கிற போகின்ற நரம்புகள், கால் வரை போகின்ற நரம்புகள் திடீரென வேலை செய்யவில்லை. அப்படியாக இந்த நேரம் என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனாலும் கத்தர் இருக்கிறார், கத்தரை அறிந்தவர்கள் என்று விசுவாசிக்கிறேன். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்த வேண்டும். திரும்பமாக அவரை எழுப்பி மறுபிறவி கொடுத்து எழுப்ப வேண்டும். ஆமேன். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். அதற்காக எல்லோரும் வாஞ்சியோடு அத்தாகத்தோடு ஜெபியுங்கள். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வேளையிலும் சௌரி ஜானரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்களா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
0: சங்கமா வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாமே உங்களை அவரோடு கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியன்னா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்திலே இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. நாங்கள் இந்திய நாளிலே தீஸ்பியனாகிய எலியாவை குறித்து பார்த்து விட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் தீஸ்பியன் என்றால் அங்கு மிக முக்கிய அடமொழியாய் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பழைய ஏற்பாட்டிலே அக்கினியின் தீக்கதர்சி என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஏனென்றால் தீஸ்பி என்றால் இவ்ரேயத்திலே திஸ்பே ஊரான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதிலே அங்கு திஸ்பே ஊரான் அங்கே குடியிருக்கிறவன் அல்லது அந்நியன் என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. அவர் ஊரின் பின்னணியிலே இருந்து வந்தவர் தான் அந்த திஸ்பியன். திஸ்பியன் என்றால் அவருக்கு சொந்த பேரிலே அவர் இடத்தின், அதாவது எங்கிருந்து என்பதை குறிப்பிட்டு அந்த பட்ட பேர் தான் அவருக்கு அந்த காரியத்துக்கு அர்த்தம் மனம் திரும்ப செய்கிறவன் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 17:1 கீலியத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷத்திலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை காணக்கூடியதா இருக்கிறது. இந்த இடத்திலே வேதாகமம் எலியாவை அறிமுகப்படுத்தும் போது கீலியாத்தின் குடிகளிலே தீஸ்பியனாகிய எலியா என்று தெளிவாக அங்கு பதியப்பட்டிருக்கிறது. இது மறைந்திருக்கும் சரித்திரங்களை குறித்து நாங்கள் காணக்கூடியதா இருக்கிற திஸ்பே என்ற ஊர் அங்கு ஜோர்தான் நதிக்கு கிழக்கே உள்ள கீலியாத் மலை பகுதியிலே அமைந்திருக்கிறது. இந்த கீலியாத் பகுதி எப்படிப்பட்ட இடம் என்றால் கரடு முரடான மலைகளும் காடுகளும் நிறைந்த இடம். இந்த இடத்திலே தான் அவர் ஊழியத்தை அங்கு அதிகமாய் செய்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த கீலியாத் ஊர் வந்து அங்கு மிகவும் அந்த நாட்களிலே ஒரு முக்கியமான இடங்களாய் இருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 1:8-9 அதுக்கு அவர்கள் அவன் மயிர் உடியை தரித்து வார்க்கச்சியை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தார் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்பியனாகிய எலியாதான் என்று சொல்லி என்று சொல்லி எழுதி இருக்கிறது. இந்த பாருங்கள், இந்த திஸ்பியனாகிய எலியா அவன்
3: அங்கு சொகுசான வாழ்க்கை வாழவில்லை. அவன் தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தது எப்படியோ அப்படியே அந்த கரடு முரடான அந்த மலை பகுதியிலே அவன் வாழ்ந்தான் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அந்த திஸ்வியனாகிய எலியா தோற்றமும் அவனுடைய பேச்சும் மிகவும் கடினமாயும் நேரடியாகவும் இருந்தது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றால் அவன் விலங்கு தோலைத்தான், அவன் உடுப்பாய் உடுத்தி மேன்மையான வாழ்வை அல்ல, ஆண்டவருக்காக தன்னுடைய பணிவிடியை கரடு முரடான இடத்தில அல்லது கரடு முரடான இருதயமுள்ள மனுஷன் மத்தியில அல்லது பாகாலின் விக்ராதனைகள் மத்தியில அவன் நின்றான் என்று சொன்ன கண்டால் அவனுடைய கடின பகுதியை நாங்கள் சிந்திக்க கூடியவர்களாய் அங்கு அந்த காரியத்தை நாங்கள் நினைக்க கூடியவர்களாய் இருக்கிறோம். ஆகவே திஸ்பியனாகிய எலியாவை போல இன்றைக்கு நாங்களும் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் அந்த கடின பகுதியிலும் அவன் எப்படியாய் கடினமாய் இருந்த வேளையிலும் கர்த்தரோடு நின்றான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த திஸ்பியன் குறித்து நாங்கள் பார்த்தோம், அவனுடைய ஊர் எப்படிப்பட்டது, அவனுடைய எந்த இடத்தில் இருந்து அவன் வந்தான், எப்படியான கரடுமுரடான செங்குத்தான இடத்துல இருந்து அவன் அந்த ஊழியத்தை செய்தான் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறதாகவே நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். கதாமே எங்களோடு கூட இருக்கட்டும். பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த திஸ்வியனாகிய எலியாவை போல இந்திய நாட்கள் ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலே ஆண்டவரை நம்பி ஊழியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படிக்கு நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்கள்.
4: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எலியாவின் தேவனே, எங்களோடு வருகிற தேவனே, இந்த கடைசி காலத்தில ஒவ்வொரு ஊழியக்காரனையும் எலியாவை போல மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். எலியா ஜெபித்த பொழுது கர்த்தரே கேட்டருளும், கர்த்தரே கேட்டருளும், கர்த்தரே கேட்டருளும், உம்முடைய அக்கினி இறங்கி அற்புதத்தை செய்தது. ஆண்டவரே, இந்த காலங்களில இயேசுவே, நீர் இந்த உலகத்தில எங்களுக்கு அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரியும் என்று சொன்னீரே. அதன்படி ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் பேசும் பொழுது அந்த உம்முடைய அக்கினி, அந்த அபிஷேக அக்கினி ஒவ்வொருவர் மேலும் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த தேசத்துல தமிழ் மக்கள் வாழுகிறார்களோ அந்த தேசத்துல எப்படியான பகுதியாக இருந்தாலும், கரடுமுரடான பகுதியாக இருந்தாலும், உமக்காக ஊழியம் செய்ய அவர்களை பயிற்றுவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு எழுப்புதலை காண ஒவ்வொரு மக்களும் இயேசுதான் வழியும் சத்தியமும் என்று அறிந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் எலியாவின் ஆவியை கொடுத்து நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அற்புதங்கள் அதிசயங்கள் இந்த கடைசி காலத்துல நடந்து ஒரு எழுப்புதலை காண உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உன்னுடைய வசனத்தின்படி என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போன்ற காரியங்களை செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் என்று சொன்னீரே. நீர் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் குணமாக்கி நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தீரே. இந்த கடைசி காலத்துல வாழ்கிற ஊழியர்கள் ஒவ்வொருவரும் இப்படியான காரியங்களை செய்ய கடைசி

0: இருக்கிறபடியால் அந்த அந்த டாக்டரை குணப்படுத்தி உம்முடைய தள்ளும்புகளால குணப்படுத்துகிற தேவன் நீர்தான் ராஜா. லாசரசுவின் லாசரசை மறித்த லாசரசை உயிர்த்தெழுத்துகிற தேவன் அந்த டாக்டரையும் நீர் உயிர்த்தள வைத்து ஒரு அற்புதத்தை செய்து டாக்டர்ஸ் உலகத்துக்கு ஒரு சாட்சியாக நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நித்திய வெளிச்சம் சங்கமாய் நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லினிடா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து இந்த ஊழியம் இன்னும் வளர, இன்னும் பல மக்கள் இயேசுவிடத்துல வர இருவ செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். கணவனுக்காக, மகனுக்காக, மகளுக்காக அவர்களோடு கரம் பிடித்து நடத்தி உடைய வருகை வரைக்கும் ஒரு எழுப்புதலை காண உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும், நீர் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன், துன்மார்க்கருக்கும் நீதிமானுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கூன் துதி கன மகிமை உண்டானமைத்தவனாகியோ பக்கே செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
1: எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் சபையோடும், சபையிலே தேவனுடைய அக்கினியானவர் தன்னுடைய காரியத்தை செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென்.
0: God bless you sister. God bless you everybody.
1: ஆமென், ஆமென். Praise the Lord, Dolly sister. லைன் அங்கேயோ போய் கொண்டிருக்குது. ஓகே வினோ, நீங்கள் Praise the Lord வினோ.
2: Praise the Lord அக்கா.
1: இந்த கடைசி காலத்தில் தேவ அக்கினி எல்லா ஜனங்களுக்குள்ளே இறங்க கத்துடைய காரியங்கள் இந்த நாட்கள்ல நடக்க இருக்கிற தடைகளை நீக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: ஆமாண்டவரே, மகான் பூமிரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே, இறைவா இங்கே நாளை தந்ததுக்காக ஆண்டவரே, தகப்பனே கத்தாவே, இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆண்டவரே எங்களை ஜீவனோடு எழுப்பி எங்கள் ஜீவனை காத்து மட்டும் வரைகளை ஜீவனோடு கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தேவனே கத்தாவை, உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில் என்று சொல்லி இருக்கிறீங்கள் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவை, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஜீவங்களை நீங்கள் ஏறெடுத்து எங்களுக்கு பதில்களை தந்து கொண்டிருக்கிற அன்பிற்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும், நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றிலும், நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும், நாங்கள் செல்கிற இடங்களிலும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் உமக்கு சித்தமானதாக செய்ய ஆண்டவரே, எங்களுக்கு உதவியாக இருங்க ஆண்டவரே. தேவனே கத்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, எப்போதும் எங்கு சென்றாலும் ஒளியுள்ள பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக என் தகப்பனே நாங்கள் சென்று வர எங்களோடு நீங்கள் கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் அறியாமல் செய்கிற சகல மீறுதல்களை மன்னித்து ஆண்டவரே, ஒரு விஷயங்களை கண்ணோக்கி எங்களை மீட்டு கொள்ளுங்க ஆண்டவரே. தேவனே கத்தாவே, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே கத்தாவே, நாங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகாதபடி அப்பா உம்மை நம்பி ஓடி வர ஆண்டவரே எங்களுக்கு உதவியாக இருங்க ஆண்டவரே. அப்பா, நோபாவும் கூட தகப்பனே உங்கள் பேச்சை கேட்டு, உங்கள் அப்பா உங்கள் பேச்சை கேட்டு நடத்தபடினால் அவரை அவர் குடும்பத்தை மீட்டீங்கள் ஆண்டவரே. தேவனே, அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பேச்சை, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு நடக்க ஏன் தேவனே எங்களுக்கு உதவியாக இருக்கிறாவே. அதே போல கத்தாவே, தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா மீட்கப்பட வேணும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்பட வேணும் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, உண்மை அறியாத மக்களும் கூட தகப்பனே உண்மை அறிந்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்கிற பிள்ளைகளாக என் தகப்பனே இந்த பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவர். கத்தாவே, ஆவியானவர் காலத்தில் நடந்தது போல அப்பா இந்த மக்களுக்கு மேற்படாதபடி தேவனே கத்தாவே, அவர்களுக்கு புத்திய ஞானத்தையும் கொடுத்து ஆண்டவர், உம்மை நோக்கி நித்தமும் கூப்பிடுகிற பிள்ளைகளாக அப்பா, உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவர். அப்பா, இந்த உலக ஆசைகள், இந்த உலக காரியங்கள், இந்த உலக அத்துமீறல்கள் சத்துராதியின் கிருபையிலிருந்து அப்பா, சத்துராதியின் அப்பா தகப்பனே, இப்படியான அசுத்தமான காரியங்களிலிருந்து

0: இந்த மக்கள் மனிதர்கள் மீட்டுக் கொள்ளும்படி மீட்கும்படி தகப்பனி ஒவ்வொருவருக்கு ஞானத்தை கொடுத்து உம்முடைய வேதத்தை அறிந்து உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றுங்காண்டவர். கர்த்தாவே ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் உருவாக்கின ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குரிய பிள்ளைகளாண்டவரே. சத்ருவானவன் விற்கப்பட்டு போகும் தகப்பனி ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்காண்டவர். தேவனே கர்த்தாவே ஆவியானவரே, தகப்பனே நடக்கிற அட்டூழியங்கள் அநியாயங்களை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். தேவனே கர்த்தாவே, இப்படியாக நடக்காதபடி இப்படியாக சந்ததி சந்ததியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்படியாக அநியாயங்களை மேற்கொள்ளாதபடி என் தேவனே உமக்கு பயப்பட்டு நடக்கிற பிள்ளைகளாக உம்முடைய சித்தத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாக என் கர்த்தாவே நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றுங்காண்டவரே. எங்களை உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு வெறும் சோதனைகள் உபத்திரவங்கள் தகப்பனி சத்ருவானவன் கொண்டு வருகிற செயல்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே நித்தமும் நீங்கள் எங்களை எங்களுக்கு முன்பாக செல்லும்படி உம்முடன் கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் எங்களை கைவிடாமல் அனைத்து காக்கிற தகப்பன் ஆண்டவரே. கர்த்தாவை உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை ஒரு விசை கண்ணோக்கி எங்கள் பாவ சாபங்கள் அக்கிரமங்களை மன்னித்து ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டுக் கொள்ளுங்காண்டவரே. உங்களுடைய திரு ரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவுங்காண்டவரே. நீங்கள் ஒவ்வொருவற்றையும் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற சர்வவல்ல தேவனாண்டவரே, நீங்க செய்து முடிக்க போறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த சங்கம வானொலியை தந்து ஆண்டவரே இந்த இடத்துல எங்களையும் அப்பா நீங்கள் கூட்டி அமைத்து மற்றவர்களுக்காக ஜெபிக்க அப்பா நீங்கள் தந்த கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, நீங்கள் அன்பால் எங்களை அணைகட்டி ஆண்டவரே. ஒவ்வொருவரை ஆண்டவரே இந்த இணைப்பின் ஊடாக எங்களை இணைத்து ஆண்டவரே மற்றவர்களுக்காக தேசங்களுக்காக அப்பா நாடுகளுக்காக ஜெபிக்க கூட்டி அமைத்திருக்கிற தயவுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே எங்கள் ஜெபங்கள் வீணாய் விருதாய் போகாதபடி எங்கள் ஜெபங்கள் ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு உகந்ததாக இருக்கட்டும் ஆண்டவரே. கருத்தோடும் ஞானத்தோடும் ஜெபிக்கிற ஜெபங்களாக இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த சங்கம வானொலி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதை நடத்துகிற இந்த சகோதரனையும் இந்த சகோதரி குடும்பத்தையும் அப்பா இந்த இது குடும்பங்களை உம்முடைய கரத்தினால மூடி அப்பா எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. இன்னும் இன்னும் அதிகமாக இந்த இணைப்பிலே ஆண்டவரே கர்த்தாவே அப்பா ஊழியக்காரர்களும் அப்பா ஜனங்களும் பெருகட்டும் ஆண்டவரே. தகப்பனே இந்த ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே. தகப்பனே அப்பா உம்முடைய பரிசுத்த நாமம் அப்பா மகிமை படட்டும் ஆண்டவரே. தேவனே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், இந்த குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே இங்க வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இருதயங்களில் என்னென்ன காரியங்கள் என்னென்ன வேதனைகள் இருக்கிறதோ நீங்கள் அறிவீங்கள் ஆண்டவரே. தேவனே ஒரு விசை கண்ணோக்கி அப்பா அந்த இருதயங்களை தொட்டு ஆண்டவரே சமாதானப்படுத்தி அப்பா தகப்பனே அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் என்று அறிந்த தகப்பன் ஆண்டவரே நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடியுங்க ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை ஆண்டவரே. தகப்பனே நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே இங்கு வர முடியாமல் தடை செய்திருக்கிற அப்பா இங்கு வந்து செபித்தும் ஆண்டவரே வர முடியாமல் தடை செய்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. என்னென்ன காரணங்கள் என்னென்னவோ நாம் அறியும் ஆண்டவரே, நீங்கள் அறிவீங்கள் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே திரும்பவும் ஆகவர்கள் வந்து இந்த இடங்களில் மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே அவர்களுக்கும் இருதயங்களை அப்பா தகப்பனே இருதயங்களை அப்பா நல்ல இருதயங்களை கொடுத்து நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இங்கே இருவர் மூவர் உம்முடைய பரிசுத்த நாமத்தினால ஒன்று கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில நான் இருப்பேன் என்று சொன்ன தகப்பனே இந்த சங்க வானொலியின் ஊடாக தகப்பனே அப்பா நாங்கள் ஒருமித்து கூடி இருக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்கள் நடுவிலே இருப்பீங்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என் தகப்பனே. கூட இருந்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. துதி கனமகுமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் உங்கள் பிள்ளையோடும் பிள்ளையோட திருமண காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
2: ஆமேன் ஆமேன்
1: ஆமேன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பேசலாம். டோலி சிஸ்டர்
3: பேசலாம். சிஸ்டர் பேசலாம்.
1: நாட்கள்லே தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் காக்கப்பட தேவனே பாதுகாக்க கூடியதாய் தேவனுடைய வல்லமையும் பலனும் அவர்களுக்குள்ளே இறங்க லேசியா நான் சொன்ன அந்த 42 வயதுடைய டாக்டருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர் மருத்துவமனையில இருக்கிறார். ஆகவே அந்த இடத்திலே அவர் ஒரு பரிபூர்ண அற்புதம் நடக்க கத்தர் உதவி செய்யணும். பரிபூர்ண சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
0: ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த கால நேரம் ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய பாதத்தில வந்து நிற்கும் பொழுது நீங்க எங்களை ஒரு பொழுதும் வெக்கத்துக்கு போட விட மாட்டீர்கள் ஆண்டவரே. அப்பா, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் அப்பா. அதன்படி எங்களுடைய நம்பிக்கை தேவன் நீங்க தான் அப்பா. அப்பா, இவர்களை நீங்க நோக்கி பாருங்க. முதலாவதாக இந்த சகோதரனுக்கு ஆண்டி வருகிறன் அப்பா. அந்த சீனியர் எங்க இருக்கிறாரோ அந்த ஹோம்ல இருந்தப்பா, அவருக்குள்ள ஒரு அற்புதத்தை நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றே ஆண்டவரே, உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்க அதிசயம் செய்யற தகப்பனா இருக்கிறபடிய நன்றி அப்பா. எல்லா விதமான பிளவீனங்களையும் அகற்றும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. ஜீவனை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன் என்று கூறிய தகப்பனே, உங்களுக்கு அவர்களுக்குள்ள ஆண்டவரே உங்களுடைய ஜீவனை அவருக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா, பிகாஸ் யூ லிவ் வீ கேன் ஃபேஸ் ஃபார் அதர் டே. நீங்க ஜீவிக்கிறபடியா நாங்க இன்னொரு நாளை சந்திக்க கூடியதா இருக்கிறதப்பா. அந்த சகோதரனும் ஆண்டவரே இன்னொரு நாளை உங்களுக்குள்ள மகிழ்ந்து கொண்டாடுவதற்கு, உங்களுக்குள்ள நாமத்தை உயர்த்துவதற்கு ஆண்டவரே அவர் உங்களை இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களுடைய இரத்தத்தினால எல்லா விதமான பிளவீனங்களை அகற்றி அப்பா நீங்க அவர்களை ஒரு உயிரை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நீங்க வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர். அப்படியே உங்களோட வாக்கு தத்தத்தின்படி வழி நடத்தி கொண்டு வர தகப்பனே, உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு அழைத்து வந்த ஊழியக்காரர்களோட ஒருமனப்பட்டு நாங்கள் ஜபிக்கும் பொழுது நீங்க எங்களுக்கு அது வெற்றி கொடுக்கிற தகப்பனா இருக்கிறீங்க. அதுக்காக நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. பிலவீனத்துல பிலன் கொடுத்து அவருக்கு ஒரு இன்னொரு தருணத்தை கொடுக்க போறபடியா நன்றி அப்பா. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படவளதும் மகிமைப்படவன் அப்பா. எல்லா ஊழியக்காரர்களும் எல்லாருக்குள்ளையும் ஆண்டவரே ஒரு தேவ பயத்தை கொடுத்து வழி நடத்துங்க. எல்லா விதமான தீங்கான நேரங்களிலும் ஆண்டவரே நீங்க காக்குற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேனப்பா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாத வண்ணமாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களை உங்க அப்பா புட்ட வால் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அப்பா உங்களோட வேலி அடைத்து அவர்களை காத்துக்கொள்ளுங்க. அவங்க போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க. அவங்க உங்களுக்காக இன்னும் எழுந்து பிரார்த்திப்பதற்கு பலவீனம் உள்ளவர்களுக்குள்ள பலனை கொடுத்து யாரா இருந்தாலும் ஆண்டவரே அவர்களை நீங்க உங்களோட ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து அவருக்கு இன்னொரு நாளை கொடுத்து ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. போக்கிலும் வரத்திலும் இருக்கிற தகப்பனே எங்களுக்கப்பா எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கத்தரை உனக்கு தாபாரமாக கொண்ட என்று சொன்னபடி நாங்க உங்களை ஆண்டவரே நோக்கி பார்க்கும் பொழுது எங்களுக்கு நீங்க உயர்ந்த அடைக்கலமா இருந்து எங்க அழைத்த ஒவ்வொரு ஊழியக்கரங்களையும் ஆண்டவரே நீங்க தான் பாதுகாக்கணும். நீங்க தான் எல்லா விதமான தீமையிலிருந்து அகற்றி இந்த கடைசி காலத்துல இருக்கிற எல்லா விதமான அசுத்தமான ஆவிலிருந்து விலக்கி காற்றும்படி உன்னதமான மறையில் இருக்கிற நீங்க நிழலாக அவர்களுக்கு இருக்கிறபடியா நன்றி சொல்லுவதையும் உங்க ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு அப்பா அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களை எல்லா விதமான பயத்தை எல்லா விதமான தீங்கான காரியங்கள் வந்தபடியா அப்பா ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து யாரு அப்பா. அது மட்டுமில்ல ஆண்டவரே, பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா இரவு காலை நேரத்தை பார்க்காத வண்ணமாக மறைவில் செய்யற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே உங்களோட கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே உங்களுடைய நாம மட்டுமே மகிமப்பட வேணும். யாவரே ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. யாவரே ஆசீர்வாதங்க ஜென சிஸ்டர் செய்யற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே நீங்க பாக்குற வந்திருக்கிற சிஸ்டர் பிரதர்ஸையும் அப்பா அவரோட தேவையிலையும் சந்தி யாவரையும் ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வத்து நீங்களே எங்களுக்கு நிழலா இருந்து ஒவ்வொரு நிமிடம் ஒரு புதிதான கிருபை நாள் என்ற காலை நேரம் மாலை நேரமா இருந்தாலும் சிலருக்கப்பா யாவரையும் உங்களோட மறைவுல வைத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த
3: உமக்கு நன்றி செலுத்தி இன்றைக்கு புதிதான கிருபையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மக்கிமே பட வேண்டும் என்று கூறி எனக்கு ஒத்தாசை வரும் பரதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிற ஒத்தாசை உங்களிடத்தில் மட்டும் இருந்தே வரக்கூடியதாக இருக்கிறதுக்கு இருக்கிறதாண்டவரே எல்லா கண மகிமையும் உங்களுக்கே உரியது. இயேசு நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் என் பிதாவே நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன். நன்றி சொல்லி சிஸ்டர் கத்தர் உங்களோடு கூட இருந்து சகலத்திலும் வல்லமையா வழி நடத்துவாராக. ஆமேன்
4: சிஸ்டர். அந்த டாக்டர் ஒரு சகோதரி என்று சொன்னேன், சகோதரி அவர் 42 வயது
0: சாரி
4: சகோதரி, அவர் பொது ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார், சீனியர் ஹோம்ல இல்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார், அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆமேன்.
1: நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட்
2: ஐரீன்.
1: இலங்கை தேசத்திலே கலக்கங்கள் இருக்குது, குழப்பங்கள் இருக்குது, டெங்கு காய்ச்சல் அதிகமா பரவி கொண்டிருக்கிறது என்று அறிந்தோம். ஆகவே இதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த பராமரிக்கிற டாக்டர் மேர் நர்ஸ் மேர் அவைகளுக்கும் வரவி விடாதபடி கத்ததாமே அதை தடுத்து நிறுத்த வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
5: ஸ்தோத்திரமாண்டவரே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்ப அந்த நேரத்துக்காய் நன்றி ராஜாவே. இந்த நாள் முழுவதும் தேவன் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல தகப்பனே அப்பாவும் கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே சுவாமி. அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவனே சுவாமி கத்தாவே இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய இலங்கை தேசத்தையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இலங்கை தேசத்தின் எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் நீங்க மாத்திரம் அறிந்திருக்கிறீங்க ராஜாவே. அப்பா அத காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. அதிகாரிகளுடைய கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிகாரிகளுக்கு வேண்டிய நல்ல இரக்கத்தை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன். ஒரு நிமிஷம் சிஸ்டர். ஆ சரி. ஹலேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா கத்தாவே. அப்பா இலங்கை தேசத்தின் தலைவர்கள் மந்திரிமார்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் இந்த நாளிலே கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இலங்கை தேசத்திலே கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நடக்கிறதான கலவரங்கள் குழப்பங்கள் கத்தாவே எல்லாவற்றையும் தேவன் நீங்க எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீர்கொழும்பு சிறைச்சாலையிலே நடந்திருக்கிறதான கர்த்தாவே எல்லா காரியங்களையும் தேவன் நீங்க அறிந்திருக்கிறீங்க தகப்பனே. அப்பா யாரெல்லாம் ஏதோ எல்லாம் காரணங்கள் எல்லாம் சொன்னாலும் கர்த்தாவே ஆனா உண்மையான காரியம் என்னண்டு தேவன் நீங்க ஒருவருக்கு மாத்திரம் தெரியும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அங்க இருக்கிறதான அதிகாரிகள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே பாதுகாக்கப்படணும் ஆண்டவரே. அதே போல சிறைச்சாலையில இருக்கிற மற்ற கைதிகள் கர்த்தாவே அப்பா பாதுகாக்கப்படணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா தாக்கப்பட்டு வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கைதிகளுக்கும் தேவன் நீங்க பரிபூர்ண சுகத்தை விடுதலையை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா 25 பேருக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறாங்க தகப்பனே. அப்பா மறித்து போன அந்த குடும்பங்களிலே கர்த்தாவே அந்த தாய் தகப்பன்கள் மனைவி கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இப்படியாய் பிள்ளைகள் கண்ணீரோடு கவலையோடு அப்பா துக்கத்தோடு வேதனையோடு அந்த இடத்துல இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவங்க எல்லாருக்கும் தேவன் நீங்க ஆறுதலையும் தேறுதலையும் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அந்த இடங்களிலே கர்த்தாவே மீண்டும் இப்படியான கலவரங்கள் வராத படிக்கு தேவன் அந்த இடத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா அந்த கலவரங்களை தூண்டுவிக்கிறதான கத்தாவே அப்பா அந்த மனிதர்களுடைய இருதயத்திலே தேவன் நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களிடத்திலே ஒரு மன மாற்றத்தை தேவன் நீங்க உருவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே இப்படியான காரியங்கள் தேசத்திலே நிலவாத படிக்க தேவன் தேசத்தையும் ஜனங்களையும் பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீரே கத்தாவே இந்த காரியங்களுக்கு எல்லாம் நீதி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி கத்தாவே அப்பா அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே மீண்டும் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் கலவரங்கள் பிரச்சனைகள் தேசத்திலே நிலவாத படிக்க தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கத்தாவே அப்பா இப்படியான காரியங்களை செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடுங்க. அவங்க எல்லாரும் ரட்சிப்படைய தேவன் உணர்ந்து உங்களுடைய உணர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இலங்கை தேசத்திலே கத்தாவே அப்பா டெங்கு காய்ச்சலினாலே பாதிக்கப்பட்டு கத்தாவே 50,000 பேருக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தகப்பனே. அநேகர் இறந்து போயிருக்கிறாங்க கத்தாவே. அப்பா வைத்திய சாலை நிரம்பி வளர்ந்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நோயிலே இருந்து கர்த்தாவே அப்பா பிள்ளைகளை தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். மீண்டும் யாருக்கும் இந்த வைரஸ் காய்ச்சல்கள் பரவாத படிக்கு தேவன் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அங்கே வேலை செய்யறதான கர்த்தாவே கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வைத்தியர்கள் தாதிமார்கள் தூய்மை பணியாளர்கள் கர்த்தாவே இப்படியாய் அங்கே வேலை செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்களையும் இந்த வைரசுகள் கிருமிகள் அண்டாத படிக்கு தேவன் உடைய பாதுகாப்பு கரம் அவர்களோடு கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த காய்ச்சலினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா உடைய கல்வாரி ரத்தத்தினாலே பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க தகப்பனை. உடைய கல்வாரி ரத்தம் கடந்து சென்று கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்களுடைய அந்த பிளட் கவுண்ட் எல்லாம் அதிகரிக்க தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நீரே பரம வைத்தியர், நீரே ஔஷதம் ஆண்டவரே. இந்த உலகத்துல இருக்கும் வைத்தியர்களுக்கெல்லாம் பெரியவர் நீங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. நீங்க தொட்டா மாத்திரம் போதும் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுக்கு சுகம் கிடைக்கும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காய்ச்சலினாலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா கால் கை வலி வேதனையோடு இருக்கிறாங்க தகப்பனே. அவங்களுடைய நாடி நரம்புகள் எல்லாம் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றி நன்றி தகப்பனே. நீர் கொடுத்துட்ட சுகத்துக்காய் பலத்துக்காய் ஆரோக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இலங்கை தேசத்தை முற்றிலுமாக முதலெத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாக ஆண்டவரை உண்மை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இலங்கை தேசத்தில் இருக்க ஒவ்வொருவரும் உடைய ரட்சிப்பை காண தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. நன்றியோடு கூட துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. சுவாமி நன்றி நன்றி கர்த்தாவே. அப்பா அந்த ஜெப நேரத்தை தேவன் எனக்கு கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே உங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் பதில் கொடுக்க பொறுப்படியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த ஊடகத்திலே நடக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இதன் மூலமாய் அநேக பிள்ளைகள் ரட்சிப்படைய தேவன் உதவி செய்யுங்க. அநேக ஊழியக்காரர்கள் இதுல இணைந்து கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம். அதுல பணி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. அவங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் குடும்பத்தின் தேவைகள் கையின் பிரயாசிகள் தொழில்கள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த இணைப்பை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அநேக பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா அந்த நேரத்திலும் ஜெப வேலையை கொடுத்ததுக்காய் நன்றி தகப்பனே. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்து விட்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் புகழும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆண்டவரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கிட்டத்தவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஐரின். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
5: ஆமேன் ஆமேன். உங்கள் எல்லாரோடும் அப்படியே இருப்பார்.
1: நாங்கள் சிசிலியம்மாவை ஏற்றுக்கொண்டு பிரைஸ் லார்ட். சிசிலியம்மா
6: பிரைஸ் லார்ட்.
1: நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இஸ்ரவேல் தேசத்தை தேவன் இந்த நாட்களிலே பாதுகாக்க வேண்டும். அந்த ஜனங்களை பாதுகாக்க வேண்டும். ரட்சிப்பை அந்த இடத்திலே மென்மேலும் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
6: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கர்த்தரை நான் காலத்திலும் சோத்திருப்பேன். அவர் துதியின் எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்பா பிதாவே, அன்பான தகப்பனே, இந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்களை மூடிக்கொள்ளும் தகப்பனே. அம்மா அப்பா பிதாவே, உமது சிறகுகளா

0: Then he touched their eyes, saying, "According to your faith, let it be to you." But when they deliver you up, do not worry about how or what you should speak, for it will be given to you in that hour what you should speak. And you will be hated by all for my name's sake. But he who endures to the end will be
1: saved.
0: Therefore, do not fear them.
1: 14-15 ஐயா வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களும் சகல காட்டு மிருகங்களும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். வேலையை குறித்து பேசி வருகிறோம். மூன்று பகுதிகளாக இதை போதிப்பேன் என்று சொன்னேன். முதல் பகுதியில் நாம் ஏன் வேலை செய்ய வேண்டும் என்பதை குறித்து போதித்தேன். வேத வசனம் சொல்லுகிற காரணங்களை சொன்னேன். ஏன் வேலை செய்யணும், வேலையை எந்த காரணத்துக்காக காத்திருந்த உலகத்தில் வச்சிருக்கார் மனுஷ வாழ்க்கையில், ஏன் வேலை செய்ய வேண்டும் என்பதை பற்றி பேசினேன். பல காரண காரியங்களை காண்பித்தேன். ரெண்டாவது பகுதியில் இப்போ இருக்கிறோம். வேலை ஏன் இன்றைக்கு கடினமாக இருக்கிறது என்பதை குறித்து, வேலையில் ஏன் சிரமங்கள் ஏற்படுகிறது, இடையூறுகள், கஷ்டங்கள், பல்வேறு சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. வேலை ரொம்ப சுலபமாக இல்லை, பல சவால்களை சந்தித்து அதெல்லாம் மேற்கொண்டு தான் நாம் முன்னேறி செல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன் இன்றைக்கு கடினமாகிவிட்டது என்பது குறித்து போதிக்க ஆரம்பித்து பண்ணிட்டு வர்றோம். முதல் காரணம் சொன்னேன், பாவம் வேலையை கடினமான ஒன்றாக மாற்றிவிட்டது. ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் sin has made work a toil. ஒர்க்ன்றது ஒன்று, டாயில்ன்றது வேற. டாயிலுங்கிறது வந்து பெரும்பாடு, டாயிலுங்கிறது வேர்வை சிந்துறது, அதுதான் டாயில். கடவுள் நம்மை உண்டாக்கின போது டாயில் வைக்கல, மனுஷனுக்காக ஒர்க்கை தான் வச்சார். இங்கிலீஷில் சொல்லும்போது அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வருது. அது கடினமான உழைப்பை வைக்கல, வேர்வை சிந்தி படாத பாடுபாடு அப்படிங்கிற மாதிரி வேலையை வைக்கல, வேலையை வச்சார். வேலை நல்லது, இந்த வேலையில் இருக்கிற பாடு இருக்குது பாருங்க, கஷ்டம் இருக்குது பாருங்க, அதில் இந்த வேர்வை இருக்குது பாருங்க, அதுதான் கெட்டது. வேலையை கடினமாக்குற அந்த காரியம் தான் கெட்டது. அது சாபத்தோடு வந்தது. வேலை சாபம் வர்றதுக்கு முன்னாடியே மனுஷன் நல்ல ஆசீர்வாதமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த போது வேலை கொடுக்கப்பட்டது. அப்போ இது குறித்து பார்த்தோம். வேத வசனத்திலேயே சொல்லியிருக்கு. இப்போ நான் 14-15 மட்டும்தான் வாசித்தேன். 16-லேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா 3 ஆதியாகமத்தில் மனுஷன் பாவம் செஞ்ச உடனே தேவன் வந்து மனுஷன்கிட்ட பேசுகிறார். ஆதாம்கிட்ட பேசும்போது சொல்கிறார், நீ நெத்தி வேர்வையினால் ஆகாரம் பூசிப்பாய், பூமி உன்னத்தம் சதிக்கப்பட்டிருக்கும், முள்ளும் குறுக்கும் பிழப்பிக்கும்ன்றார், முளைப்பிக்கும்ன்றார். அதுக்கு முன்னால் முள்ளும் குறுக்குமே விளையலை, போட்டது தான் விளைஞ்சுது. இப்போ போட்டதும் விளையுது, கூடவே முள்ளும் குறுக்கும் விளைஞ்சு போட்டதையெல்லாம் நெருக்கி போடுகிறது. நம்ம போட்டது சரியாக வராமல் இதெல்லாம் வந்து இந்த நிலத்தில் இருக்கிற அந்த நியூட்ரிஷன் சத்து எல்லாத்தையும் இது சாப்பிட்றது, முள்ளும் குறுக்கும். இது வந்து அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்குகிறது, அழிக்கிறது. இப்படி ஒரு சக்தி வேலை செய்கிறது, சாபம் என்கிற ஒரு சக்தி வேலை செய்கிறது. அதனால தான் வேலை கடினமாகிவிட்டது. இந்த பார்த்தோம். அதன் பிறகு மரணம் எப்படி வேலையை அர்த்தமற்றதாக்கி விட்டது. அர்த்தமற்றதாகிட்டதுனால இப்போ வேலை செய்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மரணம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். வேலை செய்யும்போது ஒரு புதிய உத்வேகம், ஒரு பெரிய உத்வேகம் இருந்திருக்கும். ஏன்னா வேலை செய்கிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், அதை வச்சு வீடை கட்டுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், சேர்த்து வைக்கிறோம், என்றைக்குமே காலாகாலமாக நம்ம அதை அனுபவிக்க போகிறோன்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால வேலைக்கு போகிறதே ஒரு பெரிய உத்வேகத்தோடு போக முடியுது. மரணம்னு வந்த பிறகு மனுஷனுக்கு சீப்போனாயிடுது, விட்டு போயிடுது. ஏன்னா என்ன தான் வேலை செஞ்சு, என்ன தான் சம்பாரித்து, என்ன தான் கட்டி, என்ன தான் பண்ணாலும் திடீர்னு சாவு வரும். எப்போ சாவோன்னு தெரியாது. அதுக்கப்புறம் இதெல்லாம் யாருக்கு போகும்னு தெரியாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோமே, இதெல்லாம் நம்ம காலாகாலமாக அனுபவிக்க போகிறோமா, உழைச்சி வச்சுட்டு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாயிடுது இல்லையா. நிறைய கிறிஸ்தவர்கள் இதை வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்ச, தப்பான காரியங்களெல்லாம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குவாங்க நிறைய கிறிஸ்தவர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பிரசங்கியினுடைய அந்த தத்துவம் அவர்களுக்கு இருக்குது, எல்லாம் மாயை. கிறிஸ்தவங்க சொல்லி கேட்டிருக்கீங்களா, நாங்கள் நான் இதுலேயே வளர்ந்தவன், அதனால் சொல்கிறேன், எல்லாம் மாயை. ஒரு வீட்டை கட்டினீங்கன்னா சொல்லலாம், எல்லாம் மாயை, இதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது, கட்டினீங்க இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. மடாருங்க சாவு வந்தால் உடனே போக வேண்டியதான், இப்படிதான் பேசுவாங்க. அப்ப இதெல்லாம் என்ன ஆக போகுது, இதெல்லாம் அழிகிட்டா போக போறீங்க, எடுத்துக்கிட்டா போக போறீங்க, இது கிறிஸ்தவர்கள் பேசுற பேச்சு பாருங்க. இப்படி இருக்கிறவங்க எப்படி வேலை செய்வாங்கன்றீங்க? வேலையில பெரிய உத்வேகம் இருக்குமா? இதே வேலையை நல்லா கத்துக்கணும், சிறந்த முறையில் அதை செய்யணும், அதை உண்மையா செய்யணும், உழைப்பு நல்லா இருக்கணும், சிறந்த ஒரு ஈடுபாடு இருக்கணும் அதுல அப்படின்னு விரும்ப மாட்டாங்க. ஏனோ தான் என்ன செய்வாங்க, ஏன்னா நம்ம இருக்க போறோமா அனுபவிக்க போறோமா ஏதோ தள்ளுவோம் காலத்தை அப்படின்னு தான் செய்வாங்க இல்லையா. வேலையை அது பாதிக்குது, கஷ்டமானதை ஆக்கிடுது, மோட்டிவேஷனையே அது எடுத்து போடுகிறது. ஆனால் நான் உங்களுக்கு காண்பிச்சேன், நாம் அர்த்தமற்ற விதத்தில் வாழ்கிறவர் இல்லை, எனக்கு அர்த்தம் இருக்குது. நான் தினந்தோறும் அர்த்தத்தோடு வேலை செய்கிறேன், ரொம்ப உற்சாகத்தோடு செய்கிறேன், முழு மனதோடு செய்கிறேன், முழு ஈடுபாடோடு செய்கிறேன். அர்த்தம் எனக்கு விளங்கிருச்சு, நான் கடவுளுக்காக வாழ்கிறேன். ஆமாம், சாவு வரும் தான், ஆனால் அது வர்றதுக்கு முன்னால் கடவுள் எனக்கு என்ன சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சு நானே முடிக்கணும். செஞ்சு என்ன பிரயோஜனம், எல்லாத்தையும் எடுத்துட்டா போக போறேன், கண்டிப்பா எடுத்துட்டு போக போறேன். வேதம் சொல்லுது அவனுடைய கிரியைகள் அவனோட கூட போகும். காசு எடுத்துட்டு போக முடியாது, வீட்டை எடுத்துட்டு போக முடியாது, வெள்ளியும் பொண்ணையும் எடுத்துட்டு போக முடியாது, ஆனா அதையெல்லாம் வச்சு கடவுளுக்காக வேலை செஞ்சு எனக்கு கொடுக்குற காசு, எனக்கு கொடுக்குற வெள்ளி, எனக்கு கொடுக்குற பொண்ணு, எனக்கு உள்ள சொத்து எல்லாத்தையும் வச்சு கடவுளுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சு இதெல்லாம் என்கேஷ் பண்ணிட போறேன். ஃபாரினுக்கு போகும்போது எல்லாத்தையும் டாலரா மாத்திரம் இல்ல, ஏன்னா அங்கே போய் நம்ம ரூபாய் நோட்டு நீட்டினா யாரும் வாங்க மாட்டாங்க. அங்கே போகிறப்ப டாலர் நோட் ரெடியாக இருக்கணும், அதனால் மாற்றி எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் இங்கே இருக்கும்போதே நம்முடைய கடவுள் நம்மளுக்கு கொடுத்த எல்லாத்தையும் மாற்றிடணும். என்னவா மாற்றிடணும்? நற்கிரியைகளாக மாற்றிடணும், நல்ல காரியங்களாக மாற்றிடணும். என்ன செஞ்ச கடவுள்கிட்ட போய் நிற்கும் போது கேட்க போகிறோம், என்ன செஞ்ச, நான் உனக்கு இவ்வளோ கொடுத்தேன் என்ன செஞ்சேன் பாரு, அப்போ நான் சொல்ல முடியணும், இதெல்லாம் செஞ்சிருக்கேன் ஆண்டவரே, எல்லாம் கொடுத்தீரு, இவ்வளோ வந்தது கையில், அவ்வளோத்தையும் வச்சு நான் இவ்வளோ செஞ்சுருக்கிறேன், இதெல்லாம் பண்ணி முடிச்சிருக்கேன், நீர் சொன்னதெல்லாம் செஞ்சிருக்கிறேன், நீர் வழிகாட்டின விதத்தில் நடந்திருக்கிறேன் அப்படின்னு காமிக்க முடியணும். இதான் அர்த்தம் வாழ்க்கைக்கு. அப்ப எனக்கு உத்வேகம் இருக்குது, இது எனக்கு உற்சாகத்தை கொடுக்குது, வேலை செய்யறதுக்கு ஒரு வேகத்தை கொடுக்குது, எனக்கு வேலையில் ஒரு ஈடுபாடு கொடுக்குது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? சாக போறமேங்கிறதுனால நான் வந்து இன்ட்ரெஸ்ட் இழந்துடல, இதெல்லாம் எடுத்துட்டு போக போறோமா

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: ஒன்று சாமுவேல் 28 அதிகாரம். அந்நாட்களிலே பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண தங்கள் சேனைகளை போருக்கு கூட்டினார்கள். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, நீயும் உன் மனுஷரும் எவ்விதத்திலும் என்னோட கூட யுத்தத்துக்கு வர வேண்டும் என்று அறிய கடவாய் என்றான். தாவீது ஆகீஸை பார்த்து, உம்முடைய அடியான் செய்யப்போகிறதை நீர் நிச்சயமாய் அறிந்து கொள்வீர் என்றான். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, இதற்காக உன்னை என்னாலும் எனக்கு மெய் காவலனாக வைப்பேன் என்றான். சாமுவேல் இதற்கு முன்னமே மரித்து போனான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்திவிட்டான். பெலிஸ்தர் கூடி வந்து சூனேமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேலர் எல்லாரையும் கூட்டினான். அவர்கள் கில்போவாவிலே பாளையம் இறங்கினார்கள். சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது, கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது ஊறு மீனாலாவது தீர்க்க தரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு அவனும் அவனோட கூட இரண்டு பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீயினிடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வர செய் என்றான். அதற்கு அந்த ஸ்திரீ, சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே, என்னை கொன்று போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றாள். அப்பொழுது சவுல், இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் மேல் ஆணையிட்டான். அப்பொழுது அந்த ஸ்திரீ, உமக்கு நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றதற்கு அவன், சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றான். அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர், நீர்தான் சவுலாச்சுதே என்றாள். ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள். அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். அதற்கு அவன், சால்வையை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள். அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகங்குனிந்து வணங்கினான். சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவனும் என்னை கைவிட்டார், அவர் தீர்க்க தரிசிகளினாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை, ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கு உம்மை அழைப்பித்தேன் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன், கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்துவிட்டார், நீ கர்த்தருடைய சொற்கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார், கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுப்பார், நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள், இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான். அந்த சணமே சவுல் நெடுதாங்கிடையாய் தரையிலே விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளினாலே மிகவும் பயப்பட்டான். அவன் ராப்பகல் முழுதும் ஒன்றும் சாப்பிடாதிருந்தபடியினால் அவன் பலவீனமாயிருந்தான். அப்பொழுது அந்த ஸ்திரீ சவுலிடத்தில் வந்து அவன் மிகவும் கலங்கி இருக்கிறதைக் கண்டு அவனை நோக்கி, இதோ உம்முடைய அடியாளாகிய நான் உம்முடைய சொற்கேட்டு என் பிராணனை என் கையிலே பிடித்துக்கொண்டு நீர் எனக்கு சொன்ன உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தேன். இப்பொழுது நீர் உம்முடைய அடியாளுடைய சொல்லை கேளும். நான் உமக்கு முன்பாக கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன், அதை புசிப்பீராக. அப்பொழுது நீர் வழிநடந்து போகத்தக்க பெலன் உமக்குள் இருக்கும் என்றாள். அவனோ தட்டுதல் பண்ணி, நான் புசிக்க மாட்டேன் என்றான். ஆனாலும் அவனுடைய ஊழியக்காரரும் அந்த ஸ்திரீயும் அவனை மிகவும் வருந்தி கொண்டதினால் அவன் அவர்கள் சொற்கேட்டு தரையிலிருந்து எழுந்திருந்து கட்டிலின் மேல் உட்கார்ந்தான். அந்த ஸ்திரீயினிடத்தில் கொளுத்த கன்றுக்குட்டி ஒன்று வீட்டில் இருந்தது. அதை தீவிரமாய் அடித்து மா எடுத்து பிசைந்து அதை புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டு சவுலுக்கும் அவன் ஊழியக்காரருக்கும் முன்பாக கொண்டு வந்து வைத்தாள். அவர்கள் புசித்து எழுந்திருந்து.
1: எரேமியா 4 அதிகாரம். இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவறுப்புகளை என் பார்வையில் நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. நீ உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய். புறஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் என் உக்கிரம் அக்னியைப் போல எழும்பி அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள். தேசத்தில் எக்காலம் ஊதுங்கள் என்று சொல்லி யூதாவில் அறிவித்து எருசலேமில் கேட்க பண்ணுங்கள். நாம் அரணான பட்டணங்களுக்கு உட்படும்படிக்கு சேருங்கள் என்று சொல்லி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். சியோனுக்கு நேரே கொடியேற்றுங்கள், கூடுங்கள், நிற்காதிருங்கள். நான் வடக்கே இருந்து பொல்லாப்பையும் மகா சங்காரத்தையும் வரப்பண்ணுகிறேன். உன் தேசத்தை பாழாக்கிவிடும்படிக்கு சிங்கம் தன் புதரிலிருந்து எழும்பி ஜாதிகளை சங்கரிக்கிறவன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறான். உன் பட்டணங்கள் குடியிராதபடி அழிக்கப்படும் என்கிறார். இதன் நிமித்தம் இரட்டை கட்டிக்கொள்ளுங்கள், புலம்பி அலருங்கள். கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பவில்லையே. அந்நாளிலே ராஜாவின் இருதயமும் பிரபுக்களின் இருதயமும் மடிந்து போம். ஆசாரியர்கள் திடுக்கிட்டு தீர்க்கதரிசிகள் திகைப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான், ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று சொன்னதினால் மெய்யாகவே இந்த ஜனத்துக்கும் எருசலேமுக்கும் மிகுதியான மோசத்தை வரப்பண்ணினீர். பட்டயம் பிராணன் மட்டும் எட்டுகிறதே என்றேன். வனாந்தரத்தில் உள்ள உயர் நிலங்களிலிருந்து ஒரு தீக்காற்று என் ஜனமாகிய குமாரத்திற்கு நேராக அடிக்கும் என்று அக்காலத்தில் இந்த ஜனத்தோடும் எருசலேமோடும் சொல்லப்படும். அது தூற்றவும் மாட்டாது, சுத்திகரிக்கவும் மாட்டாது. இதை பார்க்கிலும் பலமான காற்று என் காரியமாய் வரும். இப்பொழுது நானும் அவர்களோட நியாயம் பேசுவேன். இதோ மேகங்களைப் போல எழும்பி வருகிறான். அவனுடைய ரதங்கள் பெருங்காற்றை போலிருக்கிறது. அவன் குதிரைகள் கழுகுகளிலும் வேகமானவைகள். நமக்கு ஐயோ, நாம் பாழாக்கப்படுகிறோமே. எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு. எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். நானிலிருந்து ஒரு சத்தம் வந்து செய்தியை அறிவிக்கிறது. எப்ராயீமின் மலையிலிருந்து வந்து தீங்கை பிரசித்தம் பண்ணுகிறது. ஜாதிகளுக்கு அதை நீங்கள் பிரஸ்தாபம் பண்ணுங்கள். இதோ காவத் சேவகர் தூர தேசத்திலிருந்து வந்து யூதாவுடைய பட்டணங்களுக்கு விரோதமாய் உரத்த சத்தமிடுவார்கள் என்று எருசலேமுக்கு கூறுங்கள். அதற்கு விரோதமாய் அவர்கள் வயல்வெளிகளின் காவற்காரரை போல சுற்றிலும் இருப்பார்கள். அது எனக்கு விரோதமாய் கலகம் செய்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் நடக்கையும் உன் கிரியைகளுமே இவைகளை உனக்கு நேரிட பண்ணின. இது இத்தனை கசப்பாய் இருந்து உன் இருதயம் மட்டும் எட்டுகிறதற்கு காரணம் உன் பொல்லாப்புத்தானே. என் குடல்களே நோகுகிறது. என் உள்ளம் வேதனைப்படுகிறது. என் இருதயம் என்னில் கதறுகிறது. நான் பேசாமல் அமர்ந்திருக்க கூடாது. என் ஆத்துமாவே, எக்காலத்தின் சத்தத்தையும் யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பையும் கேட்டாயே. நாசத்துக்கு மேல் நாசம் வருகிறதாக கூறப்படுகிறது. தேசமெல்லாம் பாழாகுகிறது. அசுப்பிலே என் கூடாரங்களும் ஒரு நிமிஷத்திலே என் திரைகளும் பாழாக்கப்படுகிறது. நான் எதுவரைக்கும் கொடியை கண்டு எக்காலத்தின் சத்தத்தை கேட்பேன்? என் ஜனங்களோ மதியற்றவர்கள். என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள். அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது. பர்வதங்களை பார்த்தேன், அவைகள் அதிர்ந்தன, எல்லா குன்றுகளும் அசைந்தன. பின்னும் நான் பார்க்கும்போது மனுஷன் இல்லை, ஆகாசத்து பறவைகள் எல்லாம் பறந்து போயின. பின்னும் நான் பார்க்கும்போது கர்த்தராலும் அவருடைய உக்கிர கோபத்தாலும் பயிர் நிலம் வனாந்திரமாயிற்று, அதன் பட்டணங்கள் எல்லாம் இடிந்து போயின. தேசமெல்லாம் பாழாய்ப்போம், ஆகிலும் சர்வ சங்காரம் செய்யேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன் நிமித்தம் பூமி புலம்பும், உயர இருக்கிற வானங்கள் கருத்துப்போம். நான் அதை சொன்னேன், அதை நிர்ணயம் பண்ணினேன். நான் மனஸ்தாபப்படுவதும் இல்லை, நான் அதை விட்டு திரும்புவதும் இல்லை. குதிரை வீரரும் வில் வீரரும் இடும் சத்தத்தினாலே சகல ஊராரும் ஓடி அடர்த்தியான காடுகளில் புகுந்து கண்மலைகளிலும் ஏறுவார்கள். ஒரு மனுஷனும் அவைகளிலே குடியிராதபடி எல்லா ஊர்களும் விடப்பட்டிருக்கும். பாழாய்ப்போன நீ இப்பொழுது என்ன செய்வாய்? நீ இரத்தாம்பரம் உடுத்தாலும், பொன் ஆபரணங்களால் உன்னை சிங்காரித்தாலும், உன் கண்களில் மையிட்டுக் கொண்டாலும் வீணாய் உன்னை அழகுபடுத்துவாய். சோர நாயகர் உன்னை அசட்டை பண்ணி உன் பிராணனை வாங்க தேடுவார்கள். கற்ப வேதனைப்படுகிறவளின் சத்தமாகவும், முதல் விசை பிள்ளை பெறுகிறவளின் வியாகுலமாகவும் சியோன் குமாரத்தியின் சத்தத்தை கேட்கிறேன். அவள் பெருமூச்சு விட்டு தன் கைகளை விரித்து, ஐயோ கொலை பாதகர்களாலே என் ஆத்துமா சோர்ந்து.
0: மத்தேயு 15 அதிகாரம். அப்பொழுது எருசலேமில் இருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி, தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனம் பண்ணாமற் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து, உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள். வாய்க்குள்ளே போகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடரல் அடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும், அவர்களை விட்டுவிடுங்கள். அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராயிருக்கிறார்கள், குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இந்த உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாயிருக்கிறீர்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி,
1: பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இயேசு அவளிடம் விட்டு புறப்பட்டு கலிலேய கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சொஸ்தமடைகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள், இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள், 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையில் பந்தியிருக்க கட்டளையிட்டு, அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் 4000 பேராயிருந்தார்கள். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு படவில்

0: வெறுமையாய் திரும்பாது, அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்பதால் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நம்பிக்கையை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி தாம் சொன்னதை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து குறித்த காலத்தில் தம்முடைய வார்த்தையை எப்படி நிறைவேற்றினார் என்பதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக, அவர் காத்திருப்புகளை நிறைவேற்றுகின்றார். ஆதியாகமத்தின் புத்தகம் 37வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொப்பனத்தின் மூலமாய் தீர்க்க தரிசனமாய் கூறின காரியங்களினால் தன் சகோதரருக்குள்ளே பகைமை ஏற்பட்டு நிர்வாணியாய் படுகுழியிலே தள்ளப்பட்டு அடிமையாய் விற்கப்பட்டான். கடந்து போன பாதைகள் கடினமானதாக இருந்தாலும் தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் குறித்த காலத்தில் நிறைவேற்றுவார் என்ற காத்திருப்பை கர்த்தர் யோசேப்பிற்கு நிறைவேற்றினார். யோசேப்பு அதிபதியாய் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்பதை வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உரைத்த வார்த்தைகள் நிறைவேறுவதற்காக காத்திருக்கின்ற காத்திருப்புகளில் இடையில் காணப்படுகின்ற ஏமாற்றங்கள், நஷ்டங்கள், இழப்புகள், துன்பங்கள் இவைகள் வந்தாலும் அவற்றில் யோசேப்பை போல உறுதியுடன் விசுவாசித்து உண்மையாய் காத்திருக்கின்ற உங்களின் வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம், அவர் தாமதங்களை அகற்றுகின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே ஆபிரகாமிற்கும் சாராளுக்கும் கர்த்தர் தூதன் மூலமாய் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று கூறுகிறதை வாசிக்கின்றோம். ஆனால் அங்கு சாராளின் சரீரத்தின் நிலையை பார்க்கும் பொழுது ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிற்று. ஆபிரகாமோ முதிர் வயது உள்ளவனுமாய் இருந்தாலும் நாட்கள் சென்றாலும் கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி செய்தருளினார். தேவன் குறித்திருந்த காலத்தில் ஈசாக்கை தந்து ஆசீர்வதித்ததை நாம் வாசித்தறிகின்றோம். எனக்கருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்கள் கால தாமதமாகிறதே என்றும், தீர்க்க தரிசனங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறவில்லையே, எல்லாம் மறித்த நிலையில் காணப்படுகிறதே என்றும் கலங்கி போயிருப்பீர்களானால் கர்த்தர் சொல்லுகின்றார், தாமதித்தாலும் என் வார்த்தைக்கு காத்திரு, அது நிச்சயமாய் நிறைவேறும் என்கின்றார். இனி தாமதிப்பதில்லை என்கின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையில் பாரத்தோடு தேவ சமூகத்தில் நீண்ட நாள் கர்த்தர் பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறவில்லையே என்றும், என் சூழ்நிலைகள் என்னை விழுங்க பார்க்கிறதே என்றும் கலங்கி போயிருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களுடைய எல்லா பகுதிகளிலும் தம்முடைய வார்த்தையினால் நிறைவேற்றி ஜெயத்தை தந்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5. பிரியமானவர்களே, நீங்கள் முகம் கொடுக்கும் எந்த போராட்டமும் தற்காலிகமானதே. 2000 வருடங்களின் முன்னரே இயேசு சிலுவையில் உங்களுக்காக ஜெயம் கொண்டார். என்ன கஷ்டம் வந்தாலும் மனம் உடையாதீர்கள், தேவன் அமைதியாக செயல்படுகின்றார். நீங்கள் தனியாக இல்லை, அவர் உங்களுடன் இருக்கின்றார், உங்களை தாங்குகின்றார், வழி நடத்துகின்றார் என்பதை மறவாதீர்கள். வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் வரலாம், ஆயினும் இந்த யுத்தம் உங்களுக்குரியதல்ல. இந்த தேவனை துதித்து பாருங்கள், உங்களுடைய ஆசீர்வாதங்களை தடுக்கும் எரிகோ மதில்கள் தகர்க்கப்படும். யோசபாத் போல துதியினால் எல்லா யுத்தத்திலும் போராட்டங்களிலும் ஜெயம் பெறுவீர்கள். உங்கள் இருதயங்களை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுங்கள். சமாதானத்தையும் வாழ்க்கையில் உங்கள் வழிநடத்திலையும் அவர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி போடுவார். தேவன் தாமே உங்களை கைவிடவும் மாட்டார், உங்களை விட்டு

0: விலகவும் மாட்டார். ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ.
1: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 13ஆம் தேதி ஜூலை மாதம் 26வது ஆண்டு திங்கட்கிழமை இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக அந்த நாட்களை வருகிறது. உபாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 11வது வசனத்தை இந்த நாட்களை வாசிக்க கேட்போமாயிருந்தால், உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில், கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த உபாகம் 28வது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே 16 விதமான ஆசீர்வாதங்களை இந்த நாட்களிலே கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். அதே வேளையிலே பாருங்கள், இந்த இடத்திலே அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் இந்த நாட்களிலே எப்படியாக சுதந்திரித்து கொள்ள வேண்டும், என்னென்ன நியமனங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், என்னென்ன காரியங்களை இந்த நாட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் தேவன் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு இந்த இடத்திலே பேசியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இங்கே ஆண்டவருடைய நியமனங்களை இந்த நாட்களிலே அவர் விதிக்கிற அந்த விதிகளை இந்த நாட்களிலே நாங்கள் கட்டளைகளை நாங்கள் கை கொள்ள தவறிவிட்டால் இந்த காரியங்கள், அதாவது சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் சாபமாக இந்த நாட்களிலே மாறும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். மாதிரி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதனாலே தான் தேவன் இந்த இடத்திலே பாருங்கள் இந்த ஆசீர்வாதங்களை, ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லி இருக்கிறதை அங்கே காண்கிறோம். அதில் சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதங்களிலே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில், கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். பாருங்கள், இந்த இடத்திலே பார்க்கிற காரியத்திலே ஆண்டவர் இந்த நாட்களில் நம்ம கொடுப்பேன் என்று தேவன் இந்த நாட்களிலே நம்முடைய பிதாக்களுக்கும் அங்கே ஆணையிட்ட அந்த தேசமாகிய அந்த தேசத்திலே இருக்கிற வேளையிலே, முதலாவது தேவன் நம்முடைய கற்பத்தின் கனிகளையும் மிருகங்களுடைய ஜீவன்களையும் அங்கே அதனுடைய பலன்களையும் நிலத்தின் கனிகளையும் நாம் அதிலே எல்லாவற்றிலும் நாங்கள் ஒரு பரிபூர்ண நன்மை உண்டாக தேவன் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இங்கே தேவன் கற்பத்தினுடைய கனிகளை கூட இந்த நாட்களை ஆசீர்வதிக்கிறாராம். வேதம் சொல்லுகிறது கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லி. இன்றைய பாருங்கள், தேவன் ஒருவருக்கு இந்த நாட்களிலே, அதாவது அந்த கற்பத்தை இந்த நாட்களிலே தேவனாலே இந்த நாட்களிலே திறக்கவும் முடியும், அதே கற்பத்தை அடைக்கவும் முடியும். அவர்தான் கர்த்தர் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு ஆதாரமாக வேதத்திலே அநேக காரியங்கள், ஆபிரகாமுடைய காரியங்களிலே, அதே வேளையில் இந்த நாட்களிலே பாருங்கள் இந்த நாட்களிலே ஈசாக்குடைய காரியங்கள், அப்படியான காரியங்கள் இந்த நாட்களில் அநேக இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, முதலாவது நம்முடைய கற்பத்தின் கனிகள் இந்த நாட்களிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். கற்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்பட்டால் தான் இந்த நாட்களிலே தேவனுடைய மிகுதியான ஆசீர்வாதங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ண நன்மை உண்டாக நாங்கள் காத்திருக்க முடியும். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள் இந்த நாட்களிலே, முதலாவது இந்த நாட்களிலே ஒரு குடும்பத்திலே பிள்ளைகள் இல்லை என்று சொல்லி சொன்னால் அங்கே ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஒரு பெரிய தடையாக அந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். ஆனால் அந்த பிள்ளைகள் இந்த நாட்களில் இந்த வீட்டிலே பிறந்து அவர்களோடு இந்த நாட்களே வளர்கிற வேளையிலேயே பாருங்கள், அங்கே தேவனுடைய ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்குள்ளே உண்டாகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறார் என கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் தேவனுடைய நியமனங்கள், தேவனுடைய விதிகளை இந்த நாட்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியாக கற்றுக்கொள்ளுகிற வேளையிலே தான் கர்த்தர் இந்த நாட்களிலே அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நமக்கு அந்த சமாதானத்தையும் விடுதலையும் சந்தோஷத்தையும் இந்த நாட்களை கட்டிடுகிற தேவனாக இருக்கிறார். அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வாக்கு தத்தம் என்னவென்றால், கர்த்தர் உங்கள் கற்பத்தின் கனியை முதலாவது ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ண நன்மையை இந்த நாட்களிலே உண்டாக கட்டிடுவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, அவருடைய நியமனங்கள், அவருடைய விதிகளை நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற வேளையிலே இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் எல்லாவற்றையும் தர வல்லவராக இருக்கிறபடினால் அவருடைய நியமனங்கள், அவருடைய விதிகள், அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாட்களை நாங்கள் கற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்தங்கள் வருகிற ஒவ்வொரு வீடுகளிற்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த நாட்களை பெருகும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாளும் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரே ஒரு மனம் திரும்புதல், ஒரு விடுதலை, இந்த நாட்களை சமாதானம் ஆண்டவரே உண்டாகும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாள்
0: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? 1 கொரிந்தியர் 6:19. பிரியமானவர்களே, சரீரத்தை குறித்து பலவிதமான கருத்துக்களை மக்கள் கூறுகின்றனர். ஆவி தேவனுக்கு சொந்தமானது, சரீரம் தமக்கு சொந்தமானது, அதை எப்படியும் தம்முடைய விருப்பம் போல பயன்படுத்தி கொள்ளலாம் என்று எண்ணுபவர்கள் சிலர் உண்டு. மேலும் இந்த சரீரத்தை வருத்துவதன் மூலம் பல நன்மைகளை பெறலாம் என்ற நம்பிக்கையில் சரீரத்தை காயப்படுத்தி வருத்தி இன்னும் பல காரியங்களை செய்து தாங்கள் நினைத்ததை அடைய முயற்சிக்கும் மக்களும் இருக்கின்றார்கள். ஒரு கிறிஸ்தவரை பொறுத்தமட்டில் சரீரமானது பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யும் ஆலயம் என்று பவுல் எழுதியிருப்பதை நாம் வாசிக்கிறோம். ஒருவன் இந்த சரீரத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்ற எச்சரிப்பையும் அவர் கொடுத்திருக்கின்றார். தேவன் மண்ணினால் மனிதனை உருவாக்கி அவனுக்குள் தனது ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவர் உருவாக்கிய இந்த சரீரம், ஆவி, ஆத்மா அனைத்தும் அவருக்கே சொந்தமானவை. பாவத்தில் விழுந்து போன எம்மை தமது ஜீவனை கொடுத்து மீட்டுக் கொண்டார் என்றால் நாம் அவருக்கு எவ்வளவு முக்கியமானவர்கள். அவர் எமக்குள் வாசம் செய்யும் ஆலயங்களாக இருக்கிற கிருபையை பெற்ற நாம் எவ்வளவு பாக்கியவான்கள், இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு கூறுகின்றார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், அதை 3 நாளுக்குள் எழுப்புவேன் என்று. அப்பொழுது பரிசேயர்கள் நினைத்தார்கள் அவர் எருசலேம் ஆலயத்தை குறித்து பேசுகிறார் என்று. ஆனால் அவர் தமது சரீரமாகிய ஆலயத்தையே குறிப்பிட்டார். தேவாலயத்திற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ, அதே சுத்தமாக வைத்திருக்க எவ்வளவு முயற்சிக்கின்றோமோ, அதுபோலவே எமது சரீரமாகிய ஆலயத்தையும் துப்பரவாகவும் பரிசுத்தமாகவும் வைத்திருக்க பிரயாசப்பட வேண்டும். ஏனெனில் நாம் அவர் தங்கி வாழும் ஆலயங்களாய் இருக்கின்றோம். ஆகவே உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.

0: இன்று 13ஆம் தேதி 7ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆடி மாதம் 13ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:57, அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com உடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளிலும் புதிய வாரத்திலும் புதிய நேரத்திலும் இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் திரும்பமாக வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் புதிய நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக காண்பேன். ஆமேன். என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக காண்பேன் என்று சங்கீதம் 128:8 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கத்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். கத்தரங்களுக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார். அந்த சமாதானம் சகோதரர் மத்தியிலும் சிநேகிதர் மத்தியிலும் காணப்படுவதாக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 364 வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலே அனுப்பி தருகிறோம், ஒலிபரப்பு செய்கிறோம். அவற்றை நீங்களும் கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 சாமுவேல் 26-27, எரேமியா 3, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் மத்தேயு 14 அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அத்தோடு நாங்கள் ஜீவ வார்த்தை வாக்கு தத்தம் தேவனுடன் 1 நிமிடம், அது மட்டுமல்ல ஜீவ மன்னாக கூட அனுப்பி தந்து நற்சிந்தனையும் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். அவற்றை கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். சேடமாக கத்தரை அறியாதவர்களுக்கு இந்த வாக்கு தத்தங்களை அனுப்பி கொடுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு கடந்து செல்வோம். அதனைத் தொடர்ந்து ஜெபங்களுக்கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். முதல்ல எங்களுடன் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர் அபிஷேக ஆராதனை வழி நடத்துவார். அதனைத் தொடர்ந்து ஜெப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி வினு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சௌரி ரதி பாலசிங்கம் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சௌதரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். சௌதரி ஜானட் அவர்கள் ஜெபன் தேசத்திலிருந்தும் மாலை வேளையிலே இணைந்திருக்கிறார்கள். அவர் ஜெபங்களை தொகுத்து வழங்குவார். ஆயத்தமாகவும் நாங்கள் இந்த வேளையிலும் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களை வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லோட்டம்மா, உங்களுக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். புதிய நாளிலும் புதிய வாரத்திலும் புதிய நேரத்திலும் இணைந்திருக்கிறீர்கள். இந்த வேளையிலும் வழி நடத்துங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.
1: என்னுடைய மகன் மேனுவலுடைய பிறந்த நாள், அவர் பாடல் தொடங்க போற, நாங்க தொடர்ந்து அவனுக்காக தயவு செய்து ஜெபிச்சுக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாங்கள் துதி ஆராதனைக்குள்ளே கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே, எங்களை அழைத்த ஆண்டவரே, எங்களை நேசிக்கின்ற ஆண்டவரே, எங்களை விட்டு விலகாத ஆண்டவரே, உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் சொன்ன தெய்வமே, எங்களுடைய இருதயங்கள், எங்களுடைய மனங்கள், எங்களுடைய சிந்தனைகள், எங்கள் உள்ளந்திரியங்கள் எல்லாவற்றையும் நீர் காண்கின்ற தேவனாயிருக்கிறபடியால் நமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு ஆதரவாய் ஆண்டவரே, எங்களை கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறவராய், நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறபடியால் நமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. உம்முடைய காலத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. அப்பா, நீரே எங்களை வழி நடத்தும், எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நாளிலும் உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய்.

அப்பா, இந்த வேளையில் உம்முடைய நாமத்தை உச்சரிக்கிறோம் ஐயா ராஜா. யெகோவா ராப்பா, எங்களுக்காக அடிக்கப்பட்டீர். எங்கள் பாடுகளையும் துக்கங்களையும் நீர் ஏற்றுக்கொண்டீர் ஐயா. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் இயேசு காயப்பட்டீர். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டீர். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே உண்மையில வந்தது. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நாங்கள் ஆராதிக்கிறோம். அதிசயங்களை காண செய்கிற தேவனே, உம்முடைய நாமம் அதிசயம் அப்பா, அற்புதம் ஆண்டவரே. ஹாலேலூயா ஆண்டவரே, மக்கள் சோத்ரம் ஐயா. காணாவோ

ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நாங்கள் ஜீவனை அடைந்து ஆளுகிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே எல்லா மனுஷருக்கும் ஆண்டவரே ஒளியாய் வந்தவரே, வெளிச்சமாய் வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கின்ற மெய்யான ஒளி நீங்க தானப்பா ராஜா. ஆண்டவராகிய தேவனே அற்புதங்களை காண செய்கிறவர், அதிசயங்களை காண செய்கிறவர் ஆண்டவரே. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோமே, துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ராஜா. ஹாலேலூயா. சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. ரத்த குழாய்கள்

ஹல்லேலூயா ராஜா. அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே வியாதியஸ்தர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம் தகப்பனே. ஆண்டவரே ஒரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். அப்பத்தின் தண்ணீரே நீர் ஆசீர்வதிக்கிறேன். வியாதிகளை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா நீக்கி போடுவதற்காக சூத்திரம் ஐயா ராஜா. தேவனே அப்பா உடைய பிள்ளைகள் ஆண்டவரே தேவனே உடைய தழும்புகளால் குணமாக்கப்பட்டார்கள் என்பதை நான் அறிக்கையிடுகிறேன் ஐயா. டயபெட்டிக் வருத்தங்களை இயேசுவின் நாமத்தினா நான் சபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவராகிய தகப்பனே உமக்கு சூத்திரம் ஐயா. பிரஷர்கள் ஆண்டவரே தேவனே எந்த வியாதிகளா இருந்தாலும் ஆண்டவரே இயேசுவின் தழும்புகளால் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் குணமானார்கள் என்று அறிக்கையிடுகிறேன் ஐயா. ஆண்டவரே சரத்திருக்கிற பிளவீனங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் தழும்புகளால் இயேசுவின் ரத்தத்தினால் ஆண்டவர் அவர்கள் மீட்கப்பட்டார்கள் என்பதை சுகமடைந்தார்கள் என்பதை அறிக்கையிடுகிறேன் ஐயா. சத்துடைய வல்லமைகளை இயேசுவின் அதிகாரம்ல நாமத்தில் நான் முறியடிக்கிறேன் ஐயா ராஜா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம். மன உளைச்சல்கள் ஆண்டவரே டிப்ரெஷன் காரியங்கள் ஐயா ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆண்டவரே மீட்டுக் கொள்ளும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. பாலிய பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்கிற டிப்ரெஷன்கள் ஆண்டவரே அப்பா வேதனைகள் மன உளைச்சல்கள் இயேசுவின் நாமத்தை நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் தகப்பனே. அவர்கள் சந்தோஷமாயிருக்கவும் ஆண்டவரே முன்னேறி செல்லவும் நிற்கிறப்ப பாராட்டும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா. நேர் வார்த்தைகளை அனுப்பி குணமாக்குற தேவன் பாராஜா. தேவனே அப்பா நாங்கள் பாவங்களுக்கு செத்தோம், நீதிக்கு பிழைத்தோம். இயேசு கிறிஸ்துவே எங்கள் பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தீர். உம்முடைய தழும்புகளால் இந்த வேளையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே ஐயா அற்புத குணமான ஆண்டவரே குணம் சுகம் உண்டாகிறது என்று சொல்லி அறிக்கிடுகிறேன். என் பரிசுத்த ஆவியானவரா ஆண்டவரே ஆளுக செய்யும்படி செபிக்கிறேன் கர்த்தாவே. உமக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம் தகப்பனே. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே இருளின் ராஜ்யத்திலிருந்து வியாதியின் ராஜ்யத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். அன்பின் குமாரர் ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்களுக்காக சூத்திரம். வியாதி கிருமிகளை இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே இயேசு அத்திமரத்தை சபித்தது போல் நான் சபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் சபிக்கப்படுகிறது. ஹாலேலூயா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சரீரத்திலே ஆண்டவரே ஆண்டவரே எந்த நோயும் வராதபடி நீங்க காத்து கொள்ளுகிறதுக்காக சூத்திரம். ஆண்டவரே நீங்கள் கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் சொல்லி உம்முடைய வேதம் சொல்லுகிறது ஐயா. தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் உமக்கு சொந்தமானவர்கள் அப்பா ராஜா. ஹாலே லூயா. உமக்கு சொந்தமான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த வியாதியும் தொடுவதற்கு அதிகாரம் இல்லை என்பதை நான் அறிக்கையிடுகிறேன் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே ஆண்டவரே உம்முடைய கர்த்த உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கும்படி செவிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் ஆத்மா வாழ்கிறது போல அவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி விரும்புகிறேன் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா. நீர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் அளித்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறீர். அவர்கள் கழுகுகளைப் போல் செட்டுகளை அடித்து எழும்புகிறார்கள். ஓடினாலும் இழப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஹாலேலூயா. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை மருத்துவர்ந்து எழுப்பின தேவனுடைய வல்லமுள்ள ஆவியானவர் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய சரீரத்தை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறதற்காக சூத்திரம். இயேசுவே நீர் ஆண்டவரே தேவனே 39 அடிகளாக ஆண்டவரே அப்பா எல்லா வலிகள் வேதனைகள் எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே சிலுவையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாயிருக்கிற வியாதிகள் ஆண்டவரே குலைக்கப்பட்டதப்பா. ஆண்டவரே வருத்தங்கள் குலைக்கப்பட்டதப்பா. துக்கங்கள் குலைக்கப்பட்டதப்பா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக சிலுவையில வெற்றி சுரந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் ஐயா. ஹாலேலூயா தகப்பனே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா. ஹாலேலூயா. கலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார்.

0: ஹாலேலூயா. இந்த வேளையிலே கூட ஒன்று ரெண்டு வார்த்தைகளை நாங்கள் படித்து அதுக்கு பிற்பாடு நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். ஹாலேலூயா. இங்கே தெசலோனிக்கியருக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் 5வது வசனம், எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்த போது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களா இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலேயே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளே ஆனீர்கள். எப்படி எனில், உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் துணித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாயிராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசப்தமாயிற்று. ஹாலேலூயா. இந்த வெளியிலே பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ரோமருக்கு எழுதின ரூபத்திலே சொல்லப்படுகிறது, அங்கே அந்த சுவிசேஷம் நமக்கு பலன் செய்கிறதா இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது. ஹாலேலூயா. அதே போல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சுவிசேஷத்தை கேட்க கேட்க கேட்க நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. ஹாலேலூயா. நீட்டிய நாளிலே ஒரு சாட்சியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் சொல்லுகிறார் எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த அந்த வசனத்தை நான் வாசித்து அதுக்கு பிற்பாடு பாருங்கள், ரோமர் கழுதின்றும் முதலாம் அதிகாரத்திலே 16வது வசனம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனும் அவனுக்கு ரட்சிப்பு உண்டாயிருப்பதற்கு அது தீப பிலனாயிருக்கிறது. ஹாலேலூயா. இன்னும் நீங்கள் ஏசாயா புத்தகத்துல பார்க்கின்ற வேளையிலே அவருடைய வார்த்தையின் படி நாங்கள் சொல்லாமல் இருந்தால் நமக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லையா? அது விடியற் காலத்து வெளிச்சம் அதிகாலை ஹலில் முடிந்து வருகின்ற நேரம். ஹலிலூயா. அதாவது இரவு முடிந்து அந்த பகல் எழும்புகின்ற நேரம். அதே போல நம்முடைய துன்பங்கள் முடிந்து வேதனைகள் முடிந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் பெறுகிற நேரம். ஹலிலூயா. அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி இந்த சுவிசேஷம் தான், தேவனுடைய வார்த்தைகள். ஹலிலூயா. அவருடைய வார்த்தைகளை அங்கே நாங்கள் படிக்க படிக்க நாங்கள் ஒருபோது நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்றால் இந்த வார்த்தை என்ன செய்யும்? செய்ய வேண்டிய காரியத்தை செய்துவிட்டு திரும்பும். நேற்றைய நாள் ஒரு சாட்சி கேட்கிறேன். அவர் சொல்கிறாருன்னு சொல்லிச்சுனால், தனக்கு கொஞ்சம் தலையே ஏதோ சுத்துற மாதிரி இருந்ததாம். அப்போ டாக்டரிடம் போய் ஒரு ஊழியக்காரர் அவர் செக்அப் பண்ணுகின்ற வேளையிலே அவர் சொல்லுகிறார், அங்கே டாக்டர் சொல்லுகிறாரு, டயபெட்டிக் வர்த்தம் கிட்டத்தட்ட 300ல போய் விட்டதுன்னு சொல்லுகிறார். அப்போ தான் சொன்னாராம் உடனே அவருக்கு தனக்கு டயபெட்டிக் இல்லை. ஹலிலியா. அதை மறுதளித்தார், அதை ரிஃப்யூஸ் பண்ணார். அது டாக்டர்ஸ் ரிப்போர்ட், எனக்கு வருத்தம் இல்லை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே இருப்பது. அதே போல அவர் சொன்னார, 3 நாள்ல நான் திரும்ப வந்து செக் பண்ணுகிறேன்னு சொல்லிவிட்டு வந்து 3 நாட்களும் தேவனுடைய வார்த்தையை எடுத்து எடுத்து எடுத்து எடுத்து அவர் அங்கே வாயிலை அறிக்கையிட தொடங்கினார். எருமியா புத்தகத்துல சொல்லப்படுகிறது, அவருடைய வார்த்தை கிடைத்த உடனே நான் உட்கொண்டேன். ஹலிலூயா. எப்படி சரீரத்துக்கு போசாக்கு நாங்கள் கொடுக்கிறோம், சரியான சாப்பாடுகளை கொடுக்கிறோம், வைட்டமின்களை எடுக்கிறோம், அந்தந்த காரியங்களை நாங்கள் செய்கிறோம், அதுக்குரிய ஜிம்முக்கு போகிறோம், இப்படி நடக்கிறோம், இப்படி எல்லாம் அந்த சரீரத்தை புஷ்டி ஆக்கும்படி நாங்கள் செய்கிறோம். அதே போல நம்முடைய ஆத்மாவை புஷ்டி ஆக்குவது தேவனுடைய வார்த்தை தான். ஹலிலூயா. அன்படியேத்தான் அங்கே ஒன்று ஜோவான்லே சொல்லப்படுகிறது, எப்படி என்றால், பிரிய மாணவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி விரும்புகிறேன். அவனுடைய 3 நாட்கள் அவர் சொல்லுகிறார், தான் வார்த்தைகளையே அறிக்கை செய்து 3வது நாள் டாக்டரிடம் போய் திரும்ப பிளட் எடுத்து செக் பண்ணுங்கிற வழியில் அது 95க்கு வந்துவிட்டது. அன்படினாலும் நாம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே மிகுந்த கவனமாயிருக்க வேண்டும். சில பேரோடு பேச முடியாது அன்புக்குரியவர்களே. ஹலிலூயா. நீங்கள் விசுவாசத்திலே உங்களுடைய விசுவாசத்தை ஓட்டத்தை நீங்கள் பலப்படுத்தி கொண்டிருப்பீர்கள். அப்பொழுது நீங்கள் மற்றவர்களோடு பேசுகின்ற வழியில அந்த அந்த விசுவாச ஓட்டம் தடை பண்ணும்படி ஏதோ காரியங்களை சொல்லுவார்கள். ஆனா வார்த்தை அப்படி அல்ல. ஹலிலூயா. வார்த்தை உங்களை உயர்த்தும். ஆனபடினால் பாருங்கள், இங்க சொல்லப்படுகிறது, எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்தாவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. ஹலிலூயா. அது வார்த்தை, வெறும் வார்த்தை அல்ல. அது செய்ய வேண்டிய காரியத்தை செய்து விட்டு திரும்பும். அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஹலிலூயா. ஜோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 63ல சொல்லப்படுகிறது, அந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு, அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஹலேலூயா. முன்பு ஒரு காலத்துல நான் அதிகமாக என்ன செய்வேன்னு சொல்லிச்சு, நான் புத்தகங்களை கிட்டத்தட்ட நான் ஒரு 7 வயதுல தொடங்கியிருப்பேன். புத்தகங்களை வாசிப்பது, கவிதை எழுதுவது, கதை எழுதுவது, பத்திரிகைகளுக்கு கதை எழுதுவது, இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் இப்பொழுது நான் ஆண்டவரை அறிந்து கொண்டேனோ, சிம்பிளா ஹலேலூயா. அதாவது சுவிசேஷம் எதை சொல்லுகிறது அப்படியே ஏற்றுக்கொள்ளுவது. கடினமான அவருடைய உபதேசங்கள் பாரமானவைகள் அல்லன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹலேலூயா. கடினமானது அல்ல ஹலேலூயா. அதை சிம்பிளாய் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற வழியிலே இவனே அப்படி ஆகட்டும். ஹலேலூயா. அப்படியே அந்த வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். அந்த மரியாளை போல, மரியாளைன்னு சொன்னால் உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். சூழ்நிலைகள் எதுவா இருக்கிறது? ஹலேலூயா. சூழ்நிலைகள் நம்ப தகுந்தவைகள் அல்ல, நம்ப கூடியவைகள் அல்ல. கன்னி வயிற்றிலே பிள்ளை பிறப்பது என்பது சாத்தியமே அல்ல. இது தெரிந்த சத்தியமா இருந்தாலும் கூட அது நம்முடைய வாழ்க்கையிலே பிரயோகிக்கின்ற வழியில்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம். இன்றைக்கு என்னுடைய மகனுடைய பிறந்த நாள். உங்களுக்கு தெரியாது, சௌரன் லெஸ்லி அவர்களும் வந்திருந்தார்கள். அவன் பிறந்த நாளுக்குள்ளே நான் அந்த பிறந்த நாளிலே எத்தனையோ விதமான பிரச்சனைகள், தொண்டையில பிரச்சனை, காதுல பிரச்சனை, கால்களிலே பிரச்சனை, கண்ணிலே பிரச்சனை, ஹார்ட்டிலும் பிரச்சனை. ஹலேலூயா. தூக்கித்தான் சுமந்து கொண்டிருந்தோம். ஊழியமும் அப்பதான் ஆரம்பிக்கப்பட்டது. ஹலேலூயா. சொல்லுனா பாடுகள் சொல்லணும். அது பாருங்கள், இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிச்சு, நாங்களா தாங்க முடியாது. 3.5 வயசுல நடக்க தொடங்கினான். ஹார்ட் சர்ஜரி 5 வயதுல நடந்தது. அது மட்டுமல்ல, கண்கள் காதுகள் எல்லாம் செக் பண்ணி செக் பண்ணி எல்லாம் சுகமாய் வந்தது. ஹலேலூயா. ஒரு பிள்ளை எப்படி நீங்கள் அந்த 12-13 வயதுலயே நீங்கள் ஒரு கீயை கொடுக்குறீங்களோ, வீட்டுக்கு கீ அவனுடைய கையில இருக்கிறது, கதவை திறப்பான், பூட்டுவான். ஸ்கூல்ல இருந்து தண்டை பாடல வந்து கதவுடம் கீ இல்லாவிட்டாலும் மேனுவலிடம் கீ இருக்கும். அதே போல ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்குறோம். காலையில லெக்ஸோருக்கும் காலையில சைக்கிள் ஓடி போட்டு வருவார். அது மட்டும் இல்ல, பாதைகள் நன்றாய் தெரியும். டாக்டர்ஸ் எத்தனையோ ரிப்போர்ட்டுகள் சொன்னாலும் கூட தேவன் அவனை உம்மட்டு காலமும் ஆசீர்வைத்து வழி நடத்துகிற. அதுக்காக இந்த தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். என்னுடைய பெருமைக்காக சொல்லவில்லை. தேவன் கூட இல்லாவிட்டால் இந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்துடவே முடியாது. ஹலேலூயா. 5 வயதுலயே சர்ஜரி செய்யப்பட்டது. எல்லாம் ஓகே இருக்கிறது. என்னுடைய கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்து. இந்த சுவிசேஷம், இந்த வார்த்தைகள் தான் நம்மை பிலனடைய செய்கிறது. ஹலேலூயா. என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள், அங்கே நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பிரசுத்தாவின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அங்கே அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். ஹலேலூயா. அப்படின்னு அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு சத்துருவானம் கொண்டு வருகிறார். ஆண்டவர் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. சத்துருவானம் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு பாடுகளா இருக்கலாம், உபத்திரவங்களா இருக்கலாம், கர்த்தருடைய துணியோடு தேவன் வார்த்தையின் உதவியோடு ஹலேலூயா சத்துருவை நாங்கள் ஜெயிப்போம். ஏனென்றால் ஆண்டவர் எங்களை ஏற்கனவே அவர் சகல ஆசீர்வாதங்களினால், மாவி மண்டலங்களில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களினால நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து ஓடுவோம். ஹலேலூயா. கர்த்தருக்குள் தொடர்ந்து ஓடுவோம். ஓட்டத்தை சரியான விதத்திலே நாங்கள் நடத்துவோம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். இன்றைய நாளில் நீங்கள் சுகத்தை பற்றியே இன்றைய நாளில் கூறியிருந்தீர்கள். நான் அதிகாலையில் எழும்பின பொழுது கத்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். ஒருவரை விசேடமாக ஒரு கிறிஸ்தவனை விழுத்துவதானால் அவனை உடலிலே சுக இனத்தை கொண்டு வருவான். சுக இனம் என்ன செய்யும்? பலவீனத்தை கொண்டுவரும். பலவீனம் என்ன செய்யும்? அவரை வேலைக்கு போகவனால் அவனுடைய எல்லா காரியங்களிலும் பணத்திலும் எல்லா ஆசீர்வாதங்களையும் அது எடுத்துக்கொள்ளும். இப்படியாக சுக இனத்தை கொண்டு வருகிற அந்த சாத்தானின் காரியங்களை நாங்கள், நீங்கள் சொன்னது போல நீங்கள் ஊழியத்தை ஆரம்பித்த வேளையில் தான் இந்த சுக இனம் வந்தது. அப்படியாக அலைச்சலை கொண்டு வருகிற சாத்தானை நாங்கள் உதறி தள்ளுவோம், அவனை எதிர்த்து போராடுவோம். கத்தடை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நான் இந்த சுகத்தை பற்றி நீங்கள் கூறியபடியால் அதே காரியத்தை ஆண்டவர் நான் அதிகாலையில் எழும்பிய போது எனக்கு நினைவூட்டினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். நாளை விசேடமாக சகோதரன் இமானுவேலுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை திரும்பமாக சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதாகுமாரன் பரிசுத்தாய் அவன் ஆவியானவரன் நாமத்திலும் கூறி விட வருகிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக, சாட்சிகளுக்காக, துதிகளுக்காக, ஜபங்களுக்காக நன்றி செலுத்தி கொண்டு சௌரன் இமானுவேலையும், இமானுவேல் நிற்கிறாரா? ஆமீன் ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். கர்த்தர் தாமே இந்த மகனை தேர்ந்தெடுத்து இந்த நாளிலும் வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் கொடுத்த ஆத்மா, ஆம், கர்த்தர் கொடுத்த ஆவி ஆத்மா சரீரத்திலே எந்தவித காரியங்களையும் கர்த்தர் அனுமதிக்காமல், சாத்தான் கொண்டு வருவது அனுமதிக்காமல் வழிநடத்த வேண்டும். அவனுக்காக புதிய மாதத்திலும் புதிய வருடத்திலும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவருடைய வழியிலே குடும்பத்தையும் ஒப்புவித்துக் கொண்டு எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் கூட இருந்து சுகம் பலன் ஜீவனோடு வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. புதிய நாட்களையும் புதிய வருடங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் ஜெபம் கேட்டு நிற்கிறோம். நன்றி சகப்பனே, நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென். வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் எல்லோரும் தொடர்ந்து ஜெபிப்போம். அவனுக்காக கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக, கொடுக்க போகிற மிகுந்தியான ஊழியங்களுக்காக, கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக அவனை தெரிந்து கொண்டு இந்த காரியங்களை நடத்துகிறார். உங்களுக்கு ஊழியத்திலே உறுதுணையாக நின்று வழி நடத்துகிறான். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு வைத்துக் கொண்டு நாங்கள் அவனையும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் உங்களையும் வாழ்த்துகிறோம். சபை காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் வழிநடத்தி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். நாங்கள் நாளைய நாளிலே இதே வழியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். காட் பிளஸ் அம்மா. ஆமேன். ஆமேன். ஆமேன். ஆமேன். நன்றி மேனுவேல். காட் பிளஸ் யூ. ஆமேன். ஹாப்பி பர்த்டே. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் காலை வேளையில் இணைந்து அபிஷேக ஆராதனையோடு வழிநடத்தினார், சாட்சிகளோடு வழிநடத்தினார். அவரு இமானுவேலுடைய பர்த்டே அவர்கள் கொண்டாடுவார்கள். நிச்சயமாக இந்த வேலை கத்தர் வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் மீதியான ஊழியங்கள் கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளிலும் புதிய வாரத்திலும் புதிய நேரத்திலும் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் எல்லோரையும் வரவேற்று கொண்டு இந்த நாளுக்கான வசனத்துக்கூட கடந்து செல்வோம். இன்று 13ஆம் தேதி 7ஆம் மாதம், 13ஆம் தேதி ஜூலை மாதம், 13ஆம் தேதி ஆடி மாதம், 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து நேரம் காலை 8:33 இன்றைய நாளுக்கான வசனம், என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக. ஆமேன். சங்கீதம் 122:8 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தருகின்ற சமாதானம். ஆமேன். இன்றைய நாளுக்காக 365 வாசித்து முடிக்கத்துக்கான அதிகாரங்கள், 1 சாமுவேல் 26:27, எரேமியா 3 பழைய ஏற்பாடுலிருந்தும், புதிய ஏற்பாடுலிருந்தும் மத்தேயு 14வது அதிகாரம் என்று நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். இந்த வேளையில் நாங்கள் அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவில் இணைந்திருந்தார். அவர் வேலைக்கு செல்ல வேண்டியதால் அதிகாலை அவர் கிட்டத்தட்ட 6:34 வேலைக்கு போய்விட்டார். இந்த வாரத்தோடு அவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு போகிறார். அடுத்த வாரத்திலிருந்து அந்த நேரத்தில் இணைவார். புதிய நேரம் அவருக்கு அனுகூலமாக இல்லை, ஆனாலும் கத்தர் வழி நடத்துவார். அதே வேளையிலே காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அன்றன் தாசனேயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி சாந்தி அவர்கள் நோர்வேலிருந்தும், சௌரி வினோ அவர்கள் நோர்வேலிருந்தும், சௌரி ரதி பாலசிங் அவர்கள் நோர்வேலிருந்தும், சௌரன் டொனால்ட் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சௌரி சிசிலியாமா லண்டன் யூகேலிருந்தும் மாலை வேளையில் இணைந்திருக்கிறீர்கள். அதே வேளையிலே மாலை வேளையிலே சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். மீதியாக இணைய போகிற ஒவ்வொருவரையும் இலங்கை இந்தியா சௌரி நிர்மலா மெரியா இணைந்திருந்தார்கள், சென்று விட்டார்கள். இலங்கை இந்தியாவிலிருந்து இணைகிறவர்களையும் வரவேற்று கொண்டு கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே பெரிய காரியங்களை வழிநடத்துவார். இந்த நாட்களிலே நாங்கள் சனி ஞாயிறிலே அபிஷேக ஆராதனை நடத்துகிறோம். மிகவும் ஆசீர்வாதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பலர் இணைகிறார்கள், பல ஊழியர்கள் இணைய ஆயத்தமாகிறார்கள். புதிய புதிய ஊழியர்கள் இணைந்து ஊழியங்களை செய்கிறார்கள். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். சௌர இமானுவேலுக்காகவும் அவனுடைய பிறந்த நாளுக்காகவும் வழி நடத்துங்கள். இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். மீதியான ஜெபங்களுக்கு கூட வழி நடத்துவார். பிரைஸ்லோட்டமா உங்களுக்கு மாலை வணக்கங்கள். ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். தொடருங்கள். ஆமேன்.
2: ஆமீன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாம் எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசிய அண்ணா குடும்பத்தையும் சொந்த தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. நாளிலே நாங்கள் அப்போஸ்தலர் 19:14 பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரன் 7 பேர் இப்படி செய்தார்கள் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. எப்படி செய்தார்கள் என்றால், கர்த்தருடைய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பாவல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் என்றார்கள். அங்கு பாருங்கள், அப்போஸ்தலர் 19:15 பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவையும் அறிவேன் பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலகாரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாய் அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. பாருங்கள், இவ பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா யார் என்று சொன்னால் பிரதான ஆசாரியன் என்று எழுதி இருக்கிறது. ஆனால் ஜூத குலத்தை சேர்ந்தவன் என்று ஜூதருக்குள் பிரதான ஆசாரியன் அங்கு வர முடியாது. ஆனால் லேவி கோத்திரத்தில் இருந்துதான் பிரதான ஆசாரியன் என்று சொல்லி அன்றைக்கு வருகள் வரலாம் என்ற அந்த கட்டளை இருக்கிறது. ஆகவே எந்த குழுவினர் அங்கு லேவி கோத்திரத்தில் இருந்து வந்தவர்கள், அப்படி அவர்களுடைய ஆசாரியத்துவத்துக்குரியவர்கள் இல்லை. முதலாவது அதை நாங்கள் அறிந்து கொள்ளணும். ஏனென்றால் லேவி கோத்திரத்திலேதான் ஆசாரியத்துவம் தொடங்கிறது. ஆனா இவர்கள் ஜூதர்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதோடு பிசாசு துரத்துவது முதலாவது வீடுகளில் செய்வதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த இடத்தில் இருக்கிற சூழ்நிலை சாத்தானின் கோட்டைகளாய் இருக்கக்கூடும். ஆகவே முதலில் அந்த ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டும். அவனுடைய கோட்டைக்குள் வைத்து அவனை துரத்த முடியுமா? இல்லைத்தானே. ஆகவே இயேசு நாமம் மட்டும் சொன்னால் போதாது. இயேசுவின் அதிகாரமும் பரிசுத்தாவின் ஆளுகையும் ஒரு பிசாசை துரத்துறதுக்கு முக்கியமாய் தேவைப்படுகிறது. ஏனென்றால் பவுல் அப்போஸ்தலர் இயேசு நாமத்தை கொண்டு அற்புதங்களை செய்து வந்ததை பார்த்து ஸ்கேவாவின் 7 குமாரர் தீயாவி அல்லது பொல்லாத ஆவியை விரட்டுவதற்காக இயேசுவின் நாமத்தை தவறாக பயன்படுத்த முயன்றனர். ஸ்கேவாவின் குமாரர்கள் தோல்வி அடைந்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். தோல்வி அடைஞ்ச மட்டுமில்லை, ஒரு பெரிய விளைவை சந்தித்தார்கள். பவுலின் பிரசங்கத்துக்கு செய்த அற்புதத்துக்கு முரணா செய்தார்கள். ஆகவே பூர்வ பாதையில் எவைகளை கேட்டு விசாரிக்க வேண்டும் என்பதை வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. ரோமியர் 6:16 அங்கு வழியிலே நின்று பூர்வ பாதையை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கற்று சொல்லுகிறார். பாருங்கள், எங்களுடைய பாதை எதுவாய் இருக்கிறது? நாங்கள் நடக்கிற பாதை அது தேவன் காட்டும் பாதையா அல்லது எங்களுடைய சிந்தையிலே மாமிச சிந்தையிலே மனுஷ எண்ணத்தின் பாதையா என்று சொல்லி நாங்கள் ஒரு நிமிடம் நின்று நிதானித்து நாங்கள் நடப்பதுதான் கர்த்தருடைய வழிக்கு சரியாய் இருக்கும். ஏனென்றால் கிறிஸ்தவர்களுக்கு நம் முன்னோர்கள் வேதத்திலே அங்கு முன்னாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அங்கு முதல் மனிதன்ல இருந்து இன்று வரை முன்னோர்கள் எங்களுக்கு இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் பவுலும் எங்களுக்கு ஒரு அங்கு முன்னோர் என்ற அந்த பட்டியல இருக்கிறார். அவருக்குள்ளே இருந்தது தேவ பயம், ஊழிய வாஞ்சை, ஒழுக்கம், அர்ப்பணிப்பு, வைராக்கியம், கீழ்ப்படிவு, பாவத்துக்கு விலகல், விசுவாசம், அன்பு. அப்படியாய் இத்தனையும் நம் கண்முன்னே அங்கு நிழலாடுகிறது. இன்று மட்டும் எங்களுக்கு முன்பாக கூட அது நிழலாடுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், நம் முன்னோரின் வாழ்க்கை, அவர்களின் பாதையில் பயணம், தேவ வழி நடத்தல் அத்தனையும் இந்த பூர்வ பாதையிலே நல்ல வழியிலே நடந்தால் எல்லா ஆத்துமாக்கும் தெளிந்த நீரோடை கிடைக்கும். தெளிந்த நீரோடையில் அந்த ஆத்துமா தேற்றப்பட்டு அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே தாகம் தீக்கப்பட்டு அந்த ஆத்துமா இளைப்பாறுதலை கண்டடையும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே பூர்வ பாதையை அறியாமல், வேதத்தை அறியாமல், அதன் காரியங்களை அறியாமல் நாங்கள் ஊழியங்களை செய்வோமா இருந்தால் இந்த பொல்லாத ஆவி எப்படி பவுலேன் தெரியும், இயேசுவேன் தெரியும், நீங்கள் ஆரண்டு சொல்லி அங்கு பலகாரம் பண்ணி அங்கு நிர்வாணியாய் காயப்படுத்தினது போல காயப்படுத்த

0: ஒரு பாவம் செய்கிற தருணங்கள் வரும்பொழுது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு பிசாசின் தோட்சை அவன் அகற்றி விட்டதை போல நாங்கள் ஒவ்வொருவரும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற பலத்தை தந்திருக்கிறேன். நீர் டெம்டேஷன் பட்ட பொழுது அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாங்கள் பிழைக்கிறோம். எங்களுடைய ஆத்மா தேற்றப்படுகிறது. நீர் எங்களுக்கு அந்த பரலோக சந்தோஷத்தை தந்திருக்கிறீர். 1 பேதுரு 1:12 பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் ஒவ்வொருவரும் பெற்று அவருடைய அன்பில வாழ, இரக்கத்தையும் கிருபையையும் பெற்று வாழ, இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்ய நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு பிரியமாக நாங்கள் ஒவ்வொருவரும் விசேடமாக ஊழியம் செய்கிறவர்கள், சபைகள் நடத்துகிறவர்கள், ஆண்டவரே நாங்கள் இந்த காலத்தில பழைய ஏதாவது தவறான காரியங்கள் இருக்குமானால் ஒவ்வொரு சபைகளையும் மன்னிக்கும்படியாக உமக்கு பிரியமாக இந்த கடைசி காலத்தில ஊழியம் செய்ய உம்முடைய நியாய தீர்ப்பு ஒவ்வொரு சபைகளிலேயும் முதலாவதாக தொடங்குகிறது. அந்த நியாய தீர்ப்பிலே இருந்து ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் உண்மையோடும் உத்தமத்தோடும் மனவாட்டி சபையாக எடுத்துக்கொள்ள இந்த காலத்தில் ஒரு மாற்றங்களை கொடுக்கும்படியாக, ஏதாவது தவறுகள் இருந்தால், குற்ற குறைகள் இருந்தால், அந்த ஒவ்வொரு சபைகளுக்காகவும் உம்மிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறேன். ஆண்டவரே, அறியாமல் தொடர்ந்தவர்கள் வாழாதபடி உம்முடைய அதிகாரத்தின்படி உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் உம்முடைய ஊழியத்தை செய்ய நீர் உதவி செய்யும்படியாக அவர்களுடைய மனதில தவறான உபதேசங்கள், தவறான காரியங்களை நீர் உணர்த்தும்படியாக பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஆவியின் சிந்தை அல்லாமல் செய்கிற அந்த மாம்ச சிந்தையான காரியங்களை அகற்றி போடும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோவுக்காக ஜெபிக்கிறேன். லெஸ்லி ரீட்டா குடும்பத்தை தொடர்ந்து ஆசீர்வதித்து உம்முடைய ஊழியம் இந்த 5 கண்டங்களையும் இன்னும் அதிகமாக பரவ உதவி செய்வீராக. ஜெனரல் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன், மகனுக்காக, மகளுக்காக, அவர்கள் அந்த குடும்பத்தோடு இருந்து கரம் பிடித்து உம்முடைய மிக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக நீர் தொடர்ந்து மக்கள் உண்மை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள, வேதாகம விளக்கங்களை பெற்றுக்கொள்ள, ரெவலேஷனை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காகவும் ஊழியக்காரர்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், அவருடைய தேவைகளை சந்திக்கிற தேவன், ஊழியக்காரர்களின் பாதங்கள் எவ்வளவு அழகானவை, அவர்கள் ஊழியத்துக்கு செல்லும் பொழுது அவர்களோடு கூட இருந்து உமக்கு பிரியமான ஊழியத்தை செய்ய நீர் தவறான மாம்ச சிந்தைகள் வரும் பொழுது நீர் உணர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இம்மானுவேல் மகனுக்காக ஜெபிக்கிறேன். இம்மானுவேல் மகனுடைய பிறந்த நாளில நீர் கூட இருந்து மகனை ஆசீர்வதிக்கும்படியாக, மகனுக்கு உம்முடைய பலத்தை கொடுக்கும்படியாக, ஸ்ரும்மோடு ஸ்ட்ராங் வித் லோட்டாக உம்மை இன்னும் அதிகமாக அண்டித்து தக்கதாக பலனோடு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு இம்மானுவேலோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. ஊழியம் செய்கிற பாதையில அவரை பாடகராக, அவரை மெசேஜ் கொடுக்கிறவராக, அவரை காலங்களில மாற்றி அந்த மகன் உமக்காக ஓட இம்மானுவேலை ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் எல்லாவற்றோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன்,
0: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
1: நாங்க ராணி அக்கா அவர்களை வரவேற்றுக் கொண்டு, Praise the Lord ராணி அக்கா.
2: Praise the Lord.
1: Praise the Lord. என்ன ஒளிச்சொளிச்சு திரியிருக்கலனா, ஞானமாகிய இயேசு கிறிஸ்து ஆலயங்களிலே வெளிப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: திருப்பி சொல்லுங்க ஒரு கதை கேட்கல.
1: ஞானமாகிய இயேசு கிறிஸ்து ஆலயங்களிலே வெளிப்பட வேணும் என்று சொல்லி, வெளிப்படுறதாண்டா கிரிய நடப்பித்தா அவர் ஆண்டவர் இருந்து அங்க கிரிய நடப்பிக்கிறார் என்ற அந்த காரியத்தை வெளிப்படுத்தும்படி.
3: அன்பான இயேசுவே.

0: இந்த வேலைக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே, கர்த்தருடைய நாமத்தை ஆண்டவரே கர்த்தாவே சுமந்து சென்று ஆண்டவரே உம்முடைய நாமத்தை என்ன பிரஸ்தாபிக்கத்தக்கதாக சுவாமி தேவனே நீர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை அங்கே செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுக்கு வழியாய் சத்தியமாய் ஜீவனாய் இருக்கிறவர் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு இடங்களிலும் என் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மட்டும் ஆண்டவரே பிரஸ்தாபித்துக் கொள்ளத்தக்கதாக தேவனே நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒவ்வொருவரோடும் நீர் பேசும்படியா நாங்கள் செபிக்கிறோம். நீங்கள் பேசும் தெய்வமாச்சு ஆண்டவரே, பேசாத கல்லோ மரமோ அல்லப்பா, என் தகப்பன் பேசும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆண்டவரே உடைய வருகைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் என் ஆண்டவர் இடைபடும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் நீர் பேசும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்தினால எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று சொன்னவர் அப்பா ஆண்டவரே. கர்த்தாவே ஐயா நீ தானே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து தேவைகளை சந்திக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே நீர் வெளிப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்தை ஆண்டவரே கர்த்தாவே சொல்லத்தக்கதாக ஆண்டவரே யார் யாரெல்லாம் வேதனைகளோடு துன்பங்களோடு பாரங்களோடு இருக்கிறாளோ கர்த்தாவே என் ஆண்டவரே அவர்கள் மத்தியில் என் ஆண்டவரே நீங்கள் பேசி ஆண்டவரே ஆண்டவரே உண்மை வெளிப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அன்று மரியாளுக்கு என் ஆண்டவரே நீங்கள் வெளிப்படுத்தினது போல ஆண்டவரே இன்றைக்கும் என் ஆண்டவரே கர்த்தாவே நீங்கள் வெளிப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவீராக தேவனே கர்த்தாவே. உம்முடைய சன்னதியிலே காத்திருக்கிற ஒவ்வொரு மகளுக்கும் என் ஆண்டவர் ஆண்டவரே நீர் வெளிப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக, பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும்படியா நாங்கள் வேண்டி நிற்கிறோம் ஆண்டவரே. தேவ ஆவியானவரே நீங்கள் அசைவாடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே நீங்கள் வெளிப்பட்டு ஆண்டவரே உங்களுடைய தேவைகளையும் சந்திக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சபைகளிலும் என் ஆண்டவரே கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உம்முடைய மகள் கூறப்பட்டது போல் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே வீட்டிலே எல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு பிசாசுகள் பிடித்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சபைகளுக்கென்று அழைத்து வந்து ஆண்டவரே தேவனே உம்மை காணத்தக்கதாக என் ஆண்டவரே அவளுக்கு விடுதலையை கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்கள் அற்புதம் செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே வேதத்தில் உள்ளபடி ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவர் என்று குடரின் பார்வையை ஆண்டவரே குடனுக்கு பார்வையை கொடுத்தது போல் ஆண்டவரே எசப்பா விசுவாசின் பிடியில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நீங்கள் விடுதலை கொடுத்து ஆண்டவரே ஐயா நீங்கள் வெளிப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீதான் தெய்வம் ஆண்டவரே, என் ஆண்டவரே விக்கிரகங்கள் அல்லப்பா, என் பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் தெய்வமா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஒவ்வொருவர் மத்தியிலும் இடைபடுங்கப்பா, ஒவ்வொருவரோடும் கூட இருங்க எசப்பா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக சுவாமி என் ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறாளோ கர்த்தாவே ஆண்டவரே. நீங்க வெளிப்படுவீராக, நீங்கள் பேசுவீராக ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவீராக சுவாமி கர்த்தாவே. தேவனே கூட இருங்கப்பா, ஒவ்வொருவரோடும் கூட இருங்க சுவாமி. யார் யாரெல்லாம் வேதனைகளோடு இருக்கிறாளோ கர்த்தாவே அவளுடைய ஆண்டவரே உம்முடைய கண்கள் நோக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவளுக்கு விடுதலையை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபைகள் ஒரு எழுப்புதலை காண பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு இடத்திலும் எழுப்புதல் தீ பற்றி எறியத்தக்கதாக தேவனே உம்முடைய மகிமையினாலே நிறைக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமயமாயிருக்கையில் அவரை நோக்கி பாருங்கள் என்று சொன்னபடி ஆண்டவரே நீங்க சமயமாயிருக்கிறீங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கவும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளவும் ஆண்டவரே நீங்க உதவி செய்து ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்தும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை அறியாதவர்களுக்கு உம்மை அறியத்தக்கதாக ஆண்டவரே அப்பா நீங்கள் வெளிப்படுவீராக சுவாமி. கர்த்தர் பேசும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவைகளோடு இருக்கிற ஒவ்வொருவருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே, நீங்கள் வெளிப்பட்டால் தான் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே இந்த ஜனங்கள் விடுதலை அடைவார்கள் கர்த்தாவே. இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே அப்பா நீங்க ஜனங்களோடு பேசுங்கப்பா, ஒவ்வொரு ஜனங்களோடும் பேசுங்க இயேசுப்பா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக சுவாமி கர்த்தாவே, உம்முடைய சித்தம் ஆண்டவரே செய்யப்படுவது போல ஆண்டவரே பூமியிலேயும் செய்யப்பட்டு ஆண்டவரே நீங்கள் வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னுமாக சுவாமி அந்த இம்மானுவேலுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுப்பா, அந்த மகனையே ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அந்த மகனுக்குரிய சாட்சிகளை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த மகனுடைய உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை உடைய நாடிகள் நாளங்கள் எலும்புகள் தசனார்களுக்குள்ள என் கர்த்தருடைய ரத்தம் பாய்ந்து செல்லும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் வெளிப்பட்டு ஆண்டவரே அந்த மகன் எலும்பி பிரகாசிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் அவன மகனை பிரயோஜன படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த ஆண்டு முழுக்க ஆண்டவரே அந்த மகனை கண்ணின் மணி போல பாதுகாத்தது போல இந்த புதிய ஆண்டிலும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் அவனை பாதுகாத்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய காரியங்கள் அந்த மகனுக்குள்ளே நடைபெறுவதாக ஆண்டவரே. கர்த்தாவே பெரியவர் நீர், பெரியவர் என்பதை ஆண்டவரே இந்த மகன் உணர்ந்து ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபிக்க கர்த்தாவே உதவி செய்வீராக. ஆண்டவருடைய மகிமை கூட இருக்கட்டும் ஆண்டவரே. வல்லமையாய் அந்த மகனை பிரயோஜனப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த ஆண்டவரே நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்தி நடத்தி ஆசீர்வதிக்குமாறு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஏன் ஆமேன், ஆமேன். நன்றி ராணியக்கா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகல ஊழியத்திலும் சகல காரியத்திலும் சகல பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
0: ஆமேன். இந்த நாட்கள்ல எங்களுக்காக எச்சபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியக்காரன் இல்லாத நேரத்தில் அவர் மலேசியா போயிருக்கிறார். இந்த நாட்கள்ல நாங்கள் அந்த ஊழியத்தை தாங்க வேண்டியதா இருக்கிறது. எங்களுக்காக தொடர்ந்து எச்சபித்துக் கொள்ளுங்கள். அவர் வரும் வரை இந்த ஊழியங்கள் இன்னும் வளர உதவி செய்யும்படியா எங்களுக்காக எச்சபித்துக் கொள்ளுங்கள்.
1: சீர்திருத்தப்படியான உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே
2: வழிமாண்டவரே. மகாண்பு கிருபை நிறைந்த தகுப்பனே இறைவா, இன்றைய நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இன்றைய நாளிலும் தகப்பனே எங்களை பாதுகாத்து ஜீவனோடு எங்களை காத்து இம்மட்டுமாக இந்த நிமிடம் வரை எங்களுக்கு ஜீவனை தந்து எங்களை வழி நடத்துற தயவிற்காக கிருபைக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே இந்த சங்கம வானொலியிலும் அப்பா எங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஆண்டவரே மற்ற ஜனங்களுக்காக தேசங்களுக்காக அப்பா தகப்பனே கர்த்தாவே வாலிப பிள்ளைகளுக்காக யாவருக்குமாக ஜெபிக்க எங்களை கூட்டி வந்த கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே எங்களுடைய ஜெபங்கள் வீணாய் விருதாய் போகாதபடி உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனே எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் மீறுதல்கள் யாவற்றையும் ஒரு விசை மன்னித்தன் தேவனே. எங்கள் ஜெபங்களை நீங்கள் கேட்டு எங்களுக்கு பதில் தர போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே இன்றைய நாட்களிலும் என் தகப்பனே அப்பா தகப்பனே எத்தனையோ பாடுகள் எத்தனையோ எத்தனையோ மரண ஓலங்களின் மத்தியிலும் என் தகப்பனே எங்களை பாதுகாத்து நடத்துகிறீங்கள் ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஒருபோதும் வெக்கப்படுவதில்லை என்று சொன்னது போல தகப்பனே எங்களை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிற தயவுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கத்தா சத்துராதியின் பிடியிலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மீட்டு பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே இந்த சங்கம வானொலியின் ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே உண்மை அறியாத மக்களும் கூட தகப்பனே உம்முடைய அப்பா இந்த வார்த்தைகளின் ஊடாக உம்மை நோக்கி கூப்பிட அப்பா உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாக என் தேவனே அப்பா ஒவ்வொருவரும் காதுகளில் அப்பா கேட்கட்டும் ஆண்டவர், கேட்கப்படட்டும் ஆண்டவர். இந்த ஜெபங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரும் மனதில தொட்டட்டும் ஆண்டவர், இருதயங்களை தொட்டட்டும் ஆண்டவர். தேவனே இந்த சங்கம வானொலி ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு ரட்சிக்கப்படாத மக்களுக்காக நடக்கிறது என்று நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. தகப்பனே கத்தா எந்த மூளை முடக்குகளில் இருக்கிற ஒவ்வொரு ரட்சிக்கப்படாத பிள்ளைகளும் இந்த வானொலியின் ஊடாக கேட்கிற ஜெபத்தின் ஊடாக தகப்பனே ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவர். உம்முடைய பரிசுத்த நாமம் ஒன்றே எல்லா தேசங்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் மகிமைப்படட்டும் ஆண்டவர். உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். இந்த நாட்களில் தகப்பனே கர்த்தாவே, அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்றாஜா. கர்த்தாவே, ஒவ்வொரு ஊழியக்காரரும் உண்மையோடு உத்தமத்தோடு நடக்கிற ஊழியக்காரன் என்று நீங்கள் கூப்பிடுவது போல ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் இருக்கும்படியான தகப்பனே, நீங்கள் அவர்களோடு கூட இருங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, யாவரும் மனிதர்கள் ஆண்டவரே அறியாமல் செய்கிற தவறுகள் மீறுதல்களை மன்னியுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, அவர்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களிலும் அப்பா நீங்கள் கூட இருந்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை தவறாக பயன்படுத்தாதபடி, தவறாக கூறாதபடி அப்பா சத்தியங்களை சரியான பாதையில நடத்த ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளோடும் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, அவர்கள் அறியாமல் நடக்கிற ஒவ்வொன்றை நீங்கள் மன்னித்து ஆண்டவரே, சத்ராதி போடுகிற சதித்திட்டங்களை நீங்கள் முறியடித்து போடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, சத்ராதிகள் ஆண்டவரே இந்த ஊழியக்காரர்கள் கிட்டுக்கிற எல்லா பொல்லாங்கின் கிரியைகளை நீங்கள் முறியடித்து போடுங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமம் அந்த இடங்களில் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனே, எங்கு சென்றாலும் உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை சரியான பாதைகள் சரியானவற்றை சொல்ல கூற ஆண்டவரே அவர்களோடு கூட இருங்க ஆண்டவரே. ஆம் தகப்பனே, வெளிப்படுத்தலில் சொல்லி இருக்கிறது போல எதையும் கூட்டியோ குறைக்கவோ கூடாது என்று அப்பா அறிவித்து இருக்கிறீங்களே ஆண்டவரே, சொல்லி இருக்கிறீங்களே ஆண்டவரே. ஆனபடியினால் தகப்பனே, ஒவ்வொரு ஊழியக்காரர் ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை கூட்டியோ குறைக்காதபடி ஏன் தேவனே, உம்முடைய பரிசுத்த நாமத்தில் ஒவ்வொரு வார்த்தைகளின்படி அப்பா மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல, மற்றவர்களுக்கு உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை கற்பிக்க ஆண்டவரே. தேவனே, ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, மனிதர்களுக்காக, மனித இருதயங்களுக்காக அப்பா, நலனுக்காக, மற்றவர்களின் அப்பா போக்குக்காக அப்பா வார்த்தைகளை சொல்லாதபடி, கடினமானதை கடினமானதாகவும் அப்பா, அன்பானதை அன்பானதாகவும் அப்பா வார்த்தைகள் வசனங்களின் ஊடாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் அதை கொடுத்து அப்பா பிள்ளைகளை அப்பா மென்மேல் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளின் வசனங்களின் ஊடாக கற்பிக்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரர்களோடும் கூட இருங்க ஆண்டவரே. பாரபட்சம் வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் வசனங்களின் ஊடாக கூடி பாரபட்சம் வேண்டாம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, ஒவ்வொருவருக்காக வசனங்கள் வார்த்தைகளை கூறாதபடி ஏன் தேவனே, ஒவ்வொருவரோடும் அப்பா நேர்த்தியான பாதையில் நேராக ஒவ்வொருவரும் வார்த்தைகளை சரியாக கற்பிக்க, சரியாக ஜெபிக்க, சரியான பாதைகளில் அப்பா தகப்பனே உண்மை அறியாத மக்களை நடத்த இந்தவனே, ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே, சத்ராதி எங்கே எப்போ வீழ்த்தலாம் என்று ஊழியக்காரர்களை அப்பா வேதனை படுத்தலாம் என்று எத்தனையோ சதி திட்டங்களை போட்டுக்கொண்டு இருக்கிறான் அப்பா, தலை குனியா வைக்கிறானே ஆண்டவரே. அப்பா இப்படியான காரியங்கள் வராதபடி ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளும் விழித்திருந்து ஜெபிக்கவும், விழித்திருந்து உண்மையான உம்முடைய சரியான வார்த்தைகளை கற்பிக்கவும் கற்கவும் ஆண்டவரே. தேவனே கூட இருந்து ஒவ்வொருவரே நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்தில் ஐயா ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இம்மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் நீங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. இந்த வேளையில் இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரன் சகோதரியின் குடும்பங்களை உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. அப்பா இந்த சங்கம வானொலியோ ஏந்தோரு தடைகளோ தட்டங்களும் வராதபடி மென் மேலும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த இடங்களில் வந்து ஊழியக்காரர்கள் ஜெபிக்கவும், அப்பா தகப்பனே அப்பா ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படவும் ஏந்தவனே, இந்த சங்கமவானன் இன்னும் வளர்ந்து வர நீங்கள் ஆசீர்வதிங்காண்டவரே. தகப்பனே, இதில் இருக்கிற இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. ஒவ்வொருவரோடும் கூட இருங்காண்டவரே. தகப்பனே, வராத சகோதர சகோதரிகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ராஜா. என்ன காரணமோ ஏதோ என்று நாங்கள் அறியோமா
3: ஆண்டவரே, நீங்கள் அறிவீங்கள் ஆண்டவரே. தேவனே, உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை கேட்கும்படியான கிருபையை ஒவ்வொருவருக்கு நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. இப்படியான ஒரு சந்தர்ப்பங்கள் அப்பா இனிமேலும் கிடைக்குமோ கிடைக்காதோ என்று அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் அறிகிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஆவியானவரே, இந்த இடங்களில் வந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்க அப்பா ஒவ்வொருவருக்கும் கிருபையை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா கூட இருப்பவரே நன்றி ஆண்டவரே. நேற்று மீண்டும் என்று மாறாதவரே ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எல்லா துதி கனம் மகுமே உமக்கொருவருக்கே செலுத்துகிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ, கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து சகல காரியங்களிலும் நன்மைக்கு ஏதுவாய் அங்கு நடத்தி முடிப்பாராக. ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன்.
1: இலங்கை தேசத்துக்காகியும் மண்ணுங்கள் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கலிகூறு என்று சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தத்தை எங்கள் தேசம் இன்றைக்கு சுதந்திரிக்க வேண்டும். தேசத்தில இருக்கிற சகல காரியங்களுக்காக ஜெபங்கள் கேட்டதாமே. இந்த தேசத்தை ஒரு மாற்றி அமைக்க வேண்டும், மாறுதல் வர வேண்டும், பெரிய மாற்றத்துக்குள்ளாக அவர்கள் பெற வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: அப்பா பிதாவே, நன்றி சொல்லுறோம். நம்ம வேலையில உம் நாமம் மகிமைப்படுவதாக ராஜாதி ராஜா, உம் நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. இந்த நேரத்துக்காக இந்த தந்த ஜெபத்துக்கு ஏறெடுக்கிறதுக்காக உமக்கு முதல்ல நன்றி சொல்லுறேன். என்ன தலையை வணங்கி உமக்கு நன்றி சொல்லுறேன் ஐயா. ஐயா, இதுல வந்திருக்கிற அன்னைவரையும் ஆண்டவரே, சகோதரி சகோதரர்கள் யாவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே உமை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம். எல்லோரும் சுகமும் நலத்தோடும் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியே ஆண்டவரே எனக்கு தந்த இந்த ஜெபம் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த இலங்கை தேசம் நாங்க பிறந்த இந்த மண் ஆண்டவரே, இந்த தேசத்துல இருந்து சாபங்களை போக்குறவராய வந்திருக்கிறவராய், பாவங்களை நீக்கிறவராய் வந்திருக்கிற தகப்பன் நீங்கள் ஐயா. அப்பா அந்த தேசம் மகிழ்ந்து களி கூற சொல்ற தகப்பன் ஐயா, அப்பா தகப்பனே அப்பா, அங்க இருக்கிற ஜனங்கள் யாவரும் ஆண்டவரே அப்பா மகிழ்ந்து களி கூற பண்ணுறவராய் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுறேன் அப்பா. அப்பா அந்த தேசங்களை ஆண்டவரே நீர் நேசிக்கிறதுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஜெபம் கேட்டு நிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அந்த தேசத்தை நேசிக்கணும் ஆண்டவரே, அன்பு கூற வேண்டும் ஆண்டவரே. அந்த தேசத்தை ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால நீங்க கழுவ வேணும் ராஜா. அங்குள்ள நோய்களும் சண்டைகளும் வறுமைகளும் ஒளிந்து போவதாக உமது நாமத்திலே ஆண்டவரே அப்பா கட்டளை இடுங்கள் ஆண்டவரே. சமாதானத்துக்காக தகப்பனே உம்முடைய கட்டளை ஆண்டவரே நாங்க பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே ஆண்டவரே தகப்பனே நீர் அந்த அந்த நாட்டை நீங்க பாதுகாக்கிறதுக்கு ஆண்டு எவ்வளவோ வருடங்களாக நாங்க துன்பத்துல ஆண்டவரே, நெருக்கத்திலையும் ஆண்டவரே, வறுமையிலையும் அந்த நாடு இருக்கிறத நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் அப்பா. அப்பா 40 வருஷமா ஏப்திரட்ட அடிமையாய் இருந்த இஷ்டவேல நீர் கொண்டு வந்தது போல அப்பா இந்த பாவங்களையும் சாபங்களையும் மூழ்கி கிடக்கிற இந்த தேசத்தை ஆண்டவரே, இந்த வறுமையில மூழ்கி குழந்தைகள் சாப்பிட வழி இல்லாம இருக்கிற இந்த தேசத்தை ஆண்டவரே நீங்க ஆசீர்வதி வேண்டும் ஆண்டவரே. புதிய தேசமாக எங்கள் இலங்கை நாட்டை நீங்க மாற்ற வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தத்தால் வெளியேறப்பட்ட ரத்தத்தால் ஐயா நீங்க அந்த தேசத்தை கழுவ வேண்டும் ஐயா. அந்த தேசத்தை கழுவி ஆண்டவரே உங்களோட பார்வைக்குள்ள ஆண்டவரே பாதுகாக்கிறதுக்காக அப்பா நீங்க அந்த தேசத்துல இருக்கிற ஜனங்களுக்கு அடைக்கலமா இருக்க வேண்டும். அங்கு பரவுகின்ற ஒவ்வொரு வைரஸையும் நோய்களையும் ஆண்டவரே நீர் உம்முடைய தள்ளும்புகள் ஆளே ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. எவ்வளவு வருத்தத்துல இருக்கிறார்களோ அவர்களோட நீர் கூட இருக்கிறதுக்காக நாங்க நேசிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. அங்குள்ள ஜனங்கள் யாவரும் அதிகாலையில எழுந்திருந்து ஜெபிக்க நீருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக ஆண்டவரே அப்பா நீங்க அவர்களை நேசிக்கிறதுக்காக ஆண்டவரே நீர் எப்பவும் அவர்களோட சூழ்ந்து இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க கட்டளை இடுங்க ராஜா, அந்த தேசம் ஆசீர்வாதமான பூமியாய் மாற அந்த பூமி முழுவதும் இலங்கை பூமி முழுவதும் ஆண்டவரே உம்முடைய உம்முடைய பார்வைக்குள்ள இருக்கும்படியாக ஆண்டவரே உம்மை கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பார்வைக்குள்ள அந்த தேசம் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா அந்த தேசம் எல்லை முழுவதும் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால கழுவுறோம் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால கழுவி வைக்கிறோம் ஆண்டவரே, அந்த எல்லைக்குள்ள எந்த தீங்கும் தீமையும் வருத்தங்களும் வராதபடி ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ற நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, உம்மனே நோக்கி கூப்பிடுறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அதிகாலை ஜெபங்களை அங்க இருக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கிறவரே, அதிகாலையில என்ன தேடுங்க கண்டடைவீங்கள் என்று சொன்ன தகுப்பனல்லவா அப்பா. நாங்க அதிகாலையில உம்ம ஜெபிக்கும் போது நம்மட்ட நெருங்கி இருக்கிறத நாங்க பாக்குறோம், நீங்க பேசுறத நாங்க கேட்கிறோம். அது போல அங்குள்ள ஜனங்கள் யாவரும் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்க ஆண்டவரே நீர் கட்டளையிடும் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை அதிகாலையில் அங்கிருக்கிற ஜனங்கள் யாவரும் கேட்டு சுகம் அளிக்க ஆண்டவரே மகிழ்ந்த களி கூறும்படியாக அந்த தேசத்தை ஆசீர்வதியின் ராஜாதி ராஜா. அப்பா உமக்கு நன்றி சொல்லுவோம். வேளையிலும் ஆண்டவரே அதிகாலை வேளையிலும் ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டவரே வேளையிலும் உமக்கு துதிக்கிறோம் நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஜெபங்களை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி சொல்லுறோம் அப்பா. இதுல வந்திருக்கிற இமானுவேல் ஆண்டவரே, அந்த சகோதரன் அந்த பிள்ளைய நீங்க கனப்படுத்துறதுக்காக ஆண்டவரே சுகம் கொடுத்ததுக்காக நன்றி சொல்லி அந்த பிறந்த நாள்ல அந்த பிள்ளையின் பிறந்த நாளை நீங்க ஆசீர்வதித்த அந்த பிள்ளையே ஆண்டவரே அப்பா உம்மோட பரிசுத்த ரத்தத்தால பூசி மூடி கழுவிக்கொள்ளுறோம் ஆண்டவரே. நீர் பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக நன்றி ராஜா. அப்பா உங்களோட கருத்துக்களை அந்த பிள்ளைய வைத்திருங்கப்பா. ஜெனட் சிஸ்டரையும் ஆண்டவரையும் வினோ சிஸ்டரையும் பிரதர் டொனால்ட் பிரதரையும் ஒவ்வொரு பேரையும் ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு கொப்படைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க பாதுகாக்கிறதுக்காக நன்றி அப்பா. அந்த ஜெபங்களை நீங்க ஏறெடுக்கிறதுக்காக நன்றி. ஒவ்வொருடைய ஜெபங்களையும் நீங்க ஏறெடுக்கிறதுக்காக நன்றி ராஜா. ஒவ்வொருவரையும் சுகத்தும் பலத்தோடே ஆண்டவரே வச்சுக்கிறதுக்காக நன்றி. தீங்கு தீமைகள் வருத்தங்கள் எவையும் இந்த பிள்ளைகளை தீண்டாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க இந்த இடத்துல எழுந்தருளியும் நீங்க வாசம் செய்யறதுக்காக நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. இந்த கூடி ஜெபிக்கிற இந்த நேரம் பிழையாக போகாதபடி ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதமா உம்முடைய கண்களுக்கு ஆண்டவரே ஏறெடுக்கும்படியாக இந்த ஜெபங்கள் வீணாயங்கள் ஒவ்வொருவருக்கும் திரும்பி வராதபடி எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களோட கரத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. இதுல இருக்கிற ஒவ்வொரு சௌர சௌரியில உங்களோட கரத்துல தந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உம்முடைய ரத்தத்தால பூசி கழுவுறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தீங்கு தீமை வருத்தங்கள் ஒன்றுமே வரப்படாது ஆண்டவரே. உம்மட்ட ஜெபம் கேட்கிறோம் ஆண்டவரே. கெஞ்சி கேட்கிறோம் இடங்கிறவர் நீரப்பா, நீதிமான் நீரப்பா. எங்களை நீதியாய் நீங்க நடத்துறதுக்கும் இலவசமா எங்களுக்கு ரட்சிப்ப தந்த இவ்வளவு பேருக்கும் ஆண்டவரே ரட்சிப்ப தந்ததுக்காக நன்றி சொல்லுறோம். ஒவ்வொருவரையும் நீங்க கனப்படுத்தி ஆண்டவரே பாதுகாப்புகளை வச்சிருங்க ஆண்டவரே. நீரே எங்களுடைய அடைக்கலமாய் கேடவமாய் இருக்கிறவராய் இருக்கிறீர். நீரே எங்களுக்கு துணையாய் இருக்கிறீர். எங்களோட பேசிக்கொண்டு திரியிற தெய்வமா இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த வானொலியில இன்றைக்கு வராத ஒவ்வொருவரையும் உம்மட்ட ஒப்படைக்கிறோம். எந்த தடையா இருந்தாலும் அந்த தடையை நீக்கி நீ முன்னால போறவரா இருக்கிறீங்களா ஆண்டவரே. வழியை சுத்தப்படுத்துறவரா இருக்கிறீங்கப்பா. அடுத்த முறை எல்லாரும் வேற வசதியை கொடுக்கிறவரா இருக்கிறீங்கப்பா. அந்த நேரத்தை கமிச்சு கொடுக்கறதுக்காக நன்றி சொல்லுறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளுங்க. இந்த சங்கம வானொலி எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி அப்பா. அவ்வளவுலயே உமக்கு நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. நீர் எப்போதும் எங்களோட இருந்து பாதுகாப்பு வழி நடத்தும் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு ஞானத்தை தருகிறவராய் இருக்கிறீரப்பா. அப்பா நீங்க ஞானத்தை எங்களுக்கு கட்டுத்தாரும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் பொறுமையில கொடுத்ததுக்காக நன்றி. இந்த தேசம் மகிழ்ந்து களி கூறட்டும் ஆண்டவரே. இந்த இவ்வளவு பேரும் இருக்கிற தேசங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே பாதுகாப்பா இருக்க ஆண்டவரே. ஒவ்வொரு செய்திகளையும் கேட்க நாங்க பயப்படுகிறோம். ஆனாலும் நீங்க சொன்னீங்கவையெல்லாம் நீங்க கேள்விப்படுவீர்கள். ஆனாலும் என் நிமித்தமா நீங்க பயப்படாம இருங்கன்னு எங்களுக்கு வாக்கு தந்தவராய் இருக்கிறீங்க. அது போல ஒவ்வொரு நாட்டையும் நாங்க உங்களோட கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியில இருக்கிற ஒவ்வொருவருடைய தேசத்தையும் நீங்க பாதுகாக்கிறதுக்காக ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை பயப்படாமல் வைத்திருக்கிறவர் ஆண்டவரே. அந்த தேசங்கள் இலங்கை தேசத்துல இருந்து இந்த டொங்கு காய்ச்சல் எல்லாத்தையும் அப்பா அப்படியே அகற்றி போடுறவராய் இருக்கிறீங்களா ஐயா. ஒவ்வொருவரையும் உங்களோட கரத்துல தந்துக்கிறோம் ஆண்டவரே. அந்த டொங்கு நோயால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்களோட கரத்துல தாரும். உங்களோட தள்ளும்புகள் ஐயா, உங்களோட தள்ளும்புகள் எங்களுக்காக நீர் காயப்பட்டீர். அந்த தள்ளும்புகளால சுகப்படுத்துங்க ஐயா. எங்களுக்காக நீங்க பாடுகளை ஏற்றீங்கள் அல்லவா ராஜா. எங்களுக்காக பரிசுத்த ரத்தத்தை ஆண்டவரே நீங்க சிந்தினவராய் இருக்கிற சிலுவையிலே ஆண்டவரே. அந்த ரத்தம் ஒவ்வொருவரையும் இலங்கை தேசத்துல இருக்கிற யாவரையும் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தட்டும். யாவரையும் ஆண்டவரே மகிழ்ச்சியாய் வைத்திருக்கட்டும். யாவரையும் சுகப்படுத்துறதுக்காக ஜெபம் கட்டு நிக்கிறோம் நல்ல ராஜா. உமக்கு நன்றி சொல்லுறனு வேளையில ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர், கர்த்தர் உங்களோட இருந்து வழி நடத்துவாரா.
4: ஆமென்.
1: நாங்க சிசிலியாமாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிசிலியாமா,
5: பிரைஸ் தி லார்ட்.
1: நீங்க எங்கள் தேசத்து ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், உணவுடைக்கு வழிந்தி கஷ்டப்படுற மக்கள் ஒவ்வொருத்தரையும் தேவன் சந்தித்து அவர்களை பூசித்து அவர்களை ரட்சிக்க வேணும்னு சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
5: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. இறக்கத்தினை சீர்முடிய இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக மக்கள் சோத்திரம். அல்லொழி அல்லேலூயா. சொம்மியானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கத்தரே முழுதியத்தோடு துதிக்கிறோம் தகப்பனே. பாவுமை முழுதியத்தோடு துதிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, இந்த சங்கமானே வந்து நாங்கள் முழுதியத்தோடு துதிக்கிறோம் தகப்பனே. எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், எங்களை உற்சாகப்படுத்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, உண்மை ஆராதிக்கிறேன் தகப்பனே, உண்மை வணங்குகிறேன் தகப்பனே, உண்மை நமஸ்கரிக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவையும் அது தளம்புகளால் எங்களை சுகப்படுத்துகிற தேவனே, இலங்க தேசத்திலே அப்பா கஷ்டப்படுற துன்பப்படுகிறவர்கள் மேலேயும் ஒரு இரக்கத்தை வையும் தகப்பனே. ஆவியானவரையும் ஒரு தழும்புகளாலும் முதல் இரத்தத்தாலும் அவர்களை மூடிக்கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே, அவர்களை பசிப்பட்டினியை போக்க வல்லவராயிருக்கிறவரே உமக்கு சோத்திரம் அப்பா. அன்பான தகப்பனே, அங்கு நடக்கிற நோய்கள் துன்பங்கள் அப்பா இந்த

0: சிசிலியம்மா கூட மேக் ஓபில இருக்கு, ஜெபம் பண்ணிட்டீங்களா?
1: ஜெபம் பண்ண விடாம டெலிபோன் வந்து குழப்பிட்டுதுங்க. அப்பா பிதாவே, இந்த கஷ்டப்பட்டவர் துன்பப்பட்டவர்கள் மேலேயும் முதலக்கத்தை காட்டும் தகப்பனே, ஆவியானவரே, அன்பான தகப்பனே, அப்பா இவ்வளவு பேர் வறுமையிலே அந்தரிக்கிறார்கள் தகப்பனே, கஷ்டப்படுகிறார்கள் தகப்பனே, அவர்கள் மேல் ரக்கம் பையும் தகப்பனே, ஆவியானவரே, இந்த ஹாஸ்பிட்டல் வழி எதிரிகிறவர்களுக்கு மேலேயும் முதலக்கத்தை காட்டும் தகப்பனே, அன்பான தகப்பனே, அவர்களை ஆதரிக்கிற தாதிமார்கள் அவர்களை ஆசீர்வதியின் தகப்பனே, அவர்கள் மேல் இரக்கம் பையும் தகப்பனே, அப்பா தகப்பனே, இந்த நோயாளிகள் போகும்போது அவர்களோட அன்பு ஆதரவாக இருக்க வழிகாட்டுகளின் தகப்பனே, அப்பா பிதாவே, கஷ்டப்பட்டவர்களுக்கு ஒரு வீடு வாசல் கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி அப்பா, ஆவியானவரே, இந்த கஷ்டப்பட்டவர்களுக்கு அப்பா உணவு கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி அப்பா, அப்பா உமது தழும்புகளாலும் இரத்தத்தாலும் அவர்களை மூடி மறைத்துக் கொள்ளும் தகப்பனே, ஆவியானவரே, அவர்களை கண்ணோக்கும் தகப்பனே, லங்க தேசத்திலே நடக்கிற அட்டூழியங்களை நீர் பார்க்கிற தெய்வம் அப்பா, அப்பா அவர்களின் வறுமையை போக்க நீர் வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே, ஆவியானவரே, உமையிருந்துகிறோம் தகப்பனே, எங்க நடக்கிற கஷ்ட துன்பங்கள் எல்லாவற்றையும் போக்கி அவர்களுக்கு சரியான முறையில உணவு கொடுக்கறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் அப்பா, ஆவியானவரே, லங்க தேசத்திலே இருக்கிற ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதியின் தகப்பனே, அப்பா அந்த ராஜாவுக்கும் இன்றைக்கு பிறந்த நாள் தகப்பனே, இந்த இம்மருவேருக்கும் பிறந்த நாள் தகப்பனே, அப்பா அவர்களை ஆசீர்வதியின் தகப்பனே, அவர்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே, அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவர்களை நடத்துறதுக்காகவும் நன்றி இயேசுவே, அப்பா பிதாவே, இந்த வினோத் சிஸ்டர் மகளை ஆசீர்வதியின் தகப்பனே, அவர்கள் இருவரையும் உதகரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே, அப்பா நடக்க போற காரியங்கள் எல்லாவற்றையும் அவக்கு சரியான முறையில் அவ நடத்த நீரே முன்னின்று செய்ய வழி நடத்த நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே, அவருக்கு எந்த ஒரு குற்றம் குறையும் இல்லாம நடத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி இழப்பா, அப்பா இந்த சிங்கம்ம வானலியிலே ஜெபிக்கிற அத்தனை பேருக்காகவும் ஜெபிக்கிறேன் தகப்பனே, அப்பா ஆசீர்வதியின் தகப்பனே, அவர்களுக்கு ஏற்ற நேரத்திலேயே நீர் துணை செய்ய வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே, அப்பா அவர்கள் எல்லாவற்றையும் நீ வளர் நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா, அன்பான தகப்பனே, சிங்கம வானொலியை ஆசீர்வதியின் தகப்பனே, அப்பா இந்த சிங்கம வானொலி மூலம் நாங்கள் வந்து ஜபிக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா, அன்பான தகப்பனே, நாசிச்சர் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே, அவர்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதியின் தகப்பனே, அவர்கள் தேவைகளை சந்திக்கும் தகப்பனே, அப்பா பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்.
0: ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றியம்மா. கர்த்தர் உங்களோடு ஆரோக்கிய பலன் சுகம் தந்து வீட்டை காத்து நடத்துவாராக. ஆமேன்
1: ஆமேன். சிஸ்டர், இவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில கால் தூக்கி வைக்க முடியாம நிக்கிறார் சிஸ்டர், அவருக்காக நீங்க ஜெபியுங்கோ.
0: ஆமேன் ஆமேன். நாங்க ஜெபிக்கிறோம் அம்மா. கர்த்தரும் சுக பலம் ஆரோக்கியம் தருவார். ஆமேன் வரவேற்றுக்கொண்டு நீங்க இந்த சிஸ்ரீ அம்மாவுடைய கணவனுக்காக ஜெபியுங்கள், அல்போன்ஸுக்காக ஜெபியுங்கள், கர்த்தர் கூட இருப்பார். யூத்த தேசங்களுக்காக ஐந்து கண்ட மக்களுடைய ரட்சிப்பு அங்கு இந்த நாட்கள்ல பிரஸ்தாவப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: அன்பும் கிருபையும் இந்த பிதாவே, தேவனே, இந்த நாளுக்காய் நன்றி அப்பா, உம்முடைய கிருபைக்காய் நன்றி. தேவனே, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னவரே அப்பா, இந்த வேண்டுகோளை உங்களுடைய பாதத்திலே வைக்கிறீங்க அப்பா. தேவனே, அந்த அந்த பிரதரை பொறுப்பிடுங்கள் அப்பா, அல்போன்ஸ் பிரதரை பொறுப்பிடுங்கள் அப்பா பிதாவே. உச்சிந்து உள்ளங்கால் வரையும் உள்ள சகல நோய்கள் வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சரீரத்தை விட்டு உறுப்புகளை விட்டு வெளியேறும்படி கட்டி கொடுக்குறீங்க. நோய்க்கு காரணமா இருக்கிற சேதவனே, பாபசாப அக்கிரமங்களை கழுவுங்க அப்பா. என் தேவனே, ஒரு புதிய இதயத்தை கொடுங்க, ஒரு புதிய ஆவியை கொடுங்கள் அப்பா, சகலத்தையும் புதிதாய் மாற்றுங்க அப்பா. நான் வார்த்தையை அன்னிப்பி நீங்கள் குணப்படுத்துற தேவனப்பா, ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை அன்னிப்பி குணப்படுத்துறப்பா. ஒன்று பேதுரு 2:24 சொன்னபடி அப்பா, என்னுடைய தழும்புகளாலே குணமானீர்கள் என்று அந்த வார்த்தை அன்னிப்பி குணப்படுத்துங்கள் ஐயா இயேசு ராஜாவே. சகல வேதனைகளும் வெளியேறுவதாக, இந்த கால்பகுதி உள்ள வேதனைகள், சரத்துள்ள வேதனைகள், நோக்கள் வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். நோய்களை கொடுக்கிற ஆவி, வேதனையை கொடுக்கிற ஆவிகள் உறுப்புகளை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஓ, பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. எலும்புகள், நரம்பு, தசை நார்கள், இரத்த குழாய்கள், உள்ளுறுப்பு எங்கும் சுமளிக்கும் வல்லமை இறங்குவதாக.
3: செயலிழந்திருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செயல்படுவதாக. இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிறதவன் அப்பா, புதிய உறுப்புகளை உருவாக்குறதவன் நீங்கள் அப்பா. உங்களாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என் தேவனே. உம்முடைய அபிஷேகம் அந்த மகன் மீது இறங்குவதாக, உம்முடைய வல்லமை அந்த மகன் மீது இறங்குவதாக, சுமளிக்கும் வல்லமை இந்த மகன் மீது இறங்குவதாக. சமீபத்துக்கு மாத்திரமல்லப்பா, தூரத்துக்கு நீங்கள் தேவனா இருக்கிறீர்கள். தேவனே கிருபை செய்யுங்கப்பா. உங்களை கிருபை உள்ள கரம் அந்த தகப்பன் மீது அமர்ந்திருப்பதாக இயேசு ராஜா. தாயத்தா இந்த மனைவியின் மீது, பிள்ளைகள் மீது, சந்ததியின் மீது உம்முடைய கிருபை உள்ள கரம் அமர்ந்திருப்பதாக. இந்த சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுங்கப்பா என் தேவனே. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுங்க என் இயேசு ராஜாவே. இந்த வீட்டில்லைகளிலே அந்த மாதிரி இருக்கிற பெட் வழியே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை பூசுகிறேன். இந்த வீடுகளுக்குள்ளே தேவ சமாதானம், தேவ சுகம் உண்டாவதாக தேவனே. ஆறுதல், சமாதானம், விடுதலை உண்டாவதாக என் தேவனே. ஓ நன்றி சிசிலியா, அந்த தாயாருக்கு நல்ல சமாதானத்தை கொடுங்க, விடுதலை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, ஆறுதலை கொடுங்களப்பா பிதா. நன்றி இயேசுவே, நன்றி ராஜாவின் மன உருக்கத்தின் தேவனே. அப்பா நீங்கள் மனதுருகி அப்பா பிதாவே, உங்களை பதுக்காய் நன்றி அப்பா. நன்றி ராஜா, நன்றி என் தேவனே. சோஸ்திரம் அப்பா, நன்றி, நன்றி தேவனே. அதே போல் தேவனே ஒரு ஒவ்வொரு தேசங்களையும் அது கருத்திலே ஒப்படைக்கிறேன் அப்பா. பாரத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, ஒவ்வொரு தேசங்களையும் பொறுப்படும் அப்பா. தேசத்தை ஆளுகிற ஒவ்வொரு தலைவர்களையும் பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே. விசுவாசமா யுத்தம் நடக்கிற ஒவ்வொரு தேசங்களையும் பொறுப்படும், தேச தலைவர்கள் அதிகாரிகளை பொறுப்படும் அப்பா பிதாவே. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துறதவனப்பா நீங்கள். ஒவ்வொரு ராஜாக்களுடைய ஒவ்வொரு தலைவருடைய இருதயங்கள் சிந்தைகளை நீங்கள் மாற்றுகிறதவனப்பா பிதாவி. தேவனை விட கல்லான இருதயங்கள் எடுத்து சரியான இருதயத்தை உங்களுக்கு கொடுங்களப்பா பிதாவி. எல்லா கட்டுகளும் தேவனை இந்த தேசத்தில் அதிகாரிகள் வெளியேறுவதாக. நுகத்தடிகள், கழுத்துள்ள நுகத்தடிகள் அவருடைய அபிஷேகத்தாலே முறிக்கப்படுவதாக என் தேவனே பிதா. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. இவள்ல இருந்து கிரிகை செய்கிற மாம்ச கிரிகைகள், பிசாசின் கிரிகைகள், உலக கிரிகைகள் எல்லாம் வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. தேவனே பரத்திலுள்ள ஞானத்தினால் இவள் நிரப்புங்கப்பா. ஒரு விசுவாசித்த ஞானம், அறிவு, தெளிந்த புத்தியினாலே நிரப்புங்க ஆவியானவர். இந்த தேச தலைவர் அதிகாரிகளை விட்டு ரட்சியுங்களப்பா பிதாவி, ரட்சித்துக் கொள்ளுங்களப்பா. மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் வாக்களித்த தேவனே. விசுவாசமா இந்த தேச தலைவர் அதிகாரிகள் மீது உடைய ஆவியை ஊற்றுங்கப்பா பிதாவி. நீங்க சொல்ல ஆகும், நீங்க கட்டில் நிற்கும் என் தேவனே. கிருப செய்யுங்கப்பா, கிருப செய்யுங்க ஆவியானவரு. என்னுடைய ஜனங்கள் வேத அறிவில்லாமல் சங்காரமான சொன்னீங்களப்பா பிதாவு. இந்த தேசத்தை ஆளுகிற தலைவர் அதிகாரிகள் வேத அறிவில்லாமல் சங்காரமானதை நீங்கள் பாக்குறீங்களே தேவனே பிதாவு. நம்ம தேச தலைவர் அதிகாரிகளுக்கு சத்திய வார்த்தை அறிவிக்கப்பட கிருப செய்யுங்களப்பா பிதாவு. தேசங்கள் கத்துடைய வார்த்தையிலே கட்டுப்படாவிட்டால் கட்டுடைய முயற்சி எல்லாம் வீணன்னு சொன்னீங்க ராஜாவி. குடும்பங்கள் கத்துடைய வார்த்தையிலே கட்டுப்படாவிட்டால் கட்டுடைய குடும்பம் எல்லாம் வீணன்னு சொன்னீங்க தேவனே. அப்பா கிருப செய்யுங்கப்பா பிதாவி, கிருப செய்யுங்கப்பா. உம்முடைய ஆவிய ஓற்றுமையா விசுவாசமா தேச தலைவர் அதிகாரிகள் மீது, நெத்தனியா மீது உடைய ஆவிய ஓற்றுமையா பிதாவே. இஸ்ரேல் மக்கள் மீது உடைய ஆவிய ஓற்றுங்கப்பா பிதாவே. இஸ்ரேல் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது உடைய சித்தம் அப்பா. எருசலேம் வீதியிலே கத்ரா இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த ரத்தம் தேவனே சிந்தின அந்த பூமியில உள்ள மக்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. ஓ நன்றி ராஜாவே, நன்றி. உம்முடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிவார்களாக என் இயேசு ராஜாவே. தேவனே இவருடைய மனக்கண்களை திறவுங்கள் ஆவியானவரே. சுவிசேஷம் போகாதபடி மனக்கண்களை கூடாக்கி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசின் கிரிகள் தேவனே இந்த இஸ்ரேல் மக்களை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. தேவனே கிருப செய்யுங்கப்பா, தேவனே கிருப செய்யுங்க. இஸ்ரேல் மக்களுடைய முழங்கால் யாவும் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்பாக முழங்குவதாக. நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்துவை கத்திரன்று இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அறிக்கை செய்வார்களாக என் தேவனே. இஸ்ரேல் தேசத்தின் மூலமாக இந்த பூமி அங்கு நீங்கள் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருப்பதுக்காய் நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. பெரிய காரியங்களை இஸ்ரேல் தேசத்தில் நீங்க செய்ய போவதற்காய் நன்றி என் தேவனே. நீங்கள் செய்ய நினைத்த காரியம் தடைப்படாதப்பா. ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும் இயேசு ராஜாவே இஸ்ரேல் தேசத்திலே அப்பா. நன்றி ராஜாவே. அதே போல் தேவனே இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக எழும்புற ஒவ்வொரு தேசங்களும் அப்பா சிதைக்கப்படுவார் என்று சொன்னீங்களப்பா பிதாவே. ஜெருசலேம் பூமி உள்ள அனைத்து தேசங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன், அந்த கல்லை கிளப்புகிற ஒவ்வொரு தேசங்களும் சிதைக்கப்படுவார் என்று சொன்னீங்களே ராஜாவே. தேவனே கிருப செய்யுங்கப்பா பிதாவே. இந்த மக்கள் தேவனே வேத அறிவில்லாம சங்காரமாற தேவனே மில்லிஸ் பகுதி உள்ள மக்களை ரட்சியுங்களப்பா பிதாவே. உம்முடைய ஆவிய தேவனே இந்த முஸ்லிம் மக்கள் மீது ஊற்றுங்க, அக்னியை போடுங்கப்பா இயேசு ராஜாவே. ஒரு புதிய இதயத்தை கொடுங்களப்பா, உடைய மனக்கண்களை திறவுங்கப்பா. எல்லா ஆமானின் ஆவியல் அமலேக்கின் ஆவியல், பாகாலின் ஆவியல், எசமேலின் ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஈரான் மக்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. எல்லா பிசாசின் கிரிகளும் வேரோடு சுட்டரிக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ நன்றி ராஜாவே, எல்லா சத்ருக்களுடைய எல்லா ஆயுதங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சுட்டரிப்பினாவியினாலே சுட்டரிக்கப்படுவதாக. தேவனே பிதா, எல்லா பெருமையின் ஆவியல் எல்லாம் சிறந்து போவதாக. தேவனே, எல்லா மாம்ச கிரிகள், பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் எல்லாம் ஈரான் தேசத்தை விட்டு வெளியேறுவதாக. மல கிரிகள், கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஈரான் தேசம் ரட்சிக்கப்படுவதாக, மிடில் ஈஸ்ட் பகுதி உள்ள தேசங்கள் ரட்சிக்கப்படுவதாக, லிமனோன் பகுதி ரட்சிக்கப்படுவதாக இயேசு ராஜாவே. ஓ நன்றி அந்தவனே. அதே போல் யுக்ரைனை புறப்படும் ஐயா, ரஷ்யாவை புறப்படும் இந்தியாதவனே, புறப்படுங்களப்பா, நீங்கள் யுத்தம் செய்யுங்கப்பா, நீங்கள் வழக்காடுங்கள், நீங்கள் நீதி செய்யுங்களப்பா. பிதாவே, தேவனே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்லப்பா, ஆயுதங்களால் அல்ல, தேவனே உம்முடைய ஆவியினாலே ஆகுவென்பதை ஈ தேவனே, ரஷ்யா தேசம், யுக்ரைன் தேசம், ஒவ்வொரு தேசங்களும் அறிந்து கொள்ள நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய போய்க்கா. நன்றி அப்பா பிதாவே. தேவனே கிருபசே மையா, இந்த மக்கள் அழிந்து தேவனே பாதாளம் செல்லாதபடி இந்த மக்களை மூட்டு ரட்சியுங்களப்பா. நீங்கள் நெருடிய பொறுமையோடு அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றப்பா பிதாவே. நீங்கள் பொறுமையோடு காத்து கொண்டிருப்பதற்காக நன்றி ராஜாவே. ஓ சத்தியத்தை அறிகிற அறிவையும் உண்மை அறிகின்ற அறிவையும் அப்பா இந்த பூமி உள்ள மக்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றப்பா. நீங்கள் பொறுமையோடு காத்து கொண்டிருப்பதற்காக நன்றி இயேசு. உடைய நீடிய பொறுமைக்காய் நன்றி என் தேவனே அப்பா பிதா. மன உருக்கத்தின் தேவனப்பா, கிருபையின் தேவன், இரக்கத்தேவன் அப்பதாவே, நீடிய சாந்தமுள்ள தேவனப்பா, பொறுமை உள்ள தேவனே. தேவனே இந்த மக்களை மூட்டு ரட்சியுங்கள் அப்பா பிதாவே. ஒரு வார்த்தை சொல்லுங்களப்பா, நீங்க சொல்ல ஆகும், கட்டட நிற்கும் என் தேவனே பிதாவே. பாரத்தையும் பூமி நம்முடைய வார்த்தையினாலே உருவாக்கு நீங்களப்பா பிதாவே. அதுபோல் இந்த உம்முடைய வார்த்தையினாலே இந்த தேசங்களின் யுத்தங்களை ஓயப்படுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. இந்த தேசங்களுக்காக நீங்க யுத்தம் செய்யுங்க. நீங்கள் நீதியின் தேவனப்பா, நீதியை சரிக்கட்டும் வேலை வந்தவன் சொன்ன தேவனே, நீதியை சரிக்கட்டுங்களப்பா பிதாவே. ஒருவனும் கிரிகை செய்ய முடியாத ராக்காலம் வருதன் சொன்னீங்களே ராஜாவே. தேவனே விழிப்புள்ள இருதயத்தை கொடுங்களப்பா மக்களுக்கு. ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சோசம் ஐயா. தேவனே இந்த காரியங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் சொன்னீங்க ராஜாவே. தேவனே எங்கள் ஜபங்களை கேட்கிறவரே நன்றி இயேசப்பா, நன்றி என் தேவனே சோசம் அப்பா பிதாவே. தேவனே இந்த சங்கம் ஊழியத்தில் இணைத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் அப்பா ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு எடுக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்துக்கும் நீங்கள் பதில் கொடுப்பதற்காக நன்றி, கொடுக்க போவதற்காக நன்றி அப்பா பிதாவே. நீங்க கொடுத்ததுக்காக நன்றி இயேசு ராஜாவே, நன்றி அப்பா. எங்கே இருவரோ மூவரோ உம்முடைய பரிசுத்த நாமத்திலே அப்பா ஒருமனப்பட்டு கூடியிருந்தால் அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கேன் வாக்களித்த தேவனே, எங்கள் மத்தியிலே நீங்கள் இருப்பதற்காக நன்றி அப்பா. எங்கள் ஜபங்களை கேட்பதற்காக நன்றி இயேசு ராஜாவே. உம்முடைய சித்தத்தின்படி நடக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்துக்கும் நீங்கள் பதில் கொடுப்பதற்காக நன்றி அப்பா இயேசு ராஜாவே. இந்த இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுடைய சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் தேவனே பிதாவே உம்முடைய ஆவியையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் அளவில்லாமல் ஊற்றுங்க அப்பா. பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், மருமக்கள், தேவனே உற்றார் உறவன் அறுவர் மீது உம்முடைய ஆவிய ஊற்றுங்க அப்பா பிதாவே. நன்றி என் தேவனே சோஸ்திரம் அப்பா, நன்றி ராஜாவே. அதே போல் லெஸ்லி பிரதரை ஆசீர்வதிங்கப்பா, அந்த ஊழியத்தில் நடத்தினமான ஆசீர்வதிங்க, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க, தேவனே செய்யும் ஊழியத்தை ஆசீர்வதிங்க, கைட்டு சேரவேளை ஆசீர்வதிங்கப்பா பிதாவே. எல்லைகளை பெரிதாக்கும் அப்பா, உம்முடைய ஞானத்தினாலே நிரப்புங்கப்பா பிதாவே. ஓ வழி நடத்துங்க, உம்முடைய வரங்கள் வல்லமை அபிஷேகத்தாலே இந்த மகனையும் குடும்பத்தையும் சந்ததியை நிரப்புங்கப்பா பிதாவே. அதே போல் ஜெனசிஸ் பொறுப்படுங்கப்பா, கணவனை பொறுப்படுங்க, ரெண்டு பிள்ளைகளையும் பொறுப்படும் அப்பா பிதாவே. என் தேவனே ஆவியானவரே, ஆவியானவரை ஆளுக செய்யுங்கப்பா பிதாவே, ஆவியானவரை ஆளுக செய்யுங்கப்பா. ஓ நன்றி அப்பா பிதாவே, ஆளுக செய்யுங்க இருதயங்களை சிந்திகளை, இந்த பிள்ளையோட இருதயங்கள் சிந்திகளை ஆளுக செய்யுங்கப்பா. மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகமுள்ளன்னு சொல்ல தேவனே, ஆவியானவரே நிரப்புங்கப்பா, உடைய ஆவியினாலே நிரப்புங்க இந்த பிள்ளைகளை அப்பா. வலது பக்கம் உள்ளது பக்கம் சாயாதபடி தேவனே இந்த பிள்ளைகளை ஆளுக செய்யுங்க. இந்த பிள்ளையோட எதிர்காலத்தை பொறுப்படும் ஐயா, ஏற்ற துணைய கொடுங்களப்பா பிதாவே, உம்முடைய பரத்திலுள்ள ஞானத்தினால நிரப்புங்கப்பா பிதாவே, நன்றி ராஜாவே. அதே போல் ஜனசிஸ்ரையும் கணவனையும் பொறுப்படும் அப்பா பிதாவே. தேவனே ஒரு மனத்தினாவி ஐக்கியத்தினாவி அன்பினாவினாலே நிரப்புங்க தேவனே பிதாவி. ஓ இரு ஒரு மனப்பட்டு தேவனே கேட்கிற ஜபங்களுக்கு நீங்கள் பாடுபடுப்பதற்காக நன்றி. வெளிப்பாடுகளை கொடுங்க தீர்க்கசன ஆவியினாலே நிரப்புங்க அப்பா பிதாவி. வரப்போற காரியங்களை அறிவியுங்க. நீங்கள் போதிக்கிற ஆவியானவர், நீங்கள் நினைப்பூட்டுகிற ஆவியானவர் அப்பா பிதாவி. சகலத்தையும் ஒழுங்காயும் நேர்த்தியாயும் கிரமமாம் செய்யுங்கப்பா. உமது கரத்திலே இந்த குடும்பத்தை ஒப்படைக்கிறேன், ஒவ்வொருவரையும் ஒப்படைக்கிறேன் அப்பா பிதாவி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கட்டி நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன்
0: ஆமீன். உங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமீன்
3: ஆமீன் ஆமீன். அப்படியே உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் செய்து முடிப்பாராக.
0: ஆமீன் ஆமீன். நான் தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவரங்களை நடத்தினான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்றைய நாளை ஒப்பு கொடுத்து, இந்த கிழமையை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள், விண்ணப்பங்கள், சோத்திரங்கள், துதிய எல்லாம் உமக்கு அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அன்றைய நாளும் ஆண்டவரே, பிறந்த நாளை கொண்டாடும் அந்த இமானுவேலுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உள்ளே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா ஆண்டவரே. இம்மட்டு நடத்தின இமானுவேலனே இன்னும் ஒரு ஆண்டை கூட கொடுத்து கத்தாவே உள்ளே இன்னுமாய் ஆண்டவரை உயர்த்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒடுக்கத்திலும் ஒடுக்கண்ணிலும் இருக்கும் போது கூட கண்ட தேவன் இப்பொழுதும் காண்கிற தேவன் அப்பா. அப்படி ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. என் தகப்பனே ஆண்டவரே, லேசியானா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அப்ப ஆண்டவரே. கத்தாவே தெய்வமிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. இந்த பிள்ளை ஆண்டவரே இந்த இடத்திலே வந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபையை கொடுங்கப்பா. பலவீனமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம் ஆண்டவரே, நாம் அறியோம் கத்தாவே. ஆனாலும் ஆண்டவரே அந்த பிள்ளை வந்து ஜெபிக்க வேண்டும் என்று உம்முடைய விருப்பமா இருக்கிறதப்பா. அதிகாலையிலும் ஆண்டவரே நீர் என்னோடு பேசி நீரே கத்தாவே அந்த ஆண்டவரே மகளை நீர் கொண்டு வந்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே நிறுத்த வேணுமாய் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்னமாய் தகப்பனே என்று வந்து கத்தாவை ஜெபிக்க முடியாம போன டொலிக்கா டொலி சிஸ்டருக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. நிர்மலா மரியா குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு நிறைவை கொடுத்து கத்தாவை வராம இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து ஜெபிக்கக்கூடிய நல்ல மனநிலைமையை கடலிட்டு கத்தாவை சுகபல ஆரோக்கியங்களை கட்டளை வந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபியை கொடுத்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் உதவின இமானே வேலனே இனிமேலும் உதவ வல்லவரே. சகல துதிக்கன மகிமை உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன்
4: ஆமீன் ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கிய உங்களையும் அதே வேளையிலே ஜெபித்த ஒருவரையும் அதிகால வேளையிலே கால வேளையிலே மாலை வேளையிலே இணைந்து ஜெபித்த ஒருவரையும் அதே வேளையில் துதி ஆராதனை நடத்தின சகோதரி பஸ்ரமா நஹோமி அவர்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்து கொண்டு கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இதே வேளையிலே நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவனை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தொடர்ச்சியாக நாங்கள் நேர்ச்சியில் இணைய கத்தர் உதவி செய்வாராக. 10 மணிக்கு எங்களுடன் சார் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் இணைவார்கள் ஜெபங்களோடு. அதனை தொடர்ந்து தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் இணைவார்கள். அதனை தொடர்ந்து தேவ ஊழியர் பாஸ்டர் வானர் அவர்கள் இணைவார்கள். அதனை தொடர்ந்து மீதியான ஊழியர்கள் தொடர்ச்சியாக இணைவார்கள். அந்த வகையிலே கத்தர் வழிநடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விட விரும்புகிறோம். நன்றியம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்திலேயோ போய்ப்போம். கத்திரதாமே ஒன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அடுத்த வேளையின் சகோதரன் பாலன் அவர்களை அழைப்போம். அவர் வந்து ஜபங்களோடு பாடலோடு வழி நடத்துவார். அதுக்கு முன்னதாக நாங்கள் ஒரு பாடலோடு இணைவோமா? ஆமீன்.

வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களே, தேனிலும் மதுரமான வார்த்தைகளை ஏந்தி வரும் இந்நிகழ்ச்சி மூலம் தேவனே என்னோடு பேசும் என்ற ஜபத்தோடு வானொலி நிகழ்ச்சியை கேட்போமா?

கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த வேதாராய்ச்சி நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ச்சியாக கேட்டு இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து வருவதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்றாலும் தயங்காது எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வேத வசனங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று எழுதியிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து வசனங்களை கேளுங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருங்கள், வசனத்திற்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவருடைய நாம மகிமைக்கென்று தொடர்ந்து வழி நடத்துவாராக. பிரியமானவர்களே, 2 பேதுரு 1:5 வசனம் முதல் இன்று நாம் சிந்திக்கப் போகிறோம். வேத புத்தகத்தை எடுத்து பாருங்கள். 2 பேதுரு 1:5-7 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இங்கே இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் என்று முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மிகவும் முக்கியமான காரியம். அனைவருடைய வாழ்க்கையிலே அது ஏதோ நமது முக்கியமான பணிக்கு அடுத்த ஒரு காரியமாக எடுத்துக் கொள்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து இன்று மக்கள் சிந்திப்பது என்ன? அதை நமது வியாபார ஸ்தலத்திற்கோ, பள்ளிக்கோ அல்லது சமுதாய வாழ்க்கைக்கோ எடுத்துச் செல்ல வேண்டியது அவசியம் இல்லை என்று நினைக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் ஞாயிற்றுக்கிழமைகளிலே மட்டும் உடுத்தும் ஒரு உடை போல எண்ணுகிறோம். ஆனால் பேதுரு இங்கே என்ன சொல்கிறார்? நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் என்று சொல்கிறார். ஏனென்றால் விசுவாச வாழ்க்கைக்குள்ளே வந்த பிறகு எல்லாம் தானாக நடக்கும் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. நமது அனுதன வாழ்க்கையை குறித்து, ஒவ்வொரு காரியங்களிலேயும் நாம் ஈடுபடும் விதங்களை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாய், கருத்து உள்ளவர்களாய், ஏன் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறு சொல்லுகிறார். இங்கே நாம் அடிப்படை விசுவாசத்தோடு கூட சேர்த்துக் கொள்ள வேண்டிய காரியங்களை குறித்து பேதுரு ஒரு பட்டியலை நமக்கு தருகிறார். இந்த பட்டியலிலே காணப்படும் காரியங்கள் எண்ணிக்கை கற்றுக்கொள்வதற்கு சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும் பாசி மணிகளாலான ஒரு ஸ்லைட்டை போல அல்ல, அல்லது ஒன்றன்பின் ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்ட கட்டைகளிலே ஒன்றை தட்டிவிட்டால் எல்லாம் ஒன்றன்பின் ஒன்றாக விழும் ஒரு விளையாட்டு போலவும் அல்ல, அல்லது ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லை வைத்து கட்டுவது போலும் அல்ல. ஞாபகத்தில் இருக்கிறதா? 1 பேதுருவை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அவர் ஜீவனுள்ள கற்களை குறித்து சொன்னார். ஜீவனுள்ள கற்களை கொண்டு ஆவிக்குரிய மாளிகையை கட்டுவதை குறித்து நாம் சிந்தித்தோம். எனவே அருமையானவர்களே, நாம் நினைவிலே கொள்ள வேண்டியது எல்லாம் அந்த கற்கள் எல்லாம் ஜீவனுள்ளவை. அது மட்டுமல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கையானது வளர்ச்சி பெற வேண்டிய ஒரு வாழ்க்கை. எனவேதான் 2 பேதுரு 3:18 வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று சொல்கிறார். சாதாரணமாக எல்லாரும் அறிந்திருக்கும் ஒரு

வளர்ச்சி அடைகிறதாகவும் முதிர்ச்சி அடைகிறதாகவும் காணப்பட வேண்டும். பொதுவாக காடுகளிலே நடைபெறுகிற இரண்டு முக்கியமான காரியங்கள் என்னவென்றால், அங்கே காணப்படும் தாவரங்களிலே ஒரு மறுரூபம் நடைபெறுகிறது. அதாவது ஜீவனுள்ள பயிர் வகைகள் வளர்ச்சி அடைகிறது, மரித்து போன பயிர் வகைகள் அழிந்து போகின்றன. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, அதே போலத்தான் என்னுடைய உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயும் இந்த இரண்டிலே ஒன்றுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒன்று, நாம் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறோம், அல்லது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மரித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளையானால் அவரிலே நீங்கள் வளர வேண்டும். நமது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வளர்ச்சி காணப்படும் என்றால், பேதுரு இந்த வசனத்திலே கூறியிருக்கிற ஒவ்வொரு காரியத்திலேயும் நாம் வளர்ச்சி அடைய வேண்டும். மரமானது சிறிய கன்றாயிருக்கும் பொழுது அதன் கிளைகள் மிகவும் மெல்லியதாயிருக்கிறது. ஆனால் அது வளர்ந்து பெரிதாக மாறும் பொழுது அது உறுதியானதாகவும் பலமுள்ளதாகவும் மாறுகிறது. அதே போலத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் வளர்ச்சியும் முதிர்ச்சியும் மிக முக்கியமானவை. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான நண்பரே, சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாள் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறதா? அதைத் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது அதிலே வளர்ச்சி முதிர்ச்சி காணப்படுகிறதா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். சரி, இங்கே எந்தெந்த காரியங்களிலே நாம் வளர வேண்டும் என்பதை குறித்து தொடர்ச்சியாய் கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவதாக ஐந்தாம் வசனத்திலே, இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாகி என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, விசுவாச வாழ்க்கையிலே வளர்வதை குறித்து நாம் அக்கறை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஏதோ பாவ மன்னிப்பை பெற்றுவிட்டோம், ரட்சிப்பை பெற்றுவிட்டோம், இனி அதை குறித்து எனக்கு எந்த பயமும் இல்லை, நான் எப்படியும் வாழலாம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையே அல்ல. நமது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எந்தெந்த காரியங்களை குறித்து அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று இங்கே சொல்லியிருக்கிறார். முதலாவதாக என்ன சொல்கிறார்? உங்கள் விசுவாசத்தோடே என்று குறிப்பிடுகிறார். இங்கே விசுவாசம் என்று சொல்லப்படுவது நாம் ரட்சிக்கப்படுவதற்காக தேவன் மேலே நாம் வைத்த விசுவாசத்தை குறிக்கிறது. இந்த விசுவாசத்தினாலேதான் நாம் தெய்வீக சுபாவத்தை அடைகிறோம். இந்த விசுவாசத்தினாலேதான் நீங்கள் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றீர்கள். கிறிஸ்துவிலே நீங்கள் வைக்கும் இந்த விசுவாசம்தான் உங்களை நீதிமான்களாக்கியது. எனவே இந்த விசுவாசத்தோடு நீங்கள் முதலாவது கூட்டிக் கொள்ள வேண்டிய காரியம் தைரியமாகும். அந்நாட்களிலே ரோமாபுரியிலே வாழ்ந்த மக்கள் தங்கள் வாழ்க்கையிலே முக்கியத்துவம் என்று கொடுத்த காரியம் இதுதான். பலமுள்ள, தைரியமுள்ள, எதையும் சிறப்பாக செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதுதான் ரோம பிரஜைகளிடம் எதிர்பார்க்கப்பட்ட காரியம். அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயும் நாம் விசுவாசத்தை தொடர்ந்து நாம் அணிந்து கொள்ள வேண்டிய அல்லது வளர வேண்டிய ஒரு காரியம் தைரியம். இன்றைய நாட்களிலே நாம் பல்வேறு காரியங்களிலே ஈடுபடும் பொழுது எது சரியான காரியமோ, எது நீதியான நேர்மையான ஒரு காரியமோ, அதற்காக உறுதியாக தைரியமாக நிற்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருக்காக சரியான காரியத்திற்கு தைரியத்தோடு நிற்கிறவர்கள் தேவை பிரியமானவர்களே. எனவேதான் பேதுரு சொல்கிறார், உங்கள் விசுவாசத்தோட உங்கள் தைரியத்தையும் கூட்ட வேண்டும். நீங்கள் வாழ்கிற இடத்திலே, பணி செய்கிற இடத்திலே, உங்களால் எல்லா காரியங்களிலேயும் இவ்வாறு தைரியமாக நிற்க முடிகிறதா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். அல்லது உலகத்தோடு ஒத்துவாழ் என்று சொல்லுவது போல மற்றவர்கள் ஊக்குவிக்கும் தவறான காரியங்களிலே நீங்கள் விட்டுக் கொடுத்து விடுகிறீர்களா? வேத வசனம் சரியான காரியம் என்று சொல்லும் காரியத்திற்கும் நீங்கள் உறுதியாக நிற்க முடியாமல் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் விசுவாச வாழ்க்கையிலே வளர முடியாது. நாம் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே கடந்து வந்த பிறகு தவறு என்று அறிந்திருந்தும் அதை நாம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு முதலாவது நமக்கு தேவை தைரியம் பிரியமானவர்களே. உலகம் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை நாம் எண்ணாதபடி, ஆண்டவர் என்னை குறித்து என்ன நினைப்பார் என்று யோசித்து பாவத்திற்கு தவறான காரியங்களுக்கு தைரியமாக எதிர்த்து நிற்க வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. அடுத்ததாக தைரியத்தோடு ஞானத்தையும் என்று வாசிக்கிறோம். இந்த இடத்திலே ஞானம் என்று குறிப்பிட்டிருக்கிற கிரேக்க வார்த்தைக்கு பொருள் என்னவென்றால் தேவனை அவருடைய ரட்சிப்பிலே அறிவது என்பதாகும். இந்த ஞானமானது ஒரு வளர்ச்சியை காட்டுகிறது. இரண்டாம் வசனத்திலே நாம் பார்த்தது இயேசுவை அறிகிற அறிவினாலே என்று பார்த்தோம். அது உயர்வான ஒரு ஞானத்தை

0: சொல்லுகிறது. இதை குறித்துத்தான் கொலோசு சபைக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதும் பொழுது அவர்களுக்காக தான் ஜெபிப்பதாக சொல்லுகிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். கொலோசியர் 1:9. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உள்ள வளர்ச்சியை குறித்தும் முதிர்ச்சியை குறித்தும் தான் பேதுருவும் அப்போஸ்தலனாய பவுலும் ஞானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் வேத வசனங்களை நம் உள்ளங்களிலே கற்றுக் கொடுப்பதின் நோக்கமே நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஞானமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். உதாரணம் ஒன்றை சொல்கிறேன் கவனியங்கள். இன்று வேதாம கல்லூரிகள் என்று அழைக்கப்படுகிற சில கல்லூரிகள் வேதத்தை பரிபூரணமாக கர்த்தருடைய வார்த்தை என்று விசுவாசிக்கிறதில்லை. இப்படிப்பட்ட கல்லூரிகளிலே படிக்கும்படியாக செல்லும் புதிய விசுவாசிகளாகிய வாலிபர்கள் அங்கு கூறப்படும் பல்வேறு கருத்துக்களினாலே தவறாக அலசடிப்படுகிறார்கள். ஆனாலும் தொடர்ந்து வேத வசனங்களை அவர்கள் கருத்தூண்டி படிக்கும் பொழுது இது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொள்கிறார்கள். இதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது பரிசுத்த ஆவியானவர்தான். அப்படி அவர்கள் அந்த ஞானத்தை பெற்ற பின்னர் வேறு யார் எந்த விதமான குழப்பமான காரியங்களையும் சந்தேகமான காரியங்களையும் கூறினாலும் அவர்களால் வழி விலகி போகாமல் உறுதியாக நிற்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வசனங்களை பரிசுத்த ஆவியானவரே நமது உள்ளங்களிலே உறுதிப்படுத்தி அவரையும் அவருடைய வார்த்தைகளையும் குறித்த அறிவிலும் ஞானத்திலும் வளர உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இதனால்தான் ஒவ்வொரு முறை வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுதும் கருத்தோடு வசனங்களை வாசிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுதுதான் நாம் அவரை அறிகிற அறிவிலே ஞானத்திலே வளர்கிறவர்களாய் இருப்போம். விசுவாச வாழ்க்கையிலே விசுவாசம் மட்டும் போதாது. நாம் சரி என்று அறிந்திருக்கிற காரியங்களுக்கு உறுதியாக நிற்க தைரியம் வேண்டும் என்று பார்த்தோம். தேவன் சொல்கிற காரியங்களை சரியாய் அறிந்தவர்களாய் வாழ அதற்கேற்ற ஞானமும் நமக்கு தேவை. வாலிப ஊழியர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை வேத புத்தகம் கர்த்தருடைய வார்த்தை என்பதை நிரூபிக்கும் அநேக புத்தகங்கள் தேவையானதாக இருந்தது. ஆனால் அவைகளை படித்து ஞானத்திலே தேர்ச்சி பெற்ற பிறகு அப்படிப்பட்ட புத்தகங்கள் அவர்களுக்கு தேவையில்லை. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, வேத வசனம் கர்த்தருடைய வார்த்தை என்று விசுவாசியாத எவருமே கர்த்தருடைய வார்த்தையை போதிக்க முடியாது. இன்று கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கும் ஒருவர் வேத வசனங்கள் கர்த்தருடைய வார்த்தை என்று விசுவாசிக்கிறாரா இல்லையா என்பதை அவருடைய வார்த்தைகளினாலேயே நாம் அறிந்து கொள்ளலாம். அவை கர்த்தருடைய வார்த்தை என்று விசுவாசியாத ஒருவர் பிரசங்க மேடையின் மேலே நின்று அதை பிரசங்கிக்க முடியாது. சற்றே எண்ணி பாருங்கள். 200 அல்லது 300 பயணிகளை விமானத்திலே ஏற்றி பறக்க தயாராகும் ஒரு விமானி வரைபடங்களையும் மற்ற அட்டவணைகளையும் தூர எறிந்துவிட்டு இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட விமானத்திலே நீங்கள் உட்கார்ந்திருப்பீர்கள் என்றால் அது உண்மையாகவே நடுக்கமான ஒரு காரியம்தான். ஆனால் வழக்கமாக அந்த விமானத்தை ஓட்டிச் செல்லும் ஒரு விமானி இருப்பார் என்றால் அந்த புத்தகங்கள், வரைபடங்கள், அட்டவணைகள் எல்லாம் எவ்வளவு முக்கியமானவைகள் என்பதை அறிந்திருப்பார். ஏனென்றால் பயணத்திலே அது பயனுள்ளது என்பதை தன்னுடைய நூற்றுக்கணக்கான பயணங்களிலே அவர் அறிந்திருப்பார். அந்த வரைபடங்களிலேயும் அட்டவணைகளிலேயும் உறுதி செய்யப்பட்ட அநேக உண்மையான கணிப்புகள் உண்டு என்பதை அவர் அறிந்திருப்பார். ஏனென்றால் அதை பயன்படுத்தி அநேக முறை அதே பாதையிலே அவர் பறந்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் கர்த்தருடைய வார்த்தை குறித்து உறுதியானவர்களாய் இருக்க முடியும். அதை நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது, மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவரே அதை உங்களுக்கு உறுதி செய்கிறவராயிருக்கிறார். அப்படி நீங்கள் கடந்து செல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வளர்ச்சியையும் முதிர்ச்சியையும் காண்பவர்களாய் மாறுவீர்கள். எனவேதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும், அதை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பனே, கர்த்தருடைய வார்த்தையை கூற உங்களுக்கு தைரியம் தேவை. வேத வசனங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவை மட்டும் அறிந்திருக்கிற அறிவை மட்டும் பெற்றிருந்தால் போதாது, அதை மற்றவர்களுக்கு எடுத்துக் கூறும் தைரியம் உள்ளவர்களாயும் நீங்கள் காணப்பட வேண்டும். அடுத்ததாக ஆறாவது வசனத்திலே ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும் என்று வாசிக்கிறோம். ஆம், விசுவாசிகளான நாம் ஒவ்வொருவரும் நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலேயும் இச்சையடக்கம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். சிலருடைய வாழ்க்கையிலே சில இடங்களிலே இச்சையடக்கம் உள்ளவர்களாய் இருப்பார்கள், இன்னும் சில பகுதிகளிலே அதில் குறைவாய் காணப்படுவார்கள். விசுவாச வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்த ஒவ்வொருவரும் எல்லா பகுதிகளிலேயும் இச்சையடக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உதாரணம் ஒன்றை சொல்லுகிறேன், கவனிங்கள். ஒரு விசுவாசி ஒரு தொலைக்காட்சி பெட்டி முன்னாலே உட்கார்ந்து பார்க்கும் காரியங்களுக்கும், ஒரு அவிசுவாசி ஒரு தொலைக்காட்சி பெட்டி முன்னாலே உட்கார்ந்து பார்க்கும் காரியங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு விசுவாசி தேவையான காரியங்களை மட்டும் தேவையான நேரங்களிலே மட்டும் அதற்காக செலவு செய்வதையும், நேரத்தை குறித்த எந்த எண்ணமும் இல்லாமல் ஒரு அவிசுவாசி மணிக்கணக்காய் தொலைக்காட்சி பெட்டி முன்னாலே உட்கார்ந்திருப்பதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது மட்டுமல்ல, கிறிஸ்து இயேசுக்குள்ளே கடந்து வரும் பொழுது நாம் வாங்கும் பொருட்களை குறித்தும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இச்சையடக்கம் இல்லாதவர்களாக பக்கத்து வீடுகளிலே வாங்கியிருக்கிற எல்லா பொருட்களையும் நம்முடைய வீட்டிலேயும் வாங்க வேண்டும் என்று எண்ணுவோம் என்றால் விசுவாச வாழ்க்கையிலே தவறினவர்களாவோம். நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே இச்சையடக்கம் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பரே, உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த பகுதியிலே இச்சையடக்கம் இல்லாதவர்களாக காணப்படுகிறீர்கள் என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். அந்த பகுதியை ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணித்து அந்த பகுதியிலே நீங்கள் வளர வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே பேதுரு சொன்னது போல நாம் இப்படி வளருவதை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக, விழிப்புள்ளவர்களாக, கவனமுள்ளவர்களாக இருந்தால்தான் நாம் வளர முடியும். அடுத்ததாக ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே ஜாக்கிரதையாக இருந்து வளர வேண்டிய
1: வரவேற்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர்தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே விசேடமாக நகோமி அம்மா என்ற மகன் இமானுவேலுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே அவர் பிறந்த நாளை கொண்டாடுகிறார், அவருக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். மீதியான ஜபங்களுக்கு கூட வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோமா, வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ்.
2: ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே என்று கூப்பிடுறோம் சாமி. ஸ்தோத்திரம் சுகாரத்தை எங்களுக்கு தந்தவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் மட்டும் அப்பா, நாங்கள் எங்கள் மட்டும் அப்பா, மட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். திதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே ஸ்ரீராம், எங்கள் கேராமி எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரே, காணக்கூடாத அவள் செய்கிறக்கூடிய ஆன தேவன் நீங்க ஆண்டவரப்பா. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தரை மட்டும் தாழ்த்துகிறோம் சுவாமி, துதிக்கிறோம் துதிகளின் தேவனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா, அந்த காலை வேலைக்கா ஸ்தோத்திரம், அந்த யுவ வேலைக்கா ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இருவையப்பா எல்லாம் உங்களுக்கு இருவை, கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லையா. தகுதியற்ற எங்களுக்கு கிடைத்த கிருபை கிருபை கிருபை எல்லாம் உங்களுக்கு இருவைதான் அப்பா. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. இன்றைய நாட்களுக்காக, இந்த காலநிலைகளுக்காக, சூழ்நிலைகளுக்காக அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். மன்னிப்புகளுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் கத்தாவே, எங்களுடைய தயவுகளுக்காகவும் இவட பாதபடியில் வந்திருக்கிறோம் சுவாமி. வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அகப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் கத்தாவே. இந்த கடைசி நாட்கள் கத்தாவே, எல்லா சூழ்நிலைகளையும் காண்கிறோம் ஆண்டவரே. பாவம் அக்கிரமம் அநியாயம் இரக்கமற்ற செய்கள் கொடுமையான காரியங்கள் தகப்பனே, சூழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் இருக்கிறோம் சுவாமி. தகப்பனே அப்பா எங்களுக்கெல்லாம் மண்ணை போல இறக்கங்களும் உங்களுக்கு தான் அப்பா உண்டு. ஒரு மனுஷனால் முடியாது சுவாமி, தேவனான உங்களால் முடியும் சுவாமி. அக்கா உங்களுக்கு வந்திருக்கிறோம் சுவாமி, வந்திருக்கிறோம் சுவாமி, வந்திருக்கிறோம். ஜனங்கள் மணந்திரும்ப வேணும் சுவாமி, ஜனங்கள் மணந்திரும்ப வேணும். தங்களை பொல்லாத வழிகளை விட்டு மணந்திரும்ப வேணும். இந்த நாட்களில் சத்தியத்துக்கு கீழ்படுகிறவளாய், ஆண்டவரே கற்பனைகளுக்கு கீழ்படுகிறவளாய், ஒவ்வொருவரும் மனம் மாற வேண்டும் அறிவிக்கிறோம் சுவாமி. இருக்கும் செய்யுங்க பாப்பா, அவங்களை அறிவிக்கும் என்பார். இந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே பரிசுத்தத்துக்குள் வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி, வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இவன் உள்ள தேவன் நீங்க மாத்திர இருக்கிறவரா இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம். அந்த சராசரங்களையும் ஆண்டவரை ஆளுகிற தேவன் நீங்க ஒருவர் மாத்திரம். சகலத்தையும் செய்ய வல்லவன் நீங்க ஆண்டவரே. அப்பா நீங்க செய்ய நினைப்பது தடைப்படாது என்று எழுதப்பட்டிருக்கிற சுவாமி. அப்பா நன்மையானவரை செய்யுங்கப்பா. இறக்கத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபை ஆண்டவரே. யுத்தங்கள் திருச்சூழ்நிலையில் ஆண்டவரே, இங்கே உள்ள மக்கள் ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிறார்களோ சுவாமி, இவர்களை சந்திக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். நீங்கள் தானப்பா அவருடைய ஆறுதல், நீங்கள் தானப்பா சமாதானம், நீங்கள் தானப்பா அவருடைய வாழ்வு என்று சொல்லி ஆண்டவரே இந்த ஜனங்கள் உங்களை பார்க்கட்டும் சுவாமி, பார்க்கட்டும் சுவாமி. தங்களை கொள்ளாத வழிகளையெல்லாம் விட்டு, தங்களுடைய முரட்டாட்டங்களையெல்லாம் விட்டு, சம்பிரதாயங்களையெல்லாம் விட்டு, தேவனே உங்களை வழிகளை பார்க்கிறவர்களாய், சத்தியத்தை கேட்கிறவளாய், கீழ்படுகிறவளாய், ஆசீர்வதிக்கப்படுகிறவளாய் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறார்களோ காண்கிற தேவன் நீங்க ஆண்டவர். உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. இவருடைய காரியங்களை ஒவ்வொன்றையும் ஆண்டவரே பார்த்து ஆசீர்வதிங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அப்பா வியாதி, அப்பா வியாதியின் கொடுமை அதிகம் ஆண்டவரே. என் நாட்களில் ஆண்ட வியாதியஸ்தர்கள் பெருகிக்கொண்டே போகிறார்கள் ஆண்டவரே. அதுக்குரிய சாபங்கள் பாவங்கள்லாம் முடிக்கப்பட்டு எனங்க சுகத்தை பெற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா அந்த வியாதி படிக்கல் இருக்கிற ஒருவருக்காக வேண்டிக் கொள்ளணும். சரியாகிய கத்தர் நீங்க, சுகப்படுத்துற தேவன் நீங்க, சிலுவை சுமந்த தீர்த்த கத்தர் நீங்க என்பதை ஆண்டவரே இவர் உங்களை நோக்கி பார்த்து கூப்பிடட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லாம் வியாதியிலே இருந்து ஆண்டவரே கண்ணீரோடு வேண்டிக் கொள்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் சொத்தை கொடுக்கிற தேவன் சுவாமி. அப்பா உங்களுக்கு வந்த ஒருவரே நீங்க புறம்பே தள்ளுவதில்லை. உங்களுக்கு வந்த வியாதியஸ்தர் ஒவ்வொருவரும் வறுமையா போனதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிற சுவாமி. அப்படியான தேவன் ஆண்டவர் நீங்க என்றும் இருக்கிறீங்க. நீங்க மாறாதவர் அப்பா, நீங்க மாறுவதில்லை ஆண்டவரே. இந்த ஜனங்களுக்கு ஒரு விசை ஆண்டவரே இறங்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கட்டளையிடும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். இன்னுமா ஆண்டவரு தங்களுடைய வழிகளில் ஒவ்வொருவரும் மனம் திரும்பும்படியாக வேண்டிக் கொள்ளும். நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுகிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனியே சுகத்தை கொடுங்கப்பா, சுகத்தை கொடுங்கப்பா. தேவைகளோடு இருப்பார்கள் ஆனால் தேவைகள் சந்திக்கப்படட்டும் சுவாமி. சகப்பனே வயது முதிர்ந்தவர்களுக்கு அப்பா நாதரவாய் கவிடப்பட்டவளாய், எத்தனையோ முதியோர்கள் வீராதி படுக்கையில் இருக்கிறார்கள் சுவாமி, வைத்தியசாலைகளை நிரம்பி வழிகிறார்கள் சுவாமி. தகப்பனே வியாதி படுக்கையிலும் ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே எங்களை நோக்கி ஆண்டவர் பார்க்கட்டும் சுவாமி, பார்க்கட்டும். இந்த வயந்த ஆண்டவரே இந்த மக்களுக்கு ஆண்டவரே கத்தாவே, இந்த வயது போன காலங்களில் முதியோராயிருக்கிற காலங்களில் தேவைகிற உதவிகளை எல்லாம் ஒத்தாசையிலாம் கட்டளிடுங்க சுவாமி. ஐயா மரண தருவாயில் இருப்பார்களான யாரெல்லாம் அந்த நாட்களில் அப்பா வியாதியின் நிமித்தம் ஆண்டவரை கைவிடப்பட்டவர்களாய் ஆண்டவரே மரண தருவாயில் இருக்கிறார்களோ சுவாமி, அவருடைய ஆத்மாவை ஆண்டவரே அப்பா உங்களிடம் அமைப்பு கொடுக்கட்டும் சுவாமி. தங்களுடைய காரியங்கள் பாவங்கள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் எல்லாம் உங்களை பாதத்து சமூகத்து ஆண்டவரை ஒப்புவித்து ஆண்டவரே தங்களுடைய ஆத்மாவை ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி, ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி. அப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம், கொள்ளுகிறோம். கருவையப்பா, அங்கும் காண்கிற தேவன் சுவாமி, நீங்க காண்கிற தேவன் சுவாமி, ஒன்றும் உங்களுக்கு மறைவாயில்லை சுவாமி. ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்ற நாட்களில் ஆண்டவரே, தலைவர்களுக்காக வேண்டி, தேசங்களை ஆளுகிற தலைவர்களுக்காக வேண்டி, தேசங்களில் சமாதானம் இல்லை ஆண்டவரே. குழப்பங்களும் கூச்சல்களும் சண்டைகளும் ஆண்டவரே, பிரிவினைகளும் ஆண்டவரே, போட்டிகளுமான தேசங்களில் இருக்கிற தலைவர்கள் ஆண்டவரே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்றோம் ஆண்டவரே. தேசத்தை ஆள கொடுத்த ஆளுகை தேவனுக்கு பயந்தவர்களா, நீதிக்கு பயந்தவர்களா, உண்மைக்கு பயந்தவர்களா, ஜனங்களை ஆளுகிறவர்களாய் மாறட்டும், தேசங்களை ஆளுகிறவர்களாய் மாறட்டும். இவர்களுக்காக வேண்டி இவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவங்களுடைய வார்த்தை இடைபடட்டும் சுவாமி. உங்களுடைய வசனம் இவருடைய முன்பாக ஆண்டவரை கிரியை செய்யட்டும் சுவாமி. இவருடைய கரங்களில் வேதம் இருக்கட்டும் சுவாமி. இவர்கள் ஆளுகிறவர் ஆண்டவரே, அந்த ஆளுகை ஆண்டவரே அப்பா, அவங்களுக்கு பிரியமாய் ஆளுகிறவளாய் நடக்க கிருபை செய்ய அப்பனே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. இந்த தலைவர் ஒருக்காக வேண்டிக்கிறோம். ஜனங்களுடைய நீதிகள் புரட்டப்பட்டு ஆண்டவரே, எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரை தவிக்கிறவர்கள் சுவாமி, அங்கும் இங்கும் அங்கலாய்க்கிறவர்கள் சுவாமி. நீதி கிடைக்காமல் ஆண்டவரே எத்தனையோ மக்கள் ஆண்டவரே வாழுகிறார்கள் சுவாமி. தகப்பனே இவர்களுக்கெல்லாம் ஒரு நீதி, ஒரு நீதி செய்யற தலைவர்களாய் இவர்களை மாற்றுங்க சுவாமி, மாற்றுங்க சுவாமி. அதிகாரங்கள் எல்லாம் நன்மைக்கு எதுவாக கொடுக்கப்பட்டது, நன்மைக்கு எதுவாகவே தகப்பனே. தேசங்களில் ஆளுகை செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும். இந்த தலைவர்களுக்காக வேண்டி, இவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், இவருடைய வாழ்க்கைக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சாமி. தகப்பனே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். தேசத்தில் நிற்கிற ராண வீரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் ஆண்டவரே. எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே, இவருடைய காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிற சுவாமி. எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் ஆண்டவரே அப்பா, நிற்கத்தக்கதா இவர்களை நிலை நிறுத்துங்க சுவாமி. கொடுத்த உத்தரவாதமான அந்த ஆண்டவரே, அந்த உத்தியோகத்தை ஆண்டவரே, உண்மையோடும் தேசத்தை ஆண்டவரே காக்கிறவளாய் ஆண்டவரே அப்பா, நிற்கத்தக்கதாய் இவர்களை நடத்துங்க சுவாமி. அப்பா இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிய பிள்ளைகள் குடும்பங்கள் எங்க இருந்தாலும் ஐயா, நீங்க வழி நடத்தி பாதுகாத்து ஆசீர்வதிங்க சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். எப்படியாக அதிகாரங்களுக்காகவும் தலைவர்களுக்காகவும் உங்களை சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. அப்பா அந்த நாட்களின் ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. ஊழியர்கள் எல்லாம் ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டவரே ஐயா செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களும் ஆண்டவரே அப்பா, உங்களுக்கு பிரியமாய் ஆண்டவரே நிற்கத்தக்கதா இவர்கள் ஒவ்வொருவர்களையும் திடப்படுத்தி அந்தந்த நிலையில் நிலைநிறுத்த அப்பா அவர்களை வழி நடத்துங்க சுவாமி. அப்பா சரியா செய்யாதபடி ஆண்டவரே கடைசி நாட்களில் உள்ள போராட்டங்களிலும் ஆண்டவரே எல்லாவித சத்ருவின் கிரியைகளிலும் இருந்து ஆண்டவரே இவர்கள் ஜெயிக்கத்தக்கதாய் ஆண்டவரே இவர்களுக்கு வேண்டிய வெள்ளத்தை கட்டளையிடுங்க சுவாமி, கட்டளையிடுங்க சுவாமி, கட்டளையிடுங்க சுவாமி. அப்பா நல்ல ஆண்டவரே ஸ்தானாதிபதிகளாக, செய்தியாளர்களாக, உபதேசிக்கிறவர்களாக ஆண்டவரே அப்பா, அமைப்பர்களாக ஆண்டவரே இவர்களை நடத்துங்க சுவாமி, நடத்துங்க சுவாமி. இந்த உலகவருக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. காலங்களோ பொல்லாங்களுக்குள் போய்கொண்டிருக்கிறோம் சுவாமி, கடைசி நிக்கல் நாட்களில் நிற்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே பெலத்தோடும் விசுவாசத்தோடும் ஆண்டவரே இவர்கள் ஊழியம் செய்கிறவளா நிக்கட்டும் சுவாமி. வெளப்படுத்துங்கப்பா, இந்த நாட்களில் வேண்டிய சுகத்தை கட்டளையிடுங்கப்பா, தேவைகளை சந்திங்கப்பா, பிள்ளையுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, வழிநடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஊழிய கரலுக்காக வேண்டிக்கணும். விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவர், விழுந்து கொண்டே போகிற ஊழியர்கள் ஆண்டவர் அப்பா, விசுவாசத்தை மறுதளித்து போகிற மக்கள் ஆண்டவர், ஆண்டவர் ரட்சிப்பை ஆண்டவரே விழுந்து போகிற மக்கள் ஆண்டவர், எய்கொண்டே போற சுவாமி, எய்கொண்டே போற சுவாமி. தகப்பனே இவருடைய இதயங்கள் மாற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லாவித தடைகளும் எல்லா குழப்பங்களும் எல்லாவித போராட்டங்களும் நீங்கி மனம் திரும்ப வேணும் சுவாமி, மனம் திரும்ப வேணும். மகிமையான ஊழியம் ஆண்டவரே, மகிமையான ரட்சிப்பு ஆண்டவரே, மகிமையான குடும்பத்தை ஆண்டவரே, இவைகளை எல்லாம் ஆண்டவரையோ திரும்பவும் பெற்றுக்கொள்ள வேணும் அழிவிக்கிறோம் சுவாமி, திரும்பவும் பெற்றுக்கொள்ள வேணும் அழிவிக்கிறோம். இவர்களுக்காக வேண்டி கொள்கிறோம், இவர்களுக்காக வேண்டி எங்கெல்லாம் இருக்கிறார்கள் சுவாமி, அந்த இடங்களில் எல்லாம் இவர்களை திருப்பி கொண்டு வாங்க சுவாமி, திருப்பி கொண்டு வாங்க. இவர்கள் மனம் திரும்பட்டும், தங்களை தாழ்த்தட்டும் சுவாமி, இவர்களுக்காக வேண்டி கொள்கிறோம். இந்த ஊழியர்களுக்காகவும் இந்த மக்களுக்காக வேண்டி கொள்வோம். கடைசி நாட்களில் ஆண்டவரை விழுந்து விடாதபடி ஆண்டவரை இவர்கள் நிற்கத்தக்க பலனை கட்டளையிடுங்க சுவாமி, கட்டளையிடுங்க ஆண்டவரே. இவர்கள் குடும்பங்களை எல்லாம் சத்ருவான வகித்து போடாதபடி இவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி, பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம். சபைகளுக்காக வேண்டிக் கொள்வோம், சபைகள் எல்லாம் பரிசுத்தப்படட்டும் சுவாமி. தகப்பனே, ஒரு சபையும் ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால் கொல்லப்பட்ட சபை ஆண்டவரே, கொடுத்த விலை அதிகமாண்டவரே. ஒவ்வொரு சபைகளும் உங்களோட சவரிகளில் எடுத்துக் கொள்ளுகின்ற சபைகளால், மனவாட்டிகளால், பரிசுத்தம் உள்ள சபைகளால், ஒவ்வொரு சபையும் ஆண்டவர் இந்த நாட்களை பரிசுத்தப்படட்டும் சுவாமி, பரிசுத்தப்படட்டும் சுவாமி, பரிசுத்தப்படட்டும் சுவாமி. சபைகள் எல்லா மக்களும் குடும்பம் குடும்பமாய் ஆண்டவரே நிற்கத்தக்க இந்த நாட்களில் அவர்களை வழிநடத்துங்க சுவாமி, வழி நடத்துங்க சுவாமி, வழி நடத்துங்க சுவாமி. அவையிலே ஒரு மனம் அன்பு உள்ளவர்களாய், அவையோடு ஆராதிக்கிறவளாய், வார்த்தைகளை கேட்டு கீழ்படுகிறவளாய், ஒவ்வொரு சபையும் இந்த நாட்களில் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி, ஆசீர்வதிக்கப்படும். சத்ருவானவன் கெடுத்து விடாதபடி, சத்ருவானவன் பாலாக்கி விடாதபடி ஆண்டவரே சபைகளை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சபையில் நிற்கிற போதவர்மாருக்கா வேண்டிக் கொள்கிறோம், வேண்டி ஆண்டவரை வெள்ளத்தை கொடுங்க, சோத்தை கொடுங்க, சபையை மேய்க்கத்தக்க ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுங்க, வார்த்தைகளை கொடுங்க ஆண்டவர், சாட்சி உள்ள ஜீவியத்தை கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். உதவி ஊழியர்களையும் ஆண்டவரை தாங்கிங்க, வெளப்படுத்துங்க. அவர்களும் ஆண்டவரே போதவரோடு சேர்ந்து இந்த நாட்களின் உற்சாகத்தோடு ஆண்ட ஊழியத்தை காட்டுகிறவர்களாய், அவர்களையும் அவங்க குடும்பங்கள் பிள்ளைகள் சாட்சியுள்ளவர்களா இந்த நாட்களில் வாழட்டும், ஜனங்களுக்கு முன்மாதிரியாக நடக்கிறவளா இருக்கட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தாப்பனே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அந்த வேலையிலும் ஆண்டவரே அந்த நாகோமி என்று மகனுக்காக வேண்டிக் கொள்கிறோம், பிறந்த நாளைக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரையும் மட்டுமாய் காத்தவரே, அப்பிள்ளையோடு கூட இருந்தவரே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய வழிகளும் அந்த மகன் மேல் இருப்பதாக இருப்பதாக இருப்பதாக. மகனை வழி நடத்துங்கப்பா, மகனை வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே நீங்கள் தான் அப்பா எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா நன்மைகளும். ஆண்டவரே மானுக்காக வேண்டிக் கொள்கிறோம், மானுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டிய சுகபலம், சமாதானம், சந்தோஷம் எல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டும் அறிவிக்கிறோம் சுவாமி. மானுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க, மானுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தாப்பனே. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுவோம் அப்பா. ஆண்டவர்களும் ஆண்டவரே தேசங்களில் ஆண்டவரே வறட்சியில் அப்பா, வேலை இல்லையப்பா, பற்றாக்குறையப்பா, ஜனங்களுடைய வாழ்க்கையப்பா, கூக்குரல் அப்பா, போராட்டங்கள் அப்பா அப்பா. அந்த ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்வோம் அப்பா. வறட்சியை நீக்கிற கத்தர் நீங்க, இவர்களுடைய போராட்டங்களும் கூக்குரங்களும் மனுஷிய பிரகாரம் இல்லாதபடி உங்களை நோக்கி கூப்பிடுற போராட்டங்களாயும் கூக்குரங்களாயும் இருக்கட்டும் சார். அவனுடைய முகத்தை ஆண்டவரையை திருப்பி உங்களை நோக்கி பார்க்கட்டும் சுவாமி. அப்பொழுது சிரமத்தை கொடுப்பீங்க சுவாமி. ஜனங்களுடைய வழிகள் அல்ல ஆண்டவரே, ஜனங்களுடைய வழிகள் அல்ல, உங்களுடைய வழிகளில் ஜனங்கள் மாறட்டும் சுவாமி. நேசங்களை எல்லாம் காண்கிறீங்க, வளர்ச்சிகளை எல்லாம் நீக்கிறீங்க அப்பா, ஆசீர்வாதங்கள். ஒரு விஷயம் மன்னிங்க அப்பா, மன்னிங்க அப்பா. இவருடைய போராட்டங்கள், இவருடைய வாழ்வுகள் எல்லாம் ஆண்டவரே, தகப்பனே அப்பா, உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒவ்வொன்றும் நீங்கி ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளும். ஒரு நேர உணவு இல்லாமல் தொழிக்கிற மத்தப்பா, அவ்வளவு கொடுமை ஆண்டவர், பசி பசி ஆண்டவர். பசியை கொடுமை பசி ஆண்டவரே, இந்த பூமியிலே வந்து மனுஷனாக லாவின போது எல்லா உணர்வுகளுக்கையும் போன தேவன் சுவாமி, அப்படியான தேவன் நீங்க ஆண்டவர், இந்த பசியினால வாழ்கிற மக்களுக்கு ஒரு விசை இறங்குங்கப்பா. அவருடைய பாவங்கள் குற்றங்கள் சாபங்கள் எல்லாம் நீக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த பட்டினி பசியில் இருந்தவர்களை விடுதலையாக்குங்கப்பா. அப்பா அவரு நேர உணவா ஒருவர்களுக்கு கட்டளையிடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுற கூப்பிடுற காப்பைக்கு மனம் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, சமுத்திரத்தில் இருக்கிற திமிங்கலம் முதலாய் ஆண்டவரங்களை நோக்கி பார்க்கும் போது ஆண்டவரை நீங்க உணவு கொடுக்கிற தேவன் சுவாமி. ஜனங்களுக்கு இருக்கிறதுக்கு அப்பா குழந்தைகள் அண்டு முதியோர்கள் அண்டு வயது வரும் என்று பாடுகிற மக்கள் அப்பா பசி பசி பசி இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. இவருடைய வாழ்க்கையில செழிப்பு நீங்க ஆசீர்வதிக்கப்படட்டும். இவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படுந்து ஆண்டவரே இவர் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆசீர்வதிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம் அப்பா. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம் தகப்பனே. வாக்கியத்தை சீசன் சரளையாதிகளுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்பதே உங்களுடைய சித்தமாண்டவர். அப்படியான தேவனான ஒருவர் சாணி கெட்டு போவது உங்க சித்தமல்ல. அந்த பூமியின் கிடையாந்திரங்களில் ஒவ்வொரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய சித்தமாண்டவர். அப்படியான தேவன் அதற்காக ஆண்டவரே ஒரே புராண குமாரன் எங்களுக்கு தந்து இந்த உலகத்துல ஆண்டவர் எவ்வளவோ பாடுகள் எவ்வளவோ கண்ணீர்கள் எவ்வளவோ ரத்தம் சிந்துதல் ஆண்டவரே இவர்களுக்கு மாத்தியிலும் ஆண்டவரே அப்பா நீங்க உதவி செய்ய வேணும் என்று விக்கிறோம் சுவாமி. தம்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. ஜனங்கள் ஆண்டவரே மனம் திரும்ப வேணும், மனம் திரும்ப வேணும், மனம் திரும்ப வேணும். அதற்குரிய காலங்களையெல்லாம் நீங்க இந்த நாட்களை தந்திருக்கிறீங்க சுவாமி. அறியாத காலங்களை அறியாதவர் போல் இருந்தேன்னு சொன்னவர், ஆனா இப்பவோ அப்படி சொல்ல முடியாத காலமாண்டவர். அப்படியான காலமாயிருக்கிற சுவாமி, அப்படியான காலமாயிருக்கிற சுவாமி. ஜனங்கள் ஆண்டவரே போக்கு சொல்லாமல் ஆண்டவரே, வசதியா இருக்காமல் ஆண்டவரே கீழ்படியட்டும், கீழ்படியட்டும், கீழ்படியங்கள்லாம் அவங்களோட வார்த்தை சொல்லப்படுறோம். அந்த இடங்களிலெல்லாம் கேட்டு இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரை மனம் திரும்பட்டும் சுவாமி. அதுக்கான காரியங்களில் பண்ணு நடந்து கொண்டு டெக்னாலஜி வளர்ந்து ஆண்டவரே அப்பா எத்தனையோ விதமா எங்களுடைய வார்த்தைகள் சொந்து கொண்டிருக்கிற சுவாமி ஆண்டவரே. மீடியாக்கள் இருந்து ரேடியோக்கள் இருந்து டெலிவிஷன் எவ்வளவு காலங்கள் எல்லாம் தந்திருக்கிறீங்க சுவாமி. அந்த காலத்தில் ஆண்டவரே அப்பா ஜனங்கள் கேட்டு கீழ்படிந்து மனம் திரும்பட்டும் சுவாமி. அப்படியான தேவன் சொல்வரும் கட்டு போதும் கூட சித்தமல்ல. அந்த சொன்ன தேவன் நல்ல தேவன் அப்பா. உங்களை தேவன் உங்கள் தேவனை போல யாரும் இல்லை ஆண்டவர். இவர்களுக்காக வேண்டி கேட்டு கீழ்ப்படியும் ஆண்டவரே. இந்த மீடியாக்களையும் இந்த ஊழியங்களை நடத்துற ஒவ்வொருவரையும் நடத்துங்கப்பா. அவர்கள் ஆண்டவரே உண்மையாகவும் ஆண்டவரே தாகத்தோடும் ஆண்டவரே தகப்பனே செய்கிறவர்களாய் ஆண்டவரே. எத்தனை காரியங்கள், எத்தனை தடைகள், எத்தனை வழிகள் ஆண்டவரே அவர்களை குறுக்காக இருந்தாலும் சுவாமி எல்லாவற்றிலும் ஆண்டவர்கள் நின்று எல்லாவற்றையும் ஆண்டவரே சகித்து ஆண்டவரே ஊழியம் செய்யக்கூடியவர்களாய் இவர்களை நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, நடத்து அப்பா. அந்த நாட்களில் ஆண்டவர் சீசர்களுக்கு சொன்னீங்க ஆண்டவரே வறுப்பு மிகுந்த ஆட்கள் குறைவுண்டு. அதே போல ஆண்டவரே இந்த நாட்களின் ஆண்டவரே அறுப்பு மிகுதியாயிருக்கிற சுவாமி. மிகுதியாயிருப்ப குளியாக்கள் ஆண்டவரே குறைவாக இருக்கிறவர்கள் சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவர் இந்த நாட்களில் அறுப்புக்கு வந்தவர்களாய் ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் எங்களுடைய வார்த்தையை சொல்லுவர்களாய் மாறட்டும். எங்கிருந்தாலும் உங்களுடைய வார்த்தையை சொல்லட்டும். பாடசாலைகளில் ஆண்டவரை படிக்கிற பிள்ளைகளோடு உங்களுடைய அன்பை சொல்லட்டும். வேலை செய்கிற இடங்களில் ஆண்டவரே எங்களுடைய அன்பை சொல்லட்டும் ஆண்டவரே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. பெருகட்டும் அப்பா ஊழியம் பெருகட்டும் அப்பா. உங்களோட வரிக்கு முன்பாக எல்லாம் நிறைவாகட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்னமாய் ஆண்டவரை அழைக்கப்பட்ட கிராமங்கள் பட்டணங்கள் உண்டு சுவாமி. இரண்டு தேசங்கள் உண்டு சுவாமி. ஆண்டவன் இடங்களில் எல்லாம் செல்லத்தக்க ஊழியர்களும் பட்டும் மிஷனரிகளும் பட்டும் சுவாமி ஆண்டவரே நன்றி சொல்கிறோம். நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் தகவனே. ஆண்டவர் இன்னமா நிற்கிற ஆண்டவர் இந்த இடங்களில் கிளம்பி சொன்னவர்கள் ஊழியர்களுக்காக வேண்டிக்கிறோம் அப்பா. அவருடைய கண்ணீரெல்லாம் தொடங்கி அப்பா அவர்களுடைய பாடுகளை எல்லாம் நீங்க சுமந்து ஆண்டவரே அவர்களை ஆறுதல் படுத்துகிறவரே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். குடும்பங்களை எல்லாம் பாதுகாக்கிறவரே நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்வர்களுக்காக வேண்டி கொள்கிறோம் சுவாமி. தேவைகளோடு நிற்கிறவர்கள் சுவாமி, தேவைகளை சந்திக்கிற மக்களை எழுப்பி கொடுங்கப்பா. உதாரத்துவமும் விசாரிக்கிற மக்களையும் எழுப்பி கொடுங்கப்பா. ஊழிய ஸ்தாபனங்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்திங்கப்பா. எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஆண்டுகளை தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி, தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. கத்தாவே கொடுக்கிற மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. இந்த பூமியில் ஒன்றும் இல்லை ஆண்டவர், இந்த பூமியில எல்லாம் அழிந்து கொண்டே போகிற சுவாமி. ஆண்டவரே அவர்களை உணர்ந்தவர்களாய், மக்கள் உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே பூமியிலே தங்களுக்கு என்று சேர்த்து வைக்காதபடி பரலோகத்தில் சேர்க்கிறவளாய் இந்த ஊழியர்களை தாங்கட்டும் சுவாமி, ஊழியர்களை தாங்கட்டும் சுவாமி. அப்பா அவர்கள் பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டி கொள்ளுறோம். ஆசீர்வதிங்கப்பா, கொடுக்கிற மக்களை ஆசீர்வதிங்கப்பா. அந்தந்த இடங்களில் ஆண்டவரே ஐயா இருக்கிற மக்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ்வாதாரம் பெற்ற பிள்ளைய குடும்பங்கள் எல்லாம் செழிப்புள்ளவர்களாய் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் கடைசி நாட்களில் ஆண்டவரே அவர்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் உடம்பு ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் அறிவிக்கிறோம் தகப்பனே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், வேண்டிக் கொள்வோம். பாலந்த நாட்கள் வாழ்வியானங்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். அன்புதான் இந்த போன காலத்தில் ஆண்டவரே இங்கும் ஆண்டவரே துன்பமான காரியங்கள் ஆண்டவரே தீரமான காரியங்கள் ஆண்டு குடும்பங்கள் எல்லாம் பிரிந்து பெற்றோர்கள் எல்லாம் பிரிந்து ஆண்டவரே அன்பில்லை அன்பில்லை அன்பில்லை அன்பில்லை ஒருவர் ஒருவர் நேசிக்க முடியாத போட்டிகளும் பொறாமைகளும் சண்டைகளும் எரிச்சல்களும் நிறைந்தவர்களாக வாழ்ந்த காலம் ஆண்டவர் ஐயா உங்களுடைய அன்பு வேணும் சுவாமி. ஒரு விஷயம் இவ்வளவு வருகைக்கு முன்பாக இவர்களுடைய அன்பினால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. பிரிந்த குடும்பங்களின் கொடுமை அதிகமாண்டவர், பிரிந்து கொண்டே போகிற குடும்பங்களும் அதிகமாண்டவர். தகப்பனே உடன்படிக்கையை விட்டு போன குடும்பங்களும் அதிகமாண்டவர். தகப்பனே இந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேரட்டும், ஒன்று பிள்ளைகளுடைய கண்ணீர் தவிப்பு கணவன் மனைவி ஆண்டவர் என்று சொல்வாள் பெற்றோர்கள் அதோ அந்த நாட்களில் பெருகிக்கொண்டே போறா சுவாமி. அன்பினால் இறப்புங்க, அன்புதான் அப்பா சாலத்தையும் சாங்கும். உங்களோட அன்புக்கு ஒன்றும் இணை இல்லை ஆண்டவர். தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் சுவாமி, குடும்பங்கள் ஒன்று குடும்பத்தில் ஒருவராய் உங்களை சேர்த்துக் கொள்ளட்டும், உங்களை நோக்கி கூப்பிடட்டும், உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படியட்டும். தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக்கும் வாலிப பிள்ளைகளாப்பா, இந்த வாலிப பிள்ளைகளுக்காக வேண்டிக்கும் இந்த வாலிப வயதில் ஆண்டவர் எங்கு பார்த்தாலும் வாலிபருடைய வாழ்க்கை பாவம் அப்பா, பாவம் அப்பா, பாவம் அப்பா, அக்கிரம் அப்பா. அதுக்குரிய காலமாய் இருக்கிறோம் சுவாமி ஐயா. அவருடைய கரங்களில் இருக்கிறோம் ஆண்டவர். செல்லிப்பவர்கள் பார்க்கிற டெலிவிஷன் எல்லா ஆபாசங்கள் பிள்ளைகளை சிதறடித்துக் கொண்டிருக்கிறோம் சுவாமி. சத்ருவானந்த என்னுடைய வேலைக்குள் போட்டு ஆண்டவர் எத்தனையோ பாலிய பிள்ளைகள் ஆண்டவர் சிறந்து கொண்டு போறார்கள் சுவாமி. கண்ணீரோடு இருக்கிறார்கள் சுவாமி, அது கலக்கழிஞ்சோடு இருக்கிறார்கள் சுவாமி. பெற்றோருக்கு கண்ணீராக இருக்கிறார்கள் சுவாமி. இந்த பாலிய பிள்ளைகளை திருப்பி கொண்டு வாங்கப்பா. எங்களோட பிள்ளைகள் எங்களோட பேர பிள்ளைகளாக ஆண்டவரே இந்த பாலிய பிள்ளையோட கண்ணியை துடைக்கப்படட்டும். வாழ்வு திரும்ப வேணும் சுவாமி. வாலிப வயது சந்தோஷமும் சமாதானம் சிருஷ்டி கர்த்தரை நினைக்கிறவளாய் அவருடைய வாழ்க்கை மாற வேண்டும் ஆண்டவர். அவங்களோட வழிகளில் நடக்கிறவளாய் கொண்டு வாங்க சுவாமி. இந்த வாலிப பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வோம், இவர்களின் பெற்றோருக்காக வேண்டிக் கொள்வோம். பெற்றோருக்காக வந்து தங்களுடைய வழிகளை விட்டு ஆண்டவரே அந்த பிள்ளைகளை திருப்பி கொண்டு வர தேவன் நீங்க மாத்திரம். உங்களோட வார்த்தை சொல்லபடி ஆண்டவரே உன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவரை பராக்கிரமன் ஆசிரியப்பட்டு போனவனும் விடுதலையாக்கப்படுவான். பல வந்த நாள் கொள்ளையிடப்பட்டதும் விடுவிக்க உன்னோடு வழக்காடு வழக்காடி உன் பிள்ளைகளை நான் மீட்டுக் கொள்ளுவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. உங்களோட வார்த்தை ஈவன் உள்ள வார்த்தை ஆண்டவர், ஈவன் உள்ள வார்த்தை ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்காக இந்த பெற்றோர்கள் நிக்கட்டும் சுவாமி, நிக்கட்டும். அவர்கள் கண்ணீர் உடைய சமூகத்தில் வரட்டும் சுவாமி, வரட்டு சுவாமி. பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தங்களுடைய வழிகள் ஆண்டவரை வணக்க ஆராதனை ஒன்றும் இல்லை என்பதை உணர்ந்து சுவாமி இவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவளாய் மாறட்டு. தங்களுடைய பிள்ளைகளை விடுதலை செய்யற தேவன் நீங்க என்று சொல்லி உங்களை நோக்கி கூப்பிடட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். வேண்டிக்க தேவையப்பா, இந்த நாட்களை தேவையப்பா அப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. கடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுவோம். கடா தேசம் மணந்திரும்பட்டும், தேசத்தின் மக்கள் மணந்திரும்பட்டும், மணந்திரும்பட்டும் பாவங்கள் சாபங்களெல்லாம் தேசத்தை விட்டு நீங்கட்டு. தேசம் உங்களுடைய சுவாமி, தேசம் உங்களுடையது சுவாமி. அறிக்கை செய்கிறோம் சுவாமி, இயேசுவின் நாமத்தினால் இந்த தேசத்தை எப்போ கொடுக்கிறோம் சுவாமி. தேசம் உங்களுடையா மாறட்டும். தேசத்துள்ள மக்கள் எல்லாம் ஆண்டவரை இவனுள்ள தேவனை ஆராதித்து தேசத்துக்கு நன்மை செய்வோளவை மாறட்டும் மாறட்டும். எல்லா விக்கிரக ஆராதனை தேசத்தை விட்டு நீங்கி போகட்டும். விக்கிரகங்கள் எல்லாம் பெருகி கொண்டிருக்கிறோம் சுவாமி. எல்லாம் ஆண்டவரே அதின் அதன் காலத்தில் எல்லாம் நொறுக்கப்படும் ஆண்டவரே. எங்களுடைய வார்த்தையின்படி ஆண்டவரை நீங்க செய்யறபடி நான் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி. தேசத்தின் தலைவர்களை நடத்துங்க அவர்களை ஆண்டவரே. உங்களோட வழிகள் தான் அப்பா தேசத்தின் ஆளுகை என்று சொல்லி ஆண்டவரை நடத்துங்க அப்பா, நடத்துங்க. அவர்களுக்காக எங்கள் இலங்கை தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளும். தேசம் நன்மை அடையட்டும், நன்மை அடையட்டும், நன்மை அடையட்டும். ஜபிக்கிறோம் ஆண்டவரே, நன்மைக்காகவே ஜபிக்கிறோம். நீங்க தானப்பா அந்த தேசத்தின் நன்மை, நீங்க தானப்பா தேசத்தின் ஆசீர்வாதம், நீங்க தானப்பா தேசத்தின் விடுதலை அப்பா. நாங்க வேண்டிக் கொள்ளுறோம் தேசத்தின் ஜனாதிபதிக்காகவும், அவரோடு இருக்கிற மந்திரி சபைக்காக வேண்டிக் கொள்ளுறோம். ஆதரத்துக்குழு நீதி நியாயமான ஆளுகையில் வரட்டும் சுவாமி, வரட்டும் சுவாமி. எல்லா மக்களும், எல்லா மக்கள் ஒரு மக்களாய் ஆசீர்வாதமாக அந்த தேசத்துல வாழ வேண்டும் என்று இருக்கிறோம் சுவாமி. இப்படியாக ஆண்டவரே இருந்த தேசங்கள் முழுவதும் தகப்பனே, தகப்பனே எங்களோட வெளிச்சத்தை காண்கிற நாட்கள் உண்டு சுவாமி, நாட்கள் உண்டு சுவாமி, நாட்கள். ஐயா நான் தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அதனால் இங்காலத்தில் நீங்க நேர்த்தியாய் நடத்துறது நீதி தவறாதவராப்பா. அதனால் இங்காலத்தில் ஆண்டவரே நீங்க அநாதி காலமாய் நடத்தி வருகிறீங்க சுவாமி. எத்தனையோ காரியங்கள் எங்களுக்கு மறைவாயிருக்கிற சுவாமி ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீங்க நடத்தி கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி சொல்லப்படியாக தேசங்கள் எல்லாவற்றுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், எல்லா மக்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறோம், எல்லா ஜனங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுறோம். எங்களை தாழ்த்தி எங்களை பாதவழியை வேண்டிக் கொள்ளுகிறோம். கிருவை அப்பா அவர் மனமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே தங்கம் ரேடியோ யோசிங்க தேவைகளை சந்திங்க சுத்தை கொடுங்க ஆண்டவரே. இன்னுமாய் அவர்கள் செய்ய போற ஒரு காரியங்களை எங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரை கொண்டு வருகிறோம் சுவாமி, கண்டு வருகிறோம் சுவாமி. உங்களுக்கு சித்தமானா அதன்படி நடத்துங்க சுவாமி. சுத்தம் இல்லாத ஒன்றும் ஆண்டவரே வேணாம் சுவாமி, மனுஷியம் வேணாம் சுவாமி, சுயம் வேணாம் சுவாமி. வரத்தில் இருந்து ஆண்டவர் ஒவ்வொன்று இவர்களுக்கு கொடுக்கப்படட்டும் சுவாமி. இவர்களுக்காக இவர்கள் பிள்ளை குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். சட்டை நல்லதில் மறைத்து ஆண்டவரே இவர்களை காத்துக்கொள்ள முடியினால் நன்றி சொல்கிறோம். தகப்பனே இணைந்திருக்கிற ஊழியக்கார ஒருவருக்காக வேண்டிக்கொள்ளும். எங்கிருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக செல்லுறபடினால் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுவோம் அப்பா. என்னுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். தகப்பனே வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். உங்களை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கோம். எங்கள் ஆண்டவரே பூரண சமாத்து காத்து கொள்வேன் வார்த்தையின்படி ஆண்டவரே இம்மட்டுமா எங்களை காத்து வாரீங்க சுவாமி. கிருவை அப்பா, கிருவை அப்பா, எங்களுடைய காரியம் எல்லாம் எல்லாம் கிருவை, கிருவை அப்பா, கிருவை, கிருவை, கிருவை. இன்னும் ஆண்டவரே உங்களோட கிருவைக்காக நாங்கள் நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். எல்லா கணமும் துதியுமே எங்களுக்கு தான் இயேசுவின் நாமத்தை வைக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே நாமே நாமே
1: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக, புதிய வாரத்தையும் புதிய நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையில் இதே வேளையிலே சந்திப்போமா? அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சொல்லுங்கம்மா.
2: நாளைக்கு டாக்டர் அப்பமனும் சொன்ன நான் வர மாட்டேன் ஐயா.
1: ஓகே அம்மா, ஓகே, பிரச்சனை இல்லையா.
2: நாளைக்கு 10 மணிக்கு எனக்கு தந்திருக்கிறாங்க.
1: ஓகே ஓகே, நீங்க அப்படி வர்றாண்டா
2: வாங்க, வருவேன்.
1: அல்லது 1:30க்கு வர்றாண்டா வாங்க, பிரச்சனை இல்லை.
2: சரி ஐயா, சரி ஐயா, ஓகே ஓகே,
1: காட் பிளஸ் யூ, ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழிய சௌதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் எபங்களுக்கூடாக வழி நடத்தினார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கத்திரதாமே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூடாக கடந்து செல்வோம். கத்தர் வழி நடத்துவாராக, கத்தடி கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் ஒரு பாடலோடு இணைவோமா?
3: Lord, you hear the desire of the humble, and you increase our strength. You inhabit eternity. You inhabit the praise of Israel. You keep me as the apple of your eye. Thank you. You keep the soul alive. You know the heart. You know the path I go, and you know the way of righteousness. You lift up the lowly. You live forever and ever. Hallelujah, Lord. You love the righteous. You make all things new. You make my face shine through wisdom. You make my way perfect. I praise you. You make the barren woman a joyful mother, and you make our name great. Your name is as ointment poured forth. Your name is great and mighty. You never despise the affliction of the afflicted. You, O Lord, are the portion of my cup, and I worship you. You prayed with blood.

0: ஆமென் ஆமென். அருமையான பாடல்களோடு நாங்கள் இதுவரை நேரமாக இணைந்திருந்தோம். கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் இந்த கால வேளையிலிருந்து இதுவரை நேரமாக கர்த்தர் வழி நடத்தி தந்தார். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் திங்கட்கிழமைக்கான மதிய நேர மாலை நேர நேரடி ஒளிபரப்பு. ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இப்பொழுதும் விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே சங்கமம் வானொலியோடு இணைந்திருப்பது பாஸ்டர் வானர் ஜெர்மன் தேசத்திலிருந்து அருமையான வேத படிப்புகளுக்கூடாக வழிபாடுகள் தியானங்களுக்கூடாக வழிநடத்த இணைந்திருக்கிறார். முதலில் அவரை வரவேற்றுக் கொண்டு கர்த்தரை அவற்றை கரத்திலே கொடுப்போம். கர்த்தர் தாமே கூட இருந்து அவரோடு வழி நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட்.
1: அன்பும் இரக்கம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. மீண்டுமாய் ஒரு புதிய கிழமையிலே புதிய நாளிலே இந்த நாட்களை வர தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அடியேன் இந்த நாட்களை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக என் ஆண்டவரும் என் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி இந்த நாட்களிலே வாழ்த்துகிறேன். இன்றைய நாளும் இந்த சங்கமனைத்தளத்தின் ஊடாக ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசும்படியாக தகுந்த அந்த கிருபைகளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நாட்களில் நாங்கள் இந்த தொழுகிற ஆண்டவரை இந்த நாட்களை துதிக்கிற முறைகளை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது கடந்த கிழமையிலே பகுதி ரெண்டை பார்த்தோம். இந்த நாட்களிலே கிறிஸ்தவ வழிபாட்டினுடைய அதாவது தன்மைகள் என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் ரெண்டு காரியங்களை அதாவது கடந்த கிழமையிலே இந்த நாட்களை பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய மிகுதி பகுதிகளை இன்றைய நாட்களிலே மூன்றாவது பகுதியில் இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் வாசிப்போம் இந்த நாட்களே கிறிஸ்தவ வழிபாட்டினுடைய தன்மைகள் எப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறது என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே கற்றுத்தருகிறது. அப்ப கிறிஸ்தவ வழிபாடு என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களே பாருங்கள், சிலருடைய காரியங்கள் வித்தியாசமான காரியங்களாக இந்த நாட்களே இருக்கிறது. ஏதோ ஒரு பெரிய காரியம் அப்படி என்றல்ல இந்த நாட்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொள்வதுதான் ஆண்டவருடைய திட்டமும் ஆண்டவருடைய சித்தவமாக அந்த நாட்களில் இருக்கு. அதை குறித்தான் இந்த நாட்களே வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் கடந்த முறையில். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களை நாங்கள் பாருங்கள், இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்கக்கூடிய அந்த வழிபாட்டினுடைய தன்மைகள் பழைய ஏற்பாட்டினுடைய தொழுகை முறைகளை குறித்து இந்த நாட்களே நாங்கள் ஒரு சில வார்த்தைகளை இந்த நாட்களே கர்த்தருடைய வார்த்தைகளை வாசித்து இந்த நாட்களே கடந்து செல்வோம். என்னோடு கூட இந்த நாட்களே திருப்பிக் கொள்ளுங்கள். அதாவது எப்படி என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டினுடைய தொழுகை முறையினுடைய முக்கிய அம்சம் என்னவென்று சொல்லி சொன்னால், முதலாவது பலியிடுதல் என்பதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு காளையையோ அல்லது இந்த நாட்களிலே ஒரு புறாவையோ அல்லது ஆட்டுக்கடாவையோ இந்த நாட்களிலே அங்கே கொண்டு வந்து இந்த நாட்களிலே பலியிடுகிறது என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், எண்ணாகம புஸ்தகத்தில் இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். எண்ணாகமம் 28:29 இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறோம். திருப்பிக் கொள்வோம். எண்ணாக புஸ்தகம் 28:29 நான் வாசிக்கின்றேன். அங்கே 29 இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள், 7 ஆட்டுக்குட்டிகள் ஒவ்வொன்றிற்காக 1/10 உங்களுக்காக அந்த பாவ நிவிர்த்தி செய்யும் படிக்கு ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த கடவீர்கள். பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பழைய ஏற்பாட்டிலே உள்ள காரியத்திலே பார்க்கிற வேளையிலே அந்த பலி என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கு துதிக்கிறதை தான் குறித்து சொல்லப்படுகிறது. அதனால நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கொம்பும் பிரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே எனக்கு பிரியம் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களிலே அங்கே துதிகளின் மேல் பிரியப்படுகிறதை பார்க்கிறோம். ஏன் அப்படியாக சொல்லப்படுது என்று சொன்னால், அந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற வழியிலே எண்ணாகமத்திலேயோ யாத்ராமத்திலேயோ பார்க்கிற வழியிலே அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், அங்கே பலிகளை செலுத்த தொடங்கினார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப யாத்ராமத்திலே அவர்கள் வருகிற வழியிலே பாருங்கள், அந்த யாத்ராமத்திலே அவர்கள் இங்கே என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால், எகிப்து தேசத்திலே இருந்து விடுதலை பெற்று இந்த நாட்களிலே வந்து வனாந்தரத்திலே ஆராதிக்கிறார்கள் சொல்லி பார்க்கிறோம். அந்த ஆராதிக்கிற வேளையிலே அவர்கள் எப்படியாக ஆராதிக்கிறான்னு சொன்னால், பலிகளை செலுத்தால் அந்த இடத்திலே ஆராதிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனால் இங்கே எண்ணாகமத்திலே இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அநேக காரியங்களை குறித்து இந்த 28 சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், இங்கே வேதம் சொல்லுகிறது அப்படியானால் பாருங்கள், அங்கே காலையிலே நித்தமும் செலுத்தும் சர்வாங்க தகன பலி அதாவது உங்கள் பாவ நிவாரண பரி, பாருங்கள் வெள்ளாட்டு கடாவினுடைய பரி காளைகளின் பத்தில் ஒரு பங்கு பலி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய, அப்படியாக இந்த 28 அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீராக இருந்தால் அநேக பலிகளை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது, பாருங்கள் முதற் கனிகளிலே பலி செலுத்துவது, அதாவது அந்த மாசத்திலே வருகிற முதல் அதாவது காரியங்களிலே பலி செலுத்துவதை குறித்தும், பண்டிகை நாளிலே பலி செலுத்துவதை, சபை கூடுதலாக இருக்க வேண்டிய காரியத்திலும் அங்கே பலி செலுத்துவதையும், இப்படியாக அநேக காரியங்களை குறித்து நாங்களே வைத்து சொல்லப்படுவது. ஆனால் பாருங்கள் அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு 27 வசனம் வாசிக்கின்றேன், கர்த்தருக்கு நீங்கள் சுகந்த வாசனையான சர்வாங்க தகுந்தபடியாக 2 காளைகளையும் 1 ஆட்டுக்கடாவையும், அதாவது 1 வயதான 7 ஆட்டுக்குட்டிகளையும் இந்த நாட்களை செலுத்த வேண்டும். பாருங்களேன் என்ன முறைமை என்று சொல்லி சொன்னால், அந்த சுகந்த வாசனையாக அந்த நாட்களில் இருக்க வேண்டும், அந்த பலிகளை செலுத்த வேண்டுமா இருந்தால் அங்கு என்ன செய்ய வேண்டுமாம், அது ஒரு சர்வாங்க தகன பலியாக இருக்கிறபடினால் 2 காளைகளை இந்த நாட்களை கொண்டு வர வேண்டும். பெரிய காளைகள் அருமையான கத்துள்ள, அப்ப 2 காளைகளையும் 1 ஆட்டுக்கடாவையும் கொண்டு வர வேண்டும். அதோடு சேர்த்து 1 வயதான எத்தனை ஆட்டுக்கிடா, 7 ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வருவோம். 7 என்பது எதை குறிக்கிறது, பரிபூரணத்தை இந்த நாட்களை குறிக்கிறதை பார்க்கும். அந்த பரிபூர்ணப்படவன், அந்த பலியை தேவன் அங்கீகரிக்க வேண்டும், அவர் அதை பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நாட்களை, இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கும். பாருங்கள் அவைகளில் போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவில் 1 காளைகளை, அதாவது காளைக்காக 1/10 பங்கையும், அதில் 1 ஆட்டுக்கடாவுக்காக 1/2 பங்கையும், 7 ஆட்டுக்களில் ஒவ்வொன்றிற்கு பதிலாக 1/10 பங்கையும் உங்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு 1 வெள்ளாட்டு கடாவையும் செலுத்துவீர்களாக. இது ஒரு மனுஷனுடைய பாவத்தை நிவிர்த்தி செய்வதற்காக செய்யப்படுகிற பலியாக நாட்கள் இருக்கிறது. இது பழைய ஏற்பாட்டுக்குரிய காரியம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் அந்த இந்த காலகட்டம் கிட்டத்தட்ட இப்ப 4000-5000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த காரியங்களாக இந்த நாட்கள் இருக்கிறது. பாதியில தேவன் இந்த பூமியை படைத்து பூமியை உருவாக்கி, அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த பூமியில ஜனங்களுடைய அக்கிரமங்கள் கூடுகிற வழியிலே 6வது அதிகாரத்திலே பூமியை முற்று முழுதாக அழிக்கிற, பாருங்கள் முதலாவது ஆதாமை எங்களை உருவாக்கி அந்த 6 அதிகாரம் மட்டும் இந்த நாட்களில் ஆதாம் எகுவாளுடைய ஆட்டங்கள் இந்த நாட்கள் இருந்ததை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அதற்குள்ளே பார்க்கிற வழியிலே பயங்கரமான குழப்பங்கள் இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அந்த நாட்களிலே அப்படியாகத்தான் இந்த நாட்களை பலி செலுத்தி இருந்தாலும், ஆனால் பாருங்கள் அந்த நாட்களில் அந்த பலி தொடர்ந்து வருகிறது. இங்கே நோவாவின் காலம் உண்டு 6வது அதிகாரத்திலே வருகிற வழியிலே பாருங்கள் அங்கே என்ன நடக்குன்னு சொன்னால், ஆண்டவர் நோவாவோடு பேசுகிறார், இந்த உலகத்தை நான் அழிக்க போறேன். யாரை அழிக்க போறேன், இந்த ஜனங்கள். அது எந்த ஜனங்கள் என்று பார்க்கிறோம், ஆதாமுடைய சந்ததியிலிருந்து வந்த ஜனங்கள் தான் இங்கே சொல்லப்படுகிறது. அப்படியானால் பாருங்கள் அந்த ஆதாமுடைய காரியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறேன் என்பதுதான் ஆண்டவருடைய காரியமாக இந்த நாட்கள் இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் நோவாவை தெரிந்து கொள்ளுகிறார். அப்ப நோவாவை தெரிந்து கொண்டதற்கு பின்பாக அவர் சொல்லுகிறார், அந்த ஜனத்தை நான் உருவாக்கினதுக்கு நான் விசனப்படுகிறேன். ஏன்னு சொன்னால் கர்த்தருடைய சத்தத்திற்கு அந்த ஜனங்கள் கீழ்ப்படியவில்லை. இதுதான் முக்கியமான காரியம், வேறு ஒன்றுமே இல்லை. அவங்க இப்போ ஆதாமோ ஏவாளோ அல்லது அந்த அந்த நாட்கள் வாழ்ந்தவங்க விபச்சாரம் செய்தாங்களோ அப்படி செய்தாங்களோ இப்படி செய்தாங்களோ ஒரு காரியமும் இல்லை. ஆனால் முதலாவது தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாம போனது ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக அந்த நாட்கள் இருந்ததை அங்க காணக்கூடியதாக இருக்கிற கத்துடைய பிள்ளைகளை. இப்ப ஆண்டவர் எதற்காக மனுஷனை உருவாக்கினான்னு சொன்னால், இவன் என்னுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், இவனோடு நான் பேச வேண்டும், இவனுக்குள்ளே நான் வாசம் செய்ய வேண்டும், இவனோடு நான் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் மனுஷனை உருவாக்கினாரே ஒழிய மற்றும்படி வேற ஒரு காரியமும் இல்லை. இந்த பூமியை இந்த நாட்களை தேவன் உருவாக்கினது மட்டுமல்ல, அந்த பூமி, அதாவது இந்த பூமி அருமையான கத்தோடு ஆதியா 1 முதலாவது 2 வசத்துல பாருங்கள், இந்த பூமி அழிக்கப்பட்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அழிக்கப்பட்டதன் நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னாங்க, அதற்கு முன்பாக ஒரு ஜன கூட்டங்கள் இந்த நாட்களில் இந்த பூமியில இருந்திருக்கிறார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளை, அதன் நிமித்தம் இந்த நாட்களை பாருங்கள், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்து நிமித்தம் பூமி அழிக்கப்பட்டு ஒழுங்கின்மையாய் கிடந்ததுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் குறிப்பிட்ட காலத்தை குறித்து சொல்லப்பட, காலத்தினுடைய எல்லைகள் இந்த நாட்களை சொல்லப்படவில்லை. ஆனாலும் அதே பூமியில தான் இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், ஆண்டவர் மனுஷனை உருவாக்க வேண்டும், மனிதனுடைய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை கொண்டு வந்து செய்த வேளையிலே அந்த இடத்துல பாருங்கள் மறுபடியுமாய் சாத்தான் இறங்கி என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால், மனுஷனுடைய காரியத்தை அவன் வஞ்சிக்கிறான். வஞ்சிக்கிறது மட்டுமல்ல, மனுஷனை அங்கே தேவனை விட்டு பிரிக்கும்படியாக அவனை இந்த நாட்களை வஞ்சித்து என்ன காரியம் செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அவர்கள் அங்கே தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதபடி அங்கே அவர்களுக்கு ஒரு உருமாப்பான காரியத்தை போடுகிறதை பார்க்கிறோம். சாதாரணமா பாருங்க, ஒரு பிள்ளைகள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் பெத்த தகப்பனுக்கு கீழ்ப்படியவில்லைன்னு சொன்னால் தகப்பனுக்கு பயங்கரமான கோபம் வரும். சாதாரணமா பாருங்க என்ன செய்வார், உடனே அடிப்பார், அது மட்டுமல்ல பனிஷ்மெண்ட் கொடுப்பார். நீ அதுல இருந்து உனக்கு அந்த காரியம் இல்லை, இந்த காரியம் இல்லை, அப்படித்தான் இருக்கவனு இப்படித்தான் இருக்கவனு சொல்லி அப்ப ஆண்டவரா இயேசு கிறிஸ்து, அப்பாருங்கள் பிதாவாகிய தேவனும் குமாராய் இயேசு கிறிஸ்துவும் ஆதியிலே இந்த ஆதாம் ஏவாளை படைத்த அந்த நாட்களிலே அவர்கள் கீழ்ப்படியா நிமித்தம் அவர்களை இந்த நாட்களை ஆண்டவர் நாட்களை என்ன சார் அவர்கள் கொடுத்த தண்டனை ஏதோன் தோட்டத்தில இருந்து அவர்களை பலியாலே இந்த நாட்களை அனுப்புகிறார். அதாவது ஏதோன் தோட்டம் எதை குறிக்கிறது? தேவனுடைய சமூகத்தை குறிக்கிறதை பார்க்கிறோம். ரொம்ப கவனமாக கேளுங்க, அருமையான கத்துடைய தேவனோடு நாங்கள் இடப்படுகிற இடம்தான் அந்த ஏதோன் தோட்டம். பாடுங்கள், பாடல் கூட இந்த நாட்களை இருக்குது, ஏதோன் தோட்டு உறவோ உறவு இந்த நாட்களை வர வேண்டுமாண்டவர் என்று சொல்லி அருமையான கத்துடைய பிள்ளைகளை. சாரி, இந்த ஏதோன் தோட்டத்தினுடைய காரியத்தை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அந்த இடத்திலே தேவனுடைய பிரசன்னம் இருந்தது, தேவனுடைய மகிமை இருந்தது, தேவனுடைய வல்லமை இருந்தது, தேவனுடைய காரியங்கள் எல்லாம் அந்த நாட்கள் அந்த ஏதோன் தோட்டத்திலே இருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் ஒரு சம்பவத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அந்த ஏதோன் தோட்டத்திலே பாருங்கள், இவர்களை அவன் எப்படி என்ன வழியிலே வஞ்சிக்கலாம் சொல்லி சொல்லி பார்த்தால் என்ன செய்தான் உடனே அவன் அந்த இடத்துல பார்த்தா அந்த நாட்கள்லே இவர்களுக்கு ஒரே ஒரு காரியம், அந்த நாட்கள்லே இவர்கள் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கூடாதபடி கீழ்ப்படியாதபடி இவர்களுக்கு அந்த வஞ்சகத்தின் ஆவியை இந்த நாட்களை விடுவோம்னு சொல்லி அவன் அந்த காரியத்தை செய்தான். அந்த நிமித்தம் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அதாவது ஆதாமும் ஏவாளும் வஞ்சிக்கப்பட்டார்கள். வேறு ஒருதரும் இல்லையா, ரெண்டு பேர் தான் நிற்கிறேன். மூன்றாவதால் ஆண்டவராகி கத்திருந்த நாட்களை அங்கே என்ன செய்யற, ஏன் தோட்டத்தில் திருத்துவ தேவனா இந்த நாட்களை அந்த இடத்துல அவர் உலாவி கொண்டிருக்கிறார். இந்த மனுஷனும் அந்த அந்த வேறுக்கு அங்கே கொடுக்கப்பட்ட துணையாளரும் இந்த நாட்கள் துணையாளியும் இந்த நாட்கள் என்ன செய்கிறார், இருவரும் மூவருமா இந்த நாட்கள் உலாவி கொண்டிருக்கிறதை பார்க்கும். இந்த சந்தர்ப்பத்தை எடுத்து பாருங்க, அழகாக இருந்தது ஏதோ தோட்டத்திலே காரியங்கள். இவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே கேட்டு இப்படியான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்து விட்டார். நீ வாப்பா ஆதாமே, நீ தான் இந்த மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ எல்லாத்துக்கும் நீ இந்த பேரளை வை இந்த நாட்களை, அது உன்னுடைய பொறுப்பு தான். ஏனென்றால் உனக்காகத்தான் நான் இந்த நாட்களை இந்த காரியத்தை நான் உருவாக்கினேன். உன்னை உருவாக்கி உன் மூலமா இந்த காரியங்கள் செயல்பட வேண்டும் என்பதற்காக உனக்குரிய காரியம் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார், அவனிடத்திலே முழு பொறுப்பையும் கொடுத்தார். இந்த பொறுப்புகள் எல்லாவற்றையும் கொடுக்கிற வழியிலே பாருங்கள், அருமையான கத்தோட பிள்ளைகளே, சத்ருவானவன் எல்லாவற்றையும் இந்த நாட்களே கவனித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய காரியம் இந்த நாட்களிலே கவனிப்பான். நமக்கு தேவன் தருகிற அபிஷேகத்தை கவனிப்பான், நமக்கு தேவன் தருகிற வரங்களை கவனிப்பான். ஆனால் பாருங்கள், அந்த வரங்களை கவனிச்சு கொண்டிருந்துட்டு அந்த வரங்கள்ல இருந்து நாங்கள் இந்த நாட்களே விழுத்தப்பட வேணுமா இருந்தால் அந்த நாட்கள் என்ன செய்வான், ஊழியக்காரர்களை பாவம் செய்யும்படியாக தூண்டுவான். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏதோ ஒரு வழியில இந்த நாட்களை பாவம் செய்து அவர்கள் இந்த நாட்கள் அங்கே தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகும்படியாக அவன் தந்திரமான காரியங்களை இந்த நாட்களை செய்வான். இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் விழுந்தது காரியம் இந்த நாட்களை பாருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்தவர்கள் பாலியல் இச்சையிலே தான் விழுந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தை விட்டு இழந்து போயிருக்கிறார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகள், நீங்க எந்த இடத்துல பாருங்கள் இந்த நாட்களே, முதலாவது பாருங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள், இரண்டாவதாக பண ஆசை, ஆசையிலே பணத்திலே இந்த நாட்களை விழுந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், தேவனுடைய சமூகத்தை இந்த நாட்களை விட்டு விலகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பொருளாசை தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எபேசியர்ல சொல்லப்படுது. அப்படியானால் பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள் இதே காரியம்தான் இந்த இடத்திலே நடக்கிறது. நடந்தது நிமித்தம் என்ன, கீழ்ப்படியாமையின ஒரு சின்ன தவறு நிமித்தம் ஆண்டவர் அவர்களை வெளியிலே தூக்கி எறிகிறது மட்டுமல்ல, தன்னுடைய மகிமையை இந்த நாட்களை விட்டு பிரித்து அவர்களை இந்த நாட்களே மாம்சத்துக்களை போங்கொண்ட விதமாக தள்ளி விடுகிறதை பார்க்கும். ஏனென்றால் அவர்களுக்குள்ளே மாம்சத்தின் கிரியைகள் செயல்படுகிறதை பார்க்கும். அப்ப மாம்சத்தினுடைய கிரியைகள் வருமா இருந்தால் பிசாசானவனுக்கு என்ன காரியம்னு சொன்னால் அவனுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அந்த மாம்சத்திலேயே நான் போய் இந்த நாட்களிலே ஆளுக செய்யலாம் என்று. இன்றைக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளை ஒரு ரகசியத்தை நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவியோடு இந்த நாட்களிலே ஆவியோடு முன்போடு நடப்பீங்களா இருந்தால் உங்களை பிசாசு டச் பண்ண மாட்டான், சுத்தி கொண்டே திரிவான் ஒளியை டச் பண்ண மாட்டான். இப்ப யோவுக்கு என்ன நடந்தது, யோவுல குறித்து நீங்க யோவு அதிகாரத்தை எடுத்து வாச்சு பாருங்கள், யோவு கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஐயா. அப்படியானால் அவனுக்குள்ள அந்த ஆவிக்குரிய காரியம் யோவு பக்தனுக்குள்ளே இருக்குது. அதான் ஆண்டவரே கூட சாட்சி சொல்லுகிறார். ஏன்னு சொல்லி சொன்னால் யோவுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்திருக்கும் என்று சொல்லி ஏதாவது கொண்டாட்டங்களுக்கு போயிட்டு அவர்களுக்கு என்ன செய்வார்னு சொன்னால் பலியிடுவார், அவர் சுத்திகரிப்பார். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அதாவது இன்னும் கொண்டாட்டங்கள் அப்படியான காரியங்களுக்கு போய் வந்த பிறகு அப்படியானால் அதனுடைய காரியம் என்ன, கத்தருக்கு பயந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் அதா என்று சொல்லிய நோக்கத்துல தான் ஜோபு நாட்களை வாழ்ந்து கொண்ட மனுஷன். ஆனால் இதுவரைக்கும் ஜோபு நாட்களை கத்தரை சந்திக்கவில்லை. ரொம்ப கவனமா பாருங்க, ஆதாம் சந்தித்தார் ஆனால் ஜோவோ சந்திக்கவில்லை. அருமையான கத்தோடைய பிள்ளைகளை, ஆதாமோடு கத்தர் ஏதோ தோட்டத்தில் உலாவினார், ஜோவோடு இந்த நாட்களை அவர் பேசிக்கொண்டே இருந்தார், அதாவது சத்தமா இந்த நாட்களை பேசிக்கொண்டே இருந்தார், நோவாவோடு பேசினது விதமாக அந்த நாட்களே அப்படியாக சந்திக்கவில்லை. அதனாலதான் பாருங்கள் ஜோவு இந்த நாட்களை தன்னுடைய பிள்ளைகளை செம்மையாக இந்த நாட்களை வளர்த்தார். அருமையான கத்தோடைய பிள்ளைகளை, ஆனாலும் பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிற மனுபுத்திரன் அந்த இடத்துல பாருங்கள், இந்த இவன் அதாவது பிசாசானவன் தேவனுடைய சன்னிதானத்திலே போய் இந்த நாட்களை நிக்கிற வழியில் சொல்லுகிறார். அதாவது என்னவென்று சொன்னார், என் தாசனாகிய யோவை நீ கவனித்தாயா, சன்மார்க்கனும் உத்தமனும் நீதிமானுமா அந்த நாட்களை இருக்கான்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற வழியிலே அவன் அதுக்கு பிறகுதான் அந்த நாட்களை என்ன செய்யறான், எல்லாவற்றையும் நான் கவனிச்சிருக்கிறேன், ஆனா நீர் ஒரு காரியம் செய்து வச்சிருக்கிறீரே, அவனை சூழ்ந்து ஒரு வேலி ஒன்று போட்டு வைத்திருக்கிறீர். அந்த வேலி என்னத்தை குறிக்கிறதுன்னு சொன்னால், தேவன் நம்ம கொடுத்திருக்கிற அபிஷேகம் ஐயா, அதான் அந்த வேலி. தேவன் தன்னுடைய பிள்ளைகள் உண்மையா தேடுற தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய அபிஷேகம் இந்த நாட்கள் எந்த இடத்திலும் எந்த வேலையிலும் மூடிக்கொள்ளும், எந்த சத்ருவும் தொட முடியாதபடி இந்த நாட்களை மூடிக்கொள்ளும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப அந்த அபிஷேகத்துக்குள்ளதான் இந்த நாட்கள் ஏதோ தோட்டத்திலே வாழ்ந்த அந்த அதாவது ஆதாம், ஆதாமுடைய காரியத்தை பார்க்கிற வேலையிலே அந்த ஆதாம் இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்கிறான்னு சொன்னால், பிசாசுடைய அந்த வஞ்சகத்துக்குள்ளே மாறுகிற வேலையிலே அந்த அபிஷேகம் அங்கே அவனுக்குள்ளே உடைக்கப்படுகிறத பார்க்கிறோம். உடைக்கப்படுகிற வேலையிலே தேவன் அந்த பிரசன்னத்தில இருந்து அபிஷேகத்தில இருந்து ஆதாமை தள்ளி ஏதோ தோட்டத்துக்கு வெளியான இந்த நாட்களை போல, அப்படியானால் இந்த நாட்களே அபிஷேகத்தில இருந்து தூக்கி எறியப்படுகிறதை பார்க்கிறோம். சவுல் ராஜாவுடைய காரியத்தை எடுத்து பாருங்க, சவுல் ராஜாவுடைய காரியத்தை எடுத்து பார்க்கிற வேலையிலே இந்த வேதம் சொல்றது பாருங்க, சாமுவேல் புத்தகத்திலே பாருங்கள் எப்படியான்னு சொல்லி சொன்னால், அங்கே ஆண்டவருக்காக அந்த நாட்களை பாருங்கள், பயத்தோடு இருந்த மனுஷன் தான் இல்லை என்று இல்லை, அருமையான கத்துடைய பிள்ளைகள். இப்படியாக இருந்த வேலையில தேவன் அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக அபிஷேகம் பண்ணப்பட்டது நிமித்தம் இந்த நாட்களே அவனுக்குள்ளே ஒரு பெருமை வந்து விட்டது. அந்த பெருமையை நிமித்தம் இந்த நாட்களை பாருங்கள், தனக்கு தனக்குன்னு சொல்லி இந்த நாட்களை ஜெய கம்பத்தை இந்த நாட்களை நாட்டி கொண்டு வந்தான். அது மட்டுமல்ல அந்த நாட்களை பாருங்கள், தீர்க்கதரிசி வருவதற்கு முன்பாக அதாவது ஆசாரியர் செய்ய வேண்டிய காரியத்தை தான் இந்த நாட்களை செய்த வேலையிலே தான் அங்கே கத்தராலே விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே இந்த நாட்களை வருகிறது. ஏனென்னு சொன்னா அருமையான கத்துடைய கீழ்ப்படிவில்லாத தன்மை, சவுல் செய்த பெரிய காரியம் இல்லை, கீழ்ப்படிவில்லா தன்மை நிமித்தம் அங்கே கத்தரால் விடப்பட்ட ஒரு அசுத்தாவி இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அந்த நேரத்திலிருந்து தாவீதுக்குள்ளே என்ன செய்யறான், ஆண்டவுடைய ஆவியானவருடைய கிரிகள் இந்த நாட்களை நடக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள் இவ்வாறு இதன் நிமித்தம் இந்த நாட்களை என்ன செய்யணும்னு சொன்னால், சவுல் எரிச்சல் அடைந்து அங்கே தாவீது காணுகிற வழியில தாவீதை கொல்லும்படியாக இந்த நாட்களை அநேக தரம் இந்த நாட்களை செயல்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள் இதான் நடந்த காரியம், வேறு ஒன்றுமே இல்லை. ஆனா கடைசியாக பாருங்கள் என்ன நடக்கணும்னு சொன்னா, பரிதாபமான மரணம் என்னன்னு சொன்னா மாமிசத்துக்குரிய மரணத்துக்குள்ளே இந்த நாட்களை கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், இதான் காரியம் என்ன ஒன்று சொல்லி சொன்னா, அருமையான கத்துடைய பிள்ளைகளே அங்கே சவுலினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வழியிலே கிட்டத்தட்ட இந்த நாட்களே அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர் மிஞ்சி போனால் இந்த நாட்களில் ஒரு 10 ஆண்டோ 4 ஆண்டோ இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஆண்டவரோடு இந்த நாட்களில் இருந்திருக்கிறோம். மிகுதி 39 ஆண்டுகளும் இந்த நாட்களில் எப்படியாக இருந்தார்னு சொன்னால், மாம்சத்திலே தான் இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டு வந்தார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதனாலே தான் அவர் கோலியாத்தை மேற்கொள்ள முடியாமல் போய்விட்டது. இன்னும் அநேக யுத்தத்திலே இந்த நாட்களை போய் இந்த நாட்களில் தோல்வியடைய வேண்டிய நிலைமைக்குள்ளே இந்த நாட்களை வருகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகளை முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்கள். ஆனால் பாருங்கள், அவர் அந்த ஆவியானவருடைய தன்மை எடுக்கப்பட்டதை இந்த நாட்களை அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் தாவீதை கண்டா இந்த நாட்களை அவருக்கு அங்கு ஒரு பயங்கரமான ஆத்திரம் இந்த நாட்களை வரும். மறுமையான கத்துடைய பிள்ளைகள் அப்ப அதே விதமாகத்தான் இன்றைக்கு பாருங்கள், இங்கே ஏதோன் தோட்டத்தினுடைய உறவை ஆண்டவர் இந்த நாட்களிலே ஆதாமுக்கும் மேவாளுக்கும் துண்டிச்சு விடுகிறார். அப்போ எப்படி இருந்தார்கள், ஆராதிச்சு கொண்டிருந்தார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே பலியிட்டு கொண்டிருந்தார்கள், இப்படியான காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்பாகத்தான் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே நோவா மூலமா இந்த நாட்களை என்ன பாருங்கள், அது குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பாக நோவாவுடைய காலம் வருகிற வழியிலே அந்த முன்னிருந்த அந்த அவ்வளவு சந்ததி இந்த நாட்களை என்ன செய்யப்படுது, அழிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோட பிள்ளைகளே அந்த அவர்கள் பாவிச்ச காரியங்கள் மிருகங்களா இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலும் சரி இந்த நாட்களை பாருங்க அழிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாகத்தான் தேவன் இந்த நாட்களை மிகுதி காரியங்களை உருவாக்குறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்க இங்கே சொல்லப்படுகிறது, இந்த இடத்திலே பாருங்கள் இந்த நாட்கள் இவர்கள் இந்த நாட்களை எப்படியாவது அந்த பழைய முறையின்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த நாட்களை என்ன செய்தார்கள், பலியிட்டார்கள் சொல்லி சொல்லி பார்க்கிற வேலையிலேயே ஆதி எண்ணாகமத்திலே அதிகாரம் 28-29 நான் வாசித்த பிரகாரம் இந்த நாட்களை பாருங்கள் எப்படியாக தேவன் அந்த பலியிடும்படியாக சொல்லுகிறார் சொல்லி சொன்னார். 7 ஆட்டுக்குட்டிகள் ஒவ்வொன்றாக 10 1/10 இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்க, அப்படின்னு சொன்னால் பரிபூர்ணமான ஒரு பலிபீட பலியை நீங்கள் செலுத்த வேண்டும். என்ன பலி, மிருகங்களுடைய பலிகளை இந்த நாட்களை செலுத்த வேண்டும். ஆனால் இது பழைய ஏற்பாட்டுக்குரிய காரியமாக இந்த நாட்களில் இருக்குது. பாருங்கள் இந்த முறையை பார்க்கிற வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் அதாவது இயேசு சிலுவையிலே இந்த நாட்களில் செலுத்திய பலி அங்கே நிறைவேறி விட்டது என்பதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள் இப்ப இங்கே இந்த இடத்திலே பாருங்கள் இந்த நாட்களை எப்படி என்று சொல்லி சொன்னா பாருங்கள், இந்த அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே இவர்கள் எப்படியாக அந்த நாட்களை இந்த பாவ நிவிர்த்தி செய்யும்படியாக ஒரு வெள்ளாட்டு கடாவை இந்த நாட்களில் செலுத்துவீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை 30வது வசனத்திலே பார்க்கிறோம். அப்ப அந்த வெள்ளாட்டு கடா என்று சொல்ல காரியம் எதை குறிக்கிறது, ஆண்டவர் வாலிப வயதிலே என்ன செய்கிறார், அடிக்கப்படுகிறார். இதுதான் புதிய ஏற்பாட்டுக்குரிய காரியம். பழைய ஏற்பாட்டிலே அந்த வெள்ளாட்டு கடாவை இந்த நாட்களை பலி செலுத்தினார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வெள்ளாட்டு கடாவை போல அந்த நாட்களே வந்து தன்னைத்தானே இந்த நாட்களை ஒப்பு கொடுத்தார் என்பதைதான் சொல்லப்படும். அப்ப பாருங்கள், அந்த பலி நிறைவேறி விட்டது அப்படி என்று சொன்னால், எனவே இனிமேல் இந்த நாட்களிலே கிறிஸ்து இந்த நாட்களிலே என்ன செய்ய வேண்டும், கிறிஸ்தவ தொழுகை அல்லது வழிபாட்டில் இரத்தம் சிந்துதல் இடம்பெற தேவையில்லை. இனி வந்து நாங்கள் பலியிட வேண்டிய அவசியம் இல்லை தொழுகையிலே, அதாவது ஆராதிக்கிற வேளையிலே எப்படியா ரத்தம் சிந்துற காரியம் இல்லை என்பதை குறித்து சொல்லப்படுது. எபிரேயர்களது நிருபத்திலே 9 நாங்கள் பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுங்கள், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் ஆக்கத்திலே பார்க்கிற வேளையிலே, எபிரேயர் 9 நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இந்த 9 பார்க்கிற வேளையிலே 1 வாசிக்கின்றேன், அன்றியும் முதலாவது உடன்படிக்கையானது ஆராதனை கேட்ட முறையின்படி முறைக்கும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலம் உடையதா இருந்தது. அப்ப முதலாவது உடன்படிக்கை, அதாவது உடன்படிக்கை, தேவோட உடன்படிக்கை எப்படியாக இருக்கிறதாம், அங்கே ஆராதனை கேட்ட முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமுமாக நாங்கள் இருந்ததாம்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். இதான் நடந்த காரியம் வரும் எனக்கு தோப்பு. அப்ப ஆராதனைக்குரிய காரியங்கள் அந்த இடத்துல இருக்கிறத இங்க வேர்ஷிப்பை குறித்து நாங்கள் சொல்லப்படுறது. ஏனெனில் ஒரு கூடாரம் உண்டாயிருந்தது, அதில் அதாவது முந்தின பாகத்திலே குத்துவிளக்கு மேசை தேவ சமூக தப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும் 2 திரைக்கு உள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன் தகட்டினால் செய்யப்பட்ட தூப கலசம் முழுவதும் பொற்றகடுகள் அதாவது பொருத்தப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்டிருந்தது, பொற்பாத்திரமும் ஆரோனுடைய துளித்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமை உள்ள கேருவீன்கள் வைக்கப்பட்டிருந்தன. கிருபாசனத்தை நிழலிட்டிருந்த

முடியாது. அயன் சொல்லிச்சுன்னா அது வந்து, அது வந்து பரிசுத்த இடம், தேவனுடைய பரிசுத்த பிரசன்னம் தங்குகிற இடமாக அந்த நாட்களை இருக்கிறத எங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அந்த இடத்துக்கு போறோம்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்கு என்ன வேண்டும்? பரிசுத்தம் வேண்டும் என்பதைத்தான் இந்த நாட்களை சொல்லப்படுது. பாருங்கள், இங்கே இந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே அங்கே எப்படி சொன்னால், இரண்டாம் கூடாரத்தில் பிரதான ஆசாரியர் வருஷத்திற்கு ஒரு தரம் தான் இந்த நாட்களே எப்படி பிரவேசிப்பார், இரத்தத்தோடு பிரவேசித்து அந்த இரத்தத்தை இந்த நாட்களே தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் தப்பிதவங்களுக்காகவும் செலுத்துவார். இதுதான் இரண்டாவது கூடாரம். இப்ப வந்து அந்த இரண்டாவது கூடாரம் இந்த நாட்களே நமக்கு இல்லை ஐயா, நம்ம கவனமாக கருங்க. ஏன்னு சொல்லி சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கல்வாரியில அடிக்கப்பட்டு சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தி அவர் ஜீவனை விடுகிற வழியில் திரைச்சியில கிழிக்கப்பட்டதோ, நாங்கள் இன்றைக்கு தைரியமாக கிருவாசன தண்டையிலே செல்ல முடியும். அப்படி ஆனால் அந்த இரண்டாவது இடத்துக்கு நாங்கள் தைரியமாக போகலாம். என்ன பாவங்களோ எப்படியான காரியங்கள் இருந்தாலும் நாங்கள் போகலாம். ஏன்னு சொல்லி சொன்னால், அங்கே இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் அந்த இடத்துல நிற்கும். அப்போ அந்த இடத்துல பிதாவானவர் வந்து இந்த நாட்களே இவரை தண்டிக்க வேண்டும் சொல்லி சொன்னால், உடனே ஆண்டவர் சொல்வார், இவனுக்காக தான் அப்பா பிதாவை நான் ரத்தம் சிந்தினான், அதனாலே மன்னிச்சு விடுங்கன்னு சொன்னா உடனே ஆண்டவர் பிதாவாகிய தேவன் சரி என்று சொல்லிவிட்டு போயிடுவார். அப்ப என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து ரத்தம் எனக்கும் உங்களுக்கு முன்னால் நிக்குது என்பதை முதலாவது அறிந்திருக்க வேண்டும். ஒன்றியோவான் ஒன்று சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நீக்கி சுத்திகரிக்கும் சொல்லு. அப்படி ஆனால் அந்த ரத்தம் அந்த நாட்களை நமக்கு முன்பாக அந்த நாட்கள் இருக்க. பாருங்கள், அந்த கூடாரத்தை குறித்து சொல்லப்படுகிறது, இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையா இருக்கிற அதற்கேற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்வருடைய மனச்சாட்சியை இந்த நாட்களே பூர்ணப்படுத்த கூடாதவைகளாகும். இவைகள் அங்கே சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நாடோறும் கட்டளையிட்ட போஜன பானங்களும் பலவிதமான ஸ்நானங்களும் சரீரத்துக்கு ஏற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறு அல்ல என்பதை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். எப்படி என்று சொல்லி சொன்னால், இப்படியாக இந்த இடத்துல சொல்ல பாருங்கள், இந்த 18வது வசனத்தில் வாசிக்கிறேன், இங்கே சொல்லப்படுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அந்த முதலாவது உடன்படிக்கை ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டி பண்ணப்படவில்லை. அப்ப முதலாவது உடன்படிக்கை எப்படியாக இருந்து ரத்தம் இல்லாதபடி அந்த காரியம் செய்யவில்லை. ஆனால் ஏற்கனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பலியானது நிமித்தம் அங்கே நீ இந்த நாட்களே மறுபடியுமா இந்த பலியை செய்யவோ மறுபடியுமா இந்த பலியை செலுத்தவோ அந்த நாட்களே அவர்கள் தேவையில்லை. ஏனென்றால் எல்லாவற்றையும் ஆண்டவர் சொன்னார். அந்த நாட்களை பாருங்கள், சிலுவையில தொங்குகிற வழியிலே எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து இந்த நாட்களே ஜீவனை விட்டார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால், கிறிஸ்து ராஜா ராப்போஜனத்திலே அங்கே எப்படியா சொல்லப்படுகிறது, அங்கே பரிசுத்த பந்தியிலே மூலமாய் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு கிறிஸ்துவின் என்றென்றைக்கும் உள்ள ஒரே பலியாகவும் அங்கே நினைவு கூறும்படி அங்கு செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 11 பார்க்கிற வேளையிலே எப்படியாக அந்த, அதாவது இதை என்னுடைய வருகை நினைவாக செய்யுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையின் இரத்தமாக அந்த நாட்களை இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லி இந்த நாட்களை அந்த இடத்திலே காரியங்களை செயல்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப தொடர்ச்சியாக அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே தேவனுக்கு சோத்திரம், அந்த தேவனுக்கு சோத்திர பலி செலுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்பது என்று இந்த நாட்களே அதற்கு இந்த நாட்களே அறிவுறுத்தப்படுகிறது. அது எப்படி என்று சொன்னால், அவருடைய நாமத்தை அறிக்கையிடும் அங்கே உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலி என்னும் இந்த நாட்களே கனிகள் மூலமாய் இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களே செய்யப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு சகோதர சரிகளை. அப்ப பாருங்கள், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகள் மூலமாய் இந்த நாட்களே அங்கே நாங்கள் தேவனுக்கு மகிமையை செலுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபிரேயர்கள் நிருபம் 13வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே 15வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்றால், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு அங்கே செலுத்தக்கூடும். யார் மூலமாய்? ஆண்டவர் மூலமாய். என்னடா பாருங்க, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு ஜெபம் எடுக்கிற வேளையில எப்படி எடுக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜபம் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே என்று சொல்லித்தான் ஜபத்தை முடிக்கிறோம். அந்த காரியம் எப்படியா ஜபம் எடுக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அப்படி என்றால் ஆண்டவராய் இயேசு த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட், அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய்த்தான் பிதாவுடைய சன்னிதானத்திலே நம்முடைய ஜபங்கள் இந்த நாட்களிலே கேட்கப்படுகிறதை ஒழிய மற்றும்படி இந்த நாட்களிலே நம்முடைய ஜபங்கள் அங்கே பிதாவிடத்தில் டைரக்டா போக முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய்த்தான் அந்த ஜபங்கள் அங்கே பாஸ் பண்ணப்படுகிறது, அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னு சொன்ன அதனாலதான் இன்றைக்கு நாங்கள் எதை கேட்கிறோமோ அவருடைய நாமத்தினாலே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால் எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிற வேளையிலே அதை தேவந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே வாய்க்க பண்ணி தருகிறார் என்பதை

0: அன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப மேலும் ஆராதனையிலே நமது சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமாக ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கும். அப்ப ஆராதனையின் மூலமா இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சரீரங்கள், அதைத்தான் ரோமர்கள் நிறுவனம் 12 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அப்படி இருக்க சகோதரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்த தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இப்ப ஆராதனை வேர்ஷிப் என்று சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படியாக அந்த வேர்ஷிப்பை செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால், அங்கே தேவனுக்கு பிரியமாக ஜீவ பலியாக அந்த நாட்களை இருக்க வேண்டுமாம் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள், அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னது, ஆங்கில வேதாமத்தில் சொல்லப்படுகிறது, திஸ் இஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஆக்ட் ஆஃப் வேர்ஷிப் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். எப்படி என்று சொல்லி சொன்னால், தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் செய்யப்படுகிற காரியம் இதுதான் அந்த உண்மையான ஆவிக்குரிய ஆராதனை என்பதை தான் இங்கே சொல்லப்படுகிறது. இப்ப பாருங்கள், தமிழ் வேதாமத்தில் சொல்லப்படுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இதுவே புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அங்கே ஆங்கில வேதாமத்தில் சொல்லப்படுகிறது ஒரு ஆவிக்குரிய ஆராதனை. அப்போ இதைத்தான் சொல்ல, ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களே பார்க்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய. அப்ப இங்கே தமிழ்ல ஏன் புத்தியுள்ள ஆராதனை செய்யப்படுகிற சொல்லப்படுகிறது சொன்னால், நமக்கு ஒரு தெளிந்த புத்தி இந்த நாட்களில் இருக்க வேண்டும், எப்படியாக ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கு எந்த இடத்துலையும் வந்து கண்டவாட்டுக்கு எந்த மாதிரி நாங்கள் ஆராய்ச்சிட்டு போக முடியாது. கத்தருடைய சமூகத்தில் கத்தருடைய நாமத்தை உயர்த்தி ஆராதிக்க வேண்டுமா இருந்தால் அதற்கு ஒரு காரியம் இருக்க வேண்டும் அருமையான கத்தருடைய. சும்மா வந்து இந்த நாட்களை 4 பாட்டை படிச்சு காரியங்களை செய்துட்டு போறது அப்படி அல்ல. ஆராதனையில ஒரு ஒரு ஒரு இது இருக்க வேண்டும். என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு அபிஷேகம் இருக்க வேண்டும் அருமையான கத்திர. அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக அந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், தேவனை துதித்தல் கிறிஸ்து அங்கே கிறிஸ்தவ வழிபாட்டுக்கு அவசியம் ஒன்றாகும். இஸ்ரவேலர் தேவனை இந்த நாட்களிலே தொழுது கொள்ளும் போதெல்லாம், துதிக்கும் போதெல்லாம் முக்கியமாக அதாவது அம்சமாக அந்த நாட்களில் இருந்தது என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. சங்கீதம் 100 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லு, திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களே, சங்கீத புஸ்தகத்துக்கு இந்த நாட்களே திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. நாங்கள் சங்கீத புஸ்தகத்துக்கு எடுத்து சங்கீதம் 100 அதிகாரத்துக்குள் இந்த நாட்களை எடுக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறது. 4 வசனம் சொல்லுகிறது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அப்ப பாருங்க, என்டர் ஹிஸ் கேட் தேங்க்ஸ் கிவிங், அருமையான கர்த்தருடைய பிள்ளை. அப்ப நம்முடைய இருதயம் இந்த நாட்களிலே நன்றி உள்ள இருதயமாக, நன்றியால இந்த நாட்களில் நிறைந்திருக்க வேண்டும். அதைத்தான் சொல்லப்படுகிறது, அவர் வாசல்களில் துதியோடும், நன்றி உள்ளவர்களா அவருடைய வாசல் துதியோடும், அவர் பிரவாரங்களிலே புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதியுங்கள். ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் சொல்கிறது, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் உள்ளது என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் நாங்கள் அவர் ஜனமும் அவருடைய மேய்ச்சல் ஆடுகளமா இருக்கிறோம். அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய மேய்ப்பனுக்கு ஒரு கனத்தை கொடுக்க வேண்டும், நம்முடைய மேய்ப்பனுக்கு ஒரு மரியாதையை கொடுக்க வேண்டும். நம்முடைய மேய்ப்பனை இந்த நாட்களே நாங்கள் இந்த நாட்களே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்று ஆண்டவர் ஏன் சொன்னார் என்று சொல்லி சொன்னால், ஆண்டவருடைய சத்தத்திற்கு அந்த ஆடுகள் இந்த நாட்களிலே, ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் செவி கொடுப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கீழ்ப்படிவார்கள், செவி கொடுப்பார்கள் என்று தான் கொடுத்த இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இங்கே சங்கீதம் 106 அதிகாரத்திலே 1 வசனத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படி ஆக சொல்லுகிறோம். திருப்பிக் கொள்வோம் சங்கீதம் 106 அதிகாரத்துக்கு. அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிற காரியத்தை பார்ப்போம். 1 வசனம் சொல்லுகிறது எப்படி என்றால், அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, அங்கே சொல்லப்படுகிறது கர்த்தரை துதியுங்க. அப்ப தாவீதினுடைய காரியத்தை எடுத்து பாருங்கள், அவர் சொல்லுகிறார் கர்த்தரை துதியுங்கள், அவர் எப்படிப்பட்டவர், அவர் நல்லவர் அப்பா, அது மட்டுமல்ல அவருடைய கிருபை இந்த நாட்களிலே என்றும் உள்ளது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அதை விட மேலாக இருக்கிறதாம் அவருடைய கிருபை. அப்படியானால் அந்த கிருபை பொருந்தின தேவனை இந்த நாட்களை துதிக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள், இங்கே வேதம் இப்படியாக இந்த சங்கீத புஸ்தகத்தில் இந்த நாட்களே அநேக காரியங்கள் இந்த நாட்களில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. பாருங்கள், சங்கீதம் 111 அதிகாரம் சொல்லப்படுகிறது, அல்லேலூயா 1 வசனம், செம்மையானவர்களுடைய சங்கத்திலே சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். அப்ப பாருங்கள், முழு இருதயத்தோடு, ஹோல் ஹார்ட் அருமையான கத்துடைய பிள்ளைகளை, சும்மா வந்து ஆராதிச்சுட்டு போறதல்ல, முழு இருதயத்தோடும், அதாவது உள்ளான மனுஷனுக்குள்ள இருந்து, அதாவது எங்களுடைய உள்ளான இருதயத்தில இருந்து நாட்கள் அந்த துதி வர வேணும் அருமையான கத்தோட போஷி, சும்மா ஓசி பண்றேன் அப்படியாக அந்த நாட்கள். ஏனென்றால் கத்தரின் செய்கள், வேதம் சொல்கிறது பாருங்கள், கத்தரின் செய்களையும் அவர் பெரியவை செய்கள் பெரியவைகளும் அவை அவைகள் அந்த நாட்களை பிரியப்பட எல்லாராலும் அங்கே ஆராயப்படத்தக்கதுமா இந்த நாட்களை இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களை ஆராதிக்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்படியானால் பாருங்கள், அங்கே தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய காரியத்தை குறித்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், முழு இருதயத்தோடு இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்பதைத்தான் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. பாருங்கள் அப்படி என்று சொல்லி சொன்னா பாருங்கள், இங்கே வேதம் சொல்ற சங்கீதம் 113 அல்லேலூயா, கத்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கத்தருடைய நாமத்தை துதியுங்கள். அப்ப கத்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், அவரை துதிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நாட்கள். ஏனென்றால் அங்கே வேதம் சொல்லுகிறது, சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் அவருடைய நாமத்தை, கத்தருடைய நாமத்தை துதிக்கப்படுவதாக, கத்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவரும், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலாகவும் இந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளை. அப்படியானால் அந்த ஜீவனுள்ள தேவனை இந்த நாட்களில் துதிக்கும்படியாக அந்த நாட்களில் சொல்லப்படுது. பாருங்கள், ஆதி திருச்சபையிலே தொழுகையிலே இந்த நாட்களை துதித்தல் இந்த நாட்களை இடம்பெற்றது என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற மன கத்தொழிவுகளே. எப்படியாக அந்த ஆதி திருச்சபையிலே இந்த நாட்களை தொழுகையிலே ஆண்டவுடைய காரியம் இடப்பட்டதாம் சொல்லி அப்போ சில 2 இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கினேன் பாருங்கள், 46 வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கினேன் பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய், பாருங்கள் கவனமா பாருங்கள், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடு கவலமில்லாத இருதயத்தோடு இந்த நாட்களை போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லா இடத்திலும் தயவு பெற்றவர்களாய் இருந்தால் ரட்சிக்கப்படுகிறவர்கள். அருமையான கத்தோடு பிள்ளைகளே, அங்கே ரட்சிக்கப்படுகிறவர்களே கத்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டார் என்று சொல்லி சொல்லப்படுது. அப்போ பாருங்கள், இன்றைக்கு என்ன காரியம் என்று சொல்லி சொன்னால், தேவனை அங்கே ஒருமன நாங்கள் துதிக்கிற வேளையிலேயே அந்த இடத்திலே பாருங்கள், தேவ ஜனங்களை இந்த நாட்களே கத்தர் இந்த நாட்களை விடுதலை செய்கிறார். அப்படி இந்த விடுதலை செய்கிற வேளையில் அந்த ஜனங்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் ரட்சிக்கப்படுகிற வேளையிலே அவர்கள் அங்கு சபையிலே வந்து இந்த நாட்களே சேர்ந்து கொள்ளுகிறதை அங்கே பார்க்கிறோம். அப்படியானால் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, கத்தரை துதிக்கிற வேளையிலே தான் இப்ப சுவிசேஷம் சொல்லுகிறது வேற விஷயம், சத்தியத்தை அறிய வேண்டும் இல்லைன்னு நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த துதிக்கிற வேளையிலே அவர்களுக்கு கட்டுக்கள் உடையும் நுகங்கள் உடையும் அப்பொழுது நாட்களிலே மெய்யான ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமையை மகிமையும் இந்த நாட்களிலே அவர்கள் இந்த நாட்களிலே அறிந்து கொள்வார்கள் என்பதைத்தான் இங்கே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகள். பாருங்கள், இங்கே அப்போது நடவடிக்கைகள் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே கத்தருடைய காரியத்தை ஆண்டவர் செய்த காரியத்தை குறித்த நாட்களே சொல்லப்படுகிற வேளையிலே அநேக காரியங்கள் இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகளை. பாருங்கள், இங்கே இந்த இடத்திலே பாருங்கள், அங்கே பவுலும் சீலாவுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே 16 பார்க்கிற வேளையிலே 25 சொல்லுகிறது, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். இப்ப பாருங்கள், முதலாவது சின்ன குட்டி ஜெபத்தை போட்டாங்க, அதுக்கு பிறகு தேவனை துதித்து பாடுகள். காவலிலே வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரம் அசையும்படியாக பூமி மிகவும் வந்தது, உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுக்களும் கலண்டு போயிட்டு. அருமையான கத்தோடைய பிள்ளைகளே, நீங்க யாரா இருந்தாலும் இன்றைக்கு நான் சொல்லுற காரியம், உன்னுடைய குடும்பத்துல பிரச்சனை இருக்கா, உனக்குள்ள பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனை தீர வேணுமா இருந்தால் நீ செய்ய வேண்டிய காரியம் ஆண்டோட துதி. நீ துதிக்கிற வேளையிலே காதோஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற கத்தருடைய சத்தம் இந்த நாட்கள்ல உன்னுடைய பிரச்சனைகளை அதிர பண்ணுவார். அருமையான கத்தருடைய பிள்ளைகளே, உன்னுடைய பிரச்சனைகளை இந்த நாட்களை அதிர பண்ணும். பிள்ளைகளுடைய பிரச்சனையா இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனையா இருந்தாலும், சகோதரருடைய பிரச்சனையா இருந்தது சரி, அல்ல வேலை செய்யற இடத்துல உனக்கு எகெயின்ஸ்டா இந்த நாட்களை யாரா வருகிறவளா இருந்தாலும் சரி, அல்ல உன் பண பிரச்சனையா இருந்தாலும் சரி, வீட்டு பிரச்சனை வேலை பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் நீ முதலாவது துதிப்பாயா இருந்தால் கட்டுக்களை அவிழ்த்து முகங்களை உடைச்சு கர்த்தர் இந்த நாட்களிலே வெற்றியை தருவார் என்பதைத்தான் இங்கே இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே பார்க்கிறோம் அருமையான கத்தருடைய. ரோமருக்கு நிறுவனத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே 15 நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுவோம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட ரோமர் 15 நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 15 அங்கே 10 வாசியுங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அதாவது மேலும் புரஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட இந்த நாட்களே கழி கூறுங்கள் என்கிறார். மேலும் புரஜாதிகளே எல்லாரும் கத்தரை துதியுங்கள், அதாவளையில ஜனங்களே எல்லாரும் அவரை புகழ்ந்து அங் புகழுங்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் மேலும் ஈசாயின் பேரும் புரஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமா இருக்கிற ஒருவர் தோன்றுவார், அவரிடத்திலே புரஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அரும பிள்ளைகளே, இன்றைக்கு அவருடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் இன்று வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பவில்லை. இன்றைக்கு கொஞ்சம் பேர் நம்பி இருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு பாருங்கள், அப்படியானா இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவரையே அதாவது ஆதியிலிருந்து அறியாமல் இருந்த புறஜாதிகள் விக்கிரகங்களை மரங்களை தொழுது கொண்டு, மரங்களை சுத்தி சுத்தி தொழுது கொண்டு, கல்லுகளை சுத்தி சுத்தி தொழுது கொண்டு, இந்த நாட்களை விக்கிரகங்களை ஆராதனை செய்து, இந்த நாட்களை விக்கிரகங்களை படைத்து, இப்படியாக ஒளிப்பட்ட அந்த புறஜாதிகள் இன்றைக்கு ஆண்டவரை தொழுது கொண்டு சந்தோஷமாய் அவரை துதித்து கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏன் என்று சொல்லி சொன்னா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, மேலும் புறஜாதிகள் எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே அவரை புகழுங்கள். ஏன் என்று சொன்னால், அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், புறஜாதியராலும் இந்த நாட்களை இரக்கம் மகிமைப்படுகிறார் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லப்படும். ஏனென்றால் புறஜாதிகளை ஆளும்படியாக கர்த்தருடைய கர்த்தர் இந்த நாட்களே இந்த நாட்களே செயல்பட்டார் என்பதை தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர், ஏனென்றால் மேலும் ஈசாயின் பேரும் புறஜாதிகளை புறஜாதியாரை ஆளும்படிக்கும் எழும்புகிறவராகிய ஒருவர் தோன்றுவார், அவர்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். வேறு ஒருவரும் இல்லை, அவர்தான் கர்த்தர், அவர்தான் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் மத்தேயு சுவிசேஷத்தில் இந்த நாட்களை நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடையவர்களே, இன்றைக்கு பாருங்க, ஒரு சில தேசங்கள்ல இந்த நாட்களிலே கிறிஸ்தவர்களை எதிர்க்கிறார்கள். அருமையான கர்த்தருடையவர்களே, கிறிஸ்த ஆண்டவரே இந்த நாட்களே வந்தது உன்ன போல புரஜாதியாக்களுக்கு தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலதான் பாருங்களேன், அவ அப்படிப்பட்டவரே இந்த நாட்களை எதிர்க்கிறேன்னு சொல்லி என்ன காரியம், உனக்கு ஜீவன் தந்த உன்னை விடுவிக்கும்படியாக, உன்னை பரலோகத்துக்கு அழைத்து செல்லும்படியாக, தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே உன்னை பிரவேசிக்கும்படியாக, வாசல்களை ஏற்படுத்தும்படியாக இந்த நாட்களை அவர் இந்த நாட்களை இந்த பூமிக்கு வந்தாரே ஒழிய வேறு ஒரு காரியத்துக்காக வரவில்லை. அவர் தன்னுடைய ஜனத்துக்காக வந்திருந்தா இந்த நாட்களை இஷ்டவேலோடைய கதை முடிஞ்சிருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏதோ வழியில் அந்த ஜனங்களை ரட்சிக்க பண்ணி இந்த நாட்களை காரியத்தை முடிச்சிருக்கிறார். அப்படி அல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், நாட்களிலே எல்லா ஜனங்களும் பாசைக்காரர்கள் அங்கே ரட்சிக்கப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது அந்த நாட்களை பாருங்கள், எந்த ஜனங்களா இருந்தாலும், கருப்பராக இருந்தாலும் சரி, வெள்ளையா இருந்தாலும் சரி, கட்டையா இருந்தாலும் சரி, நெட்டையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த நாட்களிலே எப்படிப்பட்ட ஜனங்களா இருந்தாலும் சரி ரட்சிக்கப்படணும். பாருங்கள், ஆபிரகாமை ஏன் தெரிந்து கொண்டார், விக்கிரக ஆராதனைக்காரனா இருந்த ஆபிரகாமை இந்த நாட்களிலே தேவன் அழைத்தார் ஐயா, ஒரு ஒருவரையும் அழைக்கவில்லை. ஏன் ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களே அதாவது விக்கிரகம் செய்யாதபடி இந்த நாட்களில் இருந்த ஒரு ஜூதரை இந்த நாட்களை அழைத்திருக்கலாமே பாருங்கள். அப்படி அல்ல, ஆபிரகாமை இந்த நாட்களை தேவன் அழைத்ததன் நோக்கம் என்ன, விக்கிரகத்துக்கு பின்னாலே இந்த நாட்களில் பாருங்கள், கல்தேயர்களே இருந்த ஆபிரகாமை இந்த நாட்களை அழைத்து வந்து வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவ வாக்கு தத்தத்தை கொடுத்த தேவன் அப்படி ஆபிரகாமை விடவில்லை, அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி இந்த நாட்களை நடத்துகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்க, அதுதான் ஆண்டவருடைய அழகு என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான அன்பு சோதனை சோதரி, இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே கர்த்தரை இந்த நாட்களிலே துதிக்க வேண்டும் என்பதைத்தான் அங்கே வேதத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப ஆண்டவரை இந்த நாட்களை நாங்கள் துதிக்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே அவருடைய நாமம் இந்த நாட்களில் உயர்த்தப்படுகிறது மட்டுமல்ல, நம்முடைய கட்டுக்கள் இந்த நாட்களிலே அவளும், நம்முடைய நுகங்கள் எல்லாம் இந்த நாட்களில் உடைக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பத்துக்குள்ளே ஒரு விடுதலை இந்த நாட்களை நாங்கள் காணக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இந்த நாட்களிலே தேவனை இந்த நாட்களிலே துதிக்கும் ஒவ்வொரு முக்கிய முறையை இந்த நாட்களிலே சங்கீதக்காரன்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஞான பாட்டினாலும் ஆவிக்குரிய பாடல்களாலும் பாடி இந்த நாட்களிலே அங்கே பழையாட்டை துதித்து பாடினார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். ஒன்று நாளாகவும் 16 அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளவும் என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 நாளாகவும் புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். 1 நாளாகவும் 16 அதிகாரத்தில் இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன். 16 அதிகாரத்திலே 23 வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 23 வசனம் சொல்லுகிறது பாருங்கள், பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். அப்ப தேவனை பாடி இந்த நாட்களே நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளே அவருடைய அதிசயங்களையும் விபரித்து சொல்லுங்கள். ஏனென்றால் கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்பட அங்கே பயப்படத்தக்கவராக்களே அவரே, சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்களே, கத்தரோ வானங்களை உண்டாக்கினார், மகிமையின் கனமும் அங்கே அவர் சமூகத்திலே இருக்கிறது, வல்லமையும் மாட்சியும் அவர் ஸ்தலத்திலே இந்த நாட்களே இருக்கிறது என்பதைத்தான் இந்த வேத வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கணும். அப்படியானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை எப்படியாக இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீத புஸ்தகத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய சமூகத்தை இந்த நாட்களே எப்படியாக இந்த நாட்களை அவரை துதிக்க வேண்டும் என்பதை குறித்து சங்கீதக்காரன் இந்த நாட்களே எப்படியாக எழுதி வைத்திருக்கிறான்னு சொன்னால், சங்கீதம் 95 அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன் பாருங்கள். சங்கீதம் 95 அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், கர்த்தரை கம்பீரமாய் பாடி, 1 நம்முடைய ரட்சணிய கண்மலையை கீர்த்தனம் பண்ண கடவும் பாருங்கள். துதித்தலுடன் அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களினால் அவரை இந்த நாட்களை ஆர்ப்பரிக்க கடவோம். கர்த்தர் மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகா ராஜாவுமாய் இந்த நாட்களே இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது பழைய ஏற்பாட்டிலே நடக்கிற காரியங்கள். இப்ப வேதம் சொல்லுகிறது பாருங்கள், கிறிஸ்து இயேசு கிறிஸ்து பிறந்த போது நாட்களை வான தூதர்கள் சேனைகள் இந்த நாட்களை திரளாய் வந்து இந்த நாட்களை என்ன செய்தார்களாம், அவரை பாடி துதித்தார்களாம். லூக்கா 2:13-14 இந்த நாட்களை வாசிக்கிறோம். அப்ப புதிய ஏற்பாட்டு திருச்சபைகளுக்கு இந்த நாட்களை திருச்சபையும் இந்த நாட்களே ஒரு பாடல் பாடும் அங்கே சமுதாயம் இருந்ததுன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் புத்தகத்தில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வகையிலே அது எப்படியாக இந்த நாட்களை இருந்தது என்பதை குறித்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. 1 கொரிந்தியர் புத்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த 1 கொரிந்தியர் புத்தகத்திலே 14:15 இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்க, நான் வாசிக்கிறேன் சொல்லப்படுகிறது பாருங்கள். இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்னவென்றால், நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். பவுல்கள் சொல்லுகிறார், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதைத்தான் நாங்கள் இந்த நாட்களை அறிந்திருக்க வேண்டும். நாங்கள் ஆவியோடு தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ண வேண்டும், ஆவியோடு இந்த நாட்களை ஆராதிக்க வேண்டும், கருத்தோடு இந்த நாட்களை ஆராதிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இதை சொல்லப்படுகிறது என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுலடிகள் எப்படியாக அந்த நாட்களே அங்கே அதை எப்படியாக ஆண்டவர் இந்த நாட்களை ஆராதித்தார் என்பதைத்தான் தெளிவாக இந்த இடத்திலே பாருங்கள் குருந்து சபைக்கு இந்த நாட்களே வெளிப்படுத்தி இப்படியாக நீங்கள் ஆராதிக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு இந்த நாட்களை கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, கொலோசியரின் புத்தகம் 5 நாங்கள் பார்க்கிற வேளையிலே திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களை பாருங்கள். எபேசியர் புத்தகம் 5 இங்கே வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 5:19 சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிற காரியம், அதாவது சங்கீதங்கள்னாலும் கீர்த்தனங்கள்னாலும் ஞான பாட்டுகள்னாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எபேச சபை எழுதுகிற வேளையிலே அங்கே எப்படியாக எழுதுகிறான்னு சொன்னால், சங்கீதத்தினாலும் கீர்த்தனங்களினாலும் ஞான பாட்டினாலும் இந்த நாட்களை ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடி இந்த நாட்களை கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்திலே இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், எப்படியாக அவரை ஆராதிக்க வேண்டும், எப்படியாக அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களை புதிய ஏற்பாட்டு காலத்திலே இந்த நாட்களை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கொலோசியர் 3 நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவர்கள் எப்படியாக இந்த நாட்களை செய்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தார். கொலோசியர் 3 நாங்கள் பார்க்கிற வேளையிலே 16 வேதம் சொல்லுகிறது இப்படியாக பாருங்கள், அங்கே கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனங்களினாலும் ஞான பாட்டுகள் நான் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடிக்கொண்டு. அவர் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவனை எப்படியாக தொழுக கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய நாமத்தை எப்படியாக மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களே பாருங்கள், இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே தெளிவாக இந்த நாட்களே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இதை குறித்துத்தான் பவுலடிகள் என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால், அங்கே சபைகளுக்கு இந்த நாட்களே, அதாவது எபேசு சபையா இருந்தாலும் சரி கொருந்து சபையா இருந்தாலும் சரி, நீங்கள் இப்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாட்களே வந்து ஆராதிக்க வேண்டும் என்பதைத்தான் குறித்து இந்த நாட்களே அங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இந்த நாட்களை அது மட்டுமல்ல, இந்த நாட்களை பாருங்கள், அங்கே ஆண்டவரை ஆராதிக்கிறது மட்டுமல்ல பாருங்கள், அங்கே மற்றவர்களுக்காக இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும் என்பதையும் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்க. இப்ப யாக்கோபு சொல்லுகிறார் இந்த நாட்களை எப்படி என்று சொன்னால், உங்களை ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவான், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் என்ன செய்ய கடவான், சங்கீதம் பாட கடவான் சொல்லப்படுது. அப்ப சங்கீதத்தினாலே ஆண்டவரை இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், பாடி உயர்த்த வேண்டும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், அவருடைய பிரசாபத்தை இந்த நாட்களை பார்க்க வேண்டும். மரிமான கத்திரங்கள் புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்தவர்கள் இந்த நாட்களை பாடல்கள் அங்கே, அதாவது எப்படி என்று சொல்லி சொன்னால், மனதறிந்து இந்த நாட்களை பாடப்பட்டது. மக்களுக்கு இந்த நாட்களே தெரிந்த மொழியிலே இந்த நாட்களை பாடினார்கள், அல்லது அவர்கள் இந்த நாட்களே ஆவியினாலே இந்த நாட்களே அந்நிய பாசையிலே இந்த நாட்களே பாடினார்கள் என்பதை குறித்து இந்த நாட்கள் சொல்லப்படும். உண்மையிலே அந்நிய பாசையில பாடுகிற பாடு அருமையான கத்திரம் தனிப்பட்ட நம்முடைய ஜெபத்திலே இப்படியாக அந்த அந்நிய பாசையில் இந்த நாட்களை நாங்கள் பாடிக்கொண்டே இந்த நாட்களை இருக்கக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கும் அருமையான கத்துடைய அபிஷேகம் அபரீத விதமாக இந்த நாட்களே இந்த நாட்களே நம்மையில ஊட்டப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கும் அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். இந்த இடத்துல சொல்லப்படுவது பாருங்கள், இங்கே அதாவது இங்கே பவுலடிகள் சொன்ன பிரகாரம் இந்த நாட்களே ஆவியோடும் அதாவது விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன் என்று சொல்லப்படுகிற காரியம் என்ன, அந்நிய பாசையில் இந்த நாட்களே பேசி இந்த நாட்களே தேவனுடைய நாமத்தை பாடி துதித்து கொண்டே இந்த நாட்களே இருக்கிறதை பார்ப்போம். இப்ப எப்படி ஆகணும்னு சொன்னால், நீர் நல்லவர் ஐயா, சர்வ வல்லவர் ஐயா, நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தெய்வம் என்று சொல்லி இந்த நாட்களே அவரை உயர்த்தி இந்த நாட்களை பாடி பாருங்கள். இந்த நாட்களே அப்பொழுது நம்முடைய இருதயத்தில் ஒரு தெய்வீக சமாதானம், தெய்வீக பிரசன்னம் இந்த நாட்களை நம்மை நிரப்புவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அவ இதை குறித்தான் சொல்லப்படுற, எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் இந்த நாட்களே அதாவது பாட்டு பாடுதலையோ அங்கே பொழுதுபோக்காகவோ வேடிக்கையாகவோ கருதவில்லை. அப்படியானு சொன்னால் அதனுடைய காரியம் என்ன, ஆவியோடும் உண்மையோடும் இந்த நாட்களிலே ஒரு ட்ரூ வர்ஷிப் இந்த நாட்களிலே செய்தார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஒரு உண்மையுள்ள ஆராதனை, தேவனுக்கு பிரியமான ஆராதனை இந்த நாட்களை செய்தார்கள். ஒரு வேடிக்கைக்காக இந்த நாட்களே பாடவில்லை, அருமையான கத்துடவில்லை. இன்னைக்கு வந்து வர்ஷிப் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த நாட்களை கேட்டால் இந்த நாட்களை பாருங்கள், சில பேர் அங்கே வரமாட்டாங்க அருமையான கத்துடவில்லை. ஏனென்று சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், இந்த நாட்களே அவருடைய காரியம் அப்படியாக இந்த நாட்களே இருக்குது. முதலாவது தேவனை இந்த நாட்களே ஆராதிக்க வேண்டும், தேவனுடைய நாமத்தை இந்த நாட்களே மகிமைப்படுத்த வேண்டும், தேவனுடைய நாமத்தை இந்த நாட்களை பிரசாபப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த நாட்களை நாங்கள் வருகிற வேளையிலே தான் இந்த நாட்களே தேவன் நம்முடைய தேவர்களை இந்த நாட்களே சந்திக்கிறது மட்டுமல்ல, நமக்கு ஒரு விடுதலை இந்த நாட்களே அங்கே தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் மூன்றாவதாக இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், தேவனை தொழுது கொள்வதில் இன்னுமொரு இந்த நாட்களில் முக்கியமான அம்சம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், ஜெபம் பண்ணும் போது ஆண்டவரின் முகத்தை இந்த நாட்களிலே தரிசிக்க நாடுதல் ஆகும். ஏற்பட்டு பரிசுத்தவான்கள் ஜெபத்தின் மூலமாய் தேவனோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டுக்குரிய காரியத்திலே பார்க்கிற வழியிலே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இப்படியாக இந்த நாட்களே தேவனோடு இந்த நாட்களே ஜெபம் தொடர்பு கொண்டார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆதிகாமம் இந்த நாட்களே அவருடைய முகத்தை எப்படியாக தரிசித்தார் என்று சொல்லி சொல்லி பார்ப்போமா இருந்தால், ஆதிகாமம் 20 இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியிலே பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது 14 இந்த நாட்களை வாருங்கள், அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் அமலேக்கருடைய வீட்டையும் கற்பங்களை எல்லாம் அடைத்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கும். அப்ப இதனுடைய காரியம் என்ன, தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனுஷன் அந்த நாட்களை நிற்க மட்டுமல்ல, அங்கே இந்த நாட்களை பாருங்க, ஆபிரகாம் தேவனாலே அழைக்கப்பட்ட மனுஷனாயிருக்கிறார். ரோமர் 8 எடுத்து பாருங்கள், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அழைக்கப்பட்ட மனுஷனுடைய ஜெபத்தை இந்த நாட்களை தேவன் கேட்டு இந்த நாட்களை பாருங்கள், அங்கே இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஆபிரகாம் தேவனை நோக்கி அங்கே வேண்டிக் கொண்டான், அப்பொழுது தேவன் அமலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரர்களுக்கு குணமாக்கி பிழை பெறும்படிக்கு அனுகிரகம் பண்ணினான். ஜெப மூலமா இந்த நாட்களை என்ன நடக்கிறோம்னு சொல்லி சொன்னால், விண்ணப்பங்கள் இந்த நாட்களை நிறைவேறுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்ப பாருங்கள், எண்ணாகம புத்தகத்தில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியிலே இன்னும் ஒரு காரியத்தை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், எண்ணாகத்தில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்க இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 11 2 சொல்லுகிறது பாருங்கள், அங்கே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், அப்பொழுது ஜனங்கள் மோசேயை நோக்கி கூப்பிட்டார்கள், மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான், உடனே இந்த நாட்களை என்ன செய்தால் அக்கினி அங்கே அவிந்து போயிட்டு நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இப்ப பாருங்கள், அங்கே என்ன காரணம் சொல்லி சொன்னா பாருங்கள், அப்ப தேவன் ஜபத்தை இந்த நாட்களை கேட்டு அந்த இடத்திலே தன்னுடைய நாமத்தை இந்த நாட்களை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஏனென்று சொல்லி சொன்னால், இந்த நாட்களே தேவனுடைய சமூகத்திலே தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்கள் இந்த நாட்களை பாருங்கள், அவருடைய ஜெபம் இந்த நாட்களை கேட்கப்படும். அங்கே நீங்கள் பாருங்கள், அதாவது எலியாவை குறித்து பாருங்கள், அவர் சொல்லுகிறார், நான் தேவனுடைய சமூகத்திலே முன்னுக்கு நிற்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அதனாலதான் அவருடைய ஜெபத்தை கேட்டு தேவன் என்ன செய்தார், மழையை நிறுத்தினார். அதற்கு பின்பாக மறுபடியுமா இந்த நாட்களே அவர் ஜெபம் பண்ணுகிற வழியிலே மழை வருகிறது. உடனே வேலைக்காரன் சொன்னா, போய் பாறையா, மழை வருது, சத்தம் கேட்குது, மிகத்து இறைச்சல் இருக்கு. அப்ப சொல்ல கொஞ்சம் கையளவு மோகம் அங்க என்ன செய்து இறைஞ்சு கொண்டிருக்கிறது சொல்லி அருமையான கத்துடன் உடனே சொல்லப்படுகிற அந்த நாட்கள் என்னன்னு சொல்லிச்சுன்னா, ராஜாவிட்ட சொல்லுற அந்த நாட்களை குதிரையை கட்டிக்கொண்டு நீ ஓடும் மழை பெற போறோம் சொல்லி அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அற்ப பாருங்கள் எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம், ஜெபம் பண்ணி மழையை இறக்க உண்மை, அதான் இந்த முக்கியமான காரியம். ஜெபம் பண்ணி இந்த நாட்களை நம்மாலே முடிஞ்ச காரியம் சார் பாருங்கள், ஒரு யோசுவா அந்த சூரியனையும் சந்திரனையும் தரித்து நிலைன்னு சொல்லி ஒரு யோசுவாவாலே இயற்கைக்கு கட்டளையிட முடியுமா இருந்தால், அருமையான கத்துடைய பிள்ளைகளே, யோசுவா ஒரு சாதாரண மனுஷன் பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புத இன்றைக்கு அந்த யோசுவாக்கள் எங்கே அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள் இந்த நாட்களே மாறாவின் தண்ணீரை இந்த நாட்களே அதாவது மதுரமாக மாற்றுகிற இந்த நாட்களே அந்த தேவனுடைய அருமையான கத்துடைய பிள்ளைகளே பாருங்கள், ஒரு சாதாரண மோசையை கொண்டு இந்த நாட்களே அவருடைய ஒரு கோலை கொடுத்து கோலின் மூலமாக சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்த அந்த மோசை இன்றைக்கு எங்கே அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஊழியம் ஊழியம் அந்த ஊழியம் இந்த ஊழியம் என்று சொல்லி இந்த நாட்களை ஓடிக்கொண்டே இந்த நாட்களை திரிகிறாங்க. ஒன்று ஒரு விருதாவான ஓட்டம் பௌரணிகள் சொல்லுகிறார் இந்த நாட்களே, நம்முடைய ஓட்டம் ஒரு விருதாவாக இந்த நாட்களை இருக்கக்கூடாது அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப நம்முடைய ஓட்டத்திலே ஒரு வல்லமை இருக்க வேண்டும், ஒரு குதிரையை ஓடுதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்க வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஒரு காரியத்திலே நாங்கள் செயற்படணும் அதுக்கு பிரயோஜனம், பிரயோஜனம் இல்லாதபடி அந்த எந்த ஓட்டத்தை ஓடியும் இந்த நாட்களே அங்கே ஒன்றுமே இந்த நாட்களை சாதிக்க முடியாது. அவன் பார்த்து நகைப்பான், யாரு பிசாசு பார்த்து நகைப்பான் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அப்ப கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்கிறவர்களா இருந்தால் நம்முடைய அதாவது நமக்குள்ளே ஒரு துதியின் அபிஷேகம் த வர்ஷிப் அனாயிண்டிங் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். தாவீதை குறிச்சு பாருங்க, சாதாரண பையனையா சிறு பையன் பாருங்கள், காட்டில் இருக்கிற வேலையில் யாரோடு மினக்கிறார் கூட டைம் அவரோடு பேசுறதும் சங்கீதம் எழுதுகிறதும் சங்கீதம் பாடுகிறதும் இப்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அதனாலதான் தேவன் இந்த நாட்களை பாருங்கள் தாவீதுடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே தாவீதை தேவனுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிச்சு. சொன்னார் இருதயத்துக்கு உகந்தவர் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிற ஒரு பேரை கொடுக்கிறதை பார்க்கும். ஆனால் பாருங்கள் தாவீதுடைய வாழ்க்கையிலே சவுல் எவ்வளவு திட்டங்களை போட்டு தாவீதை கொல்லும்படியாக செயல்பட்டாலும் ஒன்றுமே வாய்க்காக போய்விட்டது. கோலியாத்தை அந்த நாட்களை வந்தாங்க, கோலியாத்தை அந்த நாட்களை அவருடைய சகோதரங்களே கொல்ல முடியாதபடி இருந்த வேளையிலே ஒரு சாதாரணமான இவர் பெரிய ஈட்டி கொண்டு போயில பெரிய வாழ் கொண்டு போயில ஒரு சாதாரணமான கூழாங்கல் எடுத்து கூழாங்கல் அடிச்சு கோலியாத்தை நிர்மூலமாக்கினதுக்கு பின்பாக பெலிசியர் பின்னுட்டு ஓடினார்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது அருமையான கத்துடைய. எல்லாத்துக்கும் முக்கியமான காரியம் என்ன அந்த நாட்கள் தாவீது என்ன 15 நாள் உபவாசம் இருந்து ஜெபிச்சாரா அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அல்லது பைபிள் எடுத்து பைபிளை முழுக்க வாய்ச்சி முடிச்சாரா அருமையான கத்தை? அப்படி அல்ல, அருமையான கத்தரை துதித்தார் முதலாவது, துதிக்க வேண்டும் அருமை. அப்ப நாங்கள் எவ்வளவுக்கு துதிக்கிறோமோ அவ்வளவுக்கு வேதத்தில் உள்ள அதிசயங்களை தேவன் நமக்கு காண்பிப்பார். அதான் முக்கியமான காரியம், ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கு பிரசங்கம் பண்ணுகிற வேலையிலும் கூட இந்த நாட்களே தேவடைய சமூகத்திலே எவ்வளவுக்கு இருந்து துதிக்கிறோமோ அவ்வளவுக்கு கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களே அப்படியே வாயிலே போட்டு கொண்டிருக்கப்படும். அப்படியே வாயை திறந்து பேசுகிற வழியில் அந்த வார்த்தை அப்படியே வந்து கொண்டிருக்கும் அருமையான கத்துடைய பிள்ளைகள். இதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், தேவனை தொழுது கொள்வதற்கு இன்னொரு முக்கியமான காரியம் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருடைய முகத்தை தரிசிக்க நாடுகிறது ஆகும் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. அப்ப தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் ஆதிகாம் 20 பதினொழாவது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே என்னாகவும் 11 இரண்டாவது வசனத்தை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, 2:16 இரண்டாவது வசனம் மோசையுடைய காரியத்தை சொல்லப்படுகிறது. அப்பொழுது ஜனங்கள் மோசையை நோக்கி கூப்பிட்டார்கள், மோசையை கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான், உடனே அக்கினி இந்த நாட்களை என்ன செய்தாம் அவிந்து போயிட்டு கத்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எறிந்ததினால் அவ்விடத்திற்கு தாபேரா என்று சொல்லி இந்த நாட்களே பேரிட்டார்கள் சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம் அருமையான கத்தருடைய பிள்ளைகள். அப்ப இங்க பாருங்கள் இந்த நாட்களை என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் இந்த நாட்களை பாருங்கள் அங்கே தேவனுடைய அக்னி இந்த நாட்களை பட்டியறிகிறத அங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான அன்பு சகோதரனை சகோதரி. 1 Samuel 8 நாங்கள் பார்க்கிற வேளையிலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லு திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோட கூட இந்த நாட்களை 1 Samuel புஸ்தகம் 8 இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே 8:6 சொல்லுகிறது எப்படி என்றால், எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது, ஆகையால் சாமுவேல் கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கத்தர் சாமுவேலை நோக்கி இந்த ஜன் அதாவது சாமுவேலை நோக்கி ஜனங்கள் உன்னிடத்திலே சொல்வது எல்லாவற்றையும் அவர்கள் சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளினார்கள். அல்லேலூயா ஆமென் என்று நாங்களே பாருங்கள் என்ன காரியம், தேவன் ஜனங்களை ஆண்டு கொள்ள முடியாதபடி அந்த தேவன் செய்யா முடியாதவடி. இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த நாட்களே நாங்கள் தேவனை தள்ளி விடுகிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த நாட்களை வெளியாலே தள்ளி விடுகிறோம். ஆண்டவரே நீர் வெளியால போம் ஐயா. நாங்கள் பாஸ்டரை பார்த்துக்கொள்வோம், அல்லது அவரை பார்த்துக்கொள்வோம், இவரை பார்த்துக்கொள்வோம்னு சொல்லி இந்த நாட்களே அவருக்கு நாங்கள் இந்த நாட்களே காரியத்தை செய்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களை நம்மோடு இருக்கவர். வேதம் சொல்லுகிறது ஐயா, ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், நம்முடைய சரீரங்களுக்குள்ளே நம்முடைய பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்கிறோம். பாளையம் என்றால் எதை குறிக்கிறது? நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம், நாங்கள் வாசம் செய்கிற இடத்துக்குள்ளே கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். அப்படியா ஏன் உலாவி கொண்டிருக்கிறான்னு சொல்லி சொன்னால், எந்த சத்ருவும் நம்மை தீண்டாதபடி என்னுடைய பிள்ளைகள் அப்பா, என்னுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள் என்று சொல்லி இந்த நாட்களை ரங்கலாய்ப்போடு இந்த நாட்களை உலாவி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் எதை எதிர்பார்க்கிறான்னு சொன்னால், நம்மிடத்தில் இருக்கிற பொன்னோ பொருளோ பணமோ தேவையில்லை. அதாவது வேதம் சொல்லுகிறது, நம்முடைய உதடுகளின் துதிகளை, உதடுகளின் பரிகளைத்தான் இந்த நாட்களை தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளும் நாங்கள் இந்த நாட்களே இந்த பார்த்த பகுதியின்படி இந்த நாட்களே நாங்கள் இந்த நாட்களே ஆண்டோடைய சமூகத்தில் இந்த நாட்களே, அதாவது இந்த நாட்களே ஜொபிக்கிறவர்களாய் துதிக்கிறவர்களாய் இந்த நாட்களே இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இங்கே வேதம் இந்த நாட்களே அநேக காரியங்களை இந்த நாட்களை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பேசும்படியாக நீங்க தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அடியேன் இந்த நாட்களை நீங்கள் மறைத்து இந்த நாட்களை வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே உங்களுடைய கரத்துக்களை இந்த நாட்களை முற்றுமுழுதா இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. தேவரே பொறுப்பேற்று வழி நடத்தி கொள்ளும்படியாக என் ரட்சகரும் என் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமா இந்த நாட்களிலே 4வது பகுதியை நாளை நாட்களிலே தொடருவோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. பிரைஸ் லார்ட் ஐயா.
1: ஆமேன் ஆமேன். உங்களுடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. துதிகளோடும் ஜபங்களோடும் கத்தரண்டு வருவார்கள். கத்தருடைய நாமத்தை உயர்த்த அவர் இறங்கி வந்து ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். கத்தருடைய கரத்தில் இந்த வார்த்தைகளை ஒப்புவிப்போம். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் மறுவலப்பிலே கேட்க போன்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சூசேசகரின் வானரோகள் ஜெபம் தேசத்தில் இணைந்து வார்த்தைகளை விதித்தார். கர்த்தர் தாமே அவருடன் கூட இந்த வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
0: நன்றி ஐயா. இந்த 3வது பகுதியை போட்டுடுங்க, அந்த நேற்றான் பொருளமையான பகுதியில்.
1: ஓகே ஓகே
0: ஓகே. இன்னும் நாளைக்கு 4வது பகுதியை. தேங்க்யூ தேங்க்யூ.
1: ஆமீன். அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் நடத்தினார். நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியர் சௌரி குலேந்திரன் அவர்கள் டொரண்டோ கனடாவில் இருந்து நினைக்கிறார் ஜபிக்க. பேசலோட்டம்மா?
2: பேசலோட.
1: ஆமீன். இன்றைய நாளிலே பாஸ்டர் நகோமி லோகனுடைய மகன் பர்த்டே கொண்டாடுறார், அதுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் உங்களிடமோ படைக்கிறோம், வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமீன்.
2: அன்பும் கிருபையும் ரக்கமும் நிறைந்த பரிசுத்த தேவன், இந்த நேரத்துக்காக நன்றி, இந்த நாளுக்காக நன்றி ராஜா. எத்தனையோ தடைகள் வந்தாலும் நாங்கள் உங்களோட பாத்தில் வந்து உங்களுக்கு நன்றியில் துதியில் ஸ்தோத்திரங்களை செலுத்தங்களுக்கு தந்த இந்த அழைப்புக்காக உங்களுக்கு நன்றி. யார் மறந்தாலும் நீங்கள் எங்களை மறக்க மாட்டீங்க ராஜா. யார் கைவிட்டாலும் உங்களை நேசிக்கிற பிள்ளைகளை நீங்கள் கைவிடாது நடத்துற தேவன், அதுக்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் உள்ளங்களை எல்லாம் ஆராய்ந்து அறிகிற தேவனா இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. நாங்கள் இன்றைக்கு நிற்பதே உங்களோட சுத்த கிருபதாகவே, உங்களோட கிருபதானங்களை தாங்கிறது, உங்களோட கிருபதானங்களை நடத்துறது. இந்த கிருபியை நாங்கள் பிற மாத்திரம் பெருந்தூசியமாக எங்கள் மேல் உங்களோட கிருபியை தந்து நாங்கள் நிற்கத்தக்க பலனை தந்து நடக்கத்தக்க பலனை தந்து எங்களோட பிலவீனத்திலும் உங்களோட பிலன் பூரணமாக விளங்குற இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா. சோத்ரிக்கோம். ஆதியும் அந்தமும் இல்லாத அறுப்பெரும் சோதியை உங்களை துதிக்கிறோம் ஐயா. சோத்ரிக்கிறோம். அல்பாம் ஒமேகாம் ஆனவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா. சோத்ரிக்கிறோம். அந்த ரங்கத்தில் இருந்து எல்லாவற்றையும் பார்க்கிறதேவனை உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே நீங்க நல்லவர் ஐயா, நீங்க வல்லவர், நீங்க போதுமானவர். உங்களை நம்பின பிள்ளைகளுக்கு கூட நித்தியவியம் ஆதாரமாக இருக்கிறதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை பிளன் கொள்ற பாக்கியவான்களா இருக்கிறதக்கதாக உங்களோட பாக்கியத்தை தந்து யெகோவா என்ன நாமத்தோடைய தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆயிரம் நாமங்களுக்கு மேலான நாமங்களை கொண்ட எங்கள் தேவனே, அந்த சராசரங்கள் எல்லாம் ஆளுகிற அருப்பெரும் சோதியே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுக்கு நிகராக ஒருவருமே இல்லை ஐயா, உங்களுக்கு நிகராக ஒருவருமே இல்லை. உங்களை அன்று வேறு தேவலைகளும் இல்லை ஐயா, நீங்கள் ஒற்றுவர் தான் எல்லாவற்றுக்கும் காரணாகத்தராயிருக்கிற தேவன். எல்லாரையும் கூட சாயலாக படைத்த ஓரபட்சம் இல்லாத தேவன், உண்மை உள்ள தேவன், உத்தமமான தேவன், உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதியல் மத்தியில் வாசம் செய்கிற தூய தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளை விரும்புகிற தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். செராபிங்களும் கொய்ராபிங்களும் ஓயாமல் உங்களை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கும் துணே தேவனே. சாக்குமாரம் பரிசுத்தாவியான திரியக தேவனே, இந்த பூலோகத்திலும் நாங்கள் இருக்கும் இருக்கும் இடத்தில் இருந்து பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்கள் ஏறெடுத்து உங்களை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதியல் ஸ்தோத்திரங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் உங்கள் அண்டையில் தூபமாக வந்தடையத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே. இதுக்கு தடையாக எங்கள் ஆவி ஆத்ம சரம் சிந்தனை செய்த பேச்சில் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் இருந்தாலும் தயவாக எங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வாசம் பண்ணி எங்களோடு கூட இருந்து பாவங்களை செய்யாதபடி சேர்த்து கொண்டு வர பரிசுத்த ஆவியானவரே, எங்களை உணர்த்துற பரிசுத்த ஆவியானவரே, நீங்க உணர்த்தி எங்களை இன்னும் பரிசுத்த பாதையில் நடத்துங்கிற ராஜா. வேறொன்றும் வேண்டாம், உங்களோட வருகையில் நாங்கள் உங்களோடு கூட உங்கள் நித்திய ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக எங்களை வழிநடத்த வேணும். வழிநடத்த வல்லவர்களுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன நோக்கத்துக்காக உங்களோட சாயலாக எங்களை படைத்தீங்களோ ராஜா, அந்த நோக்கத்தை இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் பொழுது எங்களில் நீங்கள் நிறைவேற்றி எங்களில் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவர்களும் அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவர்களும் உங்களோட ஒளி வீச வேணும் ஐயா. உங்களோட ஒளி வீசத்தக்கதாக உங்களோட ஒளியை சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ற எங்கள் மெய்யான ஒளியே, உங்களோட ஒளியை வீசத்தக்கதாக கிருபை செய்து உங்களால் நடத்த முடியும் ஐயா. ஆண்டவரே, நீங்க மன உருக்கம் உள்ள தேவன் ஐயா, நீங்க ரக்கம் உள்ள தேவன், நேடிய பொறுமை உள்ள தேவன் ஐயா. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். திக்கிட்டவர்களுக்கும் தனித்தவர்களுக்கும் விதவர்களுக்கும் தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட கிருபை என்றும் உள்ளது ஐயா, உங்களோட கிருபை என்றும் உள்ளது. சேனர்கள் கத்தரே, எங்களோட கிருபை என்றும் உள்ளது. அதுக்காக உங்களை துதிக்கிறோம் நன்றி உள்ளத்தோம். இந்த நேரத்தின் விசேஷமாக இந்த சங்கம மொழியில் ஏதுவரை நேரம் தடவாமதம் நீங்கள் நடத்தி கொண்டது கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. வாசிக்கப்பட்ட வேத வாக்கியத்துக்காக வாக்கியங்களுக்காக நன்றி ராஜா, நன்றி. இந்த வார்த்தைகளை வாசிக்க வேண்டும் என்ற மனப்பாரத்தை கொடுத்து 20 ஆண்டு வரை 20 வருஷம் முழுவதும் இந்த வார்த்தையை பிரித்து பிரித்து வாசிக்கத்தக்கதாக நீங்க ஏவி வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக இந்த வாசிக்கப்பட்ட வார்த்தைகளை இணைந்திருந்த கேட்ட பிள்ளைகளுக்கு இவ்வளவு ஆறுதலாக இருக்கத்தக்கதாகவும் ஆற்றி தேற்றத்தக்கதாகவும் உயிர்ப்பித்துக் கொண்டு வர்றதுக்காக இந்த வாசிக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு இந்த வார்த்தைகளை நாங்கள் வாசிக்க கேட்க அதை கீழ்படி அதை உணரத்தக்கதாக இந்த வார்த்தையாக இயேசுவே ஆவியானவரே எங்களை உணர்த்தி கொண்டு வர்றதுக்காக உங்களுக்கு என்ன கேட்ட பிள்ளைகளை ஒவ்வொருவரும் இன்னும் இந்த வார்த்தைகள் கீழ்படிந்தது சாட்சியாக இருக்கத்தக்கது. இந்த உலகத்தில் ஐயா ஆண்டு விரைவாவங்கள் இச்சைகளுக்குள்ளாகப்படாதபடி உணர்த்தி ஒவ்வொருவரையும் வல்லடுத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டியமான அந்த வார்த்தைகள் அனுதினம் எங்களை உடம்பையும் ஊடுருவி சென்று எங்களை வல்லடுத்து கொண்டு வர கிருபைக்காக எங்கள பாதங்களுக்கு ஆண்டு விரைவு வெளிச்சமாக இருக்கிறதுக்காக வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு உங்களை துதிக்கிறோம் ஐயா. கல்லாடாதபடி எங்கள் தேவனே உங்களை புள்ளைகள் உங்களுக்கு கால் ஊன்றி நிற்கத்தக்கதாக பின்தாங்கி போய் விடாதபடி பின்வாங்கின பிள்ளைகளையும் ஆண்டவரே உனக்கு இழுக்கத்தக்கதாக இந்த வார்த்தைகள் பேசிக்கொண்ட வரகிருவைக்காக உங்களோட உயிருள்ள வார்த்தைக்காக வார்த்தையாக எங்கள் தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். எனும் செய்தியை கொடுத்த தேவத்துக்கூடாகவோ துதிக்கூடாகவோ உங்களை மகிமைப்படுத்தின பிள்ளைகளுக்காக செய்தியை கொடுத்த தாசனுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். ஆண்டவர்களுக்கு கொடுத்த வரங்கள் கனிகளுக்காக நாங்கள் நன்றி ராஜா, நன்றி கூட அழைப்புக்காக, நன்றி கூட வெளிப்பாடுகளுக்காக நன்றி. ஒன்றையும் அவர்கள் சுயத்தில் செய்து விடாதபடி நீங்கள் அவர்களை விலகட்டி நீங்கள் அவர்களை நடத்தி கொண்டு வாரகிருக்காக நன்றி. அவர்களை ஆசீர்வதிங்கு ராஜா, என்னும் பரலோக ஞானத்தினால் நிரப்பி சுயத்தில் இதையும் செய்து விடாதபடி அவர் குடும்ப மத்தியில் சப மத்தியில் சமுதாய மத்தியில் சாட்சியாக இருக்கத்தக்கதாக உங்களை ஆண்டு வெளிப்படுத்துறவர்கள் இருக்கத்தக்க பேருக்கோ பொருளுக்கோ பணத்துக்கோ முதலிடம் கொடுக்காதபடி உங்களுக்கு முதலிடம் கொடுத்து நடக்கவர்களா இருக்கத்தக்கதாக உங்களை அவர்கள் ஒவ்வொருவரையும் உங்களால் மண்ணெடுத்து கொண்டு வர முடியும். மண்ணெடுத்த வல்லவரையும் உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்ம நேசித்து மகமப்படுத்தின பிள்ளைகள் பின்வாங்கி போய்விடாதபடி ஆண்டவரே காத்துக்கொள்ளுங்கோ, ஆண்டவரை காத்துக்கொள்ளுங்க ராஜா. எத்தனையோ ஆத்துமாக்கு உங்களை நேசித்து உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு ஊழியம் செய்த பிள்ளைகளே உங்களை மறந்து பின்வாங்கி போகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். உலகம் அவருடைய ஆண்டவரே அவர்களை கொல்ல கொண்டு நடக்கிறது ஐயா, அந்த டெக்னாலஜி அவர்களை அடிமையாக்கி கொள்ளுகிறது. அன்பு தேவனை அப்படிப்பட்டு போன பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுக்கு தெரியும் நாங்கள் பேர் சொல்லாவிட்டாலும் அவர்களை நீங்கள் ஆண்டவரை பொருட்படுத்து அவர்களை மறக்காதபடி அவர்களை தட்டி திரும்ப உங்களிடத்தில் கொண்டு வர உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா, நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே சோகரன் லோகனுக்கும் நாமிக்கும் கொடுத்த அருமையான மகன்களுக்கு ஒரு புதிய வயதை நீங்க கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. தூக்கி எடுத்து புது பலனை கொடுத்து புது ஞானத்தை கொடுத்து புது வல்லமைய கொடுத்து உங்களோட அன்புக்குள் அவரை நீங்க வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். என்ன நோக்கத்துக்காக உங்களோட சாயலாக சிரிச்சிட்டீங்களோ ராஜா, அந்த நோக்கத்தை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி உங்களோட பிள்ளை எந்த விதத்திலும் ஆண்டவரே உலக பகத்திலிருந்து உலக சமுதாயத்திலிருந்து தள்ளப்படாதபடி அப்புறம் ஆண்டவரே நீங்கள் அவரை ஆசீர்வதித்து மருவப்படுத்தி ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. காக்க வல்லவர் அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி. அந்த அன்புக்குள் என்ன ஊடுருவி வளர்ந்து ராஜா ஒரு சாட்சியான மகனாக உங்களோட அபிஷேகத்தை பெற்று ஆண்டவர் உங்களோட வரங்கள் கனியலால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஒரு ஊழியத்தை தொடர்ந்து அவரும் செய்யத்தக்கதாக உங்களோட கிருபி ஊற்றி அவரை வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தாயின் வயிற்றிலிருந்து பிரித்தெடுத்த காலம் தொடங்கி இதுவரை காலம் நீங்க வழிநடத்தி கொண்டு வந்த தேவன் இன்னும் வழிநடத்த வல்ல தேவன். அந்த சபையிலும் அவரே ஆண்டவரே ஆசீர்வதித்து அவருடைய அன்பில் அவருடைய பேச்சில் நடத்தையில் ஆண்டவரே ஆத்மாக்கள் இன்னும் கூட வல்லமையே கண்டுகொள்ளத்தக்கதாக நீங்க கிருபிசிலிருந்து வாரக்காக உங்களுக்கு நான் உங்களை நன்றி உள்ளத்தோடு நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படி யார யாருக்கு இந்த நாளில் புதிய வயதை கொடுத்தீங்களோ அவர்களே ஆசீர்வதிங்கோ. எங்களுக்கு ஆண்டவரே அறியாமல் இருப்போருக்கும் ஒரு வயதை ஒரு நிமிஷத்தை ஒரு மந்தியாலும் ஒரு நாளை மாதத்தை ஆண்டவரே வருஷத்தை கூட்டி கொடுக்கிறது நீங்கள். அதை அறுவைக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் இன்னும் உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை சாட்சி உள்ளவர்களாக இந்த உலகத்தில் இருக்கத்தக்கதாக எங்கெங்கிருந்தாலும் இருக்கத்தக்கதாக அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வித்து உங்களால் நடத்த முடியும். உங்களை நம்பின ஊரை வைக்கப்பட்டு போகாதபடி காக்கிறது இவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சுகத்திருக்கோம். எப்படி எப்படி பிரபஞ்சத்தில் இருந்து உங்களோட பிள்ளைகளை ஒளியின் பிள்ளைகளாக நீங்க மாற்றினீங்களோ அந்த நோக்கத்தை அவருடைய பிள்ளைகளுடைய சந்ததியிலும் நீங்க நிறைவேற்றி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். உங்களோட ஊழிய பொறுப்பு எப்படி கொடுத்தீங்களோ ராஜா, என்னென்ன விதமாக விடுகையின் பிரயாசங்களை நீங்க இந்த உலகத்தில் அதன் விசேஷமாக இந்த கண்டா தேசத்தில் ஆசீர்வதித்து மக்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக ஆசீர்வதித்திருக்கிறீர்களோ அதை கண்டு உங்களோட வல்லமை இவ்வளவு பெரிதன்றதை ஆண்டவரே மக்கள் உணரத்தக்கதாக, இனசன பந்துக்கள் உணரத்தக்கதாக, சகோதரங்கள் உணரத்தக்கதாக, உணர்த்திய அவர்களும் இவனுள்ள தேவனை ஆராதிக்கத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே, கிருபை செய்வந்து வாரவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதியல் மத்தில் வாசம் செய்கிற துய தேவனே, அப்பா இந்த வாழ்க்கைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் இந்த சங்கம மொழிகளே இத்தனை வருஷ காலமாக தடதானமின்றி பொறுமையோடும் தாழ்மையோடும் உண்மையோடும் நீங்க கொடுத்த பேருக்கூடாக, சங்கமம் என்று பேருக்கூடாக அதை நடத்தி கொண்டு வார பிள்ளைகளுக்காக, கை கோத்தவண்ணன் நடத்தி கொண்டு வார சகோதரனுக்காக சகோதரிக்காக நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த அப்பா சகோதரனுக்கு கொடுத்த ரட்சிப்பு கூடாக, நான் ஆண்டவரே அறிந்த ஜீவன் உள்ள தேவனை, அன்புள்ள தேவனை, உயிருள்ள தேவனை, என்ற இன்னசன வந்துக்க சகோதரங்கள் அறிய வேணும், அயலார் அன்பானவர் அறிய வேணும், உலகத்தில் இருப்போர் அறிய வேணும் என்ற பாஞ்சியம் மனப்பாடத்தின் கொடுத்து இந்த சங்கமம் என்ற பேரையே நீங்க வெளிப்படுத்தி இதை நடத்தி கொண்டு வரத்தக்கதாக நீங்க செய்து கொண்டு வந்த கிருபைக்காக, செய்ய வல்லவராய் இருக்கிறதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க தொடக்கின ஊழியம் உங்களோட நாமம் மாமப்படத்தக்கதாக, உலகத்தில இருக்கும் மக்கள் எத்தனையோ பேர் ஆண்டவரே இதை தொடர்ந்து கொண்டு கேட்கத்தக்கதாக, எத்தனையோ ஆத்மாக்களுக்கு இது ஆறுதல் ஆயிருக்கத்தக்கதாக மட்டுமல்ல, உங்களோட வரங்கள் சனிகளுக்கு கொடுத்த பிள்ளைகள் ஐக்கியப்பட்டு உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக இப்படி ஒரு அதிசயமான வழியை திறந்தீங்களே, அதுக்காக நன்றி ராஜா, நன்றி. நீங்கள் ஆயுதங்களாக பாவிக்கும் சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அவர்களுக்கு கொடுத்த உங்களை மேல் வைத்திருக்க அன்புக்காக நன்றி ராஜா, நன்றி. நீங்கள் கொடுத்த ரட்சிப்பை போட்டெடுத்து விடாதபடி அதை பாதுகாத்து கொண்டு வரத்தக்கதாக கிருபை செய்ய பரிசுத்தாவியானவரே, என்னும் அவர்களுடைய சந்ததி சந்ததியை நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த மகளுக்காக நன்றி ராஜா, நன்றி. ஆண்டு விரியோரழகான மகளாக நீங்க சிரித்து உங்களை நேசிக்கிற பிள்ளையாக அவருக்கு கொடுத்த ஞானம் அறிவு அந்தஸ்து பட்டம் பதவி ஒன்றுக்காக நன்றி. அதுக்காக அதேதோ வழியில் உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு உதவியாக அவவையும் ஒரு ஆயுதமாக நீங்கள் பாவிக்கிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க நல்லவர் ஐயா, வல்லவர். அப்பா மகனுக்காக மருமகளுக்காக நன்றி சொல்கிறோம். அவளுக்கு கொடுத்த ரெண்டு பிள்ளைகளுக்காக நன்றி. வயதில் வந்து கொண்டிருக்கும் பிள்ளைகள் வலதப்பை போய்விடாதபடி அவர்களும் உங்களுக்குள் காலூண்டு நிற்கத்தக்கதாக நீங்கள் அவர்களையும் ஆண்டவரே புடமிட்டு நீங்கள் வழிநடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. வருங்கால சந்ததி ஐயா, வருங்கால சந்ததி அவர்களால் உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாகவும் உங்களுடைய கிருபியை ஊற்றி பலன் கொடுக்கும் கோயில் மரக்கன்றுகள் போலும் கனிதரன் திராட்சை செடிகள் போலும் வளரத்தக்கதாக உங்களால் வழிநடத்த முடியும், வழிநடத்தி கொண்டு வாருங்கள். உங்களுக்காக துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் உங்களோடத்தில் துதி ஸ்தோத்திரத்தோடு கொண்டு வாருங்கள் என்று சொன்ன வார்த்தையை கேட்டு ராஜா நாங்கள் எல்லாவற்றுக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மகன் மருமகளையும் ஆசீர்வதிக்கும், அவருடைய கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. அன்பின் தேவனே அவர்கள் ஸ்தலங்களை ஆண்டவரே சாட்சியா இருக்கத்தக்கதாக நீங்கள் அவர்கள் வைத்திருக்கிற கிருபைக்காக சபையிலும் சமுதாயத்திலும் ஐக்கியப்படும் பொழுதும் அவர்களில் அவருடைய வாழ்க்கையில் உங்களோட உண்மையும் தாழ்மையும் கண்டுகொள்ளத்தக்கதாக அவர்களையும் வழிநடத்துகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அப்போ அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்கள் சோதரன் சோதரி வாசம் பண்ணும் கூடாரம் இந்த சங்கம மொழிகளையும் நடத்தும் ஜோடியோ ஓடும் வாகனம் ஒவ்வொன்றையும் உங்களோட சுத்த ரத்தத்தால் முத்திரை போட்டு காத்துக்கொள்ளுங்க ராஜா. பொல்லாங்கன் அண்ணுகாதபடி காத்துக்கொள்ளுங்க. எந்த விதத்திலும் ஆண்டு சாத்தானுக்கிட்ட வந்து சோதிக்காதபடி காத்து உங்களோட ரத்தத்தை கண்டு பயந்து ஓடத்தக்கதாக நீங்க முத்திரை போட்டு காத்து கொண்டு வழிநடத்த வேணும், வழிநடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இவர்களுக்கு கூட ஆக இன்னும் பெரிய காரியங்களை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம். இந்த சங்கம மொழியலையை கேட்டு ஆத்மாக்கள் மனம் திரும்பத்தக்கதாக நீங்கள் பெரிய அற்புதத்தை செய்து கொண்டு வாரதேவனே. ஒரு ஆத்மா மனம் திரும்பும் பொழுது பரலோகத்திலேயே குவில் குவிகலம் ஐயா, தூதர்களே துதிப்பார்கள். அதே அதுகளுக்கு இந்த ஊழியத்துக்குடாக, இந்த சங்கம மொழிகளுக்குடாகவும், இவ்வளவு சாட்சி உள்ள வாழ்க்கைக்குடாகவும் நீங்கள் செய்து கொண்டு வார பெரிய அற்புதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, யார் மறந்தாலும் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை நீங்கள் மறக்காது இருக்கிறது ஐயா. தனித்தவர்களுக்காக, விதவர்களுக்காகவும், பலவீனமாயிருப்போருக்காகவும் உங்கள் வருகிறோம் ஐயா. உங்களை நம்பி உங்களுக்கு சேவை செய்த எத்தனையோ ஆத்மாக்கள் இந்த தேசத்தில் வந்து எத்தனையோ காரியங்களை உங்களுக்கு இந்த செய்த ஆத்மாக்கள் இப்பொழுது நடக்க முடியாமல் வீச்சி அந்தம் போக்கறதும் ஆண்டவரே இருப்பதை காண்போது நாங்கள் எங்களுக்கும் பயவுகள் போய்கொண்டுதான் இருக்கிறது. நாங்களும் விதவைகளாகத்தான் ஐயா இருக்கிறோம். விதவுகளை நேசிக்கிறது அவன் எப்படிப்பட்டு இருக்கும். அன்பானவர்களுக்காக மறந்துதாமிகளுக்காக உங்கள்கிட்ட வருகிறோம். விசேஷமாக ஆண்டவரே மணியக்காக்காக வருகிறோம். இந்த கனடா தேசத்தில் வந்து 25 வருஷம் கரோல் சிகிச்சை நடத்தி மூலம் அம்மப்படுத்தின தாய் இன்றைக்கு வீழ்ச்சியர்கள் இருக்கிறார் ராஜா. மறதியின் ஆவியும் அவவை அடிமையாக்கி கொண்டு போகிறது அப்பனே. பிள்ளைகளும் அவனோட பிள்ளைகளும் இங்கே இல்லை அப்பா. அவர் அவனால் அவர் பராமரிப்பதற்கு ஒரு இடத்தை நீங்கள் கொடுத்து ஆண்டவரே நீங்கள் அந்த இடத்தை அவருக்கு உண்ண உணவு கொடுப்பு அவர் இருக்கும் இடத்தை சுத்தப்படுத்தி பிடியலாமல் நடத்தத்தக்க ஒரு இடத்தை நீங்கள் காண்பித்து அவர் நடத்தி கொண்டு வர ஜீவனோடு வைத்திருக்கிறவர்களுக்காக உங்களை துதிக்கிறோம். என்ன நோக்கத்துக்காக வைத்திருக்கிறீங்களோ அந்த நோக்கத்தை அவட வாழ்க்கை நீங்கள் நிறைவேற்று. அதே போல ஆண்டவரே கர்ணாக்காக உங்களுடைய வருவோம். ரெண்டு பிள்ளைகளுக்கு தாயும் ஒன்று பிள்ளைகளுக்கு பெற்றியாராக ஆசீர்வதிங்கிற தகப்பனே. அவன் ஒரு விதவியாக இருக்கிற தகப்பனே, எழுமி நடக்க முடியாமல் வீழ்ச்சி எடுத்தான் இருக்கிறா. இவர்களை ஆண்டவரே இந்த தேசத்தில் வந்து இந்த கனடா தேசத்தில் எத்தனை காரியங்களை சேர்த்து எத்தனை ஆத்மாவுக்கு ஆங்கிலம் படிப்பிச்சு எத்தனை காரியங்களை கூட என்பதை பகிர்ந்து கொண்டவர்கள் எப்படி இருக்கிறார்கள். அதே போல் என்னுடைய சகோதரி அக்காக்காகவும் கருவோம். ஆண்டவர் இந்த தேசத்தில் வந்து ஆண்டவர் அந்த குயின் விக்டோரியா அந்த தொடங்கின முதல் பாடசாலையில் அவ ஆங்கிலம் படிப்பிக்கத்தக்கதாக அவரை நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்தினீங்களே. எத்தனை ஆத்மாக்களுக்கு ஐயா உங்களை ஆண்டவரே அவங்களை படித்த எத்தனை புத்தகங்களை எழுதி உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தின சகோதரி இப்பொழுது அவன் வீழ்ச்சியர்களேதான் இருக்கிறார். இவர்களை பார்க்கும்பொழுது ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இவர்களை எப்படி பராமரித்து நீங்க பார்க்கத்தக்க வசதி இந்த கண்ட தேசத்தில் இந்த கொடுத்து வழிநடத்துற கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அது மட்டுமல்ல தகப்பனை கூட ஊழியத்தை செய்து உங்களோட அன்பை வெளிப்படுத்தின எத்தனையோ தாய்மார் ஆண்டவரே இப்பொழுது மறதியின் ஆவியில் ஆடுமையாக இருக்கிறார்கள். 100 வயதிலுக்கும் இருக்கிறார்கள் அப்பா ஆண்டவரே. இவர்களை கண்ணால் நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே என்ன நோக்கத்துக்காக இவர்கள் எப்படி வைத்திருக்கிறீர்கள் என்று எங்களால் கேள்வி கேட்க முடியாது ஐயா. ஆண்டவரே ஒரு நோக்கம் இருக்கிறது, அந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றி இவர்களை இவர்களை ஆதரித்து நடத்தும் ஒரு சீனியர் ஹோமோ உதவி செய்யும் ஒத்தாசை செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எலும்பு நடக்க முடியாமல் வீழ்ச்சி அருளும் போக்கர்களும் இருக்க பொழுது ஐயா அப்படி இருந்தும் இவர்கள் வந்து ஆண்டு இருந்த ஆலயத்தில் உங்களை ஆராதிக்கத்தக்கதாக அவர்களுக்கு கொடுத்த வாஞ்சைக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அவர்களுக்கு கொடுக்குற உதவி ஒத்தாசைக்காக நன்றி. இவர்களை பராமரிக்கும் பார்த்தம் செய்யணும் நடத்தும் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இவர்கள் மத்தியில் ஆடை கடமை செய்ய வந்து கடமை செய்ய பிள்ளைகள் என்னென்ன விதமாக ஆண்டவரை கடமை செய்கிறார்களோ ஆண்டவரே PSW ஒர்க்கர்ஸ் ஆயோ நர்சஸ் ஆயோ கேர் கிவர்ஸ் ஆயோ அண்ட் தேவனே டாக்டர்ஸ் ஆயோ ஃபிசியோதெரபியோ ஃபிசியோதெரபியோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சாப்பாடை பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக இருந்தாலும் சமைத்து கொடுக்கிறவர்களாக யாராக இருந்தாலும் இந்த ஆத்மாக்களை ஆண்டவரே
3: உண்மையோடும் அன்போடும் அவர்கள் கடமை செய்யத்தக்கதாக உணர்த்தி வழிநடத்தினோம் ராஜா. நாங்கள் உயிர்களோடு கடவுள் படைத்த தேவன் படைத்த உயிர்களுக்கு கடமை செய்கிறோம் என்று தாழ்மையோடும் உண்மையோடும் அவர்கள் கடமை செய்யத்தக்கதாக அவர்களை உணர்த்தி அவர்கள் குடும்பங்களை மாசீர்வத்து காத்துக் கொள்ளுங்கள் ராஜா. உங்களால் காக்க முடியும், காக்க நீங்கள் அவருக்காக துடிக்கிறோம் ஐயா. விதவர்களின் தேவனை உலகத்திலேயே பெண்களும் விதவர்களும் தான் கூட இருக்கிறார்கள் என்று எண்ணிக்கையில் சொல்லுகிறார்கள் என்கிற கண்களால் பார்க்கும் பொழுதும் ஐயா ஆண்டவரே நாங்கள் அதை காணத்தக்கதாக செய்கிற தேவனே. விதவர்களின் தேவன் நீங்கள், விதவர்களுக்கு எல்லாமாயிருந்து இந்த விதவர்களாயிருக்கும் உங்களை நேசிக்கு விதவர்களாயிருக்கும் ஒவ்வொரு ஆத்மாவையும் நீங்க தாங்கி வழிநடத்தி கொள்ளுங்க ராஜா. சமுதாயத்திலோ சபைகளோ இருந்து இனசன மத்தியில் இருந்தோ குடும்பத்தின் மத்தியில் இருந்தோ அவர்களை தள்ளாதபடி அவர்களுக்கு அன்பு பாராட்டி அவர்களை நேசித்து அவர்களை ஆதரித்து நடத்தத்தக்கதாக அன்பா

இருக்கிறார்களோ, இந்த விடுமுறையில் ராஜா இத்தனை விதமான ஐக்கியங்களில் இந்த கண்டாசேசத்தில் இந்த விடுமுறை நாட்களில் பாடசாலை விடுமுறை நாட்களில் ஆண்டவர் இத்தனை விதமான ஐக்கியங்களை ஏற்படுத்தி அந்த ஐக்கியங்களில் ஆண்டவர் ஐக்கியம் கொள்ளும் பிள்ளைகள் ஒப்புறதற்காக வருகிறோம். உங்களுக்கு பிரியமில்லாத விதத்தில் ஐக்கியப்படாதபடி சிறிய சிறியவர்களாயிருந்தாலும் பாலவர்களாயிருந்தாலும் வயது போனவர்களாயிருந்தாலும் அந்த ஐக்கியத்தில் உங்களோட பிரியமில்லாத காரியத்தை செய்யாதபடி கொள்ளுங்க ராஜா. சந்ததி சந்ததி ஆசீர்வத்தை காத்து கொள்ளுங்க ராஜா. சந்ததி சந்ததியும் பெருக பண்ற தேவனே உங்களுக்கு நன்றி. இந்த சந்ததிகள் பெருகாதபடி தடைகளை விற்று அந்த தடைகளுக்கு ஆண்டவரே உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் அதுகளுக்கு அடிமையாய் போய்விடாதபடி சந்ததி பெருக வேணும், உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்ற உணர்வோடு உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை நடக்கத்தக்கதாக உங்களால் உணர்த்தி வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கற்பர்களை தொட்டு ஆசீர்வைத்தது எங்களுக்கு நன்றி. கப்பகங்களை தொட்டு ஆசீர்வைத்தது நிறைவான குழந்தைகளை பெற்றெடுத்து உங்களை துதிக்கத்தக்கதாக கற்பவதிகளாக இருக்கும் பிள்ளைகளை ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நிறைவான சிருஷ்டிப்பை கொடுத்து உங்களை ஆராய்ச்சியம் வளரத்தக்கதாக அவர்களுக்குள்ளால் கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இதுக்கு தடையாக இருக்கும் எல்லா விதமான தடைகளை நீக்கி ராஜா உங்களால் வழிநடத்த முடியும். வாலிப சந்ததிக்காக வருங்கால சந்ததிக்காக வருகிறோம் ராஜா. அப்பா இந்த வாலிப சந்ததிகளை பொறுப்படுங்க. படுத்து பட்டம் பெற்று வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று இறங்கிக் கொண்டிருக்கும் உங்களோட பிள்ளைகளுக்கு, உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு வழியை துறந்து அவர்களை நேரத்தை நீங்க கொள்ள உண்டு. அவர்கள் கொடுத்த நீங்க ஞான மறு பட்டத்து கூடாக அவர்களை நீங்கள் ஆசீர்வதிப்பீங்கள் என்ற சுவாசத்தோடு பின்வாங்கி போய்விடாதபடி அந்த பிள்ளை ஒவ்வொரு வாழ்வு பிள்ளைகளையும் சபைகளில் இருக்கும் பிள்ளைகளையும் எங்கள் இனசன மத்தியில் இருக்கும் பிள்ளைகள் எங்கள் அயலார் மத்தியில் இருக்கும் வாழ்வு பிள்ளைகளை நீங்க பொருட்படுத்த உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை காலூன்றி உங்களுக்கு இன்று என்னும் அவர்கள் உங்களுக்குள் எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக இந்த வாழ்வ சந்ததியையும் உங்களால் வழிநடத்த முடியும். வல்நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் வாலிப சந்ததி ஆண்டவரே வாழ்க்கை துணைக்காக எத்தனையோ பிள்ளைகள் இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஐயா. உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் எவ்வளோ விதத்தில் கட்டுப்பாடோடு இருக்கும் வாலிப பிள்ளைகளுக்கு நீங்கள் வயது அவர்கள் வயது அறிந்திருக்கிறீர்கள். உள்ளங்கையில் வருந்து வைத்திருக்கிற தேவன் அவர்களுக்கு ஏற்ற துணைகளை கொடுத்து ஆண்டவரே அந்த வாலிப பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களோட பரலோகத்தில் நீங்கள் நிச்சயத்திருத்ததை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள் என்று ஏற்றுக்கொண்டு உங்களை மகமப்படுத்தி வாழத்தக்கதாக ஏற்ற நேரத்தில் ஒரே மாம்சமாக நிறுத்தி நீங்கள் அவருடைய வாழ்க்கையில் உங்களால் தான் ஐயா மகமப்பட முடியும். உங்களோட நேரத்தில் நீங்கள் அதை செய்வீர்கள். பொறுமை இருக்கும் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக நீங்கள் துணைகளை கொடுத்து ஆசீர்வாதத்து ராஜ்யம் வளரத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பிந்தவனே இந்த நேரத்தில் அன்பிந்தவனே நாங்கள் பிறந்து வளர்ந்த தேசத்துக்காக உங்கள் அன்பை வருவோம். அந்த தேசத்தில் உங்கள் நடக்கும் அந்த ஐநூறுவாவை பொறுப்படுங்க ராஜா. எந்த விதத்திலும் அந்த ஐநூறுவாவுக்கு எந்த பங்கமும் வராதபடி நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. ஐநூறுவாவின் தொட்டு குணமாக்கி உங்களை நேசிக்கத்தக்கதாக இன்னும் விக்கிரகங்களை நாட்டாதபடி பேசாத விக்கிரகங்களுக்கு தான் இடம் கொடுக்காதபடி நடக்கத்தக்கதாக உங்களால் ஆண்டவராக உணர்த்த முடியும். உணர்த்த வல்லவர் அந்த தேசத்தை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஆள வேணும் என்று உணர்த்த உங்களால் முடியும். அதுக்காக நன்றி. இதுக்கு எதிராக எல்லா விதமான அந்தகார சக்தியையும் ஐயா அடித்து நொத்திக்கு அந்த தேசத்தில் உங்களோட சமாதானம் சந்தோஷம் வளரத்தக்கதாக உங்களுக்கு இதை செய்யும் ஐயா. உங்களுக்கு பிரியமில்லாத போத வஸ்துகளை ஆண்டவரே என்ன அவர்கள் போத வஸ்துகளுக்கு அடிமையாய் போய்விடாதபடி அதில் அதை ஆண்டவரை அனுமதிக்காதபடி ஒரு கட்டுப்பாடை உண்டு பண்ண உங்களால் முடியும் ஐயா. ஆண்டவரே உங்களால் அதுக்கு ஒரு கட்டுப்பாடை ஆண்டவர் கொடுக்க முடியும். அந்த தேசத்தை ஆளுங்க ராஜா, ஆளுக செய்யுங்கோ. அங்கிருந்து ஊழியம் செய்யும் ஊழியக்கார பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ. உங்களுடைய அன்பை இன்னும்
ஆண்டவரே பயந்து கொண்டிருக்கும் கூட பிள்ளைகள் ஆண்டவரே தொடர்ந்து அந்த தேசத்துக்கு ஆறுதல் கொடுக்கிறவர்களாக ஆசீர்வாதம் கொடுக்கிறவர்களாக ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே உங்களால் வழிநடத்த முடியும்.

0: கொண்டு வாரதேவனே, உலத்து விக்ரம் ஐயா சோத்திருக்கிறோம். என்ன நிலத்திலிருந்து ஊழியம் செய்யும் ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கோ, பேர் பேராக ஆசீர்வதிங்கோ ராஜா. அது மட்டுமல்ல, உங்களோட பிள்ளைகள் உங்களை பிரபஞ்சத்திலிருந்து பிள்ளைகள் உங்களை அறிந்து உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் அந்த தேசத்துக்கு ஒவ்வொரு கை கொடுத்து உதவும். ஒவ்வொரு உதவிக்காக அதை அந்த எல்லைகளை பெரிதாக்கி கூடாக என்னும் அந்த ஆத்மாக்கள் அந்த பசியோடு இருப்போர், உடம்பு இல்லாமல் இருப்போர், இருக்க இடம் இல்லாமல் இருப்போருக்கு ஆசீர்வாதமாக உன்னை போல் பிறந்த நேசி என்று அந்த கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பிள்ளைகள் கூடாக நீங்க செய்யும் ஒவ்வொரு காரியத்துக்காக, நல்ல காரியத்துக்காக நன்றி சொல்கிறோம். இது கூடாக அந்த தேசத்தில் பெரிய எழுப்புகளை உண்டு பண்ணுங்க ராஜா. எழுப்புகளை உண்டு பண்ணி அந்த சிறிய தீவு ஒரு ஒளியுள்ள தீசாத்தீவாக உங்களோட ஆண்டு விரைக சிலுவக்குடி பறக்க தீவாக இருக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவன், இந்த நாளுக்காக நன்றி ராஜா, நன்றி நன்றி. இந்த மீதியான சங்கம மொழிகளே உங்களோட கருத்தில் ஒப்படைக்கிறோம். உங்களோட பிள்ளைகளை கூட என்னென்ன விதமாக ஆண்டவரே நீங்க எப்படி எப்படி எல்லாம் நடத்த வேணும், உங்களோட நாம அம்மா அம்மா படத்தக்கதை எப்படி நடத்த வேணும் என்று நீங்க விரும்புறீங்களோ, உங்களோட கிருபையின் சித்தத்தின்படியும் நீதி உள்ள வழியிலும் உங்களோட ராஜ்யம் ஒன்று வளர்த்தக்கதாக, உங்களோட நாமம் ஒன்றே மாமப்படத்தக்கதாக இதை வெற்றியோடு நடத்தி முடிக்க வல்லவரை உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்திலிருந்து எந்தெந்த பாகத்திலிருந்து இதில் ஆடவர் இணைந்து உங்களை மாமப்படுத்த வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்களோ அவர்களை, அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். அவர்களுக்கு இப்படி ஒரு தருணத்தை கொடுத்தீங்கள் என்று அவர்கள் நன்றி உள்ளவர்களாயிருந்து தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி மாமப்படுத்தத்தக்கதாக அவர்களுக்கு கூடாக நீங்க கிரிய செய்ய போறதுக்காக, கிரிய செய்து கொண்டு வந்தவர், கிரிய செய்ய வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். மீதியான சங்கம மொழியிலேயே நீங்க பொறுப்படுத்து தடதாமதமின்றி இதை நடத்தி உங்களோட நாம மாமப்படுத்தக்கதாக முறாட்சியம் வளரத்தக்கதாக நடத்த வல்லவரே, உங்கள் ஒருவருக்கே நாங்க நன்றி துதிகரமாக செலுத்தி உங்களோட உயிருள்ள வல்லமுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த உங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே அந்த ஜபங்களை கேட்டார். அந்த அந்த விசுவாசத்தோடு உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் கத்தரண்டே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பவுமாக நாளைய நாளிலே வளமையான நேரத்துக்கு திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா, காட் பிளஸ் யூ. ஆமீன்.
0: நாளைக்கு ஒரு மணிக்கு தானே அப்பு?
1: ஆமாம். வழி நடத்தினார் கத்தர் தாமே, அவருடன் கூட இருந்து வழி நடத்துவாரா. கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். நாளிலே இரண்டு ஊழியர்கள் இணையவில்லை. பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் இணையவில்லை கர்நாடகாவிலிருந்து. அதே வேளையிலே பாஸ்டர் அன்டனிசல் இப்ரஹாம் அவர்கள் இணைய முடியவில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த வேளையில் நாங்கள் மீதியான நிகழ்ச்சிகள் கூட கடந்து சென்று நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி 6:30 ஆரம்பமாகும். ஆமேன். கத்திரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்திரதாமே ஒன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர மாலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருங்கள், கேட்டுக்கொண்டிருங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன்.
2: கண்டிப்பா எடுத்து
3: சர்வலோக
4: உங்களுடைய கரங்களின் மூலமாக யாவரும்

அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனால் கொண்டு உமக்காய் எழும்பிட.

Amen. Amen. Amen. சங்கம வானொலியில் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரம் டொரண்டோ நேரப்படி இரவு 6:45 மணிக்கு திங்கள் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களிலும் சனி ஞாயிற்றுக்கிழமையிலே துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கின்றன.

0: ஆரம்ப ஜபம் சிஸ்டர் டார்லிங், ஜபம் பாடல் சிஸ்டர் கருணா, துதி ஸ்தோத்ர பாடல் வேதத்தியானம் சிஸ்டர் கிரேஸ், ஆராதனை பாடல் சிஸ்டர் கவி கவிந்தா, கேட்போருக்கு கஞ்சனி அலங்காரமணி, உடையக்கான ஜபம் சிஸ்டர் டார்லிங். இன்றைய நாளே தெய்வ செய்தியை கொண்டு வருகிறார்கள் நான் ஊழியக்காரர்கள். இன்றைய நாளே தெய்வ செய்தியை கொண்டு வருகிறார் முதலாவது இரண்டாவது சிஸ்டர் அருந்ததி, அடுத்து பாச ஞான பிரகாசம், தொடர்ந்து பாச ஆண்டன். இந்த நான்கு ஊழியக்காரர் இன்றைக்கு இந்த நித்திய வெளிச்சத்திலே வார்த்தையை கொடுக்க வந்திருக்கிறார்கள். இன்றைய நாளிலே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த வருகிற சிஸ்டர் சிஸ்டர் தோனி அவர்கள், அவருடைய சங்கம வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் இந்த சகோதரி அன்போடு அழைப்போமா. பிரின்சிபல் சிஸ்டர் டோலி, நிகழ்ச்சிகளை நடத்த ஓடோடி வந்திருக்கீர்கள், ஆவின் அபிஷேகத்தோடு சேர்ந்து வந்திருக்கீர்கள். ஒப்புக்கொண்டிருக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள்.
1: நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. உங்களோட சமூகத்துல நாங்க வந்து நிற்பது ஒவ்வொரு மகிழ்ச்சியா இருக்கிறது ஆண்டவரே, அதுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட வார்த்தை கூறுகிறது, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்கிறார், அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்குறது. ஆமேன் அப்பா. பூமி குடிகளை நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். ஆமே நன்றி யேசுவே, நன்றி அப்பா. இந்த மாலை நேரம் நித்திய வெளிச்சத்துல ஒளியாக எங்களுக்குள்ள வந்து உங்களுடைய ஒளியை பிரகசிக்க பண்ணி ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தை நாங்க காணக்கூடியதாக எங்களை ஆசீர்வதிப்பதற்கு வந்து எங்கள் மத்தியில் வந்திருக்கிற உங்களுடைய பரிசுத்தமான ஆவிக்கு நன்றி செலுத்த அப்பா. வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. அப்பா நீங்களே அப்பா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அப்பா, சகலத்திலேயும் அப்பா வல்லமை நிறைந்த தேவா, உங்களுடைய கரங்களின் மூலமாக யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா நிகழ்ச்சியையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு யாவரையும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நாம மட்டுமே மகிமே படுவதாக என்று கூறி ஜெபிக்கிறேன். சகோதர சகோதரிகளே, சங்கமமான நித்திய வெளிச்சத்துக்கு அன்பாக வரவழைக்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு யாவரும் உங்கள் ஜபம் பாடங்கள் எடுத்து வாருங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இப்பொழுது நாங்கள் யாவரும் அன்போடு சிஸ்டர் கருணா அவர்களை வரவழைப்போமாக, அவர்கள் ஜபித்து பாடலை பாடுவார்கள். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் கருணா.
2: நன்றி செலுத்துகிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, துணையானரே, எங்களுடைய எஜமானரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி சிருஷ்டிகள் யாவும் உமை தொழுதுகள்ளும் என்று வேதம் சொல்லுகிறபடி கத்தாவே, இன்றைய நாளில் நாங்கள் உண்மை அழைக்கிறோம். ஆண்டவரே எங்கள் மத்தியில் உலாவுகிறவராயிருக்கிறவர் நீர் சுவாமி. தகப்பனே, உம்முடைய வார்த்தைகள் நாளை எங்களை போதித்து உம்முடைய ரகசியங்களை கற்றுக்கொள்ளும்படியாய், இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. தாளந்தை கொடுக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, கூட மன்றாடுகிறோம் அவர்களுடைய குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா காலங்களிலும் நேரங்களும் உம்முடைய உதவியும் ஒத்தாசையும் அந்த குடும்பங்களோடு கூட இருக்கட்டும், நடத்தட்டும் ஆண்டவரே அப்பா. சோர்லஸ்லி பிரதருக்காக, அவருடைய மனைவரிட்ட பிள்ளைகளுக்காக அவங்களை செபிக்கிறோம் அப்பா. ஏற்ற வழியில் ஏற்ற காரியங்களை செய்யும்படியா கத்தர் நீர் ஞானத்தினால் நிரப்பி இந்த ஊழியத்தை நீர் கொடுத்திருக்கிறீங்க கத்தாவே. தாப்பிட இந்த தடையும் வராதபடி தொடர்ந்து செய்யும்படியா கத்தர் உதவி செய்ய வேண்டுமாக நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம். குடும்ப காரியங்கள் எல்லாவற்றுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எனும் டோலி காட்சிபிக்கிறோம். அவரைமாருடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கத்தர் ஆசீர்வதிக்கும்படியா இயேசுவம் மேலும் ஆரோக்கியத்துடன் நடத்தும்படியா ஒப்புக் கொடுக்கிறோம். அது போலமா இந்த இடங்களுக்கு அவருடைய குடும்பங்களுக்கு ஆட்சிபிக்கிறோம். தொடர்ந்து சுவம்பெல்லாம் ஆரோக்கியம் கொடுத்து நடத்தும்படியா ஒப்புக் கொடுக்கிறோம். தேவைகளை சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது போல சௌரி கிரீசுக்காம் வரப்போகிற எல்லா பாடல்களை பாடுகிற பிள்ளைகள் கவிதைகளை வாசிக்கிறவர்கள் இன்னும் எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக உடைய கார ஒவ்வொருவர் மேலும் உடைய அபிஷேகம் பலமாயிரங்கட்டும். ஆண்டவரே அப்பா உடைய வார்த்தைகளை நீங்க ஆத்மாக்களை விடுதலை அடைய செய்யும்படியாய் அவர்களை பயன்படுத்துகிறீர். தொடர்ந்து ஊழியத்திலே ஆசீர்வதிக்க வேண்டுமாகவும் அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாகவும் அப்பா பாதுகாக்கப்பட வேண்டுமாகவும் உடைய பாதத்திலே நாங்கள் வைத்து செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சபைகளை எத்தனை உடைய ஆத்மாக்களால் நிரப்புங்க. ஆண்டவரே அப்பா இந்த பூமி எங்களுக்கு குடியிருப்பு அல்ல சுவாமி, எங்களுடைய குடியிருப்பு பரலோகம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே அந்த பரலோக வாஞ்சிக்காக கத்தர் நீர் எங்களுக்கு எப்போதும் உதவியாயிருந்து எங்களை நீர் ஆராய்ந்து அறிந்து நடக்கும்படியாய் கத்தர் நீர் பேசுகிறவராயிருக்கிறீர். ஆண்டவரே தொடர்ந்து எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இன்னும் கத்தாவே எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேசத்தை பாதுகாக்கிறவர் நீர் கத்தாவே. அந்த இடத்திலே கத்தர் உம்முடைய ரத்த சாட்சிகள் முதல் கொண்டு கத்தாவே உமக்காக மறித்த அநேக காரியங்கள் அந்த இடத்துல நடந்ததாண்டு முறைய அப்பா உமக்காக வைராக்கியம் கொள்ளுகிற அநேகர் அந்த இடத்துல உண்டு சுவாமி. அவர்களையும் பாதுகாத்து அப்பா பாகால்களுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தீங்க. அந்த தேசத்துக்கு அன்றுவரை அப்படியே அந்த ஜனங்களை பாதுகாக்க முடியாத நாங்களுக்கு கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த தேசத்துக்காக நீர் வைத்திருக்கிற ஆத்மாக்களை நீர் மறைத்து உம்முடைய சிறகுகளின் நிறைய நிழலிலே மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. அன்றுவரை எந்த ஒரு காரியமும் அழித்து போடாதபடி அந்த தேசத்தை உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அதில் உள்ள ஒவ்வொரு நாட்டு மக்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா உமாக்காக எழுப்பி பிரகாசிக்கும்படியாய் ஊழியக்காரர்களை நீர் அனுப்புங்க. அன்றுவரை அந்த இடத்துல ரட்சிப்பை காணும்படியாய் அப்பா அந்த இடத்துல செயல்படும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்றுவரே அப்பா இந்த உலகத்திலே கத்தாவே நாங்கள் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தை விட்டு போகும்போது நாங்கள் ஒன்றும் கொண்டு போக போவதில்லை சுவாமி. ஆனாலும் சாத்தானுடைய திட்டங்களுக்குள்ளே தங்களை இட்டு கத்தாவே அப்பா இந்த சின்னங்கள் ஒருவருக்கொருவர் விரோதமாய் எழும்பி பட்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவரே யாரையும் அன்பினாலே கட்டி இழுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து சுபிக்கிறோம். உடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்தமாக்கும்படியாக ஒப்பு கொடுத்து சுபிக்கிறோம். எல்லாரையும் உடைய ரத்த குட்டைக்குள்ளாக மறைத்து கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்களும் உங்களுடைய பிள்ளைகள் அப்பா. அப்பா எந்த ஒரு நாசமோசம் அணுகாதபடி இதுவரை காத்தவர் நீர், இனி வருங்காலங்களிலும் காக்க போகிறவர் நீர் கத்தாவே. அதற்காக நன்றி செலுத்தி இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேசத்தில் நடக்கிற காரியங்களில் அவற்றில் இருந்த ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. காவல் அதிகாரிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆளுகை செய்கிறவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா நீதிக்கும் நியாயத்துக்கும் நீர் பதில் செய்கிறவர். ஆண்டவரை எல்லாருடைய கண்ணீரையும் துடைக்க வேண்டுமாக நாங்களுக்கு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா இந்த நேரத்திலும் கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீரங்களுக்கு இந்த கணானை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே இந்த தேசத்துக்காக நாங்கள் முழங்கால் படுகிறோம். அனை ஆத்மா கடிச்சிக்காக நாங்கள் செபிக்கிறோம். எல்லாருடைய பாவங்களை மன்னித்து இழுத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம். அப்பா எல்லாருடைய இதயங்களை நீங்க காண்கிற தகப்பன், அப்ப அறியாமல் செய்கிற தவறுகளை மன்னிக்கிற தகப்பன். நீர் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிருஷ்டிக்கிறது போல நீர் எல்லாரையும் சிருஷ்டிக்க காத்திருக்கிறவர். ஆண்டவரே அப்பா அதுக்காக நன்றி செலுத்தி உம்மண்டை எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சிறையில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ரட்சிப்பை காணட்டும். வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள் குணமடையட்டும். உம்முடைய அனுப்பா இந்த கரங்களினாலே தொட்டு சுகமாக்கி ரட்சிப்பையும் கொடுக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். போதை வஸ்துகளுக்கு அடிமையாகிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. மனம் திரும்பும்படியா அந்த இதயங்கள்ல பேசுங்க. ஆண்டவரே விடுதலையை கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே பாதுகாப்பு முடியாது. அப்போ உம்முடைய திரைக்கரத்தில் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்கிறோம். ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அமைச்சர்களாய் இருக்கிறவர்களை, காவல் அதிகாரிகளாய் இருக்கிறவர்கள், எல்லாரையும் உடைய திருக்கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் நண்பர் இயேசு கிறிஸ்தீனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே அம்மே, அமே அமே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளார்

0: Please do not step. Please do not.
1: விசிட்டக்காரனா ஆரம்ப ஜபத்தை அருமையா எடுத்து நல்ல ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.
0: ஆமென். அப்படியே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக.
1: தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் ஜெய ரஞ்சினி அழைக்க போறோம். அவர் துதித்து பாடி வேதத்தியான பாதையை நடத்துவார். இப்போது அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிரேஸ்.
2: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். இந்த நாளை துதித்து ஆராதித்து ஆவியான கொடுத்த வேதத்தியான பாதையை நடத்துங்கள். உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிற வாங்க நடத்துங்கள். ஆமென்.
2: ஆமென். ஆமென். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே. இந்த நாளுக்கு அமக்கு நன்றி செலுத்துறோம். உயர்த்துவதே ஆண்டவரே எங்கள் உள்ளத்தின் வாஞ்சை. இந்நேரம் உம்முடைய நாமம் ஆண்டவரே அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் நித்திய பிதா சமாதான பிரபுவே உம்ம உயர்த்துறோம். உம்முடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம், அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், மேலான நாமம், இன்பமான நாமம், ஊத்துண்ட பரிமள தைலத்துக்கு ஒப்பான உம்முடைய நாமத்தை உயர்த்துறோம். எங்கள் பலத்தினாலும் ஒன்றுமில்லை பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்பட. பரிசுத்த ஆவியானவர் எங்கு கர்த்தராக இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு. ஆவினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திர எனப்படுவார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்தவன்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி தகப்பனே. உம்மை உயர்த்துவதே என்னுள்

என் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா உமக்காய் வாழுவதே, என் இதயத்தின் ஏக்கமையா

வேன் நீ செய்த நன்மைகள் ஆயிரம் அதை எண்ணி எண்ணி பாடுவேன். நீ தந்த வாழ்க்கை பேரின்பம் அதை எண்ணி எண்ணி உயர்த்துவேன். துதித்தலுடனே

வானங்களும் அதே சிங்காசனம், இந்த பூமியும் உந்தன் பாதபடே, சர்வலோகமும் பணிந்திடும் சகல சிருஷ்டியின் நாயகனே, நீர் அதிசய அற்புத சர்வ

பிரவேசித்து வந்து நிற்கின்றோம் தேவ வீட்டு நன்மையாலே, நிரம்பிட வந்து நிற்கிறோம் அலங்கார வாசலாலே, பிரவேசித்து வந்து நிற்கின்றோம் தேவ வீட்டு நன்மையாலே, நிரம்பிட வந்து நிற்கிறோம் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம்

ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஜெகோவ தேவனையேம். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவ ஜேசுவயேம். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஜெகோவ தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவ ஜேசுவயே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவ

0: சோஸ்திரம் சோஸ்திரமே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவ தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவ இயேசுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே, நன்மை செய்பவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையையும் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே, எம் காணிக்கையையும் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவ தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே, தூயவர் இயேசுவையே. ஆண்டவரே உம்மை துதிக்க ஆராதிக்க உம்மை பாட உம்மை புகழ உம்மை கீர்த்தனம் பண்ண ஆண்டவரை உயர்த்துவதே எங்கள் உள்ளத்தின் வாஞ்சி ஆண்டவரே. எப்பொழுதும் ஆண்டவரே உம்மை உயர்த்துவதே எங்கள் ஆண்டவரே உள்ளத்திலே இந்த தேவன் எங்களை தெரிந்து கொண்டதன் நோக்கமே. இந்த ஜனத்தை நான் எனக்கண்டு தெரிந்து கொண்டேன், என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற ஆண்டவரை துதிக்க பாட ஒவ்வொருத்தரையும் அழைத்திருக்கிற அழைப்புக்கு பாத்திரராய் நாங்கள் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமை நீடிய சாந்தம் உண்டு. அதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் நாங்கள் பலப்படுத்தப்பட நீர்கிருப செய்தபடியாலும் உமக்கு நன்றி செலுத்தி எல்லா துதிகன மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே என் துதியை எடுக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். இந்த நாளில நான் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எரேமியா 29:11. நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை எங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அவர் ஆண்டவராய் இயேசு எங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நாங்கள் அறிவோம் அது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல எப்பொழுதும் அந்த சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை தேவன் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த மகத்தான திட்டம் எந்த ஒரு இதை நாங்கள் நினைச்சு நாங்கள் செய்ய வேணுமென்றது இல்லை. அவர் இந்த வார்த்தை கூடாக அவர் நினைத்து எங்களை பற்றிய அவற்றின் நினைவு மேலான நினைவா இருக்கிறபடினால இந்த வார்த்தையோடு ஒரு சின்ன கொஞ்சம் பகுதியை நான் பகிர்ந்து கொள்றேன். ஒரு ஒவ்வொருவரை குறித்தும் தேவனிடம் ஒரு நல்ல திட்டம் இருக்கிறது. எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஒவ்வொருவரை குறித்தும் தேவனிடத்தில் ஒரு நல்ல திட்டம் இருக்கிறது. எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முடிவை வெற்றிகரமாக கணிக்கப்பட்ட ஒரு எதிர்காலத்தை எங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுக்க அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரை குறித்தும் தேவனிடம் ஒரு திட்டமும் நோக்கமும் இருக்கிறது. ஒவ்வொருவரும் தங்களுக்குரிய இலக்கை அடைய வேண்டும் என்று என் தேவன் விரும்புகிறார். ஆனால் அது தானாக தேவனுடைய ஒவ்வொருவரை குறித்தும் தேவனிடம் ஒரு நல்ல திட்டம் இருக்கிறது. எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முடிவை வெற்றிகரமாக அவர் கணிக்கப்பட்ட ஒரு எதிர்காலத்தை எங்களுக்கு அவர் கொடுக்கும்படியாக ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஒவ்வொருவரை குறித்தும் தேவனிடம் ஒரு திட்டமும் நோக்கமும் இருக்கிறது. எங்கள் ஒவ்வொருவரையும் பற்றி அவர் வச்சிருக்கிற அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று நாங்கள் விரும்பினால் தேவன் அவர் அதை தானாக தேவனுடைய சர்வ ஆளுமையில் நாங்கள் ஆளுமையில் வச்சு நிறைவேற விட அந்த எங்களை இதுல மாத்திரம் இல்ல தேவனுடைய ஆளுமைக்குள்ள நாங்கள் உட்பட வேணும். அப்ப சவுல் வந்து முதலாவது செய்தது போல எங்களுடைய வாழ்க்கையை குறித்து தேவனுடைய திட்டத்தை சீர்குலைக்க எங்களால முடியும் என்றதை சவுலின்ற ஒரு கதையில இருந்து அவர் முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்ட சவுல வந்து எப்படி அவர் தன்னை கீழ்படியாததுனால அவருடைய அந்த ராஜ்யபாரம் பறிக்கப்பட்டது போல வேதாமன் தேவனுடைய வார்த்தை என்று மெய்யாகவே விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் இவ்வாறு சொல்ல முடியாது. நல்லது சவுல் இதையெல்லாம் செய்ய போறார் என்பது தேவனுக்கு தெரியும். தேவனுடைய முதன்மையான திட்டத்தில் தாவீதின் இடத்தை தற்காலிகமாக அவர் நிரப்பியிருந்ததான் இல்ல இஸ்ரவேலை தலைமையேற்பட்டு வழி நடத்தும்படி சவுல் தான் தேவனால் உண்மையில் தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவதால் சவுல் தான். ஆனா அவர் வந்து அதை தக்க வைக்க முடியாம போயிட்டு இருந்த அந்த அழைத்த அழைப்புக்கு நாங்கள் பாத்திரராய் நடந்து கொள்ள வேணும். எந்த அழைப்பை ஆண்டவர் தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிறாரோ அவர் நல்ல திட்டத்தை தான் ஒவ்வொருவருக்காகவும் வைத்திருக்கிறார். அப்ப அவர் அவருடைய கிருபை சவுலின் எடுத்துக்காட்டு நாம் எல்லோருக்கும் ஒரு எச்சரிக்கையா இருக்கிறார். தேவன் நாம் ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆனால் அது கிருபையினால் உண்டாயிருக்கிறது. அது நம் திறமையின் அடிப்படையில் அல்ல, மாறாக நாம் அந்த திட்டத்துக்கு ஒத்துழைக்க வேண்டும். தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட மகிமையான இலக்கு, அந்த இலக்கை நாம் தகுதி ஆனவர்கள் அல்ல என்றாலும் நம் வாழ்க்கையில் அது நிறைவேறுவதை நாம் தடுக்க முடியாது. ஏனென்றால் அந்த நாங்கள் எங்களால் முடியும், ஏனென்றால் நாங்கள் சில நேரத்தில் அது கீழ்ப்படியாதபடி மனுஷ மாமிச பிரகாரம் செயல்படக்கூடாது. தேவனோடு ஒத்துழைச்சாதான் அந்த கிருபையை, நாங்கள் அவரோடு ஒத்துழைத்து நாங்கள் அந்த அவர்தான் கிருபை. அப்படியாக கவனமாக எச்சரிக்கையாய் அந்த தேவனுடைய கிருபை, அவருடைய ஆசீர்வாதம் மற்றும் எல்லாவற்றையும் வாழ்க்கையில் அவருடைய அழைப்பை நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. நாங்கள் விடாமுயற்சியுடன் அதை தொடர்ந்து நாங்கள் செய்யும் போது இந்த சத்தியத்தை பவுல் புரிந்து கொண்டுதான் ஒத்துழைத்து அந்த வசனம் சொல்லுறது. 1 Corinthians 15:9 நான் அவர் சொல்ற இந்த சத்தியத்தை பவுல் புரிந்து கொண்டிருக்கிறார். என்னென்னா அப்போஸ்தலர் சிறியவனாய் இருக்கிறேன், ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் என்று சொல்றார். அப்ப பவுலின் அழைப்பு தேவனுடைய கிருபையினால் உண்டாயிருந்தது. அவர் அதற்கு தகுதியானவர் அல்ல, ஆனால் பவுல் தொடர்ந்து சொல்லுகிறார் அவர் என கருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை என்று Corinthians 15:10. அதாவது தேவன் எங்களுக்கு கிருபையை கொடுக்கிறார், அதை நாங்கள் வீணடிக்க முடியாத, எப்பொழுதும் வந்து வீணடிக்காதபடி எங்கள் வாழ்க்கையை குறித்து கர்த்தரிடம் ஒரு திட்டம் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அவரோடு தரித்திருந்து எப்பொழுதும் அந்த அவர் வச்சிருக்கிற மகத்தான திட்டத்தை என்று அவர் சொல்றார். நான் உங்கள் பேரில் வச்சிருக்கிற நினைவுகளை அவர் அறிவார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்றார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவு. கர்த்தர் தம் மகிமையினால் எங்களை தேர்ந்தெடுத்தார் என்று பவுல் சொல்லுகிறார். தேவன் அவரை தேர்ந்தெடுத்த நேரத்தில் பவுல் தேவனை உண்மையாய் தேடிக்கொண்டிருக்கவில்லை. அவர் கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தி வேட்டையாடி கொண்டுதான் இருந்தவர். ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி பவுல் முட்களை எதிர்த்து உதைத்து கொண்டிருந்தார். அப்போ சில நடவடிக்கைகள் 9:5 பவுலுடன் காணப்பட்ட மகத்தான நற்குணத்தின் நிமித்தம் பவுல் தெரிந்து கொள்ளப்படவில்லை. அது கிருபையினால் ஆன அழைப்பு தான். அப்படியாக இந்த நாட்களில் நாங்கள் தேவன் வைத்த அழைப்புக்கு பாத்திராய் நாங்கள் நடந்து கொள்ள தாழ்மையோடு இருந்து அவர் வச்ச ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திட்டம் வச்சிருக்கிறார். அவருடைய அந்த இணைந்து இருக்கும் போது அந்த இணங்குதல் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். அதை நிறைவேற்றி முடிக்காத ஒரு தரிசனம் நிறைவேறும்படியாக நாங்கள் பொறுமையோடு காத்து கொண்டிருந்து அதை பெற்றுக்கொள்ள இந்த நாட்களை இந்த வார்த்தை கூடாக பகிர்ந்து கொண்டேன். நன்றி செலுத்தேன். இயேசு நாமத்தினாலே இந்த வார்த்தையை ஒவ்வொருத்தரும் கேட்டு இந்த இடத்திலே ஆண்டவர் விளங்கப்படுத்தி ஆண்டவர் தாவீதின் அந்த வாழ்க்கையின்படி அவர் எப்படி அந்த தெரிந்து கொண்ட நோக்கத்தை அவர் நிறைவேற்றினாரோ அதன்படி அந்த தாவீது கருளின கிருபை எங்களுக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாக தேவன் இந்த வார்த்தை கூட பேசினார், அதற்காக நன்றி செலுத்தேன். நன்றி தகப்பனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவன் எங்களை எந்த நோக்கத்துக்கு அழைத்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கும் அளவும் இந்த தேவனோடு இணைந்திருந்து அதை செயல்பட்டு முடிக்க நீர் கிருபை செய்தபடியால் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
1: ஆமென். ஆமென். நன்றி சிஸ்டர் கிரேஸ், துதி ஆராதனை. வேத பாடம் மிக நன்றாக இருந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாங்கள் கவி கவிந்து அழைக்க போறோம். அதற்கு பிறகு மேகனா வாசி அழைக்க போறோம். பிரைஸ்தலோட் சிஸ்டர் கவி கவிந்தா.
2: பிரைஸ்தலோட் பிரைஸ்தலோட்
1: பிரைஸ்தலோட் இன்றைய நாளிலே யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கீர்கள். துதித்து ஆராதித்து ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென்.
2: நல்லவரும் கிருபை நிறைந்தது வெனுமாயிருக்கிற எங்கள் தேவனே, அப்பா உங்களை மகிமைப்படுத்துகிறேன். ஸ்தானத்திலும் கர்த்தருடைய ஆவியானவரே நீர் கிருபியாய் மகிமையாய் இறங்கி வருவீர் என்று சொன்னது வாவி தேவனுக்கு ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் அப்பா மக்கள் நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம். நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம். ஜீவ தண்ணீரா இருக்கிறவரே, நல்ல பிதாவா இருக்கிறவரே, மாட்சிமை நிறைந்த பிதாவா இருக்கிறவரே, மகிமை நிறைந்த பிதாவா இருக்கிறவரே, ஆயிரம் பேர்களின் சிறந்த பிதாவா இருக்கிறவரே, ஜீவனுள்ள தேவனுக்கு கூடான கூடி கூடான கூடி கூடான கூடி நன்றி நன்றி நன்றி நன்றி. நீ செய்த நன்மைகள், நீ செய்த அதிசயமான காரியங்களுக்கு கர்த்தாவே உங்களை நன்றியுள்ள இருதய கரங்களோடு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். யகாஜா நீர் பெரியவரும் வல்லவருமா இருக்கிறதுக்காய் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஆண்டவரே நீங்கள் இரக்கம் நிறைந்த தேவனா இருக்கிறவரே மக்கு நன்றி நன்றி. உங்களை மகிமைப்படுத்துகிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். பிதாவே நல்லவர் நல்லவர் நல்லவர். ஒருவரும் சீராத ஒளியில் வாசம் செய்பவரே மக்கு நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா. ஜீவன் உள்ள தேவனே மக்கு நன்றி. பரலோக தேவனே மக்கு நன்றி. பரலோக ராஜாவே மக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் ராஜாவி ராஜனுக்கு அப்பா மக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. சர்வத்தை மாலும் தெய்வமே மக்கு சூத்திரம். சர்வ வல்லமை நிறைந்தது தேவனே அப்பா. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக ஆண்டவரே எங்கள் கண்களை கைகளை நாங்கள் உயரெடுக்கிறோம். ஆண்டவரே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவாதி தேவனே உங்களுக்கு நன்றிகளை நாங்கள் செலுத்தி செபிக்கிறோம். அல்லேலூயா. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். வாரம் தூயாவி உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. வல்லமாயாய் என்னை நீரைத்தே நீராளிகை செய்யே.

அப்பா இந்த ஆவியானவரே, அப்பா உடைய வெள்ளமே அனுப்பி ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தை அனுப்பி ஆண்டவரே, நீங்களே ஆலயம் செய்யுங்க, நீங்களே வழி நடத்துங்க ஆண்டவரே. அக்கினியா இருக்கிறது வேணி, எங்கள் மத்தியில பெருங்காற்றா இருக்கிறது வேணி அப்பா, பெரும் மலையை போல உடைய வெள்ளமே ஊற்றுங்க ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. பரலோக தேவனே, உங்களை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உங்கள் மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறீர்கள் ராஜாதி ராஜாவே, கணத்துக்கு பாத்திரராயிருக்கிறவரே. இசையா உங்களுக்கு நன்றி, நன்றி பரிசுத்தரே, உங்களை மகிமைப்படுத்துகிறோம், உங்களை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே, உங்களை ஆராதனை செய்கிறோம் ராஜாதி ராஜாவே. எங்கள் அபிஷேகம் நிறைந்த ஆவியானவரே, உங்களை ஆராதனைகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. வரங்கள் நிறைந்த தேவனே, உங்களை நன்றியோடு சூத்தரிக்கிறோம், நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ஜீவ தண்ணீரா இருக்கிற தேவனுக்கு கூடான கோடி கூடான கோடி கூடான கோடி மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறீர்கள் ராஜாதி ராஜாவே, கனத்துக்கு பாத்திரராயிருக்கிற

0: அல்லேலூயா சூத்திரமாண்டவரே அப்பா, ஆயிரம் பேர்களில் சிறந்தது வாதி தேவன் பரிசு தாவியானவரே. ஆயிரம் நாமங்களை உடைய எங்கள் தேவனுக்கு நாங்கள் ஆராதனைகளை செலுத்துகிறோம். ஆயிரம் நாமங்களை உடைய ராஜாதி ராஜாவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உங்களை மகிமைப்படுத்துகிறோம். அற்புதமானவரே, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஆண்டவரே. அப்பா, உங்களுக்கு கூடி கூடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரமும் ஆண்டவரே, இந்த நினைப்பில ஆண்டவரே, சங்கம் மொழிபெறப்பில ஆண்டவரே, அப்பா உம்மை ஆராதி திரான கூடி சூத்திரங்கள் நன்றி பிதாவே, கூடி கூடி நன்றி.
1: ஆமே. நன்றி சிஸ்டர் கவி கவிந்தா, துதித்து ஆராதித்துக்கு மிகவும் மாசுகமா இருந்தது. சிஸ்டர் யாழ்ப்பாணத்துல இருந்து சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் மேகலாவாஸ், சிஸ்டர் மேகலாவாஸ் ஒரு அஞ்சு நிமிடங்கள் தாரேன், துதித்து ஒரு பாடலை பாடுங்கள். ஆமென்,
2: ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதுமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரமும் துதியும் உண்டாகட்டும். நான் பரதேசியை தங்கும் வீட்டில் உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே, உம்முடைய வேதங்கள் எங்களுக்கு கீதங்கள் ஆய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரித்து துதிக்கிறோம். நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர், உம்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத ஜீவன் உள்ள தேவன் அல்லவோ. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆராதனைக்குரிய தேவன் அப்பா, உமக்கு நன்றி நன்றி நன்றி.

கண்டடைவார்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்மை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வேளை முழுவதிலும் ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் உம்முடைய வல்லமையான கரமும் ஓங்கிய புயமும் பலத்த கரமும் ஆண்டவரை அவர்களை வழி நடத்துகிறவர் நாளை ஸ்தோத்திரம். ஆண்டவரை புதிதும் கூர்மையுமான உம்முடைய திட்டங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையை உம்முடைய பாதபடியில நாங்கள் ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே கூட இருந்து வழி நடத்துகிறவர் நாளை ஸ்தோத்திரம். காலையும் மாலையும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, அற்புதமான தேவனாய் எங்கள் மத்தியில நீர் கிரியை செய்து வனாந்திரத்துல வழிகளையும் அவாந்திர வழியில ஆறுகளையும் ஓடப்பண்ணி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை வழி நடத்துகிறபடி நாளை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளை முழுவதையும் உம்முடைய பாதத்துல வைக்கிறேன். ஆவியானவரை நீ நடத்துகிறவர் நாளை ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்துக்கு என்றென்றும் மகிமையும் கனமும் துதியும் உண்டாகட்டும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா, நான் உயரப் போகும் போது

0: தகப்பனே நன்றி நன்றி நன்றி. இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்லருமை தகப்பனே. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர் மிக்ராவாஸ் கொழும்பு, நீங்கள் நன்றாக துதித்து ஆராய்ந்து பாடுறீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதுவரை நேரம் துதித்தோம் ஆராதித்தோம் பாடுகளை பாடி இதோட நாமத்தை மகிமைப்படுத்துறோம். தொடர்ந்து தேவ செய்திக்கு
2: கடைசி ஸ்டாப்ட்
1: சிரிப்போடு ஆவியின் அபிஷேகத்தோட வந்திருக்கிறது போல எனக்கு தெரிகிறது. இப்பொழுது உங்களிடம் கொடுக்கிறேன் இந்த நித்தியவர்த்த நிகழ்ச்சியிலே உங்களுடைய வார்த்தை என்ன கேட்க 97 ரேடியோவில் தொடர்படுத்தி இருக்கிறோம்.
3: எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வேளையிலும் அசைவாடுவாராக, அவருடைய வார்த்தையினாலே கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரும் உயிர்ப்பிப்பாராக. இன்றைய வார்த்தையின் தலைப்பு தேவன் மேல் அன்பாய் இருக்கிறவன் ஜெயிப்பன். ஆமேன். தேவன் மேல் அன்பாய் இருக்கிறவன் ஜெயிப்பன். ஆமேன். ஜெயிக்க நாங்க பிறந்திருக்கிறோம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த வேளையிலும் கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி தேவதாமே எங்கள் வார்த்தைக்கு ஊடாக இடைப்படுவாராக. நன்றி தகப்பனே, ஆவியானவரே நன்றி. அப்பா உம்முடைய நாமம் ஆண்டவரை மகிமைப்படுறதுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா எல்லாருக்கும் ஆண்டவரே நூறத்தனையான பலனை கொடுக்கும்படியாய் ஆவியானவரை அசைவாடுங்க. மறுபடியுமாய் என்னை இந்த இடத்திலே எனக்கு வாய்ப்பு தந்த சங்கமம் ரேடியோ சார்பு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆமேன். கர்த்தர் ஊழியம் கர்த்தர் தாமே நடத்துவாராக. இந்த வேளையில் நான் தேவ செய்திக்கு கடந்து போகிறேன். இப்பொழுது நாங்கள் எடுத்துக்கொள்வோம் மத்தேயு 22 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். 37 வசனத்தை நாங்கள் வாசிப்போம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடும் முழுவதுமாய் நாங்கள் தேவனை ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமேன். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பல முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஆமே. நாங்க இந்த சம்பவத்தை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அங்கே சோதிக்கப்படுவதற்காக நியாயஸ்ரீ ஒருவர் வந்து கற்பனைகளை கற்கொள்ள எப்படி என்று கேட்கும் போது ஆவிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வசனம், உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஆமேன். அன்பு, அதுதான் தலைப்பு நான் கொடுத்திருக்கிறேன். தேவன் மேல் அன்பா இருந்தால் ஜெயிக்கலாம். ஆமேன். தேவன் மேல் அன்பா இருந்தால் நாங்கள் ஜெயிக்கலாம் என்பதைத்தான் இந்த தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன். முழு மனதோடும் நாங்கள் மனதோடும் அன்பு கூற வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாங்கள் அன்பு வைத்து அவருடைய கற்பனையெல்லாம் கை கொள்ளும் போது ஜெயமாயிருக்கும். இந்த வேளையிலும் நான் இந்த வசனத்துக்கு ஒத்ததாக மத்தேயு 13:18 23 வசனத்தை நான் இதோடு ஒப்பிட்டு இணைத்து நான் தேவ செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சொன்ன இயேசு கிறிஸ்து சொன்ன உவமையிலே எப்படி நாங்கள் அந்த உவமையை கற்றுக்கொள்வோம். விதைக்கிறவனுடைய உவமையை நாங்கள் பார்க்கிறோம். அநேக உவமைகளை சொன்னாலும் இதுல விதைக்கிறவருடைய உவமையை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த வசனத்தை வாசித்து விட்டு எப்படி நாங்கள் தேவனுடைய அன்பா இருந்தா எல்லாவற்றையும் மேற்கொள்ளலாம் என்பதை இந்த வேளையிலே உங்களை என்னோடு சேர்ந்து இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதுல இருந்து நாங்கள் வெளியிலே வர வேண்டும் என்றுதான் தேவ ஆவியானவர் வார்த்தைகளை எழுதி வச்சிருக்கிறார். இந்த பாதையிலே நான் போகிறேன் என்று சொன்னால் நாங்கள் அதிலே இருந்து வெளியே வர வேண்டும். உடனடியாக தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். தேவனுடைய அன்புக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன். ஜீவனுள்ள வார்த்தைகள் இந்த ஒன்றும் தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் எங்களுக்கு ஜீவனாய் இருக்கிறது. இப்பொழுது நான் வாசிக்கிறேன். வாசித்த பின்பு நான் எங்களோடு ஆண்டோடைய வார்த்தையை தெளிவாய் பேசுகிறேன். ஆமே. ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராது இருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனோ வழியருகே விதைக்கப்பட்டவன். ஆமேன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தினை ஏற்றுக் கொள்ளுகிறவன். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாததனால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரலாடவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறனாயிருந்தும் உலகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் மயக்கமும் வசனத்தை நெருக்குகிறதுனால் அவனும் பலனற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறனுமாய் இருந்து 100, 60, 30 பலன் தருகிறனாயிருக்கிறார். ஆமென். நாங்க இந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். வார்த்தையானது, விதியானது, வார்த்தை, இருதயமானது, நிலமானது. ஆமென். எங்கள் இருதயம் நிலமாய் இருக்கிறது. இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அங்கே வழியருகே விதைக்கப்பட்ட விதையை பறவைகள் நாங்கள் முன்னுக்கு பார்க்கும் போது பறவை வந்து உடனே பச்சை கொள்கிறது. இன்றைக்கு இன்றைய காலகட்டத்திலே ஆவியானவர் வார்த்தையை கொடுக்கும் போது ஒரு மனிதனுக்கூடாக அந்த இடத்திலேயே அல்லாட்டி அப்புறமாகவே அந்த வார்த்தைகளை தேவன் பேசும்போது உடனேயே அந்த மனிதர்களுக்கு ஊடாக வார்த்தையை தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா செயல்பட்டு அந்த வார்த்தையை உள்ளுக்குள்ளே உணராதபடி உடனே பறித்துக் கொள்கிறான். சத்துரு பொல்லாங்கனா இருந்து உடனேயே அவர்களை அந்த வசனத்தை அந்த அவர்களுக்குள்ளே போக விடாமல் அவர்களுக்குள்ள இருந்து தேவனிடத்தில் அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளாதபடி சத்துரு பொல்லாங்கன் அந்த விதையை எடுத்து போடுங்க. அதாவது தேவனுடைய வார்த்தையை அவர்கள் இருதயத்திலே உணர முன்னமே சத்துரு செயல்படுகிறான். ஆமே. இன்றைய காலகட்டத்திலே அப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ள வருகிறோம். மற்றது பார்க்கிறோம், கற்பாறைகளில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷம் ஏற்றுக்கொள்வது ஆகிலும் தனக்குள்ளே வேறுன்றாமல் கொஞ்ச காலம் நிலைத்திருந்து வசனத்து நிமித்தம் உபத்திரவம் வரும்போது, உபத்திரவம் பாடுகள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது அங்கே பலனற்று போகிறான். ஆமே. நாங்கள் பார்க்கிறோம் அநேக பேர் அநேக காரியங்களில் ஆண்டவரை சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார், வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஆனாலும் பாடுகள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது அங்கே நாங்கள் அங்கு விலகி போகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் அழகாய் ஓமையாய் தேவன் எழுதி வச்சிருக்கிறார். ஆமே. ஆனால் இதில் இருந்து மேற்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைய நாளிலும் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க இந்த பாதை கூடாக போயிருந்தா, விலகி இருந்தால், ஆவியானவர் கொடுத்த வார்த்தைகள் சத்ரு உடனே பறித்துக் கொண்டிருந்தால், இன்றைக்கு மனம் திரும்பி கத்தரிடத்தில் அன்பு கூறும்படியே அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் ஜீவனை கொடுத்த அந்த ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ள முடியாதபடி ராஜ்யத்துல இருந்து பிசாசு பாதாளம் கொண்டு போறதுக்கு பல காரியங்களை செய்து கொண்டிருக்கும். அதைத்தான் இந்த வசனத்திலே சொல்லப்படும். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை கேட்கிறதும் உலகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் மயக்கத்தையும் வசனத்தை நெருக்கிறதுனால், அதாவது உலக இன்பத்தை, உலகத்தின் மயக்கம், அதை அவர்கள் அதிலே போகிறதுனாலே கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகிறார்கள். ஆமேன். அதுதான் தேவனுடைய அன்பு. ஆமேன். முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும் ஆமேன் அன்பு கூறுவாயாக. ஆமேன். அப்ப நாங்க முழுவதுமாய் தேவனிடத்தில் சார்ந்து கொள்ளும் போது நாங்கள் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆமேன். அதுதான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது 100, 60, 30 பலன் கொடுக்கப்படுது. ஆமேன். எங்கள் இருதயம் நல்ல இருதயமாய் இருக்கும் போது நிச்சயமாய் நாங்கள் ஜெயிக்க முடியும். இந்த சூழ்நிலைகளை நீங்கள் மேலே கண்ட சூழ்நிலைகளை தேவாவியான எழுதி வைத்துக்கு அப்படியான இடத்துல நீங்க கேட்டுக் கொண்டிருந்த அன்பு சகோதர சகோதரிகளை தேவாவியானவர் மறுபடியும் அழைக்கிறார். ஆமென். எப்படி இளைய குமாரன் தகப்பன் வீட்டை விட்டு வெளியே போய் மறுபடியும் தகப்பனிடத்தில் வந்த போது தகப்பன் அதே பாசத்தோடு, அதே அன்போடு, அதே சாணத்தோடு அழைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். நாங்கள் இங்கே பார்க்கிறோம், பவுலை பார்க்கிறோம். பவுல் எல்லாவற்றையும் இந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். வசனத்தில் உணர்வு இல்லாமல் ஆமென் ஆவியானவர் அழகாய் எழுதியிருக்க. பவுலை நாங்கள் எடுத்துக்கொண்டால் பவுல் வந்து ஐஸ்வர்யவானாய் இருந்தார். எல்லாத்திலையும் அவர் கற்று தேறினவராய் இருந்தார். ஆனாலும் தேவனுக்காய் வரும்போது எல்லாம் குப்பை நஷ்டம் என்று விட்டார். ஆமேன். அதனால் தான் நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று தைரியமாய் எழுதுகிறார். ஆமேன். அப்படித்தான் தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஆமேன். நாங்கள் ஒவ்வொருவரும் அப்படி செயற்பட அன்பு அவரிடத்தில் வைக்கும் போது இந்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு பெருசா தெரியாது. ஆமேன். அந்த வசனங்கள் நீங்கள் வரும்போது நிச்சயமாய் எங்கள் இருதயத்துக்குள்ளே போகும். அமேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட அழைப்பையும் அப்படிப்பட்ட அபிஷேகத்தையும் தேவன் ஊழியக்காரருக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் முன்குறித்தவர், அழைத்தவர், மகிமைப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஆமேன். அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஜோவான்லே முதலாவது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். 1-18 வரைக்கும் தேவ வார்த்தையானவர் மாம்சமாகி இந்த பூமிக்கே வெளிப்பட்டார். ஆமேன். அந்த இயேசு கிறிஸ்து தான் வார்த்தையானவர். ஆமேன். அந்த வார்த்தையானவரை நாங்கள் பிடித்துக் கொள்ளும் போது, அவரிடத்து முழுவதுமாய் சாழ்ந்து கொள்ளும் போது, இந்த சூழ்நிலைகள் வரும்போது ஒவ்வொரு முறையும் நாங்கள் தேவனிடத்தில் மண்டிட்டு தேவனை நோக்கி பார்க்கும் போது நிச்சயமா ஜெயத்தை தருவார். ஆமேன். நாங்கள் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆவியானவர் நல்லவராய் இருக்கிற அந்த வார்த்தைகளை கொடுக்கும் போது கர்த்தாமே உங்கள் மத்தியில் அசைவாடு. அன்பு சகோதர சகோதரியே, தேவன் நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லை. ஆமேன். ஆவியானவர் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பின்மாற்றம் அடைந்திருக்கலாம். தேவனை உணர்ந்து நீங்கள் சத்துருவின் கிரியையினால் உங்களுடைய இருதயம் மாறுபட்டு இருக்கலாம். அல்லாஹ் செல்வத்துக்கு பின்பாக உங்களுடைய அழைப்பை நீங்கள் அழைப்பை விட்டு செல்வத்துக்கு பின்பாக உலக காரியத்துக்கு பின்பாக போயிருக்கலாம். இன்றைய நாளிலும் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ ஆவியானவர் மறுபடியுமாய் உங்களை உருவாக்க விரும்புகிறார். ஆமேன். அவர் கரத்திலே இருக்கிற களிமண்ணை போல நாங்கள் இருக்கிறோம். ஆமேன். குயவன் கையிலே இருக்கிற களிமண்ணை போல இருக்கிறோம். நிச்சயமாய் பலன் கொடுக்க ஜெயிக்க தேவன் செயல்படுவாராக. ஆமேன். அந்த அன்பு அவரிடத்தில் அந்த அன்பு வரும்போது நிச்சயமாய் இதை எல்லாவற்றையும் மேற்கொள்ள அவர் எங்களுக்கு கிருபை கொடுப்பார். ஆமேன். நாங்கள் ஒன்றுமே இல்லை, எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இந்த இருதயத்தில் இருக்கிற அன்பு இருக்குதல்லவா, முழுவதுமாய் நாங்கள் அவரிடத்தில் அன்பு இருக்க அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறதல்லவா, அது நிச்சயமாய் உங்களை வழிநடத்தும். ஆமேன். ஆவியானவர் நீங்கள் கண்ணீரோடு இந்த நேரத்தில் நிற்கலாம். நீங்கள் உங்களை தேவன் குத்தி உணர்த்தி மறுபடியுமாய் பேசிக் கொண்டு இருக்கலாம். ஆவியானவர் செயல்படுகிறவராய் இருக்கிறார் அன்பு சகோதரனே. ஆமேன். உங்க ஆதி அன்புக்குள்ளே திரும்பும்படியாய், அந்த ஆதி அழைப்புக்குள்ளே திரும்பும்படியாய், மனுஷர்களை பார்க்காதபடி தேவனை பார்க்கும்படியாய், தேவனிடத்தில் அன்பு கூறும்படியாய் ஜெயிக்க தேவன் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இந்த வேளையில நான் ஒரு சங்கீதம், 143 சங்கீதம் 3 வசனத்திலே இந்த 6 வசனத்தை நாங்கள் வாசிப்போம். தாவீது எப்படியாய் அவர் தன்னுடைய காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். தேவனத்திலே தாவீது சாந்து சாந்து கொள்கிறார். ஒவ்வொரு போராட்டத்திலும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் அவர் எல்லாவற்றிலும் ஜெயித்தார். தாவீது பாவம் செய்யவில்லை என்று சொல்லவில்லை. தாவீது அநேக காரியங்களை செய்திருந்தார். ஆனாலும் தேவனிடத்தில் உடனே போய் சாந்து கொண்டார். ஆமேன். எல்லாவற்றிலும் தேவனை பிடித்துக் கொண்டார். அதே தேவன் தான் இன்றைக்கு நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். ஆமேன். நாங்கள் பின்னுக்கு போய்விட்டோம் என்று சொல்லி தேவன் எங்களை தள்ளி விடுகிறவர் அல்ல. மறுபடியும் அழைத்து பரிசுத்தப்படுத்தி மறுபடியுமாய் வஸ்திரத்தை கொடுத்து அதே ஸ்தானத்திலே வைக்கிற தேவன். ஆமேன். அவர் அன்புள்ளவராய் இருக்கிறார். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். நாங்கள் ஒருவரும் நீதி உள்ள பிள்ளைகள் அல்ல. அவருடைய நீதியினால் நாங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். பாவிகளாய் இருந்த எங்களை தேவன் தெரிந்து கொண்டு தன்னுடைய நீதியினால் பரிசுத்தமாக்கி தன்னுடைய நீதியினால் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அதே அன்பு அவரிடத்தில் இப்பொழுதும் இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரே, உங்களை தேவன் நேசிக்கிறார். உங்களை மறுபடியுமாய் அழைக்கிறார். மறுபடியுமாயே தேவனிடத்தில் திரும்பி வரும்படியா எந்த இடத்தில் விழுந்து போனேன் என்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வார்த்தைகள், இந்த உவமை, அந்த விதைக்கிற உவமையை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே நாங்கள் முதல் பார்க்கிறோம். அழகாய் உவமையை சுருக்கமாய் சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு அதை விளக்கமாய் சொல்லுகிறார். அங்கே நாங்கள் முன்னுக்கெல்லாம் பார்க்கிறோம். தீர்க்க தரிசிகள் எல்லாம் தன்னுடைய வார்த்தையை கேட்க ஆசையா இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆமேன். அந்த வார்த்தை தான் எங்கட கையில இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளை, அந்த வார்த்தையானவரை நாங்கள் முகமுகமாய் காணவில்லை. ஆனால் இந்த வார்த்தையை பார்க்கும் போது முகமுகமாய் நாங்கள் பார்க்கிறோம். ஆமேன். ஜீவனுள்ள வார்த்தை உயிர்ப்பிருக்கிறதா இருக்கிறது, வாழ வைக்கிறதா இருக்கிறது. ஒரு மனுஷன் 40 மாத்திரம் இல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பு சொன்ன வார்த்தையின்படி இந்த வார்த்தையை கையிலே கொடுத்து வைத்திருக்கிறார். நீங்கள் பிழைக்கும்படியா இந்த வேளையிலும் எந்த சூழ்நிலைகளை எந்த நெருக்கத்துல நீங்க போயிருந்தாலும் தேவன் தூக்கி நிறுத்துறவராக உங்கள் நிலங்களை, உங்கள் இருதயங்களை நல்ல நிலைமை நிலத்தை போல மாற்றுகிற தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவரிடத்துல வரும்போது அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லை. தேவ ஆவியானவர் உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலும் நாங்கள் சங்கீதம் 143 வசனத்திலே இருந்து 6 வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். தாவீது அழகா எப்படி சொல்கிறார், சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோட நசுக்கி வெகு காலத்திற்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சூழ்ந்து போகிறது. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளெல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். எப்படி தாவீது அழகாய் சொல்ற, சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்குகிறானா. அதுதான் நான் இந்த ஓமையில பார்க்கிறோம். சத்துரு எவ்வளவாய் கிரியை செய்கிறான் என்று சொல்லி எங்கள் மாமிசத்தை பயன்படுத்தி உலகத்தின் காரியத்தை காட்டி அதிலே விழ வைக்கிறான். ஆமென். கற்ற நல்லவர். தாவீதை பாருங்கள், பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகள் எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். ஆதி அன்புக்குள்ளே திரும்புகிறார். ஆமென். இந்த வசனத்துல போராட்டங்கள் வரும்போது அங்கே தாவீது ஜெயித்ததுக்கு காரணம் இதுதான், அந்த ஆதி அன்புக்குள்ளே திரும்புகிறார். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதியிலே உங்களோட தேவன் இடைப்பட்டு இருக்கிறார், ஆதியிலே உங்களை நடத்தி இருக்கிறார், ஆதியிலே உங்களை விடுவித்திருக்கிறார், ஆதியிலே உங்களை சுகப்படுத்தி இருக்கிறார், ஆதியிலே அற்புதத்தை செய்திருக்கிறார். இப்பொழுது ஏன் நீங்கள் பின்மாற்றமாய் நிற்கிறீர்கள்? ஆமேன். அந்த தேவனிடத்தில் இந்த அன்பு குறைந்து போயிட்டது. நாங்கள் ஜெயிப்பதற்கு தேவ அன்பு முக்கியம். பவுல் அதான் இறுதி மட்டும் அவருக்கு வந்த போராட்டத்தை பார்க்கும் போது வேதத்துல இறுதி வரைக்கும் அவர் ஜெயமடுத்தவராய் நின்றார். ஆமேன். எல்லாவற்றை, எல்லா ஐஸ்வர்ய அடி, எல்லா பசி பட்டினி எல்லாவற்றிலும் அனுபவித்தார். ஆனாலும் அந்த ரட்சிப்பை காத்து எல்லா அப்போஸ்தலர்களும் அவர்களை அழகாய் தேவன் நடத்தினார். ஆமேன். அதே தேவன் தான் இன்றைக்கு உங்களை நடத்துகிறார், என்னையும் நடத்துகிறார். ஆமேன். ஆவியானவர் அங்கே அந்த 6 வசனத்திலே பார்க்கிறோம், என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உண்மேல் தாகமாயிருக்கிறது. ஆமேன். வறண்ட நிலத்தை போல் உண்மேல் தாகமாயிருக்கிறது. அந்த தாகம் தானுங்க வாழ வைக்கும். தேவன் மேல் இருக்கிற அன்பு அந்த தாகம் தான் வாழ வைக்கும். தாவீதை வாழ வைத்தது அந்த தாகம் தான். வறண்ட நிலம் அங்கே அழகாய் தாவீது வர்ணிக்கிறார். வறண்ட நிலம் அங்கே ஒன்றுமே இல்லை, ஆனால் உண்மையில் தான் தாகமா இருக்கு. அந்த இருதயம் முழுவதும் உம்முளத்துல எவ்வளவு பூர்வ காலத்தை நான் யோசிக்கிறேன், உங்களுடைய கரத்தின் கிரியைகளை நான் யோசிக்கிறேன், தியானிக்கிறேன்னு சொல்லுகிறேன். ஆவியானவர் இன்றைக்கு அசைவாடுகிற அந்த ஓமை கூடாக ஆவியானவர் உங்களை மறுபடியுமாய் தட்டி எழுப்பி பழையபடி அவர் தன் சாணத்திலே வைக்க விரும்புகிறார். ஆமேன். அவர் உங்களை விடுவிக்கிற தேவன், எல்லா சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் ஆவியானவர். தேவன் தாமே உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவன் மேல் அன்பாய் இருக்கிறவன் ஜெயிப்பான். ஆமேன். ஆவியான இயேசு கிறிஸ்துவே பிசாசு சோதிக்கப்படுவதற்கு அழைத்து கொண்டு போ. அங்கே பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்து, அதேதான் இந்த உவமையில நாங்கள் பார்க்கிறோம். அழகாக சோதனைகள், அவர்களுடைய மாமிச கிரியைகள், இச்சைகள் எல்லாம் அவர்களுக்குள்ள செயல்பட செயல்பட அவர்கள் பலனற்று போகிறார்கள். ஆனா நல்ல நிலத்தில் விதை விழுந்த விதையோ 100x 60x 30x பலன் கொடுக்கிறது. தேவ ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் இருதயங்களை திருப்ப வல்லவராய் இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரி, இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொருங்க. எந்த தேசத்துல எங்கே இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமேன். ஜோபுவை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஜோபு எல்லாவற்றையும் இழந்த, ஆனாலும் தேவன் மேல் வைத்த விசுவாசத்தை விடவில்லை. ஆமேன். கர்த்தர் நல்லவர். அது எல்லாம் நாங்கள் தியானம் பண்ணுவோம். எங்களுக்கு ஆதியில அன்புல ஆவியானவர் எப்படியெல்லாம் அற்புதமாய் செய்தார், எப்படியெல்லாம் கிரியை செய்தார். அவர் எங்களை தூக்கி நிறுத்தினார். ஒருபோதும் அவர் விட்டு விலகவில்லை. பாடுகள் வரும்போது, சோதனைகள் வரும்போது பொன்னாக துலங்குவதற்கு தான் அதை அனுமதிக்கிறார் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமேன். தேவ ஆவியானவரை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் நடத்தி கொண்டிருப்பார். ஆமேன். இருதயத்திலே வார்த்தை, இந்த வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் வாசித்திருந்தோமானால் அந்தந்த வேளையில அந்தந்த நேரத்துல வார்த்தையை கொடுப்பார். ஆமேன். நீங்க அழுகிற நேரத்திலே ஆவியானவர் இறங்குறவராயிருக்கிறார். ஆமேன். அநேக தடத்துல நானே அனுபவித்திருக்கிறேன். ஆமேன். அநேக காரியங்களே உங்களுக்கு தெரியுமா? நான் ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். நான் 2010 வந்து பைபிள் கொலிச்சு படிக்க வேணும் என்று ஆசைப்படுறேன். 2006 தான் ஆண்டவர் என்னை ரட்சிப்புகளை நடத்தினார். 20 வருஷங்கள் ஆகிறது. அப்பொழுது 2010 எனக்கு ஒரு சம்பவத்தினால எனக்கு பைபிள் கொழிச்சு படிக்க வேணும்ன்ற ஆசையில ஒரு நாள் நான் முழங்கால் இருந்து இரவுக்குள்ள அழுது அழுது அழுது தேவனத்தை ஒப்பு கொடுத்தேன். ஆனா நானே அதை மறந்து விட்டேன். நானே அதை மறந்து விட்டேன். தேவனத்தை ஒப்பு கொடுத்துட்டு அதை விட்டு விட்டேன். ஆனால் கடந்த நாட்கள்ல 2021 பைபிள் கொழிச்சுக்களே தேவன் இணைத்து தேவன் 3 வருஷம் படிக்க வைத்து அந்த பட்டத்தை எடுக்க பண்ணினார். ஆமேன். அது சாதாரணமாய் நாங்கள் நினைக்கலாம். ஆனால் ஜெபத்தை கேட்கிறவருங்க நானே மறந்து விட்டேன். அது படிப்பு உயர்வு அல்ல. பைபிள் கொழிச்சு போய்த்தான் நாங்கள் அழைப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் ஆனா அந்த இதயத்தின் வாஞ்சியை அந்த விருப்பத்தை நான் 13 வருஷங்களுக்கு முன்பதாக வைத்த ஜெபத்தை கேட்டு அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்து அழகாய் நடத்தினார். ஆமேன். ஆவியானவர் எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். நாங்கள் மறக்கலாம். அன்பு சகோதரனே, உங்கள் ஜெபத்தை தேவன் மறந்தார் என்று நீங்க நினைக்கலாம். ஆனால் தேவன் மறக்கவில்லை. ஆமேன். அவர் துருத்தியிலே சேர்த்து வைத்து ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்திலே அதற்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமேன். அநேக சாட்சிகளை சொல்லலாம். அநேக துன்பங்கள் வந்ததன் ஆனாலும் எல்லாவற்றிலும் ஜெயிக்க ஜெயிக்க தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்து கொண்டிருக்கிறார். முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்றுதான் வாக்கு பண்ணியிருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்றுதான் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த தேவனை முழுவதுமாய் பற்றி கொள்ளுங்கள். அந்த அன்புக்குள்ளே கடந்து வாருங்கள். ஆவியானவர் இன்றைக்கு உருக்கமாய் உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார். ஆமேன். அந்த உவமையின்படி நீங்கள் உணர்வில்லாம இருக்கலாம், உலகத்தின் காரியத்திலே பின்னாக போயிருக்கலாம், அல்லாட்டி ஆழமாய் வேறு ஊன்றாமல் இருக்கலாம். தேவனிடத்திலே இன்றைக்கு தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், அன்பு மகனே அன்பு மகளே, நான் அதே ஸ்தானத்திலே வைக்க விரும்புகிறேன். ஆமேன். கர்த்தர் நல்லவராய் உடைந்த பாத்திரம் என்று பார்க்காமல் அதை அழகாய் வணைந்து மறுபடியுமாய் தேவன் தன்னுடைய சித்தத்தின்படி வணைகிறவராயிருக்கிறார். ஆமேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். பரிசுத்தத்தை தேவன் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆவியானவர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நான் அநேக வார்த்தைகள் எல்லாம் ஆவியானவர் எனக்கு கொடுத்து வைத்திருந்தார். ஆனாலும் இதை ஆழமாய் பேசும்படியாய் கொடுத்தார். ஆமேன். தேவ ஆவியானவர் தட்டி நாங்கள் ஆவியான இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இன்றைக்கு சூழ்நிலைகளை சபைகளை விட்டு நாங்கள் அநேகர் போகிறோம், அநேகர் வெளியிலே நிற்கிறோம். ஐக்கியம் இல்லை, அன்பு இல்லை. ஆனா அதே வார்த்தை தான், அதே அன்பு தான் உங்களை ஆதியிலே அழைத்திருந்தது. இந்த ரேடியோ கூடாக அன்பு சகோதரே சகோதரி எந்த தேசத்துல இருந்தாலும் மறுபடியுமாய் தேவன் அழைக்கிறார். ஆமேன். 100 தனியாய் பலன் கொடுக்கத்தக்கதாய், 60, 30 பலன் கொடுக்கத்தக்கதாய், அவரிடத்தில் முழுவதுமாய் அன்பு கூறத்தக்கதாய், முழுவதாய் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தால்தான் நாங்கள் மற்றவர்களை நேசிக்க முடியும். ஆமேன். தேவனிடத்தில் நாங்கள் முழுவதுமாய் அன்பு கூறாமல் மற்றவர்களை நேசிக்க முடியாது. நாங்கள் மற்றவர்கள் நேசித்து விட்டு தேவனை விலக்கி விட்டால் அதில் பிரயோசனம் இல்லை. எங்களை படைத்தவரை உருவாக்கினவரை முழுவதுமாய் நாங்கள் சார்ந்து கொள்ள வேண்டும். ஜெயிக்க பண்ணுகிற தேவன் இந்த வார்த்தைகள் இந்த வேதத்தில ஒவ்வொரு வார்த்தை தான் தாவீது அழகாய் சொல்ற என் ஆவி என்னை தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள்ளே சோர்ந்து போகிறது. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உம்முடைய செய்கையெல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். ஆமேன். அன்பு சகோதரியே, அதிலே உங்களை எவ்வளவாய் அழகாய் நடத்தினார் நினைத்து பாருங்கள். தேவாவியானவர் உங்களை இன்றும் நேசிக்கிறார். தேவாவியானவர் இன்றும் உங்களுக்காய் பரிந்தி பேசுகிறார். பிதாவிடத்தில் நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம், அந்த கனி கொடாத மரத்தை வெட்டும்படியா, ஆனாலும் அந்த வேலைக்காரர் அந்த கனி கொடு அந்த மரத்துக்காக பரிந்து பேசுகிறதை பார்க்கிறோம். ஆவியானவர் பரிந்து பேசுகிறார், உங்களை நேசிக்கிறார். அன்பு சகோதரிய, இந்த வார்த்தையை கேட்கிறீங்க, நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ ஆவியானவர் செயற்படுவாராக. தேவன் மேல் அன்பாயிருந்து ஜெயத்தை பெறுவோம். ஆமென். இப்பொழுது நாங்கள் ஒரு நிமிஷம் ஜெபித்து கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்ததற்காய் நன்றி சொல்கிறோம். ஆமென். ஆவியானவரே நன்றி சொல்லுகிறேன். தகப்பன், இந்த வார்த்தைகளை கொடுத்ததற்காய் நன்றி அப்பா. அப்பா, உம்முடைய கிரியைகளை ஆண்டவரே, உம்முடைய நாமத்திலே ஆண்டவரே, உம்முடைய அன்பிலே ஆண்டவரே வளர, திராணியிலே வளர தகப்பனே, உம்முடைய பலத்திலே வளர அப்பா, உம்முடைய கரத்தினால் நீங்க ஆண்டவரே தாவீதை போல் ஆண்டவரே அப்பா, உம்முடைய உம்முடைய கரத்தின் கிரியைகளை நினைக்கிறேன், பூர்வ நாட்களை யோசிக்கிறேன் என்று சொன்னதை போல அப்பா இந்த பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய வார்த்தையை கேட்டு மறுபடியுமாய் உம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள் ராஜா. அப்பா யாரெல்லாம் பின்னிட்டு போனார்களோ அவர்கள் எல்லாம் மறுபடியுமாய் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்கள் தகப்பனே. அவர்கள் நல்ல நிலமாய் மாற்ற வேண்டியது உம்முடைய கடமை தகப்பனே. சத்துருவின் கையில இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே எல்லாரையும் விட்டுவிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய வல்லமை கடந்து போறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, என் கையிலே கொடுக்கப்பட்ட ஒருவரையும் நான் என் கையிலே இருந்து கொடுக்கேன் என்று சொன்னீரே ராஜா. அப்பா இந்த வார்த்தைகளை நினைவு கூறுகிறோம் தகப்பனே. அப்பா அவர்கள் ஆண்டவரே உலகத்தில் போயிருக்கலாம், உணர்வில்லாம இருந்திருக்கலாம், வேறு இல்லாம இருந்திருக்கலாம், ஆனால் நீர் வேறுமாய் இருந்து நீர் உணர்வுள்ள ஆவியாய் இருந்து தகப்பனே அவர்களை உருவாக்குற தேவனாய் இருந்து நீங்க செயல்படும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஆசீர்வதிங்க, உங்க நித்தியத்திலே சேர்த்து கொள்ளுங்க தகப்பனே. உங்களுடைய நித்திய ராஜ்யத்தை இழக்காதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. அவர்கள் ஆவியான்பை தட்டி எழுப்புங்க ராஜா. நீர் பூர்வத்தில் செய்தவைகளை நினைக்கத்தக்கதாய் ஆவியானவரை நீங்க செயல்படுறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. சாட்சிகளை கேட்க பண்ணுங்க தகப்பனே. உம்முடைய நாம மகிமைக்காய் ஒவ்வொருவரை எடுத்து பயன்படுத்துங்க ராஜ்யா. நீரே மையான தேவன் என்று அறிகிற அறிவிலே ஆவியானவரை நீர் ஆண்டவரே நடத்துறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆவியானவரே தேசங்கள்ல கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. குடும்பங்களை கட்டுங்க ராஜா. குடும்பங்களுக்குள்ள பொல்லாத பிசாசானவன் போடுகிற திட்டங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைக்கிறேன் தகப்பனே. உம்முடைய ஆண்டவரே ஏதோ தோட்டத்திலே ஆண்டவரே குடும்பமாய் நீர் ஆண்டவரே ஆதியிலே கொண்ட அப்பா நீ நினைத்த திட்டங்களை போல இன்றைய நாளிலும் இயேசு கிறிஸ்துவு கூடாக குடும்பங்களை ஆண்டவரே பரிசுத்த ஜாதியாயும் பரிசுத்த சந்ததியாயும் தெரிந்து கொண்டிருக்கிறீர். அதற்காய் நன்றி சொல்லுகிறேன். அதற்குள்ளே நுழைகிற பிசாசை வேரோடு வெட்டி போடுகிறேன் தகப்பனே. உம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயமெடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ராஜா சங்கமம் கிறிஸ்தவ ரேடியோக்காய் வருகிறோம். அதற்கூடாக ஊழியர் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த ஊழியம் பெருக, இந்த ஊழியத்தில் ஆண்டவரே அநேகர் எடுத்து பயன்படுத்த நீங்கள் ஆண்டவரே தேசங்களுக்குள்ளே கடந்து போகிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்படே. உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லா எங்களும் கடந்து போறதுக்காய் நன்றி. இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. எனக்கு கொடுத்த சந்தர்ப்பத்துக்காய் நன்றி அப்பா. உம்முடைய கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறேன் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை சுகந்தரித்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஜெயமெடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன். தேங்க்யூ தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.
1: ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர் ஜஸ்டினா. அன்புண்ட தலைப்பிலே அருமையான வார்த்தையை வேதாவத்திலிருந்து தொகுத்தளித்தீர்கள். மிகவும் ஆச்சரியமா இருந்தது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதே நேரம் பெர்மனண்டா தந்திருக்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை 7:30 எட்டு மணி ஒரு பெர்மனண்ட். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வந்து தொடர்ந்து தொடர்ந்து இந்த செய்ய கொடுக்கவனும் ஒரு நிரந்தரமாக அந்த நேரத்தை உங்களுக்கு
3: ஒப்புத்திருக்கிறேன்.
1: வானொலியில வந்து வார்த்தையை கொடுத்து ரசிக்கப்படாத மக்களை ரசிக்கப்பட கத்திரிக்கை பேசி வராங்க. நன்றி சிஸ்டர்.
2: அருமையான வார்த்தைகளும் கத்தர் எங்களை ஆசீர்வதித்தார். இப்படிப்பட்ட ஊழியக்காரர் கத்தர் சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல கொண்டு எங்களை ஆசீர்வதற்கு நன்றி செலுத்துறோம். கத்தருக்கே எல்லா கன மகிமையும் உண்டாவதாக. நன்றி நன்றி. இப்பொழுது நாங்க யாவரும் ஆமீன் சிஸ்டர் ஆமீன் பாஸ்டர் நீங்க கத்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் சிஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமீன் ஆமீன். இப்பொழுது நாங்க யாவரும் அருந்ததி அவர்களை வரவேற்பமாக
4: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்
2: அவர்களை நாங்க யாவரும் வரவேற்பமாக சிஸ்டர் அருந்ததி.
5: ஓ பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட்
2: பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் வாருங்கள் வந்து கர்த்தர் வார்த்தை பயந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.
5: கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். சிஸ்டர் கேக்குதா சத்தம்?
2: கேக்குது. லைட்டா தான் இருக்கு. என்னது லைட்டா தான் இருக்கு. நான் கேக்குது.
1: கத்தரும்
5: ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலே நாங்கள் வார்த்தையை பார்க்க முன்பதாக நாங்கள் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றி நன்றி. இந்த உலக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதோடு இந்த வானொலி ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே பொறுப்படுங்க ஐயா, இந்த ஊழியத்திலே ஆண்டவரே கிரியை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாகவும், இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாகவும் உம்முடைய நாமத்திலே ஜெபிக்கிறேன் சுவாமி. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தரும் இரட்சகருமாகிய நீர் இந்த இடத்திலே வந்து ஒவ்வொரு ஊழியங்களை பொறுப்படுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமேன் ஆமேன் ஆமேன். கேக்கு சத்தம் கேக்குதா? Praise the Lord, praise the Lord. சத்தம் கேக்குதா ஐயா?
2: கேக்குது கேக்குது.
5: இந்த நாளிலே நாங்கள் வார்த்தையை பார்க்க முன்பதாக நான் ஒரு சிறு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறேன். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே

ஆமேன் ஆமேன். இன்றைய நாளிலே நாம் சில பேர் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர் தானே, ஆனபடியால் நாம் ஏன் அவரிடம் நம் தேவைகளை கூறி ஜபிக்க வேண்டும் என்று சில பேர் சொல்வார்கள். சில பேர் சொல்வார்கள், பிதா அறிந்திருக்கிறார், அவர் இருதயத்தின் நினைவுகள் தோற்றங்களை எல்லாம் அறிந்தவர் தானே, ஆகவே நாங்கள் சொல்லும் முன்பதாக அவருக்கு எல்லாம் தெரியும், ஆகவே நாம் ஜபிக்க தேவையில்லை என்று சொல்லுகிறவர்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவர் எவ்விதமாக எங்களை ஜபிக்க சொல்லுகிறார்? நாங்கள் ஜபம் என்றால் என்ன? இந்த வேத புத்தகத்திலே இந்த ஜபத்தை குறித்து எவ்விதமாக தேவன் எழுதி வைத்திருக்கிறார் என்று பார்ப்போம். நாம் ஏன் ஜபிக்க வேண்டும்? ஜபம் தேவனுடன் பேசுகிறது தான் ஒரு ஜபம். அந்த ஜபத்தை நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று தேவன் எழுதியிருக்கிறதை குறித்து நாங்கள் தியானிப்போம். ஜபம் என்பது நம்மை ஆண்டவருக்கு ஒரு தெரியப்படுத்தும் ஒரு காரியம். அது மட்டுமல்ல, தேவனோடு நாங்கள் பேசுகிற ஒரு தியானம், அது டிவோஷன் என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, இந்த ஜபம் செய்யும் போது மற்றவர்களுக்காக நாங்கள் பரிந்து மன்றாடுதல். இப்படியாக நாம ஜபிக்கும் போது நாங்கள் அங்கே மற்றவர்களுக்காக செய்யும் ஒரு ஜபத்துக்கூடாக நாங்கள் அதற்கூடாக பதிலை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம். தேவனோடு பேசுவதுதான் ஜபம். எங்களுடைய இருதயத்தில் உள்ளவற்றை தேவனுக்கு தெரியப்படுத்துவதுதான் ஜபம். அதன் பலனாக நாங்கள் என்ன செய்கிறோம்? அனிதினமும் ஜபிக்கும் பொழுது அவருடைய வல்லமையை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுடைய இருதயத்தை நொறுக்குவதனாலும் ஜபத்துக்கூடாக நாம் பிசாசின் கிரியைகளையும் ஜெயிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் பரிசுத்தன் ஆவியினுடைய அபிஷேகத்தை கூட நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக நாங்கள் அனுபவ வாயிலாக நாம் அநேகர் சொல்ல முடியும். ஆகவே ஜபிக்க ஜபிக்கத்தான் நமக்கு அந்த ஜபத்தை பற்றிய அருமையும், அதை நாங்கள் ஜபிக்க வேண்டும் என்ற ஒரு கடமை உணர்வு, ஒரு கடமை உணர்வும் நமக்கு வரும். அதால் ஜபிப்பதால் கிடைக்கும் பலன் என்ன? நமக்கு அது சுகத்தையும் தருகிறது. Prayer brings health. ஆண்டவராகிய தேவன் அதை பற்றி இங்கே கூறுகிறார். நாங்கள் எப்படி ஜபிக்க வேண்டும் என்று அவர் எத்தனையோ இடங்களிலே நம்முடைய வார்த்தை மூலமாக எழுதியிருக்கிறார். ஆகவே நாங்கள் மத்தேயோ 6:6 பார்க்கும் போது அங்கே அவர் சொல்லுகிறார், சீஷரை பார்த்து சொல்லுகிறார், மாயைக்காரரை போல் இருக்க வேண்டாம் என்று எச்சரிப்பு கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் ஜபிக்க வேண்டிய விதத்தை அவர்களுக்கு சொல்லும் பொழுது, நீயோ உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் என்று கூறுகிறார். அது மட்டுமல்ல, அதை ஜபிக்க வேண்டிய ஒரு மாதிரியை அங்கே அவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஜபம் தான் எங்களுக்கு ஜெயத்தை தரும். இன்றைக்கு எத்தனையோ ஊழியக்காரர்கள் வல்லமையாய் ஊழியம் செய்ததற்கு காரணம் அவர்களுடைய தனிப்பட்ட ஜபம். நாங்கள் உலகத்திலே இன்றைக்கு உலகத்தை அசைத்த எத்தனையோ ஊழியக்காரருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கும் போது, மிஷனரிகளுடைய வாழ்க்கையை நோக்கி பார்க்கும் போது, அவர்களுடைய தனிப்பட்ட ஜபம்தான் அந்த ஜெயத்துக்கும் வெற்றிக்கும் காரணமாய் முடிகிறது. மத்தேயு 6:9-13 வரை அவர் கற்றுக் கொடுக்கிறார், பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று ஜபத்தின் மாதிரியே அவர் சொல்லிக் கொடுக்கிறார். அதாவது பிதாவை நாங்கள் மகிமைப்படுத்தி துதிக்க வேண்டும். துதி கன மகிமை எல்லா வல்லமைக்கும் பாத்திரராகிய அவருக்கு நாங்கள் வல்லமையை மகிமையும் அவருக்கு கொடுக்கும்படியாக அவர் பரிசுத்தர் என்று அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தி நாங்கள் ஜபிக்க வேண்டும் என்று கூறுகிறார். அடுத்ததாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, தேவனுடைய பரலோக ராஜ்யம் நம் மத்தியில் இறங்கும்படியாக நாங்கள் ஜபிக்க வேண்டும். ஆனபடியால் தான் இயேசு, இதோ பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, அது உங்களுக்குள் இருக்கிறது என்று அவர் கூறுகிறார். அது மட்டுமல்ல, மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தின் தேவ சித்தம் செய்யும்படியாக அவர் இங்கே அழைப்பதை பார்க்கிறோம். கிறிஸ்துவானவர்
முதல் முதலாக ஊழியம் செய்கிற காலத்திலே அவர் பரலோக ராஜ்யம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், பலவந்தம் பண்ணி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறி கூறுகிறார். அடுத்ததாக தேவனுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று ஜபிக்கும்படி கூறுகிறார். இதை கேட்கிற ஒவ்வொரு நாங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தம் என்ன, ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிற விருப்பம் என்ன, ஆண்டவர் என்ன காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறார் என்று அறிவதற்கு, தேவனுடைய சித்தத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு, அவருடைய விருப்பத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம் என்று கூறுகிறார். அடுத்து நம்மை போஷித்து வழிநடத்திய இறைவனிடம் வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று அவர் கூறுகிறார். மாம்ச பிரகாரமான ஆகாரம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய பிரகாரமான ஆகாரத்தையும் அங்கே அவர் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று அங்கே அவர் கூறுகிறார். அதாவது மற்றவர்கள் செய்யும் குறைகள், மற்றவர்கள் எங்களை உபத்திரவப்படுத்தினால், மற்றவர்கள் எங்களுக்கு செய்யும் தவறான காரியங்கள், அதை எல்லாம் நாங்கள் மன்னிப்பது மட்டுமல்ல, நாம் மற்றவர்களுக்கு செய்ய தவறிய காரியங்களையும், அதாவது உதவி செய்யத்தக்க தகுதியான நேரத்திலே வாய்ப்பான நேரத்திலே எங்களுக்கு இருக்கும் பொழுது அதை நாங்கள் செய்யாமல் விட்டிருப்போமானால் அதை கூட நாங்கள் மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நாங்கள் எங்கள் கடன்களையும், நாங்கள் செய்த பாவங்கள், நாங்கள் செய்த துரோகமான காரியங்கள், நாங்கள் செய்த மனம் வருந்தத்தக்கதாக மற்றவருடைய மனத்தை வரும்படியாக பேசிய காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கும்படியாக அவர் கூறுகிறார். அடுத்தது, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையில் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்களுக்கு சத்துரு சோதனைகளை கொண்டு வரும் போது அவைகளை நாம் எதிர்கொண்டு வெற்றி கொள்ள எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரிடம் நாங்கள் பலனை கேட்டு மன்றாடி ஜெபிக்க வேண்டும். அந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள, ரட்சிக்கப்படும்படியாக, அதிலிருந்து விடுதலை பெறும்படியாக நாங்கள் கர்த்தருடைய ஆவியை கேட்டு அவருடைய வல்லமையை கேட்டு ஜெபிக்கும்படியாக அங்கே அவர் கற்றுக் கொடுக்கிறார். அடுத்ததாக, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் நாம் அவருக்கு என்றென்றும் செலுத்த வேண்டும் என்றால் இந்த ராஜ்யமும் அவருடைய வல்லமை மகிமை எல்லாம் தேவனுடையதே, ஆகவே அவை எல்லாம் என்றென்றும் உம்முடையவைகளே என்று சொல்லி துதிக்க வேண்டும். அவருடைய கிரியைகள், அவர் செய்த நன்மைகள், அவர் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மையான காரியங்கள், எங்களை வழிநடத்திய விதங்கள், ஆபத்திலிருந்து எங்களை தப்புவித்த அவருடைய ஒவ்வொரு வழிநடத்திலையும் நினைத்து நாங்கள் அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும் என்று அவிதமாக ஆமேன், அப்படியே ஆகட்டும் என்று அவர் சீஷருக்கு சொல்லி கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இவ்வண்ணமாக மாதிரியாக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று அங்கே கற்றுக் கொடுக்கிறார். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமானால் நாங்கள் எவ்விதமாய் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று அங்கே கூறுகிறார். உபவாசம் என்பது நாங்கள் மனிதர்கள் நினைக்கிற மாதிரி அங்கே மற்றவர்களுக்கு முன்பாக நாங்கள் உபவாசியாமல், 6:17 கூறுகிறது, நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாம அந்த ரங்கத்தில் இருக்கிறோன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெயை பூசி உன் முகத்தை கழுவி முகவாடலாயிராது என்று அவர் அங்கே கூறுகிறார். ஆகவேதான் பார்க்கிறோன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் என்று சொல்லுகிறார். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாங்கள், தேவனை நேசிக்கிற நாங்கள், தேவனுடைய சத்தத்தை கேட்கிற நாங்கள், அவருடைய வசனத்தை நேசிக்கிற நாங்கள் உபவாசித்து ஜபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்து அங்கே அதை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தை வெளிப்படுத்தல் 2:1 அங்கே கூறப்படுகிறது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது என்று அங்கே ஆண்டவர் கூறுகிறார். ஆகவே நாங்கள் ஜெபிப்பதோடு மட்டுமல்ல, சோர்ந்து போகாமல் நாங்கள் அங்கே கர்த்தருடைய வேத வசனங்களை வாசிக்க வேண்டும் என்று அவர் அங்கே விரும்புகிறார். அதை கை கொள்ளும் போதுதான் நாங்கள் பாக்கியவான்களாயிருக்கிறோம். எப்படி
எப்படி நாங்கள் ஜபத்துக்கு நாங்கள் முதலிடம் கொடுத்து கர்த்தரை நேசித்து துதிக்கிறோமோ அவ்வண்ணமாக அவர் எழுதி கொடுத்த இந்த வேத வசனங்கள் தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களாய் மட்டுமல்ல கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல இதில் இருக்கிறவைகளை கை கொள்ளுவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்று ஆண்டவன் விரும்புகிறார். அப்பொழுதுதான் நாங்கள் பாக்கியவான்களாயிருப்போம். நாங்கள் சிறிய காலத்திலே எனக்கு ஒரு பாடல் ஞாபகம் வருகிறது. சண்டை ஸ்கூல்லே நான் படித்தேன். உங்களுக்கும் தெரிந்த ஒரு பல்லவி, வேதத்தை வாசி

நாங்கள் சுகவாசியாய் இருப்பதற்கு நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தினமும் வாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அது மாதிரி அநேக நாங்கள் சண்டை படிக்கிற வேளையில இந்த வேத வசனங்களை குறித்து அநேக பாடல்களை நாங்கள் பாடியிருப்போம். ஆகவே இரண்டும் சமமாக எங்களுடைய கிறிஸ்தவ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை அறிந்த ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஜெபமும் வேத வாசிப்பும் ஒரு பரலலாக இரண்டு கைகளை போல எப்படி இடக்கையும் வலக்கையும் நமக்கு உதவி செய்கிறதோ அவ்வண்ணமாக இரண்டும் பரலலாக சமமாக எங்களுடைய வாழ்க்கையிலே பிரயாணிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அடுத்து இரண்டாவதாக நாங்கள் பார்ப்போம் இயேசு கிறிஸ்து ஜபித்து இருவரை குறித்து அங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இருவரை குறித்து ஜபம் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட ஜபம் கேட்கப்படும் என்று கூறுகிறார். லூக்கா 18:10 வாசிப்போமானால், ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு இருவர் போகிறார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று மற்ற மனிதர்களிடம் ஒப்பிட்டு தன்னை நீதிமானாக காண்பித்து அங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆயக்காரனோ தூரத்திலே நின்று தன் கண்களை ஏறெடுத்து பார்க்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபை ஆயிரும் என்று ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இன்றைக்கு எப்படிப்பட்ட ஜெபத்தை அவர் கேட்கிறார். அவர் அங்கே கூறுகிறார், அவன் அல்ல, இந்த மாயக்காரன் அல்ல, பரிசேயன் அல்ல, அவன் அங்கே மற்றவர்களிடம் ஒப்பிட்டு தன்னை சொன்னவன் அல்ல, தன்னை நீதிமானாக காண்பித்தவன் அல்ல, பாவியாகிய என் மேல் கிருபை ஆயிரும் என்று ஜெபித்தானே, அவனே இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனார் என்றார். ஆகவே தன்னை உயர்த்துறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஏனெனில் தன்னை உயர்த்துறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துறவன் உயர்த்தப்படுவார் என்று அங்கே குறிப்பிட்டார். அவருடைய சமூகத்தில் நாங்கள் எவ்விதமாய் ஜெபிக்கிறோம், தன்னை தாழ்த்தனுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, அவருடைய சமூகத்திலே தாழ்மை உள்ளவனுடைய ஜெபந்தான் எட்டும் என்று இந்த காரியமை கூடாக தேவன் தம்முடைய சீஷருக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே எங்களுடைய ஜெபமும் தாழ்மையா இருக்கிறதா என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அடுத்ததாக மூன்றாவது காரியமாக மத்தேயு 18:19 ஒருமனப்பட்ட ஜெபத்தை பற்றி கூறுகிறார். நாங்கள் இந்த வீட்டு குடும்பங்களிலோ அல்லது சபைகளிலோ ஒருமனப்பட்டு ஜெபிப்பது மிகவும் முக்கியமாயிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவே ஆணித்தரமாக அங்கே கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் எடுத்து பார்ப்போமானால், குடும்பத்திலே ஒருமனத்தை குலைத்து விட்டால், உறவை கெடுத்து விட்டால், வார்த்தை மூலமோ கிரியை மூலமோ குடும்பத்திலே குழப்பங்களை கொண்டு வந்தால், அந்த ஒருமனத்தை கெடுப்பதுதான் சத்துருவின் திட்டம். பழைய பாம்பாகிய சர்ப்பமானவன் ஆதி தோட்டத்திலே எப்படி ஆதாமை ஏவாளுடைய ஒருமனத்தை கெடுத்து குடும்பத்தில் பிளவுகளையும் குறைகளையும் கொண்டு வந்தானோ, அவனுமா இன்றும் அவன் குடும்பங்களிலே கிரிய செய்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த ஒருமனப்பட்ட ஜபம் எங்களுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், எங்களுடைய சபைகளுக்கு ஆசீர்வாதம். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் எவ்விதமாய் சபைகள் இருக்கிறது என்று. ஆகவே தேவன் இந்த சொல்லப்பட்ட இந்த ஒற்றுமையான ஒருமனப்பட்ட ஜபத்தை நாங்கள் சற்று நேரம் தியானிப்போம். அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாயினும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் உங்களுக்கு அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அது மட்டுமல்ல, 20 கூறுகிறது, அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்ற சொல்றார். ஒருமனப்பட்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஒருமனப்பட்டு என்னிடத்திலே நோக்கி கேட்கும் பொழுது, நீங்க வேண்டிக் கொள்ளுகிற காரியத்திலே ஒருமனம் இருக்கும் பொழுது, நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன், அவர் உங்கள் மத்தியில் வருவார். எவ்வளவு அற்புதம்! அல்லேலூயா! ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நாங்களுடைய உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் ஒருமனப்பட்டு கணவன் மனைவியோ பிள்ளைகள் பெற்றார் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபத்திலே, ஊழியக்காரர் விசுவாசிகள் விசுவாச குடும்பங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற வேளையிலே, அந்த ஜெபத்தின் நடுவிலே அவர் அங்கே வாசம் பண்ண விரும்புகிறார். அந்த ஒருமனம் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் எங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து அவருடைய சமூகத்திலே
ஒப்பு கொடுத்து அவரை நேசிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். ஆகவே ஜெபத்தில் ஒரு மனம் இருக்க வேண்டும் என்று சொன்ன அவர் என்ன சொல்லுகிறார், எங்கள் மத்தியிலே அவர் வருவார். ஆகவே நாங்கள் ஜெபமே ஜெயம், இந்த ஜெபத்தின் மூலமாக நாங்கள் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளலாம். ஜெபத்தின் மூலமாக எங்களுடைய குடும்ப தேவைகள், என்ன குறைவுகள் இருந்தாலும், என்ன வியாதிகள் இருந்தாலும், என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும், இந்த ஒருமன ஜெபத்தின் மூலம் நாங்கள் வெற்றி எடுக்க முடியும், பிசாசை துரத்த முடியும். அவன் எங்களை விட்டு ஓடி போவான். நாங்கள் வார்த்தைக்கு கீழ்படுகிற வேளையிலே பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி அவன் எங்களை விட்டு ஓடி போவான். அடுத்ததாக நாலாவதாக நாங்கள் பார்க்கிறோம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். லூக்கா 18 அதிகாரத்திலே அங்கே அவர் சொல்லுகிறார், தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மரியாதவனுமாயிருந்த ஒரு நீதிபதி ஒரு விதவையின் குறித்து அங்கே ஒரு உவமையை கூறுகிறார். அந்த விதவையானவள் அவள் அவரிடத்திலே போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்திலே எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கின்றபடியால் இவள் வந்து என்னை அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று அந்த நீதிபதி தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். இந்த உவமையிலே ஆண்டவர் என்னத்தை கூறுகிறார் என்றால், அப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று சொல்லி கேட்கிறார். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று 8 வசனத்திலே அங்கே அவர் கூறுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அவர் ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நீதியின் சூரியன். தம்முடைய ஜனங்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது தம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலே, தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே அவர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு வார்த்தையை கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் எப்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்? அல்லும் பகலும் அவரிடத்திலே நாங்கள் கூப்பிடுகிறோமா? எங்களுக்கு நியாயம் செய்யும் ஆண்டவரே, இந்த வழக்கிலே இருக்கிற காரியத்திலே எனக்கு நியாயம் செய்யும், இந்த உத்தியோகத்திலே என்னுடைய ஆபீஸ்லே நடக்கிற இந்த பிரச்சனையிலே எனக்கு நியாயம் செய்யும் ஆண்டவரே, எனக்கு உதவும் என்று சொல்லி நாங்கள் அடிக்கடி அவருடைய சமூகத்துக்கு போய் ஜெபிப்போமானால் அன்று அந்த நியாயாதிபதி எவ்விதமாய் அவன் நியாயம் செய்தானோ அதே போல அவரும் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து நமக்கு நியாயம் செய்வதில் நிச்சயம். ஆகவே நாங்கள் பிரியமானவர்களே, ஒவ்வொருவரும் நம்முடைய ஜெப ஜீவியம் எவ்விதமாய் இருக்கிறது என்று நாங்கள் பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. சோர்ந்து போகாமல் நாங்கள் அந்த விதவை எப்படி அலட்டி அலட்டி கேட்டாலோ அதே போல் நாங்களும் எங்கள் அன்பு பரமபிதாவிடம் நிச்சயமாய் ஜபிப்போமானால், சோர்ந்து போகாமல் ஜபிப்போமானால் அவர் எங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்தித்து பதிலை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். அன்பானோடே நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்து நாம் ஒப்பு கொடுப்போம். நாங்களும் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து ஜெபிப்பதினால் தேவனுடைய ராஜ்யத்திலே பங்குள்ளவர்களாய் மாறுவோம். அது மட்டுமல்ல, அங்கே பார்க்கிறோம் எங்களுடைய உறவை ஜெபிப்பதன் மூலமாக நாங்கள் கூட்டிக் கொள்ளுவோம். அது மட்டுமல்ல, அந்தரங்கத்தில் பார்க்கிறங்கள் பிதா எங்களுக்கு வெளியரங்கமாக அவர் பலன் அளிப்பார். அது மட்டுமல்ல, நம்மை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கும் போது தேவன் அந்த ஆயக்காரனுக்கு பதில் கொடுத்த வண்ணமாக இவனே ஏற்றுக்கொள்ளப்பட்டான் என்று எங்களை பார்த்து தேவன் சந்தோஷத்தோடு சொல்லுவார். எங்களை தாழ்த்தும் போது தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிற தேவன், தாழ்மை உள்ளவருக்கு தேவன் பதில் கொடுக்கிற தேவன், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் தொடர்ந்துமா இன்னும் அதிகமான கிருபையை கொடுக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தேவன் நம்மை பார்த்து கூறுவார், இந்த ஒருமனப்பட்டு ஜபிக்கிற குடும்பமாய் சபையாக ஜபிக்கும் பொழுது அங்கே அவர் நடுவில் வந்து வாசம் பண்ணுவார். அன்பானவர்களே, சோர்ந்து போகாமல் நாங்கள் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக எங்கள் மத்தியிலே வந்து வாசம் பண்ணுவார். ஆகவே எங்களை ஆராய்ந்து நாங்கள் ஒப்பு கொடுப்போம். எங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாங்கள் கர்த்தருடைய பாதத்திலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள்
ஒப்பு கொடுத்து ஆராய்ந்து பார்க்கும் போது கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, வேத வசனங்களை நாங்கள் வாசித்து தியானிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் பயப்படும் பொழுது, நெருங்குண்ட ஆவியோடு அவருடைய சமூகத்திலே ஜபிக்கும் பொழுது, கர்த்தர் நிச்சயமாய் எங்களுடைய ஜபங்களுக்கு பதிலை கொடுப்பார். அன்று அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து ஜபியுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் தம்முடைய சீஷருக்கு அந்த ஜபத்தை கற்றுக் கொடுத்தது போல, உங்களை நோக்கி ஆண்டவர் இந்த வார்த்தை கூட பேசுவாராக. நாங்கள் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே அன்பானவர்களே, நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிப்போம். அந்த ரங்கத்தில் இருக்கிற பிராவிடத்திலே எங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். அன்று தாவீது ராஜா ஜபித்தது போல, எங்களை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை உமக்கு முன்பாக நிர்வாணமாயிருக்கிறது ஐயா. ஆண்டவரே, உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை. என் இருதயத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் பின்வாங்கி போயிருந்தேன், இன்று ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். என் ஜப வாழ்க்கையை நான் மறுபடியும் சீர்கட்ட விரும்புகிறேன். ஆண்டவரே, மறுபடியும் என் ஜப வாழ்க்கையை நான் கட்டி எழுப்ப விரும்புகிறேன். கர்த்தாவே, அல்லும் பகலும் நோக்கி கூப்பிடுகிறேன், நான் உபவாசித்து ஜபிக்க விரும்புகிறேன் என்று நீங்கள் தீர்மானிக்கும் பொழுது, ஒருமனப்பட்டு நீங்கள் ஜபிக்கும் பொழுது, உங்களுடைய தேவைகளை தேவன் நிச்சயமாய் சந்திப்பார். இன்றைய நாளில் தீர்மானிக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து பெலப்படுத்துவார். அன்று ஆயக்காரனுக்கு பதில் கொடுத்த தேவன் நம்மை தாழ்த்தி, நாங்கள் அவருடைய சமூகத்திலே ஆறாம்

0: ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் என்பது நிச்சயம். இந்த வேளையிலே புதிதாக கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சத்தத்துக்கென்று செவி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவன் அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி, நாங்கள் பரமண்டலங்களில் இருக்கிறங்கள் பிதாவை, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று நாங்கள் அவரை துதிக்கிற வேளையிலே அவர் நிச்சயமாக நம் மத்தியிலே வந்து எங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம். ஜெபிப்போமாக. எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளையிலே வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபம் என்றால் என்ன ஆண்டவரே? ஜெபம் நாங்கள் உம்மை நேசித்து ஆண்டவரே உம்மோடு பேசுவது ஆண்டவரே. உம்மிடத்திலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுப்பது ஐயா. எங்களுடைய இருதயத்தில் இருப்பது எல்லாம் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரை ஊற்றி ஜெபிப்பது கர்த்தாவே. அது மட்டுமல்ல, ஜெபத்தின் மூலமாக நாங்கள் உம்முடைய உன்னத வல்லமையை பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே இந்த ஜெப ஓட்டத்திலே நாங்கள் ஆண்டவரை ஓடத்தக்கதாக, மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணத்தக்கதாக ஆண்டவரே, எங்களுடைய சபை மக்களுக்காக, எங்க நாங்கள் அறிந்தவர்களுக்காக ஆண்டவரே, கர்த்தரை அறியாத மற்ற ஜனங்களுக்காக, வியாதி படுக்கையில் இருக்கிற எங்களுடைய இனத்தவர்களுக்காக ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடத்தக்கதாக எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய ஜெப வாழ்க்கையை குறித்து சீஷர்களுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தீரோ அதே போல இந்த நாளிலே எங்களுக்கு நீர் கற்று தந்தீரப்பா, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இருதயத்தை உமக்கு முன்பாய் ஊற்றி ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. யார் யார் உம்முடைய வார்த்தையை கேட்டு தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறாரோ அவருடைய வாழ்க்கை என்று ஆசீர்வதிக்கப்படுவதாக, அவருடைய இருதயத்தின் வாந்திகள் சந்திக்கப்படுவதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக அப்பா ஆண்டவரே, இந்த ஊழியத்தை செய்கிற இந்த வானொலி ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் சந்திக்கப்படுவதாக, ஜெபத்திலே ஆண்டவரே தரித்திருந்து அவர்கள் ஜெபிக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் உம்முடைய சமூகத்திலிருந்து ஆமென்று மாமேன் என்று பதிலை கொடுப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஜெபத்தின் ஆண்டவரே நன்மைகளை கற்றுக்கொண்ட நாங்கள் அதை கடைபிடிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. அதிலே நிலைத்திருக்கிற ஆவியை தருவீராக. உம்முடைய வேதத்தை வாசித்து தியானித்து ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சுகவாசியாய் வாழ்க்கதாக எங்கள் ஒருவருக்கும் கொடுத்த இந்த வாழ்க்கைக்காய் துதிக்கிறோம் சுவாமி. உம்மை அறிகிற அறிவை அடையும்படி எங்களை தெரிந்தெடுத்தீரே, அழைத்தீரே, உடைய தூய ரத்தம் கொண்டு கழுவி சுத்திகரித்தீரப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை மறுபடியும் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன். சகல துதி கன மகிமை யாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்தி, மே வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.
1: அருமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்தீர்கள். ஆமே, நான் கர்த்தருடைய பேசுது கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தைகளை கர்த்தர் மென்மேலாக ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி கொடுத்தபடியா நான் நன்றி செலுத்துறேன். கர்த்தருடைய ராமத்தை உயர்த்தி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாகவும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமே, ஜெபமே முக்கியம், ஜெபமே ஜெயம். கர்த்தருடைய பேசுவது தான் ஜெபம். தாழ்மையாக இருக்கவனும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கவனும் அப்ப சோர்ந்து போகாமல் இருக்கவனும் கர்த்தர் எவ்வளவு கருணை உள்ளவராக எங்களோடு இருக்கிறார் என்று கூறி எங்களை அந்த வார்த்தை மூலமாக ஆசீர்வதிங்க சிஸ்டர். God bless you. Amen. Amen.
0: Thank you. God bless you sister. God bless you.
1: Amen. God bless you again. Amen. இப்போ நாங்க பாஸ்டர் ஞானப்பிரசம் அவர்களை வரவேற்போமாக. அவர்கள் அதிகாலை நேரம் வந்து எங்களை ஆசீர்வதிப்பதற்கு வந்து நிற்கிறார். எங்க நாங்கள் ஆவலோடு காத்து நிற்கிறோம். யாவரும் அன்போடு வரவேற்போமாக. ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் வரப்போற ஊழியக்காரங்களையும் கூட கரத்துல கொடுக்கிறேன் அப்பா. உங்களோட நாமத்தின் மூலம் நாங்க எதை கேட்டாலும் எங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின் படியான ஊழியக்காரர்களை நீங்க அழைத்து வந்த தகப்பனா இருக்கப்படியா நன்றி அப்பா. அவர்களோடு அவர்கள் ஆவியோடு உண்மையோடு உங்களை தொழுந்து கொள்வதற்கு அழைத்து வந்த கிருபேலுக்கானி நன்றி செலுத்துறேன். யாவரையும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின் படி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும். யாவரையும் அப்பா உங்களோட கோட்டுகளை மறைத்து வைத்து உங்களோட மகிமையான அந்த அபிஷேகத்தை அவர்கள் மேல் ஊற்றி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன்.

0: உங்களோட நாமம் மட்டுமே மகிமை பட வேணும் என்று கூறி யாவரையும் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். பேசலாம் பாஸ்டர்.
1: ஆமேன், ஆமேன். பாஸ்டர் வரவில்லை.
0: ரஞ்சினி கேட்டுக்கொண்டிருவர்களுக்கு ஜெபிக்கிறீங்களா?
1: சிஸ்டர் ரஜினி, பிரைஸ் தி
2: லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
0: கேட்டு ஜெபிங்க.
2: ஆமென், ஆமென், ஆமென். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ லார்ட. But the way you come, Lord Jesus, and meet yourself, Lord, with your presence, Lord, amidst the midst of your people, when they gather in your name, Lord, when two or three are gathered in your name, you are in the midst of them. That is your promise, Lord. We thank you, Lord, for the way you have been coming and blessing many, Lord, with the word that has been coming forth, Lord, and all the ways, Lord, in which people, the handmaidens of the Lord that have been coming, Lord, and worshiping you, praising you, lifting your name up, Lord. Oh, Father, you have been so well pleased, Lord, with the, when your people, Lord, gather together in your name, Lord, you inhabit the praises of your people, oh God. So we thank you, Master. Even as we, Lord Jesus, are entering, Lord, almost the three quarters the length of this very Nitya Velicham, Lord, this evening, Father, you have been present with us, Lord. You have said, Lord Jesus, when we call unto you, Lord, that you would, Lord Jesus, present yourself, Lord, in the day of trouble, Lord. And I bring the many hearers, many listeners, Lord, that have joined, Lord, and been blessed so far, Lord, that you would, Lord Jesus, come into their situation at this time, Father. No matter what they are at, no matter what they are doing, no matter what their situation in and their circumstances are, Lord, oh God, that you are, Lord Jesus, looking unto their situation, even at this very moment, Lord, even as they look unto you, Lord, the author and the finisher of their faith, Lord, and Lord, you would not, Lord Jesus, chide them, you, Lord, without a purpose and a plan, Lord, in their lives, Lord, and even the chastisement that comes upon our lives, Lord, is only because you have allowed it for a purpose and a plan to be fulfilled, just like the word that went forth, Lord, right from the beginning, Father. From the devotional, Lord, according to Jeremiah 29:11, Lord, I know the plans I have for you, plans not to harm you, but to give you a hope and a future. And that is who you are, with a good end, Lord, that you have always purpose for your children when they come. And Lord, look unto you, Jesus, the one where, from where comes our help. Our help comes from the Lord God Almighty, who is seated on the throne of grace and mercy, who are God of compassion, love, and grace. So we thank you, Lord, for looking unto them, Lord, looking after them, Lord, caring for them, Lord, with that love and compassion and grace upon their lives. And we thank you for touching them, setting them free, and Lord, touching their the ailments, Lord, whatever they are carrying in their bodies, Lord, physically, mentally, emotionally, Lord, you are delivering them, Lord, even as the word has been going forth, Lord, you have been touching them and ministering to them, Lord, even through the worship time, Lord, right from the beginning to the end, Lord, we don't take this light, because this is your work, this is the kingdom work, this is the kingdom power and authority coming through your wonderful working power of the Holy Spirit and the anointing power of the Holy Spirit that has the power and the authority to go in and break every yoke of bondage against every believer, every person that is listening under my very voice, I pray. And therefore, amen. I decree and declare, Lord Jesus, the wonderful power of the Holy Spirit, Lord Jesus, that you are working and moving and touching and saving and delivering them, Lord. And before the end of this very segment, Lord, even at the word has been already prepared and been gone forth, Lord, right from beginning to the end, oh God, Lord, I pray, Lord Jesus, what you have prepared, Lord, would resonate upon their hearts, Lord, bring forth much fruit, Lord, and the word that goes forth and brings them there, where the Spirit of the Lord is, there is freedom and victory, and we thank you for that. In Jesus' name we pray. Amen and amen.
0: Amen. கர்த்தரே நாம் தேவையத்தி உங்களை கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக.
1: நாங்கள் இப்பொழுது சிஸ்டர் ஜெனட் அழைக்க போறோம். இந்த சகோதரி வருகிற சனிக்கிழமை துதிவாசனாலே வார்த்தை கொடுக்கிற சகோதரி, அவர் அன்புடன் அழைத்து ஒரு கதைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ஜெனட்.
3: பிரைஸ் லார்ட்
1: பிரதர். பிரைஸ் லார்ட். நீங்கள் வந்திருப்பது சந்தோஷம். நீங்க சனிக்கிழமை துதி உபவாச நாளிலே செய்து கொடுக்க போகிறீர்கள். இப்ப உங்களுக்கு ஒரு 20 நிமிடம் தருகின்றேன். நீங்க துதிக்கலாம், ஆராதிக்கலாம், இல்ல செய்து கொடுக்கலாம். செய்ய முடியுமா?
3: எனக்கு ரெடி இல்ல.
1: ஏதாவது பாடலாம், துதிக்கலாம், ஆராதிக்கலாம். 20 நிமிஷம் தருகின்றேன்.
3: யாரையாவது செய்ய சொல்லுங்க, நான் இதுக்கு பிறகு செய்யறேன் பிரதர்.
1: துதித்து துதியுங்கள், ஆராதியுங்கள்.
3: நன்றி குரு. ரோமாண்டவரை சோதரிக்கிறோம் கத்தரவே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. நல்லவரப்பா, நிர்வல்லவர், வாக்கு மாறாதது அவனாண்டவனே, உண்மை தோத்தரிக்கிறோம் கத்தாவே. அப்பா, இதுக்காக இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். நீர் வல்லவர், எங்கள் அனைவரையும் பாதுகாத்து உம்மட்டும் காத்தவர் ஆண்டவரே, இனியும் காப்பீர் ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். நீர் தாமே ஆண்டவரே எங்களை தூக்கி சுமக்கிற தேவன். எவ்வளவு ஆனும் நாங்கள் உம்மா விட்டு பிரிந்திருந்தாலும் கத்தாவே, நீங்கள் எங்களோடு இருந்து எங்களுக்கு செய்த நன்மை திறங்களுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம், சோதரிக்கிறோம். அப்பா அம்மா உயர்த்துகிறோம், நாமத்தை உயர்த்துறோம். இந்த இடத்துல நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், ஹல்லேலூயா, அம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, மைட்டி காட், அம்மை சோதரிக்கிறோம், நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. அப்பா, இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதரையும் உமது கரங்களால் படைத்து நீங்க ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்களை தூக்கி சுமந்து ஆண்டவரே எங்களுக்கு அந்த ரட்சிப்பை தந்ததுக்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்கு ரட்சிப்பை தந்ததுக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க இல்லாவிட்டாம் அது பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நாங்கள் ஒண்ணுமே செய்ய முடியாதுப்பா. எங்களுக்காக எங்களோட உங்கள் உயிரியே தந்த ஒரே தேவன் நீர் மாத்திரமே கத்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி கூறுகிறோம், நன்றி கூறுகிறோம், சோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இதுல இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இதை கேட்டுக்கொண்டு போவதற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. தாப்பன இந்த ரேடியோ ஸ்டேஷனுக்காக நன்றி கூறுகிறோம். இதுல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி கூறுகிறோம். எல்லாரும் ஆண்டவரையும் அது போல துதிப்பதற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம், சோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, சோத்தரிக்கிறோம். உங்களோட புகழ்ச்சி எல்லாம் உமது பாதத்துல ஆண்டவரே பிரியமுள்ளதாக இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி.

ஒருவரை சாவாமையுள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவரை சாவாமையுள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம்

0: ஆமாண்டவரே, ஒருவராய் சாவாமை உள்ளவர் சேரக்கூடா ஒளிதனில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனையை நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, நன்றி நன்றி நன்றி என்று துதிக்கிறோம். ஆதியும் அந்தவுமானவர் இவர், அல்பாவும் உமேக்காவுமானவர் இவர், இருந்தவரும் இருப்பவரும் இனிமேல் வரப்போகிறவருமா இருக்கிற ராஜாதி ராஜாவை உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே தாப்பனே, இனி வரப்போகிற ராஜாவா இருக்கிறபடியால் உண்மை துதிக்கிறோம். நாங்கள் எங்களோட கண்கள் எல்லாம் உண்மை நோக்கி பார்த்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, போன வழியால திரும்பி வருவேன்னு சொல்லி அப்போஸ்தலருக்கு சொல்லிவிட்டு சென்ற என் தேவன் இயேசுவாய கர்த்தர் திரும்பவும் இந்த பூமியிலே ஆகாயத்துல நின்று எங்களை எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போகிற நாளுக்காக நாங்கள் காத்திருக்கும் இந்த வேளையில கர்த்தாவை உண்மை சோத்தரிக்கிறோம். எங்களுக்காக பரலோகத்தை ஆயத்தப்படுத்தினவரை உண்மை சோத்தரிக்கிறோம். கர்த்தாவை, எங்களை எல்லாரையும் உமது உம்மோடு கொண்டு போய் வைக்க வேண்டும் சித்தம் கொண்ட தயவுக்காக உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உமது கிருபைக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே தாப்பனே, உமது பிள்ளைகளாகி எங்களை ஆண்டவரே கிருபையால் தாங்குகிறீர்கள். கர்த்தாவை, உமது கிருபை கரங்களுக்காக நன்றி கொள்கிறோம். உமது இரக்கத்துக்காக நன்றி கொள்கிறோம். உமது அன்பின் அரவணைப்புக்காக நன்றி கொள்கிறோம். ஆண்டவரே, நீங்க இல்லாவிட்ட ஆண்டவரே நாங்கள் இம்மாத்திரம் இம்மாத்திரம் துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா தந்தி, உமது கிருபையால் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது உமது சுத்த கிருபையப்பா. நன்றி கூறுகிறோம், சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மைட்டி காட், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட் ஃபார் ஒரே குமாரனாகிய இயேசுவை எங்களுக்காக இந்த உலகத்தில் அனுப்பினீரே. கர்த்தாவே, உமது கரங்களுக்காக நன்றி கூறுகிறோம். கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். கர்த்தாவே, அரவணைக்கும் கரங்களுக்காக நன்றி கூறுகிறோம். அபிஷேகத்துக்காக நன்றி கூறுகிறோம். கர்த்தாவே, அபிஷேகத்தால் எங்களை ஆட்கொள்ளுகிறீரே. கர்த்தாவே, அந்த அபிஷேகத்தை தேடி தேடி உமது பாதத்தில் வந்து பண்ணிருக்கிறே. கர்த்தாவே, உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை ஆட்கொள்ளுகிறீரே. கர்த்தாவே, இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உனக்கு விட்டு செல்லுகிறேன் என்று சொன்ன நிரப்புறதுக்காக இந்த உலகத்துல சமாதானம் இல்லை என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் மாத்திரம் தான் இந்த சமாதானத்தால் எங்களை நிரப்பவும் வழி நடத்தவும் கூடுமான ஒரே தேவன் நீங்க என்றதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, எங்களுக்கு இந்த ரட்சிப்பின் பிச்சையை போட்ட தயவுக்காக உம்மை துதிக்கிறோம். எத்தனையோ பேர் இந்த உலகத்துல அந்த ரட்சிப்பை அறியாமல் இருக்கிறார்களே, உமது அன்பை அறியாமல் இருக்கிறார்களே, அவர்களுக்காக இந்த சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு ஓடும்படியாக மான்கார்களை தந்த தேவனே உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எத்தனையோ பேர்களை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆயத்தப்படுத்துங்கப்பா, உமக்காக எழுந்து பிரகாசிக்கும்படியாக எத்தனையோ ஊழியக்காரரை எழுப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் உமது பாதத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். வல்லபிதாவே, அப்ப இந்த ரேடியோ ஸ்டேஷனை அப்ப நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உமது கரங்கள் அவர்கள் மேல் இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தளராமல் உமக்காக ஓடுகிறதுக்காக அவர்களை ஆண்டவரே நீர்தாமே எல்லாவற்றாலும் எல்லா பலனையும் எல்லா கிருபையையும் கொடுத்து நீங்க வழி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜபங்களும் எங்கட அன்றே நாங்கள் துதித்த துதியெல்லாம் உமது சன்னிதானத்தில் வந்து உமக்கு உகந்த காணிக்கையாக முகந்து நீர் மகிழ வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் ஜபங்களும் நல்லதவனே. ஆமென், ஆமென், ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் ஜெனட், அருமையாக ஜெபித்தீர்கள், துதித்தீர்கள். வருகிற சனிக்கிழமை உங்களோட செய்தி தொடரப்போகின்றது, அதுக்காக காத்திருக்கிறோம். கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் தேவன் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்,
0: ஆமென். தேங்க்யூ, தேங்க்யூ பிரதர், நன்றி.
1: தேங்க்யூ சிஸ்டர். ஒரு அறிவித்தல் உண்டு. சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சி வருகிற சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கும், இலங்கை இந்தியா சனி மாலை 5 மணிக்கும், ஜெர்மனி மாலை 2 மணிக்கும் ஆரம்பமாகின்றது. எனவே சனி ஞாயிற்றுக்கிழமையில நடக்கிற சங்கம வானொலியின் உபவாச சுதி ஆராதனை அபிஷேக தேவ செய்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். தொடர்ந்து நாங்கள் பாஸ் ஆண்டன் போறோம். பிரைஸ் லார்ட் பாஸ் ஆண்டன்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
3: பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் லார்ட் நேயர்களே.
1: பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலே நித்திய வெளிச்சத்திலே வார்த்தை கொடுக்க உற்சாகத்தோடு ஆவியில் அணு கொண்டு வந்திருக்கிறீர்கள். உங்களை ஒப்புக் கொடுக்க பாஸ் நீங்க வழி நடத்துங்கள். ஆமென்,
4: ஆமீன். இன்றைக்கு நாங்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு விடியலை நோக்கிய பாதையை பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமிழ் மக்களை விடுவிக்கிறவர். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அடிமைத்தனத்தில அடிமைப்பட்டிருப்பீர்கள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருகிறவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்களுக்கு தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசேடமாக தமிழ் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் இந்த கண்டங்களில வாழ்ந்தாலும் உம்முடைய விடுதலையை பெற்றுக் கொள்ள, இந்த அடிமைத்தன வாழ்விலே இருந்து பாவத்தில சாபத்தில இந்த மத அடிமைத்தனத்தில இப்படியாக குடிப்பழக்கங்கள் வச்சாரம் பேசித்தன கொலைகள் வேறுகள் களியாட்டுகள் இப்படியான பாவ அடிமைத்தனத்தில இருந்து இயேசு கிறிஸ்து தான் விடுதலை தருகிற தெய்வம் என்பதை ஒவ்வொரு தமிழ் மக்களும் அறிந்து கொள்ள, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் வேதாகமத்துக்கு ஒத்திருக்க அவர்கள் அதை புரிந்து கொள்ள கேட்கிற காதுகளை கொடுக்கும்படியாக, இருதயத்தில் அவர்களுடைய உணர்வில நாங்கள் போகிற பாதை தவறான பாதை, நரகத்துக்கு இழுத்து செல்கிற பாதை, பிசாசின் அடிமைத்தனத்துக்கூடாக போகிற பாதை என்பதை ஒவ்வொரு தமிழ் மக்களும் அறிந்து கொண்டு இந்த மாம்ச சிந்தையை விட்டு உள்ளான மனுஷனில அந்த ஒன்றான மெய்த்தேவனை தேட பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்று இயேசுவை அறிந்து கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரோடும் இடைப்படும், ஒவ்வொருவரோடும் பரிசுத்த ஆவியானவர் பேசுவீராக, தரிசனம் மூலமாக அவர்களுடைய வாழ்வை மாற்றுவீராக. அவர்கள் அறியாமல் ஆபிரகாம் காலத்தில் ஆபிரகாமின் பெற்றோர்கள் ஒரு மத வழிபாடு உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள், ஒரு விக்கிர ஆராதனை உள்ள மக்களாக அந்த நதிக்கு அப்புறத்தில் வாழ்ந்தார்கள். அவர்களை பிடித்தெடுத்து அவர்களுடைய சமூகத்தில் இருந்த ஆபிரகாமை பிரித்தெடுத்து கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றது. அதே போல இந்த முகமதியர்கள் கன்ஃபியூஸ் பண்ற ஸ்பிரிட்டோடு வாழுகிறார்கள், பிசாசின் கிரிகைகளில வாழுகிறார்கள். இப்படியாக வாழுகிற அந்த மக்களும் ஒரு பிளாக் ஸ்டோனை அவர்கள் வணங்குகிறவர்களாக, இப்படியான மத பிளாக் ஸ்டோனை கொஞ்சி வாழுகிறவர்கள் வணங்குகிறவர்களாக, தவறான கன்ஃபியூசிங் ஸ்பிரிட்ல வாழுகிற இவர்களையும் இழுத்துக் கொள்வீராக. இந்த அந்த கிறிஸ்துவின் ஆட்சி வருவது முன்பாக, இப்படியான பாவ சாப காரியங்கள் வருவதற்கு முன்பாக நீர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு தேசங்களிலேயும் இயேசுவை அறிகிற அறிவை கொடுப்பீராக. ஒன்றான மித்தவனாகிய உண்மையும் நிலப்பிரவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை உங்களது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் ஒவ்வொருவரும் வேதாகமத்தில பார்க்கும் பொழுது யோவான் 8:32 சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். பாருங்கள், இயேசு எங்களுக்கு வேதாகமத்தில புதிய ஏற்பாட்டில தந்திருக்கிறது சத்தியமாக இருக்கிறது. இந்த சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியத்தை அறியாவிட்டால் நீங்கள் ஆபிரகாம் காலத்தில இருந்து இந்த காலம் வரைக்கும் 4000 ஆண்டுகளாக இந்த மத வழிபாடுகள் இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆதி காலங்களிலே அந்த மூதாதையர்கள் செய்த தவறுகள், அவர்களுடைய மத கலாச்சாரங்கள், அறியாமையின் காலங்களில வாழ்ந்த மக்கள் இன்றைக்கும் அந்த பிசாசினால இந்த உலகத்தின் அதிபதி சாத்தானாக இருக்கிறான். வஞ்சிக்கப்பட்ட ஒரு மனதோடு கடினமான இதயங்களோடு வாழுகிற மக்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். பாருங்கள், இந்த முகமதியருடைய ரிலிஜன்ஸும் கிறிஸ்துவுக்கு பின் 700 ஆண்டுகளுக்கு பின்பு உருவாகின அந்த மதம், பாருங்கள், ஒரு தவறான கொள்கைகளுக்குள்ளாக இயேசுவை அறியாத ஒரு ரிலிஜன்ஸ் இயேசுவை அதற்குள்ளே அந்த ரிலிஜன்களை போட்டு 700 ஆண்டுகள் ஆப்டர் கிரைஸ்ட் 700 ஆண்டுகளில தவறாக அதுக்கு அந்த அவருடைய ரிலிஜன்ஸ்ல போட்டு இயேசு உயிர்த்தெழவில்லை மரிக்கவில்லை, இப்படி தவறான கொள்கைகளுக்கூடாக இன்னும் மாம்ச சிந்தையிலேயே அவர்கள் தங்களுடைய சமயத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், ஒன்றான மெய்த்தவனை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் தந்த இயேசு கிறிஸ்துவை அவருடைய சன் ஆஃப் காட்டாக வந்த இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ள வேண்டும். விசேடமாக இந்த காலத்துல பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளாத கிறிஸ்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். அதை நீங்கள் வாதாகமத்தை வாசித்து வாசித்து தியானித்து அபிஷேகத்தை பெற்று ஒரு தேவனுடைய ஆவியில நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாருங்க, நாங்கள் வேதாகமத்துல பார்க்கும் பொழுது யோவான் 8:33 சொல்லுகிறது, அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாய் இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் நீர் எப்படி சொல்லுகிறீர்கள். அந்த காலத்துல இயேசு இருந்த காலத்துல வாழ்ந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் மாம்ச சிந்தையில வாழ்ந்தார்கள். எங்களுடைய இயேசுவை அறிவிக்க வேண்டியவர்கள், தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டியவர்கள் அன்றைய காலகட்டத்தில மாம்ச சிந்தையில வாழ்ந்து ஆபிரகாமை தகப்பனாக அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். பெருமை பிடித்தவர்களாக, இச்சைகள் பாவ இச்சைகளோடு வாழ்கிறவர்களாக வாழ்ந்தார்கள். பாருங்கள், இயேசு சொல்லுகிறார் ரோமர் 8:6 மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனம் சமாதானமாகும். இன்றைக்கு எல்லா மதங்களிலேயும் மாம்ச சிந்தையில தான் தங்களுடைய கடவுளை தேடுகிறார்கள். வேதாகமத்தில சொல்லப்படுகிறது, யோவான் 4:24 கர்த்தரே ஆவியானவர் கொண்டு அங்கு விடுதலை உண்டு. 2 Corinthians 3:17 எங்களுடைய தேவன் ஆவியாக இருக்கிறார். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஒருவரும் கண்டிராதவரும், இந்த மாம்ச கண்களுக்கூடாதவரை பார்க்க முடியாது, ஒருவரும் கண்டிராதவரும் ஒருவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறார். ஆவியான தேவனை நாங்கள் உணர முடியும். எங்களுடைய உள்ளான ஆவியோடு, அந்த எங்களுக்குள்ள வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு பாருங்கள், ஒரு கோட் தான் எங்களுடைய கோட், ஒன் ட்ரூ கோட், சன் ஆஃப் காட் ஜீசஸ். அவர் நடிப்பதற்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார். பரிசுத்த ஆவியானவர் 3வது பர்சனாக கன்னிமரியாளின் வயிற்றில் இயேசு பிறக்கும் பொழுது அவரோட பர்சனாக கருத்தடித்து மரியாள் இயேசுவை பரிசுத்த பிள்ளையாக, ஒரு பாவம் கூட இல்லாத ஹோலி மகனாக அவர் இந்த உலகத்துல வாழ்ந்து மரித்தார். பாருங்கள், அவர் சிலுவையில மறிக்கும் பொழுது, நான் என்னுடைய லீகியோன்களை கூப்பிட்டால் இந்த இடத்தில் இருந்து தப்பு வைப்பார்கள், ஆனால் மனு குலத்தின் பாவத்துக்காக அவர் மறிக்க வேண்டும் என்ற ஒரு சித்தத்தை செய்வதற்காகத்தான் இந்த உலகத்துல வந்து அந்த 33 வயதில் இந்த வாழ வேண்டிய அந்த வயதில எல்லா மனு குலத்திற்காகவும் அவர் சிலுவையில மறித்தார். இதனால இந்த காலத்துல வாழுகிற ஒவ்வொரு மக்களும் மாம்ச சிந்தையில வாழக்கூடாது. மாம்ச சிந்தை சாதாரணமாக உங்களுக்கு பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம், அதன் பின்பு மரணம் வருகிறது, மரணத்துக்கு பின்பு நரகம் வருகிறது. நீங்கள் மாம்ச சிந்தையில தொடர்ந்து வாழ்வீர்களாக இருந்தால் இந்த ஆவியின் சிந்தையில எங்களுடைய தேவனுடைய ஆவி பரிசுத்த ஆவி, அந்த பரிசுத்த ஆவியானவர் தருகிற 9 விதமான குணங்களை, அன்புதான் பிரதான குணமாக இருக்கிறது. அன்பு, சமாதானம், சந்தோஷம், மிச்சியடக்கம், விசுவாசம், தயவு, நட்குணம், சாந்தம், நெடிய பொறுமை, இப்படியாக மற்றவர்களை தேவனை நேசிப்பது, பிறரை நேசிப்பது, இப்படியாக ஆவியின் சிந்தையில வளர வேண்டும். மாம்ச சிந்தையில வாழ்வீர்களாக இருந்தால் மதங்கள் எல்லாம் மாம்ச சிந்தை, கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இப்படியாக பிசாசின் கிரிகைகள் தான் அங்கு காணப்படும். பிசாசின் கிரிகைகள், பிசாசுக்குள்ள பொல்லாத ஆவிகள், திருடுற ஆவிகள், கொல்லுற ஆவிகள், அழிக்கிற ஆவிகள், பொய்யை இப்படியாக தங்களிடத்துல வைத்திருப்பார்கள் பிசாசுக்கள். அந்த பொய்யை மனிதர்களுடைய சிந்தையில தோற்சாக போடுவார்கள், மனிதனையும் பாவம் செய்ய வைப்பார்கள். இதுல இருந்து விடுதலை பெறுவதற்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஆவி வேண்டும், பரிசுத்த ஆவியை வேண்டும். பாருங்கள், ரோமர் 8:7 மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்தை கொண்டவர்கள் உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டுமாக இருந்தால் அந்த ஒன்றானவை தேவனுக்கு அவருடைய ரெண்டிட்டியில மூன்றாவது பர்சனாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை பெற்று ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை வாசித்து தியானித்து ஜபம் பண்ணி அவருக்கு பிரியமாக மற்றவர்களை நேசித்து அன்பாக வாழ்வது, மற்றவர்களோடு இப்படியாக அவர் எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் வரும் பொழுது எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் கரதிரையற்றதாக குற்றமற்றதாக பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அவருக்கு பிரியமாக வாழும் பொழுது எங்களுக்கு அவருடைய சரீரத்தை தந்து நித்திய நித்தியமான வாழுகிற வாழ்வை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தருகிறார். ரோமர் 8:9 சொல்லுகிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் ஒரே ஒரு ஆவிதான் எங்களுடைய மெய்யான தேவனுடைய ஆவி. இன்றைக்கு மதங்களிலே எல்லா இடங்களிலேயும் நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற முன்பாக இப்படித்தான் எல்லா ஆவிகளையும் ஆவிகளின் தாக்கத்துக்குள்ளேயும் நாங்கள் வாழ்ந்தோம். பரிசுத்த ஆவியை ஓவரை பண்ணும் எல்லா ஆவிகளையும், இந்த குடிக்கிற ஆவி, பாவம் செய்கிற ஆவி எல்லாவற்றையும் அகற்றிவிடும், அகற்றிவிட்டு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இன்றைக்கு வாசம் செய்கிறார். அவர் எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய ஆவி நன்மை செய்கிற ஆவி, நல்ல காரியங்களை எங்களுக்கு தருகிற ஆவியாக இருக்கிறார். இந்த ஆவியானவரை நீங்கள் விட்டு விடக் கூடாது. அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும். பாவத்துக்கும் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்வை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ரோமர் 8:9 சொல்லுகிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இல்லாமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இப்ப கிறிஸ்துவருடைய ஆவி பரிசுத்த ஆவி, அந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக் கொண்டால் உங்களுடைய வேதாகமத்தை படிக்கும் பொழுது அது தேனிலும் இனிமையானதாக இருக்கும். பாருங்கள், அது உங்களுக்கு ஒரு அபிஷேதமாக இருக்கும். பல நோய்களை குணமாக்குற மருந்தாக வேதாகமம் சொல்லுகிறது. ஒரு அபிஷேதமாக வேதாகமத்தை படிக்க படிக்க தியானிக்க பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு உங்களுடைய எலும்பு வெள்ளன் வரும். உங்களுடைய எலும்புல தான் இந்த அபிஷேகம் தங்கிறதாக இருக்கிறது. அபிஷேகம் உங்களுடைய முகங்களை முறிக்கும். கஷ்டங்களை, துன்பங்களை, கவலைகளை எல்லாவற்றையும் நீங்கள் சிலுவையில ஆணி அடித்து விட்டுவீர்கள். உங்களுடைய துக்கங்களை எல்லாவற்றையும் அவரிடத்துல ஒப்படைத்து விட்டு நீங்கள் விடுதலை பெற்ற ஒரு மனிதனாக, விடுதலை பெற்ற விடுதலை நாயகனுடைய ஆவியாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியை பெற்று ஒரு விடுதலை உள்ள வாழ்வு, விடியலை நோக்கிய வாழ்வு. பாருங்கள், தேசத்தில் இருந்ததன் காரணமாக நாங்கள் விடியலை நோக்கி பல்வேறு தேசங்களுக்கு போறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு நிரந்தர விடியல் இயேசு கிறிஸ்து கூட பெறுகிறது. பரலோகத்திலே இருந்தது இந்த உலகத்தில எங்களுக்கு நீங்கள் ஒரு ராஜ்யம் வேண்டும் என்று எண்ணி விரும்ப கூடாது. பாருங்கள், இது எங்களுக்கு இம்மைக்கு பின்பு மறுமையில குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. கர்த்தர் வர காத்து கொண்டிருக்கிறோம். இயேசுதான் வரப்போகிறார். அவர் வரும் வரை அவருக்கு பிரியமாக வாழ்ந்து நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். 10 கன்னிகைகளில் 5 கன்னிகைகள் ஆயத்தமாக இருந்தார்கள், 5 பேர் ஆயத்தமாகவில்லை. கதவு கூட்டப்பட்டது. நோவாவின் காலத்திலேயும் பாருங்கள், நோவா 100 வருடங்களாக அவர்களுக்கு போதித்தான். அவர்கள் பலர் கேட்கவில்லை. நோவாவும் 8 பேரும் அந்த பேடைக்குள் பிரவேசித்து அவர்களுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. இந்த காலத்தில், நோவாவின் காலத்தில் நடந்தது எப்படியோ அதுவும் இந்த இயேசு கிறிஸ்துவின் வருகை காலத்திலே நடக்கும். நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். கேட்டு வேதாகமத்தில யார் சொன்னாலும் நீங்கள் கேட்டு அந்த வேதாகமத்தில அந்த வசனங்கள் இருக்கிறதா, அந்த அவர்கள் சொல்லுகிற வசனம் வேதாகமத்துக்கு பொருந்துகிறதாக இருக்கிறதா என்று அறிந்து கொள்ள வேண்டும். டிசைனிங் ஆவியை, ஆவிகளை பிரித்தறியும் ஆவியை, டிசைனிங் ஸ்பிரிட்டை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள், பொய்யான ஆவிகள், பொல்லாத ஆவிகள், திருட்டு ஆவிகள், குடிக்க இப்படியான இந்த ஆவிகளை பிரித்தது அறையிற வரத்தை அவர் தருகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொருவருக்கும் அவர் ஆவிகளை பிரித்தறிய வனத்தை அவர் தருகிறவராக இருக்கிறார். பாவம் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவம் செய்யும் பொழுது அந்த அடிமை தினம் அவர்களை குளித்து விடுகிறது. பாருங்கள், குடும்ப தலைவன் ஒரு குடிகாரனாக இருந்தால் அவன் அடிமைப்பட்டு விடுகிறான் அந்த குடி பழக்கத்தில். அவனுடைய நேரத்துக்கு அந்த நேரத்தில் அவன் அந்த கடைக்கு போய் பாருங்கள், எப்படியோ பணத்தை அவனுடைய குடும்பத்தில் உள்ள மனைவியோட பணத்தை பிள்ளைகளுடைய பணத்தை எடுத்து குடித்து அழித்து விட்டு தானம் கெடுத்து தன்னையும் கெடுத்து குடும்பத்தையும் பாழாக்கி போய் ஒரு சீரழிக்கிற இதுதான் பிசாசு செய்கிறது. பிசாசுதான் அதை செய்கிறது. அவர்களுக்கு இயேசு வேண்டும். இயேசுதான் இப்படியான குடிப்பழக்கத்தில் உள்ளவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்கு சீரியலை பார்த்து காலத்தை கழிப்பவர்கள் இவர்கள் எல்லாருக்கும் இயேசு வேண்டும். இயேசு வந்து விட்டார். நானும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டு முடிந்த சினிமா சீரியல்களில் எல்லாம் காவை சில போட்டேன். இப்படியாக இயேசு வரும் பொழுது இந்த அற்ப சிற்றின்பங்கள் எல்லாவற்றையும் அவர் எடுத்து போடுவார். அவருடைய பரலோகம் தான் எங்களுக்கு பேரின்பமாக இருக்கிறது. நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு அவர்கள் இந்த உலகத்திலேயும் அவருடைய ஆயிரம் வருட ஆட்சியில இன்றைக்கு 80-100 வரையும் வாழலாம். ஆனால் தேவனோட வாழுகிற வாழ்வு 10 generations 1000 வருடம் வாழ முடியும். அவருக்கு பிரியமாக வாழும் பொழுது அதன் பின்பு நித்திய நித்தியமாக வாழ முடியும். பாருங்கள், நீங்கள் இந்த அடிமையை நம்பி அந்த பிசாசு இந்த உலகத்தின் அதிபதியாகிய அடிமைத்தனத்தை கொடுக்கிற அவனை நம்பி உங்களுடைய வாழ்வை இழந்து விடக்கூடாது. இயேசுவோடு இயேசுதான் விடுதலை தருகிறவராக இருக்கிறார். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். பாருங்கள், யோவான் 8:35 அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்தான். குமாரன் என்றார். பிசாசு அவனை துன்பப்படுத்த குடிக்கிற அடிமைத்தனால் குடிக்க செய்கிற தோற்றை போட்டுக் கொண்டு இருப்பான். குடும்பத்தில பிரச்சனையை கொடுக்கிற தோற்றை போட்டுக் கொண்டிருப்பான். இப்படியாக அடிமை அந்த ஒவ்வொரு பாவத்திலேயும் அடிமைத்தனம் வந்திருக்கிற அந்த பாவ கயிறுகளால சுற்றி கொள்ளுவான். எங்களுடைய தேவன் அன்பின் கயிறுகளாக எங்களை அழைக்கிறவராக இருக்கிறார். எங்களுடைய இறுதிய கதவுகளை திரட்டும்படியாக அவர் எங்களை தட்டி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனையும் அவர் தட்டி கொண்டிருக்கிறார். இது வாசற்படியில் இன்று இதோ கதவை தட்டுகளை நாங்கள் எங்களுடைய இறுதியத்தை திறந்து கொடுக்க வேண்டும். இயேசுவே வாரும் எனக்குள்ள வந்து வாசம் செய்யும். இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரு. நீர்தான் விடுதலை கொண்டிருக்கிற தேவன். இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது. இந்த குடிப்பழக்கம் பாவ பழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று கேள்விகள் அவர் நிச்சயமாக தருவார். நீங்க உள்ளான இதயத்திலிருந்து உண்மையாக கேட்க வேண்டும். உங்களுடைய உதட்டில பேசக்கூடாது. உங்களுடைய குடும்பம் படுகிற கஷ்டத்தை யோசித்து துன்பத்தை யோசித்து இந்த விட்டு இந்த பாவத்துக்கூடாக வருகிற செலவுகள் ஏராளமான பணங்கள் இந்த பாவத்தினூடாக வீணாகும். பொத்தலான வகைகளில் போகும். இதற்காகத்தான் இயேசு வேண்டும். சமாதானமான வாழ்வு, அன்பான வாழ்வு, இரக்கமுள்ள வாழ்வு, ஒளியான வாழ்வு. பாருங்கள், நாங்கள் அடுத்த வசனத்திலே ரோமர் 8:36 குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினான், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசு கிறிஸ்துதான் தேவனுடைய குமாரனாக இந்த உலகத்திற்கு வந்தவர். அவர் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். யோவான் 8:37 நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம் வராதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். பாருங்கள், சமயத்தை பரப்ப வேண்டியவர்கள் உறுதியாக அந்த பரிசேயர் சதுசேயர் அந்த நாட்டின் அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நன்மையான காரியங்களை செய்கிற இயேசுவை கொலை செய்ய தேடுகிறார்கள். பாருங்கள், அவர்களுக்கு எப்படியான கொலைகள் செய்கிறதுக்கு காரணம் அவர்களுக்கு இருக்கிற பிசாசின் கிரியைகள். பாருங்கள், ஜோவான் 10:10 சொல்லுகிறது, திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை கொலைகளுக்கும் பின்னணியில இருக்கிறவன் பிசாசாக இருக்கிறான், இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான், பொய் பேசுவது தன்னிடத்திலே இருந்து பொய்யை எடுத்து பேசுகிறான். அந்த பிசாசோ டிசீவர், மதங்களும் அந்த டிசீவரேதான் மதங்கள், மதங்கள் இருக்கிறது எல்லா மதங்களும் பொய் பேசுவது. அவர் சூஸ் பண்ணுவார் இயேசுவை, இயேசுவை தவறாக சித்தரித்து தவறாக புத்தகங்களில் எழுதி வைத்து இயேசுவை பற்றி பல விதமான பொய்யா வேதாகமத்திற்கு விரோதமான காரியங்களை புத்தகங்களாக எழுதி எழுதி அவர்கள் வியாபாரம் செய்து பிசாசின் பொய்யான வதந்தியது கூட அவர்கள் வாழ்ந்து கொள்வார்கள். பணத்தை திருடி ஆத்துமாக்களை திருடுவதுதான் பிசாசின் வேலை. தேவன் எங்களுடைய, நாங்கள் எங்களுடைய படைப்பு இயேசுடையது, தேவனுடையதுமான சாயலான படைப்பு. ஒன்று 26 சொல்லுகிறது, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனிதனை படைப்போமாக. லேட்டஸ்ட் மேட் அவர் இமேஜ், நாங்கள் அஸ் என்று சொல்லப்படுகிறது. அவர் இயேசுவும் தேவனும் அந்த படைப்பில் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். லேட்டஸ்ட் மேக் அவர் இமேஜ், தேவனுடைய சாயலாகவும் இயேசுவின் சாயலாகவும் படைக்கப்பட்டவர்கள் தான் நாங்கள். பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள். பாருங்கள், கிறிஸ்தவத்தை கிறிஸ்தவத்தை கிறிஸ்துவின் வழியில சொல்ல வேண்டவர் சொல்ல வேண்டிய பரிசெயங்கள் இயேசுவை கொலை செய்கிறார்கள். இன்றைக்கு இந்த சமயங்களில வாழ்கிறவர்கள் எல்லாரும் பிசாசின் பிடியில அகப்பட்டு இயேசுக்கு விரோதமாக வருவார்கள் என்று இருந்தால் இந்த மதங்களுக்கு இந்த பிசாசு போகும் பொழுது இந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிராகத்தான் இந்த பிசாசுகள் செயல்படும். ஏனென்றால் பிசாசுக்கு எதிரி இயேசு, நாங்கள் இயேசுவை எங்களுடைய சகோதரனாக பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் மாறுகிறோம். பாருங்கள், சன் ஆஃப் காட் இயேசு, நாங்கள் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் த ஒன் ட்ரூ காட், அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். பாருங்கள், இப்படியாக ரெண்டு விதமான பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஒன்று ஒளியின் பிள்ளைகள், மற்றது இருளின் பிள்ளைகள். இயேசுவை கட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் தேவனுடைய நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இந்த மதங்களில் இருக்கிறவர்கள் எல்லாரும் பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இப்படி கொலை செய்கிற எண்ணங்கள் வரும் பொழுது இயேசு சொல்லுகிறார், நீங்கள் பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். இன்றைக்கு மதங்களில கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான மனிதர்கள வழியாக பிசாசின் பிள்ளைகளாக அவர்கள் செயல்படுகிறார்கள். அன்று இயேசு பாருங்கள், பரிசேயர் சதுசேயரை பார்த்து, நீங்கள் உங்கள் பிதாவின் கிரிகைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன். பாருங்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள், பரிசேயர் சதுசேயர், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் பிதா உங்களுடைய பிதா பிசாசாக இருக்கிறார். அடுத்த வசனத்தில் பார்க்கும் பொழுது இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால், தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்தில் இருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். பாருங்கள், அவர் தேவன் இயேசுவை இந்த உலகத்தை அனுப்பினார். பரிசேயர் சதுசேயர் தேவனன் தங்களுடைய தேவன் என்று சொல்லிக் கொண்டு இயேசுவை கொலை செய்கிறார். இன்றைக்கு மதங்களில பல மதங்களில இயேசுவுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களும் இப்படித்தான் வாழ்ந்தார்கள். பாருங்கள், சவுல் பவுல் கூட சவுலாக இருந்த பொழுது இயேசுடைய இயேசுவை விசுவாசிக்கிறவர்களை கொலை செய்கிறவனா கொலை செய்கிறதற்கு உடன்பட்டவனாக துன்பப்படுத்துகிறவனா வாழ்ந்தானா, இயேசு இடப்பட்ட பொழுது இயேசு அவனுக்கு முள்ளில் உதைக்கிறது கடினம் என்று உணர்த்தின பொழுது அவன் மனம் திரும்பி பவுலாக அந்த மெய்யான தேவனுக்கு தேவனை விசுவாசித்து இயேசு ஏற்றுக்கொண்டு மறிக்கும் வரைக்கும் எல்லா துன்பங்களை இயேசுவுக்காக மெய்யான தேவனை நீங்கள் கண்டுகொண்டால் நீங்கள் இயேசுவுக்காக வாழ்வீர்கள். அந்த பரலோக பாக்கியத்தை இழந்து விட மாட்டீர்கள். இதற்காகத்தான் நீங்கள் தேவனால பிறக்க வேண்டும். ஒன்று ஜோவான் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் இருக்கிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். ஒன்று பேர் ஒன்று பன்னெண்டு சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து அன்பப்பட்ட பரிசுத்த ஆவி ஆவி எங்களுக்கு வந்தது வித்தாக ஒரு இயேசுவாக நாங்கள் வளர்ந்து கொண்டு வருகிறோம் இயேசுவை போல. இதனாலே ஒன்று ஜோவான் மூன்று பந்து சொல்லுகிறது, இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும், பரிசுத்த ஆவியை பெயரும் மறுபடியும் பிறந்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். இன்றைக்கு மதங்களில வாழுகிறவர்கள், தொடர்ந்து பாவத்தில வாழுகிறவர்கள், அவர்கள் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வழிபடும். தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும், தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய ஆவியை பெறாமல் உதட்டில பேசிக்கொண்டே இருக்கிறவர்கள், என்னுடைய மதம் என்னுடைய மதம் பழைய மதம் ஆபிரகாமின் காலத்தில் இருந்த மதம், இன்றைக்கு நான் மதத்தை விட்டு மாற மாட்டேன் என்ற அடிமைத்தனத்தில அடிமைத்தன வார்த்தைகளினால உங்களுடைய விடுதலையை நீங்கள் இழந்து விடக் கூடாது. பாருங்கள், ஆதி மதம் என்னுடைய மதம், மதத்தை படைக்க தேவன் வரவில்லை, இயேசுகிறிஸ்து மத அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யத்தான், இன்றைக்கு மூதாதையர்கள் செய்த தவறை திருத்துவதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசுகிறிஸ்து வந்து மெய்யான தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறான். அவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள், அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான், சத்தியத்தம் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் போது தன் சொந்தத்தினிடத்தில் பேசுகிறான், மூட மொழியாக பொய்களை தன் சொந்தத்தில வைத்திருக்கிறான் பிசாசு, இதை மனிதனிடத்துல போடுவான், இப்படி பேசு, இதன் மூலமாக பணம் சம்பாதிக்கலாம், தவறான தராசை பாவி என்று சொல்லி பொய் பொய்யான கருத்துக்களை இளைஞம் வாங்கு, நீ பணக்காரனாகலாம், இது பிசாசிடத்தில இருந்து வருகிற தோல்ஸ். நீங்க நீவன் சொல்லுகிறான் ஜெயசங்கரித்து தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், நீதி எல்லாம் எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அந்த ஒன்றானதை தேவன் சந்திக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், பரலோகத்தில் இருந்து தான் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதம் பெறுகிறது, பரலோகத்து பலகடிகளை திறந்து இந்த மழையை பரிசிக்கப்படுகிற தேவன், இந்த பொல்லாத வழிகளை விட்டு மனிதர்கள் மனம் திருப்பி நியமிக்கும் பொழுது அந்த தேசங்களுக்கு சேமத்தை கொடுக்கலாம். பாருங்கள், இன்றைக்கு இயேசு இல்லாத தேசங்கள் வறுமையில் இருப்பதை கொரியா சோமாலியா போன்ற தேசங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது. யோவான் எட்டாம் அதிகாரம் 45வது வசனத்துல, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும், நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கவில்லை. பாருங்கள், இயேசுதான் பரிசுத்த ஆவியினால கற்பந்தரித்து வானத்திலிருந்து இறங்கி அப்பமாக பரிசுத்த ஆவியானவராக கற்பந்தரித்து ஒன்று பாவத்தோட செய்யாமல் வாழ்ந்தவர் ஆண்டவராக இயேசுக்கிறிஸ்து. அவரை எந்த ஒரு தெய்வத்தோட ஒப்பிட முடியாது. எல்லாரும் இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதரும் பாவம் செய்திருக்கிறார்கள். ரோமர் 3:23 சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ அடியே தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். பாருங்கள், ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக ஆதாம் ஏவாள் நன்மை தீமை அறியத்திற்கு கனியின் விருத்தத்தை புசிந்ததன் நிமித்தம் அவர்கள் நன்மையை தெரிந்து கொள்கிற உரிமையை அல்லது தீமையை தெரிந்து கொள்கிற உரிமையை இந்த மனுக்குலம் இன்றைக்கு தங்களுக்கு தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. பாருங்கள், ஒரு பக்கத்துல ஆசீர்வாதம் இருக்கிறது, ஒரு பக்கத்துல இயேசு இருக்கிறார், மறு பக்கத்துல சாபம் இருக்கிறது, பிசாசு இருக்கிறது. நீங்க மனிதர்கள் மதங்களுக்கு உள்ள சாபத்தையும் மரணத்தையும் தேடிக் கொள்கிறார்கள், வீட்டிலே இருந்து குண்டுவதை பெற்று பிறந்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாவம் இல்லாத இயேசு பாவமானார், சாபம் இல்லாத இயேசு சாபமானார். இப்படியாக முதற் கொலையை ஆதியாகம 4:8 வசனத்தில பாருங்கள், சகோதரன் சகோதரனை கொள்ளுகிறான், பெற்றோரை வஞ்சித்த ஆதாம் ஏவாளை வஞ்சித்த பிசாசு சாத்தானுடைய தூதர்களும் பாருங்கள், முதற்கொலையை நாலாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தில் காயின் ஆபேலை கொலை செய்கிறார். இப்படியாக இந்த மரணம் முதல் மரணம் பிசாசு கூடாக இன்றைய மனித வரைக்கும் இந்த பிசாசு திருடுவது கொல்லுவது அழிப்பதை மதங்களுக்கு கூடாக மனிதர்களுக்கு கூடாக இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டு வருகிறவனாக இருக்கிறான். யோவான் எட்டாம் அதிகாரம் 47 வசனத்தில் தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறான், நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை, நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறேன். செவி கொடாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவர்கள் பிசாசினால் அவருடைய கண்கள் குருடுகள் குருடாக்கப்பட்டு அந்த காதுகள் அடைக்கப்பட்டு வலித்திருந்த சர்ப்பத்தின் காதுகளாக அவர்கள் தங்களுடைய காதுகளை வைத்திருக்கிறார்கள். மதங்களின் மூலமாக ஒரு அடிமைத்தனத்தோடாக துரத்தன ஆவிகள், பொல்லாத ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள் இந்த மதங்களை கூடாக மனிதனை கூடாக இந்த உலகத்து மனிதனை கூடாக செயற்பட்டு மதங்களை கொன்றோல்படுத்தி வைத்திருப்பதன் மூலமாக அவர்கள் இயேசு அறியாதபடி தண்டை செய்திருக்கிறார்கள். இந்த காலத்துல இயேசு எங்களுக்கு கற்றுத்தருகிறார். இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படியாக எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார். இதற்குத்தான் இயேசு வேண்டும். பாருங்கள், நாங்கள் நீதிமொழிகள் 8:23 வசனத்துல பூமி உண்டாது முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாகி நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். இயேசு தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டு சன்னம் கோட்டாக இந்த உலகத்துல மனிதனாக 100% மனிதனாக வாழ்வதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நீதிமொழிகள் 8:24 வசனத்திலேயும் ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் மூச்சுகளும் உண்டாகும் முன்னும் நான் விண்ணப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்பும் அவர் தேவன் பூமியையும் அதன் வழிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களை உண்டாக்கும் என்றும் நான் எரிப்பிக்கப்பட்டேன். இயேசு எங்களுடைய தேவன் அதே ரூபத்திலேயும் தேவனுடைய ரூபத்திலேயும் ரூபத்திலேயும் வடிவத்திலேயும் இயேசுவை உருவாக்கினார். எரிப்பிக்கப்பட்டார். தேவன் தேவனாக இருக்கிறார், இயேசுவாக இருக்கிறார். இந்த உலகத்தில 100% மனிதனாக மதிப்பதற்காக வந்தார். நீதிமொழிகள் 8:27 வசனத்திலேயும் அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். வானங்களுக்கு படைக்கையில இயேசு இருந்தவர். படைப்பின் போது இந்த மனிதனை படைக்கும் பொழுது ஒவ்வொரு படைப்பின் போதும் இயேசு கூட இருந்தார். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் கரு பூமியின் அஸ்திவானங்களை நிலைப்படுத்துகிறேன். அஸ்திவானம் கொடுக்கிறார். கோயில் கட்டுவது போல இந்த பூமியை ஜலம் கரையை விட்டு மீறாதபடிக்கு அந்த நெல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திவானங்களை நிலைப்படுத்துகிறேன். நான் அவர் அருகே செல்ல பிள்ளை ஆய்ந்திருந்து நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சி ஆய்ந்திருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கொண்டு வழியாக இயேசுவும் பிதாவும் ஒரு களி கொண்டு இருக்கிறவர்கள். இன்றைக்கு பிதாவும் நாங்களும் களி கொடுத்தவர்களாக இயேசு மறித்து எங்களுடைய மூத்த சகோதரனாக அவர் சண்டம் கோட்டாக இருந்த இன்றைக்கு சன்ஸ் அண்ட் டோட்டர்ஸ் பிள்ளைகளாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம். பாருங்கள், நீதிமொழிகள் 8:34 வசனத்தில் சொல்லப்படுகிறது, என் வாசற்படியில் இயேசுடைய வாசற்படியில நீங்கள் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். இயேசுவை நீங்கள் இயேசு தட்டி கொண்டிருக்கிறார். உங்களுடைய இதயத்தை நீங்கள் திறந்து இறுதிய கதவுகளை திறந்து வாரும் என்னோடு தங்கியிலும் அன்றைக்கும் அசுரங்கள் வருந்தி அழைத்த பொழுது அவர் விட்டுவிடக்கூடாது. அவர் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை அதிசயத்தை காண்பதும் வரைக்கும் விட்டுவிடக்கூடாது. தொடர்ந்து அனுபவத்தை தியானித்து அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பாருங்கள், அவர் சொல்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 வசனத்திலேயும், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். உங்கள் ஒவ்வொருடைய இறுதிய கதவுகளை தட்டி கொண்டிருக்கலாம். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான். அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவார். இப்படித்தான் இம்மா சீடர்கள் பாருங்கள் இயேசு மறித்து உயிர்த்தெழுந்து அம்மா சீடர்களோடு பேசி கொண்டு போகிறார். இப்படியாக அவர்களோடு பேசி கொண்டு போய் அவர்கள் வருந்தி அழைத்தார்கள். அங்கு போய் அப்பத்தை போயிட்டு அவர்களுடைய கண்களை திறந்து தான் இயேசு என்று அறிமுகப்படுத்தினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். இதனால நாங்கள் அடிமைகளாக வாழக்கூடாது. இந்த உலகத்தில் வாழும் பொழுது கூட சில அடிமைத்தனங்கள் வராதபடி நீங்கள் பார்த்துக் கொண்ட ஒன்று பாருங்கள். நீதிமொழிகள் சொல்லப்படுகிறது, ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. நீங்கள் கடன் இயேசுவின் வழியில நீங்க வாழ்வீர்களாக இருந்தால் இயேசு வேதாகமம் சொல்லுகிறது, கடன் நீ வாங்காயே, கடன் நீ கொடுத்துடுவாய். கடன் கொடுத்து வாழப்படியாக, கடனை வாங்க கூடாது என்றால் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. நீதிமொழிகள் 8:35 சொல்லுகிறது, என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவும் பெறுகிறான். எனக்கு விரோதமாக இயேசுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவன் எவனோ, நீங்கள் பாவம் செய்யும் பொழுது பாருங்கள், யோசேப்பு தேவனுக்கு பாவம் செய்யும் பொழுது நீங்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறீர்கள், பிசாசுக்கு வெட்கம் கொடுக்கிறீர்கள். பிசாசுக்கு நீங்க வெட்கம் கொடுக்கும் பொழுது அவன் தன்னுடைய தொழிலை செய்வான், திருடுவான், கொல்லுவான், அழிப்பான், உங்களை கடைசியாக நரகத்தில் விழுந்து செல்கிறவனாக இருக்கிறான். எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனோ என் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறார். இன்றைக்கு பைபிளை நீங்கள் வெறுக்கிறீர்களா? இயேசுவை வெறுக்கிறீர்களா? வேதாகமம் சொல்லுகிறது நீங்கள் மரணத்தை விரும்புகிறீர்கள். நீங்கள் ஒரு 1000 வருட ஆட்சியை பிசாசை நம்புவதன் மூலமாக உங்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டு இயேசுவோடு வாழ்கிற நித்திய வாழ்வை வருகிறீர்கள். அந்த 1000 வருட ஆட்சியை வருகிறீர்கள். இந்த சித்தின்ப பாவத்துக்கூடாக உங்களை குருடாக்கி அடிமைப்படுத்தியிருக்கிற அடிமை வாழ்வை விரும்புகிறீர்கள். அடிமை வாழ்வில் இருந்து விடுதலை தருகிறதான் ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, நாங்கள் ஏசாயா 14:3 பார்க்கும் பொழுது, கர்த்தர் ஒரு தூக்கத்தையும் சத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தை நீக்கி உன்னை இழப்பார பண்ணும் அக்காலத்திலே நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒழிந்து போனான் ஒரு நாள், 1000 வருட ஆட்சியில் அந்த ஒடுக்கின பிசாசு 1000 வருடம் கட்டி வைக்கிறார். எங்களுடைய தேவன் அவர்கள் பாருங்கள், ஏஞ்சல்ஸாக படைக்கப்பட்டவன் விழுந்து போன தூதனாக தேவனுடைய சிங்காசனத்துல வாசிய கருவிகளோடு இருந்தவன் சாத்தானாக இன்றைக்கு மாறி தேவனுக்கு ஏஞ்சல்ஸ் பிசாசாக மாறி தேவனுக்கு விரோதமாக செயற்பட்ட அந்த பொன்னகேரி ஒழிந்து போனான். பாருங்கள், ஒடுக்கிற நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமானது, ஒடுக்கினவன் ஒழிந்து போனான், உங்களை அடிமைப்படுத்தினவன் மதத்துக்கூடாக பாவத்துக்கூடாக அந்த 1000 வருட ஆட்சியில அந்த பொன்னகிரி ஒழிந்து போயிட்டே. இப்படியாக நீங்கள் கர்த்தர் ஏசாயா அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஏசாயா 14:5, கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போடுவார். நாங்கள் தேவனுக்கு அடிமைகளாக எங்களுடைய வாழ்வை ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்கள், மரியாள் தேவனுக்கு அடிமை என்று நாங்கள் ஒவ்வொருவரும்

பண்ணப்பட்டவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதனால் நாங்கள் ரோமர் 8:15 வசனத்திலேயும், இதனால் நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிடாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? பாவம் செய்யக்கூடாது. இப்படியாக முன்னே நாங்கள் இயேசு அறிய முன்பே ஒரு அடிமைத்தனத்தில் வாழ்ந்தோம். நாங்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாக கீழ்படுத்ததினாலே தேவனுக்கு சோத்திரம். நாங்கள் ரோமர் 18:18 பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையாகிறீர்கள். பாருங்கள், நாங்கள் இப்பொழுது இயேசுதான் நீதி. இயேசுவை நாங்கள், இயேசுடைய வசனங்களை, இயேசுவை நாங்கள் வைத்துக் கொண்டு அடிமைத்தனத்தை நீதியாக வாழுகிறோம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாக இருந்ததனால் பரிசுத்தமாக உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாருங்கள், பரிசுத்தமாக கொண்டே வரும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையினாலே பரிசுத்தமாக்கி கொண்டே வருவன். ரோமர் 6:22 சொல்லுகிறது, இப்படியாக அந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாங்கள் பாவத்தில வாழ்ந்தோம், இப்பொழுது நாங்கள் உரிமையாக. கலாத்தியர் 4:6 சொல்லுகிறது, அப்பா விதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் குமாரனுடைய ஆவியை உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறார். நாங்கள் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாங்கள் அடிமைகள் இல்லை. இப்பொழுது நாங்கள் தேவனுடைய நன்றானமை, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த மதங்களில் வாழ்கிற ஒவ்வொருவரும் இந்த அடிமைத்தனத்தில் இருந்து அவரிடத்துல வரும்படி அழைக்கிறார். பாருங்கள், ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். 1 சுயாதீனமாக ஈசாக்கு, தேவனுடைய சித்தத்தின்படி பிறந்த பிள்ளை ஈசாக்கு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அந்த சந்ததியில தான் இயேசு பிறக்கிறார். அடி சுயாதீன பிள்ளைகளாக நாங்கள் இயேசுடைய ஆபிரகாமுடைய சந்ததிகளாக இருக்கிறோம். பாருங்கள், மன சந்ததி அந்த வேலைக்கார ஆக அறுத்து பிறந்த பிள்ளை ஆபிரகாமாக அறுக்கி இஸ்மாயில், இந்த பிள்ளைகள் தான் இந்த முகமதிய சந்ததியாக இருக்கிறது. அவர்கள் மாம்ச சித்தத்தின்படி பிறந்தவர்கள். அவர்கள் இயேசுவை, இயேசுடைய ஆவியை ஏற்றுக் கொண்டால் தான் அவர்களை தேவன் பரலோகத்துக்கு அழைத்து செல்கிறவர்களாக இருக்கிறார். அதற்காகத்தான் அவர்களும் மனம் திரும்ப வேண்டும். இப்படியாக இயேசு இந்த உலகத்துல சோதிக்கப்பட்டது போல சோதிக்கப்படுகிறவர்களுக்கு எபிரேயர் 2:18 சொல்கிறது, சோதிக்கப்பட்டு இயேசு சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இயேசுவை நீங்கள் அப்பா பிதாவை என்று அழைக்க வேண்டும். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவரிடத்தில் இருந்தால் உதவியை பெற்றுக் கொள்ள வேண்டும். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா பிதாவே அன்பா

அன்னைக்கு உயிருள்ள தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்டந்த அன்னைக்கு ஒரு மதங்களிலே உயிர் இல்லை, உயிரில்லாத தெய்வங்களை பிசாசு அடிமைப்படுத்தி தெய்வங்களாக உருவாக்கி வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான்.

ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அடைத்துக் கொண்டார், என் பாவம் அனைத்து மன்னித்தார்,

ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய ஆவி இல்லாதவன் பரிசுத்த ஆவியை இந்த நேரத்தில் ஊற்றுப்படியாக பத்தை கண்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கொண்டா பாம்பை கொடுப்பேனா, அல்லாதவர்களாகி அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்கும் பொழுது கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்பது பரிசுத்த ஆவியை தேடும்படியாக, பரிசுத்த ஆவியானவரை தட்டும்படியாக, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளும்படியாக வேதாத்மத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் உம்முடைய தமிழ் மக்கள் கேட்கிறார்கள், உம்முடைய பரிசுத்த ஆவியை இந்த நேரத்தில் ஊற்றும்படியாக, உள்ளங்கால் மறைக்கும் பரிசுத்த ஆவியானவரை

0: பேர் உமது நாமத்தில கூடியிருக்கும் பொழுது அவர்கள் நடுவே இருப்பார். இன்றைக்கு நினைத்தவர்கள் சங்கமம் ரேடியோவுக்கு கூடாக ஐந்து கண்டத்தில் எத்தனையோ மக்களோடு கூடியிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினால் நிரப்பி அனலாக்கி வீராக நம்முடைய எழுப்புதலின் தீ இந்த நேரத்தில் ஐந்து கண்டங்களுக்கு பரவி பாய்வதாக அக்கறியை போட வந்து இது பற்றி எதையும் படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பில உம்முடைய இரக்கத்தில ஒவ்வொருவரை நிரம்புறதற்காக நன்றி. ஒவ்வொருவரோடும் இடைப்படுகிறதற்காக நன்றி. உம்முடைய ஆவியை பெற்றுக் கொண்டு அந்த வசனங்களை தியானித்து உட்கொண்டு ஆத்மாவிலும் இருதயத்திலேயும் அவர்கள் அந்த வசனத்தை வைத்து அந்த வசனங்கள் வார்த்தை கூடாக அவர்களுக்கு சுகமளிக்கிற வார்த்தைகளாக மாறியும் மறைந்தவளையும் வானத்தில் இருந்து இறங்கி விதைக்கிறவருக்கு விதையையும் புசிக்கிறவருக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே உடைய வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வசனம் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய குணமாக்கும் வசன சங்கீதம் 107:20 உடைய வசனத்தை அனுப்பி இவர்களை குணமாக்குவேன். குணமாகிறோம். பாவத்துக்கு சேர்த்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி இயேசு நீர்தாமே உம்முடைய சரீரத்தில எல்லா பாவங்கள் சாபங்களை எல்லாம் சுமந்து கொண்டீர். உம்முடைய தள்ளம்புகளை ஆராதிக்கிறோம். உம்முடைய தள்ளம்புகளால ஒவ்வொருவரும் குணமடைவார்களாக, இரத்தத்தினால பாவங்கள் கழுவப்படுவதாக, ஒருவரோடு நிறப்படுகிறதற்காக நன்றி, குணமாக்குறதற்காக நன்றி, பாவங்களை மன்னிக்கிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தொடர்ந்து கூடையிலும் துதிகன மகிமை ஒன்றான மித்தவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Thank you Jesus.
1: எங்களை ஊற்றி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற இயேசுக்கு நான் நன்றி செலுத்தி, உங்களுக்கும் நன்றி செலுத்தி, உங்களோட நேரத்தை இந்த நேரம் கொண்டு வந்து எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன் பாஸ்டர். ஆமே. கர்த்தருடைய நாமத்தை உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். பொதுவாக வானொலி குடும்ப சார்பாகவும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி பாஸ்டர், நன்றி. God bless you.
0: ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. God bless you, Donna sister. God bless you, நேயர்களே. ஆமென்,
1: ஆமென், ஆமென்.
2: Sister Donna, closing prayer please.
1: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இவ்வளவு நேரம் எங்க கூட இருந்து ஆவியின் உங்களோட ஆவி பரிசுத்த ஆவியின் மூலமாக எங்களை நடத்தி வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. வந்திருந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே, நீங்க பேர் சொல்லி அழைத்த அந்த மகாபுரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா, நீரே கண்மலையா கண்மலை பிளந்து வண்ணாந்திரத்திலே ஆண்டவரே காத்து வந்த அந்த பெரிதான பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் அப்பா தண்ணீர் பாயும் தேசத்தால் நீர் அந்த நீர் நீர் அந்த உயிர் அந்த உயிர் தெழுந்த தண்ணீரை அந்த ஜீவ தண்ணீரை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன். நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. அந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தை நடத்துகிற பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா அவர்களுக்கு அப்பா நீங்க அவர்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிங்க. இவ்வளவு ஊழியக்காரங்களும் வந்து இவங்க நித்திய வெளிச்சத்துல நிலை நிறுத்தி வச்சிருந்த கிருபைகளுக்கு நன்றி அப்பா. அவர்கள் அந்த சங்கமம் வானொலியை திறந்து கொடுத்தபடியினால் ஒவ்வொரு தேச கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உங்களுக்குரியது என்று கூறியபடி ஒவ்வொரு தேசத்திலும் இருந்து வந்து இப்பொழுது உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களை ஒவ்வொரு நிமிடமும் உயிர்ப்பித்து உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலமாக புது பெலனையும் சத்துவத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சிஸ்டர் கருணாக்காண்டு ஜெபிக்கிறேன். அவங்க வந்து பாடல் பாடி ஜெபித்து வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அவங்களே அவங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிங்க சிஸ்டர் கிரேஸ் ஜெய ரஞ்சனுக்கானு வருகிற நாண்டவரே. அவர் துதி பாடல்களையும் தேவ ஞானத்தையும் எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுடைய தேவலையும் சந்தித்து அவருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. கவி கவிந்தா காவண்டி வருகிறேன். அவங்க வந்து அழகான பாடலை பாடி ஜெபி அழைத்து ஆசீர்வதித்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அவங்களை இன்னும் மென்மேலுமாக ஆசீர்வதிங்க, இரத்த கோட்டைகளை மறுத்து வைங்க. அவங்க செய்யற ஒவ்வொரு ஊழியரும் அப்பா அநேகருக்கு சாட்சியாக அவங்களை நிலை நிறுத்தி வச்சு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நன்றி நன்றி நன்றி சாமி. சிஸ்டர் ரஞ்சினிக்காக ஜெபிக்கிறேன். அவங்க கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கான ஜெபித்தார்கள் ஊழியர்களுக்கான ஜெபிக்க வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. நீங்க நேற்று மீண்டும் மாறாத தகப்பன், இப்பொழுது ஒவ்வொரு ஊழியக்காரரும் உங்களோட சித்தத்தின்படி அழைத்த அழைப்புக்கு நன்றி செலுத்துறேன். மகேந்திரன் ஐயாக்க முதலாவது நன்றி செலுத்துறேன். அவர்கள் அப்பா ஒவ்வொரு நிமிடமும் உங்களோட வார்த்தையை ஜீவனுள்ள அந்த வல்லமையோடு எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குற அந்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அவங்களே அப்பா அவங்களோட சில நேரத்துல நாங்க பிளவீனமா இருக்கும் பொழுது எங்களுக்கு அவர்களை வழிநடத்தி வென்ற கிருபைகளுக்காவது நன்றி. அவர் தனிமையா இருக்கும் பொழுது உங்களோட பிரசுரத்தால நிரப்பி அவர்களை இன்னும் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிற அவங்களோட கிராண்ட் சில்ட்ரன் இங்க வந்து கால்கரியில ஸ்டாம்பீடுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களையும் ஆசீர்வதிங்க, இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க அப்பா. அவர்கள் எங்க போனாலும் உங்களோட சிறகின் கீழே மறைத்து வைத்து அவர்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி நன்றி சாமி, நன்றி இயேசுவே அப்பா. சிஸ்டர் ஜஸ்டினா அவர்கள் வருகிறேன். அவங்க கொடுத்த வார்த்தை அப்பா, அந்த வார்த்தையில அப்பா எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து எங்களுக்கு ஒரு புதிதான ஜீவனையும் வல்லமையும் கிருபையும் கொடுக்க அந்த வார்த்தையின் மூலமாக தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி அவர்களோட ஊழியத்தையும் அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் நன்றி நன்றி. சிஸ்டர் மேற்குலா வாசுக்காணி வருகிறேன். அவங்க ஜெபமே ஜெயம் என்று எப்படி நாங்கள் ஜபிக்கணும், எப்படிப்பட்ட ஜெபம் நாங்கள் கற்றுக்கொள்ள வேணும்னு சொல்லி ஒரு மனதோடு ஜபிக்கணும் அப்பா. பொறுமையாக அப்பா, தாழ்மையாக இருந்து உங்களிடம் அப்படியே நாங்கள் பேசும் பொழுது நீங்க எங்களுக்கு பதில் கொடுத்து ஆயிரம் மடங்காக ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அவங்க பகிர்ந்து கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. அவர்களையும் அவருடைய தேவலையும் சந்தித்து அவங்களோட ஊழியலையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். சிஸ்டர் அருந்ததிக்காவும் ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் கொடுத்த வார்த்தையின் மூலமாக எங்களை அதிகமாக ஆசீர்வதித்த கிருபைகளுக்காக நன்றி. அவர்களையும் ஆண்டவரே தாழ்மையாக வந்து உங்களோட நாமத்தை உயர்த்த வந்த கிருபை நன்றி நன்றி கோடி கோடி நன்றி அப்பா. உங்களால மட்டும்தான் இந்த ஊழியக்காரர்களை அழைத்து வர முடியும் ஆண்டவரே. இது மனுஷரால செய்யற காரியங்கள் இல்லை ஐயா. உங்களுக்கு முன்பாக நாங்க தாழ்மையாக நாங்க உங்களிடையில் வந்து இருக்கும் பொழுது நீங்க அவர்களையும் ஆசீர்வதின் அதிகமான புதிதான ஊழியக்காரர்களை கொண்டு சேர்க்கும்படியாகவும் ஜெபிக்கிறேன். அவர்களையும் ஆசீர்வதிங்க அப்பா. சிஸ்டர் ஜென்னட்டுக்கான ஜெபிக்கிறேன். அவங்க கல்கரியில தான் இருக்கிறாங்க, நேபர்ஸா தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு சந்திக்க முடியாத நிலைமரங்கள் இருக்கிறது. அந்த நித்திய வெளிச்சத்துல நாங்க அவளை காணக்கூடியதாக இருந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அவங்க நாளைக்கு உபவாச அபிஷேகம் ஜபத்துல வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். ஒரு தடையும் இல்லாத வண்ணமாக அவங்களை கொண்டு அப்பா உங்களோட வார்த்தையை கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். அவருடைய தேவையிலையும் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். ஆமீன் அப்பா. அன்றன் பாஸ்டர் அன்றன் ராசநாத்கான் வருகிறேன் அப்பா. அவர்களையும் அப்பா இப்போ நேரம் அப்பா பரிசுத்தமான ஆவியின் மூலமாக எங்களை நடத்தி வந்த எங்களுடைய மக்கா பிரிதான கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். முதலாவது தேவடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது கத்தர் சகலதையும் எங்களுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவரா இருக்கிறார் அப்பா. இத்தனையோ ஊழியக்காரங்க ஒவ்வொரு இடத்துல அழைத்து வந்தீங்க, அவர்களை அபிஷேகம் பண்ணுங்க அப்பா. இந்த இந்த உலகத்துக்கேற்ற வேஷம் தரிக்காத வண்ணமாக அவர்களை அதிகமாக உங்களுடைய பாதத்திலிருந்து நாங்கள் உங்களுடைய சத்தத்தை கேட்டு இன்னும் அதிகமாக உங்களுக்குள்ள அப்பா நாங்கள் மகிழ்ந்து கொண்டாடுவதற்கு தந்த தரிசனத்துக்கு நன்றி செலுத்துறேன். யாரையும் ஆசீர்வதிங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி தாழ்த்தி ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தி மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவின் நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்.
2: ஆமே. நன்றி சிசாட்டோடு இன்றைய நாளே இந்த நித்திய வெளிச்சத்தை வழி நடத்துவீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் அதுக்காக நன்றி. ஒரு அறிவித்தல், நாளைய தினம் நாளை சனிக்கிழமை சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் தொண்டு நேரப்படி காலை 8 மணிக்கும் இலங்கை இந்தியா சனி மாலை 5 மணிக்கும் ஜெர்மனி மாலை 2:30 மணிக்கும் ஆரம்பமானது. வந்து கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்க. ஆமென். நாங்கள் இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் பிரதர் லெசி பிரதர் அழைப்போம். பிரதர் லெசி பிரதர் என்
1: ஆத்மாவே கர்த்தரே சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரே சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
2: காலை 8 மணிக்கு சந்திப்போம், நாளை சனிக்கிழமை 8 மணிக்கு சந்திப்போம்.
3: ஆமீன், ஆமீன். நன்றிகளும் வாழ்த்துக்களும் இதுவரை நேரமும் சகோதரி டாலி சகோதரன் மகேந்திரனையா இணைந்து வழி நடத்தினீர்கள், தொகுத்து வழங்கினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாளிலே புதிதாக இணைந்த சகோதரி ஜனட் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்தார். நாளை காலை வேளையிலே அவர் தேவ செய்தி எடுத்து வருவார். அவருக்கு அந்த பாஸ்டர் ஞான பிரகாசம் அவருடைய பவர் கட் நேரத்தில் இணைந்து இணைந்து தற்செயலாக இணைந்து ஜெபங்களோடு துதிகளோடு பாடல்களோடு வழி நடத்தினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாளை காலை வேளையிலே இணைகிறார்கள். கர்த்தர் பெருவிதான காரியங்களை வழி நடத்துவார். அத்தோடு இன்னும் ஒரு காரியத்துக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் வழி நடத்த வேண்டும். குரூப் ப்ரேயருக்காக மாலை 3 மணி முதல் எங்களுடைய நேரம் 6 மணி வரை எங்களுக்கு ஸ்லாட் ஒன்று இருக்கிறது. 3 மணி முதல் 6 மணி வரை திங்கள் முதல் வியாழன் வரை அந்த ஸ்லாட்டுக்காக ஜெபிப்போம். அதுக்காக யார் இணைய விரும்புகிறார்களோ சிறிடமாக நாங்கள் எதிர்பார்ப்பது கனடாவிலிருந்து. ஏனென்றால் அந்த நேரம் யூகே நேரம் பரவாயில்லை, யூரோப் மற்றும் மற்ற கண்ட்ரிகளிலே கஷ்டமான நேரம், இரவு நேரம். அந்த வகையிலே அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். இணைந்து தேவ செய்தியை எடுத்து வந்த பாஸ்டர் அண்டன் தாசநாயகம், சகோதரி அருந்ததி, சகோதரி ஜஸ்டினா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே வேளையிலே இது நேரம் எங்களுடன் இணைந்து ஊழியங்களை செய்த சகோதரி மகளாவாஸ், சகோதரி கவி கவினா யாழ்ப்பாணத்திலிருந்தும், மகளாவாஸ் கொழும்பு இலங்கையிலிருந்தும் அதிகால வேளையில் இணைந்தார்கள். அதே போல் எங்களுடன் சகோதரி டோலி தொகுத்து வழங்கினார். சகோதரி கருணா அவர்கள் பாடல்களோடு வழி நடத்தினார். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். சகோதரி ரஞ்சினி கூட இணைந்திருந்து ஊழியங்களை செய்தார்கள். கதை காலை வேளையிலே திரும்பமாக கத்துடைய சுத்தமானால் திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்துடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே இந்த ஜபங்களை கேட்டார், பாடல்களை கேட்டார், தேவ செய்தியை கேட்டார். வானொலி கூட அவர் இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த மறுவிழப்பிலே கேட்க போன்ற ஒவ்வொருவரையும் அதே வேளையில் இந்த எல்லா செய்திகளையும் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அவற்றை உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்களும் அதை நண்பர்கள் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவர்கள் இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் புத்த சமயமாக இருந்தாலும் நீங்கள் அனுப்பி கொடுங்கள். அவர்கள் ஒரு சொல்லு அந்த அதில் வெளிப்படுகிற ஒரு சொல்லு தன்னும் அவர்களை விடுதலை ஆக்கும். அப்போ அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கருத்திலே திரும்பமாக உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம். எல்லோருக்கும் குட் நைட். ஆமேன்.
1: எங்களுக்கு
2: குட் நைட்.
3: கவிதாக்கு மார்னிங். ஆமேன். குட் மார்னிங்.
2: God bless you, Sister Kavi Kavinda Yalpanam.
3: Amen.
2: And God bless you all. Amen.
3: Amen. Amen.
1: Amen. God bless you all. Ayya, God bless you. Amen.
4: Amen. Bless you all.
3: Amen. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிவிட வருவோம். நாளை காலை வேளையில் திரும்பமாக சந்திப்போம். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். சகோதரி கவி கவிந்தா, நீங்கள் 5:30 மணிக்கு நெய்யுங்கள். ஆமேன். God bless you.
4: Amen.
3: Amen.
1: Amen.

வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். மனம் திரும்பு என்கிற வார்த்தை முதலாவதாக புதிய ஏற்பாட்டிலே கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு மேலாக வார்த்தை வசனமே இல்லாமல் ஒரு இருண்ட காலமாய் காணப்பட்ட ஒரு காலம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பான அந்த மல்கியா புஸ்தகத்துக்கும் மத்தேயு புஸ்தகத்துக்கும் இருக்கிற அந்த இடைப்பட்ட கால அளவு என்பது 400 ஆண்டு கால அளவுகள் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆமே, அதுல நிறைய சரித்திர சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அந்த நாட்களில் பிரத்யட்சமாய் கர்த்தருடைய வார்த்தை இல்லை. பிரத்யட்சமாய் வார்த்தை இல்லாதபடியினால் ஜனங்கள் தங்கள் மனம் போன போக்கிலே தங்களுக்கு இஷ்டமான காரியத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு வசனம், ஒரு வார்த்தை 400 வருடங்கள் கழித்து இறங்கி வருகிறது. மனம் திரும்புங்கள். கவனிங்க, யோவான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்தும்படி வருகிறான். அவனும் எதை குறித்து பிரசவம்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கழியோடுங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கழியோடுங்கள். அப்ப இந்த மனம் திரும்புதல் என்பது இந்த உலகத்துக்கு வந்த, இந்த புதிய பாட்டு காலத்துக்கு வந்த முதல் வார்த்தை, பரலோகத்திலிருந்து வந்த முதல் வார்த்தை. நன்றாக கவனிக்கணும், அந்த வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தொடர்கிறது, இன்றைக்கும் தொடர்கிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற காணொளி மூலமாய் வார்த்தையின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் சொல்கிற, மனம் திரும்புங்கள். தவறு தொடர்ந்து தவறு செய்கிறீர்களா? மனம் திரும்புங்கள். தொடர்ந்து பாவம் செய்கிறீர்களா? மனம் திரும்புங்கள். தொடர்ந்து தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறீர்களா? மனம் திரும்புங்கள். தவறான பாவத்தின் அடிமைத்தனத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள். இது தேவ ஜனத்துக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அழைப்பு, ஒரு கால் என்று நான் சொல்லுவேன், ஒரு எச்சரிக்கை. ஆண்டவர் இந்த சபைக்கு எச்சரிக்கை வான் பண்றார், தயவு செய்து மனம் திரும்பியிரு. உலகம் முழுவதும் எங்கு பார்க்கிற இடங்கள்லாம் அழிவுகளை நாம் பார்க்கிறோம். பல தேசத்துல அழிவு, இந்தியாவிலும் பல வட மாநிலங்களிலும் பலத்த அழிவு நடந்து கொண்டிருக்கிறது. பல தேசங்கள் நம் கண் முன்னால் அழிந்து கொண்டிருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதை பார்த்தும் நாம், எனக்கு இதுவரைக்கும் வரல, என் ஏரியாவுக்கு என் வீட்டு பக்கத்துல இதுவரைக்கும் அழிவு வரல, அதனால நான் இருக்கலாம், ஜாலியா இருந்துக்கலாம், என்னை ஒன்றும் பாதிக்காதுன்னு நினைக்காதீங்க. எந்த நிமிடத்திலும் அழிவு வரலாம், எந்த நிமிடத்திலும் பாதிப்புகள் வரலாம், எந்த நிமிடத்திலும் பேரழிவுகள் வரலாம். இயற்கையின் மூலமாய் வருகிற ஒரு மிக பேரிடர், மிக பெரிய பெரிய பேரழிவு. ஆமென். தேசம் எங்கு வந்து கொண்டிருக்கிறது. அதனால இந்த சத்தம் உங்களை தொடட்டும், இந்த சத்தம் உங்களை சந்திக்கட்டும். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். ஏனென்றால் இது கொடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால மனம் திரும்புங்கள். உபதேச கோளாறுகள் அதிகமாக இருக்கிறது, தவறான உபதேசங்கள் வந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நிக்கோலாய் மதஸ்தரினுடைய உபதேசம் வந்திருக்கிறது. இந்த பெர்கமோனுடைய காலத்தில், காலகட்டத்தில் தான் கத்தோலிக்க சபையினுடைய சரித்திரம் ஆரம்பமாகிற காலம் தான் இந்த பெர்கமோ சபையின் காலம், பெர்கமோ சபையின் காலம். அதனால அந்த கத்தோலிக்கம் என்பது உருவான ஒரு காலம். அந்த அந்த அந்த அந்த எப்படி இது உருவானது? கடந்த வாரத்தில் நான் பேசி இருக்கிறேன், அதனுடைய வீடியோ இருக்கிறது, அந்த லிங்கை பிரதர் அனுப்புவார்கள், நீங்க அதை கேட்டு பாருங்கள், கவனித்து பாருங்கள், அது உங்களுக்கு விளங்கும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லுகிறார், எச்சரிக்கை கொடுக்கிறார். இந்த எச்சரிக்கை மாத்திரம் கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். என்ன ஒண்ணு சொல்லுகிறார், ஜெயம் கொள்ள வேண்டும், வெற்றி பெற வேண்டும். ஜெயம் கொள்ள வேண்டும். என்ன ஜெயம் கொள்ள வேண்டும்? வசனம் சொல்லுகிறது 17, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த 7 சபைகளுக்கு சொல்லுவார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்கிற இந்த வார்த்தை இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். அப்போ நாம் வாழுகிற இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும், பிசாசை ஜெயிக்க வேண்டும், மாமிசத்தை, இந்த நாம் வாழ்ந்து நம்முடைய மாம்ச சரீரத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். உலகம், மாமிசம், பிசாசு, இந்த மூன்றையும் ஜெயிக்க வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொண்டு ஜெயம் எடுத்து ஜெயித்து வா. உனக்கு இருக்கிற சவால்களை நீ ஜெயித்து வா.
ஒவ்வொரு தேசத்திலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை முறையிலும் பலவிதமான போராட்டங்கள் உங்களுக்கு உண்டு, ஆவிக்குரிய தாக்குதல்கள் உண்டு. சோ இந்த ஆவிக்குரிய தாக்குதல்களை ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். ஜெயம் கொள்ளுங்கள். எப்படி ஜெயம் கொள்ளுவது? நாம் அதை படிக்கலாம். அந்த ஜெயம் கொள்ள கர்த்தர் நமக்கு ஒரு பலன் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் துணையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப ஜெயம் கொண்டு வந்தால் நான் உனக்கு ஒரு இரண்டு விதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன் என்று இந்த சபைக்கு கர்த்தர் சொல்றார். ஜெயம் கொள்ளுங்கள். அப்போ என்ன சொல்றாரு? மறைவான மன்னாவை நான் உனக்கு கொடுப்பேன். மறைவான மன்னா. இரண்டாவது சொல்லப்படுகிறது வெள்ளை குறிக்கள். அறியக்கூடாததான ஒரு புதிய நாமம், யாருக்கும் தெரியாத ஒரு புதிய நாமத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று இந்த சபைக்கு கர்த்தர் சொன்ன அந்த ரெண்டு விதமான மேலான ஆசீர்வாதங்கள், மேலான ஆசீர்வாதங்கள். அந்த மேலான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில். அதை குறிச்சுதான் கொஞ்சம் படிக்க போறோம். நான் இதுவரை நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே ஒரு அறிமுகம், ஒரு இன்ட்ரோடக்ஷன், இந்த இந்த புத்தகத்தினுடைய ஒரு அறிமுகம். இந்த புத்தகத்தினுடைய பெர்கமோ சபையினுடைய சத்தியம் என்னவென்றால், ஆரோக்கியமாய் உபதேசம் பண்ணு. ஆரோக்கியமாய் உபதேசம் பண்ணு. ஒரு ஆரோக்கியமாய் உபதேசம் பண்ண வேண்டும். அதுதான் இன்னைக்கு நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கோம். ஆரோக்கியமான உபதேசம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, ஜெயம் கொள்ளுங்கள், உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், ஜெயித்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஜெயம் எடுத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அதற்காக நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துங்கள், அதற்காக உங்களை தகுதிப்படுத்துங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக. கர்த்தர் நல்லவர். அந்த அதனால இன்றைக்கும் அந்த 17 வசனத்தை மையப்படுத்தின ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்க நான் பிரயாசப்படுகிறேன். இந்த வார்த்தையை நாம் கொஞ்சம் கவனிக்க கத்திருக்கிறவதாக. கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொல்லி இருந்தாலும் அதை திரும்பவும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி, கொஞ்சம் அதில் விட்ட காரியங்களை தொடர்ச்சியாக பேசி ஒரு அதை அதனுடைய முழுமைக்குள் நான் கொண்டு வர நான் விரும்புகிறேன். எவ்வளவு நேர்த்தியாக பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு கற்றுக் கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பக்குவப்படுத்துவாராக. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நன்றாக நாம் கவனிக்கலாம், நன்றாக கவனிக்கலாம். இந்த 17 வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். இந்த மறைவான மன்னா என்றால் என்ன என்பதை குறித்தும் கடந்த வாரத்தில் நம்ம படிச்சிட்டோம். இரண்டாவது ஆண்டவர் சொன்னார், என்ன சொல்றார்னா, வெண்மையான குறிக்கல்லை நான் கொடுப்பேன். வெண்மையான குறிக்கோள். பெர்கமு என்றால் வெண்மை என்று அர்த்தம். பெர்கமு என்றால் வெண்மை. அந்த பெர்கமு அந்த பட்டணத்துக்குள் போனாலே அங்க வெண்மை என்கிற அந்த வார்த்தைக்கு தகுந்த பிரகாரமே அந்த பட்டணம் வடிவமைக்கப்பட்டிருக்கும். உயர்ந்த கட்டடங்களாக இருக்கலாம், வானளாவிய கோபுரங்களாக இருக்கலாம். இப்ப தற்காலத்தில் பார்த்தால் அங்கே ஒரு மசூதி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், சபையும் கொஞ்சம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அங்கே போய் பார்த்தால் வெண்மையான காரியங்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். அங்கே வெண்மையான காரியம்தான் அங்கு உயர்ந்த இடத்தை பிடித்திருக்கும். விலை உயர்ந்த, விலை உயர்ந்த வெண்மைக்குரிய காரியங்கள் அதிகமாய் இந்த பெர்கமுல பார்க்கலாம். அதனால பெர்கமு என்றால் வெண்மை என்று பொருள்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. இந்த பட்டணமானது, இந்த பெர்கமு பட்டணம், அந்த பட்டணத்தினுடைய கலாச்சாரம், அந்த பெர்கமு பட்டணத்தில் வாழ்ந்த ஜனங்களுடைய வாழ்க்கை முறை, இவைகளை வைத்தே கர்த்தர் இவர்களுக்கு ஆசீர்வாதத்தை காட்டி கொடுக்கிறார். நன்றாக கவனிக்கணும், ஒவ்வொரு சபைக்கும் அதான் காட்டி கொடுக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல பெர்கமு சபையின் காலத்தில் இருந்தவைகள் இன்றைக்கு அதிகமாக தேவ ஜனத்தை பிடித்திருக்கிறது, பற்றி பிடித்திருக்கிறது என்பதை மையப்படுத்தித்தான் இந்த வார்த்தையை நான் உங்கள் மத்தியில் கொண்டு வருகிறேன். கர்த்தர் அதை நமக்கு ஞானமாய் நடத்தி தர கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. இந்த பெர்கமு சபையை குறித்து பார்க்கப்படும் பொழுது
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. நன்றாக கவனிங்க, வெண்மை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அப்ப அந்த வெண்மை என்கிற காரியமானது பிரதானமானது, பிரதானமான வெண்மை. அந்த பட்டணம் முழுவதும் வெண்மையான காரியங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். அங்கே அந்த வெண்மை கல் என்பது, வெள்ளை கல் என்பது ஒரு விலை உயர்ந்த கல்லுக்கு ஒப்பா, எப்படி இன்றைக்கு தங்கம் நமக்கு எவ்வளவு விலை உயர்ந்ததா இருக்கிறதோ அது போல அங்கு இருக்கிற அந்த வெண்மை கல் என்பது அந்த அந்த காலகட்டத்தில், யோவான் வாழ்ந்த காலகட்டத்திலே அந்த வெண்மையான கல் என்பது மிகவும் பிரபலமாகவும் ஒரு உயர்ந்த ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாகவும் அங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதாரங்களோடு கூட ஒத்து போயிருந்த ஒரு வெண்மை கல் என்பது அவனோட வாழ்க்கை முறையோடு கூட ஒத்து போயிருந்த ஒரு காரியம், வெண்மை கல். அவர்கள் அது அந்த வெண்மை கல் என்பது அவனுடைய வாழ்க்கையோடு கூட இணைந்து பின்னி பிணைந்ததாய் இருந்தது. எந்த காரியத்தை செய்தாலும் அவர்களுடைய உலக வாழ்க்கையாய் இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கலாம், எந்த வாழ்க்கையாய் இருந்தாலும் அந்த வெண்மையான கல்லை மையப்படுத்தியே அவனோட வாழ்க்கை முறைகள் எல்லாம் அங்கு இருந்தது. இந்த வெண்மையான கல்லை குறித்து எட்டு விதமான காரியங்கள் அன்றைய காலகட்டத்தில் அவருடைய பழக்க வழக்கத்தில் இருந்தது, எட்டு காரியங்கள் இருந்தது. கடந்த வாரத்திலே ஒரு ஆறு காரியங்களை வேக வேகமாய் அதை நாம் பார்த்தோம் என்று நான் நினைக்கிறேன். அதை திரும்பவும் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏன் இந்த வெள்ளை கல்லிலே ஒரு புதிய நாமத்தை எழுதி நான் கையில் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த பூமியில் கிடைக்கிற விலை உயர்ந்த கற்களை இன்றைக்கும் பெர்கமோவில் போனால் நீங்கள் பார்க்கலாம். அதை பார்த்தாலே பிரம்மாண்டமாய் இருக்கும். அவர்கள் எந்த அளவுக்கு தங்களை அந்த இடத்தை அந்த விலை உயர்ந்ததாய் காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு விலை உயர்ந்ததாக அந்த வெண்மையான கற்களை வைத்து அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள், அலங்காரப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வெண்மைதான் அவங்களுடைய அலங்காரமாக இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியில எவையெல்லாம் உனக்கு அலங்காரமாய் தோன்றுகிறதோ, இந்த பூமியில எதெல்லாம் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறதாய் தோன்றுகிறதோ அதை சுற்றியே என்னோட வாழ்க்கை அமைந்திருக்கிறது. ஆனால் நான் பரலோகத்திலிருந்து ஒரு வெண்மையான கல்லை நான் உனக்கு கொடுக்கிறேன். அந்த கல்லில் நான் ஒரு பெயரை எழுதி கொடுக்கிறேன். ஒருவனும் அறிந்திராத, வேறு ஒருவனும் அறியக்கூடாத ஒரு புதிய நாமத்தை அதில் எழுதி நான் உன் கையில் கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப நமக்கு இது விளங்கல, எதுக்கு இந்த கல்லுல உனக்கு இந்த காலத்துல போய் கல்லுல பெயர் எழுதி கொடுக்கிறாங்கிறாரே, என்ன செய்வது, அதை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்ய போறேன், எனக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கலாம். ஒருவேளை இது பெர்கமூக்கு சம்பந்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கும் அதற்கும் என்ன தொடர்பு, இந்த பெர்கமூக்கும் எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லையே என்று நீங்கள் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறபடியினாலே இந்த பெர்கமூவுல ஆண்டவர் சொன்ன காரியம் சத்தியம். அதே நேரத்தில் இன்றைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அது மிகப்பெரிய ஆழமான சத்தியத்தை உள்ளடக்கி வெளிப்படுத்துகிற காரியமாய் இருக்கிறபடியினாலே நான் தைரியமாக இந்த வார்த்தையை உங்கள் மத்தியில் வைக்க நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். கவனிக்கலாம், அந்த எட்டு விதமான காரியத்தை நான் ஆறு காரியத்தை நான் வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். அதே நேரத்தில் அதனுடைய ரெண்டு காரியத்தை பார்க்க போறோம் எட்டுல. ஒன்னு, ஆண்டவர் ஏன் இந்த வெள்ளை கல்லை அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக கொடுக்க வேண்டும். ஒண்ணு, அப்போ அந்த வெள்ளை கல்லினுடைய வழக்கங்களை நம்ம படிக்க போறோம். ஏன் அந்த வெள்ளை கல் அவங்களுடைய வழக்கத்தில் இருந்தது, பெர்கமுவின் காலத்தில் அந்த வழக்கத்தில் ஏன் இருந்தது, அது எந்த முறையில் இருந்ததை என்று நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, இரண்டாவது அதனுடைய ஆவிக்குரிய விளக்கத்தையும் பார்க்க போறோம். ரெண்டையும் நம்ம பார்க்கணும். எப்பொழுதுமே அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அது போல நன்மையும் அதனுடைய தீமையும், இரண்டாவது அதனுடைய உலகத்தினுடைய ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நாம் என்ன பண்ணணும், நம்ம பார்க்கணும். அதுக்கு தான் இந்த வேத பாடம்.
அதான் வேத பாடம். எப்படி நமக்கு இது கற்றுக் கொடுக்கிறது? உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் இல்ல, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் இல்ல. இதை நாம் கணிக்க தவறுகிறதுனால்தான் அநேக நன்மைகளை நாம் இழந்து விட்டோம். ஆனால் இன்றைக்கு நாம் இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண போறோம், பேலன்ஸ் பண்ணி தியானிக்க போறோம். அப்பதான் நமக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய மேன்மையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பது புரியும். அப்ப அவங்களோட நம்பிக்கையை என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தின் மேல நம்பிக்கை வச்சு வாழாத, இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் மேல் நம்பிக்கை வைத்து வாழாத, பரலோக தேவனை நம்பி நீ வாழ வேண்டும் என்பதுதான் தேவன் நமக்கு காட்டி கொடுக்கிற சத்தியம். ஓகேங்களா? இப்ப நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கும், வெளிநாடுகள்ல நமக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சது. அந்த வேலையை நம்பி எல்லாத்தையும் நம்ம செய்வோம். குடும்பங்களை பார்ப்பது, பராமரிப்பது, நம்முடைய தேசங்கள் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்வது, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கட்டமைப்பது, எல்லாத்தையும் நம்ம செய்யறோம், எல்லாத்தையும் செய்யறோம். ஆனால் அதனுடைய ஆவிக்குரிய காரியம் என்ன? எதற்காக கர்த்தரனை கொண்டு போனார்? ஆண்டவர் ஒரு சித்தத்தோடு என்னை அழைத்துக் கொண்டு போயிருப்பார், தேசங்களுக்கு கொண்டு இருப்பனால் அந்த சித்தத்தை, அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேனா? இல்லை, இன்னமும் நான் என்னுடைய மாம்ச காரிய உலக காரியத்திற்காகவே எனக்கு கொடுத்த ஆயுச நாட்களையும், எனக்கு கொடுத்த பலத்தையும், எனக்கு கொடுத்திருக்கிற பணத்தையும் நான் அப்படி செலவு பண்ணி கொண்டிருக்கிறேனா என்கிறதை பேலன்ஸ் பண்ண, ஆவிக்குரிய ரீதியாகவும் மாம்ச ரீதியாகவும் உங்களை வைத்திருக்கிற அந்த பொசிஷன்ல எப்படி இருக்கிறீங்கிறதை நிலைப்படுத்தி காட்டுவதுதான் இந்த வேதபாரம். நன்றாக கவனிக்கணும். அதனால கொஞ்சம் நான் விளக்கமாக இதை கொஞ்சம் ஆணித்தரமாக நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் நம்முடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது பார்க்கப்படும் பொழுது இந்த எட்டு அர்த்தத்தில் முதல் அவங்கள் வாழ்க்கையோடு இணைந்திருந்த முதல் காரியம் என்னவென்றால், இந்த வெள்ளைக்கல் என்ன, எதற்கு அடையாளமாக அன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையில் முக்கியமாக இருந்தது என்று கேட்டால், அன்றைய நாட்களில் அந்த பெர்கமு பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய விக்கிரக கோவில்கள் அங்கு அதிகமாக இருந்தது. விக்கிரக கோவில்கள் அங்கே பலவித வியாதியுடையவர்கள் சுகத்திற்கு வேண்டி பெர்கம்புக்கு வருவார்கள். நன்றாக கவனிங்க, சுகம் கிடைக்க வேண்டும் என்று பெர்கம்பு பட்டணத்துக்கு வருவார். அங்க பெர்கம்புக்கு வரும்பொழுது அங்க விசேஷம் என்னவென்று கேட்டால், அங்க ட்ரீட்மெண்ட் என்னன்னா, வலு சர்ப்பத்தின் மூலம் தான் அங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. வலு சர்ப்பம், அந்த வலு சர்ப்பம் தான், வலு சர்ப்பத்தின் மூலம் தான் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை. அப்ப அந்த வலு சர்ப்பம் வந்து எங்களை விடுதலையாக்குகிறது, இந்த வலு சர்ப்பம் தான் எங்களுக்கு எங்களை வந்து பூரணமாய் சுகப்படுத்துகிறது என்பதை அவர்களுடைய பாரம்பரிய நம்பிக்கை. வலு சர்ப்பத்தின் ஆவி, வலு சர்ப்பத்தின் வல்லமைகளை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பட்டணம் பெர்கமு. அவர்கள் அதை நம்பினார்கள். அதனாலதான் பாருங்க, மருத்துவ உலகை இன்னைக்கு ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பது வலு சர்ப்பம். அதனாலதான் கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், அந்த வலு சர்ப்பத்தினுடைய இந்த டாக்டர் மெடிக்கல் WHO சொல்றாங்கல்ல, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க பாருங்க, WHO என்று நீங்கள் கூகுள்ல போய் தேடி பார்த்தால் அங்கே போடப்பட்டிருக்கும் பாருங்க, ஒரு லோகோ போடப்பட்டிருக்கும். அந்த லோகோவில் பாருங்க, இரண்டு வலு சர்ப்பத்தை நீங்கள் பார்க்கலாம். வலு சர்ப்பம் சுத்தி கொண்டு இருக்கிறதை பார்க்கலாம். இரண்டு ஒரு ராட் இருக்கிறது போல இருக்கும், அதுல ரெண்டு வலு சர்ப்பம் சுத்தி தன்னுடைய வாய் எப்படி வைத்துக் கொண்டு இருக்கிறது போல இருக்கும். அந்த லோகோவை நீங்கள் பாருங்கள். யாரிடத்திலாவது போய் கேட்டு பாருங்கள், அர்த்தத்தை போய் கேட்டு பாருங்கள், தெரியாது. ஆனால் இந்த சத்தியத்தை, சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கத்த சொல்கிறார், மருத்துவ உலகை அன்றைய காலகட்டத்தில் இருந்து இது எங்க உருவாச்சுன்னா, பெர்கமுல உருவாச்சு, பெர்கமுல. அப்ப அவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, வலு சர்ப்பம் தான், வலு சர்ப்பம் தான் விடுதலை கொடுக்கக்கூடியது. அப்போ வெளி தேசங்களில் இருந்து, பல இடங்களில் இருந்து வியாதியுள்ளவர்கள் வரும் பொழுது அந்த வியாதி சுகமடைந்தது என்று நம்புகிறார்கள் பாருங்க. அப்படி அவர்கள் நம்பும் பொழுது அவர்களுக்கு விலை உயர்ந்த ஒரு வெள்ளைக்கல்லை கொடுத்து, அந்த வெள்ளைக்கல்லில் அவர்களுடைய யாருக்கு சுகமடைந்ததோ அவருடைய பெயரை எழுதி அவர்கள் கையில் கொடுப்பார்கள். அப்படின்னு அர்த்தம்னா, அந்த கல்லை அவன் பெற்றுக் கொண்டால் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், நோயில் இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற ஒரு கல்லை அவன் பெற்றுக் கொண்டு வருவான். ஓகேங்களா? அப்ப அவனுடைய பாரம்பரிய மத நம்பிக்கையாக இருந்த அந்த நம்பிக்கையை அந்த பெர்கமு பட்டணத்தில் இருக்கிறவர்கள் நம்பினார்கள்.
நம்பினார்கள். அப்பொழுது அங்கு ஏராளமான பேர் அங்க போக ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த வலு சர்ப்பத்துடைய வல்லமை தீவிரமாய் அங்கு இருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் எதற்கு உனக்கு இந்த வெள்ளை கல்லிலே புதிய நாமத்தை எடுத்து உன் கையில யான் கொடுக்கிறேன்னா, வலு சர்ப்பம் தான் தன்னை விடுதலையாக்கினது என்று நினைத்துக் கொண்டிருக்கிற பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெர்கமு சபையே, நான் உனக்கு ஒரு வெள்ளை கல்லை கொடுக்கிறேன், நான் தான் உன்னை விடுதலையாக்கி இருக்கிறேன். இந்த உலகத்தினுடைய மெய்யான விடுதலை என்னால் தான் கொடுக்க முடியும். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்கிற அந்த சத்தியத்தை உடையவரை இருக்கிறபடியே மறித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் என்ன சொல்லுகிறார்னா, ஆவிக்குரிய விளக்கம் என்ன? அந்த வெள்ளை கல்லினுடைய உலக வழக்கம் அவர்கள் வலுசற்பத்திலிருந்து விடுதலை ஆவது உலக வழக்கம், மாம்ச காரியம். ஆவிக்குரிய விளக்கத்தை சொல்லுகிறார், நான் உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறேன், உங்களை அக்கிரமத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறேன், நான் உங்களை உலகத்தினுடைய அசுத்தத்திலிருந்து விடுதலையாக்கியிருக்கேன். சங்கீதக்காரன் சொல்லுறவர், உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுக்கிற கர்த்தாவே சொல்லுறவர், உளையான சேற்றில கிடந்தேன், பாவ சேற்றில கிடந்தேன், பலவிதமான வியாதியில் நான் இருந்தேன், அந்த வியாதியிலிருந்து கர்த்தரை முழுமையாக என்னை விடுதலையாக்கி என்னை கொண்டு வந்திருக்கிறார், ஒரு ஜீவனோடு வைத்திருக்கிறார். அதற்கு அடையாளமாக நான் உனக்கு ஒரு கல்லை கொடுக்கிறேன், ஒரு புதிய நாமத்தை எழுதி கொடுக்கிறேன். இந்த பெர்கமூனுடைய ஆளுகையில் இருக்கக்கூடிய அந்த சட்டங்கள் ஆளிகைகள் கொடுக்கிற வெள்ளை கல்லை விட பரலோகத்திலிருந்து கொடுக்கிற வெள்ளைக்கல் விலையேற பெற்றது என்பதை காட்டி கொடுப்பதற்கு தான் இந்த வெள்ளைக்கல் என்பதை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் பெர்கமுக்கு. இது முதல் காரியம். அப்படி நின்ற முதல் கல் விடுதலையின் கல். இந்த வெண்மை கல் வந்து விடுதலையின் கல்லாக அவர்கள் பார்த்தார்கள். அது உனக்கு நிரந்தரமான விடுதலையின் கல் அல்ல, அது அந்த அரசாங்கத்தால் பெர்கமு பட்டணத்தானால் கொடுக்கப்படுகிறதே ஒழிய நான் உனக்கு கொடுக்கிறேன், ஜெயித்து வா. இந்த விக்கிரக வல்லமைக்கும் வலு சர்ப்பத்தின் வல்லமைகளுக்கும் இடம் கூடாமல் நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று நம்பி என்னிடத்தில் வா, ஜெயித்து வா, இந்த வல்லமைகளுக்கெல்லாம் விலகி நீ வா, நான் உனக்கு விசேஷமான கல்லை கொடுக்கிறேன் என்று அந்த கல் கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, இந்த கல் எதற்கு அவர்கள் அடையாளமாய் கொடுக்கப்பட்டது என்று கேட்டால், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, அந்த இரண்டாவது கல் எதற்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்றால், ரேஷன். நான் ஏற்கனவே சொன்னேன், நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ரேஷன். இந்த அதாவது இது வந்து அவர்களுக்கு ஆதாரம் கொடுப்பதற்காக, அவர்களுக்கு ஏழை ஜனங்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஜனங்கள், ஏழை ஜனங்கள் போஷிக்கப்படுவதற்கு ஆதாரத்திற்கு அந்த பெர்கமு பட்டணத்தார் ஒரு வெள்ளை கல்லை பெயர் எழுதி கொடுத்தால் அந்த கல்லை கொண்டு போய் அவர்கள் கொடுப்பார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த ரேஷன் கிடைக்கும், பொருட்கள் கிடைக்கும். வறுமையில ஆகாரத்துக்காக போராடி கொண்டிருக்கிற அந்த ஜனத்திற்கு என்ன கிடைக்கும் என்றால் அந்த ஆகாரம் அவர்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் நாமத்துக்கு மேண்டாவதாக அந்த ஆகாரத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்கு அந்த ஒரு கல் கொடுக்கப்பட்டது. அப்ப ஆண்டவர் இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், இந்த உலகத்தில் இருக்கிற கல் வந்து உனக்கு ஒரு ஆகாரத்தை கொடுக்குது, ஏழை ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதுக்கு உங்க அரசாங்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் நான் எழுதி கொடுக்கிற அந்த கல் உனக்கு நிரந்தரமான ஒரு போஜனத்தை கொடுக்கும் என்று சொல்லுகிறார். நானே ஜீவனுள் ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றார்னா, நான் உனக்கு விசேஷமான கல்லை கொடுக்கிறேன், அந்த கல்லிலே இந்த தண்ணீரை குடிக்கிறவன் ஒரு நாளும் தாகமடையான் என்று சொல்லப்படுகிறான். நான் உனக்கு ஒரு கல்லை கொடுக்கிறேன், அது உன்னை போஷிக்கும் ஒரு கல்லாக, ஒரு போஷிக்கும் கல்லாக நான் இந்த கல்லை கொடுக்கிறேன் என்று அந்த கல்லை, விலை உயர்ந்த கல்லை, இந்த உலகம் கொடுக்கிற அந்த பெர்கமோடு கொடுக்கிற கல்லுக்கு இணையாக ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார், நானே உன்னை போஷிக்கிறவர், அந்த கல் உன்னை போஷிக்காது, நான் உன்னை போஷிக்கிறேன். வேகமாய் நான் சொல்ல விரும்புகிறேன், மூன்றாவது காரியம் சொல்லப்படுகிறது. இந்த கல் வந்து எதற்கு கொடுக்கப்படுகிற வெள்ளை கல் எதற்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள், இந்த கோர்ட்டுகளில் பயன்படுத்தினார்கள், நியாய சங்கத்தில் பயன்படுத்தினார்கள். அங்கு குற்றவாளி வரும்பொழுது அங்கே இரண்டு விதமான கல்லை வைத்திருந்தார்கள், கருப்பு நிற கல் வைத்திருப்பார்கள், வெள்ளை நிற கல் வைத்திருப்பார்கள். அங்கே குற்றவாளி என்று அவன் தீர்ப்பு வருமானால் அவனுடைய கையில கருப்பு நிற கல் கொடுக்கப்படும், அவன் குற்றவாளி ஆவான். அவனுக்கு வெள்ளை நிற கல் கொடுக்கப்படும், அவன் விடுதலையாகி விடுவான். அந்த கல்லை வெள்ளை கல்லிலே அந்த பெயர் எழுதி கொடுக்கப்பட்டால் அந்த குற்றத்திலிருந்து நான் விடுதலையாகி இருக்கிறேன் என்பதற்கு அவன் பேசவே வேண்டாம், அந்த கல்லை காட்டினால் போது நான் விடுதலையாகிவிட்டேன்.
அப்ப அவர் என்ன நினைச்சாருன்னா, எனக்கு ஒரு பிரச்சனை மாட்டிட்டேன்னா எனக்கு ஒரு வெள்ள கண்ணு கிடைச்சதுனா போதும், நான் விடுதலை ஆயிருவேன் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, இந்த வெள்ளைக்கல் உன்னை இந்த குற்ற வழக்குகளிலிருந்து உன்னை விடுதலையாக்கும், ஆனா நான் கொடுக்கிற இந்த வெள்ளைக்கல்லோ உன்னை பரலோகத்துக்கு குற்றவாளியாய் வரவிடாமல் உன்னை பரிசுத்தவானாய் வர வைப்பதற்கு இந்த கல்லை நான் உனக்கு கொடுக்கிறேன். இந்த கல் உனக்கு எதுக்கு? உன்னை பரிசு, உன்னை விடுதலையாக்குகிற கல். நானும் நானே உன்னை விடுதலையாக்குகிறேன், நான் உன்னை விடுதலையாக்குகிறேன். யாத்திராகமம் 31 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். குற்றவாளினா குற்றவாளிதான், குற்றவாளியை நான் குற்றமற்றவனாக விடமாட்டேன். இந்த உலகத்தில் இருக்கிற சட்டத்தின் மூலமாக, சட்டத்தில் இருக்கிற ஓட்டையின் மூலமாக குற்றவாளிகள் நிரபராதிகளாக வெளியே வந்து விடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பார்வையில் குற்றவாளி என்றால் குற்றவாளிதான், தப்பிக்கவே முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையில் உங்களுக்கு எதுக்கு கர்த்தர் சொல்லுகிறார்னா, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் குற்றம் செய்து நான் அதில் மறைந்து விட்டேன், நான் அதில் காப்பாற்றி விட்டேன், யாருக்கும் தெரியாது என்று நினைக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்பி வா, ஜெயித்து வா, நான் ஒரு கல்லை கொடுக்கிறேன். அந்த கல் உனக்கு எதற்கு அடையாளம் என்றால், நீ குற்றவாளி அல்ல, நீ பாவத்தில் இருந்து, உலகத்தினுடைய தண்டனையில் இருந்து, நியாய தீர்ப்புகளில் இருந்து விடுதலையாக்கப்பட்டதுக்கு அடையாளமாய் நான் உனக்கு பெர்கமுவே, உனக்கு நான் ஒரு கல்லை கொடுக்கிறேன் என்று அந்த வெண்மை கல்லை கர்த்தர் அடையாளப்படுத்துகிறார். அடுத்ததாக அந்த வெள்ளைக்கல் எதற்கு அடையாளம் என்ன, ரெண்டையும் சேர்த்து சேர்த்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். உலக காரியத்தை, அந்த உலக பயன்பாட்டில் இருக்கிற காரியத்தையும் அதற்கு ஆவிக்குரிய விளக்கத்தையும் நான் இணைத்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். அடுத்த காரியம் பார்க்கப்படும் பொழுது, விளையாட்டில் வெற்றி பெறுகிறவர்களுக்கு அங்கே அவர்களுக்கு ஒரு கல் கொடுக்கப்படும். விளையாட்டில் வெற்றி பெற்றவர்களுக்கு விலை உயர்ந்த அந்த வெண்மைக்குரிய கல் கொடுக்கப்படும். அது அவர்களுக்கு பெருமை. நம்ம இப்படி வீட்டுல ஒரு சாம்பியன் சொன்னோம்னா, ஒரு மெடல் வாங்கி வைக்கிறோம் பாருங்க, ஒரு ஷீல்டு வாங்கி வீட்டுல வச்சிருப்போம் பாருங்க, ஒரு ஷோகேஸ்ல வச்சிருப்போம் பாத்துருக்கீங்களா, அந்த ஷோகேஸ் நம்ம வச்சிருப்போம், அந்த நம்முடைய வெற்றி பெற்று நம்ம பரிசு வாங்கியிருப்போம், அதெல்லாமே வச்சிருப்போம். அதே போல அவர்களுக்கு இந்த விளையாட்டுல ஜெயிச்சானது வெண்மை நிற கல்லில் பெயர் எழுதி கொடுக்கப்பட்டிருக்குமானால் அதை அவர்கள் தங்களுடைய வீட்டுல உயர்ந்த இடத்துல வச்சிருப்பாங்க, உயர்ந்த இடத்துல வச்சிருப்பாங்க. அந்த விளையாட்டு போட்டிகளில் ஜெயிக்கிறவர்களுக்கு அங்க கொடுக்கப்படும். நீதான் வெற்றியாளன், நீதான் சாம்பியன் சொல்லி கொடுக்கப்படும். இவர் தான் இந்த ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு பெற்றார் என்று கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெயித்துவா, ஆவிக்குரிய ஓட்டத்தில் நீ வெற்றி பெற்றுவா, நீ உன்னை நான் வெற்றியாளனாய் நான் பார்க்கிறேங்கிறாரு. நீ தோற்கிறவனாய் இருக்கக்கூடாது, நீ ஜெயிக்கிறவனாய் இருக்கணுங்கிறாரு. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயித்துவா, எனக்கு என்ன கிடைக்கும், ஜெயிச்சா கேக்குறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு புதிய நாமத்தை, ஒருவரும் அறிந்திராத புதிய நாமத்தை, ஒரு வெண்மை கல்லை நான் உனக்கு கொடுத்து நான் உன்னை வரவிக்கிறேன். எதற்கு என்பதை நான் கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எதற்கு இந்த கல்லை குறித்து நான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு ஆழமாக இந்த காரியத்தை கொஞ்சம் விளக்கி சொல்லுகிறேன் என்றால், புரிந்து கொள்ளுங்கள். ஒரு 5 நிமிடம் ஆனாலும் தயவாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏனென்று கேட்டால், இந்த கல்லினுடைய சம்பவத்தை, இந்த பாடத்தோடு நான் அதை முடித்து அடுத்த பகுதிக்குள்ள இந்த பெர்கமோனுடைய அடுத்த காரியங்களை நாம் கவனிக்க போகிறோம். இந்த சரித்திரத்தை நாம் படிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் இது எவ்வளவு பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது என்பதை நம்ம படிக்க போகிறோம். அடுத்ததாக பார்க்கப்படும் பொழுது, வேலை தேடி செல்லுகிறவர்களுக்கு இந்த கல் கொடுக்கப்படும். வேலை தேடி செல்லுகிறவர்களுக்கு அவங்க அப்பாயின்மெண்ட் ஆகிற ஒரு கம்பெனியில வேலைக்கு சேருகிறார்கள் என்றால், அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கப்படுது அல்லவா, அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு பதிலாக அவர்களுக்கு ஒரு வெண்மை நிற கல்லிலே பெயர் எழுதி கொடுக்கப்படும். நீ இந்த வேலைக்கு தகுதியான, உன்னது கம்பெனியினுடைய சேர்த்துக் கொண்டேன் என்பதற்கு அடையாளமாக ஒரு விலை உயர்ந்த வெண்மை கல்லை கொடுப்பார்கள். அதை அவன் சந்தோஷமாய் பெற்றுக் கொண்டு வருவான். யாரிடத்தில் கொடுத்து விட மாட்டான். அவனோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, பெர்கமூல் இருக்கிறவங்க எல்லாம் எப்படியாவது எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், அரசாங்க வேலை கிடைக்கணும், அரசாங்க வேலையில எனக்கு அந்த கல் கிடைச்சதுன்னா நான் கவர்மெண்ட் ஜாப், நான் கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறவங்களுக்கு அடையாளம் என்னன்னா அந்த கல். ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த அரசாங்கம் கொடுக்கிற கல்லுக்காக நீ போராடிட்டு நிக்காத, போராடிட்டு நிக்காத, நீ ஏற்கனவே என்னுடைய ராஜ்யத்துல நீ உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஊழியனாக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு சுவிசேஷகனாக, ஒரு போதகனாக நான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். தேவ பிள்ளையாக நான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன்.
கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பமா நான் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த கல்லுல வச்ச நீ பரலோகம் போக முடியாது, ஆனால் நான் கொடுக்கிற கல் உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுக்குது. என்ன அப்பாயின்மெண்ட்? தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு அப்பாயின்மெண்ட், தேவனுக்கு பயந்த குடும்பம் என்கிற ஒரு அப்பாயின்மெண்ட், தேவனுடைய ஊழியன் என்கிற ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு அடையாளமாக அந்த கல்லை ஆண்டவர் என்ன பண்ற ரிலேட்டடா காட்டி கொடுக்கிறாரு. உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கிற அந்த கல்லை நம்பி ஓடாத, அந்த கல்லுக்கு பதிலாக என் சமூகத்துக்கு வா, நான் உனக்கு வெளியேறப்பட்ட பரலோகத்துல உனக்கு பெயர் எழுதி வச்சிருக்கிறேன். மனிதன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விட உன்னதர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்காக விரைந்தோடி வர வேண்டும் என்பதுதான் தேவ திட்டமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஐந்து விதமான கல்லினுடைய காரியங்களை பார்த்தோம். ஆறாவது கல்லின் காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மேலுண்டாவதாக ஆறாவது காரியம் என்னவென்று கேட்டால், அங்கே அந்த பட்டணத்தை பார்க்க வருகிறவர்கள், என்ட்ரி உள்ள வருகிற பட்டணத்துக்குள்ளே வர வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு வெண்மையான கல் கொடுக்கப்படும். ஒரு விலையேறப்பட்ட கல்லிலே பெயர் எழுதி கொடுப்பார்கள். அதுதான் ஒரு ஒரு தேசத்துக்கு போக வேண்டும், பாஸ்போர்ட் வேணும், விசா வேண்டும் அல்லவா, அந்த விசாவுக்கு அடையாளமா பாஸ்போர்ட்டுக்கு அடையாளமா அங்கே ஒரு கல் கொடுக்கப்படும். அந்த கல் இருந்தால் அந்த தேசத்தை சுற்றி வரலாம், தேசத்துக்கு போகலாம். அதனால அங்க அந்த பட்டணத்துக்கு என்ன அந்த கல் நமக்கு வேணும், ஒரு பாஸ்போர்ட் வேணும் எதிர்பார்ப்பாங்க. அந்த பாஸ்போர்ட்டுக்காக அலைவார்கள், போராடுவார்கள். அது வந்து அப்படியானால் அந்த பாஸ்போர்ட்டுக்காக அலையிற அந்த கல்லினுடைய மேன்மையை ஆண்டவர் எதற்கு ஒப்படையா சொல்லுகிறார்னா, நான் உனக்கு ஒரு பாஸ்போர்ட் கொடுக்கிறேன், நான் உனக்கு ஒரு ஆவிக்குரிய விசா வச்சிருக்கிறேன். அந்த விசா எதுக்கு தெரியுமா? பரலோகத்துக்குள்ள வருவதற்கு. பரலோகத்துக்குள்ள வர்றதுக்கு நான் உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறேன், வெண்மை நிறைந்த கல். நான் கொடுக்கிற அந்த கல்லை ஜெயித்து வா. மறைவான மன்னாவை கொடுத்து இந்த வெண்மையான கல்லை நான் உனக்கு கொடுக்கிறேன். அந்த காலகட்ட பெர்கமோன் காலகட்டத்துல அது அவர்களுடைய வாழ்க்கையோடு ஒட்டி இருந்த அனுபவத்தை ஆவிக்குரிய அனுபவமாய் காட்டி கொடுக்கிறார், ஆவிக்குரிய அனுபவமாய் காட்டி கொடுக்கிறார், ஆவிக்குரிய அனுபவமாய். எங்க போனாலும் உனக்கு அது என்ட்ரி வேணுமா? பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஒரு என்ட்ரி இருக்கு, மறந்துடாத. பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஒரு என்ட்ரி இருக்கு, அந்த என்ட்ரியில நீ ஜெயிக்கணும். ஜெயிச்சவனுக்கு தான் உள்ள வர முடியும், சாதித்தவனுக்கு தான் உள்ள வர முடியும். உலகத்துல தேசத்துக்குள்ள போகணும்னா படிப்பு இருந்தா போயிடலாம், சில சொந்தக்காரங்க இருந்தா உள்ள தேசத்துக்குள்ள போயிடலாம், ஆனா பரலோகத்துக்குள்ள போகணும்னா அவர் கொடுக்கிற அந்த கல் இருந்தால் மாத்திரம் தான் உள்ள போக முடியுங்கிறதுக்கு அடையாளமாக இந்த சத்தியத்தை எழுதி கத்த கொடுத்திருக்கிறார். ஏழாவது காரியத்தை சொல்ல விரும்புறேன். ஏழாவது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மிக முக்கியமான காரியம் ஏழாவது காரியம், திருமணம் நடக்கும். திருமணத்துக்கு முன்னால திருமண நிச்சயதார்த்தம் நடக்கும், என்கேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு அடையாளமா நம்முடைய தமிழ் மரபு படி பல இடங்கள்ல மோதிரம் மாத்துவாங்க. பல பேர் வேதாகமத்தை மாற்றிக்கொள்ளுவாங்க, வேதாகமத்தை மாற்றிக்கொள்வாங்க. சில பேர் வாட்ச் மாத்துவாங்க. அந்த என்கேஜ்மெண்ட்ல அடையாளமாக கணவன் மனைவியா இணைக்கப்படுவதற்கு அடையாளமாக வாட்ச், இரண்டு ஆண்கள் கட்டுற வாட்ச், பெண் அதை ஜோடியா வாங்கிட்டு வந்து அதை ஜபம் பண்ணி அந்த வாட்ச ரெண்டு பேர் கட்டிக்குவாங்க.

இருக்கிற ஜீவ வார்த்தை ஆதியாகமத்தின் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:15. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்காய் எவைகளையெல்லாம் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து சொன்னாரோ அவைகளை இன்றைக்கு நிறைவேற்றி உங்களை ஆசிர்வதிக்கின்றார். நாளிலும் உங்களின் வாழ்க்கையில் உங்களுக்காய் அநேகர் உங்களின் நம்பிக்கைக்கு உரியவர்கள், உடன் பிறந்தவர்கள், பிரியமானவர்கள், தாய் தகப்பன் கூட பல வாக்குறுதிகளை கொடுத்திருப்பார்கள். ஆனால் அவைகளை சிலர் செய்வதற்கு காலதாமதமாகி இருக்கலாம், சிலர் மறந்து போயிருப்பர், வேறு சிலரோ செய்ய முடியவில்லை என்று வாக்குறுதிக்கு மன்னிப்பும் கேட்டிருப்பர். அவற்றை நம்பின காரியங்களில் தோல்வியும் விரக்தியும் பொருள் நஷ்டமும் மனதளவில் துன்பங்களும் கண்ணீரும் கசப்பான அனுபவங்களில் விடாய்த்து போய் காணப்படுவீர்களானால் உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று. ஆகவே கைவிடாத கர்த்தர் இன்றைக்கு சொன்னதை நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தாம் சொன்னதை எப்படி நிறைவேற்றினார், அற்புதம் செய்தார், ஆசீர்வதித்தார் என்பதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக பார்க்கலாம், சதிகளை முறியடிக்கின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 நாம் வாசிக்கையில் அங்கே யோசேப்பிற்கு அவன் சகோதரர்களால் நேர்ந்த சதிகளை குறித்து பார்ப்போமானால், யோசேப்பின் சொப்பனத்தின் அர்த்தத்தினால் பொறாமை கொண்டவர்கள் அவனை கொல்ல நினைத்து நிர்வாணியாய் குழியிலே தள்ளி 20 வெள்ளி காசுக்கு அடிமையாக விற்று போட்டதை பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் போத்திபாரின் மனைவியின் சதிகளாலும் சிறைப்பட்டான். கர்த்தரோ யோசேப்பினுடைய சொப்பனத்தின் மூலம் தான் சொன்னதை நிறைவேற்றுவதற்காக எல்லா சதிகளிலும் தப்பிக்கும்படி செய்து ஜீவனோடு பிழைக்கச் செய்தார் என்று வாசித்தருகின்றோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக வேளைகள்

0: வெளிப்படுத்தி சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம், சவால்களை சாதனையாக்குகின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரத்தில் யோசேப்பின் சகோதரர்கள் கூறும் பொழுது, யோசேப்பை கொன்று படுகுழியிலே போட்டு துஷ்ட மிருகம் பட்சித்தது என்று சொல்லுவோம், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்று சவால் விட்டவைகளை கர்த்தர் எகிப்திலே யோசேப்பின் வாழ்க்கையில் சாதனையாய் மாற்றினார். உங்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளின் மத்தியில் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கையில் உலகம் உங்களுக்கு எதிராயும் ஏளனமாயும் சவால்களான வார்த்தைகளோடும் உங்களை எதிர்த்து கொண்டு பேசியிருக்கலாம். அதனால் சோர்ந்து போய் விசுவாசத்தை இழந்து பயத்தோடும் துக்கத்தோடும் சமாதானத்தை இழந்து போயும் காணப்படுவீர்களானால் சவால்களாக இருப்பவைகளை இன்றைக்கு சாதனையாக மாற்றுகின்றார். முடியாது என்று இருந்தவைகளை முடிய பண்ணி நிறைவேற்றி ஆசீர்வதிக்கின்றார். மூன்றாவதாக பார்க்கலாம், சிறை இருப்புகளை சிறப்பிக்கின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரத்தில் யோசேப்பு தான் செய்யாத குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டான், நிர்வாணியாய் தள்ளப்பட்டான், பாவத்திற்கு விலகி ஓடுகையில் சிறைப்படுத்தப்பட்டான். இப்படியாய் பல சிறை இருப்புகளை சந்தித்தான். ஆனாலும் கர்த்தரிடத்தில் உறுதியாய் உண்மையாய் எல்லாவற்றிலும் தன்னை காத்து கொண்டமையினால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். காரிய சித்தியை வாய்க்க பண்ணி தயவை கொடுத்து சிறை இருப்புகளை மாற்றி அதிபதியாய் உயர்த்தினார் என்று வாசித்தருகின்றோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் பல சதிகளையும் சவால்களையும் சிறை இருப்புகளையும் சந்தித்து வருகிறோமே என்றும், என்றைக்கு விடுவிக்கப்படுவோம் என்று பல கேள்விகளோடு இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் தாம் சொன்னதை உங்களுக்காய் நிறைவேற்றுகின்றார். நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளினால் கைவிடப்பட்டு விட்டோமே என்று நினைத்து கொண்டு இருக்கிறவர்களே, கர்த்தர் தாம் சொன்னதை செய்யும் அளவும் புயலை போன்ற எந்த சூழ்நிலைகள் ஆனாலும் உங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் உங்களுக்காய் யுத்தம் செய்து வழக்காடி பரிந்து பேசி தாம் வாக்கு பண்ணின ஆசீர்வாதங்களை உங்களுக்காய் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். வார்த்தையை விசுவாசிங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: கிறிஸ்துக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கின்றீர். சங்கீதம் 142:3. பிரியமானவர்களே, இந்நாட்களில் பலவிதமான பாடுகளினூடாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். சஞ்சலமும் நெருக்கமும் உங்களை சூழ்ந்திருக்கலாம். என்னை புரிந்து கொள்வார் யாருமில்லை, நான் தனிமையில் விடப்பட்டுள்ளேன், என் பாரங்களை தாங்குகிறவர் யார், என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை, நான் மிகவும் தாழ்த்தப்பட்டுள்ளேன் என்று போராடி கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் சரீரம் பலவீனம் அடைந்த வேளைகளில் உங்கள் ஆவி உற்சாகமாய் இருந்திருக்கலாம். இப்போது உங்கள் ஆவியை உங்களுக்குள் தேங்குவதனால் சோர்ந்து போயிருக்கின்றீர்களா? உங்களை போலவே பலவிதமான பாடுகளின் ஊடாக கடந்து சென்ற தாவீது இப்படி பாடுகின்றார், என் ஆவி எனக்குள் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கின்றீர். தேவ பிள்ளைகளே, சில வேளைகளில் எங்கள் வழிகள் அனைத்தும் சிக்கலாக மாறிவிடும் போது நாம் போகும் பாதைகள் சரியானதா என்ற கேள்வி எங்களை பெரிதும் குழப்பத்திற்கு உள்ளாக்கி விடலாம். என்னுடைய தேவன் எம்மோடு இல்லையா என்ற சந்தேகமும் கூட உண்டாகலாம். அருகில் தேவன் இருப்பதை நம்ப முடியாத இக்கட்டான வேளைகளில் கூட அவர் எமக்கு மிகவும் அருகில் இருந்து எம்மை முற்றிலும் அறிந்தவராய் நடத்துகின்றார். அவரை பற்றிய எமது நிச்சயமும் தைரியமுமாக இருக்க வேண்டும். ஏனெனில் அவருடைய மாறாத வாக்கு தத்தம் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் பாதையை அறிந்திருக்கின்றார். ஆகையால் கலங்காதிருங்கள். உங்கள் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை உங்களுக்கு தருவார். நீங்கள் போகும் பாதையை அவர் அறிவார். சஞ்சலங்களும் நெருக்கங்களும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் வேளைகளில் கர்த்தர் உங்கள் அருகிலேயே இருக்கின்றார் என்பதை கண்டு கொள்ளுங்கள். அவரை துதித்து தரிசிக்க விசுவாசத்தோடு உங்கள் கண்கள்

ஏறெடுத்து பாருங்கள். உங்கள் இறுதியும் துதியினால் நிரம்பட்டும். உங்கள் ஆவி உங்களுக்குள் தியங்கும் போதெல்லாம் நீங்கள் போகும் பாதையை அறிய முடியாமல் தியக்கும் போதெல்லாம் அவர் உங்கள் விசுவாச கண்களுக்கு முன்பாக வழியை தெளிவாக காண்பிப்பார். அவரே உங்களுக்கு வழிகாட்டியும் வழிகாட்டுகிறவருமாயும் இருக்கின்றார். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகளை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.

ஆமீன் ஆமீன். இங்கு 8ஆம் தேதி 7ஆம் மாதம் 8ஆம் தேதி ஆடி மாதம் 8ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:31 அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவன் இந்தந்த நாளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்து வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கத்திரதாமே இந்த நாளையும் ஆசீர்வதித்து தருவாராக. கத்திரை கரத்திலே புதிய நாளையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் மீதியான காரியங்கள் கூட கடந்து செல்வோம். இன்றைய நாளுக்கான வசனம், வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டி மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். ஆமேன். ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம், பெற்றுக் கொள்வோம். அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக் கொள்வோம். ஆமேன். ஆமேன். இந்நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 சாமுவேல் 20, ஏசாயா 64, பழைய ஏற்பாடுலிருந்தும் புதிய ஏற்பாடுலிருந்தும் மற்ற 9வது அதிகாரம். அதிகாரங்களை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். அத்தோடு ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, தேவனிடம் ஒரு மனிதன், தேவனிடம் ஒரு நிமிடம் மற்றும் வாக்கு தத்துவத்தை நாங்களும் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்திரதாமே அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக, தேவலையிலே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனை கூடாக ஊழியர் ஹோமி லோகன் அவர்கள் நினைந்திருக்கிறார். டொரண்டோ கனடாவிலிருந்து சத்தியவேத திருச்சபையின் சார்பாக இந்த வேளையிலும் அவரையும் வரவேற்றுக் கொண்டு அதே வேளையிலே எங்களுடன் அதிகால வேளையில் இணைந்திருக்கிற சகோதரி டோலி, மாலை வேளையில் இணைந்திருக்கிற சாந்தி நோர்வே தேசத்திலிருந்தும், மாலை வேளையில் எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். சகோதரி ஐரீன் அவர்கள் இரவு வேளையிலே கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரி வினோ அவர்கள்

0: கர்த்தருடைய வேத வசனத்தை நீங்கள் வேகமாய் திறந்து ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 27-28 வசனங்கள்.
1: தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார்.
0: ஆமென். இந்த ஆண்டின் முதல் நம்முடைய குடும்ப ஆசீர்வாத கூட்டம் இந்த வாரம் முழுவதும், அதாவது கடந்த சில நாட்களாக என்னுடைய ஜெபம், ஆண்டவரே வருகிற மக்கள் இந்த வருஷத்தின் ஆரம்ப நாட்களில் நாங்கள் இருக்கிறபடியால் எங்களுக்கு ஒரு வார்த்தை நீர் தர வேண்டும், நீர் எதை சொல்லும்படி என்னை ஏவுகிறீரோ அதை மட்டும் கூடி வருகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று நான் ஜெபித்து கொண்டே வந்தேன். நேற்று அதிகாலையில் ஆண்டவர் என் உள்ளத்தில் ஒரு வார்த்தையை வைத்தார். நாம் இந்த பூமியில் ஆளுகை செய்வதற்காக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரும் அழைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு ஆதாரமாக இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்க கேட்டோம். 28 வசனத்தின் பின்பாகத்தை சகோதரன் வாசித்த போது ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்கள், சகல ஜீவ ஜந்துக்களை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆதாம் ஏவாளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். தேவன் ஆசீர்வதிக்கிற இடத்திலெல்லாம் அவர் என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறார் என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் மனுஷையும் மனுஷனையும் அந்த ஏதேனில தோட்டத்தில் ஆசீர்வதித்தார். இந்த வருடத்தின் ஆரம்ப காலத்தில் இந்த வருஷத்தை பொறுத்தவரையில் ஆண்டவர் என்ன செய்வார், நான் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார், ஆண்டவர் எனக்கு தருவாரா என்று ஏராளமான எதிர்பார்ப்புகளோடு நாம் துவங்கியிருக்கிறோம். துவங்கி சில நாட்கள் ஓடியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற சத்தியத்தை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். பிரசங்கியாரை விட அவர் பிரசங்கிக்கிற வேத வசனம் மிகவும் முக்கியம். ஏனென்றால் இந்த வசனத்தில் தான் கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. ஆமென். ஆகவே இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டு கொள்ளுங்கள், நீங்கள் ஆள பிறந்தவர்கள். இந்த பூமியிலே நாம் பிறக்கும் பொழுதே நமக்கு ஒரு பிறப்பு உரிமையை கர்த்தர் தந்திருக்கிறார். அது நாம் ஆட்சி செய்ய ஆள்வதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்கு ஏற்ற மாதிரி சங்கீதம் 8 சங்கீதத்தை திருப்புங்கள். 8 சங்கீதத்திலும் இதை குறித்து கர்த்தர் நமக்கு உணர்த்துகிற வார்த்தையை சகோதரன் வாசிப்பார். 5:6 8 சங்கீதம்.
1: நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும்
0: கனத்தினாலும்
1: அவனை முடிசூட்டினீர், உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர்,
0: இந்த வசனத்திலும் பாருங்கள், வேதம் அழகாக சொல்லுகிறது, நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர், உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். இந்த வசனத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் பிரசங்கிக்க போகிற இந்த சுவிசேஷ வார்த்தை ஒரு வல்லமை உள்ளது. இந்த வசனத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம். இந்த வசனத்தை நம்ப வேண்டும். இந்த வசனத்தை நீங்க பிடித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, நீங்க அதை அபியாசப்படுத்தி பார்க்க வேண்டும். அப்போது பாருங்கள், உங்களுக்குள்ள தேவன் பலமாய் கிரியை செய்வார். வேதம் சொல்லுகிறது, மனுஷனை அவர் தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினார், மகிமையினாலும் கனத்தினாலும் மனுஷனை அவர் என்ன செய்தார்? முடிசூட்டினார். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகையை தந்தீர். சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழே வைத்தார். இப்படித்தான் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உருவாக்கும் போது ஆண்டவர் இப்படிப்பட்ட அதிகாரத்தையும் ஆளுகையையும் மனிதனுக்கு கர்த்தர் தந்தார். ஆனால் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் சத்துரு நுழைந்ததினாலே, பிசாசு நுழைந்து அவர்கள் குடும்பத்தை வஞ்சித்ததினாலே, இந்த மனிதன் அந்த ஆளுகையை இழந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது ஆளுகை தந்தார், ஆசீர்வாதத்தை தந்தார், உரிமையை தந்தார், அதிகாரத்தை தந்தார், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார், அப்படி உயர்த்தி வைத்தார். ஆனால் இந்த சர்ப்பமாகிய சாத்தான் அவர்கள் வாழ்க்கையிலே நுழைந்து அவர்களுக்குள்ளே பாவத்தையும் அசுத்தத்தையும் கொண்டு வந்து தேவன் விரும்பாததை செய்ததினால அந்த இடத்தில் அவன் அந்த மகிமையையும் கனத்தையும் இழந்து போய் அவன் மிகவும் பரிதாபத்துக்குரிய ஒரு மனுஷனாய் தள்ளப்பட்டான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த சம்பவம். ஆனால் புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கொலோசியர் 2 அதிகாரத்திற்கு யார் யார் வேதாகமம் கொண்டு வந்திருக்கிறீங்களோ நீங்கள் அந்த வேத வசனத்தை திருப்பி பாருங்கள். சகோதரனை நான் ஏன் வாசிக்க சொல்லுகிறேன், அவர் வாசிக்கும் போது நீங்கள் அந்த வசனத்தை கவனிக்க வேண்டும். கொலோசியர் 2:13-15
1: உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரித்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி
0: அவைகளின் மேல்
1: சிலுவையிலே வெற்றி சிறந்த
0: கைகளை உயர்த்தி ஆண்டவர் மையப்படுத்துங்க. ஹல்லேலூயா. சாத்தான் கர்த்தர் கொடுத்த மகிமையை திருடினான். அதனால் மனுஷன் ஆளுகையை இழந்து போனான். ஆனால் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பும் போது உங்களுக்காக எனக்காக இயேசு சிலுவையில் மரித்தார். இது எல்லாருக்குமே தெரியும். சிலுவையை பார்க்கும் பொழுது இந்த சின்னம் இயேசு சிலுவையில் மரித்ததை நமக்கு காண்பிக்கிறது. அது பொதுவாக எல்லாரும் அறிந்து கொண்ட காரியம்தான். ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் நல்ல முடிஞ்சா மனப்பாடம் பண்ணி இந்த வசனத்தை நீங்கள் சொந்தமாக்கணும். ஆண்டவர் ஏன் சிலுவையில் மரித்தார்? அந்த 15 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமேன். மனிதனை சாத்தான் தோற்கடித்து ஆண்டவர் கொடுத்த ஆளுகையை சாத்தான் எடுத்துக்கொண்டான். அவன் உலகத்துக்கு அதிபதியாக மாறினான். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14 அதிகாரம் யோவான் 14:30 வாசிக்க கேளுங்க.
1: நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை.
0: பேசுவதில்லை.
1: இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான்.
0: இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான்.
1: அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை.
0: அவனுக்கு என்னிடத்திலே ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவன் யார்? சாத்தான். இன்றைக்கு உலகத்தை, பட்டணங்களை, இன்றைக்கு நிறைய இடங்களில் அவன் தன்னுடைய கைக்குள் மக்களை வைத்து அடக்கி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு இந்த முக்கியமான நேரத்தில், இந்த வருடத்தின் துவக்கத்தில் நிறைய காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம். கர்த்தருக்கு விரோதமாய், சுவிசேஷத்துக்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமாய் பலதரப்பட்ட விதத்தில் சாத்தான் எழும்பி வருகிறதை நாம் உணர்கிறோம், கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம். நல்ல புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நான் பரிசுத்த ஆவியிலே ஏவப்பட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற இந்த சத்தியம் உண்மை உள்ளது. ஆமேன். ஆண்டவர் ஆளும்படி நமக்கு அதிகாரத்தை கொடுத்தார். ஆனால் மனிதன் பாவம் செய்யும் போது அந்த அதிகாரத்தை, அந்த ஆளுகை இழந்து போனான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவனை சிலுவையிலே நசுக்கினார். அவனுடைய அதிகாரத்தையும் அவனுடைய துரைத்தனங்களையும் ஆண்டவர் அவன் கையிலிருந்து பிடுங்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்படியானால் அந்த சிலுவையிலிருந்து வருகிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்க பெற்றுக்கொண்டால் நீங்களும் இந்த உலகத்தை ஆள முடியும். சிலர் மட்டும்தான் கைய உயர்த்துறீங்க. கைய உயர்த்து. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆளுகை, ஆட்சி செய்தல், இதெல்லாம் நீங்க ஒரு பிரமாதமான காரியமா நினைக்காதீங்க. இன்றைக்கு இந்த வேத வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசத்தையும் ஒரு நம்பிக்கையும் கர்த்தர் தருவார். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறார். உங்களுக்காக, எனக்காக அவர் சிலுவையிலே மரித்ததினால நம்முடைய துக்கங்களை சுமந்தார், உண்மைதான். நம்முடைய நோய்களை சுமந்தார், உண்மை. நம்முடைய சாபங்களை அவர் சுமந்தார், நம்முடைய தருத்தரங்களை சுமந்தார். அதை போல பிசாசின் தாலையை ஆண்டவர் சிலுவையிலே நசுக்கியிருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, நமக்கு எதிரடையாகவும் கட்டளையாகவும் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு சிலுவையிலே ஆணி அடித்து ஆண்டவர் சொல்லுகிறார், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாத்தானை ஜெயித்ததினால அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் இந்த உலகத்திலே ஆளுகை செய்ய முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளை வைத்து நீங்கள் எதிர்மறையான எண்ணங்களுக்குள்ளே போய்விட வேண்டாம். ஒவ்வொரு தேவ பிள்ளையும், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்களோ அவர்களுக்குள்ளே அவர்கள் கைகளிலே ஆண்டவர் ஒரு ஆளுகையை கொடுத்திருக்கிறார். நம்பர் 1, அது என்ன ஆளுகைன்னு தெரியுமா? ஒரு மனிதன் முதலாவது அவன் தன்னைத்தானே ஆள வேண்டும். மற்றவர்களை ஆளுகிறது, வீட்டை ஆளுகிறது, டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களெல்லாம் ஆட்சி செய்யறது, அதெல்லாம் வேற. முதல் ஒரு மனுஷன், ஒரு சகோதரி அல்லது ஒரு சகோதரன், முதலாவது அவன் தன்னைத்தானே ஆள வேண்டும். நீதிமொழிகள் 25 எல்லாரும் பைபிளை திருப்புங்க. நான் நிதானமா சொல்றது காரணம், நீங்க பைபிளை திறக்கணும், அந்த பைபிள் வசனங்களை கவனிக்கணும். நீதிமொழி 25:28 வாசிக்க கேட்போம்.
1: தன் ஆவி அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறார்.
0: தன்னுடைய ஆவியை அடக்காத ஒரு மனிதன் மதில் இழந்த ஒரு பட்டணத்தை போல, ஒரு பாழான பட்டணத்தை போல இருக்கிறான். ஒரு பட்டணம் என்றால் அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு மதில் தேவை. மதில் சுவர் இல்லாவிட்டால் எப்போது வேண்டுமானாலும் எதிரிகள் உள்ளே வந்து அவளுக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்வார்கள். ஒரு வேலி இருக்க வேண்டும். இந்த வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? ஒரு மனிதன் தன்னுடைய ஆவிய அவனால் அடக்க முடியாவிட்டால் அவன் ஒரு மதில் இழந்த ஒரு பட்டணம். அவன் தனக்குள்ளே ஒரு மனிதன் என்றால் அவனுக்குள்ளே நிறைய எண்ணங்கள், அவனாக சுயமாய் செய்யக்கூடிய பலன், அறிவு, ஞானம், புத்தி, அவனுக்குள்ளே சில அநேக இச்சைகள் எல்லாமே இருக்கும். ஆனால் நாம் செய்யக்கூடியது தேவனுக்கு சித்தமா? இது தேவன்

0: ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலியின் நித்தியவச்ச நிகழ்ச்சி தொடர்கின்றது. இன்றைய நாளில் ஆரம்ப ஜபத்தை எடுத்து நித்தியவச்ச நிகழ்ச்சிக்காக ஆரம்ப ஜபத்தில் இருக்க சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, அதனைத் தொடர்ந்து சிஸ்டர் கடற்ப பிரைஸ்லோ சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. ரஜினி மைக் ஓன் பண்ணுங்க.
1: கேக்குதா?
0: பிரைஸ்லோ சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, இன்றைய நாளில் இந்த நித்திய வச்ச நிகழ்ச்சியை ஆரம்பித்து ஜெபித்து 5 நிமிடங்கள் தந்து உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன், வழிநடத்துங்கள். ஆமே.
2: கேக்குதா?
1: கேக்குதா?
2: Okay,
1: okay. Thank you. God bless you all. Amen, amen. Yes, Lord, at this moment, Lord, we come to you, Lord Jesus, where you inhabit the praises of your people. Lord, there's nothing that can be done, Lord, unless you come, Lord, unless you bless us, Lord, unless you show forth, Lord, with your mighty presence of the power of the Holy Spirit and the anointing power of the Holy Spirit, Lord, that emanating, Lord, right from this very moment, Lord, from Nithya Balicham, Lord, into 210 nations and all the other gospel stations, Lord, that come and join us, Lord, with the mighty unction and the anointing power of the Holy Spirit that is going forth, Lord, to for the blessings that you would bring forth, Lord, as we have opening up, Lord Jesus, this very entity that you have provided for us, Lord. Lord, we thank you for each and every one of them that have come and joined us, Lord, to ministry, Lord, to do the ministry of your kingdom purposes to be fulfilled, Lord, in people's lives, Lord. So we thank you for each and every one of them that have come and joined us, Lord. Even as Brother Mahendran, who is hosting along with me, Lord, even as I'm doing the English segment of the Nithya Balicham this evening, Father. So we thank you for, Lord, even Brother Leslie, who is doing all the recordings with along with Sister Rita, doing all that it Lord entails, Lord Jesus, for this to keep on going, Lord, with the calls that they have made, Lord, coordination of the calls, Lord, and all that has been going on in the background with the Brother Mahendran, who has been putting it all together as well for Nithya Balicham this evening. So we thank you, Lord Jesus. We thank you for all that are coming and joining us, Lord, this evening, Lord, for the worship and the songs and the thanksgiving and the worship and praise that is coming before you, Lord, and the devotionals to share, Lord, and all the rest of the messages that the servants of the Lord that are going to come and anoint their lips, Lord, as they come and, Lord, worship you, praise you, and serve you, and bring forth your word along for the listeners to listen and bring forth much fruit in their lives, and also the gospel of salvation to be preached, Lord Jesus, that the harvest of souls may come in. In Jesus' name we pray. And Lord, also, Lord, thank you, Jesus, for the listeners, Lord, even as we go into the segment and we get the time to pray for the all that it, Lord Jesus, comes upon, Lord, for the many that are going to come and minister in your name, Father. So we thank you for each and every one of them once again. In Jesus' name I pray. Amen and amen.
0: Amen. Thank you, Sister Rajani Alangaramani, for your opening prayer. God bless you and your family. Praise Lord, Sister Karna. அதுக்கு பிறகு Sister Grace அழைக்க போறோம். Praise Lord, Sister Karna.
3: Praise Lord, Uncle. மேலும் சர்வாதிகாரம் பெற்ற தகப்பனே, இயேசுவே, உம்மை ஸ்தோத்திருக்கிறோம். எங்களுக்கு தகப்பனா இருந்து இதுவரை கனிமணி போல எங்களை பாதுகாத்து எங்களை போதித்து வழி நடத்துகிறவர் நீர்க்கத்தாவே, உமக்கு நன்றி அப்பா. அப்பா சுவாமி, வானமும் பூமியும் உம்முடைய மகிமையை நாளை நிறைந்திருக்கிறது. ஆண்டவரே, இயற்கை பேசுகிறது சுவாமி. உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை தொழுது கொள்ளும்படியாய் நீர் படைத்த படைப்புகள் ஒவ்வொன்றும் உம்மை வணங்கட்டும். ஆண்டவரே, தகப்பனே, நாங்கள் இந்த இயற்கையினாலே உண்மை அறிகிற அறிவில் வளர்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்கு செய்கிற எல்லா நன்மையினாலும் கத்தாவே நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தகப்பனே, நன்றி அப்பா. இந்த நாளிலும் தாளந்தை கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்தண்டி வருகிறோம் அப்பா தகப்பனே. உடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் அப்போ கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எல்லாரையும் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் அப்போ கொடுத்து ஜெபிக்கிறோம். சார் லெஸ்லி பிரதர்க்கா அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கு அவங்களுடைய செபிக்கிற தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து இதுவரை வழிநடத்தினது போல இனி வரும் காலங்களில் வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நீர் அறிவீர் எல்லா மன விருப்பங்களையும், நீர் ஆராய்ந்து அறிகிறவராயிருக்கிற ஆண்டவரே. அப்பா, அவனுடைய கருத்துல அந்த குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அது போல மாயந்திரன் நாங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். அவருக்கு சும ஆரோக்கியம் பலம் கொடுத்து இதுவரை வழிநடத்தினது போல இனி வரும் காலங்களில் வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து குடும்பங்களுமாய் அவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வாயினும் ரஞ்சனி அலங்கார மணிக்கு ஆட்சேபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தேவைகளையும் சந்தித்து இதுவரை வழிநடத்தின தகப்பன், இனி வரும் காலங்களில் சுகம் ஆரோக்கியம் கொடுத்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் குறித்து செபிக்கிறோம். அது போல சோரி கிரேஸுக்கு ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய ஆராதனையர் இருக்கிறோம் சோதரியையும் சோதரிய குடும்பங்களையும் உடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. அது போல கத்தாவே, தகப்பனே, வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கட்டும் சுவாமி. அவர்கள் விதைக்கிற விதைகள் ஒவ்வொன்றும் கத்தாவே உம்முடைய ஆத்மாக்களை உம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வரும்படியாய், நரகத்துக்கு தப்பிக்கும்படியா அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் ஆத்மாக்களை விடுதலை அடை செய்யும்படியாய் நாங்களும் பொழுது செபிக்கிறோம். அப்பா, தகப்பனே, இது உங்களுடைய ஊழியம். ஆண்டவரே, தகப்பனே, ஒவ்வொருவரும் உம்முடைய வேலைக்காரர்களாக கத்தாவை உமக்காக எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீர் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுகிறவர், வேஞ்சலிசம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய பரிசுத்த கரங்களினாலே அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் இதுவரை ஆசீர்வதித்து வழிநடத்தின போல இனி வரும் காலங்களிலும் வழிநடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். பாடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். விசுவாச மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய சபைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் பலகி பெறும்படியாய் கத்தர் இந்த பூமியை கத்தாவை மனிதனால் நிரப்பும்படியாய் நீர் ஆசில் வைத்திருக்கிறீர். அதை எல்லாவற்றுக்கும் தடியாயிருக்கிற எல்லா சாத்தானின் திட்டங்கள் இருந்த இந்த சபை மக்களையும் இந்த உலகத்தை கத்தாவை நீர் ரட்சிக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, ரட்சிப்பு முடியாது சுவாமி, நீர் ஒருவனை இழுக்காவிட்டால் அவன் உம்மிடத்தில் வர முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, அப்பா, அன்பின் கயிறுகளினால் நீர் இழுத்து கொள்ளும்படியா இந்த சிலுவை பரியந்த உண்மை தாழ்த்தி கொண்டீரே. ஆனாலும் உண்மை அறிய முடியாதபடி தடைபட்டிருக்கிற இந்த ஆத்மாக்களை கொண்டு வர முடியா இந்த ஊழியக்காரர் ஒவ்வொரு மூலம் பேசும்படியா நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்போ அவர் பாவி மனந்திரும்பும் போது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாடுது என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறதாண்டு வரே. அது போல அந்த மிகுந்த சந்தோஷத்தை காணும்படியாய் தேவதூதர்கள் கண்டு மகிழும்படியாய் கத்தர் செயல்பட வேண்டுமாக நாங்களும் உறுதி செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அது போல எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த தேசத்தை நீர் எல்லா காலங்களிலும் நேரங்களிலும் அப்பா எல்லா பாவையில் கோபுரங்களையும் இடித்து கத்தாவை தாகோனை தகர்த்து சுவாமி இதுவரை வழி நடத்தினீங்க. ஆண்டவரே, இனி வரும் காலங்களிலும் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அவர்களை மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பா, நீர் தெரிந்து கொண்டு அந்த சிறு கூட்டம் ஆண்டவரே இன்றைக்கு இந்த உலகிலே பருகி பெருகி இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த கூட்டம் உண்மை மறுதளிக்காதபடி நீரே மேசியா என்பதை அறியும்படியாய் அந்த கண்களிலே தெளிவை உண்டாக்கி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நடத்துங்க. தேசத்தை உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அது போல அதில் உள்ள ஒவ்வொரு தேசத்து மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அறியாமை நிரலுக்கில் இருக்கிற அவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. நீரே சத்தியம், நீரே வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆயிருக்கிறீர் என்பதை அந்த ஜனங்கள் அறிய ஊழியங்களை பெருக பண்ணுங்க. ஆண்டவரே, அவர்களுடைய தேவைகளெல்லாம் சந்தித்தல்லுங்க. யுத்தங்களிலும் பஞ்சங்களிலிருந்தும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா, எல்லாம் உம்முடைய சிருஷ்டி என்று சொன்னீங்களே ஆண்டவர், அந்த சிருஷ்டிகளை நீ நினைத்து கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பாவங்களை மன்னிக்க வேண்டுமாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அறிந்து மறையாமலும் செய்கிற பாவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து மீட்டுக் கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னுமாக கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு தடை சட்டங்களை கொண்டு வரும்படியாய் செயல்படுகிற எல்லா சாத்தானுடைய சங்கிலிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். இந்த தேசத்தை இதுவரை நீர் பாதுகாத்தவர் ஆண்டவரே, இந்த தேசம் உம்முடைய தேசம். இந்த தேசத்தின் மேல் இந்த சாத்தானுடைய கூட்டத்தாருக்கு அதிகாரம் இல்லை என்று இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே, அப்பா, இந்த நாட்டை நிரப்போதும் கட்டி எழுப்புகிறவராயிருக்கிறீர். ஆண்டவரே, வைக்கப்பட்டு போகாதபடி பாதுகாக்கிறவராயிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் இலங்கை தேசத்துக்கு ஆட்சிபிக்கிறோம். இந்த தேசத்தை விடுதலையாக்க வல்லமை உம்மிடத்தில் உண்டாண்டவரே. அப்பா, எல்லா காரியங்களில் இருந்து உள்ளா புல்லாங்கான நெய்யும் அக்னி அஸ்திரங்கள் இருந்து பாதுகாக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, உலகம் அனைத்திலும் உம்முடைய சத்தியம் பரவும்படியாய் உண்மை உள்ள ஊழியக்காரர்களை எழும்பை பண்ண வேண்டும். ஆக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி இந்த உலகத்தை நீ கழுவி சுத்தம் பண்ணும்படியாய் உம்முடைய ரத்தத்தை பலியாக கொடுத்தீர். ஆண்டவரே, அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதித்த தெய்வம் கர்த்தர் நீர் ஒருவரே. நீரே தேவன் என்று அமர்ந்திருந்து எல்லாரும் அறியும்படியாய ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. ஆண்டவரே, எல்லா பாவங்களையும் மன்னித்துள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம். சிறையில் இருக்கிறவர்களுக்கு உம்முடைய சத்தியம் கடந்து போய் இரட்சிப்பை உண்டா கட்டும். அது போல வைத்தியசாலையில் இருக்கிறவர்களுக்கு குணமாக்கும் வரங்களை கொடுத்து இரட்சிப்பை காண்பிக்கும்படியாய் ஊழியங்களை இந்த இடத்துல அனுப்புங்க. ஆண்டவரே, அவர்களை விடுதலை ஆக்குங்க. நீண்ட காலமாய் அப்பா நோயினால் அல்லது மக்களை மீட்டுக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அது போல கர்த்தாவே, போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி தங்களுடைய குடும்பங்களை இழந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களை நாங்கள் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தாய் தகப்பனாய் இந்த பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் நீர் கொடுத்த பொறுப்பை விட்டு அப்பா அவர்கள் விலகி கொண்டு போகிறதை நீங்க காண்கிறீங்க. ஆண்டவரே, எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையாக்குங்க. அறியாமல் செய்கிற தவறுகளை விடுதலை ஆக்குங்க. அவர்களுடைய மூளைகளை கத்தாவே எல்லாம் தாறுமாக்கி கொண்டு தாறுமாறாக மாற்றி கொண்டிருக்கிற இந்த போதை வஸ்துக்களின் அடிமையிலிருந்து விடுதலை ஆக்கும்படியாய் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா இன்றைய குழந்தைகள் நாளைய சமுதாயம் ஆண்டவரே, நாளைய தலைவர்கள் ஆண்டவரே, அவர்களை பாதுகாக்கும்படியாய் உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படுங்க. கருவிகள் ஒன்றோடும் கூடியிருங்கள். அவற்றை நேர்த்தியாய் செய்யும்படியாய் கர்த்தர் உம்முடைய சன்னிதானத்தில் எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து அன்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.

0: ஆமென், ஆமென். உங்களுடைய நிகழ்ச்சி மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் அழைக்க போறோம். அதுக்கு முன் ஒரு முக்கிய அறிவித்தல். இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது யாராவது போன் கதைக்கும் சத்தம் கேட்டால் அல்லது வீடியோ வந்தால் அடுத்த நிகழ்ச்சியில் அவர்கள் கலந்து கொள்ள முடியாதென சங்கம வானொலி அறிய தருகிறது. காரணம், ரெக்கார்டிங் செய்யும் பொழுது பல தடைகள் வருவதாக சங்கம வானொலி மீண்டும் அறிய தருகிறது. ஆமே. தொடர்ந்து சிஸ்டர் கிரேஸ் அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிரேஸ்.
1: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட்.
0: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளே துதி ஆராதனை எடுத்து வேதத்தை தியான பாதை நடத்துங்கள்.
1: நன்றி தகப்பனே, சோஸ்திரம். அவியானவரே, அவியான தேவனே, அச்சாரமா எங்களை தந்த பரிசுத்த அவியானவரே, சோஸ்திரம். உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயரடைக்கலத்தில் என்னை வைத்திரே, பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிடமை தந்திரே, உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயரடைக்கலத்தில் என்னை வைத்திரே, பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிடவும்

சிறந்தவர் இயேசுவே உலகத்தினாலத்திலே மூழ்கிடாது என்னை தப்புவித்திரே உந்தன் அன்பினாலத்திலே இன்னும் மூழ்கி செல்ல உள்ளமெங்குதே உலகத்தினாலத்திலே மூழ்கிடாது என்னை தப்புவித்திரே உந்தன் அன்பினா

எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுக வாழ்வு துளித்திடும் காலம். எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுக வாழ்வு துளித்திடும் காலம். கலங்காதே என்றும் திகையாதே இந்நாள் அழைத்தவர் முன் சொல்கிறார்.

நிற்கின்றவர். நாம் கைவிடப்படுவதில்லை, ஒரு நாளும் ஒடுங்கி போவதில்லை. நாம் கைவிடப்படுவதில்லை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஒன்றுமே இல்லை என்று ஏங்கினி தவித்திடாதே. சொந்த பிள்ளையே தந்தவரால் மற்ற எல்லாமும் அருளிடுவார். சொந்த பிள்ளையே தந்தவரால் மற்ற எல்லாமும் அருளிடுவார். அவர் நாமம் மெல்ரோயே நம்மை என்னாலும் காண்கின்றவர். நாம் கைவிடப்படுவதில்லை, ஒரு நாளும் ஒடுங்கி போவதில்லை. நாம் கைவிடப்படுவதில்லை.

இயேசு புது வழி திறந்திடுவார். அவன் நாமமே நம்மை என்னாலும் காண்கின்றவர். நாம் கைவிடப்படுவதில்லை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் சோந்து நீ போய்விடாதே, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் சோந்து நீ போய்விடாதே. உன்ன நோட்டத்தை துவக்கினவர் உன்னை என்னாலும் நடத்திடுவார். உன்னோ

நம்மை என்னாலும் காண்கின்றவர் நாம் கைவிடப்படுவதில்லை, ஒரு நாளும் ஒடுங்கி போவதில்லை. நாம் கைவிடப்படுவதில்லை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. மண்ணான மனுஷன் மனுஷனை மாத்தின மன்னன் நீங்க, மாயமாலமான மனுஷனை மகனாக மாத்தே நீங்க. மண்ணான என்னை மனுஷனாய் மாத்தின மன்னன் நீங்க, மாயமாலமான மனுஷனை மகனாக மாத்தே நீங்க. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். ஒழுங்கினம் நிறைந்த என் வாழ்க்கையை ஒளிமயமாக மாத்தி நீங்க, ஒழுங்கினம் நிறைந்த என் வாழ்க்கையை ஒளிமயமாக மாத்தி நீங்க. மங்கி எறிந்த மனுஷனை மகுடமாக மாத்தினீங்க. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். அலங்கோலம் நிறை

மாத்தினிங்க பொழுதியிலிருந்த மனுஷன் என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்த. இந்த வேளையில நான் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம், தைரியமாக தேவனோடு ஐக்கியம் கொள்ளுங்கள். எபிரேயர் 4:16 வசனம், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். தேவனோட ஐக்கியம் எப்பொழுது நாங்கள் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே இந்த நாட்களில் நாங்கள் சேர முடியும். ஏனென்றால் அவர் முந்தித்தான் அந்த ஆலயத்தின் வாசல்ல காத்திருப்பதையே நாடுகிறேன் என்று தாவீது ராஜா சொன்னார். இந்த நாட்கள்ல நாங்கள் ஆண்டவர் எங்களுக்கு நல்ல வழியை திறந்து, அவர் சிலுவ பாடுகளுக்கூடாக எங்களுக்கு நல்ல வழியை திறந்து வந்து தைரியமாய், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபி அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். நாங்கள் மறுபடியும் பிறந்த புதிய மனுஷனானதால் இப்பொழுது தேவனோடு தைரியமாய் ஐக்கியம் கொள்ள முடியும் என்பது கிறிஸ்துவுக்கு நம் புதிய அடையாளத்தை புரிந்து கொள்வதனால் உண்டாகும் முக்கியமான பலன்களில் ஒன்றாகும். நம் புதிய ஆவி அவருடைய சிருஷ்டிப்பா இருக்கிறபடியால் அது நீதியும் பரிசுத்தமும் தூய்மையுமானதுமாய் இருக்கிறது. அவருக்கு முன்பாக நம்மை தண்டிக்கக்கூடிய

0: அல்லது நம்மை குற்ற உணர்வுக்குள்ளாக்கக்கூடிய அல்லது தகுதி அற்றவர்களாக்கக்கூடிய விஷயம் எதுவும் இல்லை. நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதன் அடிப்படையில் நம் தகுதி அமையவில்லை. அது முழுவதுமாய் இயேசு நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதன் அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது. அவர் நம்மை புது மனுஷனாய் ஆக்கியிருக்கிறார். அதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அது தேவனுடைய பிரசன்னத்தில் நுழைவதற்கான தைரியத்தை நமக்கு கொடுக்கிறது. ஆக்கின தீர்ப்பில் இருந்தும் நம் குற்ற உணர்வில் இருந்தும் நாம் விடுதலையாக முடியும். அது இல்லை என்று மறுப்பதினாலோ நம் மனதும் சரீரமும் நமக்கு சொந்தமானவை ஆதலால் நமக்கு பிரியமானபடி அதை பயன்படுத்தலாம். எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்வதனாலோ அல்ல, மாறாக கிறிஸ்துவுக்குள் புது மனுஷனாய் மாறுவதன் மூலம் நாம் விடுதலையாகலாம். கடந்த காலத்தில் என்ன நிகழ்ந்திருந்தாலும் நிகழ்காலத்தில் என்ன நடந்து கொண்டிருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. நாம் கர்த்தருக்கு முன்பாக சென்று, பிதாவே, இப்பொழுது நான் உம் பார்வையில் நீதிமானாக இருக்கிறேன், உமக்கு நன்றி என்று சொல்ல முடியும் என்று அவர் வந்து எப்பொழுதும் வந்து அவருக்கு அவற்றுடைய சமூகத்திலே நாங்கள் எப்பொழுதும் நுழையும் போது நாம் ஆவி ரட்சிக்கப்பட வேண்டும் அல்லது மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நம் பாவத்தை நாம் அறிக்கை செய்யவில்லை. காரணம், அது ஏற்கனவே நடந்து முடிந்திருக்கிறது. இது வல்லமையான சத்தியம் அல்லவா? நீங்கள் பரிசுத்தத்திலும் இன்னும் இன்றும் அன்று என்றும் அவரோட ஐக்கியத்திலும் வாழும்படி பாவத்திலிருந்து உங்களை ரட்சிப்பதற்கு தேவையான சகலத்தையும் தேவன் ஏற்கனவே எங்களுடைய ஆவியில் செலுத்தியிருக்கிறார். நாங்கள் நீதிமான், நாங்கள் பரிசுத்தவான்கள், நாங்கள் தூய்மையானவர்கள், நாங்கள் எப்பொழுதும் அப்படித்தான் இருப்போம் என்ற அந்த ஒரு உணர்வோடு தேவனோடு எப்பொழுதும் நாங்கள் ஐக்கியம் கொள்ள முடியும் என்று அவர் சொல்லியிருக்கார். சிருஷ்டியான முத்திரையிடப்பட்டோம், என்றென்றைக்குமாய் பூரணமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு சரீரமும் உணர்வுகளும் உண்டு. நாம் இவற்றை புறந்தள்ள முடியாது. நாம் ஒரு ஆவி மட்டுமல்ல, நமக்கு ஒரு ஆத்மாவும் ஒரு சரீரமும் உண்டு. நம் உணர்வுகள் ஆத்மாவில் இருக்கின்றன. ஆகையால் நாம் பாவத்தில் வாழ்வதற்கு தேர்ந்தெடுப்போம் என்றால் நம் உணர்வுகள் மற்றும் சரீரத்தில் நுழையும்படி சாத்தானுக்கு நாம் வழியை திறந்து விடுகிறோம். தேவனுடைய பார்வையில் நம் ஆவியில் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் பூரணமாக்கப்பட்டவர்களும் இருந்தாலும் முடிவில் ஒரு பரிதாபமான வாழ்க்கையை நாம் நடந்து கொண்டிருப்போம். ஏனென்றால் நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு தேவன், நாங்கள் தேவனுக்குள்ள இன்னார் என்று அறியத்தக்க அந்த ஞானம் இருந்தது என்றால் தேவனோடு எப்பொழுதும் நாங்கள் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர முடியும். அப்படியாக இந்த வார்த்தையின்படி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த நேரத்தை தந்ததுக்காக நன்றி. நன்றி தகப்பனே. இந்த வேளையில் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கூடாக என்னோடு பேசின இந்த வார்த்தையை நான் இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ள, இந்த தேவன் ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திர எனப்படுவார்கள். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியங்களுக்கும் எங்களை வழிநடத்துறபடியாக உமக்கு நன்றி செலுத்தி, எல்லா துதிகன மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்தி, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தேர் எடுக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் கிரேஸ். இன்றைய நாளில் துதி ஆராதனை பாடல் எடுத்து தியான பகுதியை நடத்தினீர்கள். தியான பகுதியில் அநேக காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொண்டோம். கர்த்தர் உங்களையும் ஊழியர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ.
1: அடுத்த நிகழ்ச்சியாக நாங்கள் சிஸ்டர் தங்கலிங்கத்தை அனுக்க போறோம். மேது தங்கலிங்கம் இன்றைய நாளில் ரட்சிப்பு என்ற தலைப்பிலே கதையை வாசிக்க வருகிறார் சிஸ்டர் மேரி தங்கலிங்கம். அவர் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மேரி தங்கலிங்கம்.
2: பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட்.
1: இன்றைய நாள் ரட்சிப்பு என்ற கவிதையை வாசித்து தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்களாமே.
2: நன்றி பிரதர். தேவ நாமம் ஒன்றுக்கே எல்லா துதிகன மகிமை செலுத்துகிறேன். அப்பா, இந்த நேரத்தில் எம்மை சங்கமம் வானொலியின் அலை வரிசையில் ஒன்று கூட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்லி, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரை நீ நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு என்னை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே தருகிறேன். இதில் இணைந்துள்ள ஸ்தாபகரையும் ஒவ்வொரு ஊழியர்களையும் ஒவ்வொரு தொழில்நுட்ப இயந்திர சாதனங்களையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இதோ படைத்தவரே, உம் புகழை நான் ஒற்றை வரியில் சொல்லிடலாமோ? தேவனோடு பேசினான் தாவீது தங்க கவிதையில். நானும் என்னை தாழ்த்தி செந்தமிழில் ரட்சிப்பு என்ற தலைப்பில் கவி தொடுக்கிறேன் என் அன்பு உறவுகளுக்காய். விக்கிரக ஆராதனையில் இருந்து ஆபிரகாமை அழைத்து வாக்கு தத்தம் கொடுத்து வாழ்க்கை நிறைவேற்றி ரட்சித்த ரக்கமே ரட்சணியமே சோசிரம். கிறிஸ்துவின் ரட்சிப்பு இலவசமாக வழங்கப்படுவதால் பலருக்கும் இதன் மதிப்பு எண்ணி பார்ப்பதில்லை. பாவத்தில் மரித்து கிடந்தோ அவர் நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தார். நமக்காக மனம் உவந்து வந்த மரணத்தை ஏற்ற மன்னவனே நன்றியப்பா. தேவகுமாரன் நமக்கு இரட்சகராக மாறியது இவர் வெறும் இரட்சகர் மட்டுமல்ல, நமது இரட்சணியமும் அவரே என்கிறார் சிமியோன். இரட்சிப்பு கிறிஸ்துவின் மரணத்தில் உள்ள காரியத்தை அடிப்படையாக கொண்டது, விசுவாசத்தால் ஈவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. கிரையினால் இரட்சிப்பு உண்டாகும் என்றால் தேவகுமாரன் இத்தனை பெரிய பாடுகள் பட வேண்டியதில்லையே. மனம் திரும்பி கிறிஸ்துவின் பலியில் விசுவாசம் வைக்கும் போது ஒருவர் வாழ்வில் இரட்சிப்பின் கிரிகை நடைபெறுகிறது. இன்று கிறிஸ்தவ உலகில் இரு வகையார் உண்டு. நான் அடைந்தாயிற்று என்ற அகந்தை உடையோரும், நான் இழந்து விடுவேன் என்று பயந்து சாகும் சிலரும். இவ்விருவரும் கிறிஸ்துவுக்காக வெற்றி வாழ்வு வாழ இயலாதவர்கள். கிருபை வேறு, கிரிகை வேறு. மனிதனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் உண்டு. விசுவசித்தவுடன் மனிதன் ரட்சிக்கப்படுகிறான். இதை ஆவியுடன் தொடர்பு படுத்துவர். நடைமுறை வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். இது ஆத்மாவோடு தொடர்பு படுத்துவர். எதிர்காலத்தில் ரட்சிக்கப்படுவான். இதனை சரீரத்தோடு ஒப்பிடுவர். என் கண்களில் நீர் வந்த வேளையில் கண்டு கொண்டேன் ரட்சிப்பை, கொண்ட பின்பு உம் அன்பால் எங்கள் கண்கள் கண்ணீர் ஆனதே. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். அம்மை முள்ளிலிருந்து விடுவிக்க முள்முடி சூடி, காயங்களில் இருந்து விடுவிக்க காயப்பட்டு, தனிமையில் இருந்து விடுவிக்க பிதாவினால் கைவிடப்பட்டு, கதர்களில் இருந்து விடுவிக்க கதறி மடிந்து, இரட்சிப்புக்காக மனித உருவெடுத்து பலியான மிதிய தெய்வத்தை மறப்பது நியாயமா? எனவே இந்த உலகில் தனி மனித இரட்சிப்பின் விலையை விட இந்த உலகில் விலை உயர்ந்தது எதுவுமே இல்லை. இன்ப வனத்தில் ஏதேன் இன்ப வனத்தில் சொந்த சித்தத்தால் இழந்த மனிதனை மீண்டும் அணைக்க கல்வாரி செக்கு மேடையிலே வேதனையில் இரத்த வேர்வையில் குளித்து பெற்று தந்தார் இந்த மாபெரும் இரட்சிப்பை. இந்த பலியினால் அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தை பெற்றேமே. நமக்காக தனது செல்ல குமாரனை கைவிட துணிந்த பிதாவின் நிதிய அன்பை புரிந்து கொண்டிருக்கிறோமா? நமது உன்னத இரட்சிப்புக்காக என்றாவது உணர்ந்திருக்கிறோமா? என் சொந்தங்களே, தேவ கிருபையால் வைர மாளிகையான இரட்சிப்பை சுதந்திரமாக பெற்ற நாம் அற்ப மணல் வீடுகளுக்காக சண்டையிட்டு வாழ்வை தொலைப்பதேன்? அப்பா, நீரம் மீது வைத்த அன்பு அளவிட முடியாதது. என் உயிர் உடலை விட்டு பிரிந்த பின்பும் பிரியாது நான் உம் மீது வைத்த அன்பு. முகவரி இல்லாத இவ்வுலக பயணம், நான் தொலைந்தாலும் என் இரட்சிப்பை தொலைக்க மாட்டேன். உம் அன்பின் ஆழத்தை யாரால் தான் அளக்க முடியும் என் தெய்வமே? கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் ஆகிய மீட்பு பொருட்கள் இன்று மாந்தர் இரட்சிக்கு ஆயத்தமாய் உள்ளது. அவரை அணுகி விசுவாசமுடன் கேட்டால் மீட்பு அடைகின்றனர். வார்த்தைக்குள் அடங்காத வார்த்தையானவரின் ரட்சிப்பின் அழகையெல்லாம் பாரங்கும் விதைப்போம். இழந்து போகிற ஆத்மாக்களின் இதயங்களில் மன்னிப்பு பெற்ற நாம் மன்னிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். நூற்று கதிபதி கொல்லேயு சக்கேயு, அன்றைக்கே ரட்சிப்பை கட்டளையிட்டீரே ஐயா. இன்றைக்கே எம் குடும்பங்களை முழுமையாக இரட்சியும். அப்பா இறங்கும், அப்பா மனம் இறங்கும். எங்கள் உறவுகளை இப்பொழுதே தொடுங்கப்பா. நாங்கள் வெறுங்கையோடு வந்து நிற்பது உமது சித்தமல்ல. இரட்சிக்கப்படாத எம் உறவுகளுக்காகவும் தான் நீங்க ரத்தம் சிந்தினீங்க அப்பா. நீங்க ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், தொடுங்கப்பா, நீங்க தொட்டு விட்ட கிருபைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன். அப்பா காத்திருக்கிறேன் ரட்சிப்புக்காய், ஏட்டில் மட்டுமல்ல என் வாழ்விலும் வரட்டும். அப்பா காத்திருக்கிறேன் ரட்சிப்புக்காய், ஏட்டில் மட்டுமல்ல இது என் வாழ்விலும் வரட்டும். நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று கூறி மற்றவர்களை ஒதுக்கும் விசுவாசிகளே, ஐயகோ யார்தான் இவர்களை ரட்சிப்பது? விசுவாசியே, நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார், ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை. நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார், ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை. இன்னும் நாம் சொற்ப காலங்களோ மாதங்களோ ஏன் நிமிடங்களாக கூட இருக்கலாம். ரட்சிப்பை விதைத்து கொண்டே இரு. முளைத்தால் மரம், இல்லையேல் உரம். விழி திறமுங்கள், விடியலை காட்டுவோம். இல்லையேல் நியாய தீர்ப்பில் நாமும் பதில் கூற வேண்டும். நீ ரட்சிக்கப்பட்டாலும் குடும்பம் ரட்சிக்கப்படும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே ஐயா. நாங்கள் ஒவ்வொருவரும் குடும்பம் குடும்பமாக வந்து உம்மை ஆராதிக்க நீங்க வழிகளை திறவுங்க. என் கணவர், என் மனைவி, என் பிள்ளைகள், அப்பா அம்மா, அண்ணன், தம்பி, தங்கை, என் உறவுகள், என் நண்பர்கள், என் அயலவர்கள், இவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்க நாம் காரணமாய் அமையலாமா? இவர்களின் இரத்த பழிக்கு நாமும் காரணமாய் இருக்கலாமா? என் அன்பு உறவுகளே, நாம் நழுவ விட்ட சந்தர்ப்பங்கள், என் அன்பு உறவுகளே, நாம் நழுவ விட்ட சந்தர்ப்பங்கள், உறவுகள் திரும்பி வராது. நமது சகோதரன் வாசலில் குறையுடன் நிற்பதைக் கண்டு நம் இதய வாசலை அடைத்துக் கொள்வோரும் அந்த அன்பின் சொரூபியின் அரசுக்குட்பட்டோர் என்பது ஆச்சரியமாக உள்ளதல்லவா? சூறை செடியின் கீழ் சுருண்டு படுத்தது போதும், பாறை இடுக்கின் முள் பயந்து ஒளிந்தது போதும். எழுந்து பார், பாரெங்கும் பாகாங்கள். சூறை செடியில் சுருண்டு படுத்தது போதும், பாதை இருக்கில் முன்னே பயந்து ஒளிந்தது போதும். எழுந்து பார், பாரெங்கும் பாகாங்கள். உறக்கத்தை விடு, வேத வசனம் என்னும் உரை வாழை எடு, ரட்சிப்பை துணிந்து விதை. தேவனின் மெல்லிய சத்தம் சில்லென்று கேட்டும் இன்னுமா உறக்கம்? எலியாவே எழுந்திரு, புலியாய் புறப்படு. எலியாவே எழுந்திரு, புலியாய் புறப்படு. ரட்சிப்பாக வந்த கவிதை காற்றாக கலந்தது. என் உயிரோடு இருக்கும் மோசை உம் பெயரில் கவி அமைக்கிறது. என் விசுவாசமாய் வெர் மாசை அதுவே என் சுவாசமாய் மாறியது. என் மரணம் சொல்லும் ஐயா, என் உயிர் உம்முடன் தான் இருக்கிறதென்று. என் மரணமும் சொல்லும் ஐயா, என் உயிர் உம்முடன் தான் இருக்கிறதென்று சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி மேரி தங்கலிங்கம். நன்றியப்பா, நன்றிகள், நன்றிகள் அனைவருக்கும்.
1: நன்றி, நன்றி, நன்றி மேரி தர்மலிங்கம். இன்றைய நாளே இரட்சிப்பு என்ற தலைப்பிலே வேதாகமத்திலுள்ள வார்த்தைகளை மாலையாக தொகுத்து மிக அழகாக திரட்டி உருட்டி சொல்லியிருந்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.
0: நன்றி பிரதர், நன்றி, நன்றி, நன்றி.
1: தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் டொலி அழைக்க போறோம். டொலிக்கு பிறகு சிஸ்டர் ரஜினி வந்து கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளுக்காக ஜெபித்து செய்தியை கொடுத்து 8 மணி வரை தொடர்வா. சிஸ்டர் டொலி,
3: ஊழியருக்காக
1: பாடப்பட்டு ஜெபித்து பாடலை பாடி இதோட நாமத்தை மாயப்படுத்துங்களாமே.
3: ஆமே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. மறுபடியும் உங்களை பாதத்தடியில் வந்து உங்களை மகிமைப்படுத்த தந்த கிருபைக்கு நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி ஐயா. நித்திய வெளிச்சத்துல ஒளியாக எங்களுக்குள்ள உலாவிக்கிற தேவனே மக்கு நன்றி, எங்களுக்குள்ள வாசம் செய்யற தேவனே மக்கு நன்றி அப்பா, நன்றி எபெனேசர். எபெனேசர் இதுவரையும் உதவி நீர் அன்றே உதவின தேவனுக்கு நான் நன்றி செலுத்துறேன் கத்தாவே, நன்றி அப்பா. இப்பொழுது வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் கூட காரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, அவர்கள் உங்களோட சித்தத்தை மட்டுமே செய்வதற்கு நீங்க அழைத்து வந்த பெரிதான அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன். உங்களை மட்டுமே உயர்த்துவதற்கு ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் அந்த பெரிதான அழைப்பின் நோக்கத்தை அவர்கள் அறிந்து அப்பா மன தாழ்மையோடும் தேவ பயத்தோடு நடப்பதற்கு யாவரையும் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. உங்களோட ரத்த கோட்டைக்கெல்லாம் மறைத்து வைங்க, ஒவ்வொருவரும் கொண்டிருக்கிற தாளந்துகளையும் உங்களோட வார்த்தையில அப்பா நாங்க கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கிறோம். அந்த வார்த்தையின்படி ஜீவிப்பதற்கு வரப்போற ஊழியக்காரர்களே அப்பா இன்னும் அதிகமாக உங்களோட உன்னதத்தின் ஆவியின் மூலமாக அபிஷேகித்து யாவரையும் வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி ஜபிக்கிறேன். யாவருக்கும் நன்றி உள்ள தேப்படியே, நன்றி. எல்லா கன மகிமே உங்களுக்கே உரியது என்று கூறி ஜபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலமாக. முதலாவது தேவடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது சகல தெய்வங்களுக்கு கூட தருகிற தகப்பனுக்கே தகப்பன் இயேசுவுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நாங்கள் உங்களை அப்பா என்று கூறி அழைத்து உங்களுடைய அன்பில் எங்களை இணைத்து வைத்திருக்கிற கிருபைக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன்.

ஸ்தோத்திரம் ஏசையா, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு

ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர், ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். என் நோய்களை சிலுவையிலே சும் சும

குருடர்களுக்கு பார்த்த செய்தீர், முடவர்களுக்கு நடக்க செய்தீர், குருடர்களுக்கு பார்க்க செய்தீர், முடவர்களுக்கு நடக்க செய்தீர், ஐயா முடவர்களுக்கு நடக்க செய்தீர், ஐயா முடவர்கள்

0: on in all of us here from Lord Jesus, the networks, Lord, that we are providing for them, Lord Jesus, even at this very moment, Nithya Velicham is beaming into their hearts and lives, Lord. Even as you are finding a residence in their hearts and lives through the power of your Holy Spirit, Lord, you would, Lord, enter into their hearts as they ask you to be their Lord and their Savior. And, Lord, forgiveness of sin, Lord, and repentance, Lord, would come to them, Father, at this very moment, I pray in Jesus' name. Amen and amen. Amen, amen.
1: Amen, amen. Thank you, Sister Rajani Alangaramani. You are in the Kajabiti. They will say the Kurtiral, Migo Masuamanda, Katarungrem, Muluyangle, they will ask you a parag. Amen, amen.
0: Amen, amen.
1: Turn the angle, Pastor Jana Prasar. Praise Lord, Pastor.
2: Praise the Lord, Aya. God bless you.
1: God bless you too. Pongo Opokran, say the Kondo Angle.
2: Thank you. Riri Jagatoda Arambippom. Anbin Paralokathu Aavappone, Swami, Indha Kaalai Velaiyile, Umal Sathathai Ketpadharkaa, Indha Internet La Engalai Serthu Koduthadharkaai, Kodaana Kodi Thosanam Swami, Indha Oliyaraagiya, Nandrinaiyavai Aasirvadinga, Iyarkaiyin Thulaiyin Mathiyilum Kooda, அடியானை கூப்பிட்டு தேவ செய்தியை கொடுக்க அவர் கொடுத்தது ஆதரவிற்காக ஆசீர்வாதத்திற்காக ஐயாவை யார முதல் முடியும் வரை ஆசீர்வதிக்கணும் சொல்லி உமது பாத்துல கெஞ்சி நிற்கிறோம். அதவிடமாம் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட ஜெபத்திலும் ஆண்டவரே, பாடல்கள் கூட உங்களை மகிமைப்படுத்திய ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே வழிநடத்தி கொண்டிருக்கிற சகோதரியையும் உமது வரத்திலே தருகிறோம் சுவாமி. எல்லோரையும் ஆரம்பம் முதல் முடிக்கும் வரை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி உமது பாதத்தில் கெஞ்சி நிற்கிறோம். தைரியமாக வித் போல்ட்னஸ் இந்த நித்தியபட்ச நேரத்தை ஊழியத்தை அண்டவரே செய்து கொண்டிருக்கிற சகோதரன் சகோதரன் லெஃப்லி ஐயாவையுடைய வாரியாரையும் அவர்களுடைய இன பந்துக்களையும் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் சுவாமி, ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஊழியக்காரர் அவரோடு கைகோந்து நிற்கின்ற ஒவ்வொரு ஊடியும் ஆண்டவரே இந்த நிமிஷம் வரைக்கும் ஆசீர்வதித்தது வண்ணமா இன்றைய நாளிலும் கூட ஆரம்பம் முதல் முடியும் வரை இந்த காரியங்கள் தடைபடாதபடி இயற்கையும் செயற்கையும் அவருக்கு விஜாதமாக அவர் கையில் செய்கின்ற காரியம் இருக்கும் அவங்க வாரத்தில் கெஞ்சி நிற்கிறேன் சுவாமி. இதனால என் மடியானோடைய இடைப்பட்ட வார்த்தை இடங்கொண்டு பெருகுவார்கள், இடங்கொண்டு பெருகுவார்கள் என்கிற தலையங்கத்தில பேசுவதற்காக வேண்டி நான் ஆரம்பிக்கின்றேன். பரிசுத்த ஆவியானவருடைய பயப்படுத்துவாராக. நீ வலது பக்கத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், உன் சந்ததி ஜாதிகளை கர்த்தரிடத்திற்கு கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்பார்கள், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசல்களின் திரைகளையே விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் முளைகளை உறுதிப்படுத்தி என்று வேதம் சொல்கிறது. எசாயா 54 அதிகாரத்திலே 3 வசனமும் 2 வசனமும் நீங்கள் இடம் கொண்டு பெருகுவீர்கள், வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் பெருகுவீர்கள், கர்த்தர் ஆசீர்வாதத்தினால் நீங்கள் நிச்சயமாகவே பெருகுவீர்கள். பவுன் நாட்களில சபை வேகமாக பெருகினதும் ஒவ்வொரு பிரசங்கத்திலும் 3000 பேர் 5000 பேர் என்று பெருகினார்கள். திரளான ஜனங்கள் சபைக்குள் வந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று வாசிக்கின்றோம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாரம் விசாலமாக்கு, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்றும் உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு என்று எசாயா 54:3-2 வாசிக்கின்றோம் என்கின்ற செய்திதான் என்னுடைய இன்றைய நாளிலே. அறிவிலே பெருகுங்கள் என்று அரசாங்கம் பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் திறந்து வைத்திருக்கிறது. உற்பத்தியிலே பெருங்குகுங்கள் என்று விவசாய உற்பத்தியாளர்களுக்கு உரங்களையும் விதைகளையும் அரசாங்கம் கொடுக்கிறது. அதிகமான முட்டையிடக்கூடிய கோழி வகைகளை வளர்